வெளிச்சத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையை எனக்கு தந்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வார்த்தையின் தலைப்பானது எழுந்து கட்டுவோம் வாருங்கள். நாங்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற தலைப்புக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நாங்கள் அதற்காக ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவரே, நீர் பேசுவீராக. ஆண்டவரே, சங்கமம் வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இதயங்களிலையும் இந்த வார்த்தையானது தெளிவாய் ஆண்டவரை கேட்கும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் இதயத்தின் ஆழத்துல 30, 60, 100 பதியட்டும். ஆண்டவரே, ஒரு வார்த்தையும் தரையில் விழாது என்று சொல்லி இருக்கிறேன். அந்த வார்த்தையின் படி இன்றைய நாளில் கேட்கிற வார்த்தையை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரை நீ பேசும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. வாருங்கள், நாங்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற தலைப்புக்குள்ள இரண்டு பேரை குறித்து நான் தேவனுக்கு தந்த வெளிப்பாடுகள் நிமித்தம் நான் உங்களோடு கலந்து கொள்ளலாமல் யோசிக்கிறேன். இந்த வேளையில நாங்கள் நெகேமியா 2:17-18 நாங்கள் வாசிப்போம். நெகேமியா 2:17-18. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் கிடக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்திக்குள்ளாகாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்களை திடப்படுத்தி கொண்டார்கள். இந்த வேலையில நாங்கள் ஒரு விசை நெகேமியா யார் என்று சொல்லி நாங்கள் ஒரு சின்ன ஒரு அறிந்து கொள்வோம். நெகேமியான்னு சொல்றது பாபிலோன் ராஜாவினால பிடிக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு போனே எருசலேமில் இருந்த ஒரு மனிதன் பாபிலோன் ராஜாவினால் சிறைபிடிக்கப்பட்டு போய் அந்த ராஜாவுக்காக பான பாத்திரக்காரனாக இருக்கிறார். பாபிலோன் ராஜாவுக்கு அல்ல, அந்த வேறொரு தேசத்து ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனா இருக்கிறார். எருசலேம் நகரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் பேரை அந்த பாபிலோன் ராஜா பிடித்து கொண்டு போய் வேறு வேறு பகுதிகளிலெல்லாம் அனுப்பிட்டு சிறுமைப்பட்ட ஜனங்கள் கொஞ்சம் பேரை அந்த எருசலேம்ல அவர் விட்டுட்டு போறார். அந்த எருசலேம் முழுவதையும் அவர் அடித்து நொறுக்கி பாழாய் கிடக்கிறது. இப்ப இந்த தேசத்துல இப்படி ஒரு காரியம் நடந்தது உங்களுக்கு அதை விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு ராஜா வந்து அந்த தேசத்தை அழிக்கிற நேரம் எல்லாம் பாழாய் கிடக்குது. அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் ஜனங்கள் இருப்பாங்க. அதே வண்ணமாகத்தான் இப்ப எருசலேம் காணப்படுகிறது. கொஞ்சம் ஜனங்கள் இருக்கு, பாழா எல்லாம் வீடுகள் கட்டிடங்கள் எல்லாம் பாழாக்கப்பட்டிருக்கு. அந்த அலங்கம், அந்த சுற்றி மதில் இருக்கிறது, அந்த மதில் உடைக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாம இருக்கு. இந்த நிலையில தான் அந்த இந்த நிலையத்தான் ஒரு அந்த எருசலேமில் இருக்கிற ஒரு மனிதன் இந்த நெகேமியாவுக்கு வந்து சொல்ற இப்படி எருசலேம் பாழாய் கிடக்கிறது, அங்க இருக்கிறவர்கள் நிந்தையும் தீங்கையும் அனுபவிக்கிறார்கள் என்று சொன்ன வேளையில நெகேமியாவில உள்ளம் உடைக்கப்படுது. என்னுடைய தேசம் பாழாய் இருக்கிறது, என்னுடைய தேசத்து ஜனங்கள் அடிமையாய் இருக்கிறார்கள், சொந்த தேசத்திலேயே எங்கள் ஜனங்கள் அடிமையா இருக்கிறார்கள், ஆனால் நான் பிரதேசத்துல வந்து சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறேன் என்று அவர உள்ளத்துல ஒரு ஏக்கம் துக்கம் வருது தங்கள் ஜனங்களை குறித்து. அப்பொழுதுதான் அவர் எழும்புகிறார், கர்த்தருடைய நாமத்தினாலே நான் என்னுடைய ஜனங்களுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி எழும்பி போகிறார். இதுதான் அந்த விளக்கம். அதே வண்ணமாக இன்னொருவரை குறித்து நாங்கள் பார்ப்போம். அவர் தான் தேவாதி தேவனும் ராஜாதிராஜனும் எங்களுடைய கர்த்தாதி கர்த்தருமா இருக்கிற இயேசு. அவர் பரலோகத்துல எத்தனை மகிமையோட காணப்பட்டவர், அப்படிப்பட்ட மகிமையானவர் இந்த பூமியில ஒரு மனிதனாய் எங்களுடைய பாவங்கள், நாங்க அடிமைத்தனத்தில் இருந்தோம், அடிமைத்தனத்துல கிடந்த ஜனங்களை மீட்கும்படி ரட்சிக்கும்படி அவர்களை பரலோகத்துக்கு எப்படியாவது கொண்டு போய் சேர்ப்போம். நெகேமியா யோசிக்கிற இந்த ஜனங்களுடைய நிந்தையை நாங்கள் நீக்க வேண்டும். ஆனா தேவாதி தேவன் இயேசு
எங்களுடைய பாவங்கள் சாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணும் சொல்லி அவருடைய பரலோக மகிமையை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். இப்ப நெகோமியா என்ன செய்யறார், போறார், போய் ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு அறிவிக்கிற, நாங்க எங்களுடைய அலங்கத்தை நாங்க கட்டுவோம்,

தேவனுடைய வார்த்தை பரலோகத்துக்கு செல்லுகிற வழியின் வாசலில் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அவர்கள் மூலமாக ஒரு பெரிதான ஒரு ரட்சிப்புகளை ஜனங்களை நடத்தி கொண்டு போற. இங்க பாத்தீங்கன்னா நெகோமியா என்ன செய்யற, அவர்களுடைய கைகளை திடப்படுத்தி வாங்க நாங்க அலங்கத்தை கட்டுவோம்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் பிரித்து பிரித்து நீங்க எந்த பகுதியில இருக்கீங்களோ அந்த பகுதியில தேவன் அலங்கத்தை கட்டுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்ற. இயேசு என்ன செய்யற, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நீங்கள் உலகம் அங்கும் போய் தேவனுடைய தேவனுடைய ஜன தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துங்கள் சொல்லி அந்த ஜனங்களை அழைக்கிற. இந்த வேளையில நாங்க பார்ப்போம் அடிமைத்தனத்தில இருக்கிற ஜனங்களுக்கு நெகோமியா எவ்வளவுமாய் உதவி செய்கிறாரோ அதே வண்ணமாக கத்திராய இயேசு எங்களுக்கு ரட்சிப்பு, சுதந்திரம், சந்தோஷம், உயர்வான வாழ்க்கை, ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை எங்களுக்கு தரும்படியாக அவர் பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். ஆனா நெகோமியா அங்க அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிற ஜனங்களோட, ஆனா கட்டி கொண்டு இருக்கிற வழியில இந்த இடத்துல பெரிதான ஒரு எதிர்ப்பு வருது. நெகோமியாவுக்கு எதிர்ப்பு வருது சம்பல்லாத் தொபியா மூலமாக. அவர்கள் எப்படியாவது இந்த அலங்கத்தை கட்டக்கூடாது, இந்த அலங்கத்துற வேலையை நடத்த நாங்க விடமாட்டோம் என்று சொல்லி கடிதங்களை எழுதுவதும் மனிதர்களை கொண்டு போய் அவர்களை பயமுறுத்துறதும் எப்படியாவது நிகோமியாவை கொலை செஞ்சுட்டா இந்த அலங்க வேலை நடக்காதுன்னு சொல்லி அவரை கொலை செய்யறதுக்கு திட்டம் போடுறாங்க. அதே வண்ணமாக இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதானே இந்த சீஷர்களை அழைத்து சுவிசேஷத்தை அறிவித்து மக்களை பரலோகத்தை கொண்டு போறார் என்று பிசாசு அறிந்தவனாய் என்ன செய்யறான் பாருங்க, பரிசேயர் சதுசேயர மூலமாக இயேசுவை குழப்பி, சீடர்களை குழப்பி, ஜனங்களுக்குள் அந்த ரட்சிப்பு போகாதபடிக்கு அவன் குழப்பத்தை கொண்டு வந்து இயேசுவை எப்படியாவது கொலை செய்யவன், கொலை செய்தா இந்த ரட்சிப்புற காரியங்கள் நின்று போயிடும் என்று அவன் பரிசேயர் சதுசேயரை பயன்படுத்துகிறான். பயன்படுத்தி இயேசுவை பயமுறுத்தி சீடர்களை பயமுறுத்தி அவனுடைய காரியத்தை நடத்திக்கிறான். பிசாசின் தந்திரங்களுக்கு நாங்க எதிர்த்து நிக்கலாம், எதிர்த்து நிக்க வேணும் என்று அந்த எபேசியரை நாங்க ஒரு வாசிப்போம். எபேசியர்ல போடப்பட்டிருக்கிறது எபேசியர் 6:11 8 மட்டும் இருக்குது, நாங்க வாசிப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிக்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துணைத்துவனத்தோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இப்ப இயேசுல சீஷர்களுக்கு இயேசு சொல்ற காரியம் என்னன்னா, எங்களுக்கு மனிதர்களோட எங்களுக்கு போராட்டம் இல்லை, பிசாசின் தந்திரம் மனிதர்களை குழப்பி அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யற பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிக்க நீங்க சர்வாயுத வர்க்கத்தை தெரிந்து கொள்ளுங்க. சர்வாயுத வர்க்கம் என்றால் தேவ வசனம், விசுவாசம், உண்மை, சத்தியம், சமாதானம், இதுதான். இதை நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏது சொல்றேன். ஆனா அங்க பாத்தீங்கன்னா நெகோமியா சொல்ற, ஒரு கையில வாள் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு கையில அந்த அலங்கத்தை கட்டக்கூடிய இந்த சிமெண்ட் அப்படிப்பட்ட சாமான்கள் நீங்க எடுத்துக்கொண்டு அலங்கத்தை ஒரு கையால அலங்கத்தை கட்டி கொண்டு ஒரு கையில ஆயுதங்களை பிடிச்சுக்கொள்ளுங்க. ஏன் அவங்க ஆயுதங்களை பிடிச்சு வாரவங்களுக்கு ஒரு வெட்டு வாள் கத்தி அப்படிப்பட்ட காரியங்களை அவங்களை பிடித்து கொண்டு ஒவ்வொரு ஜனங்கள் எதிர்த்து வார ஜனங்களை வெட்டுங்க என்று சொல்லி நெகோமியா கட்டளை போடுறேன். ஆனா இயேசு கிறிஸ்து இங்க கட்டளை கொடுக்கிற எங்களுக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல யுத்தம், எங்களுக்கு துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் யுத்தம் பண்ண நாங்க எப்படிப்பட்ட வசனத்தை தரித்து கொள்ள வேணும், விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும், உண்மை உள்ளவர்களா இருக்க வேணும், சமாதானம் உள்ளவர்களா இருக்க வேணும். ஒரு மனிதன் முதலாவது ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ள வர்றான், அவனுடைய வெளி தோற்றத்தை நாங்க பார்க்கவே கூடாது. அவனுடைய உள்ளான மனிதன் அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில வாரான், எப்படிப்பட்ட காரியத்தோட இருக்கிறான் என்று சொல்லி பார்த்து அன்பாய் அவனை ஹேண்டில் பண்ண வேணும் என்றுதான் இயேசு சொல்றேன். அப்ப அந்த மனிதனை பார்த்து நாங்க சுவிசேஷம் அறிவிக்கிறோம். அதே வண்ணமாக இங்க பாத்தீங்கன்னா நெகோமியா அந்த கற்றவங்களுக்கு ஆயுதங்களையும் கொடுத்து அவங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து அன்பான வார்த்தை கொடுத்து அந்த கட்டடங்களை கட்டுங்க, அந்த மதிலை கட்டுங்க, சுற்று மதிலை கட்டுங்க, அலங்கத்தை கட்டி

0: அவங்க அலங்கத்தை கட்டி நிரப்பினார்கள். அலங்கம் கட்டப்பட்டது. நெகோமியா அந்த இடத்துல இருக்கு. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தன்னைத்தானே தியாகம் பண்ணி எங்களை பரலோக வாசிகளாக மாற்றும்படியாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சிலுவையிலே மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களுக்குள்ள அவருடைய அலங்கத்தை கட்டியிருக்கிறார். ஏனடா இயேசு சொல்ற, நீங்களே என்னுடைய ஆலயம். அப்ப ஆலயத்துக்குள்ள இயேசு இருக்கிறான்னு, நாங்க ஆலயம்னு எங்களுக்குள்ள இயேசு. இப்ப நெகோமியா ஒரு கட்டிடத்தை ஒரு அலங்கத்தை கட்டி அதுக்குள்ள இருக்கிற இந்த ஜனங்களோட இந்திய போக்கவன் பண்ணு. ஆனா இங்க இயேசு எங்களுடைய உள்ளத்துல அலங்கத்தை கட்டி அதுக்குள்ள அவர் வாசம் பண்ண. அப்ப இப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுக்கிற தேவாதி தேவனுக்கு நாங்க என்ன செய்யலாம்? எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு தேவாதி தேவனை துதிக்க வேணும், பாட வேணும். இந்த நாட்கள்ல நாங்கள் ஒன்று சேர்ந்து கர்த்தரை நாமத்தை உயர்த்துவதும் அவருக்கு உப்புண்ணமாக சரி ஏதோ ஒரு வழியில நாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற வேணும். இவன் சங்கமம் வானொலியை பாத்தீங்கன்னா இது அநேகருக்கு பிரதான ஆசீர்வாதம். உலகமெங்கும் இந்த சத்தம் போகுது. ஒருவராவது ரட்சிக்கப்பட மாட்டார்களா என்று சொல்லி ஒரு தாகத்தோடு இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. இதுல ஊழியம் செய்வர்கள் அநேக தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் நிமித்தமாக இந்த வானொலி உலகமெங்கும் போகிறது. கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இதை நாங்கள் கேட்டு சும்மா இருக்க முடியாது. நானும் ஏதாவது ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும். நானும் ஒருவனுக்காவது தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். ஒருவரையாவது தேவனுடைய பாதத்துல கொண்டு வர வேண்டும். வார்த்தையை சொல்வதும் அவர்களுக்கு அன்பாய் நடத்துவதும் எங்களுடைய தலையான கடமையா இருக்கிறது. ரட்சிப்பது தேவனுடைய காரியமாயிருக்கிறது. சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. கர்த்தர் எங்களை அதற்கென்றே அளித்திருக்கிறார். உலகம் அங்கு போய் சகல சிருஷ்டிக்கும் உங்கள் சுவிசேஷத்தை அறிவீங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி நாங்கள் சொல்லுகிற வேளையில பெரிதான ஒரு விடுதலையும் சமாதானம் ஜனங்களுக்கு இருக்கும். ஆனா சொல்ல வேண்டிய முறையின்படி நாங்கள் கட்டாயமா சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை தாழ்மையும் சமாதானமும் உண்மையுமாய் நாங்கள் சொல்ல வேண்டும். சொல்லுகிற வேளையில அந்த இடத்துல பெரிதான ஒரு விடுதலை, ரட்சிப்பு, சமாதானம் ஏற்படும். ஆவியின் பட்டயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஆயுதங்களை எடுக்க முடியாது. எங்கள் வாயிலிருந்து ஒரு கத்தி போய் வந்து மனிதனை வெட்ட முடியாது. அவனுடைய உள்ளான மனிதனை நாங்கள் ஆராய வேணும். ஏனென்று அதுக்குத்தான் நான் சொல்றேன், உங்களுக்கு ஆவிக்குரியவில் அறியத்தக்கதான ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்ப நாங்க அப்படிப்பட்டவர்களாக இருந்துதான் மற்ற ஜனங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும். வெளித்தோற்றத்தை நாங்கள் எந்த விதத்திலையும் பார்க்க கூடாது. நாங்கள் உள்ளான மனிதனை பார்த்து அவனை அன்பாக நடத்துற வழியில அவனுடைய வெளியான தோற்றம் தானாகவே மாறும். அவனை இப்படி இரு அப்படி இரு என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் தேவாதி தேவன் நம்மளுக்குள்ள வாசம் பண்ணுகிற எங்களோட வார்த்தை அந்த மனிதனுக்கு கனிவாய் போகிற வேளையில தானாக அவனுடைய உள்ள மாறும். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி நாங்கள் சும்மா ஏதோ ஒன்று சொல்ல முடியாது. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சரியான முறையில தேவன் இயேசு எப்படி பார்க்கிறார். ஜனங்கள் வந்த நேரத்துல இயேசு ஏதாவது சொன்னாரா? ஜனங்களை அப்படி போங்க இப்படி போங்க அப்படி சொன்னாரா? இல்ல, வார்த்தையை மாத்திரம் தெளிவா சொன்னார். அந்த ஜனங்கள் இயேசுவை நோக்கியே ஓடி வந்தார்கள். எத்தனையோ சதுசெயர் பரிசெயர் எப்படியோ எல்லாம் சொன்னாங்க, பயமுறுத்தினாங்க. ஆனா அவங்க உண்மையாய் வார்த்தையை கேட்டவர்கள் இயேசுவை நோக்கி ஓடி வந்தார்கள். அதே வண்ணமாக நாங்களும் கூட தேவனுடைய வார்த்தையை வார்த்தையாய் சொல்லுவோம், சத்தியமாய் சொல்லுவோம், உண்மையாய் சொல்லுவோம், வசனத்தை பிடித்து கொண்டவர்களாய் சொல்லுவோம். வசனம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு அந்த வார்த்தைக்கு நடுங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்கிற வேளையில கர்த்தர் எங்கள் மூலமாய் ஜனங்களை கொண்டு வருவார், ஜனங்களை ரட்சிப்பார், அற்புதம் செய்வார். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எழுந்து கட்டுவோம். தேவனுடைய வார்த்தையினாலே நாங்கள் எழுந்து கட்டுவோம். கட்டும்போது அற்புதங்கள், அடையாளங்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி. கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மத்தியிலும் நீ பேசினபடினாலும் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.
1: ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதித்தீர்கள். ஆமென். நாங்கள் யாவரும் எழுந்து கட்டுவோம். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் ஒரு யூனிட்டி ஆஃப் லவ், கர்த்தருடைய அன்பு, நாங்கள் சமாதானம், நம்பிக்கை இருக்கும் பொழுது, நாங்கள் கர்த்தர் பிள்ளைகள் ஒன்றாக எழுந்து கட்டும் பொழுது எங்களுக்கு கர்த்தரின் அதிகமான மகிமையும் அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்துவார. நவோமி அவர்களோட வார்த்தையின்படி நீங்கள் எங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் பயந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களோடு இன்னும் அதிகமாக உங்களை ஆசீர்வதி, அதிகமாக மனுஷர் பிடிக்கிறவர்களுக்காக கர்த்தர் செலுத்துறதுக்கு நீங்கள் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். சங்கமமான நித்திய வெளிச்சத்தில் நீங்க ஒரு ஊழியக்காரராக கர்த்தர் பேர் சொல்லி அழைத்து கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நன்றி சிஸ்டர், காட் பிளெஸ் யூ. ஆமென், ஆமென், ஆமென், ஆமென். அருமையான வார்த்தைகள் மூலமாக நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டோம். நன்றி, நன்றி. கர்த்தருக்கே உண்டவதாக மகிமையும் உண்டவதாக. இப்பொழுது பாஸ்டர் ஞானப்பிரகாசம் அவர்களை வரவேற்பமாக கொழும்புல இருந்து பாஸ்டர்
2: சத்தியத்தை கூட்டுங்க, சத்தியத்தை கூட்டுங்க. சவுண்ட கூட்டுங்க. பாஸ்டர் இப்ப கதைங்க. பாஸ்டர் சத்தம் தெரியல. பாஸ்டர் இப்ப கேக்குது, சத்தம் குறைவா இருக்கு. பாஸ்டர்
3: சத்தம் கேக்குது இல்ல எனக்கு.
2: நான் கேக்குற கேக்கு இல்லையா?
3: பொருங்க
2: வார. நீங்க செய்திய கொடுங்க, நீங்க செய்திய கொடுங்க பாஸ்டர். ஓம் ஓம் ஓம் ஸ்டார்ட் பண்ணுவா.
3: எனக்கு கேட்கல, பரவாயில்ல. ஒரு சிறிய ஜபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, சுவாமி இந்த நாளிலும் கூட நித்திய வெளிச்ச நேரத்தோடு இணைந்து கொள்ள இந்த இன்டர்நெட்ல நீர் செய்த உதவிக்காய் கோடான ஓடி தோற்றம் அடவரண்ட நாட்களுக்கு பிறகு அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நீர் கொடுத்த தயவுக்காக கோடான ஓடி தோஸ்திரம் தோஸ்திரம் தோஸ்திரம் சுவாமி. தமிழத்திலே கையிட்டு செய்கின்ற ஒவ்வொருவரையும் சுவாமி உமது பாத்திர வைக்கிறேன். ஆசீர்வதிங்க. உங்களுடைய பக்தனாலேயோ, பராக்கிரமத்தினாலேயோ, செல்வாக்கினாலேயோ சுவாமி இந்த காரியங்களை என்னால் செய்ய எங்களால் செய்ய முடியாது. எனவே இந்த நாளிலும் என்னை அழைத்து அவர்களோடு இணைத்து கொண்ட மூத்த ஊழியராகியது மகேந்திரன் ஐயாவை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பவனமாக கூப்பிட்டு அவர்களோடு இந்த இன்டர்நெட்லே சேர செய்கின்றதற்காக கோடான ஓடி தோஷம் சுவாமி. அதனமாக சகோதரன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவருடைய ஒவ்வொரு இனத்தாரையும் ஒவ்வொரு ஊழியக்காரன் ஊழியக்காரிகளும் அவர்கள் கையோடு இணைந்து இந்த காரியத்தை செய்ய முன்னிற்கிறவர்களை ஆசீர்வதிங்க. இயற்கை செயற்கைகளுடன் ஆசா மோசங்கள் ஒன்றும் அடவரே இன்றைய நாளில் தடை செய்யாதபடி சுவாமி உமது ஆசீர்வாதங்களினாலே இன்றைக்கும் ஆரம்பம் முதல் முடியும் வரை ஐயா கேட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி இந்த வழியில கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. அவனமாக அடியானோடு இன்றைய தினம் இடைபெற்ற வார்த்தை பல மடங்கு ஆசீர்வாதங்கள் என்பதை பற்றி குறித்து பேசப் போகின்றேன். ஆவியானவர் அடியானை பிளவுபடுத்துகிறோம். அதாவது Tremendous blessings. அவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமே ஆனால் அவைகளை எண்ண என்று சொல்லி பெண்பாபனை நோக்கி உன் சந்ததி இவ்வளமாக இருக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் வனமாக எழுதப்பட்டு இருக்கின்றது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் பல ஆயிரம் மடங்காய் பெருக செய்கிறவர் கையின் பிரயாசங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார், ஆவிக்குரிய முயற்சிகளையும் அவர் ஆசீர்வதிப்பார், நித்தியத்துக்குரிய சுதந்திரங்களையும் தந்து எங்களை ஆசீர்வதிப்பார். சிருஷ்டிப்பின் வேலையை கர்த்தர் முடித்த உடனே முதலில் செய்தது ஆபிரகாம் ஏவாளையும் ஆசீர்வதித்ததுதான். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீ பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஈடுபடுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகின்ற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதையும் ஆதி ஆகமும் 1:22 வாசிக்கின்றோம். அவர் இரண்டு பேராக சிருஷ்டித்த மனித குலம் இன்றைக்கு 600 கோடியை தாண்டி இருக்கிறது என்று சொல்லலாம். எத்தனை மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறது என்பதையும் வேதம் குறிப்பிடுகிறது. 8:24 கர்த்தர் தம் ஜனங்களை பார்க்கும் பொழுது மனது உருகி ஆசீர்வதிக்கின்றார். அவர் நம்மின் மேல் வைத்த தயவு பெரியது, ஆர்வுண்ணியம் பெரியது. அதே நேரம் நிபந்தனைகளோடு கூடிய ஆசீர்வாதம் இருக்கின்றது. இன்றைக்கு நான் உனக்கு விதிக்கின்ற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பே. ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்போது சொல்லப்படுகின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று உபாகமம் 1:2 வாசிக்கின்றோம். இந்த அதிகாரத்தின் நிபந்தனைகளையோடு எத்தனை அருமையான மேன்மையான ஆசீர்வாதங்கள் அடுக்கடுக்காக இருக்கின்றது. ஆபிரகாம் குழந்தை இல்லாமல் இருந்த பொழுது கூட கர்த்தர் அவனை 3 விதங்களிலே ஆசீர்வதித்து, 1, கடற்கரை மணலை போல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், 2, பூமியின் தூளை போல உன்னை ஆசீர்வதிப்பேன், 3, வானத்த நட்சத்திரங்களை போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்படி இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியை அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமே இல்லை, வறுமைக்குள்ளும் தரித்திரத்துக்குள்ளும் போய்கொண்டே இருக்கிறார்கள், தாங்க முடியாத கடன் பிரச்சனைகள் என்று சொல்லுகிறார்கள். எப்பொழுதும் அவர்கள் மற்றவர்களை தங்களோடு ஒப்பிட்டு பார்த்து எங்கள் இனத்தவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள், நாங்கள் வறுமையிலே அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்று துக்கத்தோடு அழுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அப்போதலர் 10:34 ஒருவருக்கு செழுமையை கொடுத்து விட்டு மற்றவர்களுக்கு ஒரு வறுமையை கொடுக்கிறவர் அவர் அல்ல. அவருடைய வாழ்க்கையை வாசித்து பார்த்தால் ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் ஆசீர்வாதத்தை மட்டுப்படுத்தி இருக்கிறதையும் தடை பண்ணி இருக்கிறதையும் நாங்கள் காண முடியும். அவர்களுடைய அபிவிசுவாசம், அவர்களுக்கு ஜெபிக்காத நிலைமை, கர்த்தரை கனப்படுத்தாத சுவாபம், கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்க பிரியம் இல்லாத மந்த நிலை, மற்றவர்கள் மேல் பொறாமை, எரிச்சல், கசப்பு, இவைகள் எல்லாம் ஆசீர்வாதத்திற்கு தடையாகவே நிற்கின்றன. இன்றைக்கு வேதத்திலிருந்து பல மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றவர்களையும் ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்ன என்பதையும் நாங்கள் தியானிக்க போகின்றோம். முதலாவதாக 2 மடங்கு, டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ். எலியா விடுதலை ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படியாக வேண்டுகின்றேன் என்றான் என்று 2 ராஜாக்கள் 2:3 வாசிக்கின்றோம். இரட்டிப்பான வரம், இதுதான் எலிசாவினுடைய விருப்பம். எனக்கு ஆவியின் வரம் 2 மடங்கு வேண்டும் என்று வாஞ்சையும் தாகவுமாக இருந்தார். அதைத்தான் விடாப்பிடியாக எலியாவிடத்தில் அவர் கேட்டார், ஆவியின் வரங்கள் இருந்தால்தான் ஜனங்களுக்கு நன்மை செய்ய முடியும், அற்புதங்களை செய்ய முடியும், அடையாளங்களை செய்ய முடியும், இல்லாவிட்டால் கிறிஸ்துவ மார்க்கம் ஏட்டு சுரக்காயை போல் ஆகிவிடும் அல்லவா. நீங்கள் ஆவியின் வரங்களை வாங்கியுங்கள், பசி தாகத்தோடு விடாப்பிடியாக கருத்தெடுத்திட கேளுங்கள். தன் குருவாகிய இளையாவுக்கு ஆவியின் வரங்களையே இருந்ததினாலே பஞ்ச காலத்தில் சாரி பார்த்த விதவை வீட்டிலே எண்ணெயும் மாவும் பெருகி கொண்டே வந்தது. அந்த ஆவியின் மரித்தப்பான சாரி பார்த்துடைய விதவையின் மகனை கூட உயிரோடு அவர் எழுப்பினார். மழை பெய்யாதபடி வானத்தை கட்டி வானத்திலே இருந்து அக்கினியை இறங்க பண்ணி பால் தீர்க்க தரிசிகளுடைய வாள்களை உடைத்து போன்றும் அவருடைய எல்லாம் கர்த்தருக்காக அக்னியை பற்றி எரிந்த ஊழியத்தை அவர் செய்தார். அவருடைய ஊழியத்தை கவனித்துக் கொண்டு வந்த எலியா தனக்கு இரண்டு மடங்கான வரம் வேண்டும் என்று விரும்பினார். ஒரு தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறை வரும் பொழுது பாவமும் அக்கிரமும் இரண்டு மடங்கு பெருகுகின்றது, ஜனங்களின் தேவைகளும் இரண்டு மடங்கு பெருகுகின்றது. இந்த காலத்தில் எனக்கு இரண்டு மடங்கு ஆவியின் வரம் வேண்டும் என்பதே எலிசாவின் விருப்பம். இப்படியான வரம் பெறுவதற்கு அவர் தியாகம் செய்ய ஆயத்தமாக இருந்தார். தனது ஏரை முறித்துக் கொண்டார், மாடுகளை சமைத்து இனிமேலே நான் பின் திரும்பி பார்க்கவே மாட்டேன், பின் வர மாட்டேன் என்று உறுதியாக இளையாவை பின்பற்றினார். 14 வருடங்கள் அடிமையை போல ஊழியம் செய்தார். கீழ்கால் பெத்தேல், எரிகோ, யோர்தான் என்ற இடங்களில் எலியா போகும் பொழுது கூடலாம் அவரை விடாதபடி அவரை பின்தொடர்ந்தே கொண்டு வந்தார். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் சிவன் பருவத்தில் காணப்படுவார்கள் அல்லவா என்று வெளிப்படுத்தின விசேஷம் 14:4 வாசிக்கிறது போல எலிசா எலியா எங்கே போனாலும் பின்பற்றி வந்து இரட்டிப்பான வரங்களை பெற்று கொண்டார். உங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் மேல் பசிதாக இருக்குமே ஆனால் இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்களுடைய முயற்சிகளை தளரவிடாதீர்கள். ஜபம் பண்ணுங்கள், உபவாசம் பண்ணுங்கள், என்னுடைய ஊழியக்காரர்களோடு ஐக்கியம் வையுங்கள், இரட்டிப்பான வரத்தை தாரும் தேவனே என்று கதறுங்கள். நம்முடைய தேவன் நம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாகவே நமக்குள்ள இரிய செய்கின்ற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகவே இருக்கிறார் என்று எபேசியர் 3:20 வாசிக்கின்றோம். 5-fold 5 மடங்கு ஆசீர்வாதம். எல்லாருடைய பங்களை பார்க்கலும் பெஞ்சமினுடைய பங்கு 5 மடங்காக அதிகமாக இருந்ததென்ற ஆதியாகமும் 43:34 34 வாசிக்கின்றோம். பெஞ்சமினுக்கு 5 மடங்கு. ஜோசப் தன்னுடைய சகோதரர்கள் எல்லோருக்கும் உணவு வகைகளை பங்கிட்டு அனுப்பிய பொழுது பெஞ்சமினுக்கும் 5 மடங்கு அதிகமாக கொடுத்தார். ஏன்? பெஞ்சமினும் யோசேப்பும் ஒரு தாயின் பிள்ளைகள். ஆகவே பெஞ்சமீனை எண்ணிய பொழுது யோசப்புடைய உள்ளம் உருகி விட்டதென்று சொல்லலாம். மர சகோதரரை பெஞ்சமினுடைய பங்கை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கலாம். தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரை காப்பாற்றுகிறீர், நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சங்கீதம் 16:5 5:6 வாசிக்கின்றோம். 5 மடங்கு ஆசீர்வாதம். அதனுடைய காரணத்தை வேதம் சொல்லுகிறது. பெஞ்சமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாக இருப்பான், அவனை எந்த நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லாருக்குள்ளையும் வாசமாக இருப்பார் என்றான் என்று உபாகமும் 33:12 வாசிக்கின்றோம். கர்த்தருக்கு பிரியமானவைகளை நாம் செய்யும் பொழுது மனுஷரை பிரியப்படுத்தாதபடி நம்முடைய சொல்லாலும் செயலாலும் கர்த்தருக்கு பிரியமானவைகளையே நாங்கள் செய்யும் பொழுது நமக்கு நிச்சயமாகவே 5 மடங்கு ஆசீர்வாதம் உண்டு. அன்பானவர்களே, தானியேல் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று பெயர் பெற்றான். தானியேல் 10:19 ஏனோக்கை குறித்து அவர் கர்த்தருக்கு பிரியமானவர் என்று கர்த்தர் தானே சாட்சி கொடுத்தார். எபிரேயர் 11:5 தாவீதை குறித்து அவர் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான் என்றும் சொன்னார். மேலுடைய பிள்ளையிலே கர்த்தரை பிரியப்படுத்துங்கள், உற்சாகமாக கொடுக்கிற உள்ளத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். தான தர்மங்களிலே அவர் பிரியமாக இருக்கிறார். என்னென்ன காரியங்களை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று சோதித்து பார்த்து அதிலே நடக்கும் பொழுது 5 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். 10 மடங்கு 10-fold இந்த 4 வாலிபர்களும் தேவன் சகல எழுத்தினாலும் ஞானத்தினாலும் அறிவை சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களிலும் சொப்பனங்களிலும் அறியத்தக்க அறிவை அவனுக்கு கொடுத்தார். ஞானத்திற்கும் புத்திக்கும் அடுத்த எந்த ராஜாக்களும் அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதில் இவனுடைய ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் யோசியர்களிலும் அவர்களை விட 10 மடங்கு சமர்த்தனாக அவர் கண்டான் என்று தானியேல் 1:17, 17-20 சொல்லுகின்றது. தானியேல் சத்ராத் மேஷாத் அபேத் நோகோ பரிசுத்தத்திற்கு என்று தீர்மானங்களை எடுத்து பிரதிச்சினை செய்தவர்களாக வாழ்ந்தார்கள். ஆகவே கர்த்தர் 10 மடங்கு ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தானியேல் தீர்மானித்த பாருங்கள், தானியேல் ராஜாவினுடைய போஜனத்தையும் அவருடைய பானத்தையும் திராட்ச ரசத்தையும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன்னை இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகள் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள் என்றும் தானியேல் 1:8 வாசிக்கின்றதை மறந்து விடாதீர்கள். 10 மடங்கு ஞானம் வேண்டுமா? உங்களோடு அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்களை பார்க்கிலும் சமர்த்தாக திறமையாக வாய்ந்தவர்களாக விளங்க வேண்டுமா? உங்களை பரிசுத்திற்கு ஒப்பு கொடுங்கள். நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கின்றோம்? 4வதாக 100 மடங்கு ஆசீர்வாதம், 100-fold blessings. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் என்றும் கர்த்தரப்பனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆதியாகமம் 26:12 100 என்பது பூரணத்தின் எண். அது ஒரு மனுஷனுக்கு பிரயாசத்தையும் பூரணத்தையும் தரும். ஈசாக்கு பிரயாசப்பட்டு விதைத்த நல்ல நிலத்தில் விழுகின்ற விதை 30, 60, 100 மன பலனை தந்து என்று Matthew 13:8 வாசிக்கின்றோம். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்த பொழுது 30ஆக 60ஆக அல்ல அன்பானவர்களே, சம்பூர்ணமாகவே 100க்கு 100 கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 26 ஈசாக்கு மிக பெரியவனான என்றும் அவருடைய ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் அநேக பணிவிடைக்காரர்களும் இருந்ததினால புறஜாதியினர் அவர்கள் மேல் பொறாமை கொண்டார்கள் என்றும் நாம் வாசித்ததை அறியலாம். இதுதான் 100 மடங்கு ஆசீர்வாதம். 5000 மடங்கு, அதாவது 1000 மடங்கு. 5வதாக 1000-fold blessings. நீங்கள் எப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகரிக்கும்படியாக உங்கள் பிதாக்களாகிய தேவன் கர்த்தர் உங்களை அவர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று உபாகமம் 1:11 வாசிக்கின்றோம். இஸ்ரவேலுக்கு இந்த ஆசீர்வாதத்தை மோசே கோரினார். அன்றைக்கு அவர்கள் எழுதியுள்ளபடியினால மாம்சத்தின் படியான இஸ்ரவேலராக இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே நாமோ ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கின்றோம். ஆபிரகாமின் சுதந்திரங்களும் கிறிஸ்துவுடைய சுதந்திரங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிச்சயமாகவே இந்த காரியம் உண்டு. இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்று சொல்லலாம். இஸ்ரவேல் என்ற வார்த்தைக்கு தேவனோடு போராடி மேற்கொள்கிறவன் என்று அர்த்தம். இஸ்ரவேலர் என்று சொன்னால் தேவனுடைய பிரபுகள் என்று அர்த்தமாகிறது. ஆறாவதாக கோடாகோடி மடங்கு, அதாவது மில்லியன் வோல்டு பிளெஸிங்ஸ். ரிபேக்காலே வாழ்த்தி எங்களுடைய சகோதரியே, நீ கோடாகோடியாக பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞர்களை வாசல்களை சுதந்தித்துக் கொள்வாராக என்று ஆசீர்வதித்தார்கள் என்ற ஆதியாகமம் 24 அதிகாரத்திலே 60 வசனத்திலே வாசிக்கின்றோம். ரெபேக்காள் ஈசாக்குக்கு மனைவியாக போகிறாள். அந்த ரெபேக்காலை அவனுடைய குடும்பத்தினர் வாழ்த்தி ஆசீர்விக்கும் போது 2 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு அல்ல, கோடாகோடி மடங்கு என்று ஆசீர்வதித்ததை பார்க்கின்றோம். மனவாடிக்கு கோடான கோடி மடங்கு ஆசீர்வாதம். கிறிஸ்து நம்முடைய ஆத்ம மனவாளனாக இருக்கிறார். சபையானது அவருடைய மனவாட்டியாக இருக்கிறது. அப்பதுலாய் அப்பாவல் உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுங்க, நியமித்தபடியினாலே உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியங்கள் நான் கொண்டு இருக்கிறேன் என்று எழுதுகிறார். 2 Corinthians 11:2 என்று எழுதியிருக்கின்றார். தேவ சமூகத்திலே கரைதிரைகள் மாசற்ற மனவாட்டியாக விளங்க வேண்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 19:7-8 வசனத்திலே வாசிக்கின்றோம். சுத்திகரிப்பினாலும் ஆராதனையினாலும் நம்மை ஆயத்தப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே கோடா கோடி மடங்கு ஆசீர்வாதமால் நாங்கள் ஆசீர்வதிக்க வருவோம். வானத்தின் பலகணிகள் திறந்து அளவு என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகி இருக்கும்படியாக தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ என்று, அதனாலே நீங்க என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை நாங்கள் மகிழியா 3:10 வாசிக்கிறதை மறந்து போக மாட்டோம். குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு பிதா அபிஷேகத்தை ஊற்றும் பொழுது அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்தார் என்று, ஆவியை அளவில்லாமல் கொடுத்தார் என்று யோவான் 3:34 வாசிக்கின்றோம். தேவகுமாரனாகிய இயேசு அதே அளவின்படியும் அதற்கு மேலும் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து அன்போடு சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகின்றபடியினாலே என்னை விசுவசிக்கிறவன் நான் செய்கின்ற காரியத்தை தானும் செய்வான் என்றும், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று வேதம் சொல்கிறது. யோவான் 14:12 எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையை எங்கள் மேல் அவர் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த அளவற்ற அபிஷேகத்தை நாங்கள் நிரப்ப போகிறோம் என்று சொல்வோமாக. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, அதாவது எஸ்ஐ 61:9 அவர் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானங்களான ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டு இருக்கும் என்றும், அவர்களை பார்க்கிறவர்கள் யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்காக பெற்றவர்கள், ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் என்று எஸ்ஐ 61:9 வாசிக்கின்றோம். உலக ஆசை மாம்ச இச்சைகள் வேண்டாத சிநேகிதங்கள் இவைகளை எல்லாம் இன்று நாம் உதறி தள்ளிவிட்டு இவ்விதமாக மேலான ஒரு தெய்வீக அனுபவத்தை நாடி தேடுவோமா? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை பின்பற்றுவதில எவ்வளவு குறைவுகள் இருக்கின்றன, அவைகளெல்லாம் ஒவ்வொன்றாக நம்மை விட்டு அப்புறப்படுத்துவோம். அதற்கு பதிலாக ஆண்டவரை உறுதியாக அண்டிக் கொள்வோம். எரேசியேல் 18:9 வாசிக்கின்றோம், ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் சந்தித்து சந்ததியாக தேவ பக்தி உள்ள சந்ததியாக நிச்சயமாகவே மாற்றுவார் என்று மல்கியா 2:15 வாசிக்கின்றோம் என்று ஒரு சிறிய ஜெபத்தோடு என் செய்தியை முடிக்கின்றேன். அன்புள்ள தெய்வமே, உனக்கு பிரியமான ஒரு தெய்வீக சந்ததியாக இவ்வுலகத்துல வாழ்வது எத்தனை ஒரு பெரிய காரியம், பெரிய சிலாக்கியம். எங்களுடைய குடும்பத்தில ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய காரியத்திற்கு இழுத்து கொண்டு போங்க. உமக்கு பிரியமாக பயபக்தியாக வாழ எங்களுக்கு அருள்வாரும் சுவாமி. இந்த சிலாக்கியத்தை இன்று முதல் எனக்கு எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் கூட நீர் தர வாஞ்ச உள்ளவராக இருக்கப்படினால் உமக்கு நன்றி. கோடான ஓடி தோஸ்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் என்று சொல்வதோடு சங்கம வானொலியின் ஊடாக இந்த வார்த்தைகளை கேட்கிற புறஜாதி ஜனங்களையும் ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நீரே அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். நீர் அவனமாக அருள் பெருகபடினால் சுவாமி உமக்கு தோசுரம் செய்கின்றோம். நீரே எங்களோடு இருந்து வழி நடத்தும் என்று தாழ்மையுடன் கெஞ்சி கேட்கின்றோம். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே ஆமேன் என்று சொல்லி உங்களிடத்துல மறுபடியும் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன். ஆமேன். இன்றைக்கு உங்களோடு பேசியதற்கு கோடான கோடி தோசரம் தேவனுக்கு செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. கத்தருங்களையா சுக பலனாக அவரது பலனை கொடுத்து இன்றைக்கு எங்கள் மத்தியில் வந்து எங்களை ஆசீர்வாத கிருபிகளுக்கு நன்றி செலுத்துறோம். உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து ஜபிப்போம். கத்தருங்களை சுகம் பலனாக கொண்டு எங்கள் மத்தியில் நிறுத்தி வைத்த கிருபிகளுக்கு நன்றி. உங்களோட ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்கு நன்றி. 100-fold of blessing, 1000 மடங்கான ஆசீர்வாதங்கள், கோடாடி கோடி ஆசீர்வாதங்கள். அப்படி ஆசீர்வாதத்தை குறித்து பேசினீர்கள். நன்றி பாஸ்டர், உங்களை கத்தரினும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பதாக நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென். இப்போது நாங்க யாவர் அன்போடு பாஸ்டர் அன்டன் ராசன் அவர்களை வரவேற்போமாக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: பாஸ்டர் அன்டன் ராசன் வரவில்லை, பயணிக்கு பொருங்கள். அவர் சாட்சிய கேட்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கவி கவிந்தா, சிஸ்டர் கவி கவிந்தா பேச முடியுமா? சிஸ்டர் கவி கவிந்தா
1: இருக்கிறாங்க,
2: லைன்ல நிக்கிறா? பிரைஸ் லார்ட். ஓகே, நாங்கள் ஒரு பாடலை கேட்போம். லெஸ் பிரதர் பாஸ் அண்டன் டாஸ் தான் அழைப்பார்கள். பாடலை கேட்போமா? ஆமே, ஆமே, ஆமே, ஆமே.

0: Mr. Tony, passa a lenha. Praise Lord, passa a lenha, nasce a morle.
1: Então, praise Lord, bagendra na ya, praise Lord, neyakale.
0: Em dia naile, nitya vajja nechile, Deva Sivakurka vandirke, pastor, e para o mundo o pucar que é, ninguém vai lhe dar tangal. Amém.
1: Amém. Tangaludo, jebato da na, arami bom. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு உள்ள தேவன், நீர் கடைசி நாளில் இந்த மண்ணின் மேலே நிற்பதை எங்கள் கண்கள் காணும் என்று சொல்லி இருக்கிறீர். அந்த வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ்ந்து உமக்கு பிரியமாக வாழ்ந்து உம்முடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவரோடும் உடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது யோபு 19:25 சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். பாருங்கள், யோபு பிசாசினால சோதிக்கப்பட்டு அந்த சோதனையில வெற்றி அடைந்து அவன் கெட்டத்தனியான ஆசீர்வாதங்களை பெற்ற அனுப்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்தில நடக்கிற காரியங்களினால நாங்கள் துவண்டு போகாதபடி பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை அவரோடு சேர்த்து கொள்கிற தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்கள், லூக்கா 24:47 சொல்லுகிறது, அன்றியம் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் இயேசுவுடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். இந்த கடைசி காலத்துல மனிதர்கள் தற்பிரியராக, பணப்பிரியராக, இப்படியான பல குணங்களோடு வாழுவார்கள் என்று வேதாகமம் கற்று தருகிறது. 2 Timothy 3:1 பார்க்கும் பொழுது, எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் இப்படியான குணங்களோடு இந்த கடைசி காலத்தில் மக்கள் வாழுவார்கள் என்று தேவனங்களை எச்சரித்திருக்கிறார். கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் நாங்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டயமோ எது வந்தாலும் அவர் எங்கள் மேல் வைத்த அன்பை விட்டு பிரியாதபடி நாங்கள் அவர் மேல வைக்கிற அன்பை விட்டு பிரியாமல் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், எப்படி இச்சையடக்கம் இல்லாதவர்கள், கொடுமை உள்ளவர்கள், நல்லோர்களை பகைக்கிறவர்கள், துரோகிகள், துடிகரம் உள்ளவர்கள், இன்றைக்கு நாங்கள் இப்படியான எல்லா விதமான காரியங்களையும் இந்த உலகத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாடுகளுக்கு இடையில நாடுகள் இச்சைப்பட்டு நாடுகளை பிடித்து விட வேண்டும், அவர்களுடைய சொத்துக்களை சூறாடி விட வேண்டும் என்று நாடுகள் செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக மனிதர்களுக்குள்ள பட்டினங்களுக்குள்ள இப்படியாக ஒவ்வொரு இடத்திலையும் துரோகிகள், துணிகரம் உள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியவர்களாக இருப்பார்கள். நாங்கள் 1 Timothy 3:4 தேவ பக்தியின் வேசத்தை தரித்து அதன் பிலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. பாருங்கள், தேவன் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள், ஆனால் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளாதவன் அவனுடையவன் அல்ல. பாருங்க, அவருடைய ஆவியை பெற்று அவருக்கு பிரியமாக நம்ம நாங்கள் வேதாகமத்தை வாசித்து தியானித்து ஜபித்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருடைய கட்டளைகள் கற்பனைகள் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்து வாழ வேண்டும் என்று இயேசு எங்களுக்கு கற்றுத்தருகிறார். பாருங்கள், இந்த காலத்துல இயேசு கிறிஸ்து ஒரு எழுப்புதலை எதிர்பார்க்கிறார். எழுப்புதலை இந்த ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் எழுப்புதலுக்காக ஜபிக்கும் பொழுது, எழுப்புதலுக்கான காரியங்களை செய்யும் பொழுது அவர் இந்த மாம்சமான மாணவர் மேல் தன்னுடைய ஆவியை ஊற்றுகிறவராக இருக்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:17 பார்க்கும் பொழுது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொற்பரங்களை காண்பார்கள். இப்படியாக என்னுடைய ஊழியக்காரன் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இப்படியாக இந்த கடைசி நாட்களில நடக்க போற இந்த ஆவியை பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் ஒவ்வொருவர் மேலும் எல்லார் மேலும் இந்த ஆவியை அவர் ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் பாருங்கள், பொல்லாத கொடிய காலங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி எர்த்குவேக் யுத்தங்கள், இந்த யுத்தங்கள் எல்லாம் நீடித்து கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ரஷ்யா உக்ரைன் யுத்தம் தொடர்ந்து இவ்வளவு காலமாக மனிதனை மனிதன் கொல்லுகிற காரியத்தில் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக பாருங்கள், தேவனுக்கு பயம் இல்லாதவர்களாக பிசாசின் காரியங்களை திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இப்படியான பிசாசின் குணங்களோடு இன்றைக்கு அரசாங்கங்கள் செயற்படுவதை, சில அரசாங்கங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுகிற அரசாங்கங்கள் செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் மத்தேயு 24:24 7:7 ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பாருங்கள், இப்படியான அதிக நாட்களாக நடந்து கொண்டு வந்தாலும் இந்த இப்படியான கடைசி கால செய்கைகள், ஆனால் இந்த காலங்களில் அதிகளவு நடப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள், அந்த தேசங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். 2:7:14 அந்த தேசத்தில் நாங்கள் வாழுகிற ஒவ்வொரு தேசங்களிலேயும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக, இந்த யுத்தங்களை தவிர்க்கும்படியாக, எத்தனை பேர் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அந்த அவருடைய தேவனுடைய தூப கலசத்துல நாங்கள் போய் சேர வேண்டும். பாருங்கள், ஒரு மனிதன் கொல்லப்படும் பொழுது அநியாயமாக சில பாரிய யுத்த உபகரணங்களை பாவிக்கிறார்கள். பாருங்கள், இன்றைக்கு பலவிதமான தொழில்நுட்பம் பெருகி பலவிதமான மனிதர்கள் பாவிக்க கூடாத யுத்த காரியங்களை, கெமிக்கல் வெப்பன்ஸ், இப்படியாக பில்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், வெப்பன்ஸ், இப்படி பொல்லாத வெப்பன்ஸ்களை பாவித்து மக்கள் கொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய படைப்பின் நோக்கம், தேவன் மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்து மனிதன் வாழ்ந்திருக்கத்தான் எங்களுடைய தேவன் ஆண்டு கொள்ளும்படியாக, மிருகங்கள் பறவைகள் 5 நாட்களும் மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்து, 6வது நாள் மனிதனை படைத்து, 7வது நாள் ஓய்ந்திருக்கும்படி அந்த தேவன் படைத்ததெல்லாம் மனிதனுக்காக. அதை அவன் இன்றைக்கு பிசாசுக்கு சார்பாக இன்றைக்கு மனிதன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். பாருங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். பாருங்கள், தேவன் இரக்கமுள்ளவராக அன்புள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு கோபம் வரும் பொழுது பாருங்கள், அவர் அவர் ஒரு நாள் கோபாக்கினை நாள வைத்திருக்கிறார், தண்டிக்கிற நாளாக வைத்திருக்கிறார். மனம் திரும்புற ஒவ்வொரு மக்களையும் மனம் திரும்பி அவரிடத்துல வந்து விட்டால் அவர் மன்னித்து மன்னித்து இரக்கம் காட்டி ஜீவ புத்தகத்தில் அவர் அவனுடைய பெயரை எழுதி பாருங்கள் அவன் பரலோக பிரஜையாக மாற்றுகிறார். இரக்கம் உள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன், எங்களை படைத்த தேவன் அப்படியான ஒரு தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவும். அன்புள்ள தேவன் பாருங்கள், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை எங்களுக்கு பலியாக அந்த சிலுவையில பலியாக ஒப்பு கொடுத்தார், எங்களை மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டார். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி விசுவாசம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நாங்கள் தேவனுடைய மகனாக மகளாக இருக்கிறோம். அவர் எங்களுடைய தேவனாக இருக்கிறார், தேவனுடைய புத்திரராக நாங்கள் இருக்கிறோம், சபையின் தலைவர் இயேசுவாக இருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் அவயவங்களாக தேவன் பாருங்கள் இந்த சரீரத்தில் எப்படி அவயவங்களை அமைத்திருக்கிறாரோ ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்வதற்கு அவயவங்களை சரீரத்தில் அமைத்திருக்கிறாரோ அவர் தலையாக இருக்கிறார். நாங்களும் சபையில நாங்களும் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தை அடைந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எலும்பும் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் இப்படியான காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த சோமாலியா நாட்டில இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த நாட்டில பாருங்கள் எத்தனையோ பஞ்சங்கள் வறுமைகள், அவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பல நாடுகளில யுத்த நாடுகளில பாருங்கள் யுத்த நாடுகளில ஆக்களை ஒரு நாடு ஒரு மக்களை கொன்று விட்டு அப்படியே விட்டு விட்டு போவார்கள். அவர்களுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லாமல் துன்பப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை தேசத்திலேயே அதிக காலமாக அந்த யுத்தம் நடந்தது. யுத்தத்தின் கொடுமையை பாருங்கள் மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள். பாருங்கள் சவுத் கொரியா திரும்பமாக கிறிஸ்தவ தேசம் சவுத் கொரியா பாருங்கள் அந்த போல் ஜங்கச்சு என்ற பெண்டெகோஸ்ட் பாஸ்டர் மூலமாக அந்த ஒரு புத்திஸ்டான தேசம் கிறிஸ்தவ தேசமாக மாறியிருக்கிறது. ஆனால் இன்று பாருங்கள் இன்றைக்கு அந்த தேசத்துல மீண்டுமாக அந்த கம்யூனிச கொள்கைகளை அந்த அரசாங்கம் கொண்டு வருவதை கொண்டு வந்த அந்த நாட்டை மீண்டும் அந்த கம்யூனிச சோசியலிச சித்தாந்தத்துக்குள்ள நடக்க அந்த தேசம் இணைந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள் முந்திய போல அந்த தேசம் கிறிஸ்தவ தேசமாக 60-70% மக்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு விரோதமாக இன்றைக்கு அந்த கம்யூனிச கொள்கைகள் செயற்படுவதை இந்த அரசாங்கங்கள் மாறும் பொழுது அந்த தேசத்தின் அரசாங்கங்கள் கம்யூனிச தேசங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த தேசங்களில பஞ்சங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும். பாருங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக இருந்தது, புத்திஸ்டாக இருந்த தேசம் இன்றைக்கு மீண்டும் அந்த தேசத்துல இப்படியான காரியங்கள் மூலமாக இந்த கம்யூனிச நாட்டை சிதைக்கிற நாடுகளை துன்பப்படுத்துகிற நாடுகளை மீண்டுமாக அந்த நரகத்துக்கு இழுத்து செல்கிற பிசாசுகள் இந்த கடைசி நாட்களில பல தேசங்களில செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்கா தேசத்துல கூட இப்படியான கம்யூனிஸ்ட் கொள்கைகள், இன்றைக்கு கனடா தேசத்துல இப்படியான அறியாத சில இளைஞர்களை இன்றைக்கு திருடுகிறது பிசாசு, திருடுவது கொள்ளு. இன்றைக்கு கனடாவிலே இளைஞர்கள் அவர்கள் தங்கள் சொந்த சிந்தனை இல்லாமல் இயேசு சிந்தனை இல்லாமல் கம்யூனிச தத்துவங்களுக்கு கூட அவர்களுக்கு சில கம்யூனிசவாதிகள் பணங்கள் கொடுக்கிறார்கள். இந்த துண்டு பிரசங்களை கொடுப்பதற்காக இப்படியான தீமையான கொள்கைகளை மனிதர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார். மத பிரச்சாரங்கள் இப்படியான மெய்யான தேவனை தான் இந்த கடைசி காலத்தில் நாங்கள் தேட வேண்டும். பாருங்கள், அப்போ சில நல்ல நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரம் 8 வசனத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் பர்லுவதுண்டு, பீட்டர் உண்டு, 12

நடக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இயேசு எப்படி மரித்து உயிர்த்தெழுந்து எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அதே போல நாங்களும் மரித்தவர்கள் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதன் பின்பு நாமும் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டு நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழுகிற வாழ்வு, இந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:9 பார்க்கும் பொழுது, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. பாருங்கள், உயிரோடு எழுந்து அந்த மேகத்துக்கூடாக அவர் பரலோகத்துக்கு செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் போகிற போது, அப்போ சில நடவடிக்கைகள் 10:10 அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்களே வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள், உங்களிடத்திற்கு வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். பாருங்கள், இது ஒரு தீர்க்க தரிசன வசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சிலர் காலத்திலே எப்படி மிருகங்களுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியாகத்தான் இயேசு திரும்பவுமாக மிருகங்களிடத்தில் இருந்துதான் வருகிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இனி நடக்க போற காரியங்களை சொல்லுகிற வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிறது, இதோ மிருகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். எப்படி மிருகங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டார் அதே போல மிருகங்களுடனே வருகிறார். பாருங்கள், இந்த குத்திரவர்கள் அவர்கள் ஒவ்வொருவர் முழு உயிர்த்தெழுந்து இப்படியாக பார்ப்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் உமேக்காவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பெற்றுகிறார். பாருங்கள், இயேசுவும் பிதாவும் பல இடங்களில ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தை படைக்கும் பொழுது, மனிதனை படைக்கும் பொழுது, லெட்டஸ் மேக் அவர் இமேஜ், எங்களுடைய நமது சாயலாக தேவனும் இயேசுடைய சாயலாகவும் நாங்கள் மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள். இப்படியாக நாங்கள் நீதிமொழிகள் 8 பார்க்கும் பொழுது, நான் வானத்தை வட்டணிக்கையிலும் அவர் அருகே பிதாவின் அருகே இயேசு செல்ல பிள்ளையாக இருந்தார். இப்படியாக இருந்தவர் தான் இயேசு, இருக்கின்றவர் தான் இயேசு, வருகிறவர் தான் இயேசு. அவர் தான் அல்பா, அவர் தான் உமைக்கு, அவர் தான் தொடக்கம், அவர் தான் முடிவு. இந்த உலகத்தை உருவாக்கிற தேவன் பிதாவும் இயேசுவும் உருவாக்கினவர்கள். இப்படியாக இயேசு நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 ஒன்றாக இருக்கிறார்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். தொடக்கத்தை உலகத்தை உருவாக்கினவர், சூரியன் சந்திரனை உருவாக்கினவர், வெளிப்படுத்தினர் விசேஷம் 21:1 அவர் தான் சூரியனை படைத்தவர், சந்திரனை படைத்தவர், அவர் தான் புதிய வானம் புதிய பூமியை படைத்து இந்த 1000 ஆட்சியை எங்களுக்கு தருகிறவர். இப்படியான தேவன் தான் மெய்யான தேவன். இன்றைக்கு வேதாகமம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள், இன்னைக்கு மதங்களில பார்க்கிற தெய்வங்களை எல்லாம் மனிதர்கள் உருவாக்கின தெய்வங்களாக பாருங்க. நீங்க நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாத தெய்வங்கள் தான் இன்றைக்கு மதங்களாக இல்லாது பல தேசங்களில மூதாதியர்கள் ஆரம்ப கால மூதாதிகள் செய்த தவறினூடாக அந்த மதங்கள் வளர்ந்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் ஆபிரகாமின் தகப்பன் இன்றைக்கு ஒரு மத
சிலை வழி

செய்கிறவனாக அபிராமனுடைய தகப்பன் குடும்பம் இருந்தது. பாருங்கள், அந்த குடும்பத்தில் இருந்துதான் மத வழிபாடுள்ள சிலை வழிபாடுள்ள ஒரு கிட்டத்தட்ட இந்து விக்கிர ஆராதனை உள்ள மதங்களில் இருந்துதான் ஆபிராம் தான் தேவன் வைத்த பேர். ஆபிராமை பிரித்தெடுத்து அவனுடைய பேரை ஆபிரகாம மாற்றுகிறார். தேவன் ஆபிரகாமாக மாற்றி அவனுக்கு ஈசாக் பிள்ளையாக பிறக்கிறார். ஆபிரகாமுக்கும் அவனுக்கு சாராய்க்க பிறந்த பிள்ளைதான் ஈசாக். இப்படியாக தேவனுடைய சித்தத்தின் பிள்ளையாக ஆபிரகாமின் பிள்ளைதான் வாக்கு தத்துவத்தின் பிள்ளையாக பிறப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். ஆனால் ஆபிரம் தேவன் வைத்த பேரில் பிறந்த பிள்ளைதான் இஸ்மாயில். ஆபிராமும் அந்த வேலைக்கார ஆபிராம் வீட்டில் இருந்த வேலைக்கார பெண்ணுக்கும் உள்ள மகன் தான் இஸ்மாயிலாக இன்னைக்கு முஸ்லீம் சந்ததியாக 12 தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். 12 கோத்திரங்களாக நாங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஈசாக்கின் சந்ததியாக ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். பாருங்கள், ஆபிரகாமின் சந்ததி இஸ்ரவேல் சந்ததியாக இருக்கிறது. இப்படியாக ஆபிரகாமின் சந்ததி தாவீது கூடாக இயேசு கிறிஸ்து கூடாக கிறிஸ்தவர்களும் ஆபிரகாமின் சந்ததியாக மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எண்ணுகிறபடி எங்களுடைய சாபங்களை எல்லாம் சிலுவையில சுமந்து இயேசு கிறிஸ்து சுமந்து ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு பரிசுத்தாவிய பெற்ற கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்படியாக வருகிறது. ஆனால் இஸ்மாயேல் சந்ததி இன்றைக்கு முகமதிய சந்ததி அவர்கள் புதிய ஏற்பாட்டை அவர்கள் படித்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமாக நடந்து இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததி கூடாக பிறந்தவர். அவர்தான் ரட்சிக்கிற ஒரே ஒரு தெய்வம் என்பதை அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்படுகிறது. ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம். இந்த நாமம் ஆபிரகாமின் சந்ததி கூட தான் வருகிறது. சந்ததி கூட வருகிறது தான் இஸ்மாயில் சந்ததியாக இருக்கிறது. இந்த கேகாருக்கும் வேலைக்கார பெண்ணுக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்த பிள்ளையாக இஸ்மாயில் அவனோட துஷ்ட பிள்ளையாக ஈசாக்கு விரோதமாக அவன் செயற்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:14 இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இயேசுக்குள்ள நித்திரை அடைந்த ஒவ்வொருவரையும் இயேசு மீண்டுமாக வரும் பொழுது அவர்களையும் கொண்டு வருவார். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாருங்கள், யார் அந்த மெய்யான தேவனாகிய கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மிருகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். அவர்கள் இப்படியான ஒரு வாழ்வை இயேசுவோடு வாழ்கிற வாழ்வை நீங்கள் இழந்து விடக் கூடாது. தீமைகளை செய்வதன் மூலமாக தொடர்ந்து பாவத்தில் வாழுவதன் மூலமாக தொடர்ந்து இந்த துரைத்தனத்தின் ஆவிகள் எபேசியர் 6:12 சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பல மக்களிடத்தில் பல அரசாங்கங்களிடத்தில் எல்லாம் தவறான ஆவிகள் காணப்படுகிறது. நாங்கள் எபேசியர் 6:12 வசனத்தில் துரைத்தனத்தின் ஆவிகள் அதிகாரத்தின் ஆவிகள் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இவைகளோடு எங்களுக்கு போராட்டம் உண்டு. பாருங்கள், இப்படியான ஆவிகள் மனிதர்களுடைய கண்களை குருடாக்கி
தீமையை நன்மை என்று அவர்களுக்கு அவர்களுக்கு பாருங்கள். அதிக காலம் அடிமைப்பட்டிருந்தால் அந்த அடிமைத்தனம் ஒரு அடிமை அடிமைதான் அவர்களுக்கு விருப்பமாகிவிடும். பாருங்கள், இப்படித்தான் அடிமை பழகி விடுவார்கள் அவர்கள். இப்படித்தான் மூதாதையர் மதத்தை எங்களுடைய பள்ளிய மூதாதையர்கள் மத வழிபாடுகள் உள்ளவர்களாக இருந்ததன் நிமித்த அந்த மத வழிபாட்டு அடிமை தினம் இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த மத வழிபாடு அடிமைத்தனம் அதிகார மத அதிகார காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. பாருங்கள், ஆனால் இயேசு ஆபிரகாமை பிரித்தெடுக்கிறார். இப்படித்தான் ஒவ்வொரு மதங்கள் உள்ள மக்களும் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து பாவத்தில வாழுவதற்கு தேவனுக்கு பிரியம் இல்லை. துன்மார்க்கன் மரித்து நரகத்துக்கு போவது அவருக்கு பிரியம் இல்லை. அவன் மனம் திரும்பி தன்னிடத்துல வருவதல்லவோ பிரியம் என்று தேவன் கூறுகிறார். பாருங்கள், நாங்கள் ஒன்று கொரிந்தியர் 6:9 அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிர ஆராதனைக்காரரும் விபச்சாரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. தொடர்ந்து இப்படியான பாவத்தில வாழக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். இரக்கமுள்ளவராக அவரிடத்துல மனம் திரும்பி வரும் பொழுது இருதய பூர்வமாக மனம் திரும்பி வாழ்ந்துவிட வேண்டும். ஆண்டவரே இயேசுவே எனக்கு உதவி செய். நீங்கள் தான் அவரிடத்துல கேட்க வேண்டும். அவரை விட்டு விடக்கூடாது. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வரைக்கும் அவனுடைய ரத்தத்தினால கழுவி விடும் என்று கேட்டு அவரை விசுவாசிக்கணும். அவர் மரித்தார் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்தார். என் பாவங்களுக்காக இயேசு சிலுவையில காயப்பட்டார். என்னுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு சிலுவையில் நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டால் அவருடைய தழும்புகளால் நான் சுகம் அடைகிறேன். ஒவ்வொரு நோய்களும் அவருடைய தழும்புகளால சுகம் அடைகிறது. பாருங்கள், இப்படித்தான் நாங்களும் அறியாத காலத்தில இந்த ரட்சிப்படுவதற்கு முன்பாக சில பாவங்களுக்கு இப்படியான சில பாவங்களுக்கு கூட நாங்களும் வாழ்ந்தோம். அவர் எங்களுக்கு எங்களை தேடி வந்து எங்களை தெரிந்து கொண்டார். நீங்களும் அவரிடத்துல கேட்கும் பொழுது என்னை மன்னியும் இப்படியான ஒரு பாவத்தில இருந்து என்னை விடுபடாமல் நீங்கள் உங்களுடைய பாவத்தை சொல்லி நீங்க தனிமையில இருந்து இயேசுவே ஒன்றான மெய்த்தேவனே இயேசுவின் நாமத்தில நான் இப்படி இப்படியான பாவங்களை செய்து இன்றைக்கு ஒரு துன்பத்திலே கஷ்டத்திலே கவலையிலே தேவனை விட்டு பிரிந்து பாவம் செய்யும் பொழுது உங்களுக்கு கஷ்டம் வரும், துன்பம் வரும், கவலைகள் வரும், கண்ணீர் வரும். இப்படியான பாவங்களை விட்டு வரும் பொழுது இந்த பாவங்களுக்கு வெறுப்பு பாவத்தில வெறுப்பு வர வேண்டும். இது எங்களுடைய மெய்யான தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம் என்ற ஒரு உணர்வோடு நீங்கள் வாழ கட்டிக் கொள்ள வேண்டும். ஜோசப் இப்படித்தான் பாவம் செய்யற சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வதப்படி என்ற ஒரு உணர்வோடு அவன் பாவத்தை வெறுத்து வாழ்ந்தான். பாருங்கள், அவனை ஜெயிலில போட்டார்கள். அப்படியான ஒவ்வொரு துன்பத்திலையும் தேவன் இயேசுக்கு பிரியமாக அந்த மெய்யான தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டத்தில துன்பத்தில அவன் தேவன் கூட இருப்பார். தேவன் கூட இருந்தால் உங்களை தேவன் ஒரு நாள் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இப்படியாக யோசேப்பு பல வருடங்கள் துன்பத்தில கிணறு சகோதரர்கள் குழியில போட்டார்கள். இப்படியாக விற்கப்பட்டார்கள். இப்படியாக ஜெயிலில போட்டார்கள். ஜெயிலில் போடும் பொழுது அவர் கூட இருந்தார். குழியில போடும் பொழுதும் அவர் கூட இருந்தார். ஆனால் யோசேப்பு தேவனுடைய பிரியமாக எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தது நிமித்தம் யோசேப்பு கொடுத்த அந்த தரிசனத்தை தேவன் நிறைவேற்றி அந்த பஞ்ச காலத்துல யோசேப் மூலமாக எல்லா தேசங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு சகோதரர்கள் துன்பப்படுத்தின சகோதரர்கள் குடும்பம் எல்லாம்
அந்த ஜோசேப்புடைய ஞான தேவன் கொடுத்த தேவன் கூட இருந்து கொடுத்த ஞானத்தினால அந்த வறுமையில இருந்து எல்லாம் அவர் மாற்றி அமைத்தார். இப்படித்தான் தேவன் செய்வார். நீங்கள் அவரை அவருக்கு அவருடைய பார்வையில, மனிதர்களுடைய பார்வையில அல்ல, தேவனுடைய பார்வையில, தேவனுடைய வசனத்தின்படி நான் சரியாக வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு வாழும் பொழுது அவர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், யோபுவை சாத்தான் தீமை செய்கிறவன் தான் சாத்தான், திருடுபவன், கொல்லுபவன், அழிப்பவன். பாருங்கள், அவன் ஏஞ்சல்ஸாக இருந்துதான் சாத்தானாக விழுந்து போன தூதனாக அவன் இருந்தான். ஏஞ்சல்ஸாக இருந்து பாவம் செய்கிற ஏஞ்சல்ஸ்கள் தான் இன்னைக்கு சாத்தானாக மனிதர்களுக்கு விரோதமாக, மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு இயேசுவுக்கு விரோதமாக இவர் இந்த மனு குலத்துக்காக சிலுவையில மறித்தது பிசாசுக்கு பிடிக்காது. தீமை செய்கிற பிசாசு, தீமை தான் மனித குலத்துக்கு செய்கிற பிசாசாக இருக்கிறான். எந்த மனிதனையும் அவன் வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். பணத்தினூடாக சில பாவ காரியங்களை கூடாக மனிதர்களை வஞ்சித்து அவனுக்கு தேவனுக்கு விரோதமாக ஒரு பிரிவினையை உண்டாக்குறார். பாருங்கள், யோசேப்பு இப்படி பிரிவினை வரும் பொழுது யோசேப்பு தேவனுக்கு பிரியமாக இருந்தான். யோபு பாருங்கள், இப்படியாக சாத்தான் போய் தேவனிடத்துல கேட்கிறான், நீர் அவனை வேலி அடைந்து பாதுகாக்கிறீர். பாருங்கள், தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நாங்கள் நீதியாக நேர்மையாக தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு தேவனிடத்திலிருந்து கிடைக்கிறது. நாங்கள் தவறிவிட்டால் தேவன் அனுமதித்து விடுவார். ஆனால் பிசாசு வந்து சேலஞ்ச் பண்ணும் பொழுது, யோபுவை நீர் வேலி அடைந்து பாதுகாக்கிறீர், உம்முடைய வேலியை எடுத்து விடும், அந்த பாதுகாப்பு வேலியை எடுத்து விடும் என்று தேவனோடு சேலஞ்ச் பண்ணும் பொழுது தேவன் அனுமதிக்கிறார். அவனுடைய உயிரை மட்டும் நீ எடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை, ஆனால் அவனை சோதிக்க அனுமதிக்கப்படுகிறேன். இப்படியாக சோதிக்கப்படும் பொழுது யோபு உத்தமமாக இறுதி வரைக்கும் உத்தமமாக இருந்ததன் நிமித்தம் அவன் திட்டத்தனியாக ஆசீர்வாதத்தை பெறுகிறார். நாங்கள் எந்த நிலையிலையும் தேவனை விட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி எங்களை காத்து கொள்ள வேண்டும். துன்பம் வரும், துயரம் வரும், நாசமோசம் வரும், பட்டயம் வரும், வந்தாலும் நாங்கள் மரிக்கிற நிலை வந்தாலும் தேவனிடத்துல நாங்கள் எங்களுடைய ஆவியை ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், தேவனிடத்துல ஆவியை ஒப்புக்கொடும் பொழுது, இயேசு மரிக்கும் பொழுது கூட, இயேசு மனிதனாக 100% மனிதனாக இந்த உலகத்துல வந்த பொழுதும் அவர் மரிக்கும் பொழுது ஆவியை அந்த தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தார். இப்படியாக நாங்களும் மரிக்கும் பொழுது, மரிக்கும் தருவாயிலையும் தேவனிடத்துல எங்களுடைய ஆவியை, எங்களுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகிறது. பரலோகத்தில் அவர்களை மன்னித்து எங்களுக்கு துன்பம் செய்கிறவர்களை இயேசு எப்படி மன்னித்தவர்கள் போல இவர்கள் அறியாம செய்கிறார்கள். இவர்களை மன்னியும் என்று சொல்லி நாங்கள் மன்னித்து மரிக்கும் பொழுது எங்களுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போறது. அங்கே பரலோக பலிபீடத்தை கீழே தேவன் எங்களை வைத்து எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எங்கள் பரலோகத்தில் சகல தேவைகளை சந்தித்து எங்களுக்கு ஒரு ஒரு தேவனுடைய ஆசாரிய ஊழியம் செய்யற தகுதியை தந்து அங்கு இருக்கிற நீ இருக்கிற அங்கு தருகிறார். எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு உயர்வை தருகிறார். இயேசுவுக்காக நாங்கள் நிற்கும் பொழுது துன்பம், துயரம், நாசமோசம், பட்டயம் எதுவும் அவருடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. அவருடைய அந்த பரிசுத்த ஆவி எங்களுக்கு ஒரு தைரியத்தை தரும். அந்த தைரியத்துல தான், பரிசுத்த ஆவியானவருடைய தைரியத்துல தான் நாங்கள் ஊழியத்தை செய்ய வேண்டும். நாங்கள் ரோமர் 5:5 பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவி எங்களுக்கு இருந்து அந்த தைரியத்தை தருகிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 நாங்கள் அன்பு இருந்தால், எங்களுடைய தேவன் அன்பு இருந்தால் எங்களுக்கு பயங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுவார்.
தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். பாருங்கள், வெளிப்படுத்தின 21:8 பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் நாங்கள் எப்பயும் தேவனுக்கு தேவனிடத்துல விசுவாசமாயிருக்க வேண்டும். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் இன்றைக்கு மதங்களில் இருக்கிறவர்கள், அருவறுப்பானவர்கள், கொலை பாதகர், விபச்சக்காரர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், இப்படியாக தொடர்ந்து இந்த பாவத்தில வாழுகிற மக்கள் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது என்று பாருங்கள். பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவறுப்பானவர்கள், கொலை பாதகர்கள், விபச்சாரர், சூனியக்காரர், விக்கிராராதனைக்காரர், பொய்யர், அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கிரியும் கந்தம் இருக்கிற கடலிலே பங்கடைவார்கள். இதுதான் பைனல் ஜட்ஜ்மெண்ட் ஆக இருக்கிறது. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு தான் அவருக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்வு வேண்டும். மதங்களில் இருந்தீர்களாக இருந்தால் இன்றைக்கு தவறான எல்லா மதங்களும் ஒரு நாள் தண்டிக்கப்படும் என்று சொல்லி எரேமியா 10:11 சொல்லுகிறது. மதத்தில் இருக்கிற தேவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ரெண்டு பிரிவு தான். இயேசுதான் ஜட்ஜாக வரப்போகிறார். வலது பக்கத்துல பரலோகம், இடது பக்கத்துல நரகமாக இருக்கிறது. நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

மறைவினில் வந்தேன் நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. உன்னதமானவர் மறைவினில் வந்தேன் நிம்மதி.

கிருபையை தந்து கிருபையின் மேலே கிருபையை தந்து நிர்மூலமாக

0: ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வருகையில இந்த மக்கள் ஒவ்வொரு ஒருவரும் விடுபட்டு போகாதபடி விசிலமாக ஒவ்வொரு தமிழ் மக்களும் எந்தெந்த கண்ணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை மக்களும் அப்போ சில 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை அறிந்து கொண்டு தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்று பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும் இரட்டைப்படும்படியாக அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேரா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேரா, பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரமபிதா இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியினால ஒவ்வொருவரை நிரப்புவது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், யெசுவா, யெகோவா, மெர்சிபிள் காட், மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ், பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி ஒவ்வொருவரை நிரப்புவீராக. உம்முடைய அன்பினால, இரக்கத்தினால, பரிசுத்தத்தினால பரிசுத்தமாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், சிறைகளின் தேவன் பரிசுத்தர், வானமும் பூமியும் போதும் மகிமையால் நிறைந்துள்ளன. ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கும். நாங்கள் பரிசுத்தம் இல்லாமலும் தரிசிக்க முடியாது. ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நன்றி கண்ட மக்களும் ஒரு எழுப்புதலை காண, இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கண்ட மக்களும் ஜெடமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தமிழ் மக்களும் எந்தெந்த கண்டங்களில வாழ்ந்தாலும் அந்தந்த தெய்வங்களை விட்டு மெய்யான தேவனிடத்தில இயேசு கிறிஸ்து ஆகிய இரட்சகரிடத்தில எனக்காக அந்த சிலுவ மரணத்தில மரித்தார், என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக நான் இனி அவரை சிலுவையில் அறைய கூடாது. ஆண்டவரே, உம்மை என்னை மன்னியும் என்று கேளுங்கள். என்னை மன்னியும், எங்களை மன்னித்தது போல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு மக்களை ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக சேர்த்துக் கொள்ளும். அவர்களும் மறந்திரும்ப அறியாமை உள்ள காலங்களை தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, அவர்களை மன்னித்து உம்முடைய பரிசுத்தாவினால் நிரம்பி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்தில ஒவ்வொருவரும் வந்து நித்திய நித்தியமான வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவி. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர், அருமையான ஒரு செய்தி, ஒரு ஆழமான செய்தி. உங்களுடைய செய்தியின் மூலம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது உண்மையிலே எங்களுடைய இருதயம் கொடுத்து விட்டு இருந்தது. அப்படியாக ஆவியானவர் இன்றைய நாளே உங்களுடைய செய்தியை ஆசிர்வதித்து தந்திருக்க, அதுக்காக நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செய்யும் காரணம் அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
0: ஆமென். Glory to Andrew. God, God bless you, brother. God bless you, everybody. Amen.
1: ஆமென். இதுவரை நேரமும் செய்தி கொடுத்தவர் பாஸ்டர் ஆண்ட்ரூ ராஸ்டாம், ஸ்கார்போரோ, ஒன்டாரியோ. இன்றைய நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியில் ஆவியானவர் ஆசீர்வதித்து வழிநடத்தி இருக்கிறார். துதி சோஸ்திர பாடல் தேவனுக்கு மகிமையாகவும் தேவ செய்திகளின் ஆழமான சத்தியங்களை செய்தியின் மூலம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். கடந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து, அது மட்டுமல்ல சனி ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கின்ற உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியை கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தவங்களை அவசியப்பாராக. இப்பொழுது முடிவு ஜெபத்தை எடுக்க சிஸ்டர் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டாலி.
2: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட்.
1: முடிவு ஜெபத்தை எடுங்கம்மா.
2: ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து கூட வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி உங்களோட வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட வார்த்தையில் அன்பு, இனிமையான வார்த்தையில ஆண்டவரையே பகிர்ந்து கொடுத்து ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரையே அப்பா. மகேந்திரன் யக்காண்டி வருகிறேன் ஆண்டவரே. கம்பீரமாக அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவரே பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறப்பா. அதிகமாக உங்களுக்குள்ள பெல்லப்படுத்தி ஆண்டவரின் அதிகமாக அபிஷேகத்தினால நிரப்பி சங்கமமான நித்திய வெளிச்சத்தில் ஒளியாக நீங்க வைத்திருக்கிற கிருபிகளுக்கு நன்றி செலுத்துற அப்பா. ஒரு நேரம் என்றாலும் நாங்க ஏனோதானோ என்று நினைக்காமைக்கு இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான ஊழியக்காரர்களை எங்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தி வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்களோட கோட்டைகளை மறைத்து வைத்து அவங்க கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே கம்பீரமாக அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு புதிதான வெளிப்படுத்தலையும் உங்களோட வார்த்தையை அனுப்பி வெளிப்படுத்தலை ரகசியங்களையும் அனுப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி நன்றி இயேசுவே நன்றி. சிஸ்டர் மேகுலா வாசுக்கான வருகிறன் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் அருமையான வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதித்தார்கள் ஆண்டவரே. அந்த வார்த்தையில ஒன்றுண்டாலும் வீண் போகாத வண்ணமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் உங்களுடைய வார்த்தையில் பதியப்பட்டதாக அவர்களுக்குள்ள நீங்க அவர்களுடைய பேசி அதிகமாக எழுந்து பிரகசிப்பதற்கு எழுந்து ஒரு மனதோடு கற்றி எழுப்பதற்கு உங்களுடைய ஊழியத்தை கொடுத்த ஒவ்வொரு ஊழிய காரங்களுக்கான ஜபிக்கிறேன். அவர்களுக்கு ஆண்டவரின் அதிகமான உங்களுடைய அன்பையும் அபிஷேகத்தையும் அனுப்பி ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சிஸ்டர் மெகுலா அவங்களோட குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க. அவங்களோட போக்கிலும் வரத்திலும் இருந்து இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள கற்றுக்கொள்வதற்கு உங்களை நிலைத்திருப்பதற்கு அவர்களை கோட்டைகள் மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. பாஸ்டர் ஞான பிரகாசம் அவர்கள் வந்து இன்றைக்கு புதிதான வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தார். 100-fold blessings, 1,000 மடங்கான ஆசீர்வாதங்கள், கோடி ஆசீர்வாதங்கள் என்று கூறி வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தார். அவர்களையும் ஆண்டவரே அவங்க கூட இருந்து அவங்களோட ஊழியத்துல அதிகமாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். பாஸ்டர் அண்டன் ராசநாயகத்துக்கான வருகிற அவர் அப்பா உடைய வருகை குறித்து எங்களை ஆசீர்வதிக்க வருகையை பற்றி கூறி ஆசீர்வதித்தார்கள். உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே உள்ளான மனிதர் நாளுக்கு நாளாக புதிதாகுவதற்கு ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அப்பா ஒவ்வொரு நிமிடம் புதிதாக்கி பாஸ்டர் அண்டன் ராசநாயகத்தை அதிகமாக உங்கள் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட வெளிப்படுதலை கொடுத்து இன்னும் அதிகமாக உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி சிஸ்டர் கருணா அப்படி வருகிறேன். அவங்க வந்து ஜப ஆராதனை ஜபம் பாடலை எடுத்து வந்து அப்பா எங்களை ஆசீர்வதித்தார்கள். அதுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்திய சிஸ்டரையும் அவங்க குடும்பத்தாரையும் அப்பா இன்னும் அதிகமாக அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அவங்களை போக்கிலும் வரத்திலும் இருந்து அவங்களை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தீர்கள். எங்க மத்தியில் வந்து இருந்து எங்களை உங்களோட நாமத்தை உயர்த்திய அவர்களை அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே நன்றி நன்றி. சிஸ்டர் கிரேசிய ரஞ்சனக்காணி வருகிறன் ஆராதனை பாடல்களையும் தேவ ஞானத்தை எடுத்து வந்தார்கள். அவர்கள் மூலமாக ஆண்டவரே அந்த பாட்டுகள் மூலமாக கொண்டு இருக்கிற ஒவ்வொருதலையும் அப்பா அந்த வார்த்தையில் அவங்களை உள்ளத்தில் போகத்தக்கதாக அவர்களையும் ஆசீர்வதித்து சிஸ்டர்ஸையும் அவங்களோட பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும் படியாக ஜெபிக்கிறேன். அதிகமாக தேவ ஞானத்தையும் உங்களோட புதிய பாடல்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்து வந்த கிருபியை கொடுத்து இன்னும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ரஞ்சித் ஜெபித்த ஜெபத்துக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா எங்களோட விண்ணப்பங்களை கேட்கிற தேப்பனே, எங்களோட விண்ணப்பங்களை கேட்டு ஆசீர்வதிக்கிற தேப்பனே, அவர்களையும் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்திலையும் இருந்து அவங்களுக்கு வேண்டுதலை சந்தித்து யாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு உங்களுடைய பெலனையும் சத்துவத்தையும் கொடுத்து ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கான ஜெபித்து புதிய பாடல்களை இன்னும் அதிகமாக எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி அப்பா. சிஸ்டம் சிஸ்டர் கவிதா அவர்களுக்காக ஜபிக்கிற அருமையாக ஜபித்தார்கள். பாடல்களை கொண்டாந்து சோசரித்து அப்பா இன்றைக்கு புதிதாக நாளாக அவங்களுக்கு முதலாவது நாளாக இருந்தாலும் அருமையாக உங்களுக்கு துதி பாடல் செலுத்தி உங்களுடைய ஆராதித்து உங்களுடைய உங்களை மகிமப்படுத்த வந்த சிஸ்டரை ஆசீர்வதிக்கிறேன். அதிகமாக அவங்களோட தேவையை சந்தித்து அவர்களை இன்னும் மென்மேலுமாக உங்களுடைய இரத்தத்தின் கோட்டைக்குள் மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் கர்த்தாவே நன்றி இயேசுவேப்பா. யாரும் ஜெபிக்க முடிய விட்டிருந்த மன்னிக்காம இருந்தாலும் யாவருக்காம் ஜெபித்த நன்றி இயேசுவே. இந்த பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரிட்டாக்காவணி வருகிறேன், அவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்காவிட்டால் நாங்கள் நிலை நிற்க மாட்டோம். அப்படி ஆண்டவரே அவர்கள் திறந்து கொடுத்த இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அவர்களப்பா போக்கிலும் மரத்திலும் இருந்து அவர்கள் கூட இருந்து உங்களுடைய கிருபையினாலின் அதிகம் அதிகமாக முடிசூட்டி உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து இன்னும் அதிகமாக ரகசியமான காரியங்கள் வெளிப்படுத்தி இந்த அபிஷேகம் உபவாச அபிஷேகம் அந்த நாட்களையும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வர்ற கூட்டங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். புதிதான ஊழியக்காரர்களை கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவி நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் டோலி. இன்றைய நாளை நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி அருமையான முடிவு ஜெபத்தை எடுத்து வழி நடத்துகிறீர்கள். கர்த்தர்களை ஆசிரிப்பாராக. அது மட்டுமல்ல, இன்றைய நாளிலே கவிதா அவர்கள் யாழ்ப்பாணத்தில இருந்து தொடக்கம் முதல் முடியும் வரை இதனுடைய வார்த்தைக்கு காத்திருந்து சோத்திரத்தை காத்திருந்து தேவனுக்காக வயது ஆக்கியம் காட்டுகிற சகோதரி. இந்த சகோதரி இந்த நித்திய விரதத்திலே வந்து கலந்து கொண்டு படினால் தேவன் ஆசீர்வாதங்களை மாமிசத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் கட்டளிடுவாராங்க. அந்த சகோதரி தன்மையில இருந்தாலும் அதிகால வேலையிலே வந்து கலந்து கொண்டு தேவன் நாமத்தை சொல்லுவோம். மைக் ஆன் பண்ணுங்க கவி. கவிதா மைக் ஆன் பண்ணுங்க. ஓகே,
3: நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற குப்புறலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அப்ப இது ஒரு 500 வருடங்களுக்கு பிறகு மோசியோட உடன்படிக்கை அந்த வாக்கு தத்தத்தை திரும்ப புதுப்பிக்கிறார். அந்த இடத்திலேயே கேனியர் வரவில்லை, எபூசியர் கேனியரும் கெனீசியரும் கட்மோனியரும் அந்த இடத்தில் ஏன் வரவில்லை? அவர் ஏன் மறந்து விட்டாரா? சரி, அவர் தான் ஒரு விலை ஏன் சொல்லாமல் விட்டார் என்று பார்த்தால் நாங்கள் யோசுவா புத்தகத்துக்கு போவோம். ஏன்னா யோசுவா 12 பேரே அவர் மோசே வந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு 12 பேரை ஒவ்வொரு குலத்திலையும் இருந்து தேர்ந்தெடுத்து 12 பேரை அனுப்புகிறார் போய் வேவு பார்த்து வாருங்கள் என்று. அப்ப அந்த இடத்துல யோசுவா போய் ரெண்டு பேர் தான் நல்ல செய்தியை கொண்டு வந்தார். இப்ப நாங்க பார்ப்போம் யோசுவா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். யோசுவா 3 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். யோசுவா 3 அதிகாரம் யோசுவா 3 அதிகாரம் 9-18 பார்ப்போம். 9-18 யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எர்மோனியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. அப்ப இதுலயும் அந்த இனம் வரவில்லை. யாரு? நான் சொன்ன மாதிரி 3 இனத்தை ஞாபகம் வச்சிருங்கன்னு சொன்ன, கேனியர் இல்லை, கெனீசியர் இல்லை, கட்மோனியரும் இல்லை. இந்த அந்த அதாவது இவர்கள் இந்த 3 இனமும் என்ன நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க, எகிப்து தேசத்துக்கு அடிமைகளாக போனார்கள். யாரு? அதாவது அடிமைகளாக கோவிலே எய்த்து தேசத்த ஜோசப் பரதம மந்திரியாக ஆண்டு கொண்டிருக்கிற நேரம் இந்த இஸ்ரவேல தேசர் எல்லா இடத்துக்கும் ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பஞ்சம் ஏற்பட்ட பின்பு யோசேப்பு தான் எல்லாருக்குமே தானியங்களை வழங்கினார். அந்த இடத்துக்கு இவர்கள் அதாவது 12 சகோதரர்களும் தகப்பன் எல்லோரும் யாக்கோவும் திரும்பவும் யோசேப்பிடம் வருகிறார்கள். அப்போது அவர்களுக்கு அந்த பார்வன் மன்னனின் இவருடைய யோசேப்பின் சகோதரர் தகப்பன் மார் வந்திருக்கிறார் என்று அவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்கிறார். போஷேன் என்ற இடத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர்கள் அங்கே குடியமர்ந்து விடுகிறார்கள். அந்த இடத்தில் குடியமர்ந்து வருகிற போது இன்னும் 430 வருடங்களுக்கு பின்பு இன்னொரு பார்வோன் அரசன் வருகிறார். இன்னொரு பார்வோன் அரசன் வந்த பின்பு அவருக்கு யோசேப்பை பற்றி தெரியாது, ஒன்றும் தெரியாது. இந்த இனம் பெருகி கொண்டே போகுது என்று அவன் இவர்களை இஸ்ரவேலர் அனைவரையும் இந்த ஜாதிகளை அவன் அடிமையாளை ஆக்கினான். அடிமைகளை ஆக்கின போது அந்த இடத்தில் மோசே வருகிறார். இவர்களை மீட்டு கொண்டு கானான் தேசம் தேவனால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அழைத்து கொண்டு போவதற்கு கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போவதற்கு மோசே அந்த இடத்துக்கு வருகிறார். அப்ப உங்களுக்கு தெரிய வேணும், எகிப்தில இருக்கிறவர்கள் ஒரு நாளும் எகிப்து அவர்கள் அடிமைகள் அல்லவள் இல்லையா? எகிப்தில இருக்கிற மக்கள் எகிப்தை விட்டு போக மாட்டார்கள் எகிப்தியர். ஆனால் இவர்கள் இஸ்ரவேலரோட இன்னொரு ஜாதிகளும் இருந்திருக்கிறார்கள். அப்ப இன்னொரு ஜாதிகளும் இஸ்ரவேலரோடு அந்த இடத்தில் எகிப்தில அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு தெரியாத விஷயமாக இருந்தது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த இனமும் இந்த இஸ்ரவேலரோட எகிப்தில இருந்து வெளியேறி போகிறார்கள். அந்த ஜாதியாரு அந்த ஜாதியாரு. அப்ப நான் பாப்போம் இது உண்மையா இல்லையா. இஸ்ரவேல இவ்வளவு நாளும் நான் நினைத்து கொண்டிருந்தேன் இஸ்ரவேலர் மாத்திரம்தான் அடிமைகளாக எகிப்தில் இருந்தார்கள். இல்லை, இன்னொரு ஜாதியும் இருந்தார்கள். அதாவது இவர்கள் அந்த காணா சில இனங்கள் இவர்களோடு சேர்ந்து இஸ்ரவேலரோடு சேர்ந்து எகிப்துக்கு போயிருக்கிறார்கள். போய் அந்த கோஷேன் என்ற இடத்துல அவர்களும் அமர்ந்திருந்திருக்கிறார்கள் இவர்களோடு சேர்ந்து. அப்ப இது ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால் யாத்ராமம் 12 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். யாத்ராமம் 12 அதிகாரம் யாத்ராமம் 12 அதிகாரம் 3 வசனம். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரனின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனா இருந்தான். அடுத்தது வாசிப்போம், 7 வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன்னாவை அசைப்பதில்லை. அதுக்கு பிறகு 38 பாருங்கள். I'm sorry. யாத்ராமம் 12 அதிகாரம் 3 நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10 வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடுவீர்கள். அடுத்தது 7 வசனம். அதின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2 நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. அப்ப இவர்கள் அதை தெளிக்க வேண்டும். 38 வசனத்தை பார்ப்போம். 38 என்ன சொல்கிறார் என்றால் அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனது மன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. பல ஜாதியான ஜனங்கள், இந்த பல ஜாதியான ஜனங்கள் யார்? அவர்களோடு சேர்ந்து பல ஜாதியான ஜனங்களும் போனார்கள். ஆம், இஸ்ரவேலரோட அந்த பல ஜாதி ஜனங்கள் அதாவது அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக தேவன் அவர்களை அடிமைகளாயிருந்து அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போகும் போது வனாந்திரத்திலே அந்த பல ஜாதி ஜனங்களும் அவர்களோடு இருந்தார்கள். செங்கடலை இரண்டாக பிரிக்கப்பட்ட போதும் அந்த இஸ்ரவேலரோடு பல ஜாதி ஜனங்கள் இருந்தார்கள். மாராவின் தண்ணீரை மதுரமாக மாற்றிய போதும் அந்த தண்ணீரை அறிந்தினவர்கள் இந்த பல ஜாதி ஜனங்களுக்கு தான். அது மாத்திரமல்ல, அதாவது 40 வருடங்கள் மன்னாவை வழங்கின போது தேவன் அவர்களுக்கு கொடுத்த போதும் இஸ்ரவேலருக்கு கொடுத்த போதும் அதை இந்த பல ஜாதி ஜனங்களும் உண்டார்கள். அது மாத்திரமல்ல, 10 கட்டளைகளை தேவன் கொடுத்த போதும் இந்த 10 கட்டளைகளையும் அவர்கள் கண்டார்கள், கேள்விப்பட்டார்கள் இந்த பல ஜாதி ஜனங்கள். அது மாத்திரமல்ல, ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை இறங்கின போதும் அதை இஸ்ரவேலர் மாத்திரமல்ல இந்த பல ஜாதி ஜனங்களும் கண்டார்கள். அது மாத்திரமல்ல, எத்தனை பேர் இதை பார்த்து எத்தனை பேர் அவர்களும் தேவனை எமது தேவனை தரிசிக்க தொடங்கி இருப்பார்கள். எத்தனை பேர் எமக்கு மட்டும், அதாவது புற ஜாதிகள் பல ஜாதி ஜனங்கள் எத்தனையோ பேர் இவரை தரிசிக்க தொடங்கினார்கள். ஓகே, அதே மாதிரி எரிக்கோவை சுற்றியதும் இந்த இஸ்ரவேலர் மாத்திரமல்ல இந்த பல ஜாதி ஜனங்களும் தான். அப்ப நாங்க பார்ப்போம், நாங்கள் நினைக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் தான் புற ஜாதி மக்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று. ஆனால் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் புற ஜாதியாருக்கு கிருபியா இருந்திருக்கிறார். அதாவது கெனீசிய கத்மோனியர் காண்டவர் அவர்களையும் காப்பாற்றி இருக்கிறார். நாங்கள் அடுத்தது எண்ணாகமம் 13:1 வாசிப்போம். எண்ணாகமம் 13:1

0: பரிணாமம் 13 உண்டு. இப்ப இதுல பாக்க அனுப்புற மோசே அந்த அதைத்தான் நான் வாசிக்க போறேன். கர்த்தர் மோசையை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து ஒவ்வொரு பிரபுக்களா அனுப்புறார்கள், அனுப்புறார் மோசே. அதுல பாருங்க, மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்திரத்தில் இருந்து அனுப்பினார். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். யாரோட தலைவர்களா? இஸ்ரவேலர் புத்திரரின் தலைவர்கள். அதுல நான் ஒரு ஆள வாசிக்க, அவர்களுடைய நாமங்களாவன ரூபன் கோத்திரத்தில் சக்கூரின் குமாரன் சம்முவா. ரைட். இப்ப நான் ஆறாவது, அப்படியே 12 கோத்திரங்கள், இதுல நான் ஆறாவது வாசிக்கிறேன். யூதா கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரன் காலேப். யூதா கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரன் காலேப். அப்ப இது எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். எந்த கோத்திரத்திலிருந்து இயேசுவானவர் வந்த? யூதா கோத்திரம். அந்த கோத்திரத்தில் எப்புனேயின், யாருடைய மகள்? எப்புனேயின் குமாரனாகிய காலே. ரைட். நாங்கள் இப்போது பார்ப்போம் என்னாகமம் 32:11. இந்த எப்புனே யாரண்டதை பார்ப்போம். 32:11 பார்ப்போம். உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான, யாரு? கேனேசியனான எப்புனேயின் குமாரன் காலேவும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர. அப்ப யாருட குமாரன்? எப்புனே குமாரன். எந்த இனத்தை சேர்ந்தவர்? கேனீசியன். கேனீசியன் யாரு? புறஜாதியார். புறஜாதியானவர் அந்த கேனீசியர். அதாவது அவர் வந்து எப்புனே எப்படிப்பட்டவர் என்றால், அவர் யார் என்றால், அந்த எப்புனேயின் அர்த்தம் என்னவென்றால், அது ஒரு தீர்க்க தரிசியாம். கானான் தேசத்து தெய்வங்களை தீர்க்க தரிசனமாக வழங்குறவரா. அவருக்கு அந்த எப்புனேயின் அந்த மீன், அவர் ஒரு தீர்க்கதரிசி, கானான் தேசத்து தெய்வங்களை வழங்கினவர். அப்ப அவர் புறஜாதியான அவர் எமது தேவனை ஏற்றுக்கொண்டார், எமது தேவனை ஏற்றுக்கொண்டார் என்றோ எப்பொழுதோ யூதர்களாக மாறினவர்கள். அப்ப யாக்கோபு கோத்திரத்தில் இருந்து வந்தவர் அல்ல காலே, புறஜாதியில் இருந்து வந்தவர் தான் அந்த காலே. அப்ப இப்ப புறஜாதியார் ஏற்றுக்கொண்டார்கள் தேவனை. நமது தேவன் ஏற்றுக்கொண்டாரா பார்ப்போமா? தேவன் ஏற்றுக்கொண்டார். தேவன் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, யூதா கோத்திரத்தின் பிரபுவின் தலைவன், அதாவது தலைவனாக மாற்றினார். பழைய ஏற்பாட்டில் தேவன் அவரை தலைவன், பிரபு என்பது தலைவனாக மாற்றுகிறார். அப்ப நாங்கள் அதுல யோசு அந்த கானான் தேசத்துக்கு போறது யாரு? யோசுவா. யோசுவா வந்து யூதன். மற்றவர் யாரு? புறஜாதியான காலே. இது எதுக்கு அடையாளம்? புதிய ஏற்பாட்டு தான் அடையாளம் இது. அதாவது இன்று பரலோகம் என்கிற கானான் தேசத்துக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதரும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்ட புறஜாதியாரும் சரி, ரைட். அப்ப நாங்கள் யோசுவா என்ற மீனிங் யோசுவா, இயேசுவை நாங்கள் புறஜாதியான நாங்கள் அவரை பற்றி கொண்டு நாங்கள் பரலோகத்துக்கு போகிறோம், ரைட். அப்ப அன்றைக்கு அந்த பழைய ஏற்பாட்டிலே அவர் நிரூபித்து விட்டார், அதாவது இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல அவர் தேவன், புறஜாதியாருக்கும் அவர் தேவன் என்பதை அவர் அன்றே அதை நிரூபித்து விட்டார். அடுத்தது நாங்கள் இப்ப வருவோம் மத்தேயு 15 அதிகாரம். மத்தேயு 15 அதிகாரம் 21 வசனத்தில் நாங்கள் இப்போ வருவோம். என்னத்துக்காக வேண்டி? இயேசு. அப்ப உங்களுக்கு இப்ப புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப காலே வந்து புறஜாதியார், ரைட். இப்ப நாங்க கானான் தேசத்துக்கு, கானான் தேச அந்த கானானியை ஸ்திரிக்கு வருவோம். மத்தேயு 15:21. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். இப்ப இயேசுதான் அந்த இடத்துக்கு போகிறார். அப்பொழுது அந்த திசைகள் குடியிருக்க காணானிய ஸ்திரி ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரன், அவர் சும்மா ஆண்டவரே என்று கூப்பிடவில்லை, ஆண்டவரே தாவீதின் குமாரனி. அப்ப அவளுக்கு விஷயம் தெரிந்தவள் தான், ரைட். அவள் விஷயம் தெரிந்ததுனால தான் அவள் கூறுகிறார், தாவீதின் குமாரனி எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவரே ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருக்கிறார் என்றால் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் என்று பார்ப்போம் என்ன நடக்குது என்று அவர் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறார். பாருங்க, அந்த அந்த பெண்மணி வந்து அவள் கேனீச வம்சத்தை சேர்ந்தவர், அதாவது காலேவின் வம்சத்தை சேர்ந்தவர். ஒரு சிலர் யூதராக மாறிவிட்டார்கள், எல்லோருமே யூதராக மாறினார்கள் என்று நான் குறிப்பிடவில்லை. இதுல ஒரு சிலர் யூதராக மாறிவிட்டார்கள், ரைட். அந்த காலத்தில் அதுக்குரிய எந்த ஆட்சேபனையும் இருக்கவில்லை, இல்லையா. அப்ப இவர்கள் மாறிவிட்டார், ஆனால் இந்த சிலர் ஒரு சிலர் மாறவில்லை. அதுல ஒருத்தி தான் இந்த கானானிய ஸ்திரி. அப்ப இவள் வந்து இவளுக்கு விஷயம் தெரியும், என்னடா காலை வம்சத்தில இருந்து வந்ததுனால இவளுக்கு இயேசுவை பெற்று இவளுக்கு நன்றாகவே புரிந்து விட்டது, ரைட். அதுக்கு பிறகு அப்ப இந்த இடத்துல சீஷர்களுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அந்த இடத்துல விளங்கினது யாருக்கு? இயேசுவத்தும் கானானிய ஸ்திரிக்குமான உரையாடல்கள் தான். அது ஒரு உண்மையிலேயே ஒரு சரித்திரம் படைக்கிற ஒரு உரையாடல் ஒன்று நடக்குது. அதுல அந்த சீஷருக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர்களுக்கு இயேசுவிடம் சொல்லுகிறார்கள், என்னடா இவர் கூப்பிட கூப்பிட இவர் பேசாம இருக்கிறதுனால அவர்கள் சொல்லுகிறார்கள், அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலர் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்று மற்றப்படி அல்லவென்றார். அவள் வந்து ஆண்டவரே என உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னண்டா, காலேப் என்பதின் அர்த்தம் என்னதென்றால் நாய். அது எதிரே மீனிங் வந்து அதன் அர்த்தம் நாய். இப்ப டெபோரால் என்பது தேனி என்ற மாதிரி காலேப் என்பது நாய், சரியா. அப்ப இவள் வந்த போது, இவள் வந்து சொன்ன இடத்துல இவள் இயேசு என்ன சொல்றாங்கன்றால், நீயும் அந்த மூதாதர், உனது மூதாதரை போல யூதராக மாறி நீயும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கலாம் தானே, அதை விட்டு விட்டாய் என்பது தான் அவருடைய அந்த அந்த உரையாடல் அவர் கூறுகிற அந்த அர்த்தம். அப்படி அவள் மாறி இருந்தால் அவளுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்கும். ஆனால் அவள் என்ன சொல்றாள் என்றால், அந்த அதாவது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து காலேவின் குட்டிகளுக்கு போட முடியாது என்று அவர் கூறும் போது அவள் சொல்லுகிறாள், நான் உள்ளே வந்து, அவள் உள்ளே வந்து ரைட், அந்த மேசையில் இருந்து விழுகிற, அதாவது அவள் சொல்லுகிறாள், நான் உள்ளே இப்ப வெளியில நீங்க அப்ப துண்டுகளை வெளியில் போடும் போது என்று அவள் சொல்லவில்லை, உள்ளே வந்து அந்த மேசை எங்கே இருக்கும், உள்ளே. அப்ப அவள் சொல்லுகிறாள், நான் உள்ளே வந்து உங்கள் பாதத்தில் அமர்ந்திருந்து அந்த மேசையில இருந்து விழும் அந்த சிறு துணிக்கைகளை, நீங்க நாய்களுக்கு போடுகிற அந்த துணிக்கைகளாவது எனக்கு கொடுக்க மாட்டீங்களா என்று. அப்ப அவ சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது. அவர் ரெண்டு ஆசீர்வாதங்களை அவளுக்கு கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம் என்று பார்ப்போம். 28 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமா, இஸ்திரியே இஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். இஸ்திரியே என்று கூப்பிடுறார். இஸ்திரியே என்று அவர் எங்கே கூப்பிட்டு இருக்கிறார், மரியாளை. கானான் தேசத்துல அந்த கல்யாணத்துல கல்யாணம் உனக்கு தெரியும், தண்ணீரை ரசமாக மாற்றிய இடத்தில் அவர் இயேசு கூப்பிடுகிறார், இஸ்திரியே. அப்ப அதே அந்த யூத கோத்திரத்து மரியாளுக்கு கொடுத்த அந்த அதே மாதிரி அந்த அந்த ரெஸ்பெக்ட் அதே இதை கொடுக்கிறாரு. மரியாளின் வயிற்றிலிருந்து இயேசு பிறந்தார், அந்த அதே மரியாளுக்கு கொடுத்த அந்த அதே ரெஸ்பெக்டை கொடுக்கிறாரு இந்த கானானிய ஸ்திரிக்கு, இஸ்திரியே என்று கூப்பிடுகிறார். அப்ப இதுல பாருங்க, அவர் இஸ்திரிய என்று சொல்லி அவளுடைய விசுவாசம் பெரிது என்று சொல்லுகிறார். ஆகவே நீ விரும்புகிறபடி ஆக கடவுளே, அந்நேரமே அவள் சுகமானாள், அவளுடைய மகள் சுகமானாள். அப்ப நாங்கள் யோசிக்க தேவையில்லை, நாங்கள் யூதா கோத்திரத்தில் பிறந்தால்தான், யூதா கோத்திரத்துல பிறக்கவில்லை, இஸ்ரவேலரனா நாங்கள் பிறக்கவில்லை என்று. இல்லை இல்லை, நாங்கள் புறஜாதியாரா பிறந்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா, நிச்சயமாக நாங்கள் பெரிய பாக்கியசாலிகள். பாக்கியசாலிகள் என்ற உண்மையிலே உண்மையிலே உண்மையிலே அவருடைய அன்பை பெற்றவா அனைவருமே பாக்கியசாலி. அதாவது எங்களை எப்படி வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். எபிசியல்ல இருக்குது 1, 2, 3, 4, 5, 6, 7 வசனத்துல இருக்கிற, அதாவது உன்னதங்களிலே யூதா கோத்திரத்தான ராஜ சிங்கமான இயேசு நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு அமர்ந்திருக்க செய்திருக்கிறார். உன்னதங்களிலே அவரோடு அமர்ந்திருந்தா நீங்களும் நானும் யாரு? பிரபு, ஒரு தலைவன், ஒரு தலைவி. புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் கிருபை வெளிப்பட்டது, அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் இயேசுவின் கிருபை இருந்தது. புதிய ஏற்பாட்டில் இரக்கம் வெளிப்பட்டது, பழைய ஏற்பாட்டில் இரக்கம் இருந்தது. அதுதான் இயேசு சொல்லுகிறார், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன். அப்ப ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன் மாத்திரமல்ல, காலேவின் தேவன் இன்று என்றும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you, Pastor.
1: Amen. Pastor Aya.
2: Pastor Aya. Amen. Amen. Thank you, Pastor Aya. Amen. அடுத்ததாக இந்த வேளையிலே கிதியோன் அவர்களை அழைப்போம். இந்த வேளையிலே அவர் மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் கிவிங் பாடல்களை எடுத்து வருவார்கள். Praise Lord.
3: நன்றி ஐயா. இப்போது கூட எனக்கு பதிலாக என்னுடைய மனைவி இப்போது நன்றி பாடல்களை பாடுவாங்க. இந்த நாளில் உங்க மத்தியில் ஒரு பாடலை பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறாங்க. நீங்க கேட்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமே
4: நீர் என்னை அழையும் போது பலமுறை

படனுமே

0: அருமையான பாடலை எடுத்து வந்தீர்கள். இன்னும் உடைகிறேன் என்று உண்மையிலே கத்திர அருமையான பாடலை தந்ததுக்காக கத்திரை நான் சோதரிக்கிறேன். கத்திரிக்கு மகிமை உண்டாவதாக கத்திரை தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஐயா. ஆமேன். ஆமா, இந்த வழியில் நாங்கள் இறுதி ஆசீர்வாத ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோம். இந்த வழியிலே சிஸ்டர் சாலோமி அவர்களை அழைப்போம். சாலோமி, பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட்.
0: ஆமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்று உங்களிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எடுத்து வாருங்கள் இறுதி ஆசீர்வாத ஜெபங்களை.
1: துதிக்கப்படத்தக்கவரே, போற்றப்படத்தக்கவரே, புகழப்படத்தக்கவரே, முக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவரே முக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. அப்பா, எங்கெல்லாம் உங்க நாமத்தை இசப்பா மகிமைப்படுத்துகிறார்களோ, பிரசவப்படுத்துகிறார்களோ, அவர்கள் மத்தியில கடந்து வருகிற எங்க நல்ல தகப்பனா இருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, அப்பா, பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதான எங்களுக்கு புத்திர சுபிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறதே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிற கத்தாவே. உண்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை கத்தாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, எங்களை கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிற தேவனா இருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா, எங்களை கனம் பண்ணுகிற தேவனா இருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. எங்களிடமாய் சாய்ந்து எங்களை விண்ணப்பங்களை சத்தத்தை கேட்கிற தேவனா இருக்கிறதே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நாங்கள் எப்பேறப்பட்டதான தெய்வத்தை அப்பா எங்கள் தெய்வமாக நாங்கள் கொண்டிருக்கிறோமே. நாங்கள் பாக்கியவான்களப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம் ஆண்டவரே கத்தாவே. ஆண்டவரே, அற்பரும் நீசருமாக எங்களுக்கு கத்தாவே கிருபையாய் கிருபையாய் கிருபையாய் கிருபையாய் கிருபையாய் கத்தாவே. நீர் பாராட்டின எல்லா தயவுக்காக, இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற கத்தாவே. அப்பா ஆண்டவரே, ஈசப்பா இந்த நாளில கூட கத்தாவே, இந்த ஞாயிறு மாலைக்கு ஆராதனை இருக்க தாவே, மகிமை எங்கள் மத்தியில வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனானவர் அப்பா, எங்களுடைய ஆராதனையில் மகிமை பட்டிரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, தேவ செய்தியின் வேலையில கத்தாவே, நீ எங்களோட கூட பேசின தயவுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, ஈசப்பா ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாதபடிக்கு கத்தாவே, அதன்படி வாழ்கிறவர்களாய், அதன்படி செய்கிறவர்களாய், நாங்கள் சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய கர்த்தரங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரத்தாவே. உங்க இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரத்தாவே. அப்பா, நீர் வெறுக்கிறதான காரியங்கள், அப்பா நீர் அருவறுக்கிறதான காரியங்கள் எங்களிலே எண்ணிலே இருந்து கத்தாவே, கர்த்த தயவாய் கத்தாவே எடுத்து போடுவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரத்தாவே. அப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே கத்தாவே, இந்த வேலையில ஈசப்பா இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறையா. ஆண்டவரே கத்தாவை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், ஆன்லைன் இணைப்பில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு மனுஷன் பார்க்கிற விதமாய் நீங்க பார்க்க மாட்டீங்கப்பா ஆண்டவரே. மனுஷங்களுக்கு எங்களுக்கு உள்ளான இருதயம் தெரியாது சுவாமி ஆண்டவரே. எங்களுடைய கத்தாவை சூழ்நிலைகள் தெரியாதப்பா, எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறது தெரியாது கத்தாவே. ஆனாலும் ஆண்டவரே, உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை சுவாமி. நீர் சகலத்தையும் அறிந்தவரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிற கத்தாவே. இந்த கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லக்கத்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொருவருடைய இசப்பா என்ன தேவைகள், என்ன காரியங்கள், என்ன எதிர்பார்ப்புகள், வேதனைகள் ஆண்டவரே கத்தாவே, ஜபங்கள் எவற்றுக்கெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, விடுதலைக்காக சுகத்திற்காக கத்தாவே, எந்த காரியங்கள் வந்து ஜெயம் கிடைக்கணும் என்று கத்தாவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கத்தாவே நாங்கள் அறியோம் சுவாமி.

0: அவையின் தேவன்தாமே ஐயா ஆண்டவரே கத்தாவே இரக்கமுள்ளவராய் அப்பா கிருபையின் தேவனாய் இருந்து கத்தாவே அப்பா நீர் எங்களுக்கு எல்ஷடாயின் தேவனாய் இருந்து எகோவா ஈராக இருந்து எகோவா ராஃபாவாக இருந்து கத்தாவே தெய்வமே ஒவ்வொருவருக்கும் அப்பா விடுதலையை தருவீராக ரட்சாமுக்கு ஸ்தோத்திர கத்தாவே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இலைக்க பண்ணும் ஆண்டவரே ஆனால் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போடு இருக்கும் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே கத்தாவே தெய்வமே மனம் இறங்கியப்பா யாரெல்லாம் கத்தாவே எந்த காரியங்களுக்கு ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிறார்களோ அப்பா ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கத்தாவே என் தேவனில் அறிந்தவராக இருக்கிறீர்ப்பா ஒரு விசை கூட மனம் இறங்குவீராக ராஜா மனம் இறங்குவீராகப்பா அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கத்துடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே அவர்கள் போக்கையும் வரத்தையும் கத்தனில் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுவீரப்பா எல்லா விக்கினங்களுக்கும் எல்லா வேதனைகளுக்கும் எல்லா தீமையான காரியங்களுக்கும் கத்தாவே நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவீராகப்பா அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறவர்கள் கூடாரங்களில் கத்தாவே அப்பா சமாதானங்கள் குடியிருக்கட்டும் ஆண்டவரே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் குடியிருக்கட்டும் ஆண்டவரே என் ஜனம் சமாதான தாபரங்களில் குடியிருக்கும் என்று சொன்னது போல கத்தாவே அப்பா என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னே கத்தாவே உங்க நன்மையினால கத்தாவே எல்லாவற்றையும் ஆண்டவரே சப்பா பெற்று ஆண்டவரே அப்பா சுகமாய் வாழ்ந்திருக்க கத்தர் உதவி செய்வீராகப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் குறைவுகள் எல்லாவற்றையும் கத்தர் நிறைவாய் மாற்றுவீராகப்பா பலவீனங்கள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றுவீராகப்பா உமக்கு ஸ்தோத்திர கத்தா வியாதியின் படுகை கத்தர் மாற்றுவீராக கத்தாவே அப்பா ஆண்டவரே திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில கத்தாவே என் தேவன் காரியங்களை கைகூடி வர பண்ணுவீராகப்பா எல்லா தடைகளையும் கத்த நிர்மூலம் பண்ணி போடுவீராக இயேசுவின் நாமத்தினாலப்பா ஆண்டவரே கர்ப்பத்தினை கணிக காத்திருக்கிறவர்களுக்கு ஏற்ற வேலையில கத்த ஆண்டவரே எல்லா தடைகளையும் எல்லா பலவீனங்களை கத்தனை மாற்றி ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை கத்தாவே சந்தோஷப்படுத்துவீராக ராஜாமுக்கு ஸ்தோத்திர கத்தாவே அப்பா பிரிந்து வாழ்கிற குடும்பங்கள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில ஒன்று சேரட்டும் அப்பா ரட்சிக்கப்படாத இருக்கிறவர்களை கத்த தொடுங்கப்பா ஞானத்தினத்துக்காக ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிறவர்களை கத்த தொடுங்க ஆண்டவரே இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் அப்பா ஆத்மாவுக்கு ஒரு ரட்சிப்பை கத்தர் கொண்டு வருவீர் ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் இருப்பார்கள் ஆனால் கர்த்தர் ஆண்டவரே மறுபடியுமாய் உன் பக்கமாய் கர்த்தர் இழுத்துக் கொள்வீராகப்பா ஆண்டவரே இந்த கல்வாரி நேசம் அவர்கள் மீண்டுமாய் தொடட்டும் ஆண்டவரை தொடட்டும் அப்பா விசேஷமா இந்த வேலையில நாங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறையா ஆண்டவரே எங்க வாலிப பிள்ளைகளை கத்தாவே இந்த வாலிப பிரயாத்தில் ஆண்டவரே தங்கள் பரிசுத்தையும் உண்மையும் காத்துக்கொள்ள தங்கள் கற்பை காத்துக்கொள்ள கத்தர் உதவி செய்வீராக ராஜாமுக்கு ஸ்தோத்திர கத்தாவே எந்த தீமையான காரியங்களும் எந்த தீட்டுள்ள காரியங்களும் எங்க பிள்ளைகளை தொட்டாதபடிக்கும் இயேசுவின் நாமத்தில் கத்தர் வேலை அடைப்பீராகப்பா எந்த மாம்சமோ பிசாசோ இச்சைகளோ மற்ற காரியங்களோ உலக பிரமாணமான காரியங்கள் எங்க பிள்ளைகளை தொட்டக்கூடாதப்பா தொட்டக்கூடாது ஆண்டவரே மாலிப பிள்ளைகள் இந்த காலங்கள் உமக்கு என்று வைராக்கியமா எழும்பட்டும் ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா விசேஷமா இந்த ஜீசஸ் கோரி ஃபேமிலி மினிஸ்டர் திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி ஊழியக்காரருக்கு வேண்டிய நல்ல குருபைகளை கத்த தருவீராகப்பா காண்டாமிருகத்து கொத்த பலனை தாங்க ஆண்டவரே இன்னுமாய் கூட கத்தா இன்னுமாய் கூட ஊழியத்தின் வாசலில் கத்த விரிவடை செய்வீராகப்பா அநேக எழுப்புதலை கூட்டங்கள் நடைபெறட்டும் ஆண்டவரே அநேக சுவிசேஷ கூட்டங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே அநேக ஊழியர்கள் எழும்பட்டும் அப்பா அநேக நாடுகள் இணையட்டும் ஆண்டவரே நாங்கள் ஒருமித்தும் நாமத்தை உயர்த்த கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராகப்பா நமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே எல்லா தேவைகளை கத்த சந்திங்கப்பா நன்மை என்று சொல்லுகிற ஒன்றும் குறைவுபடாத படிக்கப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா எல்லாவற்றை கத்த நிறைவாக்கி போடுவீராகப்பா பொருளாதார தேவைகள் ஜப தேவைகள் கொடுக்கிற இருதயங்கள் தாங்குகிற இதயங்களை கத்த எழுப்பி தருவீராகப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா ஆண்டவரே இந்த ஊழியத்திற்கு என்று ஊழியக்காரருக்கு என்று விசுவாச மக்களுக்கு என்று எழும்பி போராடி கொண்டிருக்கிற தடைகளை கொண்டு வர நினைக்கிற ஆண்டவரே மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணிகள் பிசாசின் தந்திரமான காரியங்கள் மனுஷ வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மனமாய் கடிந்து பாதரத்தில் சுட்டரிக்கிறமே இயேசுவின் நாமத்தினாலே கத்த நீர் ஜெயம் எடுப்பீராகப்பா ஜெயம் எடுப்பீராக ஆண்டவரே எல்லா தடைகளை கத்த நிர்மலம் பண்ணி போடுங்கப்பா ஆண்டவரே இந்த ஆன்லைன்ல டெலிகாஸ்ட் பண்ணும்போது கூட எந்த தடைகளை வராதபடிக்கு அப்ப அதை ஒளிபரப்பு பண்ணி எல்லா காரியங்கள் கிரமமாய் செய்ய ஒழுங்காய் செய்து முடிக்க கத்திர கிருபை செய்வீராகப்பா உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே எல்லா தடைகளை நிர்மலம் பண்ணி போடுங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு ஊழியக்காரனை கரங்களை கத்திர பலப்படுத்துங்கப்பா பலப்படுத்துங்கப்பா தேவைகளை கத்த சந்திங்காண்டவரை எங்க உலக நாடுகளில் நல்ல ஒரு சமாதானங்களை கத்த தாங்கப்பா சபைகளில் இந்த நாட்களில் எழுப்புதலை தாங்க கத்தாவே வார நாட்கள் நடக்கதான எல்லா கூட்டங்களிலும் கத்துடைய மகிமை வெளிப்படட்டப்பா உன்னத மகிமை வெளிப்படட்டும் ராஜா ஆண்டவரை பங்கு பெறுகிற ஜனங்கள் பார்க்கிற ஜனங்கள் கே கேள்விப்படுகிற ஜனங்கள், கேட்கிற ஜனங்கள் ஆண்டவரே அற்புதங்களும் அடையாளங்களை பெற்றுக் கொள்கிறவர்களாய் ஒரு சாட்சி உள்ளவர்களை கர்த்தரே மாற்றுவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொருத்தருடைய இயேசப்பா ஒவ்வொருவரையும் கரங்களிலே தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டி கொள்வதற்கு எங்க இடத்துல ஒன்றுமே இல்லை சுவாமி. எல்லாம் விட கிருபையப்பா, எல்லாம் நீர் எங்களுக்கு ஈவாய் தந்ததப்பா, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்ததப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அடுத்த வாரம் வருகிற வரைக்குமாய் ஒவ்வொருத்தரும் செய்ய போகிற காரியங்கள், ஈடுபட போற காரியங்கள், அவங்க செய்ய நினைக்கிற எத்தனை திருக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தருடைய மகிமை இருந்து கர்த்தாவே, கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்து ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபையின் கரம் இருந்து ஆண்டவரே, கர்த்தருடைய தயவுள்ள கரம் இருந்தப்பா அவர்களை நடத்தின வேண்டுமாய்க்கு நாங்கள் செபிக்கிறையா. எல்லா தீமையான காரியங்களுக்கும் பொல்லாத காரியங்களுக்கும் ஆண்டவரே பலவீனங்களுக்கும் கர்த்தரை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படி ஆசீர்வதிக்கிற கரம், இந்த தயவுள்ள கரம், பாதுகாக்கிற கரம் ஆண்டவரே, ஒவ்வொருத்தர் மேல கர்த்தாவே நன்மைக்கு ஏதுவாக நீட்டப்பட கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே பங்கு பெடுத்த ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் விசேஷமா செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா துதியும் கண்ட மகிமேசப்பா உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. நீர் மாத்திரம் மகிப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவே நாமத்தை செபிக்கிறேங்க நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.
1: நன்றி சகோதரி. கத்திர உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டராஜ் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுக்கு ஒப்பு
2: கொடுக்கிறேன்.
3: உங்கள் அனைவரோடும் கூட சதா காலம் இருப்பதாக. Thank you everyone.
2: Amen. Bless
3: you. Amen.
2: Thank you.
3: Amen.
2: Thank you. Amen. Thank you, Pastor. Thank you.
1: Amen. Thank you.
2: Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you.

0: அப்படியே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீங்கள் சேர்த்தது, நீங்கள் சேர்த்தது யாரும் பிரிக்காதபடி அப்பா, இந்த குடும்பங்களை பிரிக்காதபடி, பிரித்து சமாதானம் இல்லாமல் தனிமைப்படுத்தாதபடி தகப்பனே, கர்த்தாவே இந்த குடும்பங்களை நீங்கள் அணைகட்டி நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பங்களையும் காக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த காலங்களிலின் தேவனே, எத்தனையோ எத்தனையோ பாக பிரிவினைகள் அப்பா, எத்தனையோ எத்தனையோ எத்தனையோ நடக்கிறது ஆண்டவரே. அப்பா நான் ஒரு ஜாதி, நீ ஒரு ஜாதி என்று எத்தனையோ எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆம் தேவனே கட்டாவே, நீங்கள் பிரித்தது ஒரு பெண் ஜாதியும் ஆண் ஜாதியும் என்று ஒவ்வொருவரும் அறியும்படியாகும். ஒவ்வொருவரின் இருதயத்தை புரிந்து கொள்கிற மனிதர்களாக தகப்பனே ஒவ்வொருவரை நீங்கள் மாற்றும் காண்டவரே. இப்படியான வேற்றுமைகள் பார்க்காதபடி உம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோட நடக்கவும் ஆண்டவரே. பிள்ளைகளை பிள்ளைகள் அப்பா சந்ததியாக ஆசீர்வதிக்கவும் சமாதானமாக நடத்தவும் ஆண்டவரே. கத்தாவே பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை தேடி ஆண்டவரே, அவர்களுக்கு ஏற்ற துணைகளை அப்பா கொண்டு வரவும் ஆண்டவரே. தேவனே கத்தாவே ஒவ்வொருவரோடும் கூட இருங்காண்டவரே. தகப்பனே எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாண்டவரே, நீங்கள் உருவாக்கின பிள்ளைகளாண்டவரே. எந்த ஒரு ஜாதியோ எதுவும் இல்லை என்று ஒவ்வொரு ஜனங்களும் அறியும்படியான கிருபை கொடுங்காண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாண்டவரே இப்படியான காரியங்களை பார்த்து ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகளின் வாழ்க்கை அநியாயமாக போய்கொண்டிருக்கிறதே தகப்பனே. கத்தாவே இப்படியாக நடக்காதபடி தகப்பனே, ஏற்ற நேரத்துல ஏற்ற வயதுகளில் ஏற்ற வேளையில துணைகளை சேர்த்து கொடுக்கவும் பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்காண்டவரே, சமாதானத்தை உண்டு பண்ணுங்காண்டவரே. இப்படியாக நடக்காதபடி என் தேவனே அப்பா, பிள்ளைகள் தனித்து நிற்காதபடி தகப்பனே, சமாதானத்தோடு அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை தேடி கொடுக்க மாண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுத்து நீங்கள் நடத்துங்காண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில ஏற்ற துணைகளை கொடுக்கிற தகப்பன் நீங்கள் ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து நீங்கள் நடத்துங்காண்டவரே. உம்முடைய திருக்கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் என் ஆவியானவரே கத்தாவே, இந்த சங்கம வானொலியை நடத்துற இந்த சகோதரனையும் சகோதரியும் உம்முடைய திருப்பாதத்தில தருகிறேன் ஆண்டவரே. இவர்களின் குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இவர்களின் தேவைகளை நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரே, இருதயங்களின் எண்ணங்கள் ஏக்கங்களை நீங்கள் புரிந்து கொண்ட தகப்பன் ஆண்டவரே, இவர்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி எந்த தீங்கும் எந்த ஒரு குறைபாடும் வராதபடி தகப்பனே, கத்தாவே ஆவியானவரே, இன்னும் அதிகமாக ஜனங்கள் பெருகவும் ஆண்டவரே, ஆத்துமாக்கள் பெருகி வழியவும் ஆண்டவரே, ஜெபிக்க வரவும் ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் கூடி வரவும் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் பழகி பெருக பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் இந்த சங்கம வானொலி குடும்பங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலும் என் தேவனே கத்தாவே ஆவியானவரே, இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக வேதனைப்படுகிற இருதயங்களை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே இவர்களுக்குள்ளும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே, சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நிறைவை கொடுத்து இந்த குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. என்னையும் என் மகளை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. என் மகளோடும் கூட இருந்து என் மகளுக்கு ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் நடத்துற கிருபைகளுக்காக ஐயா உமக்கு நன்றி நன்றி என்று செலுத்துகிறேன் ஆண்டவரே. கோடான கோடி சோசுரம் ஆண்டவரே, எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஐயா, எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: அமேன் அமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நந்தி வினோ, கத்தர் உங்களோடும் புள்ளியோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் அவர்கள் அசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு ஆலிவ உலகம் எழும்பி பிரகாசிக்க கத்தருக்குள்ளே நிலைத்து நிக்க கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வாலிப பிள்ளை எழுதுவதற்காக ஜபத்திலே வழி நடத்தும்.
2: அன்பும் இருக்க நிறைந்த எங்கள் அருமை இந்த நாளுக்காக நன்றி அப்பா.
0: தேவனே, இன்றைய நாள் வாலிபத்தின் வாலிப பிள்ளைகள் குழந்தைகள் வளர்கிற பிள்ளைகளுக்காக பெற்றோராகிய நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே ராஜா ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிற ஆண்டவரே, கத்தாவே ஜெபங்களையும் ஆண்டவரே ஆமென்றும் ஆமென் என்றும் ஜெயம் கொடுக்க போற தேவனுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. பரிந்து பேசுகிறதான உண்மையுள்ள ஆண்டவரே, ஜெபங்களை ஆண்டவரே நீர் புறக்கணிக்காத தெய்வம் ஆண்டவரே. தகுப்பனே, இந்த கத்தாவே ஜெபங்கள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கோடான கோடி நன்றி இயேசுவே. உம்முடைய கிருபை போதுமானது அப்பா. பூமியிலே ஆண்டவரே அப்பா, ஐந்து கண்டங்களிலும் ஆண்டவரே வளர்ந்து வருகிறதான ஆண்டவரே கத்தாவே, குழந்தைகளுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, இந்த 13-14 வயது பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அப்பா கத்தாவே இயேசுவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலே பூமியில் உள்ள சகல ஜாதி பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா உமக்குள்ளாக ஆண்டவரே கூட்டி சேர்க்க, ஆண்டவரே கட்டி அணைக்கப்பட, ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தினால் நிரப்பப்பட, ஆண்டவரே உம்முடைய தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட, ஆண்டவரே அப்பா கரடு முரடான பாதைகளை விட்டு ஆண்டவரே ஒழுங்கின்மையை விட்டு ஆண்டவரே செவ்வையான நேர்த்தியான பாதைகளிலே செல்ல என் தேவனே நீங்க ஆண்டவரே பூமியிலே ஆண்டவரே இருக்கிறதான சகல ஜாதி பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஜன வேற்றுமை, ஜாதி வேற்றுமை, கலர் வேற்றுமை, பாசை வேற்றுமை என்று இல்லாதபடி எல்லா வாலிப பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. நீர் கொடுக்கப்பட்ட ஆண்டவரே சந்ததி ஆண்டவரே, நீர் கொடுக்கப்பட்ட ஆண்டவரே 1000 தலைமுறைக்கு கொடுக்கப்பட்ட சந்ததிகள் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே கத்தாவே விளை தோங்க உதவி செய்யுங்கப்பா, ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா, ஞானத்தை கொடுங்கப்பா, சத்தியவாகிய சத்திய ஆவியானவருடைய ஆண்டவரே அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எந்தெந்த நாடுகளிலே, எந்தெந்த கண்டங்களிலே, எந்தெந்த ஆண்டவரே அப்பா அப்பா கிராமங்கள் பட்டணங்களிலே வாழுகிற வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஜெயில் நிரம்பாதபடி, ஆஸ்பத்திரிகள் நிரம்பாதபடி குடும்பங்கள் ஆண்டவரே 1000 தலைமுறைக்கு ஆண்டவரே ஆண்டவருடைய வருகை மட்டும் ஆண்டவரே செழித்தோங்க என் தேவனே. இந்த பிள்ளைகளை நீர் பிரித்தெடுத்து ஆண்டவரே ஞானத்தினாலும் கிருபையினாலும் வல்லமையினாலும் ஆண்டவரே சத்தியத்தினாலும் வேத வார்த்தையினாலும் ஞானத்தினாலும் ஆண்டவரே கத்தாவே இயேசப்பா இந்த பிள்ளைகள் சுவிசேஷம் சொல்லுகிற ஆண்டவரே ஞானமுள்ள பிள்ளைகளாக தகப்பனே, ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ள பிள்ளைகளாக, ஒருவருக்கு ஒருவர் உண்மை உள்ள பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதபடி, தீமை நினைக்காதபடி ஆண்டவரே, தீமையான பழக்க வழக்கங்களை பழக்காதபடி ஆண்டவரே சத்துரு போடுகிற எல்லா திட்டங்களிலும் இருந்து இந்த பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் ஆட்டி தேட்டி ஒருவரை ஒருவர் பாதுகாத்து வழிநடத்தப்பட என் தேவனே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே குளிக்க போகிற பொழுது அநியாயமாக மடிக்கிறார்கள் அப்பா, பாடசாலைக்கு போகிற பொழுது அங்கே தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்பா, ஆண்டவரே வேலைக்கு போகிற பொழுது வேண்டாத காரியங்கள் அப்பா, இப்படி வெளியாக வெளியாலே செல்லுகிற போது பிசாசானவன் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகளை தன்னுடைய வலையிலே இழுத்து ஆண்டவரே கட்டி வைத்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரே மரணத்துக்குட்படுத்துகிற சகல காரியங்களை உம்முடைய கண்கள் காணுகிறபடியினாலே பெற்றோராகிய நாங்கள் ஆண்டவரே பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து ஐரோப்பா, ஆசியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆண்டவரே ஆப்பிரிக்கா என்ற கண்டங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே ஆண்டவரே பேர் பெயராக ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தெய்வம் ஆண்டவரே, ஆண்டவரே புரிந்துணர்வோடு இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வாழ வளர ஆண்டவரே பெற்றோருக்கு வளர்க்கிற ஞானத்தை கொடுக்க என் தேவன் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. பெற்றோர்களினாலே கூட ராஜா பிள்ளைகள் இழுபட்டு கட்டாவே சிதறுண்டு போறதை பார்க்கிறோம் ராஜா. பெற்றோர்களும் ஆண்டவரே ஞானமாக நடந்து கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மன்னித்து பிள்ளைகளுக்காக ஆண்டவரே குடும்பத்தை ஞானத்தோடு கட்டப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தாய் தகப்பனுக்கு கொடுங்க ராஜா. பெற்றோர்கள் பயப்படுகிற பயத்தின்படி ராஜா, வார்த்தையின்படி நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீர் ராஜா, போதுமானவராக இருக்கிறீரப்பா, காத்திருக்கிறீரப்பா, ஏங்குகிறீரப்பா. இயேசுவே, அப்படிப்பட்ட தாய் தகப்பன் மனம் மாறி ஆண்டவரே அப்பா தகப்பனே, பிள்ளைகளுக்காக ஆண்டவரே மன்னித்து மறந்து ஆண்டவரே கத்தாவே புரிந்து உணர்வோடு குடும்பத்தை கட்டுகிற ஞானத்தை கொடுத்து ராஜா நீர் கத்தாவே உம்முடைய கிருபையினால் பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. ஜெயிலிலே வாழுகிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஜெயிலிலே வாழுகிற பிள்ளைகள் அநேகம் ஆண்டவரே குடும்பங்களை இழந்து ஆண்டவரே அப்பா எத்தனையோ விதமான ஆண்டவரே காரியங்களினாலே இழுபட்டு அதுக்குள்ளே சிதறண்டு போய் கட்டப்பட்டிருக்கிற இந்த சிறை இருப்புகள் எல்லாம் ஆண்டவரே நீக்கி போட வல்லவரப்பா. சுவிசேஷம் சொல்ல போற பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வல்லமையோடும் மகிமையோடும் சென்று அவர்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே ஞானமுள்ள வார்த்தை சத்தியத்தை பிரசங்கித்து சொல்லி அரவணைத்து ஆண்டவரே அவர்களை ஆற்றி தேற்றி உம்பக்கமாக சேர்க்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நோயாளிகளாக இருக்கிற வாலிப பிள்ளைகளை வருகிறோம் ஆஸ்பத்திரிகளிலே, எத்தனையோ கண்டங்களிலே எத்தனையோ விதமான நோயாளிகள் வாலிப பிள்ளைகளாக ஆஸ்பத்திரிகளிலே படுத்திருக்கிறார்கள் அப்பா. அவர்களை இங்க நோக்கி பார்த்து எழுப்பி சுகப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கால் ஊன்றி நிற்க கத்தர் கிருப செய்யும்படியாக ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே இந்த ஜபங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே உலகம் எங்கும் பூமி எங்கும் இருக்கிற வாலிப பிள்ளைகளை உம்முடைய சிட்டையின் மறைவிலே வைத்து பெற்றோராகிய நாங்கள் மனதார இன்றைய நாளிலே ஆசீர்வதித்து பாதுகாத்து கிருபையாய் நடத்த வேண்டும் என்று மனதார ஆசீர்வதித்து ஜபித்து நிற்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் உங்கள் வீட்டுல இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக.
0: ஆமேன் ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பு.
1: நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னாலே தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தி எங்கள் ஜபங்களை கேட்டி உம்முடைய சமூகத்திலே ஜபங்களை அங்கீகரிப்பா. இந்த வாலிப உலகத்தை மாற்ற உம்மால மட்டும்தான் முடியும் கத்தாவே. அவருடைய இருதயங்கள் சிந்தைகள்ல இருக்கிற காரியங்களை அறிகிற தேவன் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்தியறியும் கத்தாவே. ஆண்டவரே சுந்தர்த்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்தியரிக்கும் என்று எழுதி இருக்கிறபடி இந்த வாலிப ஜுவதிகளுடைய ஆண்டவரே ஒவ்வொரு பாவங்களையும் பாவ இருகளையும் கத்தாவே பாவ கட்டுக்களையும் அகற்றி விட்டு வீடாக ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே சகப்பனை கட்டுக்களை அவுக்கிற தேவன், நுகங்களை நெகுக்கிற தேவன், சகல நுகத்தடிகளை உடைக்கிற தேவன் ஆண்டவரே. அப்படியா இந்த வாலிப உலகத்தை நீர் மாற்றும் ஐயா ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கையை ஆண்டவரே சரியாக நேர்த்தியாக செய்யக்கூடியதா ஆண்டவரே உம்முடைய கரத்திலே இந்த பிள்ளைகள் சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கக்கூடியதாய் கத்தாவே. அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் எல்லாம் நமக்கு நீராய் நீத்தியாய் மாற்றப்பட கத்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செவிக்கிறோம். எங்கள் வீடு அல்ல இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேரா குடும்பம் குடும்பமா நீ சந்திக்க வல்லவராய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமா வானொலி காலேஷிய நாம மனைவி பிள்ளைகள் அங்கு வாலிப பிள்ளைகள் எழுந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு கிருபையும் கொடுத்து கத்தாவே இந்த நாட்களை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏமிய பொறுப்பேறும் ஏமியுடைய ஜபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் துதிகள் ஆண்டவரே. ஆண்டவரே பொறுப்பேற்று பிள்ளை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வரப்போகிற ஒவ்வொரு புரோக்ராமே நீ பொறுப்பேறும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன்
2: சொல்லுகிறோம். இந்த மாதம் முழுவதும் ஊழியம் செய்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் அவருடைய குடும்பங்கள் வார்த்தை கொடுத்த தாசர்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் இந்த வானொலி ஊழியத்தை அவர விதமாய் நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் புதிய காரியங்கள் ஆண்டவரே இரட்டிப்பான நன்மைகள் இந்த வானொலி ஊழியத்திலே ஆண்டவரே கிடைக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபித்த ஒரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், சபைகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், உலகெங்கும் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் கூட ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. சுவாமி இந்த வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு அது எழும்பி பிரகாசித்து ஆண்டவரே சுவாமி உங்களுடைய பிள்ளைகளாய் ஆசீர்வாதம் பெற உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே இந்த நாளும் சகோதரி ஜனத்துக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களுக்கு அது எழும்பி பிரகாசிக்க வேணுமாய் உங்களுடைய பாதத்தில் அவர்களை ஒப்படைத்து நாங்கள் தாழ்த்தி ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி பாச சால் சௌதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சந்ததியை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே ஆசீர்வதித்து நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா அதே போல தகப்பனே சுவாமி எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை பாதத்திலும் படைக்கிறோம். அதே போல ராஜா இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி சகோதரி டால் சிஸ்டருக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஊழியங்களை பொறுப்பேற்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சாதர் ரஞ்சினி அலங்காரம் மணி குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களே ஊழியங்களை பொறுப்பேற்க ஜபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சாதரி வினோவுக்காய் ஜசிமாவுக்காய் சோத்திரம் பண்ணுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஜசிமாவுடைய வேலைகளுக்காய் சோத்திரம் அப்பா. மீண்டும் நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த பேஷன்ஸ் மத்தியிலே கத்தாவே சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதான் ஒரு கிருபை கொடுக்க வேணுமாய், உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி கலாசீலனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கலாசீலனுடைய பிள்ளைகளுக்காய் சோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே சுவாமி. இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி வதி பாலசிங்கம் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் சந்ததியை உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். தகப்பனே பொறுப்பேற்க வேணுமா ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ராஜா உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரையும் உங்களை பாதத்திலே தருகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை பாதத்திலே தந்து ஜபிக்கிறோம். அதே போல ராஜா இந்த புதிய நாளும் தாயார் சிஷ்ய அம்மாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். தகப்பனே எங்களை கரம் அவர்களோடு கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். அதே போல சகோதரி ஷர்மிளா குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர் செய்கின்ற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்தில் ஒரு அற்புத சாட்சியாய் நிறுத்த வேணுமா ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி தயாவுக்காய் ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கனிஷ்டாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். படிக்கிற பாடசாலைக்காய் நன்றி அப்பா. எல்லோரையும் கூட நிலக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி பாத்தப்போ லூயிசரனுக்காய் நன்றி, அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம். அதே போல அவருடைய ஊழியங்கள் இன்னும் பழுகி பெருக ஜபிக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரனம்மா இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அருமையாக தந்த இந்த தாய்மாருக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் அப்பா உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். சாதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் சோத்திரம். சாதரி ஆயுரினுக்காய் சோத்திரம் அப்பா. சாதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தருகின்ற சிந்தனை துளிகள் வார்த்தைகளுக்காய் நன்றி. அதே போலது ஊழியர் சுசேஷரையா அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் நித்திய வெளிச்சத்தில் இணைய போகின்ற தாசர்கள் பாடலை பாடுகின்றது உப பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சாதரன் மாயந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். தாப்பனை கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமா, இந்த சந்ததியை காத்துக்கொள்ள வேணுமா ஜபிக்கிறோம். சாதர சுபாலங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம். கணவரை பிள்ளைகளை ஆண்டவரை நிலக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சாதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம்.

0: மகளை உப்பு கொடுக்கிறோம், மருமகளை முளைக்கிருபையின் கருத்துக்களை தருகிறோம். இந்த வார விடுமுறை நாட்களிலும் சபையில காணப்படுகின்ற நேரங்களிலும் உங்களை கரம் கூட இருக்க வேண்டுமாய் உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அந்த வேலை இடத்து ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அந்த வேலை இடத்திலே வேலை செய்யற உறவுகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த வாகனங்களை கருவிகள் எல்லாம் சரியாய் வேலை செய்யும்படியாய் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி உங்களுடைய பாதுகாப்பின் கரத்திலே நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம். அதே போல ராஜா இந்த புதிய நாளை பொருட்படுத்த தேவனே உங்களுக்கு நாங்கள் நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. அதே போல ஆண்டவரே ஜோபலுக்காய் நன்றியப்பா, பிள்ளையோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்யாமுடைய சரீர சுகத்துக்காய் பழத்துக்காய் ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே ஒரு சுகம் பெற நீங்கள் உதவி செய்ய வேணுமா இந்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் கர்த்தாவே. அதே போல இன்னும் ஆண்டவரே தக்ஷாவையும் பிள்ளைகளையும் கூட உங்களுடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். சாதகமான குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காய் அந்த குடும்பத்திலே சமாதானத்துக்காய் ஆண்டவரே எங்களை நோக்கி ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே. சுவாமி வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு நன்றி ஜெபிக்கிறவர்கள் எல்லோரும் எங்களை பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லி எல்லாம் வெள்ள இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன்.
1: ஆமீன் ஆமீன். நிறைய ஜபங்களை எடுத்து வந்தது ஊழிய சௌரி ஏமி புஷ்பராஜா அவர்களையும் அதே வேளையிலே தொகுத்து ஜபங்களை தொகுத்து வழங்கிய சௌரி ஜானத் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. சனி ஞாயிறிலே இதே வேளையிலே நடைபெறுகின்ற ஊழியங்களே கலந்து உற்சாகப்படுத்துங்கள். தயவு செய்து எடுத்து வருகிறவர்களையும் கேளுங்கள். ஜபங்களோடு துதிகளோடு பாடல்களோடு தேவை செய்திகளோடு இணைகின்ற அவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். புதிதாக இணைகின்றவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். சனி ஞாயிறு இதே வேளையிலே ஒவ்வொரு நாளும் 8 மணி தொடக்கம் 9:30 மணி வரை நடைபெறுகின்ற ஊழியங்களை கலந்து கொள்ள கத்தர் தாமை வழி நடத்துவாராக. சௌதரி ஜெனட் அவர்கள் இந்த நாளிலும் இணைந்து ஜபங்களை தொகுத்து வழங்கி ஆசீர்வதித்திருக்கிறார்கள். எங்களுடன் சௌரி ஏமி புஷ்பராஜா இணைந்திருக்கிறார், சௌரி வினோ அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், சௌதி கலாசீல நினைந்திருக்கிறார்கள். உங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆசீர்வதித்து வழி நடத்தி உங்களை உயர்த்தி வருகிறார். அதே மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வதித்து கத்தருடைய கரத்திலே பாதுகாப்பின் கரத்திலே ஆசீர்வதிக்கும் கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் வார

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: கிறிஸ்துவ அதிகாரம். யோசேப்பின் புத்திரருக்கு விழுந்த சீட்டினால் அகப்பட்ட பங்கு வீதமாவது. எரிகோவின் அருகே இருக்கிற யோர்தானிலிருந்து யோர்தானுக்கு கிழக்கான தண்ணீருக்கு போய் எரிகோ துவக்கி பெத்தேலின் மலைகள் மட்டுமல்ல வனாந்தர வழியாகவும் சென்று பெத்தேலிலிருந்து லூசுக்கு போய் அர்க்கியினுடைய எல்லையாகிய அதாரோத்தை கடந்து மேற்கே எப்லேத்தியரின் எல்லைக்கும் தாழ்வான பெத்தரோன் காசேர் என்னும் எல்லைகள் மட்டும் இறங்கி சமுத்திரம் வரைக்கும் போய் முடியும். இதை யோசேப்பின் புத்திரராகிய மனாசேயும் எப்ராயீமும் சுதந்தரித்தார்கள். எப்ராயீம் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரத்தினுடைய கிழக்கு எல்லை அதரோத் அதார் துவக்கி மேலான பெத்தரோன் மட்டும் போகிறது. மேற்கு எல்லை மிக்னே தாத்திற்கு வடக்காக சென்று கிழக்கே தானாத் சீலோவுக்கு திரும்பி அதை எனோகாவுக்கு கிழக்காக கடந்து எனோகாவிலிருந்து அதரோத்துக்கும் நகராத்திற்கும் இறங்கி எரிகோவின் அருகே வந்து யோர்தானுக்கு செல்லும். பப்புவாவிலிருந்து மேற்கு எல்லை கானா நதிக்கு போய் சமுத்திரத்திலே முடியும். இது எப்ராயீம் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம். பின்னும் எப்ராயீம் புத்திரருக்கு பிரத்யேகமாய் கொடுக்கப்பட்ட பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் எல்லாம் மனாசே புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. அவர்கள் காசேரிலே குடியிருந்த கானானியரை துரத்திவிடவில்லை. ஆகையால் கானானியர் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ராயீமருக்குள்ளே குடியிருந்து பகுதி.
1: ஏசாயா 22 அதிகாரம்.

0: தரிசன பள்ளத்தாக்கின் பாரம். உன்னில் உள்ளவர்கள் எல்லாரும் வீடுகளின் மேல் ஏறுவதற்கு உனக்கு இப்பொழுது வந்தது என்ன? சந்தடிகளால் நிறைந்து ஆரவாரம் பண்ணி பழி கூர்ந்திருந்த நகரமே, உன்னிடத்தில் கொலையுண்டவர்கள் பட்டயத்தால் கொலையுண்டதில்லை, யுத்தத்தில் செத்ததும் இல்லை. உன் அதிபதிகள் எல்லாரும் ஏகமாய் ஓடி அலைந்தும் வில் வீரரால் கட்டப்படுகிறார்கள். உன்னில் அகப்பட்ட யாவரும் தூரத்துக்கு ஓடியும் ஏகமாய் கட்டப்படுகிறார்கள். ஆகையால் என்னை நோக்கி பாராதேயுங்கள். என் ஜனமாகிய குமாரத்தை பாழாய் போனதின் நிமித்தம் மனம் கசந்து அழுவேன். எனக்கு ஆறுதல் சொல்ல வராதேயுங்கள் என்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே இது தரிசன பள்ளத்தாக்கிலே அமளியும் விதி உண்குதலும் கலக்கமும் உள்ள நாளாயிருக்கிறது. இது அலங்கத்தை தகர்த்து பர்வதத்துக்கு நேரே ஆர்ப்பரிக்கும் நாளாயிருக்கிறது. ஏலாமியன் அம்பரா தூணியை எடுத்து ரதங்களோடும் காலாட்களோடும் குதிரை வீரரோடும் வருகிறான். கீர் கேடகத்தை வெளிப்படுத்தும். மகா வடிவமான உன் பள்ளத்தாக்குகள் ரதங்களால் நிரப்பப்படும். குதிரை வீரர் வாசல்கள் மட்டும் வந்து அணிவகுத்து நிற்பார்கள். அவன் யூதாவின் மறைவை நீக்கி போடுவான். அந்நாளிலே வன மாளிகையாகிய ஆயுத சாலையை நோக்குவாய். நீங்கள் தாவீது நகரத்தின் இடிதல்கள் அநேகமாய் இருப்பதைக் கண்டு கீழ்குளத்து தண்ணீர்களை கட்டி வைத்து எருசலேமின் வீடுகளை எண்ணி அலங்கத்தை அரணிப்பாக்கும்படி வீடுகளை இடித்து இரண்டு மதில்களுக்கு நடுவே பழைய குளத்து தண்ணீர்களுக்கு ஒரு அகலை உண்டு பண்ணுவீர்கள். ஆனாலும் அதை செய்தவரை நீங்கள் நோக்காமலும் அதை ஏற்படுத்தி தூரத்திலிருந்து வரப்பண்ணினவரை கவனியாமலும் போகிறீர்கள். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் வெட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லுவீர்கள். மெய்யாகவே நீங்கள் சாகும் மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தியாவதில்லை என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது என் செவி கேட்கும்படி சேனைகளின் கர்த்தரால் தெரிவிக்கப்பட்டது. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது, நீ அரமனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனை போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டுபடிக்கு. உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள்? இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்திவிட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார். அவர் உன்னை உண்டையை போல அகலமும் விசாலமுமான தேசத்திலே சுழற்றி எரிந்து விடுவார். அங்கே நீ சாவாய். அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவனுடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாக இருக்கும். உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன். உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடை கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். அதன் மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பானபாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்துவிடும். அப்பொழுது அதன் மேல் தொங்கின பாரம் அருந்துவிடும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தரே இதை உரைக்கிறார்.
1: எபிரேயருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானோருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் என் குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம், ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. மேலும், நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்ப. எபிரேயர் 2 அதிகாரம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும், தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படியிருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததன் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே

0: Recording in progress.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து அணுக்க போகிறோம். சங்கீத 64:1 வாசிக்கலாமா? தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். ஆமென். அல்லேலூயா. ரெண்டு விஷயம், கேட்டருளும் காத்தருளும் அப்படின்னு இன்றைக்கு பேசியிருக்கிறார் தாவீதின் சங்கீதத்தில். என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். தாவீது அநேகம் சொல்வார், என் சத்தத்தை கேட்டருளும். நம்ம பேசுகிற சத்தம், நம்ம கூப்பிடுகிற சத்தம், என் அழுகையின் சத்தம், என் புலம்பலின் சத்தம், இப்படி நிறைய சத்தம் இருக்குல்ல. ஆனா இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, என் விண்ணப்பத்தில். ஆமே, நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன், என் தேவைகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய ஆதங்கத்தை சொல்றேன், என்னுடைய காரியங்களை சொல்றேன், நான் எப்படி துரத்தப்படுற அதை சொல்றேன், என்னுடைய வெட்கத்தை சொல்றேன், என் அவமானத்தை சொல்றேன். இது விண்ணப்பமா உங்க சமூகத்தை நான் கொண்டு வந்து வைக்கிறேன் ஐயா. அந்த விண்ணப்பத்துல வருதுல ஒரு சத்தம், அதை கேளுங்க. ஏன் அப்படி சொல்றாரு? சில சமயம் சத்தமே வராம நம்ம விண்ணப்பம் வச்சுக்கிட்டு இருப்போம் தெரியுமா உங்களுக்கு? வெளியில அண்ணால் ஜெபிச்சாங்க பாருங்க, உதடு மட்டும் அசைந்ததான், சத்தம் வரல. அப்படி இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து விண்ணப்பத்தை வைப்போம், நம்முடைய தேவைகளை சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட அழுகையோடு புலம்பலோடு சொல்லுவோம், சத்தம் வெளியே வராது. ஆனா உதடு அசையும், ஆழத்தின் அந்த இருதயத்தின் ஆழம் அப்படி கலங்கும். இது சில சமயம் நடக்கும்ல, அந்த மாதிரி தாவீது சொல்றாரு. அந்த சத்தம் விண்ணப்பத்துல ஒரு சத்தம், விண்ணப்ப நார்மலா இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்ல, ஆனா அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? இப்படி நார்மலா பேசுனா கேட்க மாட்டாரா? ஆனா எப்படிப்பட்ட சத்தமா? விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டுடலும். அல்லேலூயா. கத்திரிப்பிள்ளையில ஒருவேளை நீங்க அப்படி நீங்க விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அழுகையோடும் புலம்பலோடும் கண்ணீரோடும் வேண்டுதலோடு விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எல்லாபத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்பணும்னு நான் வேண்டிக்கிறேன். அமேன். அல்லேலூயா. கத்திரி பிள்ளைகளே, ஒரு நல்ல ஆறுதல், ஒரு தேறுதல பதில கர்த்தர் சமூகத்துல இருந்து நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு நான் வாஞ்சிக்கிறேன். அமேன். அது மட்டும் இல்ல, சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். ஆமேன். யாரால ஒரு பயம் வருதா? சத்துருவால். இன்னைக்கு உலகத்துல அநேக பிள்ளைகள், தெய்வ பிள்ளைகள் பயப்படுகிற காரியம் சத்துருதான். சத்துரு என்பது யார் இந்த இடத்துல? சத்துருன்னா ஏற்கனவே நமக்கு ஏற்கனவே பகையா இருக்கிறவங்களா, ஏற்கனவே நமக்கு துரோகி விரோதியா இருக்கிறவங்களா? இல்ல, சிநேகிதனா இருந்து விரோதியா மாறி போகிறவங்க சத்துரு. ஆமே. அதுதான் இல்ல, ஏற்கனவே பகையாளினா அவன் பகையாளிதான், ஏற்கனவே விரோதமானவன்னா விரோதமானவன். ஆனா சத்துரு என்பது என்ன? யூதாஸ் காரியத்து. ஆமே. பாருங்களேன், ரொம்ப உறவாடி கெடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க தான் சத்ரு. சத்ருவால் ஒரு பயத்தை நீக்கி என் பிராணனை காத்துருடும். இவர்களால் என் உயிரே போக போகுது, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. நீங்க எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சிருப்பீங்க, ஆனா திருப்பி உங்களுக்கு தீவை செஞ்சிருக்கிறாங்களா? கர்த்தர் சமூகத்துல அது பிரீத்தியா இருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்க அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள போய் வரீங்கன்னா உண்மை ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்க. நன்மை செய்து திங்க அனுபவி எதுன்னு சொல்லதில்லை. கத்திரி பிள்ளைகளே, தெய்வ சன்னிதானத்துல உங்களுடைய பயத்தை நீக்குவார். சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. சத்துருக்கு முன்பாங்க ஒரு பந்தி உங்களுக்கு ஆயத்தமாகும், சத்துருக்கு அவன் வெட்கப்பட்டு போயிருவான். நீங்களும் ஜெயகம்பீரமாய் தெய்வ சமூகத்தில் நிற்பீங்க. அதனால கவலைப்படாதீங்க. இன்னைக்கு கத்துரு உங்க சத்தியத்தை கேட்டார், உங்க பயத்தை நீக்கிட்டார். இந்த சத்தியம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் நம்புறேன். நல்ல கத்தை உங்களோடு பேசியிருக்கிற ஜபிக்கலாமா? நல்ல தெய்வமே அப்பா, எங்க விண்ணப்பத்தை கேட்கிறவர், எங்க பயத்தை நீக்குகிறவர், ஆவியானவர், இந்த நாள்ல இந்த சத்தியத்தை யாரெல்லாம் ஒரு வாஞ்சியோடு கேட்டு செபிக்கிறாங்களோ அவர்களுக்கு பெரிய இரக்கம் கிருபை இறங்கி வரட்டும். இதை கேட்க போகிற பிள்ளையில ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அவன் எங்க இருந்தா செய்வாள்.

இயேசுவின் பிரியமானவர்களே, நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 51 அதிகாரம் 56 வசனம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதில் அளிப்பார். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் ஜெபங்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றுக்கு பதிலை தரும்படி வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை குறித்து கலங்கி போயும் எதிர்பார்த்திருக்கின்ற நன்மைகள் வர தாமதமாவதால் குழப்பத்துடனும், தேவைகள் பல சந்திக்கப்படாமல் இருப்பதால் மனதளவில் சோர்வுற்றும், எடுக்கிற முயற்சிகளில் காணப்படுகின்ற தடைகளினால் விசுவாசத்தில் பின்னடைவு ஆகி போனவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் அளிப்பேன், கலங்காதே, திகையாதே, நீ எனக்கு பிரியமானவள், பிரியமானவன் என்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கின்ற உங்களுக்கு நிச்சயமாகவே பதில் அளிப்பார், ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து நீண்ட நாள் காத்திருந்தவனுக்கு நிரந்தரமான நிச்சயமான பதிலை கர்த்தர் தந்ததை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே 38 வருடமாய் வியாதியாய் எழுந்திருக்கவே முடியாத ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போமானால், அவனுடைய நிலை தனக்கு உதவி செய்வதற்கு யாருமற்ற நிலையிலும், ஆறுதல் சொல்வதற்கும் விசாரிப்பதற்கும் ஒருவரும் இல்லாத நிலையில் தனித்து விடப்பட்டவனாய் இருக்கின்றான். அங்குள்ள பெதஸ்தா குளத்திற்குள் அழைத்து செல்வதற்கு மற்றவர்களுக்கெல்லாம் உதவிக்கு ஆட்கள் இருக்கையில் இவனுக்கோ ஒருவரும் இல்லாதபடியினால் 38 வருடமாய் பொறுமையாய் காத்திருக்கின்றான். என்றாவது ஒரு நாள் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், பதில் அளிப்பார் என்று. ஆனால் இந்த நம்பிக்கையும் உறுதியும் அவனுக்குள் உடனே உண்டாகவில்லை. நாளுக்கு நாள், வருடங்கள் அதிகமாக அதிகமாக அவனுக்குள் உறுதியும் நிச்சயமும் அதிகரித்தது. அதன் விளைவு விசுவாசம் பிறந்தது. எப்படி என்றால், கர்த்தர் தன்னை வந்து சந்திப்பார், பதில் தருவார், விடுவிப்பார் என்று. ஜெபத்திற்கு பதில் என்பது விசுவாசத்தின் அடிப்படையிலும் உறுதியிலும் நம்பிக்கையிலும் வருவது. ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அதோடு மட்டுமல்லாமல், அவனின் நம்பிக்கை நாளுக்கு நாள் கர்த்தரையே சார்ந்தமையினால் உதவிக்கென்று ஒருவரையும் அவன் தேடாதவனாய் அழைக்காதவனாய் காணப்பட்டான். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம் என்று. இவையெல்லாம் இயேசுவின் பார்வையை அவன் பக்கமாக திரும்பி பார்க்க செய்தமையினால் இயேசு அவனை கண்டு, அவன் வெகுகாலமாய் காத்திருக்கின்றான் தன் வியாதியிலிருந்து விடுதலை வேண்டி என்பதை அறிந்து, அவன் மீது நோக்கமாகி அவனின் விருப்பத்தை கேட்டு அற்புதத்தை செய்கின்றார். அவன் சொஸ்தமாகி விடுவிக்கப்படுகின்றான். அவனின் காத்திருப்பின் ரகசியம் கர்த்தர் செய்வார் என்ற ஒரு நிச்சயம் இருந்தது. மற்றவர்களுக்கெல்லாம் தேவனுடைய தூதர்கள் சுகம் கொடுத்தார், ஆனால் விசுவாசித்து காத்திருந்தவனுக்கோ இயேசுவே வந்து அற்புதம் செய்தார். அவனோடு பேசினார், விசாரித்தார், விருப்பத்தை கேட்டார், அவன் விரும்பினதை அவனுக்கு தந்து ஆசீர்வதித்தார் என்று வாசித்தறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் கூட நீண்ட நாட்களாய் அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து காத்திருப்பீர்களானால், உங்களின் காத்திருப்புகள் எவைகளானாலும், எத்தனை நாட்கள் வருடங்கள் ஆனாலும், உங்களின் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். கர்த்தர் செய்வார், பதில் தருவார் என்ற நிச்சயத்தோடு இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார், நிச்சயமாய் பதில் தருவார். சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து விடாதீர்கள். பெதஸ்தாவில் இருந்த மனுஷன், தன்னோடு இருந்தவர்கள் எல்லாம் சீக்கிரமாய் சுகத்தை பெற்று திரும்பிவிட்டார்களே,
தனக்கு சுகமில்லையே என்று அங்கிருந்து கடந்து செல்லாமல் பொறுமையோடு விசுவாசத்துடன் காத்திருந்தான். 38 வருடமாய் பதில் கிடைத்தது. இன்றைக்கு நீங்களும் கூட பதில் தாமதமாகிறதே என்று தேவ சமூகத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விலகிவிடாமல் பொறுமையோடு காத்திருப்பீர்களானால் காத்திருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வருகின்றார், விசாரிக்கின்றார், விருப்பங்களை நிறைவேற்றி பதில் தருகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்

அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆதாம் ஏவாள் கேள்படியாமையின் போது பிதாவாகிய தேவன் அவர்களிலேயே வாசிக்கின்றோம், இயேசு வந்து மனு குலத்துக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை மிகவும் உறுதியாக சொல்கின்றார். ஆக

0: இடத்துக்கு வருவோம். சோதனையின்றி சாட்சி இல்லை. எங்களுக்கு பதில் வேண்டுமென காத்திருக்க தேவையில்லை. அவரே எமக்கு பதிலாக இருக்கின்றார். நீங்கள் கேட்க போகிற ஜபத்துடன் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் போதே அற்புதத்தையும் விடுதலையும் காண்பீர்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மீண்டுமாய் சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் 29 மே மாதம் 2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக வருகிறது. ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14:2 வாசிப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வார்த்தைகளை கை கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை இந்த நாட்களிலே செலுத்துவோம் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஓசியா தீர்க்கதரிசி இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு, நீ உன் அக்கிரமத்தால் விழுந்தாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்று அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேலர் என்று சொல்லி நாட்களை குறிக்கிறவர்கள் யார் என்றால், ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்து நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நம்முடைய அக்கிரமங்களை விட்டு இந்த நாட்களிலே நாங்கள் மனம் திரும்பாதபடி இந்த நாட்களிலே அவருடைய சமூகத்திலே வந்து இந்த நாட்களை போய்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலதான் இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய சமூகத்திலே, அதாவது தேவன் வாசம் செய்கிற இடமாகி அவருடைய ஆலயத்திலே நாங்கள் செல்கிற வேளையிலே, இந்த ஆலயத்திலே இந்த நாட்களே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே அங்கே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை கொண்டு இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், கர்த்தரிடத்திலே அங்கே திரும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுறது மட்டுமல்ல, அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமங்களை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும் என்று சொல்லி இந்த நாட்களை அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஓசியாவின் தீர்க்கதரிசியினுடைய ஒரு விண்ணப்ப ஜெபத்தை இந்த நாட்களை பார்ப்பதாக இருந்தால், நாங்கள் எப்படியாக ஒரு மனுஷன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையினால் நாக்களை மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது பிரசங்கம், மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராட்சியம் சமீபிக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்கள் இந்த பிரசங்கத்தை ஏறெடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படியாக சொன்னார், யோவான் ஸ்நானன் கூட இந்த நாட்களே அதே காரியத்தை தான் இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோவாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே அந்த வார்த்தையை துவங்குகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஒரு மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த நாட்களிலே எந்த விதமான காரியத்தையும் நாங்கள் கண்டடைய முடியாது. மனம் திரும்பாமல் இந்த நாட்களில் நாங்கள் இருப்போமா இருந்தால் ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ளுகிற அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இந்த நாட்களை தடைப்பட்டு போறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, மனம் திரும்பாதபடி நாங்கள் இன்றைக்கு ஆலயத்துக்கு சென்று கொண்டே இருப்போமா இருந்தால், நாங்கள் மாம்சத்திலே ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்கள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய ஆராதனைகள் அவருடைய ஜெப கூட்டங்கள் உபவாச கூட்டங்களை கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு சகோதரன் ஒவ்வொரு சகோதரிகள் யாரா இருந்தாலும் இந்த நாட்களிலே முதலாவது அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் இந்த நாட்களிலே வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாய கர்த்தரிடத்திலே திரும்பு என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு எச்சரிக்கும் சத்தத்தை இந்த நாட்களிலே ஓசியா தீர்க்கதரிசி இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் நம்முடைய அக்கிரமத்தினாலே நாங்கள் இன்றைக்கு விழுந்து போயிருக்கிறோம். நமக்கு சில வேளைகளில் நமக்கு தெரியாது என்ன காரியத்தை செய்கிறோம் சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு விரோதமாக செய்கிற ஒவ்வொரு சிறிய காரியங்களும் இந்த நாட்களே அக்கிரமம் தான் நாட்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு எந்த காரியத்தை செய்தாலும் இந்த நாட்களே பாருங்கள், தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி ஒரு நோக்கம் இந்த நாட்களே ஒவ்வொருவனுக்கு இருக்குமா இருந்தால் அவன் பாவங்களை விட்டு இந்த நாட்களை மனம் திரும்புவான். இன்றைக்கு அநேகருடைய காரியம் என்னவென்றால், கர்த்தர் என்னை பார்ப்பதில்லை என்று சொல்லி இந்த நாட்களே துணிகரமான பாவங்களை இந்த நாட்களே தேவனுடைய சமூகத்திலே செய்கிறது மட்டுமல்ல, அங்கே வெளியிடங்களிலும் ரகசியமான பாவங்களை காரியங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எங்கள் அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரலும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளில் காலைகளை செலுத்துவோம் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்கு தத்துவங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், அப்பொழுது தேவன் உங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களை
2: செய்து வெளியில போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். உங்களை போல அனைவர் வந்து சங்கம் வாழ்ந்து கலந்து கொள்ள வேணும். அருமையான செய்து கொடுத்தீங்க சிஸ்டர், கத்தர் உங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.
3: Thank you, brother.
4: Recording stopped.
3: ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தை மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். நன்றி. கடவுள் கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இப்பொழுது யாவரும்
4: அன்போடு
3: ஞான பிரகாசம் அவர்களை வரவழைப்பமாக, கொழும்பிலிருந்து அவர் வந்து அதிகாலை நேரம் வந்து எங்களுக்கு அவருடைய கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க போறார். ஓகே, ஓகே, ஓகே. ஆமே, நன்றி, நன்றி.
2: வந்துட்டாரா?
3: ஆமே, நன்றி. பிரைஸ்லா பாஸ்டர், கர்த்தருடைய நாமத்தை வைத்து வந்தீர்கள். கர்த்தரை கண்டு உங்களோட டைமை ஒதுக்கி வைத்து அதிகாலை நேரம் அவர் எங்களுக்கு எங்களோட மத்தியில் கொண்டு சேர்த்ததுக்கு நன்றி சேர்த்துறேன். யாவரும் பாஸ்டர் ஞான பிரகாசம் அவர்களை அன்போட வரவழைப்பமாக, கர்த்தர் நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. பிரைஸ்லா பாஸ்டர் வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பயந்து கொள்ளுங்கள். ஆவலோடு காத்து நிற்கிறோம். God bless you, Pastor.
5: Thank you. God bless you. Praise the Lord. Praise the Lord. We're here. We're here. We're here. We're here. And we're here. We're here. We're here. We're here. We're here. We're here. நிறுத்தியபடிச்ச நேரத்தோடு ஆண்டவரை எங்களை இணைத்து கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி தோஷம் நமஸ்காரம் செய்கிறோம் சுவாமி. ஆரம்பம் முதல் முடியும் வரை சுவாமி, இயற்கை செயற்கைகளில் உள்ள தாக்கங்கள் ஒன்றும் இல்லாதபடி சுவாமி, இந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொண்டதற்காக தோசரம் தோசரம் தோசரம் செலுத்துகிறோம். தொழிலராகிய

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: பதினேழாம் அதிகாரம். மனாசே கோத்திரத்திற்கும் பங்கு கிடைத்தது. அவன் யோசேப்புக்கு முதற் பேரானவன். மனாசேயின் மூத்த குமாரனும் கிலேயாத்தின் தகப்பனுமான மாகீர் யுத்த மனுஷனானபடியினால் கீலேயாத்தும் பாசானும் அவனுக்கு கிடைத்தது. அபியேசரின் புத்திரரும் ஏலேக்கின் புத்திரரும் அசிரியேலின் புத்திரரும் செகேமின் புத்திரரும் எப்பேரின் புத்திரரும் செமிதாவின் புத்திரருமான மனாசேயினுடைய மற்ற குமாரரின் புத்திரராகிய அபியேசரின் வம்சங்களுக்கு தக்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. தங்கள் வம்சங்களுக்குள்ளே அவர்களே யோசேப்புடைய குமாரனாகிய மனாசேயின் ஆண் பிள்ளைகளாய் இருந்தார்கள். மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கிலேயாத்தின் குமாரனாகிய எப்பேரின் மகன் செலோப்பியாத்துக்கு குமாரத்திகள் தவிர குமாரர் இல்லை. அவன் குமாரத்திகளின் நாமங்கள் மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திருசாள் என்பவைகள். அவர்கள் ஆசாரியனாகிய எலேயாசாருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக சேர்ந்து வந்து எங்கள் சகோதர நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றார்கள். ஆகையால் அவர்கள் தகப்பனுடைய சகோதரரின் நடுவே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்கிற கீலேயாத் பாசான் என்னும் தேசங்களை அல்லாமல் மனாசேக்கு சீட்டிலே விழுந்தது 10 பங்குகளாம். மனாசேயின் குமாரத்திகள் அவன் குமாரருக்குள்ளே சுதந்திரம் பெற்றார்கள். மனாசேயின் மற்ற புத்திரருக்கு கீலேயாத் தேசம் கிடைத்தது. மனாசேயின் எல்லை ஆசேர் தொடங்கி சீகேமின் முன் இருக்கிற மிக்மேத்தாவுக்கும் அங்கே இருந்து வலது புறமாய் என் தப்புவாவின் குடிகள் இடத்திற்கும் போகிறது. தப்புவாவின் நிலம் மனாசேக்கு கிடைத்தது. மனாசேயின் எல்லையோடு இருக்கிற தப்புவாவோ எப்ராயிம் புத்திரரின் வசமாயிற்று. அப்புறம் அந்த எல்லை கானா என்னும் ஆற்றுக்கு போய் ஆற்றுக்கு தெற்காக இறங்குகிறது. மனாசேயினுடைய பட்டணங்களின் நடுவே இருக்கிற அவ்விடத்து பட்டணங்கள் எப்ராயிமுடையவைகள். மனாசேயின் எல்லை ஆற்றுக்கு வடக்கே இருந்து சமுத்திரத்திற்கு போய் முடியும். தென் நாடு எப்ராயிமுடையது, வடநாடு மனாசேயினுடையது. சமுத்திரம் அதன் எல்லை. அது வடக்கே ஆசேரையும் கிழக்கே இசக்காரையும் தொடுகிறது. இசக்காரிலும் ஆசேரிலும் இருக்கிற 3 நாடுகளாகிய பெத்செயானும் அதன் ஊர்களும் இப்லேயாமும் அதன் ஊர்களும் துவாரின் குடிகளும் அதன் ஊர்களும் எந்தோரின் குடிகளும் அதன் ஊர்களும் தானாகின் குடிகளும் அதன் ஊர்களும் மெகிதோவின் குடிகளும் அதன் ஊர்களும் மனாசேயினுடையவைகள். மனாசேயின் புத்திரர் அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்திவிடக் கூடாமற் போயிற்று. கானானியர் அந்த சீமையிலே தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும் கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் அவர்கள் பகுதி கட்டுகிறவர்களாக்கி கொண்டார்கள். யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாய் இருக்கிறோம். நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்ராயிம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்தால் வெரிசியர் ரெப்பாயீமியர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்றான். அதற்கு யோசேப்பின் புத்திரர், மலைகள் எங்களுக்கு போதாது, பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெத்செயானிலும் அதன் ஊர்களிலும் இஸ்ரவேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா கானானியர் இடத்திலும் இருப்பு ரதங்கள் உண்டு என்றார்கள். யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்ராயிமியரையும் மனாசேயரையும் நோக்கி, நீங்கள் ஜனப்பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமமும் உண்டு, ஒரு பங்கு மாத்திரமல்ல மலை தேசமும் உங்களுடையதாகும். அது காடானபடியினாலே அதை வெட்டி திருத்துங்கள். அப்பொழுது அதன் கடையாந்தரம் மட்டும் உங்களுடையதாயிருக்கும். கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாய் இருந்தாலும்.
1: ஏசாயா 23 அதிகாரம். தீருவின் பாரம், தர்ஷீஸ் கப்பல்களே அலறுங்கள், அது வீடு இல்லாதபடிக்கும் அதில் வருவார் இல்லாதபடிக்கும் பாழாக்கப்பட்டது. இந்த செய்தி கீத்தீம் தேசத்திலிருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. தீவுக்குடிகளே மௌனமாயிருங்கள், சீதோனின் வர்த்தகர் சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணி உன்னை நிரப்பினார்கள். சீகோர் நதியின் மிகுந்த நீர் பாய்ச்சல்களால் விளையும் பயிர் வகைகளும் ஆற்றங்கரையின் அறுப்பும் அதன் வருமானமாயிருந்தது. அது ஜாதிகளின் சந்தையாயிருந்தது. சீதோனை வெட்கப்படு, நான் இனி தர்ப்ப வேதனைப்படுகிறதும் இல்லை, பெறுகிறதும் இல்லை, இளைஞரை வளர்க்கிறதும் இல்லை, தண்ணீர்களை ஆதரிக்கிறதும் இல்லை என்று சமுத்திர கோட்டையான கடல் துறை சொல்லுகிறது. எகிப்தின் செய்தி கேட்கப்பட்டதினால் நோய் உண்டானது போல தீருவின் செய்தி கேட்கப்படுவதனாலும் நோய் உண்டாகும். கரைத்துறை குடிகளே, நீங்கள் தர்சீஸ் மட்டும் புறப்பட்டு போய் அலருங்கள். பூர்வ நாட்கள் முதல் நிலை பெற்று களி கூர்ந்திருந்த உங்கள் பட்டணம் இதுதானா? பரதேசம் போய் சஞ்சரிக்கிறதற்கு அவள் கால்களே அவளை தூரமாய் கொண்டு போம். கிரீடம் தடுப்பிக்கும் தீர்வுக்கு விரோதமாக இதை யோசித்து தீர்மானித்தவர் யார்? அதன் வர்த்தகர் பிரபுக்களும் அதன் வியாபாரிகள் பூமியின் கனவான்களுமாமே. சர்வ சிங்காரத்தின் மேன்மையை குலைக்கவும் பூமியின் கனவான்கள் யாவரையும் கனயீனப்படுத்தவும் சேனைகளின் கர்த்தரே இதை யோசித்து தீர்மானித்தார். தர்சீசின் குமாரத்தியே, நதியை போல நீ உன் தேசத்தில் பாய்ந்து போ. உனக்கு அணை இல்லை. கர்த்தர் தமது கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி ராஜ்யங்களை குலுங்க பண்ணினார். கானானின் அரண்களை அழிக்க அவர் அதற்கு விரோதமாய் கட்டளை கொடுத்து, ஒடுங்குண்ட கன்னியாகிய சீதோன் குமாரத்தியே, இனி களி கூர்ந்து கொண்டிராய், எழுந்து கித்தூமுக்கு புறப்பட்டு போ, அங்கும் உனக்கு இழைப்பார்கள் இல்லை என்றார். கல்தேயருடைய தேசத்தை பார், அந்த ஜனம் முன் இருந்ததில்லை. அசீரியன் வனாந்தரத்தாருக்காக அதை அஸ்திபாரப்படுத்தினான். அவர்கள் அதன் கோபுரங்களை உண்டாக்கி அதன் அரமனைகளை கட்டினார்கள். அவர் அதை அழிவுக்கென்று நியமித்தார். தர்சீஸ் கப்பல்களே அலருங்கள், உங்கள் அரண் பாழாக்கப்பட்டது. அக்காலத்தில் தீரு ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி 70 வருஷம் மறக்கப்பட்டிருக்கும். 70 வருஷங்களின் முடிவிலே தீர்வுக்கு சம்பவிப்பது வேசியின் பாடலுக்கு சமானமாயிருக்கும். மறக்கப்பட்ட வேசியே, நீ வீணையை எடுத்து நகரத்தை சுற்றி திரி. நீ நினைக்கப்படும்படி அதை இனிதாக வாசித்து பல பாட்டுகளை பாடு. 70 வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீர்வை சந்திப்பார். அப்பொழுது அது தன் பணயத்துக்கு திரும்பி வந்து பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களோடும் வேசித்தனம் பண்ணும். அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, கூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும். எபிரேயர் 3 அதிகாரம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாயிருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பார்த்தவராயிருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பண்டைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இழைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாயிருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் ஊட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. கேட்டவர்களில் கோபம் ஊட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் மனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. இன்னும் என்னுடைய இளைப்பார்தலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில். எபிரேயர் 4:10. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7 ஓய்ந்திருந்தார் என்று 7 குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்லுவதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாயிருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இரு புறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய். எபிரேயர் 5:10. அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாயிருக்கிறான். அதன் நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாயிருக்கிறது. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுத்துகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும், நீர் மெல்கிசெதேக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசெதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இந்த மெல்கிசெதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாயிருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் வகுத்தறியத்தக்கதாக

Recording in progress. புஸ்தகம் அதிகாரம் 19 வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் தடைகளை உடைத்து சமாதானத்தை தருகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்திருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய

0: அநேகர் மன அழுத்தத்தினால் செய்வதறியாது தாவீது சொல்லுவது போல 55வது சங்கீதத்தில், புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன் என்று கூறுவது போல், அநேகருடைய இருதயத்தில் சமாதானத்தை எங்கு தேடியும் காணாதவர்களாய் சூழ்நிலைகளின் நெருக்கத்தால் புலம்பிக் கொண்டு இருக்கிறவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நீங்கள் வந்து தங்கும்படி இளைப்பாறுகிற இடம் நானே என்று கூறுகிறபடியினால், இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற உங்களுக்கு இளைப்பாறுதலும் சமாதானமும் உண்டு. இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனங்களை இக்கட்டிலிருந்து காத்ததை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், அபிமலேக்கின் ஆரவாரங்கள் துருகத்தின் வாசலில் உடைக்கப்பட்டது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே அபிமலேக்கை குறித்து பார்ப்போமானால், அவன் கர்த்தருக்கு விரோதமாகவும் ஜனங்களுக்கும் ராஜ்யத்திற்கும் விரோதமாகவும் பல செயல்களை செய்தவனும், முதியோருக்கு கீழ்ப்படியாதவனும், கொலைகாரனும், பண ஆசை கொண்டவனுமாக பல துர்குணங்களுடன் காணப்படுகிறவனாகவும் இருந்தான். அதோடு மட்டுமல்லாமல் அநேக பட்டணங்களை தீக்கிரையாக்கி ஜனங்களை அழித்து தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறவனாயும் இருந்தான். அப்படியாக அபிமலேக்கு தேபேசுக்கு போய் அந்த பட்டணத்தை பிடிக்கிற வேளையில், அங்குள்ள ஜனங்கள் எல்லாரும் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் பொருட்டு நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்கையில், அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துருகம் இருந்தது. அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து கொண்டனர் என்றும், அபிமலேக்கு அந்த துருகம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி சுட்டெரித்து போடும்படிக்கு அதன் கிட்ட சேர்ந்த பொழுது, அவனை ஒரு ஸ்திரீ உடைந்த எந்திரக்கல்லின் துண்டை எடுத்து தலையின் மேல் போட்டு மண்டையை உடைத்தாள் என்றும், இப்படியாக பலத்த துருகம் மக்களை காப்பாற்றியது என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் கூட அபிமலேக்கை போன்று அநேக வழிகளில் சத்துரு உங்களின் சந்தோஷம், சமாதானம், சரீரத்தின் சுகம், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் என்று உங்களுக்கு உரியவைகளை அழிக்க நினைத்து பல வழிகளில் உங்களோடு போராடி வருகிறானே என்று மனமுடைந்து போயும், உதவி செய்வார் யாருமில்லையே என்றும், எங்கே செல்வோம், எப்படி தப்பிப்போம் என்று தினம் தினம் போராடி வருகிற உங்களின் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிகிறார். அவர் உங்களை விடுவிக்கும்படியாக துருகமாக உங்கள் நடுவில் காணப்படுகின்றார். நீங்களோ துரத்தப்படுகிற சூழ்நிலைகளையே பார்த்து கொண்டு ஓடி ஒளிந்து திரிய இடம் தேடாமல், இயேசுவே துருகமாக இருப்பதால் அவரின் சமூகமே பலத்த பாதுகாப்பாய் இருப்பதால் சூழ்நிலைகளை உதறி தள்ளிவிட்டு பயப்படாமலும் கலங்காமலும் இயேசுவின் மகிமையான பிரசன்னத்திற்குள் அவரின் சமூகத்திற்குள் வரும்பொழுது அபிமலேக்கு துருகத்தின் எல்லை மட்டும் வர முடிந்தது. எரித்துவிட வேண்டும், அழித்துவிட வேண்டும் என்று திட்டம் மட்டுமே யோசனை செய்ய முடிந்தது. அதை நிறைவேற்றவோ துருகத்தை நெருங்குவோ முடியாது போனது போல, இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் சத்ருவானவன் ஆலோசனை பண்ணின திட்டங்களை அபத்தமாக்கி போடுகின்றார். அழித்து நினைத்தவனுக்கு அழிவை தருகின்றார். உங்களுக்கு எதிராக வந்த தீமைகள் எவைகளாக இருந்தாலும் இன்றைக்கு அவைகளை தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளும்படி செய்து உங்களை தீமைகளில் நின்று தப்புவிக்கின்றார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வார்த்தையின்படியாய் இன்றைக்கு கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் தப்புவித்து பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையின் ஊடாய் கடந்து சென்றாலும் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீங்கள் அதற்குள் ஓடி சுகமாயிருக்கலாம். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: அன்புக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா அன்பு

அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. பிரியமானவர்களே, இன்று இந்த மன்னாவை நீங்கள் கேட்கின்றீர்களா? நிச்சயம் தேவன் உங்களோடு ஏதோ ஒரு காரியம் பேசும்படியாகவே நீங்கள் வழிநடத்தப்படுகின்றீர்கள் என்பதை இந்நேரம் உணர்ந்து கொண்டு செய்திக்கு சொல்லுவோம்.

சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆதாம் ஏவாள் கீழ்படியாமையின் போது பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு பின்னால் அவர்களின் சந்ததிகளை மீட்டுக் கொள்ள ஒரு வழியை உண்டு பண்ணுவதை ஆதியாகமத்திலேயே வாசிக்கின்றோம். இயேசு வந்து மனுக்குலத்துக்கு விடுதலை கொடுப்பார்.

இருந்தாலும் இன்று இந்த நிமிடமே எமது அப்பாவின் பாதத்திற்கு வருவோம். சோதனையின்றி சாட்சி இல்லை. எங்களுக்கு பதில் வேண்டுமென காத்திருக்க தேவையில்லை. அவரே எமக்கு பதிலாக இருக்கின்றார். நீங்கள்

0: மகமே உண்டாவதாக இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். ஒரு காரியத்தை குறித்து அனுக்க போகிறோம். சங்கீத 64:1 வாசிக்கலாமா? தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். ஆமென். அல்லேலூயா. ரெண்டு விஷயம், கேட்டருளும் காத்தருளும் அப்படின்னு இன்றைக்கு பேசியிருக்கிறார் தாவீது. சங்கீதத்துல என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். தாவீது அநேகம் சொல்வார், என் சத்தத்தை கேட்டருளும். நம்ம பேசுகிற சத்தம், நம்ம கூப்பிடுகிற சத்தம், என் அழுகையின் சத்தம், என் புலம்பலின் சத்தம், இப்படி நிறைய சத்தம் இருக்குல்ல. ஆனா இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, என் விண்ணப்பத்தில். ஆமே, நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன், என் தேவைகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய ஆதங்கத்தை சொல்றேன், என்னுடைய காரியங்களை சொல்றேன், நான் எப்படி துரத்தப்படுறேன் அதை சொல்றேன், என்னுடைய வெட்கத்தை சொல்றேன், என் அவமானத்தை சொல்றேன். இது விண்ணப்பமா உங்க சமூகத்தை நான் கொண்டு வந்து வைக்கிறேன் ஐயா. அந்த விண்ணப்பத்துல வருதுல ஒரு சத்தம், அதை கேளுங்க. ஏன் அப்படி சொல்றாரு? சில சமயம் சத்தமே வராம நம்ம விண்ணப்பம் வச்சுக்கிட்டு இருப்போம், தெரியுமா உங்களுக்கு? சத்தம் வராது வெளியில. அண்ணா ஜெபிச்சாங்க பாருங்க, உதடு மட்டும் அசைந்ததான், சத்தம் வரல. அப்படி இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து விண்ணப்பத்தை வைப்போம், நம்முடைய தேவைகளை சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட அழுகையோடு புலம்புலோடு சொல்லுவோம், சத்தம் வெளியே வராது. ஆனா உதடு அசையும், ஆழத்தின் அந்த இருதயத்தின் ஆழம் அப்படி கலங்கும். இது சில சமயம் நடக்கும்ல, அந்த மாதிரி தாவீது சொல்றாரு. அந்த சத்தம் விண்ணப்பத்துல ஒரு சத்தம், விண்ணப்ப நார்மலா இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்ல, ஆனா அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? இப்படி நார்மலா பேசுனா கேட்க மாட்டாரா? ஆனா எப்படிப்பட்ட சத்தமா? விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டுடலும். அல்லேலூயா. கத்திரிப்பிள்ளையில ஒருவேளை நீங்க அப்படி நீங்க விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அழுகையோடும் புலம்பலோடும் கண்ணீரோடும் வேண்டுதலோடு விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்பணும் நான் வேண்டிக்கிறேன். அமேன். அல்லேலூயா. கத்திரி பிள்ளைகளை ஒரு நல்ல ஆறுதல், ஒரு தேர்தல பதில கருத்து சமூகத்துல இருந்து நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு நான் வாஞ்சிக்கிறேன். அமேன். அது மட்டும் இல்ல, சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். ஆமேன். யாரால ஒரு பயம் வருதா? சத்துருவாள். இன்னைக்கு உலகத்துல அநேக பிள்ளைகள், தெய்வ பிள்ளைகள் பயப்படுகிற காரியம் சத்துரு தான். சத்துரு என்பது யார் இந்த இடத்துல? சத்துருன்னா ஏற்கனவே நமக்கு ஏற்கனவே பகையா இருக்கிறவங்களா, ஏற்கனவே நமக்கு துரோகி விரோதியா இருக்கிறவங்களா? இல்ல, சிநேகிதனா இருந்து விரோதியா மாறி போகிறவள் தான் சத்துரு. ஆமே. அதுதான் இல்ல, ஏற்கனவே பகையாளினா அவன் பகையாளி தான், ஏற்கனவே விரோதமானவனா விரோதமானவன். ஆனா சத்துரு என்பது என்ன? யூதாஸ் காரியத்து. ஆமே. பாருங்களேன், ரொம்ப உறவாடி கெடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க தான் சத்ரு. சத்ருவால் ஒரு பயத்தை நீக்கி என் பிராணனை காத்துருடும். இவர்களால் என் உயிரே போக போகுது, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. நீங்க எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சிருப்பீங்க, ஆனா திருப்பி உங்களுக்கு தீமை செஞ்சிருக்கிறாங்களா? கர்த்தர் சமூகத்துல அது பிரீத்தியா இருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்க அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள போய் வரீங்கன்னா உண்மை ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்க. நன்மை செய்து திங்க அனுபவம் எதுவும் சொல்றதில்லை. இந்த கத்திரி பிள்ளைகளை தேவ சன்னிதானத்துல உங்களுடைய பயத்தை நீக்குவார். சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. சத்துருக்கு முன்பாங்க ஒரு பந்தி உங்களுக்கு ஆயத்தமாகும், சத்துருக்கு அவன் வெக்கப்பட்டு போயிருவான். நீங்களோ ஜெயகம்பீரமா தேவ சமூகத்தில் நிற்பீங்க. அதனால கவலைப்படாதீங்க. இன்னைக்கு கத்தர் உங்க சத்தியத்தை கேட்டார், உங்க பயத்தை நீக்கிட்டார். இந்த சத்தியம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் நம்புறேன். நல்ல தெய்வமே அப்பா, எங்க விண்ணப்பத்தை கேட்கிறவர், எங்க பயத்தை நீக்குகிறவர், ஆவியானவர், இந்த நாள்ல இந்த சத்தியத்தை யாரெல்லாம் ஒரு வாஞ்சையோடு கேட்டு செபிக்கிறாங்களோ அவர்களுக்கு பெரிய இறக்கம் கிருபை இறங்கி வரட்டும். இதை கேட்க போகிற பிள்ளையில ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அவன் God bless you all.
1: கர்த்தரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 30வது தேதி 5வது மாதம் 2026 சனிக்கிழமை காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 119:165 இப்படியாக சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு டரில் உண்டு. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும், அவர்களுக்கு இடரில் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆம் பிரியமான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஒருபோதும் இந்த நாட்களில் இந்த பூமியிலே இடர்கள் இல்லை என்பதை, சமாதானம் இருக்கிறது என்பதையும் இங்கே வேதம் நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வேதம் இல்லாதவர்கள், வேதத்தை வாசிக்காதவர்கள் சமாதான குறைவினால் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இடர்களுண்டு இந்த நாட்களிலே தங்களை தாங்கள் மாய்த்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். உலகத்திலே எங்கு பார்த்தாலும், எந்த தேசமா இருந்தாலும், எந்த நகரமா இருந்தாலும், எந்த பட்டணமா இருந்தாலும், எந்த ஜனங்களா இருந்தாலும், அவர்களுக்குள்ளே சமாதானம் இந்த கடைசி நாட்களிலே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் சத்ருவானவன் அவருடைய இருதயத்திலே களைகளை விதைத்து அவருடைய சமாதானத்தை இந்த நாட்களில் எடுத்து போடுகிறார். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களிலே, நாங்கள் வேதத்தை நேசித்து இந்த வார்த்தைகளை வாசிக்கிற வேளையிலே, அந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலே என்ன செய்யும் என்றால், நம்முடைய இருதயத்திலே வரக்கூடிய சமாதான குறைவுகளை நீக்கி இந்த நாட்களிலே நம்மை ஒரு சமாதானத்தோடு இந்த பூமியிலே நடத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது. எப்படி என்றால், முதலாவது அவருடைய வேதத்தை நாங்கள் நேசிக்க வேண்டும். அப்படியாக நேசிக்கிற வேளையிலே தான் நமக்கு ஒரு மிகுந்த சமாதானம் உண்டாகும். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் விடராதபடி இந்த நாட்களே சரியாக நாங்கள் நடக்க தேவன் அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் பாருங்கள், இந்த வார்த்தை ஒரு வித்தியாசமாக நம்மோடு இந்த நாட்களை பேசுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் அநேக புஸ்தகங்களை வாசிக்கிறார்கள், ஆனால் வாசித்தால் அவர்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கிறதா? இல்லை. சினிமாக்களை பார்க்கிறார்கள், சமாதானம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற வேளையிலே, வேதத்திலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் அப்படியே தியானிக்கிற வேளையிலே, அந்த வார்த்தையினுடைய அபிஷேகம் நமக்குள்ளே இறங்குகிற வேளையிலே, இருதயத்திலே ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் உடறுதலுக்கே ஏதுவான காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த வார்த்தையினுடைய அபிஷேகம், அந்த கர்த்தருடைய வார்த்தையினுடைய அதாவது அபிஷேகம், அது மட்டுமல்ல அந்த நாட்களில் அவருடைய வல்லமையும் அப்படியாக இருக்கிறது, இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இன்றைக்கு உலகத்திலே ஜனங்கள் சமாதானம் இல்லாத நிமித்தம்தான் டிப்ரெஷர் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டு தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்ளுகிறார்கள், தற்கொலை செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, வேறு காரியங்களை இந்த நாட்களில் செய்கிறதையும், குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதையும் பார்க்கிறோம். ஏன்? குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை. அதனாலே அந்த குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகள் இந்த நாட்களில் உண்டாகியிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் வேதத்தை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், அப்படியானால் உண்மையாக அந்த வேதத்தை நாங்கள் நேசித்து வாசிப்போமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளாக இந்த நாட்களே அமைகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே நாங்கள் இந்த பூமியில வாழுகிற நாட்களே இடர் அடையாதபடி இந்த நாட்களில் சந்தோஷமும் சமாதானத்தோடும் வாழ முடியும். அதைத்தான் பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், இந்த நாட்களில் இந்த புஸ்தகத்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்னவென்றால் பரிசுத்த வேதாகம். எந்த புஸ்தகத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெயரை இந்த நாட்களில் கொடுக்கவில்லை. ஏனென்றால் இந்த புஸ்தகத்திலே அநேக காரியங்கள், இன்றைய நாட்களில் அன்றன்றாடு வாழ்க்கைக்குரிய காரியங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறதையும், நடக்க போற காரியத்தை இந்த நாட்களில் நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வழிகளையும் இந்த நாட்களில் இந்த வேதத்திலே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாட்களில் எழுதப்பட்ட இந்த புஸ்தகம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த புஸ்தகத்திலே வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஜீவன் இருக்கிறதையும் வல்லமை இருக்கிறதையும் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதாம் என்று சொல்லி அது ஆன்மாவையும் ஆத்மாவையும் அங்கே இந்த நாட்களை பாருங்கள் நிறைவாக்குகிறது சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களே வேதத்தை நேசியுங்கள். வேதத்தை நேசித்து நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற வேளையிலேயே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முதலாவது ஒரு சமாதானம் உண்டாகும். இரண்டாவதாக உங்களுடைய வாழ்க்கையிலே இடரில்லாதபடி நீங்கள் வாழ்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தங்கள் வருகிற ஒவ்வொரு வீடுகளிலும் தெய்வீக சமாதானமும் விடலும் இல்லாதபடி இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி இந்த நாட்களிலே வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் வேதத்தை வாசியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.

சுவிசேஷர் வானொலியாய் ஜெர்மனி. அதைத் தொடர்ந்து சுதி ஆராதனை சகோதரி மேகா வாஸ் ஸ்ரீலங்கா. அதைத் தொடர்ந்து சுதி ஆராதனை சகோதரி சிஸ்டர் ஜெரட் ஜெர்மனி.

முதல் முதலாக தேவ செய்தியை கொண்டு வருகிறார் சிஸ்டர் அகலியா ஜெர்மனி. இவரை பற்றி சில வார்த்தைகள் இவர் ஜெபக்குள் வைத்திருக்கின்றார். அநேகர் கலந்து கொள்கிறார்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கின்றது. அவர் முதல் முதலாக சங்கம வானொலியின் சங்கம அபிஷேக ஆராதனை உவாச ஜெப செய்தி முதலாவது செய்தி கொண்டு வருகிறார். நிறைவு ஜெபம் சிஸ்டர் மகேந்திரன் புனிதர்க்காக. ஆமே, இன்றைய நாளிலே முதல் முறையாக சிஸ்டர் ஆனந்தராஜா ஆந்திரா சுஜாதா கலந்துட்டார். அவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.

Ya vam traigo. அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை மாலை மதிய இரவு வேளையிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜப செய்தி நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆரம்பமான நிகழ்ச்சியை நீ கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஐயா, இந்த நிகழ்ச்சி நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. ஐயா, இந்த சங்கம வானொலியில நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிற சுவாமி, அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. 210 நாடுகளிலே 1988 பேர் கேட்கிறாள் சுவாமி, அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, இந்த துதி சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை ஜெப செய்தியில நடக்கிற நிகழ்ச்சியை கத்தாவே நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. இதுல கலந்து கொண்ட பிள்ளைகள், மறுபடியும் கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். ஐயாவது பிரசன்னம் இந்த இடத்துல இறங்க வேண்டுமாக செபிக்கிறேன். ஆவியானவரே, உமது பிரசன்னம் சங்கம வானொலி நிலையத்தை மூடட்டும். உமது பிரசன்னம் இங்கே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மூடட்டும் சுவாமி. ஐயா, உமது பிள்ளைகள் ஆண்டவரே, நீ உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த பிள்ளைகள் ஓடோடி வந்திருக்கிறாள் சுவாமி. இந்த உவாச ஜப வேளையிலே கத்தாவே, உமது பாதபடியிலே ஓடோடி வந்திருக்கிற பிள்ளைகளை கத்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை நீர் நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. ஐயா, உமது பிள்ளைகள் ஜபிக்கும் பொழுதும் துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் சுவாமி, அந்த ஆராதனை சத்தம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கிட்டி சேர நீ கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. உம்மாலே முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நாளை கத்தாவே நீரை ஆசீர்வதித்தார் ஏழு நட்சத்திரங்களையும் வலது கரத்தில் ஏண்டிக் கொண்டு ஏழு பொன் குத்தலக்கின் மத்தியிலே உலாவிக்கொண்டு கிறிஸ்துவேலும் தெய்வமே, முந்தினவரும் பிந்தினவரும் மருத்துவரும் நிரும்பினவரும் இருபுறவும் கருக்குள்ள பட்டியத்துடைய தேவகுமாரனே, ஆமென் என்ற நாமத்துக்குரியவரே, ஏழு நட்சத்திரங்களையும் ஏழு ஆவிலையும் ஏந்திக் கொண்டிருக்கிறதே தாவியின் திறவுகளை உடையவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி எங்கள் தெய்வமே, இந்த நிகழ்ச்சியை ஆசிர்வதித்து தாரும். ஆவியானவரே, நீரே இந்த நிகழ்ச்சியை

அப்போ அசைவாடுகின்ற ஆவியானவரே. அதிகாலை வேளையிலே உபவாச நேரத்திலே ஒரு

என்று ஆசீர்வதித்து தாரும் ஆவியானவரே. அதிகாலை வேளையிலே உபவாச நேரத்திலே ஒரு

உம்மை ஆராதித்து ஜபிக்கிற வேலையிலே ஆவியானவரே எங்களின் ஆவி ஆத்மா சரீரத்தை அருள் கொள்ள செய்யும் ஆவியானவரே எங்களின் ஆவி ஆத்மா சரீரத்தை அனல் கொள்ள செய்யும் ஆவியானவரே அதிகாலை வேளையிலே உபவாச நேரத்திலே ஒரு

இருளான தேசத்தையும் இருள் வாழும் குடும்பங்களை வெளிச்சத்தில் பிரகாசியும் ஆவியானவரே, இருளான தேசத்தையும் இருள் வாழும் குடும்பங்களையும் வெளிச்சத்தை பிரகாசிக்கும் ஆவியானவரே. அதிகாலை வேளையிலே உபவாச நேரத்திலே ஒரு

நீதான் நீதான் என்ன உலகத்துக்கடுத்து காட்ட தடைகளை முறியடியும் ஆவியானவரே ஒன்றான மெய்த்தேவன் நீதான் நீதான் என உலகத்துக்கடுத்து காட்ட தடைகளை

0: அடுத்த நிகழ்ச்சியாக துதி ஆராதனை பாடல் ஜெபத்தை கொண்டு வர சிஸ்டர் சுபா இளங்கோ ஒன்டாரியோ ஸ்ரீ ஒன்டாரியோ கனடா அவரை அழைப்போமா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபா இளங்கோ.
1: பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட்.
0: பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜப செய்தி நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறார். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன். துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஆமென்.
1: நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி பகுதியில் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. இந்த நாள் நீங்க தந்த நாள் கர்த்தாவே. இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்கு முன் ஆயத்த நாளா இருக்கிறபடி அம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்த, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த அப்பா. இந்த வெளியத்தின் தந்தையே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாவே. நீ சொல்றதுக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கு நல்ல தகப்பனாயிருக்கிறது. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உம்மை சோசரிக்கிறோம், சோசரிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுது எங்களை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்கள் எங்களை சேர்த்துக் கொண்டவர், அணைத்துக் கொண்ட அன்பின் கயிர்களால் எங்களை அணைத்தவரே உம்மை நன்றியோடு சோசரிக்கிறோம், சோசரிக்கிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தி அப்பா எங்களை வழி நடத்தின கிருபைகளுக்காக, எங்கள் ஊழிய பாதையில் வாழ்க்கை பாதையில் எங்களை ஆசீர்வதித்து வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றியோடு சோசரிக்கிறோம் அண்ணே.

வாழ் என வாழ்ந்தவர். இந்த மாதம் அல்ல, இனி வரும் மாதங்கள் எல்லாம் அண்ணல் ஊற்றி எங்களை தட்டி எழுப்புற இந்த ஊழியத்துக்காய் கொடி கொடி சோஸ்திரம் செலுத்தும் அன்றியோடு சோஸ்தரிக்கிறோம். உமக்கா உமக்கா நிற்கிற வைராக்கியம் தகப்பன், நித்தியமான பாவ சந்தோஷங்கள் உதறி தள்ளிவிட்டு நித்தியமான உம்முடைய சந்தோஷத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க அப்பாவோட வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட இன்னும் மாயத்தப்பட அவற்றோட மாயத்தப்படுத்த கிருபதாங்க கிருபதாங்க வல்லமை ஊற்றுங்க. அந்த பெந்தை கொஸ்தினால ஊற்றின ஒரு அபிஷேகம் இந்த நாள் வந்து ஒரு விடுதலை ஒரு வெளிச்சம் அப்பா இன்னும் ஆராதிக்க இன்னும் கட்டிச்சேரும் சலாக்கியத்தை கிருபாசனத்தில் நிறங்க கிருபிதா கிருபிதா அவையானவரை ஒற்றும் இந்த ஒரு விஷயத்தை ஒற்றுமையா அசைவாடும்.

0: நலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலை ஏறி கரபஷே மகந்தேல அப்பா என்று செய்வாடி கொண்டிருப்பார். உமை நன்றியோடு ஆராதிக்கிறோம், நன்றியோடு சோசரிக்கிறோம். நீ நல்லவர், பெரியவர், ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யணும். ஒருவரும் சேரக்கூடாது ஒளியில வாசம் பண்ண தூயாதி தூயவர், ஆயிரம் பதினாயிரம் பேர்களை சிறந்தவர், வெண்மை சிவப்பு மாணவர், பள்ளத்தாக்கு வேலை புஷ்பம் ஊற்றின்ற பரிமள தைலம், ரண வைத்தியரே, கீழே ஆற்றின் பிசின் தைலமே, காட்டுக்குள்ள கிச்சனை வர போன்றவரே, உமை நன்றியோடார அன்றியோடார வேலைக்காக நன்றி செலுத்தமையான வேலையை பொருட்படுங்க. வல்லமையாக எடுத்த ஒவ்வொருத்தரை பயன்படுத்துங்க. வந்தது நல்லது என்று சொல்லப்படும் நிரப்புங்கப்பா. கணுக்கால அளவில், முழங்கால அளவில், இடுப்பளவில், நீச்சாலம் சென்று நீந்தி நீந்தி மாகாணுமக்குள்ள நாங்கள் எழும் அப்படியாக நீங்கள்
1: இதுவரை தேரமும் துதி ஆராதனை பாடல் பாடினவர் சிஸ்டர் சுபா இளங்கோ, மிசிசாகா, கனடா. இதனை தொடர்ந்து துதி ஆராதனை பாடல் ஜபம் அழைக்க போறோம் சுவிசேகர் வானர், ஜெர்மனி. அதனை தொடர்ந்து சிஸ்டர் மேகலா வாஸ் ஆராதனை செய்வார். இப்பொழுது நாங்கள் துதி ஆராதனை பாடல் ஜபம் செய்ய சுவிசேகர் வானர் ஜெர்மனியிலிருந்து இருக்கிற அழைப்போம். பிரைஸ் லார்ட் சுவிசேகர் வானர் ஐயா.
2: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப செய்தி நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருப்பீர்கள். உங்களோட ஒப்பு கொடுக்க நீங்க வழிநடத்துங்கள். ஆமேன்.
2: ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் இரக்கம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே தேவரின் இந்த நாளிலும் தகப்பனே, நீர் தாமே கூட இந்த நடத்தி வார அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே அடியனை மறைத்து நீர் வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லவரும் கிருபையுள்ளவருமாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, அவர் துதிக்கு பாத்திராகிய கர்த்தராய் இந்த நாட்களே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், துதிக்கும் போது கட்டுக்கள் அவ்வளவும் முகங்களுடையவும் தேவன் அங்கே நமக்கு கிருபை செய்கிற தேவனாயிருப்பார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய நாமத்தை இந்த நாட்களிலே

உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே உம் திருநாமம் இந்த உலகத்திலே.

0: ஆண்டவரே, உம்முடைய மகிமையான கரம் அடியனை தொட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தாவே. ஆண்டவரே, இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலரே, இனியும் நடத்தி கொண்டு வருகிற எபினேசரே, உமக்கே மகிமையின் கனத்தையும் துதியையும் செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த வேளையில தந்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய கரத்துக்களே ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஆசீர்வதியும் ஐயா. சோர் மகேந்திரம் ஐயாவை ஆண்டவர் நம்முடைய நாமத்திலே அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் நாட்களையும் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. அவர் கையிட்டு செய்கிற காரியங்களை உங்களுடைய கரந்தானே கூட இருந்து வழிநடத்தி கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த திட்டங்களை போட்டுக் கொடுத்த லெஸ்டி ஐயா அவருடைய குடும்பத்தை நீ ஆசீர்வதி ஐயா. பிள்ளைகளை பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஐயா. அவளை வாழாக்காம தலையாக்கி அவர்கள் கீழோங்காம மேலோங்கி நடக்க ஆசீர்வத்து வழிநடத்தி கொள்ளும்படியாக உங்களுடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. உமக்கே மகிமையும் கனத்தையும் துதியையும் புகழையும் செலுத்தி ஆண்டவரே உங்களுடைய பாத தண்டையிலே ஆண்டவரே எல்லா காரியத்தையும் சமர்ப்பிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களை ஒருவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் துதி ஆராதனை பாடலை பாடியவர் சுசேகர் வானர், ஜெர்மனியிலே இருந்து. நாங்கள் தொடர்ந்து சிஸ்டர் சகோதரி மேகலா வா ஸ்ரீலங்காவில் அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் அகிலா மகாதேவா மோன்ட்ரியல் கனடா அவை நாங்கள் அழைப்போம். சிஸ்டர் அகிலா மகாதேவா, நீங்க ஆயத்தப்படுத்துங்கள். இப்பொழுது துதி ஆராதனை பாடலை கொண்டு வர சகோதரி மேகலா வாஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ், பிரைஸ் லார்ட்.

0: Zaten kanka el hapiste. Prezlos işte Megla Vaz. Avrudi zaten bariyle mundu malepom. Prezlos işte Akila Mahadeva Montreal, Canada. Prezlos. Akila Mahadeva Montreal, Canada.
1: Prezlos, brother.
0: Ah, manditinga. Prezlos, prezlos. Arbezringa?
1: Estamos aquí, la praise the Lord.
0: Praise the Lord. ¿Me qué la va a pensar? No,
1: verdad, estar aquí, la aquí la más grande.
0: Sari, Sari, mudar todo el agua, niña, calentando con el sangama, vano, y sarpla, y mule, varga, donde va a ver, crom, un alco partido, venga, tarde, sister, tu dito, ara, tu parle, pari, tu nama, te mami, perdón, amén, amén.
1: Amin, amin. Kattari naam maimu paduva dhagana indirikra parasutavangal varirikin kattarai Yesu Kristu vinamathinale nalvathile therithu kollugira inda nigalchiyil mudhal thadavaga payindhu kolla devanine alaithathukaga nandri seluthiren kattudaiya naamam maimu paduvathaga stotram aandavare nandriyodu kooda thudikkirom stotharikkirom maimu paduthukirom paralothin devane ummudaiya naamam maimu padumbadiyai nandriyodu kooda thudikkirom stotharikkirom rikkara shakkara badilarakkara dilari நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்க அற்புதங்களின் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்ற தேவனுடைய வார்த்தையின்படி தேவ ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யும்படி நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஹலிலூயா

வறுமை எல்லாம் மாறணும், யுத்தம் எல்லாம் ஓயணும், வன்முறை எல்லாம் ஒழியணும்.

ரக்கஷந்து உறவதில ரக்கரஷந்தி. புதிய காலம் இது, புதிய நாள், புது அபிஷேகம் வாழ்வில் இறங்குதே. மகிமை நாசிகள் வாழ்வில் பெருகுதே. புதிய நாட்களின் ஆரம்பம் இதுவே. It's a new season, it's a new day, fresh anointing on our way, season of power, prosperity, it's a new season coming to us. Hallelujah, nandri seluthuram aandavare. Pentecost naalil இரண்டாவது நாளாக தனித்தனியாக, குடும்ப குடும்பமாக, தேசம் தேசமாக, கண்ட கண்டமாக, ஜாதி ஜாதியாக, இனமினமாக ரட்சிக்கப்படுகிற இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வைட் ரிவைவலை கூறி, ஒரு யோனாவின் நாட்களிலே கத்தாவே ஒரு 144,000 பேர் ஒரே நாளிலே உபவாசித்து தேவ சமூகத்திலே மனம் திரும்பி தேசம் கவுக்கப்படாதபடி காக்கப்பட்டது போல, இந்த மனுக்குளமும் மனுஷ ஜாதியும் ஆணும் பெண்ணுமாய் தேவன் சிருஷ்டிப்பின் மகிமேலே வளர்ந்து மிகுதியாய்க்கனி கொடுக்க, கத்தோட சமூகத்திலே வானவில்லை நாட்டி ஆண்டவரே பூமியின் மேல் கோபம் கொள்வதில்லை, ஜலத்தினால் அழிப்பதில்லை என்று உடன்படிக்கை பண்ணின தேவனே, உம்முடைய சமூகத்திலும் இதுவும் புதிய உடன்படிக்கைக்குள்ளும் நித்திய உடன்படிக்கைக்குள்ளும் நித்திய மகிமைக்குள்ளும் உடைய நித்திய வழிக்குள்ளும் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கேத்தாவே நன்றியோடு கூட துதிக்கிறோம். புதிய காலமாய், புதிய நாட்களாய், புதிய ஆண்டாய், புதிய மாதமாய், புதிய வருஷமாய், புதிய நூற்றாண்டாய் உடைய சமூகத்தில் கனி கொடுக்கும்படி சகலத்தையும் புதிதாக்குறது உடைய சமூகத்திலே நன்றியோடு கூட துதிக்கிறோம். பழையன எல்லாம் ஒளிந்தன் எல்லாம் புதிதாய் நின்று வேதத்தில் சொல்லப்பட்ட நல்வாழ்த்துக்களை நிறைவேற்றி தருகிற தேவனாய் எங்கள் தேவன் இருக்கிறபடியால் நன்றி செலுத்தி, நன்மைகளின் நாயக நன்மை சேர்வாய் சுத்தித்திருந்த தேவன், முடத்தில் வந்த ஒருவரை புறம்பே தள்ளாத தேவன், இதோ நாம் மனுக்குளமாய், நானா என் பிள்ளைகளாய், என் பேர பிள்ளைகளாய், என் மருமக்களாய், உற்றார உறவினர்களாய், நண்பர்களாய், சொந்த பந்துகளாய், இனமாய், தேசமாய், ஜாதியாய், பாஷிக்காராய், கோத்திரத்தாராய், மாமிசமான யாபியராய், உண்மை தொழுது கொள்ளவும், உண்மை ஆராதிக்க, உண்மை சேவிக்கவும் இந்த காலை வேளையிலே நாங்கள் கூடியிருக்கிறோம் ஐயா. 2026 மே மாதம் 30 8:36 காலை வேளையிலே பரலோகத்திந்தவனுக்கு மகிமையை செலுத்த, கனத்தை செலுத்த, புகழ்ச்சியை செலுத்த, கீர்த்தியை செலுத்த, ராஜ்யத்தை செலுத்த, வல்லமையை செலுத்த, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொள்ளும்படி கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கத்தரை பாடுவோம் பரலோக

ஜீவனதி ஆராய் ஓடுகின்ற தேசம், பரிசுத்தர் பரமன் வாழும் ஜீவ தேசம். ஜீவனதி ஆராய் ஓடுகின்ற தேசம், பரிசுத்தர் பரமன் வாழும் ஜீவ தேசம். மீட்கப்பட்ட கூட்டம் மீட்பின் கீதம் பாடும், மீட்கப்பட்ட கூட்டம் மீட்பின் கீதம் பாடும். மெசியா இயேசுவை தரிசித்து ஆனந்தம், தரிசித்து ஆனந்தம், பரலோகில் ஆனந்தம், பரலோகில் பேர் ஆனந்தம். கத்தரை பாடுவோம் பரலோக தேசத்தில், சர்வவல்ல தேவனான இயேசுராஜன் நாமத்தினால். கத்தரை பாடுவோம். நகரத்தின் வாசல் சுத்த பசும் பொன்னாகும், நகரத்தின் அஸ்திவாரம் ரத்தின கல்லாகும். நகரத்தின் வாசல் சுத்த பசும் பொன்னாகும், நகரத்தின் அஸ்திவாரம் ரத்தின கல்லாகும். சந்திர சூரியரின் வெளிச்சமோ அங்கில்லை, சந்திர சூரியரின் வெளிச்சமோ அங்கில்லை. ரட்சகர் இயேசுவே என்னாலும் வெளிச்சமாம், இயேசுவே வெளிச்சமாம், இயேசுவே வெளிச்சமாம்.

0: முத்துக்கள் பரலோகில் ஜோலிக்கும் வச்சிர கல்லிந்திர நீளம் சந்திர காந்தம் மரகதம் கோமேதகம் பத்மராகம் சுபரத்னம் படிக பச்சை புஷ்பராகம் வைடூரியம் சுநீரம் சுகந்தி ஆனந்தம் சுகந்தி ஆனந்தம் கத்தரை பாடுவோம் பரலோக தேசத்தில் சர்வவல்ல தேவனான இயேசுராஜ நாமத்தினால் கத்தரை பாடுவோம். வடதிசை நகரமே வடிவான சிகரமே உலகத்தின் தலைநகர முன்னத பட்டினம் மகிமய ஜோலிக்கும் மகாராஜ நகரமே மகிமய ஜோலிக்கும் மகாராஜ நகரமே மீட்கப்பட்ட ஜனங்களே என்னாலும் வாழ்வார்களே மீட்கப்பட்ட ஜனங்களே என்னாலும் வாழ்வார்களே வடதிசை நகரமே வடிவான சிகரமே கத்தரை பாடுவோம் பரலோக தேசத்திலே சர்வவல்ல தேவனான இயேசுராஜ நாமத்தினால் கத்தரை பாடுவோம். தேங்க்யூ லார்ட், காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் யூ.
1: இதுவரை நேரமும் அகிலா மகாதேவா மோன்ட்ரியல் கனடாவிலிருந்து பேசலாம். முதல் தடவையாக அவருடைய துணை சங்கம வானொலி மூலமாக பரலோக ராஜ்யத்தை எடுத்ததுக்காக நான் சொல்கிறேன். கத்திர இந்த மகளை ஆசிர்வதிப்பாராக. அதனை தொடர்ந்து நாங்கள் மேகலா வாசை அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் ஆனந்தராஜா சுஜாதா கிள்ளொச்சியிலிருந்து வந்திருக்கிறார், அவரை அழைக்க போறோம். ஆயத்தமாயிருங்கள். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் மேகலா வாஸ் ஸ்ரீலங்கா கொழும்பு ஸ்ரீலங்கா அவர்களே வந்திருக்கு, அவரை அன்போடு அழைப்போம். பிரைஸ்லோர் சிஸ்டர் சகோதரி மேகலா வாஸ்.
2: பிரைஸ்லோர் பிரதர்.
1: பிரைஸ்லோர். இன்றைய நான் ஸ்ரீலங்கா மண்ணிலிருந்து ஓடி ஓடி வந்திருக்கிறேன். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன். துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மயப்படுத்துங்கள். உங்களிடம் ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமாம்.
2: ஹலெலூயா, ஹலெலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில நாங்க ஒருமனப்பட்டவர்களாக எங்கள் இதயத்தை தேவன் பக்கமாய் திருப்புவோம். எங்கள் இதயத்தின் ஆழத்தில இருந்து தேவனை இந்த வேளையில நாங்கள் துதிப்போம். ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் எங்களுடைய ஜெபத்தை நடத்துவோம். ஹலெலூயா. கர்த்தாவே, உம்முடைய பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் அதை நான் காத்து கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். நாங்கள் தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிப்போம் இந்த வேளையில. ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த நாளுக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் தொடக்கம் முதல் இந்த நடுப்பகுதி மட்டும் நீங்க எங்களோட கூட இருந்தீங்கப்பா, எங்களை வழி நடத்தினீங்கப்பா, எங்களை காத்து கொண்டீங்கப்பா. அதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நாங்கள் நிக்கிறதும் நிர்மூலமாக அது இருக்கிறதும் உம்முடைய சுத்த கிருபையா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். உம்முடைய வழிநடத்தல் இல்லாமல், உம்முடைய கிருபை இல்லாமல் ஆண்டவரே இந்த பூமியில நாங்கள் வாழ முடியாதே தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் கண் விழிக்கிற வேளையிலும் எழுந்திருக்கிற வேளையிலும் நடக்கிற வேளையிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபையா இருக்கிறது. அதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களும் துதியும் கனமும் மகிமையும். ஆண்டவரே, நீர் அற்புதமான தேவன், நீர் அதிசயமான தேவன், நீர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. உம்மை நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமைக்கும் நீர் ஒருவர் பாத்திரராயிருக்கிறபடியினாலே உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே.

ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நீரே எங்களுடைய பெலனும் எங்கள் அடைக்கலமும் எங்கள் கோட்டையும் நான் நம்பி இருக்கிற துருகவமாய் இருக்கிறீரே ஆண்டவரே. நீர் யாக்கோபின் தேவன் அல்ல கர்த்தாவே, நீர் யாக்கோபின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் எங்களுடைய தேவன் ஆண்டவரே, எங்களுடைய தேவன் ஆண்டவரே, முற்பிதாக்களின் தேவன் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. யாக்கோபுக்கு அடைக்கலத்தை கொடுத்தவர் ஆண்டவர், ஈசாக்கை வழி நடத்தினவர் ஆபிரகாமை நீதிமானாய் ஆண்டவரே கண்டு கொண்டவர், எங்களையும் உம்முடைய பிள்ளைகளாய் நீர் கண்டு கொண்டீரே. அதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியையும் துதியையும் காண எங்களை வழி நடத்த உம்மை தவிர வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது, உம்முடைய இமைகள் எங்களை விசாரித்து அறிகிறது என்று. ஆண்டவரே எங்களை விசாரிக்கிறவர் நீர் ஆண்டவரே, அதற்காய் உமக்கு நன்றி. நாங்கள் ஆண்டவரே ஒருமனப்பட்டவர்களாய் இந்த கூடி ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் மத்தியில நீர் உம்முடைய அசைவாடுதலையும் வழி நடத்தலையும் ஆண்டவரே நீர் நடப்பிக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். குடான கூடி சோத்திரத்துக்கும் துதிக்கும் கனத்துக்கும் நீர் பாத்திரர் ஆண்டவரே, அதற்காய் உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. எல்லாவற்றுக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா.

எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை உங்க கைகள் கு.

0: எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற எங்கள் ஜீவன் உள்ள தேவனே, நீ செய்து முடித்தவராய் இருக்கிறீரே. அவை ஒவ்வொன்றுக்கா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேலையை முழுவதையும் உடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டிருக்கிறோம், ஜபித்திருக்கிறோம், துதித்திருக்கிறோம், ஆராதனை செய்திருக்கிறோம். எங்கள் மத்தியில உடைய அசைவாடுதல் இருக்கிறபடினாலே பரிசுத்தாவியானவர் எங்கள் நடுவில் உலாவுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜீவன் உள்ள தேவனாகி உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே துதிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு ஆண்டவரே. இந்த வேலையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல அருமை தகப்பனே. ஆமேன், ஹல்லேலூயா, நன்றி.
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் துதி ஆராதனை ஜபத்திற்கு சிஸ்டர் மேகலா வாஸ் நித்திய வளர்ச்சித்திலே செய்து கொடுக்கிற சகோதரி கத்திரன் சகோதரி ஆசிரியப்பாராங்க. தொடர்ந்து நாங்கள் ஆனந்தராசா சுஜாதாவை அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி இருந்து அழைக்க போறோம். இப்போது நாங்கள் சிஸ்டர் ஆனந்தராசா சுஜாதா முதல் தடவையாக கிளிநொச்சி ஸ்ரீலங்காவிலிருந்து கலந்து கொண்டிருக்கிற சகோதரி வந்து ரேடியோவில வியாதிப்பட்டவர்களாக ஜபிக்கிற சகோதரி ஒரு குழு கொண்டு வச்சிருக்கிறார். இலங்கையில வியாதிப்பட்டவர்களுக்கு பாரப்பட்டு ஜபிக்கிறார், ரேடியோல ஊழியம் செய்கிறார். முதல் தடவையாக வந்து அவரை அன்போடு அழைப்போம். பிரேஸ்லோர் சிஸ்டர் ஆனந்தராஜா சுஜாதா. முதல் தடவையாக இந்த சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உவாச ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை வருக வருகண்டு ஆசிரியக்கிறோம். இன்றைய நாளிலே நீங்கள் ஒரு ஜெப வீராங்கனி, ரேடியோவில் ஜெபிக்கிற நீங்கள் இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியிலே யாராவது வேதனையோடு துக்கத்தோடு எனக்காக யாரும் ஜெபிக்க மாட்டார்களா என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக என்னென்ன வியாதிகள் இருந்தாலும் பாரப்பட்டு ஜெபியுங்கள். உங்களுக்கு ஒரு 10 நிமிடங்கள் தருகிறேன் ஜெபியுங்கள். காரணம் தலைமை பூடம் எனக்கு 30 நிமிடங்கள் கூட்டி தந்திருக்கிறது, அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இப்பொழுது கூட ஒப்பு கொடுக்கிறேன், ஜெபியுங்கள் சிஸ்டர். ஆமே,
0: நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி அப்பா. இந்த நல்ல காலையும் இந்த நேரத்திலும் சுவாமி, மாலையாகவும் இந்த உலகம் எங்கும் சுவாமி இருக்கின்ற அனைத்து மக்களுக்காகவும் வேண்டுதல் செய்ய தேவனே, உம்முடைய திருமுகத்தை தேடி பார்க்க எங்களை அழைத்திருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு முதற்கண் நன்றி சுவாமி. அன்பும் இரக்கம் நிறைந்த என் அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான இந்த மாலை வேளையிலும் காலை வேளையிலும் சுவாமி உம்முடைய திருமுகத்தை இந்த இணைப்பினூடாக தகப்பனே நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்ததற்காக முதற்கண் நன்றி கூறுகிறோம் தகப்பனே. பிதாவே, இந்த உலகத்திலே சுவாமி நீங்கள் அனைத்தையும் படைத்து எல்லாம் நன்றாக உள்ளது என்று சொல்லி எங்களை மனிதர்களை ஆண்டவரே நீர் இந்த பூமிக்கு உலகக்கு படைத்திருக்கிறீங்க ராஜா. ஆனாலும் நாங்கள் பாவிகள் சுவாமி, எங்கள் பாவங்கள், எங்கள் ஆதி பெற்றோர் செய்த பாவங்கள், சாபங்களினால் வந்த எங்கள் உடல் வியாதிகளுக்காக ஆண்டவரே இன்றைய நாளில் சுவாமி உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்ய இந்த இடத்தில் வந்து நிற்கின்றோம் தகப்பனே. தேவனே, நீர் எங்களை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. நீர் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், கிருபையுள்ளவர். உம்முடைய கிருபையினூடாக எங்கள் மீது வைத்த அன்பிற்காக சுவாமி, உங்கள் அன்பு சொந்த குமாரனை எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்கள் பாவங்களில் இருந்து மீட்டெடுக்க தகப்பனே நீங்க அன்பின் குமாரனை எங்களுக்கு கொடுத்தீங்க ராஜா. ஆண்டவரே, நீர் வைத்த அளவு கடந்த அன்பினாக சுவாமி, அவர் சிந்திய ரத்தத்தினால சுவாமி எங்களை மீட்டெடுக்க நீர் எவ்வளவோ உபாதைப்பட்டாலும் ஆண்டவரே, ஒரு பாவியாவது நான் என்னை நோக்கி பார்க்க மாட்டானா என்று ஏக்கங்களோடும் தவிப்புகளோடும் காத்திருக்கும் என் அன்பின் தகப்பனே. இந்த நேரத்திலும் சுவாமி, இந்த உலகத்தில் படைத்த இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களோ யார் யார் வேதனைகளோடு, பாரத்தோடு, வியாதிகளோடு, எங்கெங்கு என்னை இந்த சிறையிருப்பிலிருந்து என்னை விடுதலை செய்ய யார் உண்டு என்று ஏக்கங்களோடு தவிப்புகளோடு எங்கெங்கு இருக்கிற ஒவ்வொரு மானிட மக்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. என்னென்ன
2: விதம் விதமான பிசாசானவன் விதைத்த இந்த நோயை ஆண்டவரே எங்கள் சரீரத்திலே ஆண்டவரே சுமக்க முடியாமல் இந்த சிறை இருப்பிலிருந்து எங்களை விடுதலையாக்க யார் வருவார் என்று ஏங்கி ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களை உம்முடைய கற்கிறேன் சுவாமி. எந்தெந்த தேசத்தில் இருந்தாலும் சுவாமி அவர்களுடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்கும் வாதைகளை தேவனே நீர் காண்கிற தேவன், நீங்க அறிகிற தேவன். எங்கள் சரீரத்தின் பலவீனங்களுக்காக ஆண்டவரே அவன் படைத்திருக்கும் அந்த ஒவ்வொரு தீய சக்தியின் வியாதிகளை ஆண்டவரே நீங்க அறிகிற தேவன். உச்சி முதல் கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் இயேசப்பா உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் சுவாமி. நரம்புகள் தசைகள் நார்கள் ஊடாக பாய்ந்து செல்வதாக ஆண்டவரே. எல்லாருடைய அவயவங்களில் இருக்கும் எல்லா நோய்களையும் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தினாலே ஆண்டவரே நீர் புதுப்பிப்பீராக ஆண்டவரே. அவருடைய சரீரத்துல உள்ள எல்லா அவயங்களும் உம்முடைய கரங்கள்னாலே உருவாக்கப்பட்டது சுவாமி. உம்முடைய கரங்கள்னால உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் நீர் இந்த உலகத்திலிருந்து என்ன நோக்கத்திற்காக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பிரித்தெடுத்தீரோ நான் அறியேன் சுவாமி. ஆனாலும் தேவனே உம்முடைய சித்தம் இந்த மக்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்கெங்கெல்லாம் என்னென்ன நோயினால் என்னென்ன வியாதிகளினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த சிறையிருப்பில இருந்து ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் விடுவீங்க ஆண்டவரே. ஆண்டவரே தொடுங்க ஆண்டவரே. இதயமோ கண்ணோ எங்கள் எல்லா அவயவங்களும் எல்லா கலசங்களும் ஆண்டவரே உம்முடைய ஆணிபட்டு கரங்களினால் உம்முடைய தழும்புகளால் குணமாவீர்கள் என்று வாக்களித்த தேவனே உம்முடைய கரம் தொடும்படியாக செவிக்கிறேன். யார் யார் ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியில இருந்து என்னை விடுதலையாக்க முடியும் இயேசுவால் தான் என்ற விசுவாசத்தை ஆண்டவரே அவர்கள் உள்ளங்களை நீர் ஆண்டவரே நீர் அறிய பண்ணும் சுவாமி. ஒவ்வொருவருடைய இருதயங்களை தூய்மைப்படுத்துங்க. உம்மை நோக்கி பார்க்கின்ற கண்களை தூய்மைப்படுத்துங்க. உம்மை நோக்கி ஓடுகின்ற இருதயங்களை தூய்மைப்படுத்துங்க. உம்மை நோக்கி ஓடுகின்ற கால்களை துரிதப்படுத்துங்க சுவாமி. ஒவ்வொரு கலசங்களும் ஆண்டவரே உம்முடைய அணிப்பட்ட கரத்தால உருவாக்கப்பட்டது. அவைகளில் ஆண்டவரே எந்த நோயோ எந்த நோய் கொண்டரும் பாக்டீரியாவோ எந்த விசப்பூச்சியோ எதுவாக இருந்தாலும் தொட முடியாத சுவாமி. உம்முடைய சரீரம் இது உம்முடைய ஆலயமாக இருக்கிறது தகப்பனே. இந்த ஆலயத்தை கெடுக்கிற எந்த தீய சக்திகளாக இருந்தாலும் எந்த பிசாசின் வல்லமையா இருந்தாலும் எந்த பிசாசின் கிரியைகளாக இருந்தாலும் எந்த பெல்லி சூனியமோ எந்த மந்திரவாத கட்டுக்குளோ எந்த பே பிசாசோ எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே நீக்கு போடும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. என் பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனே உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேண்டும்படியாக கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. தேவனே என்னுடைய சித்தம் அல்ல உமக்கு சித்தமானால் சுத்தமாக்கும் ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக சுவாமி. உம்முடைய வல்லமையின் கரம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மீறும் தொடும்படியாக கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. பிதாவே நீர் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு நேசிக்கும் தந்தையாக இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. நன்றி. ஒவ்வொரு வைத்தியசாலைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அங்கே நோய் வாய்ப்பு பட்டிருக்கும் ஒவ்வொரு நோயாளிகளை வைத்தியர்கள் தாதிமார்கள் ஊழியர்கள் மனமுவர்ந்து அன்புடனும் கரிசனையுடனும் சுவாமி சிகிச்சை செய்ய உம்முடைய கிருபையை அவர்களுக்கு கொடுத்தருளுங்க தகப்பனே. உம்முடைய புது புது கிருபையினால் அவர்கள் ஆண்டவரே அன்பாக ஆண்டவரே சிகிச்சை பெற்று ஆண்டவரே கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் பல ஆண்டவரே கண்டுபிடித்த வியாதிகள் அநேகம் ஆண்டவரே. எனக்கு சரியான சிகிச்சை கிடைக்க முடியவில்லையே என்று ஏங்கி ஏங்கி இருக்கும் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க தகப்பனே. உமக்கு சாட்சியுள்ள மகனாக மகளாக நீர் இந்த உலகத்திலே நிறுத்துங்க ஆண்டவரே. இந்த நேரத்திலும் சுவாமி ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் புதுப்பிக்கப்படுவதாக. தேவனே நீர் எங்களுக்காக பாடுபட்டீர், எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். ஆனாலும் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தினாலும் சுவாமி அந்த ரத்தம் வெளியேற பெற்றது. எங்களை மீட்பதற்காக நீர் சிந்திய ரத்த துளிகள் ஒவ்வொன்றும் எங்கள் ஒவ்வொருவருடைய சிரசின் மீதும் தெளிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவருடைய நிலைகள் வீடுகளில் தெளிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் தூதர்களுக்கு கட்டளையிடுங்க. ஒவ்வொரு தூதர்களும் இவர்கள் இல்லங்களுக்கு சென்று பாதுகாத்து கொள்ளட்டும் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு திராணிக்கு மேலான சோதனைகளை எங்களுக்கு கொடுத்து விடாமல் சுவாமி. தேவனே, பிசாசானவன் எங்களை சோதிக்கும் போதெல்லாம் உம்முடைய அனுமதியின்றி எங்களை தொட முடியாது கேட்டாவே. எங்களுக்கு ஆண்டவரே வரும் சோதனைகளில் இருந்து தப்பித்து, எல்லா தீமையில் நின்றும் தப்பித்து, உம்முடைய ராட்சியத்துக்கேற்ற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம்முடைய ராட்சியத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக கட்டி எழுப்ப இந்த இணைப்பை இணைத்து நடாத்துகின்ற இந்த தலைமை ஐயாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை அவர்களுக்கு கொடுத்து வழி நடத்துங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருதரையும், அன்பான சகோதரர்கள் ஒவ்வொருதரையும் உம்முடைய திருக்கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நீங்க குடும்பம் குடும்பமாக, பேர் பேராக, பிள்ளைகள் பிள்ளைகளாக போட்டு ஆசீர்வதிங்க. இந்த வாரம் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான வாரமாக ஆண்டவரே உமக்கு சித்தமானால் ஆண்டவரே இன்றைய நாளை நீங்க நிறைவாக நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஏசப்பா உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இந்த இணைப்பை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இணைப்பில் இருக்கிற யாவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: இதுவரை நேரமும் ஜெபன் ஆனந்தராசா சுஜாதா கிளிநொச்சி. இவரை பற்றி நான் சொல்ல வேண்டுமானால், இலங்கை ரேடியோவிலே வியாதிக்காக ஜெபிக்கிற சகோதரி. அது மட்டுமல்ல, ஒரு சாட்சி, இந்த சகோதரி அநேக தெளிவான நம்பர்கள் எடுத்து குலுக்கி ஆண்டவரே எனக்கு ஊழியம் செய்ய, வியாதியா இருக்கிற மக்களுக்கு ஜெபிக்க ஒரு ஊழியக்காரரை தாரம்னு ஜெபிக்கும் பொழுது இந்த நம்பர் எடுத்தாலும் என்னுடைய நம்பர் தானா அதுல முத முதலா வந்த சொல்லி என்னுடைய நம்பருக்கு கோல் பண்ணியிருந்தார். அப்படியே தேவன் சகோதரி வழிநடத்த கத்திருந்த சகோதரி அபரிவிதமாக ஆசிரியப்பாராக. ஆமே. நாங்கள் தொடர்ந்து சிஸ்டர் ஜெனட்டை அடைக்க போறோம். அதன் பிறகு சிஸ்டர் டோலி முதியோர்களுக்காக இலங்கை, இந்தியா, கனடாவில் முதியோர்களுக்காக ஜோதிப்பார். அதன் பிறகு செய்தி ஆரம்பமாக போன்றது ஃப்ரம் ஜெர்மனி. இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி அழைப்போமா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜெனட்.
3: பிரைஸ் லார்ட் அண்ணா.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே ஜெர்மன் நாட்டிலிருந்து சங்கமா வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப செய்திகளை கலந்து கொண்டிருக்கிறது. இப்போது 10 நிமிடங்கள் தருகிறேன் சுவாமி. காரணம் தலைமை பீடம் எனக்கு 10 நிமிடங்கள் கூட்டி தந்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்கிறேன். இப்ப உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். மணி எடுத்துக்கலாமே.
3: ஆமேன், ஆமேன். நாங்கள் ஒரு வசனத்தை வாசித்து நாளுக்காக நாங்கள் கடந்து செல்வோம். கர்த்தாமே எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அப்பொழுது மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் வெலத்தையும் கனத்தையும் மகிமையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் அடங்கின வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாளும் தகப்பனே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஒரே தேவன் நீர்தான் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வீடுகளையும் குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள் வாஞ்சுகளை தேவனே நீங்க சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லாரையும் நீர் ஆளுக செய்யும் அப்பா.

உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. இருவரமும் கருக்குள்ள எந்த பட்டியத்திலும் கருக்கான உம்முடைய வார்த்தை காயுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவே மாவியே மூனியும் கணுக்களே ஒருவ குத்துறதாயும் பிரிக்கத்தக்கதாயும் ஆண்டவரே எங்கள் இருதயத்தின் யோசனையின் சிந்தனையே ஆண்டவரே வகையறுக்கிறோம். உம்முடைய வார்த்தை காயுமை ஸ்தோத்திரித்து துதித்து நீக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே, எங்கள் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடைய தேவகுமாரனே உம்மை ஸ்தோத்தரித்து துதித்து உயர்த்தி நிற்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி உயர்த்தி நிற்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் வாழ்க வாழ்க வாழ்க என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஏழு ஆவிகளை மேலு நட்சத்திரங்களை உடைய பரிபூர்ணரே, எங்களை பரிபூர்ணப்படுத்துகிற ஒரே தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா ஆண்டவரே. உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் எங்கள் மேல் கண் நோக்கமாய் இருந்து எங்களை பல்கோம் பெருகோம் பண்ணி எங்களோடு உம்முடைய உடம்படிக்கையை திடப்படுத்துகிற எங்கள் தகப்பன் நீர் ஆண்டவரே. பரிசுத்தமானவரே சத்தியமானவரே தாவீதின் திரவு கோலை உடையவரே, உம்முடைய ஆளுக அதிகார வல்லமையை கட்டமிழ்த்து விடுகிறவரே, ஒருவரும் பூட்ட கூடாதபடி திறக்கிறவரே, திறக்க கூடாதபடி பூற்றவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம் ராஜா. உண்மை உள்ளவர் சத்தியத்துக்கு சாட்சி உள்ளவர் எல்லாம்

மகிமை உமக்கே, வல்லமை ஆண்டவரே, உமை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா, எங்கள் மத்தியில நீ கூட இருக்கிறபடியா ஆண்டவரே. கர்த்தாவே, தேவனே, சங்கம வானொலிக்காய், லேசியா நாம நினைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஆண்டவரே, மந்திரமான குடும்பங்களுக்காய், வான குடும்பங்களுக்காய் அப்பா, எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஆண்கிற தேவன் ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகள் உபதற்காய் உமை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம். அவர்கள் செய்கிற ஊழியங்கள் இயேசுவின் நாமத்தின் ஆசீர்வதிக்கப்பட கத்தாவே, உம்முடைய மகிமை இறங்க கத்தாவே ஆண்டவரே. சுட்டிலும் அக்கினி வேலி போட்டு, ஆயுத வேலி போட்டு நீர் மகிமையாய் நடத்துகிற தேவனா இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்கிறவராய் இருக்கிறவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்று மன்று மன்று மாறாதவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே அப்பா, உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடியா, எங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறபடியா, ஓ

0: சகல துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
1: ஆமென். இதுவரை நேரமும் துதி ஆராதனை இருத்தவர் சிஸ்டர் ஜெனட் ஸ்ரீலங்கா, அதாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடத்துகிற ஒரு சகோதரி. ஆமென். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டொலி அழைக்க போறோம், அதற்கு பிறகு தேவ செய்தி தொடர போன்றது. இப்பொழுது சிஸ்டர் டொலி அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி. சிஸ்டர் டொலி பிரைஸ் லார்ட், மைக் ஆன் பண்ணுங்க.
2: பிரைஸ் லார்ட். யா பிரைஸ் லார்ட்.
1: இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப செய்தி நிகழ்ச்சியிலே முதியோர்களுக்காக, இலங்கை நாட்டிலுள்ள முதியோர்கள், கனடா நாட்டிலுள்ள முதியோர்கள், இந்தியா நாட்டில் முதியோர்களுக்காக பாடப்பட்டு ஜெபியுங்கள். அநேக முதியோர்கள் வேதனையோடு வழியோடு இருக்கிறார்கள், அவர்களுக்காக பாடப்பட்டு ஜெபியுங்கள். இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க வழி நடத்துங்கள். ஆமாம்.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, நீங்க நல்லவரும் போதுமானவருமாக இருக்கிற கிருபைகளுக்கும் நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற சர்வ வல்லவரின் நிழலில் தங்கக்கூடியதாக ஆண்டவரே நான் கர்த்தரை நோக்கி நீரென் அடைக்கலாம், என் கோட்டை, என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்பா. இந்த வயோதிபர்களுக்காண்டி வாழ்கிற சீனியர்ஸுக்காண்டி வருகிற ஆண்டவரே அப்பா, இந்த முதியோர்களுக்காண்டி வருகிற ஆண்டவரே, இந்த காலை நேரம் இவங்களை இலங்கை தேசத்துல, இந்தியா தேசத்துல, கனடா தேசத்துல, உலகம் மங்கும் இருக்கிற அப்பா, உலகம் மங்கும் உள்ள வாலிய வயோதிபர்களை ஆண்டவரே உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் பண்ணினவர்கள் ஆண்டவரே, நீங்க வாக்கு தத்தம் பண்ணின உங்களோட வார்த்தையில இவங்களுக்கு ஆண்டவரே கொடுத்து இவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நதியாக ஆண்டவரே சில பிள்ளைகள் அவர்களை தனிமையாக விட்டு விட்டு ஆண்டவரே அவர்கள் தவித்து அப்பா அவர்களோட மனத்தை உடைந்து போயிருக்கிற சீனியர் உங்களுக்கு கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. அந்த வயோதிபர்கள் ஆண்டவரே வயதின் நிமித்தம் அல்ல ஆண்டவரே, அவர்கள் பலவீனத்துல ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே நீங்க ஒரு பெரிதான பலனை கொடுத்து உங்கள் சத்துவத்தை கொடுத்து வளர்த்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவடைய ராஜ்யம் பேச்சில அல்ல பலத்துல உண்டாக்குறது ஆண்டவரே. அந்த பலத்தை உங்களுடைய பரிசுத்தமான பலத்தை அவங்களுக்குள்ள கொடுத்து ஆண்டவரே அவங்களை உயிர்ப்பிங்க ஆண்டவரே அப்பா. அவர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக, தனிமையின் ஆவியவன் மூலமாக தவித்துக் கொண்டிருக்காத வண்ணமாக ஆண்டவரே அவருக்குள்ள ஒரு அவர்களுக்குள்ள ஒரு புதிதான பலனை சத்துவத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்க அப்பா வழி தப்பி போகாத இந்த சீனியர்ஸ் ஆண்டவரே நீங்க பொறுப்படுங்க. அவங்க சித்தத்தின் உங்களோட சித்தத்தின் படி அவர்கள் நடப்பதற்கு ஆண்டவரே அவங்களுக்கு உங்க வார்த்தையே அவருக்கு அவர்களுக்கு வெளிச்சமா இருக்க வேணும் ஆண்டவரே அப்பா. அவங்களை எல்லா விதமான பயத்திலே ஆண்டவரே, சில வயோதிபர்கள் ஆண்டவரே எல்லா விதமான பயத்துல தாங்கி பேச முடியாமைக்கு இருக்கிற அந்த அப்பா வயோதிபர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட வாயில வர்ற ஒவ்வொரு பலனையும் உங்களோட ரத்தத்தினால உங்களோட ரத்தத்தை அவர்கள் மேல் தெளித்து அவர்களுக்கு ஆண்டவரே புதிதான ஆவியை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பெல்லனும் அன்பும் தெளிஞ்ச புத்தியை கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. உங்களோட வார்த்தையில் உறுதியா இருப்பதற்கு அவங்க மனக்கண்களை திறந்து அவங்க தனிமையின் ஆவியை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. அப்பா தனிமையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க ஒவ்வொரு மனுஷ ஒவ்வொரு வியாதியில் உள்ளவர்களையும் அப்பா அந்த வயோதிபர்களுக்கு ஆண்டவரே பேச முடியாம இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலபரத்துல இருக்கிற வயோதிபர்களை உங்களோட கருத்துல கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. உங்களால மட்டும்தான் இது செய்யணும், மனுஷரால செய்ய முடியாத காரியத்தை நீங்க உங்களால மட்டும்தான் செய்ய முடியும் ஆண்டவரே அப்பா. உங்களோட கரத்தை நீட்டி இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்க இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கூடாதது ஒன்றும் இல்லையா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால கூடாதது ஒன்றுமே இல்லையா ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னார், வேலைக்காரன் சுத்தமானான், சுத்தமாக என்று சொன்னாரே, சிஸ்டரோ சுத்தமானான். அதே போல ஆண்டவரே இந்த மக்களுக்கு ஆண்டவரே, இந்த வயோதிபர்களுக்கு ஆண்டவரே, உங்களுடைய சீனியர்ஸுக்குள்ள உங்களுடைய வல்லமை கிருபையின் பலனையும் கொடுத்து அருளை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்த தேவன் இப்பொழுதும் ஆண்டவரே அவரை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். போந்து போறவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுறார் ஆண்டவரே. இவர்கள் உங்களுடைய பாதத்தில் காத்திருப்பதற்கு அவங்களுக்கு ஒரு புதிதான பலனின் சத்துவத்தை கொடுத்து எல்லா விதமான தீமையிலையும் நீக்கி அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். முதலாவது ராஜ்யத்தை அவருடைய நீதியை நாங்கள் தேடும் பொழுது அப்பா எங்களுக்கு நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு நீங்க கொடுக்க வல்லவரா இருக்கீங்க ஆண்டவரே. நீங்களே யெகோவா ரஃபா ஆண்டவரே. அப்பா அங்க கூட ஒவ்வொரு நாளும் இருந்து இவர்களை நீ காத்து வருகிற தேவனா இருக்கக்கூடிய நன்றி கண்மலையானவரே என்று காக்கும் எம்மை காக்கும் தேவனே, இவர்கள் உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்த ஒரு புதிதான பலனோடு ஒரு புதிதான கிருபியோடு இந்த காலை நேரம் அவர்களுக்கு மாலை நேரமா இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய பிரசனத்தை பார்க்கக்கூடியதாக காணக்கூடியதாக உங்களுடைய சமூகத்தை ஆண்டவரே மோசேக்கு நீங்க எப்படி தெரியப்படுத்துறீங்களோ உங்களுடைய பிரசனத்தை அவர்கள் காணும்படியாக அவர்களை ஆண்டவரே அவர்களுடைய மனக்கண்களையும் செவிகளையும் திறந்து அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி இந்த காலை நேரம் வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். உங்களுடைய அபிஷேகத்தினாலே நாம் அதிகமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். இதுவரை நேரமும் ஜெபித்தவர் சிஸ்டர் டாலி கல்கரி. இவர் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே ஊழியம் செய்கிற சகோதரி. ஆமேன். இதுவரை நேரம் நாங்கள் துதித்தோம், சோதரித்தோம், பாடல் பாடினோம், ஜெபித்தோம்.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது.
3: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: இன்றைய நாளில் நாங்கள் செய்திக்கு கடந்து செல்ல போறோம். இன்றைய நாளிலே முதல் தடவையாக ஜெர்மன் தேசத்திலிருந்து சிஸ்டர் ஜானட் சுவிசே வானரியா வந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து, ஸ்டுட்கார்ட் ஜெர்மனிலிருந்து முதல் தடவையாக சங்கம வானொலி நிலையத்திலே இந்த அபிஷேக ஆறாம் நிலையத்தை செய்து கொடுக்க வந்திருக்கிறார். இவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் இவர் ஜெபக்குழு வைத்திருக்கிறார். அந்த ஜெபக்குழுவில நானும் இருக்கிறேன். அவரை நாங்கள் இப்பொழுது சங்கம வானொலியின் சார்பாக ஆராதனை உவாச ஜெப செய்தி கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் சார்பாக அன்போடு வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அகிலா.
4: முதலாவது கிறிஸ்துவின் நாமத்துல நான் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்லாது எனக்கு இந்த வாழ்க்கை தந்தது வந்து இந்த குரூப்புக்கு வந்து போற அருந்ததி சிஸ்டர் அருந்ததி அம்மாக்கும் இந்த இடத்துல நான் நன்றிகளை செலுத்துகிறேன். நான் ஜெர்மன் தேசத்துல ஸ்டுட்கார்ட்ல இருக்கிறேன்.
1: ஆவியான இவ்வளவு நேரம் வழிநடத்துறாரோ அப்படி வழிநடத்துங்க. நேரத்தை பார்க்க வேண்டாம். இப்பொழுது செய்திக்கு கூட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழிநடத்துங்களே.
4: நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இந்திய தினத்திலும் ஆண்டவரே உமது வாக்கு பௌரிய முடித்த சமூகத்தில் நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தி ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் மத்தியில அவருடைய உருபியத்துக்குள் ஊடுருவி சென்று அப்பா தனிமையான இருக்கிற பிள்ளைகள் மத்தியிலும், முதியோர்கள் மத்தியிலும், என் தேவனை பேசியராக அறிந்தவர்கள் மத்தியிலும், உலகத்தின் முடிவு பரியந்தம் ஆண்டவரை இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டறிய வேணும் என்று தேவரை உமது சித்தமாக இருக்கிறோம். இதாவே உமது சித்தத்துக்கு நேராக இந்த வார்த்தைகளை ஒரு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. தடைகளை உடைங்க. பரிசுத்தாவியானே உமது அபிஷேகம், உமது வல்லமை, உமது ஆட்சி, உமது தேவ பிரசன்னம் வார்த்தைகள் அணுக்களின் ஒவ்வொன்றோடும் நீங்க மாத்திரம் வெளிப்பட வேணுமாக ஜெபிக்கிறேன். என்னுடைய சுயங்கள் வெளிப்படாதபடி அப்பா உமது கல்வார் சிலுவையின் மறைவில் என்னை மறைத்துக் கொள்ளுகிறேன். உங்களை மாத்திரம் முயற்சிக்கிறேன். நல்ல தகப்பனே ஆமே. இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டப்பட்ட பௌடி வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை இந்த இன்றைக்கு இந்த சமூகத்துல, நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன். ஏசாயா 41:10 குறிப்பிடுவதற்காக நான் மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சோ நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் உங்கள் மத்தியில் பேசுகிறார். நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே நான் உன்னுடைய தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இது கர்த்தர் என்று சொன்னா, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேணுமாக இருந்தால் அவர் முதல் எங்களை பலப்படுத்த வேணும், அதுக்கு பிறகுதான் அவர் எங்களை சகாயம் பண்ணுவேன். இந்த வேத வசனம் எங்களுக்குள்ள குறிப்பிடப்படுறது. பாருங்க, பலன் என்றது சொன்னா ரெண்டு விதமான பலனை குறிக்கிறது. ஒன்று வந்து ஆவிக்குரிய பலன், இரண்டாவது சரீரத்துக்குரிய பலன். பாருங்க, பவுல் வந்து உபவாசம் இருந்து போஜனம் பண்ணி பலன் அடைந்தான் அப்போ சில உங்களை சொல்லி சொல்லுது. சோ அவன் அப்ப காப்பிடும் போது நாங்க உபவாசம் இருக்கிறோம், களைப்படைகிறோம், சோர்வடைகிறோம், நாங்க சரீர பலத்துக்காக உணவு உட்கொள்றோம். அது சரீர பலனை குறித்து சொல்கிறது. ஆனா ஆவிக்குரிய பலனைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். பாருங்க, நான் பார்க்க நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, இலங்கை, இந்தியா, எத்தனையோ தேசத்து மக்கள் இருந்து நாங்க இருக்கிறோம். ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு பிரச்சனைகள். நாங்க சொல்ல முடியாது நான் சமாதானமா இருக்கிறேன், நான் சந்தோஷம். வெளிப்பாடுக்கு நல்லா இருக்கலாம், கார் வச்சிருக்கலாம், 2-3 வீடு வச்சிருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சந்தோஷமா வாழலாம், வெளிப்படை தோற்றங்கள் இல்லையா. ஆனா வீட்டுக்குள்ள போனாதான் தெரியும் அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி கத்தர் அறிவார். இந்த கத்தரை ஆவியானவர் அவர் எங்கே உண்டும் விடுதலை உண்டு. இன்றைக்கு என்னுடைய செய்து வந்து ஆவியில் பலன் கொள்ளுங்கள். கத்தர் நன்றுக்கு முதல் வந்த பாட்டுகள் எல்லாமே ஆவியில் அனலாய்வுகள். கத்தருக்கே மகிழ் கத்தர் அந்த பாடல்களின் ஊடாக கத்தனுடைய வார்த்தை அடையாளப்படுத்தவையால் கத்தருக்கே மகிழ் உண்டாவதாக. சோ ஆவியில் பலம் கொள்ளுங்கள், அதான் இந்த நாட்டு செய்தி. பாருங்க, உலகத்துல வர பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் எந்த மனுஷனுக்கு வந்தாலும் ஒரு மனுஷன் ஆவியில பலன் வருகிறோ, எந்த மனுஷனுக்கு ஆவில பலன் வருகிறோ அவனாத்தான் உபத்திரத்தில் இருந்து ஜெயிக்க முடியும், பாடுகளில் இருந்து வெளிவர முடியும், நெருக்கங்களில் இருந்து அந்த மனிதனால் தான் வெளிவர முடியும். நாங்க மனிதர்களோட ஆலோசனை கேட்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நாங்க ஆலோசனை கேட்கலாம், மனமிட்டு கதைக்கலாம். ஒரு ஆட்கள் சொல்வார்கள், ஆனா தங்கிட்டு தங்கட வழிய பார்த்து கொண்டு போயிடுவாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை நாங்கள் எப்படி மேற்கொள்றது, அதான் ஒரு கேள்விக்குறி இல்லையாக்குகள். கத்தர் எங்களோட இருக்கிற நாங்க இதை நிக்கிறாக்கள். இந்த எனக்கு பிரதர் மகேந்திரன் சொன்னார், இந்த குரூப்ல இந்த சங்கமம் தொலைக்காட்சியில 70% வந்து கத்தரை அறிந்த பிள்ளைகள், 30% கத்தரை அறியாத பிள்ளைகள். கத்தரை அறிந்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கத்தரை அறியாத பிள்ளைகளா இருந்தும் சரி, உபத்திரவம், பாடுகள், நெருக்கங்கள், மரண வியாதிகள், கட்டுகள், நுகங்கள் ரெண்டு பேருக்குமே இருக்குது. ரெண்டு பாடாளுக்கும் சேர்ந்ததாக இருக்கு இந்த செய்தி. பாருங்க, எங்களுக்குள்ள கற்றது ஆவியானவர் இருக்கிறார். நாங்கள் துடிக்கிறோம், ஆனா எங்களுக்குள்ள ஒரு பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் வரும்போது நீங்க தோன்றி போறீங்களா இல்லையா, உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு சோதி தரையுங்கள் என்று சொன்னா, உபவாக்களுக்கும் பாடுகள் வரும், வேலிடத்துல நெருக்கம் வரும், பேங்க் பிரச்சனை நெருக்கம் வரும், ஊழியத்துல நெருக்கம் வரும், உடலால பாடுகள் வரும், வியாதிகள் வரும், நல்ல காரியங்கள். இந்த பூமியில நாங்க வாழ மட்டும் எங்களுக்கு வழியில மாறி மாறி எங்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும் வாய்ப்புல கேட்கிறோம். நாங்க ஜெயிக்கணும்னு சொன்னா, ஆவில பலன் கொண்டால் அன்றி நாங்கள் இந்த

இந்த பிரசங்கத்தை சேர்ந்தவங்களுக்கு வார்த்தை வந்து நாங்கள் கழிப்பிடங்கள்ல வார்த்தை கொடுக்கலாம், ஜபக்குழுக்கள்ல வார்த்தை கொடுக்கலாம், மீட்டிங்ஸ்ல கொடுக்கலாம், ஆனால் அந்த வார்த்தையானது உங்களோட வாழ்க்கையோட இணைந்திருக்க வேணும். வார்த்தை

ஆமீன் ஆமீன். இன்று 3ஆம் தேதி 7ஆம் மாதம் 3ஆம் தேதி ஜூலை மாதம் 3ஆம் தேதி ஆடி மாதம் 2026 அன்று வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:28 அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவு இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியம் செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் அபிஷேக ஆராதனையுடன் கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக முதல்ல கடந்து செல்வோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று

0: திங்களுங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையிலே ஊழியர் இணைந்திருக்கிறார். பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோ கனடாவிலிருந்து சத்தியவேத திருச்சபையின் சார்பாக இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரையும் வரவேற்போம். அதே வேளையிலே எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையிலே இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே இணைந்து அருமையான ஆராதனை நடத்தினார். ஜபங்களோடும் வழி நடத்தினார். துதிகளோடும் வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வழியிலும் ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் துதி ஆராதனை ஜபங்கள் பாடல்கள் ஆராதனையுடன் வேத சாட்சிகளுடன் வேத வார்த்தைகளுடன் வழி நடத்துவார். எல்லோரையும் காலை வேளையிலே வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் நகோமி அவர்களுக்கும் வரவேற்றுக் கொண்டு காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பேசலோடமா
1: எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. நீர் எப்பொழுதும் ஆண்டவரே தேவனே நல்லவர், ஆண்டவரே கிருப உள்ளவர், இரக்கம் உள்ளவர். காலதோறும் உடைய கிருபைகள் புதியதாய் இருக்கிறபடினால் ஆண்டவரே புதிய கிருபையிலே எங்களை வழிநடத்துகிறபடியால் உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது, எங்களுக்கு அற்புதம் செய்கிறது, எங்களுக்கு அதிசயம் செய்கிறது. ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே உண்மையே நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறபடியினால் ஆண்டவரே உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே உம்முடைய கிருபுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே வழி நடத்தும் ஐயா ராஜா. அப்பா தகப்பினியமுக்கு சூத்திரம் ஐயா சூத்திரம். கூடியிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே தேவனை ஆராதனையில் பங்கு கொள்ள நீங்க கிருப தந்திருக்கிறபடியால் உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. இரக்கத்தின் பிதாவே உடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் ஆமேன். ஹலிலூயா ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா. ஹலிலூயா தகப்பினே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு. நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே நான் பற்றி கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு. உம்மோடுதான் எப்போதும்

நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு? அப்பா என் தகப்பனே, ஆண்டவரே உங்கள் வலது கரத்தை பிடித்து நடத்துகிறீர அப்பா ராஜா. தகப்பனே, நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை அப்பா ராஜா. ஆண்டவரே, யோபு சொன்னாரய்யா, துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர் என்று. தகப்பனாய தேவனே, அவன் சொல்லி சொல்லி ஐயா ராஜா அவன் துன்பத்தின் பாதையை கடந்து சென்றான் ஐயா. தேவரீர் அவனோடு கூட இருந்து அவன் ஆண்டவரே தேவனைப்பட்ட துன்பங்கள் எல்லாவற்றின் என்றும் அவனை விடுவித்து முன்னிருந்ததை விட ஆண்டவரே பின்னிலமே நீர் ஆசீர்வதித்தீரப்பா ராஜா. உம்முடைய ஜனங்கள் ஆறுகளை கடக்கலாம் அப்பா, தண்ணீரை கடக்கலாம், அக்கினியை கடக்கலாம் அப்பா. தேவரீர் கூட இருந்து அவர்களை வழி நடத்தி ஆண்டவரே அவர்களை வெளியே கொண்டு வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா. எங்கள் ஆத்துமா உமை தேடுகிறதப்பா ஆண்டவரே. உங்களுடைய நாமம் ஆண்டவரே எங்கள் உயிரிலே பதிக்கப்பட்ட பதிப்பு ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆண்டவரப்பா ராஜா. ஆண்டவரே, எங்களை எத்தனையோ ஆண்டவமார்கள் ஆண்டார்கள் ஐயா, மனிதர்கள் ஆண்டார்கள், தேசம் ஆண்டதப்பா ஆண்டவரே, ஜனங்கள் ஆண்டார்கள் ஐயா, உறவுகள் ஆண்டத அப்பா ராஜா, ஆனா பாவங்கள் ஆண்டவது தகப்பனே. ஆனாலும் தேவரீர் எங்கள் கரங்களை பிடித்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நானும் தேவனும் சொல்லி உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி நீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம்.

அப்பா. ஹாலேலூயா, நன்றி நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்லவரே வல்லவரே அற்புதமான ஆண்டவர் அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா, மே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, என் உள்ளத்தின் பெலனே நீர்தானையா, எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா, என்னுள்ளத்தின் பெலனே நீர்தானையா, எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. அப்பா ஆண்டவரே, மார்த்தாள் ஆண்டவரே பல பல வேலைகளை செய்து ஆண்டவரே தேவனே தகப்பனே கவலைப்பட்டு ஆண்டவரே உம்மிடத்தில் வந்து கதர்னாளப்பா, ஆனால் மரியாளோ தன்னை விட்டு இடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலும் சொன்னிரையா. ஆண்டவரே, மரியாளை போல இப்பொழுதும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்க, உங்களுடைய சமூகத்தை தேட நிற்கிறதாரம் ஐயா. ஆண்டவரே, பல விதமான காற்றுகள் நம்மை சூழ்ந்து அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறதப்பா, எந்த காற்றுகளிலும் நாங்கள் சிக்கி கொள்ளாதபடி தேவரீர் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பங்கை ஆண்டவரே தெரிந்து கொள்ள நிறங்களுக்கு கிருபதாரும் கிருபதாரும் கிருபதாரும் கிருபதாரும் அப்பா ராஜா. உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன், உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு. எனக்குள்ளே நீர் செயலாற்றி மகிழுகின்றீர், உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றீர், உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றீர். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு. ஹாலேலூயா தகப்பனே. அப்பா பிதாவே உமக்கு சூத்திரம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா ராஜா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி, இரக்கத்தின் தேவனே நன்றி ஐயா. ஹாலேலூயா, எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே. கோடி

0: யாத அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் எங்கள் வாழ்வு ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்வு ஈடாகுமோ? ஏற்ற வேளையில் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்துட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் காத்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் எந்த வாழ்வு ஈடாகுமோ? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, எங்களை ரட்சிக்க கட்டளையிட்டே உமக்கு நன்றியப்பா. எங்களுக்கு கொடுத்துற உறவுகளுக்காக நன்றியப்பா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்களுக்காக நன்றியப்பா. எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே தேவனே கணவனுக்காக நன்றி ஐயா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நன்றி ஐயா. எங்களுக்கு கொடுத்த அன்பான நண்பர்களுக்காக நன்றி ஐயா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற சரீர சுகத்துக்காக நன்றி ஐயா. எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வாழ்வுக்காக நன்றியப்பா. சுகத்துக்காக நன்றியப்பா. என் தகப்பனே, எத்தனையோ நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறீரப்பா. நன்றி நன்றி நன்றி. தேவன் நமக்கு அடைக்கலமும் பிலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகியால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடிச்சு மந்திரத்தில் சாய்ந்து போனாலும் நாங்கள் பயப்படுவோம். ஒரு நதி உண்டு ஆண்டவரே, அது ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே, அது அதிகாலையிலே ஆண்டவரே தேவனே அப்பா புஷ்பிக்கிறது ஆண்டவரே. அப்பா பிதாவே முக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே எங்கள் தேவன், ஆண்டவரே தேவனே தகப்பனே, அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. என் தகப்பனே, பூமியின் கடமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனையா ஆண்டவரே. சமுத்திரத்தின் மும்முரத்தை தனிய பண்ணுகிற தேவனப்பா. எங்களுக்காக ஆண்டவரே தகப்பனே கோலியாத்தை முறியடிக்கிற தேவன், செங்கடலை பிளக்கிற தேவன் ஆண்டவரே, ஜோர்தானை பிளக்கிற தேவன் ஆண்டவரே, எரிகோ கோட்டையை தகர்க்கிற தேவனையா ராஜா. எங்களுக்காக அரிய பெரிய காரியங்களை செய்கிற தெய்வமே ஆண்டவரே, முக்கு சூத்திரம் ஐயா. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. ஹாலேலூயா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் தகப்பரே. இரக்கத்தின் பிதாவே, இந்த வேளையில் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலே கூட இந்த நாளிலே வசனங்களை வைத்து ஜெபிக்கின்ற காரியத்தை நாங்கள் இந்த நாளிலே ஒரு புதுவிதமாக பார்க்க போகிறோம். வசனங்களை வைத்து ஜெபிப்பது, ஹாலேலூயா. அப்படின்னா இந்த நாளிலே நான் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே இருந்து வசனங்களை சொல்லி ஜெபிக்க போகிறேன். அதற்கு முன்பாக கொருந்தியர்லே சொல்லப்படுகிறது பாருங்கள், அநேகருடைய சூத்திரங்களினால் கிருபை பெருகும். இன்றைக்கு நானும் நீங்களும் ஒன்றாய் கூடியிருக்கிறோம். ஹாலேலூயா. நானும் நீங்களும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு தடவையும் சூத்திரம் சொல்லுகின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? கிருபை பெருகிறது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹாலேலூயா. ஆனபடினால் இந்த நாளிலே கூட நாங்கள் சூத்திரத்தை அதிகமாக செலுத்துவோம். தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் போதுமானவர், அவர் அதிகமானவர். ஹாலேலூயா. ஆனபடினா இந்த நாளிலே கூட கொலோசியர்களது நன்றுபத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த வசனங்களிலே எடுத்து எடுத்து சொல்லி சொல்லி ஜெபிப்போம். ஏனென்றால் அவருடைய வார்த்தை தீவிரமாக செல்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. நேற்றைய நாளிலே கூட நான் ஒரு சாட்சி உங்களுக்கு சொன்னேன், எப்படி நான் இந்த இடத்திலே இருந்து ஜெபித்தேன். என் சகோதரியினுடைய ரெண்டு பிள்ளைகளை பிரான்ஸ்ல இருந்து ஜெபித்தார்கள். அந்த வார்த்தை ஒருவரை ஒருவர் அறியாமலே, அவர்கள் எனக்கு சொல்லவும் இல்லை,
1: ஹலேலு. எனக்கு ஒன்றுமே தெரியாது அன்புக்குரியவர்களே, ஆனால் தேவன் அந்த இடத்திலே ஒரு கிரியை செய்தார், ஒரு அற்புதத்தை செய்தார். ஹலேலு. அவர்கள் ஜெபித்த ஜெபம் ஆனபடினால் வார்த்தைகள் அங்கே விசுவாசத்தோடு கூடிய வார்த்தைகள் அங்கே அரண்களை நிர்மூலமாக்குற காரியங்களா இருக்கிறது. ஹலே லூயா. அரண்களை நிர்மூலமாக்குறது, சகல துரத்தனங்கள் அதிகாரங்களை அங்கே நம்மை விட்டு அகற்றி போடுகிறது. ஆனபடினா இந்த வேளையிலே கூட வசனத்தை சொல்லி ஜெபிப்போம். ஹலே லூயா. இங்கே நாங்கள் முதலாவது வசனமாக, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களை கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஹலே லூயா. ஆண்டவராகிய தேவனே மக்கு சோத்திரம் ஐயா. நீர் ஆண்டவரே தேவனே கிருபையும் சத்தியமும் உள்ளவராய் இந்த பூமிக்கு வந்திருப்பார் ராஜா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததப்பா ராஜா. ஆண்டவரே சகலமும் ஆண்டவரே உம்மாலே உண்டாக்கப்பட்டதப்பா, உம்மாலே அல்லாமல் ஒன்றுமே உண்டாக்கப்படவில்லை தகப்பனே. ஆண்டவரே தேவனே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. நீர் சத்தியமும் கிருபையும் உள்ளவராய் மனுஷ ரூபமாய் வந்திருப்பா ராஜா. ஆண்டவராகி தேவனே இந்த வேளையிலும் ஐயா தேசங்களுக்கு சமாதானம் கிடைக்கும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே தேவ ஜனங்களுக்கு கிருபையும் சமாதானம் இருக்கும்படி செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பூமி எங்கும் சமாதானம் இருக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற உதடுகளின் விளைவை சிருஷ்டிக்கிறேன் சொன்ன தேவனே ராஜாவுக்கு சோத்திரம். தகப்பனே திருச்சபைகளுக்கு சமாதானம் கிருபையும் உண்டாவதாக. ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்கு தேவ ஜனங்களுக்கு சமாதானம் கிருபையும் உண்டாவதாக ராஜா. ஒவ்வொரு வீடுகளின் மேலும் ஆண்டவரே சமாதானத்தை கிருபையை நாங்கள் கட்டவிழ்கிறோம். ஹாலேலூயா. இன்னும் அப்பா ராஜா தேவனே அதே அதிகாரத்திலே ஆண்டவரே அப்பா ஹாலேலூயா, அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபிய சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. ஹாலேலூயா. அப்பா உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது போல ஆண்டவரே தேவனை விசுவாச குடும்பங்கள் மேல் ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே தேவனை அதற்குரிய பலனை ஆண்டவரே தேவனை தருகிறதா இருக்கிறபடியால் உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். விசுவாச குடும்பங்கள் இருக்கிற தரித்திரங்கள் வறுமைகள் ஆண்டவரே பிள்ளைகளுக்குரிய காரியங்கள் ஆண்டவரே விசுவாச தடைகள் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே சமுத்திரத்துல தள்ளப்படுகிறதற்காக சூத்திரம். இந்த வசனத்தின்படி ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை கேட்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. அப்பா இந்த வார்த்தையை ஆண்டவரே அனுப்பி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே அந்த பலனை சிருஷ்டிக்கிறபடியால் உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா ராஜா. ஆண்டவரே மேலும் அப்பா இதன் நிமித்தம் ஆண்டவரே தேவனே இந்த ஜனங்களுக்காக நாங்கள் சிவம் பண்ணுகிறோம், விசுவாச குடும்பங்களுக்காக சிவம் பண்ணுகிறோம், விசுவாச குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக வாலிபர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் ஐயா ராஜா உண்மை அறியாத ஜனங்கள் எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எங்கள் சகோதரங்கள் எங்கள் பிள்ளைகள் அப்பா அவங்கள் ஊர் மக்கள் எங்கள் தேசத்து ஜனங்கள் இவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இவர்கள் ஞானத்தோடும் ஆண்டவரே எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியர்களும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமை நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் ஆண்டவர் இவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்கு விசுவாச குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை பின்வாங்கி போயிருக்கிற வாலிப பிள்ளைகள் ஏனோ தானோ என்று திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே சோம்பல் உள்ள பிள்ளைகள் அப்பா ராஜா உமக்காக ஆண்டவரே பராக்கிரமம் செய்ய முடியாமல் தவிக்கின்ற பிள்ளைகள் அப்பா ராஜா இவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுந்தரத்தில் பங்கெடுவதற்கு ஆண்டவரே இவர்கள் எல்லோரையும் தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து இவர்களை விடுதலையாக்கி நம்முடைய சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற ஜனங்கள் அப்பா நாங்கள் இருக்கின்ற பகுதிகளை பாராச்சா ஆண்டவரே தேவன் எங்கள் தமிழ் ஜனங்கள் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே இருளின் அதிகாரத்திலிருந்து இவர்களை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரோட ராஜ்யத்தில் உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒருவேளை விசுவாச குடும்பங்களிலே வியாதிகள் குறவுகள் கஷ்டங்கள் தரித்திரங்கள் குடும்ப உறவுகளிலே இருக்கிற பிணக்குகள் இவைகளை விட்டு இருளின் ராஜ்யத்தை விட்டு ஆண்டவரே இவர்களை விடுதலையாக்குற கிருபைக்காக சோத்திரமுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது.
2: இவர்களை விடுதலையாக்கி உட்படுத்தினர்
1: சூத்திரம் அவரே சபையாகிய சட்டத்துக்கு தலையானவர், எல்லாவற்றுக்கும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மருத்துவருந்தெழுந்த முதல் போருமானவராயிருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளுக்கும், குறைவான சபைகளும் எல்லாவற்றுக்கும் நீர் தலைவராயிருக்கிறீர். எந்த அப்பாவே நீர் தலைவராயிருந்தால் ஆண்டவரே தேவனே அப்பா சரியான ஆலோசனைகளை கொடுக்க அம்மால் முடியுமா ஆண்டவரே? அப்பா சரியான ஆலோசனைகளை கொடுத்து சபைகளை நடத்தும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒவ்வொரு ஊழியத்துக்கும் நீர் தலைவராயிரும், ஒவ்வொரு வீடுகளுக்கும் நீர் தலைவராயிரும், ஒவ்வொரு வாரிப பிள்ளைகளுக்கு நீர் தலைவராயிரும் ஆண்டவரே. தலையாயிருந்த ஐயா ராஜா ஆண்டவரே, அதிலிருந்து ஆலோசனைகளை நீ புறப்பிக்க விடமா செவிக்கிறோம். உண்மையிலின் கண்ணவே துனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க, எழுதியிருக்கிறீங்களாப்பா ராஜா. இதன்படி ஆண்டவர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின் திருப்பும் ஆண்டவரே, தெற்கந்தி வெள்ளங்களை திருப்புறது போல ராஜாக்களுடைய இதயங்களை திருப்புகிறவர் அப்பா, தேசத்தின் அதிபதிகளுடைய இதயங்களை திருப்புகிறவர் அப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா ராஜா. ஆண்டவரே அவர் சிலுவை சிந்திய ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தை உண்டாக்குற சிலுவையில் சிந்தின ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறோம். சிலுவையில் சிந்தின ரத்தத்தை எடுத்து வாரிப பிள்ளைகள் மேல் தெளிக்கிறோம். சிலுவையில் சிந்தின ரத்தத்தை எடுத்து திருச்சபை குடும்பங்கள் மேல் தெளிக்கிறோம். சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் ஆண்டவரே சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே தேவனே அது ஒருமனவா சிந்தப்படக்கூடாதப்பா ராஜா. ஆண்டவரே அந்த சிந்திய ரத்தத்தை எடுத்து ஆண்டவரே எங்கள் கரங்களில் எடுத்து விசுவாசத்தோடு தெளிக்கிறோம். திருச்சபைகளில தெளிக்கிறோம், குடும்பங்களில தெளிக்கிறோம், எங்கள் தேசத்திலே தெளிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்திலே இருக்கிறோம், தெளிக்கிறோம். நாங்கள் இருக்கின்ற தேசங்களில் எல்லாம் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. எங்கள் தமிழ் ஜனங்கள் எந்தெந்த இடங்களில் இருக்கிறார்கள் மேல் தெளிக்கிறோம். அது மட்டுமல்ல அபலைகள் ஆண்டவரே துஷ்கிரியம் செய்யப்பட்ட ஜனங்களப்பா, கடன்பட்ட ஜனங்கள், முறுமுறுக்கிற ஜனங்கள், ஒடுக்கப்பட்ட ஜனங்கள், அவர்கள் எந்தெந்த இடங்களில் இருந்தாலும் இப்படி ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஜெபம் காற்றிலே போகாதபடி தேவனே அந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ளுமப்பா, அந்த ஜனங்களை விடுவித்துக் கொள்ளுமப்பா ராஜா. என் தகப்பினையும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா. ஹாலேலூயா ராஜா தேவனே மக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் மகிமை நம்பிக்கையாக நீர் இருக்கிறீர், மகிமை நம்பிக்கையா இருக்கிறீர், மகிமை நம்பிக்கையா இருக்கிறீர். அதற்காக சோத்திரம் ஆண்டவரே. சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவரே சத்துவத்தை அளிக்கிற தேவன், பிறன் இல்லாதவனுக்கு பிறனை அருளுகிற தேவன். ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போ சிட்டங்களை அடித்து எழும்புகிறார்கள் எழும்புகிறார்கள். அவர் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆண்டவரே விசேஷமாக முதியவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. சீனியர் ஹோமிலே இருக்கிற முதியவர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே முதிர் வயதும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருக்க உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராய தேவனே ஆபிரகாம் ஆண்டவரே, அப்பா தாவீது ஆண்டவரே, தகப்பனே யாக்கோபு ஐயா ராஜா, ஆண்டவரே யோபு கூட ஆண்டவரே தேவனே, அப்பா தேவனே முதிர் வயதிலே ஆண்டவரே தேவனே, அப்பா ஆண்டவராய தேவனே முதிர் வயதிலும் கனி தந்து அவர்கள் சீரும் சிறப்புமாயிருந்தார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே முதிர் வயதிலும் கனி கொடுக்கக்கூடியதா இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே காலேப்பு 80 வயதுல 40 வயதுக்குரிய பிளனுடையவனா இருந்தான் ஐயா, அந்த பிளனை முதிர் வயதர்களுக்கு கொடுக்கும்படி செவிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் மேலோ ஆண்டவரே மற்றவர்கள் மேலோ ஆண்டவரே டிபெண்ட் பண்ணி இருக்காதபடி ஆண்டவரே அப்பா உண்மையிலே ஆண்டவரே எப்பொழுதும் தங்கி தடுத்து நல்ல பிளன் உள்ளவர்களா இருக்க உதவி செய்யும்படி கேட்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா ராஜா. தகப்பனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக செவிக்கிறோம். ஆண்டவரே வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக செவிக்கிறோம். குடும்ப உறவுகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செவிக்கிறோம் கத்தாவே. தவறான உறவுகளில ஆண்டவரை ஈடுபட்டு அந்த இடத்திலிருந்து வெளிவர முடியாம தவிக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம் கத்தாவே. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகின்ற உணர்வின் பூர்ண நிச்சயத்தை நிச்சய பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்தும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். ஹாலேலூயா. ஆண்டவரே, அவர்கள் இருதயங்கள் தேற்றப்பட்டு ஆண்டவரே அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளுகின்ற ஆண்டவரே ஞானத்தை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே டிப்ரெஷன் மன உளைச்சல்களும் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக செவிக்கிறோம். அவர்களுக்கு வேலைகள் கிடைக்க வேணுமா செவிக்கிறோம். திருமண பந்தம் ஏற்படுத்தப்பட வேணுமா செவிக்கிறோம். ஆண்டவரே உள்ள இருதயங்களிலே ஆண்டவரே விருப்பங்களை செய்களை உண்டு பண்ணுகிற தேவனையா, அவர்கள் தங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்காதபடி ஆண்டவரே உண்மை பார்த்து நடக்க உதவி செய்ய இங்கிலாந்து தேசத்திலே ஐயா ராஜா எத்தனையோ ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே, அதுவும் அந்த இங்கிலாந்து குடிகள் அப்பா ராஜா வறுமையில தவிக்கிறார்கள் என்று, அதே போல இந்த கனடா தேசத்திலே கூட எத்தனையோ ஆண்டவரே கனடியன் குடிமக்கள் அப்பா இங்கே பிறந்து பரம்பரை பரம்பரையாய் பிறந்த குடிமக்கள் வாழ்வு பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல வேலைகளை கொடுக்க வேணும் அப்பா. அவர்கள் முன்பு எப்படி சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவித்தார்களோ அதே போல ஆண்டவரே இந்த மக்களுக்கு வாழ்வு கிடைக்க வேணும் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் அப்பா. இந்த தேசத்தில் இருக்கிற அசங்கியங்கள், இந்த தேசத்தில் இருக்கிற பாவங்கள், இந்த தேசத்தில் இருக்கிற போதைப் பொருள் விற்பனைகள் இயேசுவின் நாமத்தினால் முடக்கப்படவனுமா செவிக்கிறோம் கத்தாவே. என் தகப்பனாகிய தேவனே ராஜா, தேசத்திலே வேலையில்லா பிரச்சனை மாற்றப்பட வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. தேசத்திலே ஆண்டவரே இருக்கிற திருச்சபைகள் ஐயா ஓங்கி வளர வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே முக்கு சூத்திரம், வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் இந்த ஜனங்கள் திருச்சபைக்கு வந்து சேர வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. விசுவாச குடும்பங்களை ஆண்டவரே அவர்கள் பிடித்துக் கொண்டு நாங்களும் உங்களோடு கூட வருகிறோம், உங்கள் தேவனிடத்தில் வருகிறோம் என்று சொல்லும்படியாக அவர்களை ஆண்டவரே தேவனே ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவரே தேவனே அப்பா உங்களுடைய கிருபையினால் ஆண்டவரே நீர் ஆட்கொள்ள வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. உமக்கு சூத்திரமையா சூத்திரமையா ராஜா. தகப்பனே உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சூத்திரமையா ராஜா. மேலும் சகல துரத்தினங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள் அப்பா. இந்த வார்த்தைக்காக உமக்கு சூத்திரம் ஆண்டவரே. உமக்கு சூத்திரம், நாங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்கள் என்று அறிக்கை எடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சூத்திரம், உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்பதை அறிக்கை எடுக்கிறோம். கர்த்தருங்கள் மேய்ப்பராயிருக்கிறீர்கள், நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை குறைவுபடுவதில்லை என்பதை அறிக்கை எடுக்கிறோம். அவருங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தனிகள் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறீர்கள் என்பதை அறிக்கை எடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை நீதியின் பாதைகளை நடத்துகிறீர் என்பதை அறிக்கை எடுக்கிறோம். எந்த காரியத்திலும் ஆண்டவரே சூரம் போகாதபடி பாவம் செய்யாதபடி எங்கள் கரங்கள் எங்கள் இருதயம் எங்கள் சிந்தனைகள் எங்கள் வாய்களை நீங்கள் ஆட்கொள்ளும்படி செவிக்கிறோம் கத்தாவே. உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே. நாங்கள் மரணையிலும் பள்ளந்தாங்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் தேவநீரங்களோடு கூட இருக்கிறீர்கள். ஹாலேலூயா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. மேலும் சகல துரத்திரங்களுக்கும் அதிகாரத்துக்கு தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். ஹாலேலூயா. சகல துரத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களப்பா. ஆண்டவரே முக்க சோதரம், நாங்கள் காண்கிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். தகப்பனே முக்க சோத்திரம் ஐயா. எங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்வு உண்டு, எங்கள் திருச்சபைகளுக்கு வாழ்வு உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே பொருளாதார மாற்றங்கள் உண்டு ஆண்டவரே தேவனே. தகப்பனே திருச்சபையில ஆசீர்வாதம் உண்டு, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் உண்டு, அதிசயங்கள் உண்டு ஆண்டவரே. ஏனென்றால் ஐயா ராஜா, மேலும் சகல துரத்திரங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். ஹாலேலூயா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா ராஜா. தகப்பனே மீண்டுமாய் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசு நாமத்தினால். ஆமேன்.

வெல்லும் கொல்லும் பார்வு தடையில்லையே, உம் சமூகம் முன்னே போகும் எதற்கும் பயமில்லையே. உம்மாவி வெல்லும் கொல்லும் பார்வும் தடையில்லையே, ரதங்கள் முறித்து வில்லை ஒடித்தீர் உம்முன்னே நிற்பவன் யார் யார், செங்கடல் பிரிந்து சுவர் போல் நின்றதே உம்மை எதிர்ப்பவன் யார் சடாய் எலோகிம்.

0: முகம் முன்னே போகும் எதற்கும் பயமில்லையே. உம்மாவி வெல்லும் கொல்லும் பார்வம் தடை இல்லையே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிளஸ் யூ, பிளஸ் யூ, பிளஸ் யூ, பிளஸ் யூ. ஆமீன்.
1: ஆமீன், ஆமீன். வாரத்தின் இறுதி நாளிலும் இணைந்து கர்த்தரண்டை தேவங்களோடு, செய்யலோடு, பாடல்களோடு வழி நடத்தியிருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்தில் ஒப்புக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க வீடத்தில் இருக்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சபை காரியங்கள், சபையிலே கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் தாமே கேட்கின்ற ஒருவரும், புதிதாக இணைகின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்துக்காக அந்த வார்த்தைகள் செல்ல பரிசுத்தாவியானவர் தாமே உதவி செய்வாராக. கர்த்தரை கரத்திலே உங்களை சபையும் ஒப்புவித்துக் கொண்டு, உங்களை குடும்பத்தையும் ஒப்புவித்துக் கொண்டு, பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் கர்த்தரை சித்தமானால் திங்கட்கிழமை திரும்பமாக இதே அபிஷேக ஆராதனையிலே காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாசுரமா. காட் பிளஸ் யூ.
0: ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்தார்கள். அபிஷேக ஆராதனுடன் வழிநடத்தினார்கள். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே அந்த துணிகளை ஆராதனை ஜபங்களை ஒப்புவிப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக.
0: ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம்.
2: ஆயத்தமாகவும்
1: வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளிலிருந்து இந்த வேளையிலும் இணைந்து ஒளியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் டாட் காம், சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். கர்த்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நீ நாளுக்கான வசனம், உன் காய்களின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சங்கீதம் 128:2. ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் கைகளை நீட்டி வேலை செய்கின்ற பொழுது அந்த பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். அதனாலே பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், சந்தோஷம் சமாதானமும் உண்டாயிருக்கும். ஆமேன், ஆமேன். சோம்பேறி ஒரு காரியத்திலும் வெற்றி பெறான். ஆமேன், ஆமீன். அதிகாலை வேளையில் எழுந்து கர்த்தருடைய காரியங்களை செய்து ஊழியங்களை செய்கின்ற பொழுதும் வேலைகளை செய்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமீன், ஆமீன். இன்றைய நாளிலே வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 சாமுவேல் 15, எசாயா 59, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் மத்தேயு 3-4 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலையை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு அறிவிக்க கொள்ளுங்கள். அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்தம், நற்சிந்தனை, அத்தோடு தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற அந்த காரியங்களை நாங்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அவர்களும் ஆசீர்வாதமாக இருக்க அவர்களுக்காக ஜபித்து கொண்டு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த ஊழியங்களை வாஞ்சியோடு பலர் இணைந்து செய்கிறார்கள், 5 பேர் செய்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே வேளையிலே உங்களுக்கும் ஏதாவது ஊழியம் செய்ய விரும்பினால் எங்களுடன் இணையுங்கள். அது மட்டுமல்ல, எங்களுடைய வானொலியிலே இதுவரை காலம் ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியங்கள் செய்தார்கள். 3 மணி முதல் மாலை 6:30 வரையும் செய்தார்கள். 6:30 மணிக்கு எங்களுடைய நித்திய வெளிச்சம் நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த நிகழ்ச்சி நேரத்தை யாருக்காவது நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம், நீங்கள் ஊழியம் செய்ய விரும்பினால் அந்த 3:30 மணித்தியாலத்தையும் நீங்கள் ஒரு குரூப்பாக இணைந்து ஊழியங்களை செய்ய முடியும். ஜூம் கூடாக இணைய முடியும், அல்லது வாட்ஸ்அப் கூடாக இணைய முடியும். அந்த வகையிலே நீங்கள் நண்பர்கள், உறவினர்கள், அல்லது உங்களுக்கு ஒரு குரூப் இருக்குமானால் அதனுடன் இணையுங்கள். 3:30 மணித்தியாலத்தை தருகிறோம். கர்த்தர் தாமே அந்த நேரத்தையும் பயன்படுத்துவாராக. திங்கள் முதல் வியாழன் முதல் நீங்கள் செய்ய முடியும் வரையும் செய்ய முடியும். அந்த காரியத்தை மனதில் வைத்து ஜபியுங்கள். 3:30 மணித்தியாலம் இருக்கிறது எங்களுக்கு. ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி அவர்கள் செய்த ஊழியத்திலிருந்து அதை நாங்கள் நிப்பாட்டியிருக்கிறோம். சில காரணங்களுக்காக அந்த நேரத்தை நீங்கள் பாவித்துக் கொள்ளலாம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் நாங்கள் ஜப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கைக்காக, இந்திய நாட்டுக்காக, இஸ்ரேல் நாட்டுக்காக, மற்றும் யுத்த பூமிகளில் இருக்கிற மக்களுக்காக, பல யுத்த பூமிகளிலே, அது ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், ஆசியாவாக இருக்கட்டும், யூரோப்பாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் யுத்தங்கள். இந்த யுத்தத்தாலே பல கோடி மக்கள் டென்ட்களில் இருக்கிறார்கள். சாப்பிட வழியில்லை என்றால் அவர்கள் அந்த காரியம் என்ன, ஆசை, நாடுகளை பிடிக்க வேண்டும், இடங்களை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை, மற்றது மதவெறி, இவற்றினூடாக யுத்தங்கள். அந்த யுத்தங்களிலே பாதிக்கப்படுகிற மக்கள், குழந்தைகள், தாய்மார், வயது போனவர்கள் டென்ட்களில் இருக்கிறார்கள். அன்றாடம் சாப்பிட வழியில்லை. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு வேலைக்கு போக ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இவர்கள் எல்லாவற்றையும் டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டார்கள், அழித்து விட்டார்கள். என்ன மதவெறி, ஒன்று மதவெறி, அடுத்தது நாடுகளை பிடிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை. இவற்றினூடாக கடந்து செல்பவர்களுக்காக ஜபியுங்கள். நாளை விசேடமாக வாலிபர்களுக்கான ஜபிக்கிற நாள், அந்த நாளை நீங்கள் நினைவு கூர்ந்து ஜபியுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் நீங்கிருக்கிற ஊழியர்களை வரவேற்றுக் கொண்டு, அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து நினைந்திருக்கிறார், காலை வேளையில் எங்களுடைய பாஸ்டர் ஆண்ட்ரன் ராசனம் அவர்கள் நினைந்திருக்கிறார்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து, மாலை வேளையில் எங்களுடன் சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து நினைந்திருக்கிறார்கள், சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து நினைந்திருக்கிறார்கள், அதே வேளையில் எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் இலங்கை பண்ணிலிருந்து, கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலும் அவர்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு கத்தரை கரத்தில் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் திருமணமாக ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் ஜப வேலை கூட கடந்து செல்ல, தவ ஊழியர் சௌதரி சௌதரி ஜெனட் அவரிடம் ஒப்படைப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஜப வேலைக்கு பின்னதாக நீங்கள் ஆராதனை செய்ய விரும்புவார்கள் செய்யலாம், பாடல் பாட விரும்புவார்கள் நீங்கள் செய்யலாம். இந்த வேளையிலும் சௌரி ஜெனட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோடம்மா.
0: நடத்தி கொண்டிருக்கேன் குடும்பத்தையும் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அங்கு இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. நாளே வாலிப யுவதிகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆகவே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் வாலிப சமுதாயம் அடுத்த தலைமுறைக்கு நிற்கக்கூடியதாய் கர்த்தர் மாற்ற வேணும். ஏனென்றால் கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் அவருடைய மகிமையை யாருக்கு கொடுக்கிறார் என்றால் தாண்மை உள்ளவனை நோக்கி, தாழ்மை உள்ளவருக்குத்தான் அந்த மகிமையை ஆண்டவர் கொடுக்கிறார். மேட்டிமையானவர்களை அவர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் இந்த வாலிப ஜோதிகளுக்காக உடனடியாகவே நாங்கள் ஜபத்தை ஆரம்பிப்போம். கர்த்தர் கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்துவாராக. ஆமே. நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, தேவன் தமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருக்கிற தேவன், இந்திய நாட்களிலே இந்த ஐரோப்பா தேசங்கள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, எங்கள் தேசத்திலே இருக்கிற வாலிப பிள்ளைகள், படித்த பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ளே இருக்கிற காரியம் தற்பெருமை, தற்பெருமை ஆவி அவர்களுக்குள்ளே குடிகொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த தற்பெருமை ஆவி அவர்களை விட்டு வெளியேற வேண்டும். ஏனென்றால் தாழ்மை உள்ளவருக்குத்தான் ஆண்டவர் கிருபி அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த மேட்டிமையான காரியத்திலே அங்கு ஆண்டவர் இந்த வாலிபர்களை எடுத்து பிரயோசனப்படுத்த முடியாது. ஏனென்றால் அவர்கள் எவ்வளவோ படித்திருந்தாலும், அங்க எல்லாம் இருந்தாலும், பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், ஆனா அந்த தற்பெருமை அவர்களுக்குள்ள இருக்கிறபடியால் அங்கு அதை செய்ய ஆண்டவரும் செயல்படுத்த முடியாம இருக்கு. அவர்களும் தங்களை தாழ்த்த முடியாம இருக்கிற இந்த தற்பெருமையின் ஆவிக்காக நீங்க பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க. ஒவ்வொரு வாலிபனும் இங்கே படித்த வாலிபர்களுக்குள்ளே இந்த காரியங்கள் அங்கு பெற்றாருக்கு ஒன்றும் தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது, தங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லி நிற்கிறார்கள். ஆனா தேவ சமூகத்திலே அவர்கள் நிற்கக்கூடியவர்களாய் தேவன் மாற்ற வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய ஒரே பிரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ ஒவ்வொரு பாலிபர்களுக்காகவும் நீர் சிலுவையில மரித்தீரே. பாலிபர்களுடைய பாவங்களுக்காக, முதியோர்களுடைய பாவங்களுக்காக, ஒவ்வொருவருடைய பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து கொண்டீரே. ஆண்டவரே, விசேடமாக பாலிபர்களுக்கு இருக்கிற தற்பெருமையின் ஆவியை, ஆவிக்காக நீர் தாழ்மை உள்ளவராக அந்த சிலுவையில மடித்தீரே. இந்த நேரத்தில் ஒவ்வொரு வாலிபனும் அந்த சிலுவையை நோக்கி பார்த்து உயர்ந்தவராக பரலோகத்துல வாழ வேண்டிய இயேசு எங்களுக்காக இந்த உலகத்துல பிறந்து ஒவ்வொரு வாலிபனுக்காகவும் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவனில உள்ள தற்பெருமையின் ஆவிகள் ஒவ்வொன்றையும் எடுத்து போடுவதற்காக பிசாசிடத்தில இருந்து வருகிற தற்பெருமையின் ஆவி இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வாலிபர்களிலிருந்து அகன்று போகும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus, ஒவ்வொரு வாலிபர்களும் மனம் திரும்புவார்களாக. விசுவாசத்தை உம்மில வைக்கிற விசுவாசத்தை அதிகரித்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக, விசுவாசமானது தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால வரும் அந்த வசனத்தின் ஊடாக அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கடுகளவு விசுவாசத்தை அதிகரித்து ஒவ்வொன்றுக்கும் அவர்கள் பேச, ஒவ்வொரு தற்பெருமையின் ஆவியும் அகன்று போக ஆண்டவரே உமக்கு பிரியமாக வாழ நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாமாகும். நீர் வாலிபர்களை நேசிக்கிற தேவன், வாலிபர்களை பொல்லாங்கிலிருந்து விடுவிக்கிற பலத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். அன்று தாவீதை வாலிபன் பிராயத்தில் தெரிந்து கொண்டதே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அந்த வாலிபர்களை நீ தெரிந்து கொண்டு அவர்களை உயர்த்தினீரே. தானியேலை சிங்க குகையிலிருந்து பாதுகாத்தீரே. ஆவியானவரே, இப்படியாக ஒவ்வொரு வாலிபர்களோடும் இந்த காலத்துல, இந்த ஒரு கடைசி காலத்துல ஒவ்வொரு வாலிபர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி அவர்கள் இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகள், தற்பெருமையின் ஆவிகள், உலக ஆவிகளை இயேசுவின் நாமத்துல கண்டித்து அப்புறப்பட்டு ஜெபிக்கிறேன். இயேசுவே, நீர் ஒவ்வொரு வாலிபர் மேலும் உடைய பரிசுத்த ஆவியை ஊற்றி தாழ்மை உள்ளவர்களாக, உம்முடைய வசனத்துக்கு கீழ்படுகிறவர்களாக, வசனத்தை விட்டு நான் வாழக்கூடாது என்று யோசேப்பு எப்படி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு நடந்தானோ, அவரோடு கூட இருந்து அவரை உயர்த்தினீரே. யோசேப்போடு கூட இருந்து அதே தேவன் இன்றைக்கு ஒவ்வொரு வாலிபர்களோடும் இருந்து தங்களுடைய பெருமையினால, தங்களுடைய ஜொப்பை பெற்றுக்கொண்ட பெருமையினால, அன்றுவரே தங்கள் பணத்தை சம்பாதிப்பதன் பெருமையினால, இந்த உலக காரியங்களில விழுந்து அழிந்து போகாதபடி, பிசாசின் பிடியில் அகப்படாதபடி, அந்த மெய்யான ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு ஒவ்வொரு மக்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ, மற்றவர்களை அன்பில வாழ, ஒன்றான மெய்த்தேவனை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து வாழ, பிறரை அன்பு கூர்ந்து வாழ ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் நீர் இடர்படுவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த மதவர்களினால் இந்த நாடுகளை பிடிக்கிற மக்களுக்காக, அந்த வயோதி மக்கள், அந்த வறுமையில வாழுகிற மக்களுக்கு நீர் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மதவர்களுக்கூடாக சில அரசாங்கங்கள் மற்ற நாடுகளை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு பண ஆசை கூடாக, பண ஆசை எல்லாமே இருக்க தீமையாக இருக்கிறது. அந்த அரசாங்கங்களில் இருக்கிற இச்சைகளுக்கூடாக, பொருளாதார இச்சைகளை எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாரும் வாழ வேண்டும், இயேசுவுடைய வசனத்தை அறிந்து எல்லா மக்களும் நற்குணசாலிகளாக மாறி தேவைகள் சந்திக்கப்பட்ட வாழ்வு, பொத்தலான பைகளில உள்ளாத வாழ்வை ஒவ்வொரு தேச மக்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அடவரே நிறுத்திய வெளிச்சம் சங்கம் ரெடியவை நடத்தி கொண்டிருக்கிற பிரதர் லெஸ்லி அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக ஒருவரோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. வாலிபர்கள் இந்த ஒலிபரப்பு கூடாக பல வாலிபர்கள் மனம் திரும்புவார்களாக. இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு இந்த ஐடல் வேர்ஷிப் ஒரு தவறான வேர்ஷிப் வேர்ஷிப் என்பதை கைவிட்டு அந்த மெய்யான தேவனிடத்துல இயேசுதான் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு நாமம் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து ஒரு வாலிபர்களும் அறிந்து உம்மிடத்துல வந்து சேர்வார்களாக. சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், அவருடைய கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கரம் பிடித்து நீர் வழி நடத்துவீராக. மகள் செய்கிற காரியங்களை அவருடைய குடும்பங்கள்ல இருக்கு செய்கிற ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதித்து கரம் பிடித்து உம்முடைய கரத்தோடு வழி நடத்துவீராக. இந்த நிகழ்ச்சியில் நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய குடும்பங்கள்ல ஒவ்வொரு வாலிபர்களையும் இந்த பெருமை ஆவியில் இருந்து பண அவர்களுடைய ஜொப்பின் மூலமாக வருகிற வருமானத்தில் இருந்து தாங்கள் பெரியவர்கள் என்று எண்ணிக்கொள்ளாதபடிக்கு நாங்களும் சாதாரண மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகள் உணர்வோடு இயேசுவின் குடும்பம் என்ற ஒரு உணர்வோடு ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு குடும்பமும் வாழ உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனால் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.
4: அமேன் அமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு சோத்திரம், நன்றி பாஸ்டர். கத்தர் உங்கள் சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் எழும்பி பிரகாசிக்க கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன்,
3: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
4: ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
5: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
4: இந்திய நாட்கள் துன்பத்தின் நடுவிலே நடக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சிலர் படிப்பிலே கஷ்டப்படுகிறார்கள், சிலர் வேலையிலே கஷ்டப்படுகிறார்கள். இப்படியாய் துன்பத்தின் நடுவிலே நடக்கிற பிள்ளைகளுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆண்டவர் ஸ்திரப்படுத்தி அவர் ரட்சிக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரம் எங்களுக்கு புதிதான நேரமாக கொடுத்து ஆண்டவரே புதிதான கிருபையினால முடிசூட்டும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா இயேசுவே, உம் நாமமே உயரணும், உம் நாமமே அப்பா பெருகணும் என்று கூறி ஜபிக்கிறேன். ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய இயேசுவின் நாமத்தின் மூலம் எதை கேட்டாலும் எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தகப்பனே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று கூறியபடி ஆண்டவரே நாங்கள் உங்களை தேடும் பொழுது நீ ஒரு பொழுதும் எங்களை கைவிட மாட்டீர்கள். ஆண்டவரே எங்களை வெட்கத்துக்கு போட விட மாட்டீர்கள். அதுக்கான உங்களுடைய வாக்கு தத்தங்களுக்காக நன்றி, நன்றி, நன்றி, கோடி நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் வாலிபர்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் வழி தப்பி போவது உங்களோட சித்தம் இல்ல ஆண்டவரே அப்பா. அவர்களுக்கு ஒரு பெரிதான அன்பையும் உங்களுடைய இரக்கத்தையும் அப்பா தயவையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அவர்கள் வேலை இல்லாமக்கும் அப்பா கஷ்டத்துக்குள் ஆண்டவரே, டிப்ரெஷனுக்குள்ளையும் போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளை காணி வருகிறேன் அப்பா. இந்த பிள்ளைகளை உங்களால மட்டும்தான் மாற்ற முடியும், உங்களால மட்டும்தான் அவர்களுக்குள்ள ஒரு தேவ சமாதானத்தை கொடுக்க முடியும். உங்களோட சமாதானத்தின் மூலம் இவர்களை முடி சூட்டும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவிகளை அவங்களை ஆட்கொண்டு இருக்கிற தேவையில்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தின் மூலம் அதட்டுகிறேன் ஆண்டவரே அப்பா. நீங்க நல்லவர், நீங்க போதுமானவர் ஆண்டவரே. எந்த விதமான நேரத்தில் இருந்தாலும் அவர்களை ஆறுதல் பிடிக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆண்டவரே ஆவி தாமே கொடி பிடிப்பார் அப்பா. அவங்க நீங்க இந்த பிள்ளைகள் அஞ்சாத வண்ணமாக நீங்க அணைக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி. தாய் தான் செய்யை மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்கப்பா அப்பா. இவர்களுக்கு ஒரு புதிதான அன்பை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். எங்க போவேன், என்னத்தை தேவன் என்று தெரியாமைக்கே வாலிபர்கள் ரோட்ல எல்லாம் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா தற்கொலைக்குல போய்க் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா இவர்களை உங்களால மட்டும்தான் கண் நோக்கி பார்க்க முடியும். அப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை யாவரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன வாக்கு தத்தன்படி அப்பா நீங்க அவர்களை வழி நடத்தி அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா காடானாலும் மேடானாலும் கத்தருக்கு பின் அவர்கள் நடப்பதற்கு யாரு என்றாலும் அங்கே அவர்களுக்கு அனுப்பி அப்பா அவர்களை உங்களோட வார்த்தையை கொடுத்து ரட்சிப்பதற்கு ஒரு பெரிதான விடுதலையும் அவர் கண்களையும் திறக்கும்படி ஜெபிக்கிறேன். செவிகளை திறவுங்க ஆண்டவரே. அப்பா உங்களால மட்டும்தான் இது செய்ய கூடும் ஆகி இருக்கிறபடியா நன்றி. மனுஷரால முடியாது தேவனால மட்டுமே கூடும் என்று சொன்ன வாக்கு தத்தன்படி இவர்களை விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தின் மூலம் இவர்களை விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமேன் அப்பா. உங்களை நாங்க கடுகால விசுவாசத்தோடு உங்க அண்டையில் வரும் பொழுது நீங்க ஒரு பொழுதும் அவர்களை புறக்கணிக்க மாட்டீர்கள் ஆண்டவரே. நன்றி உள்ள தகப்பனே. அம்மையின் அப்பா உன் பக்கத்தில் 1000 பேரை உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அவர்களை அப்பா அணுகாத வண்ணமாக உங்களுடைய இரத்த கோட்டைக்களை மறைத்து வைத்து அவர்கள் உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அடைக்கலமாயிருக்க உன்னதமான கத்தரே உனக்கு தாபாரமாக கொண்டா என்று சொன்னபடி ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே நீங்க தான் அவங்களுக்கு அம்மாவும் அப்பாவுமாயிருந்து அவர்களை விடுதலாய்க்கிற இறக்கம் இருந்த தகப்பனே அவர்களை விடுதலாக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட ரட்சிப்பை கட்டளையிட்டு அப்பா உங்களோட ரட்சிப்பை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க தான் எங்களுக்கு வழி தப்பி போகிற மக்களுக்கு நீங்க தான் வெளிச்சமா இருக்கப்படியா நன்றி. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர் அப்பா. நன்றி நன்றி நன்றி. எங்கள் ஜபங்களுக்கு அதிகமாக கொடுத்து இந்த வாலிபர்களை உங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து பெரிதான ஒரு அற்புதத்தை நடத்துற தகப்பன் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. அனுப்பியா நன்றி செலுத்துறேன். எல்லா கன மகிமே உங்களுக்கே உரியது. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிரீபலுக்கு நன்றி செலுத்தி அநேகருக்கு அப்ப உங்களோட ஜப ஆவியை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்யற மறைவுல செய்யற ஊழியங்கள் யாவற்றையும் பாக்குறீங்க. அவரங்களை மாண்டவரை இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து இன்று நடக்க போற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவரே உங்களோட கருத்துல கொடுக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. பாஸ்டர் நோயமி லோகன் வந்து துதி பாடலை எடுத்து அப்பா அவர்களுக்கு ஒரு புதிதான கிருபை கொடுத்து வழிநடத்துற கிருபைகளுக்கா நன்றி. அவங்களோட சபையில தேவைப்படுது எல்லா தேவையையும் சந்தித்து அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்டுக்கான ஜெபிக்கிற அப்பா காலை தோறும் வந்து எங்களுக்கு அப்பா உங்களோட ஞானத்தை எங்களுக்கு அறிவித்து உங்களோட வெளிப்படுத்த அப்பா அவங்க எங்களுக்கு உங்களோட வேதத்தின் அறிவை எங்களுக்கு கொடுத்து படிப்பிக்கிற ஒவ்வொரு கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற அவர்களையும் அருமையான மகன் மகளையும் ஆசீர்வதிங்க கணவனாரையும். அப்பா அவங்களோட ஊழியத்திலே இருக்கிற ஒவ்வொரு தேவலையும் சந்திக்கும்படியாக ஜபிக்கிறேன். பாஸ்டர் அன்றன் ராசனத்துக்கான் வர்ற புது கிருபையின் மூலமாக இன்றைக்கு அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். வந்திருக்கிற பிரதர் சிஸ்டர்ஸ் யாவரையும் அவருடைய தேவலையும் சந்தித்தாண்டவரே உங்களோட நாமத்தை மட்டுமே கிருபைக்கு கிருபேலை கொடுத்து நானே கிருபேலை கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். யாவரின் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும் பொழுது எங்களுக்கு சகலத்தையும் அதிகமாக நன்றியோடு நன்றி செலுத்தி யாவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி அப்பா நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
4: எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக.
5: ஆமென்.
4: நாங்கள் வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு வாலிப யுவதிகளுக்குள்ளே பொல்லாதவர்களாய் இருந்தாலும் அங்கு வீணான வைராக்கியம் கொண்டிருக்கிற மக்களுக்காக அங்கு அந்த பொல்லாத தன்மையை அவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாய் தேவனுடைய இரக்கத்துக்குள்ளே வரக்கூடியதா நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: ஆமா ஆண்டவரே, மகா அன்பம் இருக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவர. நாளிலும் என் தகப்பனே எங்களை உங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஜீவனை தந்து ஜீவனை காத்து நடத்துகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நிமிடம் வரை ஆண்டவரே இந்த குறைவும் என்று எங்களை காத்து வருகிற தயவுக்காக அன்பிற்காக ஐயா உமக்கு கூடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் வைக்கப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிற தகப்பனே, கர்த்தாவை நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு பேச்சுக்கள் வார்த்தைகளிலும் தகப்பனே நாங்கள் வைக்கப்பட்டு போகாதபடி அப்பா தகப்பனே எங்களை எதிரிகள் சூழ்ந்து கொண்டாலும் சத்ருவான எங்களை அப்பா வீழ்த்த பார்த்தாலும் என் தேவனே நீங்கள் எங்களை வைக்கப்படுத்தாதபடி எங்களை மீட்டு காத்து நடத்துகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தகப்பனே வாக்கு தத்தம் பண்ணிடவரே வாக்கு மாறாத தகப்பன் அப்பா, நாங்களுக்கு நீங்கள் வாக்கு தத்தம் பண்ணி எங்களை நீங்கள் வழி நடத்துகிறீங்கள் ஐயா. உம்முடைய வழி நடத்தின்படி நாங்கள் நடக்க அப்பா உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய என் தேவனே எங்களோடு கூட எங்களையோடு இடைப்படுங்க ஆண்டவன். ஆம் தேவனே கர்த்தா, இந்த உலகில் வாழ்வது இவ்வளவோ கடினமானது என்று யாவரும் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர். சத்ருவானவன் எங்களை எந்த வேளையிலும் வீழ்த்த பார்க்கிறான் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் என் கர்த்தாவே ஆவியானவரே உம்மை நோக்கி கூப்பிட உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கை கொள்ள ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே இந்த சங்கமம் வானொலி நூடாகவும் தகப்பனே மற்றவர்களுக்காக ஜெபிக்க அப்பா எங்களை ஒருமித்து கூட்டி இருக்கிறீங்களையா. உம்முடைய தயவு எவ்வளவோ பெரிது ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்காக நாங்கள் மீண்டுமாக நன்றி நன்றி என்று செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே எங்களுடைய ஜெபங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் குறைகள் குற்றங்களை ஒரு விசை நீங்கள் மன்னித்து தகப்பன் எங்கள் ஜெபங்களை உங்களுடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவனே உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நம்பி கூக்குரல் இடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் சத்தத்தை நீங்கள் கேட்டு எங்களுக்கு பதில் தாங்க ஆண்டவரே. தகப்பனே மற்றவர்களுக்காக மற்ற பிள்ளைகளுக்காக அப்பா ஒவ்வொருவருக்காக நாங்கள் கூவி அழைக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் என் தகப்பனே கர்த்தாவே வாலிப யுவதிகளுக்காக என் தகப்பனே நாங்கள் உம்மிடம் அப்பா வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கிற தகப்பன் ஆண்டவர். ஆம் தேவனே கர்த்தாவே வாலிப பிள்ளைகள் இனி வருங்காலங்களில் உமக்காக அப்பா உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கை கொண்டு உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக சுவிசேஷம் சொல்கிற பிள்ளைகள் ஆண்டவர். தேவனே இந்த பிள்ளைகள் அப்பா உம்மை விட்டு விலக படி உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கை கொள்ளாதபடி ஆண்டவரே. தேவனே இவர்கள் இப்படியான அப்பா இப்படியாக போகாதபடிக்கின் கர்த்தாவே தேவனே அவர்களை நீங்கள் அணைத்து நீங்கள் உம்முடைய பிள்ளைகளை காத்து நடத்துங்காண்டவரே. தேவனே ஆவியானவரே தகப்பனே அப்பா இந்த உலகில் அப்பா வருகிற ஒவ்வொரு நுட்ப கருவிகளினாலும் ஏன் தேவனே இந்த பிள்ளைகள் வீணாய் விருதாய் போய்கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பாடுகள் ஆண்டவரே, எத்தனை உபத்திரவங்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இந்த பிள்ளைகளை வீணாக்கி கொண்டு இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் என் தகப்பனே இந்த பிள்ளைகளை நீங்கள் விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. விடுதலை நாயகன் நீங்கள் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் அப்பா அப்பா பால் கடலில் விழாதபடி ஏன் தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே உம்முடைய நாமம் பரிசுத்த படட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே பொல்லாத மனிதர்கள் மத்தியிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் அகப்பட்டு தள்ளி தத்தளித்து போகாதபடி என் தகப்பனே இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா இறங்க வேணுமாண்டவரே. தகப்பனே அவர்களை வழி நடத்த வேணுமாண்டவரே. தேவனே அறியாமல் செய்கிற காரியங்கள் அறியாமல் செய்கிற ஒவ்வொரு தவறுகளை நீங்கள் ஒரு விசை மன்னிங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் உமக்கு எதிராக செய்கிற காரியங்களையும் நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. அவர்கள் அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இப்படியாக இப்படியான இந்த பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி என்றவனே நீங்கள் ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே இவர்களை அன்னைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய சிறைகளாலே மூடுங்க ஆண்டவரே. தகப்பனே போக்கிலும் வரத்திலும் ஏந்தவனே கர்த்தாவே உம்முடைய
5: உம்முடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அக்கினி மதிலால மூடி மறைப்பேன் என்று சொன்னவரே தகப்பனே, உம்முடைய அக்கினி ஆல அந்த பிள்ளைகளுக்கு வருகிற சோதனைகள் வேதனைகளை நீங்கள் சுட்டரித்து போடுங்க ஆண்டவரே. தேவனே கத்தாவே, ஆமா தேவனே, உம்முடைய வருகையின் காலம் கிட்டி விட்டது என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் உணரட்டும் ஆண்டவரே. நீங்கள் வருகிற போது நான் அறியேன் மகளே, நான் அறியேன் மகனே, குழந்தையே என்று சொல்லாதபடிக்கு தகப்பனே கத்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி வர உம்மை வேண்டி நிற்க ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் நீங்கள் கூட இருங்காண்டவரே தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஒரு விசை இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்காண்டவரே தகப்பனே கத்தாவே. அறியாமல் அறியாமல் யாவரும் நடக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் உருவாக்கி நீங்கள் ஆண்டவரே, உம்முடைய சாயலாக ஒவ்வொருவரையும் உருவாக்கி நீங்கள் ஆண்டவரே, அன்பு காட்டுறீங்கள் ஆண்டவரே, அரவணைக்கிறீங்கள் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே அறியாதபடி அறியாத வேலைகளை செய்து பாவங்களில் வீழ்ந்து போகிறதை நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே, நீங்கள் மனமுடைந்து போகிறீங்கள் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரினாலும் நீங்கள் மனமுடைந்து அழுது கொண்டிருக்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே இதை உணராதபடிக்கு உணராத வண்ணம் நாங்கள் ஒவ்வொருவரும் வாலிப பிள்ளைகளும் கூட சிறு பிள்ளைகளும் கூட தகப்பனே அறியாமல் நடக்கிற இந்த காரியங்களை நீங்கள் மன்னித்தேவனே. அப்பா எங்களை ஒவ்வொருவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் இந்த நாட்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே வருகிற சோதனைகளிலிருந்து மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே, உபத்திரவங்களிலிருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சத்ருவாரமன் பிடியில் அகப்பட்டு தத்தளித்து போகாதபடி நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த நாளிலும் என் தேவனே கத்தாவே, இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரன் சகோதரியின் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, இந்த பிள்ளைகளோடும் கூட நீங்கள் இருந்து நடத்துங்க ஆண்டவரே. செல்கிற இடங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே கத்தாவே. ஊழியக்காரர்களின் பிள்ளைகளை எப்போ எப்போ என்று கண்ணோக்கி பார்க்கிற சத்ருவானவனை நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே இந்த பிள்ளைகளை நீங்கள் நீங்கள் பாதுகாத்து ஆண்டவரே, எங்கு சென்றாலும் எந்த வேளையிலும் உம்முடைய கரத்தினாலே அணைத்து அப்பா செல்கிற இடங்களில் ஞானத்தை கொடுத்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அதே போல

0: விடுபட்டு போகாதபடி உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கை கொள்ளுகிற பிள்ளைகளாக எந்தவனே எங்கள் பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நாங்களும் கூட ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு அப்பா ஞானமாக நடக்க, ஞானமாக நடத்த ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை சொல்லி நடத்த ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயப்படுதலை சொல்லி நடத்த ஆண்டவரே. தேவனே எங்களுக்கும் நல்ல ஞானத்தை தந்து எங்களை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தில் ஐயா எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்யற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் தாங்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமாக வழி நடத்தின எபினேசரே, இனிமேலு நீங்கள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. தீங்கு நெருங்காதபடி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து சகல காரியத்துல நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நாங்க ஆயரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: இந்த இந்திய நாக்கள்லே வாலிப ஜோதியடுக்குள்ளே சில சில வாலிய காரியங்களுக்குள்ளே அங்கு மதவெறியிலும் இச்சியான வழியிலும் அங்கு கூடாத வழி கூட அவர்களுக்கு நல்ல வழியாய் தெரிகிறது. ஆகவே அந்த காரியங்கள் ஒவ்வொன்றுக்காக இந்த வாலிப ஜோதிகளுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் வருவதாக, அதே உண்மையான நிலையை அவர்கள் தங்களை தாங்களே உணர்ந்து கொண்டு செயல்பட கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி, மற்றவருடைய மரணத்துக்கு நாங்கள் போகக்கூடாது என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து செயல்பட கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள். இந்த நாடுகளிலே அங்கு சும்மா ரோட்டாலே போகிறவர்கள் சூடப்படுகிறார்கள், அதனால் மரணத்துக்கு உட்படுகிறார்கள் இந்த நாடுகளிலே. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடி கத்ததாமே இவர்களை காத்து நடத்த வேண்டும். ஏனென்றால் வழி தெருவிலே போகிறவர்கள் எங்கெங்கோ போக வேண்டியவர்கள் அங்கு மரணத்துக்கு உட்படுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாட்கள்ல. ஆகவே இதற்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஸ்தோத்திரமானவரை நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் தேவனே, மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே கூடி ஜெபிக்க ஆராதிக்க கர்த்தாவே தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா இந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா வாலிப யுவதிகளை மது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை அறிந்த பிள்ளைகள் அறியாத பிள்ளைகள் கர்த்தாவே எல்லாருமே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தவறா காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. இவங்களுக்கு எல்லாம் வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே இந்த பாவ காரியங்கள்ல இருந்து மீட்டு கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் கர்த்தாவே நீங்க சிலுவையிலே மறுத்தீங்களே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த அன்பை கொண்டு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உடைய சிலுவையின் அன்பை கொண்டு கத்தாவே இந்த பிள்ளைகளை தேவன் நீங்க மீட்டுக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகள் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே எனக்கு தெரியும் என்று சொல்லி கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் ஈடுபடுறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு கத்தாவே இது சரி பிள்ளை என்று உணர்ந்து கொள்ளத்தக்கதான கத்தாவை நல்ல பகுத்து அறிவை தேவன் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா அந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே தற்கொலைக்கு நேராக போகிறாங்க ஆண்டவரே. இந்த தற்கொலையின் ஆவிகளை எல்லாம் தேவன் தேசங்களிலிருந்து எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகள் ரோடுகளிலே போகும் போது கர்த்தாவே அப்பா அந்த இலங்கை தேசத்திலே கர்த்தாவே அண்மை காலத்திலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிப மகள் போகும் போது அந்த மகளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு மயக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அப்படியான காரியங்கள் எல்லாம் கர்த்தாவை செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்ப தேவனை உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே அப்பா சூத்திரம் ஆண்டவரே அப்பா ரோடுகள்ல போய் கொண்டு இருக்கும் போதே அப்பா சூட் பண்ணி மரணத்துக்கு ஏதுவாக கத்தாவே அப்பா அந்த பிள்ளைகள் செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நீங்க காண்கிறவரா இருக்கிறபடியால் கத்தாவே அப்பா சூத்திரம் ஆண்டவரே அந்த பிள்ளை

0: பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நல்ல யோசனைகளை நல்ல சிந்தனைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படி ஆயிடுச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உடைய தேவ ஆவியானவர் கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகளோடு இடைப்படும்படி ஆயிடுச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பாவை ரட்சிக்கப்பட்ட அநேக வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா பின்மாற்றத்திலே போய்கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்பணும் ஆண்டவரே. ஒரு மன மாற்றத்தை தேவன் உருவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் நன்மையான காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெற்றோரு கீழ்படியாத படிக்க கர்த்தாவே அப்பா அந்த காதலண்ட வலையில போய் சிக்கி கொள்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதன் மூலமா கர்த்தாவே அநேக பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை படிப்பை வேலையை எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே இருக்கிறாங்க தகப்பனே. இப்படியான பிள்ளைகளை எல்லாம் தேவன் தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். நீங்களே ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சிந்தனைகளை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் நீங்க மீட்டுக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே அநேக தவறான காரியங்கள் இருக்கிறது கர்த்தாவே. அப்பா இதுல இருந்தெல்லாம் அந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா மரணத்துக்கு ஏதுவான எந்த காரியங்களும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வராத படிக்கு தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியேன் ஆண்டவரே. சுவாமி நன்றி நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. தேவன் வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா வீண் மரணங்கள் வீண் ரத்தம் சிந்துதல்கள் தேசங்களிலே ஏற்படாத படிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு எல்லா தேசங்களிலும் இருக்கிற எல்லா வாலிப யுவதி அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுத்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வளர அதன்படி நடக்க தீர்மானங்களை எடுக்க தேவன் நீங்க அவர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க செயல்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே அதில் ஊழியம் செய்யற ஒவ்வொரு ஒருவரையும் தேவன் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஊடகத்திலே இருக்கிற கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்து மட்டுமாய் நடத்தினே மக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லா துதி கன மகிமை அனைத்தையும் மக்கு ஒருவருக்கே செலுத்தி என்னை தாழ்த்தியுமை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன்.
1: நாங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றியாயதையும் கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்
0: ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர். அப்படியே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த பிறந்த நாள் சிஸ்டர் எனக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. உங்களையும் ஆசீர்வதிப்பான்.
1: ஆமென் ஆமென். அந்தான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த ஐயரினுடைய பிறந்த நாளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா பிள்ளை ஆண்டவரே பல்கி பெருகும்படி கத்தாவே ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் பிள்ளை மீது இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளை செய்யறோம் கைவிட்டு செய்யற காரியங்கள் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தாவே அந்த குடும்ப வாழ்விலும் கத்தாவே இயேசுவின் அன்பு ஆண்டவரே அளவுக்கு அதிகமா இறங்க கத்தாவே கிருப செய்யும். யார் யாருக்கெல்லாம் சத்தியம் சொல்லுறார்களோ அந்த சத்தியம் ஆண்டவரை கேட்கக்கூடிய காதுகளை கத்தாவே உருவாக்கி கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். நன்றி ஐரியன்
0: தாங்கும்
1: நடத்துவாராக. ஆமேன்.
0: நன்றி நன்றி சிஸ்டர். நன்றி கர்த்தர் உங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமே
1: நாங்க சாந்தி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சாந்தி
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட். நீங்க அனுசரிக்காத தகாத முறைமைகள்ல இன்றைக்கு பூதிக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல இன்னும் அநேக அநேக காரியங்கள்ல அனுசரிக்காத ஒரு தகாத முறைமைகளை போதித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வாலிப ஜோதிகளுக்கு. ஆகவே இந்த காரியங்கள் நிறுத்தப்பட கத்ததாமே தடுத்து நிறுத்த உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: அப்பா பலோத்துல இருக்கிறார்கள் அன்பு பிதாவே, உமக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இந்த வேலையிலே ஆண்டவரே உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை போற்றுகிறோம் ஆண்டவரே, உமை வணங்குகிறோம் ராஜா. அப்பா நீர் அல்லவா அவங்களுக்கு எல்லாமா இருக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. அப்பா இந்த இடத்துல அப்பா தந்த நேரத்துக்காக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உங்க பாவத்துல இந்த ஜெபத்தை வைக்கிறோம் தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அப்பா. அப்பா தகாத முறையில இந்த பாலிய பிள்ளைகளுக்கு சத்தியம் சொல்ல திரியவர்களும் ஆண்டவரை பிள்ளையாக சொல்லி திரியவர்களும் ஆண்டவரே அந்த ஞானத்தை நீங்க அவர்களுக்கு கொடுக்கறதுக்காக ஆண்டவரே தப்பாக சொல்லி அந்த பிள்ளைகளை கெடுக்காதபடி ஆண்டவரே அப்பா அவர்களே வழி தெரியாம இருக்கிறத பாக்குறீர் ஆண்டவரே. அந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களுக்கு நாங்க பிள்ளையான சத்தியத்தை சொல்லாதபடி ஆண்டவர் பற்றி மட்டுமே நாங்க சொல்லி ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்னாலே அந்த இருதயத்துல போய் சேரும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களோட கூட இருக்கிறார் ஆண்டவர் என்று நாங்க சொல்லும் போது அந்த வாலிய பிள்ளைகளை நாங்க திணிக்க முடியாது ஆண்டவரே, எல்லாவற்றையும் நாங்க திணிக்க முடியாது. அவருக்கு விளக்கம் இல்லாம நிக்கிறார்கள் அந்த வாலிய பிள்ளைகள், விளக்கம் இல்லாம நிக்கிறத பாக்குறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா தகப்பனி அந்த பிள்ளைகளோட தாய் தகப்பன் நின்று அந்த பிள்ளைகளுக்காக நின்று ஜெபிக்கும் போது அந்த பிள்ளைகள் நல்ல வழியில நடப்பார்கள் ஆண்டவரே. அந்த வாலிய பிள்ளைகள் தவறாதபடி நாங்க ஜெபத்தை ஆண்டவன் பாதபடியில நாங்க வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களோட வாலிப பிள்ளைகளோட கூட இருங்க ஐயா. அந்த பிள்ளைகளை யாரும் போதகம் பண்ணி பிள்ளையான வழியில போதகம் பண்ணாதபடி ஆண்டவரே. அப்பா நாங்களும் இந்த செய்திகளை கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே, பிள்ளையான முறையிலே ஆண்டவரே வந்து போதிக்கிறத நாங்க பாக்குறோம் ஆண்டவரே. எடுத்த வீச்சில நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணும் என்று பயமுறுத்துறார்கள், நீங்கள் ஆலயத்துக்கு போங்கோன்னு சொல்லி பயமுறுத்துறார்கள். ஆனா ஆண்டவரை பற்றி அறிவிக்காமல் ஆண்டவரே அப்பா தங்களுடைய சாட்சியை சொல்லி தாங்கள் எப்படி வந்த நாங்கள் என்றதை நாங்க போதிக்காமல் நாங்க எப்படி ஆண்டவர்களை வந்தோம் என்று சொல்லி எங்களை ஆண்டவர் தேடி வந்தார் பிள்ளை என்று சொல்லி நாங்க ஜெபிக்கோணும் போதிக்கோணும் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அன்பாக. எடுத்த வீச்சுல நீங்க ஞானஸ்தானம் எடுங்கோ, கோயிலுக்கு போங்க, ஆலயத்துக்கு போங்கோ, இப்படி சுற்றி கொண்டு தெரியாதீங்க என்று சொல்லாதபடி அவர்களை நாங்க ஜெபத்துல வைப்போம். அந்த பிள்ளைகளின் பேர்களை சொல்லி அந்த தெரிஞ்ச பிள்ளைகளுக்காக நாங்க ஒவ்வொரு உலகத்துல இருக்கிற அத்தனை பாலிவ பிள்ளைகளும் ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவர் ஒரு நாளும் தப்பான வழியில அந்த பிள்ளைகளை விட மாட்டார் என்று சொல்லி ஆண்டவரே உம்மோட கரத்துல உம்மோட பாதத்துல அந்த பிள்ளைகளை கொண்டு விடுகிறோம் ஆண்டவரே. அந்த போதிக்கிறவர்கள் ஆண்டவரே தவறாக போதிக்காதபடி ஞானத்தோடு போதிக்கும்படி அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படி ஆண்டவரே அவர்களை ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே அவர்களை சரியான வழியில நடத்தும்படி சத்தியத்தை அவர்கள் சொல்லும்படி அவருக்கு இன்னுமா நிறைய ஞானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே நல்ல பொறுமையையும் எப்படி அவர்கள் போதிக்க வேண்டும் என்ற கற்றுக் கொடுக்கிறது ஜீவ ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமை வேண்டிக் கொள்கிறோம் அப்பா ஆவியானவரே உமட்ட அப்பா உமட்ட அந்த ஆவிய நாங்க வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. எப்படி நாங்க ஜெபிக்க வேண்டும், எப்படி நாங்க போதிக்க வேண்டும் என்றதை அந்த கற்றுக் கொடுக்கறதுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. வாலிய பிள்ளைகளை நீங்க நேசிக்கிறவராய் இருக்கிறீரப்பா. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாயும் தகப்பனும் ஆண்டவரை கவனித்து அந்த பிள்ளைகள் எந்த வழியில போறார்கள் என்றதை கவனித்து பிள்ளைகளை நாங்க நடக்கும் நிலையை பார்த்து அம்மா அப்பா ஜெபிக்கிறார்கள், அம்மா அப்பா ஏன் கோயிலுக்கு போறார்கள் என்றதை அவர்கள் தாங்களா உணர வேண்டும். தாங்களா ஆண்டவர்ல அன்பு செலுத்தும்படியாக அன்பென்றால் என்னன்னு அந்த பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லி கொடுக்கும்படி அந்த ஞானத்தை எங்களுக்கு தாரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எங்களுக்கு இன்னுமா சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை எங்களுக்குமா எங்களுக்கு தர்றதுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம் அப்பா. அப்பா எங்களை அந்த ஜெபத்துல வச்சுக்கொள்ளும் ஆண்டவரே, அதிகாலை வேளையில தட்டி எழுப்பி ஜெபத்துல வச்சிருக்கிறவராய் அப்பா. அப்படியே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தாங்களாவே பைபிள வாசிக்க அந்த ஞானத்தை கொடுங்க ஐயா, அப்ப அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க ஐயா, அப்ப அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க ஐயா. அப்பா மண்ணோக்கி பாக்குறவருக்கு பூமிய பாக்குறவரா இருக்கிறீர், பூமி உமக்கு பாதபடியாய் இருக்கிறத பாக்குறோம் ராஜா. இந்த மண்ணோக்கி பாருங்க, இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை குறித்து நாங்க வேதனைப்படுகிறோம் ஆண்டவரே, அது போல நீரும் அங்கு வேதனைப்படுகிறத நாங்க பாக்குறோம் ராஜா. இந்த வாலிப பிள்ளைகள் வீணாகி போகாதபடி ஆண்டவரே கூட்டி சேர்க்கறதுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே, உங்களுடைய ஜபத்துல வைக்கிறோம் ஆண்டவரே, உங்களோட பாதத்துல வைக்கிறோம் ஆண்டவரே, உங்களோட பாதத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்க பாதத்துல வைக்கிறோம் அப்பா, அந்த போதகர்கள் ஆண்டவரே அப்பா தகப்பன பிழையான வழியில சொல்லி கொடுக்காதபடி முறையான வழியில சொல்லும்படி ஆண்டவரே, அதுக்கேற்ற சாட்சி அவர்கள் வாழும்படியாக ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் பார்த்து ஆமாம் அந்த போதகர் எங்களுக்கு அவர் அப்படி வாழ்கிறார், அவரை போல நாங்களும் வாழ வேணும் என்ற அந்த ஊக்கத்தையும் அந்த ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக, அது போல நாங்கள் போதகர்கள் நடக்கும்படியாக ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு பைபிள்ல இருக்கிற வார்த்தையில சொல்லி அப்பா அவர்களுக்கு ஒரு கதை போல அந்த வார்த்தையில சொல்லி தங்கள் சாட்சியில நாங்க சொல்லும் போது அந்த வாழ்வு உணர்ற அந்த உணர்வு ஆண்டவர் கொடுப்பார் ஆண்டவரே. நாங்க வார்த்தையை சொல்லும் போது அங்கு ஆண்டவர் வந்து நின்று உதவி செய்வதாக அப்பா, நாங்க தொடக்கும் போது வார்த்தையில சொல்லும் போது அது வீணாய் போவதில்லை ஆண்டவர், அந்த இடத்துல வந்து அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வார், அந்த பிள்ளைகளுக்கு அந்த கிரிய செய்யும் அந்த வார்த்தையில் இருதயத்துல கிரிய செய்யும் ஆண்டவரே. வாலிபன் எதனால சுத்தம் செய்யப்படுவான், அவருடைய வார்த்தைகளினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல அப்பா வாலிபன் உம்முடைய வார்த்தையினால் சுத்தம் செய்ய நாங்கள் உங்கள்கிட்ட ஜெபம் கேட்டு நிற்கிறோம், பரிந்து பேசுகிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா எங்களுக்காக இறங்கி வாரவர் நீரப்பா, இந்த வாலிப பிள்ளைகளை நீங்க இட்டக்கம் பெறுவதற்காக ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளின் செய்தியிலையும் கேட்கும் போது ஆண்டவரே அப்பா வழிதவரி போது அந்த பிள்ளைகளும் கூட அப்பா வழிதவரிய நாங்களுக்கு பார்ப்போம் ஆண்டவரே அப்பா. இது பிள்ளைகள் தாய் தகப்பன் போதவராகவும் ஊழியத்துல சிறந்தவர்களாகவும் இருக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஒவ்வொரு குடும்பத்துக்காக பாறுபட்டு ஜெபிக்கிறத நாங்க பாக்குறோம், அந்த அவங்களோட பிள்ளைகள் வீணாய் போறதையும் பாக்குறோம். அப்படி அந்த சாத்தான் அந்த ஜெபிக்கிற ஊழியக்காரர்களுக்கு தீங்கி நினைக்காதபடி அந்த வாலிப பிள்ளைகளை களவெடுத்து திருடி கொண்டு போகாதபடி ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, தகப்பனே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, அந்த ஊழியக்காரர்களோட கூட இருங்க ஐயா, ஐயா நீங்க கூட இருங்க, இன்னுமாய் இன்னுமாய் எங்களுக்கு இன்னுமாய் ஊழியக்காரர்கள் வேணுமாண்ட, போதர்கள் வேணும் ஐயா, நியாயப்படி ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை நாங்க நியாயப்படி பேசுறதுக்கு எங்களை கட்டுத்தரத்துக்காக சோத்திரம் அப்பா, பிள்ளையான வழியில நாங்க வாலிப பிள்ளைகளை கொண்டு செல்ல முடியாது ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்களுக்கு அந்த ஞானத்தை இந்த போத தாரத்துக்காக எங்களுக்கு போதிக்கிற எங்களுக்கு தாரத்துக்காக அந்த ஞானத்தை தாரும் ஐயா, அந்த ஞானத்தை தாரும் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா, அந்த ஞானத்தை தாரும் ஐயா. நாங்க எதை பேச வலிக்கிட்டாலும் நீர் அந்த நாவல நீர் பேசுறதுக்காக, நாங்கள் எல்லாம் நீங்களே எங்களை நாவலந்து பேசுறதுக்காக ஆண்டவரே உம சோத்தரிக்கிறோம் ராஜா அப்பா, உம சோத்தரிக்கிறோம் அப்பா, அப்பா உம சோத்தரிக்கிறோம் ராஜா அப்பா, அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, உங்களை வாழ்ந்த சிலுவையில மறித்தவர் நீராய் இருக்கிறீரப்பா, நோக்கி பார்த்தனால் நாங்கள் பிழைத்துக் கொண்டோம் ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளை பிழைத்துக் கொள்ளும்படி ஆண்டவரே அப்பா, தற்கொலை செய்யாதபடி அந்த மன இறுக்கங்கள் ஆண்டவரே அதுல இருந்து விடுதலை செய்யறவர் ஆயிருக்க, எத்தனையோ பிள்ளைகள் அப்பா வாழ வழி தெரியாம ஆண்டவரே உம்முடைய அடைக்கலம் இருக்கன்று உணராதபடி ஆண்டவரே, நீர் இருக்கிறீர்னு மட்டும் ஓடி வந்தா தாங்க பிழைத்துக் கொள்வோம் என்றதும் அறியாதபடி தற்கொலை முயற்சியில இருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா, எத்தனையோ பிள்ளைகள் தற்கொலையில போய் ஆண்டவரே திரும்பி ஒரு கண மிசையில நீர் காப்பாற்றினதா இருக்கு, அந்த பிள்ளைகளை நீர் தொட்டு கொள்ளும் ஆண்டவரே, அந்த வாலிப பிள்ளைகள் வீணாகி போகக்கூடாது, இந்த அடுத்த சந்ததி தள்ளமுறைக்கு இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உமக்காக ஜெபிக்க ஆண்டவரே, தானியல் போல அந்த வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கிறதுக்காக உதவி செய்யுங்க ராஜா அப்பா, தானியல் போல மூன்று வேளையும் அந்த பிள்ளைகள் ஜெபிக்க ஆண்டவரே, இன்னுமா இன்னுமா வாலிப பிள்ளைகளை தொட்டுங்க ராஜாவியான தொடுங்க ராஜா, தொடுங்க ராஜா ஏசப்பா அப்பா, இந்த சங்க நிவாரணியில இருக்கிற சகோதரிகளை ஆண்டவரே அப்பா, அந்த அம்மாவை நாங்க ஜெனட்டம்மாவை நாங்க உங்க கரத்துல வைக்கிறோம், அவன ஊழியத்தை தாங்குங்க ஐயா, அவனுடைய ஊழியத்தை தாங்குங்க ஐயா, அவருடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, அவன் செய்யற ஊழியம் வீணாகி போகாதபடி அப்பா, அவ சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே, இன்னுமா இன்னுமா அவக்கு இன்னுமா நீங்க உறுதுணையாய் பக்கத்துல இருங்க ஐயா அப்பா, உறுதுணையாய் பக்கத்துல இருங்க, அவ உமக்கு நல்ல தேத்துதல கொடுங்க ராஜா. அப்பா இன்னுமா அவங்களுக்கு உற்சாகமா இன்னுமாக இந்த ஊழியத்தை செய்ய பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. அப்பா நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இது இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் சகோதரரையும் நாங்க உங்க கரத்துல தாரும் ஆண்டவரே. இன்னுமா நீங்க ஆண்டவரே பிசாசு இவங்களை திருடி கொண்டு போகாதபடி இன்னுமா நீங்க கூடாரத்துக்களை வச்சு ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் இதுல இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவரே நீங்க ஜெபத்துல வச்சுக்கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களோட பாதத்துல வைக்கிறோம் ஆண்ட ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக்க சுக பலம் கொடுங்க ஐயா. முதிர் வயதிலும் நீர் ஆண்டவரே சுக பலம் கொடுக்கிறவராய் இருக்கிறீங்கப்பா. முதிர் வயதிலும் அப்பா அந்த ஜெபிக்க அவங்களுக்கு இந்தவர்களை தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுறோம்ப்பா. அப்பா இவர்களை தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லி உங்க கரத்துல வைக்கிறவர்களை ஆசீர்வதிங்க ஐயா. அப்பா சகோதரி எயிரின் பிறந்த நாளே ஆண்டவரே இனிமா இந்த நாளை இந்த பிள்ளைக்கு கூட்டி கொடுத்ததுக்காக வருடங்களை நீங்க கூட்டி கொடுத்ததுக்காக அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி. இனிமா அவக்கு சுக பலங்களை கட்டளையிடுங்க ராஜா. அப்பா எல்லா காரியங்களையும் அந்த பிள்ளைக்கு கட்டளைங்க அப்பா. நீங்க வார்த்தை சொல்றதுக்காக நாங்க அவங்கள்ட்ட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அந்த பிள்ளை ஆசிரியர் அந்த சகோதரி ஆசீர்வதிங்க ராஜா. எயிரின் கொண்டாடும் இந்த பிறந்த நாள்ல நீங்க கூட இருங்க ஐயா. அப்பா ஆசீர்வதிங்க இந்த பிள்ளைய சுக பலத்தோட பாதுகாத்து கொள்ளுங்க. போகும் வரைக்கும் வரும் வரைக்கும் நீர் காத்துக்கொண்டு நடத்துறதுக்காக இந்த ஊழியத்தை இந்த பிள்ளை தீமுன்னு இன்னுமா உயிர் பிழந்து செய்யறதுக்காக ஆண்டவரே அப்பா நல்ல சோர்வில்லாம செய்யறதுக்காக இந்த பிள்ளைய இந்த தலைமையில உங்க ரத்தத்தை வச்சு ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. உங்க நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன் ராஜுவா. ஏசுப்பா நீங்களே இந்த பிள்ளையோட கூட இருங்க. இந்த சகோதரியோட கூட இருங்க ஐயா. அப்பா அப்பா இந்த பிள்ளையை இன்று வரைக்கும் பாதுகாத்து இவ்வளவு வருஷங்களையும் பாதுகாத்து கொண்டு வந்து இந்த பிள்ளைய வச்சதுக்காக நன்றி கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவரையும் வினோவையும் அவங்க பிள்ளையையும் உங்களோட கரத்துல வைக்கிறோம். அந்த பிள்ளைய கல்யாணத்துல கூட நில்லுங்க ஐயா. அந்த பிள்ளை செய்யற காரியங்களை ஆண்டவர் இந்த கல்யாணத்தை செய்து முடிக்கும் வரைக்கும் இந்த பிள்ளையோட வினோட கூட இருந்து ஆறுதல் படுத்தி தேற்றவளாய் நின்று காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் நிக்கிறீங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைய ஆண்ட ஆசீர்வதிங்க. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க சேச்சிமாவே ஆண்டவரே. அப்பா நீங்க கூட இருங்க ஐயா ஆண்டவரே. அப்பா அப்பா நீங்க கூட இருந்து ஆசீர்வதிங்க இந்த பிள்ளைகளே ஆண்டவரே. நன்றி சொல்லுவோம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் உங்களோட கரத்துல தாரன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல ஜெபங்கட்டு நிக்கிறேன் நல்ல பிதாவே தகப்பனே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். அங்க ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் வாலிப யுவதிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த யுத்த தேசங்கள்ல யுத்தத்திலே நிக்கிற வாலிப யுவதிகள் அவருடைய ரத்தம் சிந்துதலுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அந்த ரத்தத்தை குடிக்க நினைக்கிற சத்துருவின் கிரிகளை எல்லாம் அகன்று போக கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: அன்பும் கிருபையும் இந்த பிதாவே தேவனே இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன். தேவனே விசேஷமா இந்த பாலிப பிள்ளைகள் மீது கடைசி நாட்கள்லே என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்தேன். தேவனே ஒவ்வொரு தேசத்திலும் உள்ள பாலிப பிள்ளைகள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. உம்முடைய அக்னியை போடுங்க இயேசு ராஜாவே. பெந்த கொசு நாளிலே அக்னி நாவுகளாக இறங்கினது போலப்பா இந்த பிள்ளைகள் மீது இறங்கிடுங்களப்பா. என் தேவனே தேவனே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க. ஒரு புதிய ஆவியை கொடுங்களப்பா பிதா. தேவனே இவள் இந்த கிரியை சேர உலகம் மாம்சம் பிசாசின் கிரிகள் எல்லாம் உள்ள விட்டு வெளியேறுவதாக. ஆவிக்குரிய பிள்ளைகளா தேவனே இந்த பிள்ளைகளை மாற்றுங்க அப்பா பிதாவே. நீங்க சொல்லாகும் என் தேவனே. நீங்கள் கட்டிட நிற்கும் என் தேவனே. அப்பா கிருப செய்யுங்க கிருப செய்யுங்க. ஆவியானவரே என் தேவனே உம்முடைய வேத வார்த்தை இல்லாமல் தேவனே சங்காரமாகிற தேவனே இந்த வாழ்வ பிள்ளைகளை மூட்டு ரட்சியுங்கள் அப்பா. உம்முடைய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை மூட்டு ரட்சித்துக் கொள்ளுங்க மூட்டுக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. எல்லா அடிமத்தன ஆவிகள் தேவனே பிதாவே எல்லா கட்டுகளும் நுகத்தடிகள் எல்லாம் முறிக்கப்படுவதாக உம்முடைய அபிஷேகத்தினால். ஓ நன்றி. விடுதலை செய்யுங்க ஆவியானவரே இந்த பிள்ளைகளை. அடிபத்தின ஆவிகள் பயத்தின் ஆவி ஆவிகள் சோர்வின் ஆவிகள் பலவீனத்தின் ஆவிகள் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். சத்தியத்தை அறிவார்கள் சத்தியம் அவளை விடுதலை ஆக்கணும்னு சொன்ன தேவனே சத்திய வார்த்தையே தேவனே இந்த வாலிப பிள்ளைகளுக்கு அனுப்பி இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்கள் அப்பா என் தேவனே. ஓ நன்றி ஆவியானவரே நன்றி அப்பா பிதாவே. தேவனே ஒவ்வொரு குடும்பங்களும் உடைய வார்த்தையிலே கட்டப்பட தேவனே கிருப செய்யுங்க அப்பா பிதாவி. இந்த குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகள் தேவனே உம்முடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருப செய்யுங்க ஆவியானவரே. ஓ நன்றி என் தேவனே, சோசம் அப்பா நன்றி, ஆவியானவரே நன்றி அப்பா என் தேவனே. இந்த பிள்ளைகளுக்கு எதிராக கிரிய சேர பொல்லாத ஆவியல், வான மண்டலங்கள் இந்த கிரிய சேர பொல்லாத ஆவியல், இந்த பால்விய பிள்ளைகளுக்கு எதிராக கிரிய சேர பொல்லாத ஆவியல், திருடையும் கொல்லையும் அழிக்கப்படுற ஆவியல் எல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. நன்றி ஆவியானவரே, உம்முடைய ஆவிய ஊற்றுங்க அப்பா, உம்முடைய அக்னியை போட்டு இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்கள் அப்பா, உம்முடைய அன்பின் ஆவியினாலே இந்த பிள்ளைகளை அணைத்துக் கொள்ளுங்களே சிராஜாவே தேவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா அபிதாவே தேவனே, விசாசமாய் கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்க அப்பா, அக்னியை போடுங்கள் அப்பா இயேசு ராஜா தேவனே. இந்த பிள்ளைகள் சத்திய வார்த்தையிலே கட்டுப்பட கிருப செய்யுங்க அப்பா அபிதாவே. பவுல் சொல்லுகிறார் அப்பா பிதாவே, கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு 10,000 உபாத்தியா இருந்தாலும் தகப்பன்மார் இல்லையே என்று, அநேக தகப்பன்மார் இல்லையே என்று தேவனே பிதாவே, பவுல் தேவனே பிதாவே நான் உங்களை சுவிசேஷ வார்த்தையினாலே பெற்றேன் என்று சொல்லுகிறார் அப்பா, தகப்பனாக இருந்து. அப்படியாக தேவனே இந்த கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தேவனே பிதாவே, தகப்பன்மார் தேவனே இருக்க தேவனே, இந்த சபைகளிலே தேவனே கிருப செய்யுங்க அப்பா பிதாவே. ஞானத்தினால் ஞானத்தை போதிக்கிற வார்த்தை, அறிவை உணர்த்துற வார்த்தையினால் தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை கட்ட தேவனே கிருப செய்யுங்க அப்பா என் தேவனே, கிருப செய்யுங்க ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. இந்த வாலிப பிள்ளைகள் மூலம் அப்பா பிதாவே, உலகத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை தேவனே பிதாவே, சுவிசேஷத்தின் மூலமா இந்த பிள்ளைகள் ஆதாயப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஞானத்தின் ஆவியினால் என்று அப்பங்க அப்பா பிதாவே, ஞானம் உள்ளவர்கள் ஆத்மா ஆதாயம் செய்வார்னு சொன்னீங்கள் என் தேவனே பிதாவே, தேவனே உம்முடைய ஞானத்தினாலே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா பிதாவே, தேவனே கிறிஸ்து அறியாத வாலிப பிள்ளைகளை தேவனே ஆதாயப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக, உம்முடைய சத்திய வார்த்தைய தேவனே பிதாவே ஞானத்தோடு போதிக்க தேவனே இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்கள் அப்பா இயேசுராஜ், நன்றி என் தேவனே சோஸ்ரமப்பா, தேவனே கிருப செய்யுங்கள் அப்பா தேவனே, தேவனே இந்த யுத்தத்திலே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பொறுப்படுங்கள் அப்பா, தூதர்களை அன்னிப்பி தேவனே இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எல்லா அழிவிலிருந்து தேவனே பிதாவே, திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியிலிருந்து இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா, உங்களுடைய ஆவி ஆத்மா சரத்தை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க, உம்முடைய தேவதூதர்களை அனுப்பி இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா, ஒன்னு விடுதலை செய்யுங்க அப்பா, யுத்தங்களை ஓய பண்ணுங்க ஏசு ராஜாவே, நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்கள் அப்பா அவர் தேசத்துக்கும் மக்களுக்கும் அப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே, உம்முடைய சமூகம் தெப்புகளுக்கு முன் செல்வதாக, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு முன் தேவன் நம்முடைய சமூகம் முன் சொல்வதாக, தடைகளை நீக்கி போடுங்கள் அப்பா, ஓ கட்டுகள் அறுக்கப்படுவதாக இந்தவன், கிருப செய்யுங்க ஆவியானவரே, கிருப செய்யுங்க அப்பா அபிதாபி. அதே போல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் அப்பா, தற்கொலைக்கு போற வாலிப பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்க, ஓ சோர்வினாவி பலவீனத்தினாவி பயத்தினாவி உள்ள பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்கள் அப்பா அபிதாபி, ஓ நோய்கள் வியாதியோட பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்கள் அப்பா அபிதாபி என்றவன், தேவனே கட்டுக்கள் அடிமத்தின ஆவியில் இருந்து இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க அப்பா பிதா, எல்லா மாம்ச கிரிகள் பிசாசன் கிரிகள் உலக கிரிகள் எல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, ஆவியானவரே மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என் தேவனே, இந்த பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லாகும், நீங்க கட்ட நிற்கும் என் தேவனே பிதாவே, கிருப செய்யுங்க இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்க, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை என்னுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதியுங்கள் ஐயா இயேசு ராஜா, பச்சபாதம் இல்லாத தேவனே கிருப செய்யுங்க அப்பா பிதாவே, உம்முடைய சத்திய வார்த்தை பூமியுள்ள வாலிப பிள்ளைகள் அனைவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக, உம்முடைய சுவிசேஷம் போதிக்கப்படுதவனே கிருப செய்யுங்க இந்த பிள்ளைகளுக்கு, நன்றி ராஜாவே. அறுப்பு மீதி வேலையாட்களோ சொற்பம் என்று சொன்னீங்க தேவனே, தேவனே இந்த பிள்ளைகளை ஆதாயப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக, உம்முடைய பிள்ளைகளை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சிக்க கிருப செய்யும், வார்த்தை அனுப்பி இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்க அப்பா பிதா, நன்றி என் தேவனே சோசம் ஐயா, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் ராஜா, பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவி, ஆசீர்வதிங்க தேவனே பிதா, ஓ நன்றி என் தேவனே சோசம், அதே போல தேவன் இந்த பிறந்த நாள் உள்ள அந்த இறைநாள் மகளை புறப்படும் அப்பா பிதாவே, சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் ஆவிய ஊற்றுங்க, ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க, இசாயா 46:3-4 வசனத்தின் படி அப்பா பிதாவே, தாயின் கற்பத்திலே தெரிந்தெடுத்த தேவனே, இம்மட்டம் பாதுகாத்தவரே, தாங்கி நீங்கள் அப்பா, ஏந்து நீங்கள் தப்பிவித்தீங்கள், தொடர்ந்தும் தப்பிவியுங்கள், ஆசீர்வதியுங்க, உன்னுடைய ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருந்து சொன்ன அந்த வார்த்தையின்படி அப்பா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், இந்த மகளை ஆசீர்வதியும், சந்ததி ஆசீர்வதியும், அதே போல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க அப்பா பிதா,
4: நீங்கள் ஆசீர்வதிக்கிறதவனப்பா பிதாவே, சந்ததிகள் சந்தானத்தை ஆசீர்வதியுங்கப்பா, கைட்டு விசேர வேலைகளை ஆசீர்வதியுங்கள், நோய்களை சுகப்படுத்துங்க, வார்த்தை அன்னிப்பிதவனே நோய்களை சுகப்படுத்துங்கப்பா, கட்டுகள் இருந்து விடுதலை செய்யுங்கள் ஆவியானவரே. நன்றி அப்பா பிதாவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அதே போல் தேவனே இந்த ஊழியத்தினத்தில் ஆசீர்வதியுங்கப்பா, இந்த ஊழியம் பலகி பெரிய கிருப செய்யுங்கள் அப்பா, இந்த ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்க இயேசு ராஜாவே, இந்த ஊழியத்தின் மூலமாய் கடந்து போற உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆசீர்வதிங்க தேவனே பிதாவே, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. புறப்படுங்கள், கணவனை புறப்படும், ரெண்டு பிள்ளைகளை புறப்படும், செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா, வெளிப்பாடுகளை கொடுங்க, மறைபொருட்களை வெளிப்படுத்துங்கள் ஆவியானவரே, தீர்க்கசிந்த ஆவியினாலே நிரப்புங்க, வரப்போற காரியங்களை பரிசுத்த ஆவியானவரே போதியுங்க, வெளிப்படுத்துங்கள் அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் யாவையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே.
5: உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்,
4: ஆமீன், ஆமீன். உங்கள் அனைவரோடும் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக.
5: நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். நீங்கள் கர்த்தருடைய வலது கரம் தான் எல்லாரையும் ரட்சிக்கிறது. ஆகவே அவருடைய வலது கரம் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நீராய் நீட்டப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்கள். அடுத்தோடு என்னுடைய மகன் இன்றைக்கு வருகிறார், ஆனால் பின்னேரம் அதிகமான காத்து மழையுமாய் இருக்கும் என்று சொல்லி எங்களுடைய காலநிலை சொல்லுகிறது. அதுக்காக நீங்க கொஞ்சம் ஜபித்துக் கொள்ளுங்கள்.
6: ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே, ஹாலலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, மக்க நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் அப்பா. அப்பா இந்த அற்புதமான ஜெப வேலைக்காய் மக்க நன்றிகள் எடுக்கிறோம் கர்த்தாவே. கர்த்த பெரிய காரியங்களை செய்கிறபடியால் ஆண்டவரே மக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒரு நாளும் வருவாமல் எங்களை ஆண்டவரே கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் அப்பா. ஹாலலூயா, ஹாலலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே என் தேவனாகி கர்த்தர் நீ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலலூயா, ஸ்தோத்ரம் அப்பா. இந்த வேளையில் கொடுக்கத்தாவே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தி ஆண்டவரை மொட்டமாய் காத்த தேவன் இனியும் கூட காத்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, வாலிப பிள்ளைகளும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு ஆண்டவரை ஏற்ற பிள்ளைகளாய் ஆண்டவரை அவர்கள் இருக்க, அவர்கள் நடக்க அப்பா அவர்கள் ஆண்டவரை வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். சாத்தான் வலையிலே ஆண்டவரை சிக்குண்டு ஆண்டவரை இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை அப்பா உலகத்தை தேடி போகாதபடிக்கு கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவர் பரிசுத்தமும் உண்மையும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை இழோடு கூட இடைப்படுகிறவரும் இன்றும் என்றும் ஜீவிக்கிற சதா காலங்களிலும் ஜீவிக்கிறதான தேவனாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்களாக மாற்றுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீங்க துணையாக இருந்து வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். தேவனாக கர்த்தர் எல்லா காரியங்களையும் நீர் ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் வளரக்கூடாதபடிக்கு, இந்த பிள்ளைகள் உயரக்கூடாதபடிக்கு, இந்த பிள்ளைகள் நல்ல விதமாக படிக்க கூடாதபடிக்கு முடக்கிற எல்லா விதமான பொல்லாத அசுத்த ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் கடிந்து கொள்கிறோங்க தாவே. இந்த பிள்ளைகள் எல்லாம் உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே உண்மை நேர்மையா நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் நீர் அறிய ஆண்டவரே அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் உருவாக்கும்படி ஆயிச்சபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உங்க கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே அருமையான ஆண்டவரே அப்பா ஜனட் மக்களுடைய மகன் ஆண்டவரை வேலை செய்கிறதான இடத்திலே ஆண்டவரே அப்பா இந்த நாட்களிலே கனத்த மழையும் புயலும் காற்றுமாய் ஆண்டவரே வருகிறதான ஆண்டவரே அந்த சூழ்நிலை ஆண்டவரை வெதர் ரிப்போர்ட் ஆண்டவரை சொல்லுகிறபடியா கர்த்தர் தாமே ஆண்டவரே மகன் வாழுகிறதான அந்த இடத்திலே எந்த விதமான சேதாரங்கள் வராதபடிக்கு ஆண்டவரை நீ பாதுகாத்து கொண்டு வழிநடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். கர்த்தர் அபிரஹாம் ஆண்டவரே இடத்திலே ஆண்டவரே கேட்டீர ஆண்டவரே ஒரு மனிதன் அந்த தேசத்தில் இருந்து அந்த நாட்டை அழிப்பீரோ என்று கேட்டீரே ஆண்டவரே. அதற்கு ஆண்டவரே அவர் இல்லை என்று சொன்னாரே. அது போல ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அந்த இடத்திலே வாழறதா அந்த இடத்தில் ஆண்டவரே வேலை செய்கிறதான அந்த இடத்தில் ஆண்டவரே தேவன் அந்த பிள்ளைகளோடு இருந்து பாதுகாத்து வழி நடத்தும்படியா செபிக்கிறோம். அந்த பிளைட்ல போகும்பொழுது ஆண்டவரே எந்த விதமான சேதாரங்கள் அதபடிக்கு அப்பா அவர்கள் பறந்து செல்லுகிறதான வேலையில அவர்களுக்கு முன்னும் பின்னுமாய் தேவ பட்டாளங்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சேமமாய் சென்று சேர கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தராகிய தேவன் நம்மை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் துணையா இருக்கிற தேவன். இந்த வேளையில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தை ஏற்ற நேரத்தை எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அந்த பிள்ளையின் நேரத்திலும் ஆண்டவரே எதாவது ஓட்டுகிறதான ஆண்டவரே பைலட்கள் நேரத்திலும் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே அந்த பைலட்டோடு கூட இருந்து ஆண்டவரே அதை நல்ல விதமாய் இயக்கவும் கொண்டு ஆண்டவரே சுகபத்திரமாய் சேரவும் கர்த்தராகிய தேவன் நீர் ஆண்டவரை முன்னே நின்று வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. ஜபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்களை ஆண்டவரே என் தேவனுடைய கரம் ஆண்டவரே வலது கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் ஆண்டவரே ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உமது வலது கரம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தாங்கட்டும். உம்முடைய வலது கரத்தினால் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை ஆண்டவரே எடுத்து உம்முடைய ஊழியத்துக்கு உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று பயன்படுத்துங்கப்பா. அப்படியா என் தேவனாகி கர்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை கரத்தினால் தாங்கி ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அப்பா அப்படியா ஆண்டவரே நீ ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய ஆண்டவரே கரத்தினால் வலது கரத்தினால் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். யாக்கோபை பார்க்கிறோம் ஆண்டவரே வலது கரத்தினால் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். அதே நேரத்தில் மோசேயா வலது கரத்தினால் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். அது போல ஆண்டவரே அவர்களுக்கு ஆட்டிலும் பெரியவர் ஆண்டவரே உம்முடைய கரம் அந்த வாலிப பிள்ளைகளோடு கொடுத்து அப்பா அவர்களை ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உமக்காக எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியாய் கூட இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா அருமையான சங்கமம் ஊடகத்தின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகன் ஆண்டவரே லிஸ்லி சகோதரர் இதை நடத்துகிறதான மகனுக்கு நீங்க துணையாயிருங்க. அவர்கள் வீட்டில் ஒருவேளை வாலிப பிள்ளைகள் இருந்தால் உமது வலது கரத்தினால் அவர்களை ஆசீர்வதிங்க. அதே போல ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரே அப்பா ஜெபிக்க ஆண்டவரே காத்திருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் வாலிப பிள்ளைகள் மேல் உமது வலது கரத்தினால் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் எல்லாம் எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த ஜப வேளையை தொகுத்து வழங்குறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் அவருடைய இரண்டு வாலிப பிள்ளைகளையும் உடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிங்க. இவர்கள் உமக்காக ஓடுகிறத நீ அறிந்திருக்கிறேன். கர்த்தர் அதுக்கு ஏற்ற பலனை தந்து வழிநடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். அவருடைய மகளையும் மகனையும் அப்பா உம்முடைய வலது கரத்தினால் அந்த பிள்ளைகளே வா ஆசீர்வதித்து அந்த வலது கரத்தினால் இந்த பிள்ளைகளை தாங்குங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு எல்லா வழியிலும் நீங்க துணையாயிருங்க. தேவனாகி கர்த்தர் அப்படியே இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அப்பா வழிநடத்தும்படியாள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் கைவிட்டு செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் ஆமேன் பிரைசலோ எங்களுடைய குடும்பங்கள்ல இந்த வந்து ஜெபிக்கிற குடும்பங்கள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய முன்னேற்றங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அங்கு திருமண வயதில இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை தேவன் சந்திக்கும்படி நீங்க சொல்லுங்க.
7: ஹாலேலூயா. சோத்திரப்பா ஸ்தோத்திரம் சோத்திரம் துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நர்மையான நாளுக்காய் உமக்கு நன்றி ராஜா. கர்த்தர் தாமே மட்டுமா உமது வல்லமையான கரத்திலே எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம். இந்த நாளிலே கூட ஒவ்வொரு நாளிலும் உமது கிருபை நாளில் எங்களை நிரப்புறதுக்காக உமக்கு சூத்திரப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி வழிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. உமக்கு சூத்திரம். இந்த வேலையிலே கூட நாங்கள் ஒரே குடும்பத்தின் தகப்பனுடைய பிள்ளைகளாக நாங்கள் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த நாளிலே வாலிபர்களுக்காக ஜெபிக்கின்ற வேலையிலே வாலிப ஆண் பெண்களின் வாழ்வாதாரங்கள் எல்லாவற்றையும் தேவன் தாமே ஆசிர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம். இப்போது கூட கர்த்தாவே எங்களுடைய எல்லா குடும்பம் அதாவது சங்கமம் குடும்பங்கள் எல்லோரையுமா எமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. குடும்பங்களின் காரியங்கள் எல்லாவற்றையும் தேவரீர் நீர் பொறுப்பெடுங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் இந்த வருடம் முழுதும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தெய்வம் நீங்க அளவில்லாமல் ஆசிர்வதித்து பெருக செய்யுங்கப்பா. எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக கூட ஜெபிக்கணும் அப்பா. உமக்கு சூத்திர அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் செய்கிற வேலைகள் வியாபாரங்கள் எல்லாவற்றையும் அமோகமாய் நீர் ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் காண கர்த்தராகிய தேவன் நீர் பொறுப்பெடுப்பீராக அப்பா. இந்த பிள்ளைகளுடைய படிப்பு இந்தவரே அவர்களுடைய வாழ்க்கை திருமணம் அவர்கள் செய்கிற வேலைகள் வருமானங்கள் எல்லாவற்றையும் ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களுடைய திருமண நாளில் நாட்களை கூட தேவன் நீங்க முன்குறீங்கப்பா. தன் இஷ்டம் போல் இல்லாதபடிக்கு உமது சித்தத்தின்படி பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை ஏற்ற நாளிலே கொடுத்து தேவன் தாமே நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் அப்படியப்பா. இந்த நாள்ல அநேக பிள்ளைகளுடைய காரியங்களிலே ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் உண்டு தகப்பனே. வீடுகளில் இருக்கிறதான திருமணங்கள் இன்னுமா அவர் ஃபங்க்ஷன்ஸ் போன்ற காரியங்கள் குடும்பங்களிலே அநேகமா இருக்கிறபடினாலே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தேவைகள் உண்டு தகப்பனே. எல்லா தேவைகளையும் தேவன் நீர் வானத்து பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாத படிக்கு நீர் ஆசிர்வதிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. ஒருவேளை குடும்பங்களிலே சுகவீனங்களா இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீ உமது வார்த்தைகளை அனுப்பி அவர்களுடைய வியாதியை நீ சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம். அப்படியாக தேவன் தாமே பிள்ளைகளுடைய எல்லா குடும்பத்தின் காரியங்கள் வேலைகள் ஆண்டவரே இன்னுமா அப்பா அதிகமான போக்கு வரவு காரியங்கள் யாவற்றையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்துவேன் என்ற வார்த்தையின்படி குடும்பங்களை எல்லாவற்றையும் தேவன் நீர் ஆசீர்வதித்து காரியங்களை எல்லாம் வாய்க்கு செய்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் உமிலே சுகித்திருந்து வாழ கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. சமாதானத்தின் தேவன் தாமே குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளிடுவீராக தகப்பனே. அப்படியாக இந்த சங்கமம் குடும்பத்திலே வந்து சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே பேர் பேராய் சொல்லி உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் அளவில்லாமல் ஆசிர்வதித்து குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தப்பா. கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளின் கண்ணீர் எல்லாம் துடைத்து ஆனந்த கண்ணீரை கொடுத்து ஆசிர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம். தேவரீர் நீர் அப்படியே குடும்பங்களிலே காணப்படுகிறதான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் தாமே நீர் சந்தித்து அவர்களோடு இருந்து நீர் ஆசிர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் உமது ஆசிர்வாத கரம் நீட்டி அமர்ந்து அவர்களை ஆசிர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவர் நீர் பெரியவராயிருந்து கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தின் காரியத்திலும் காரியங்கள் நடக்கிற விஷயத்திலும் அப்பா நீர் அவர்களை ஆசிர்வதித்து பெருக செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் காண ஆண்டவர் தாமே கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுடைய வியாபாரங்கள் படிப்பு வேலைகள் யாவற்றையும் அப்பா ஆயிரம் மடங்கு ஆசிர்வதித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவன்களையும் தலைவிகளையும் அப்பா அப்படியாக பிள்ளைகளையும் அப்பா பேர் பேராய் சொல்லி உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் அந்த குடும்பத்தை பார்க்கிறவர்கள் மற்றவர்களும் எல்லோரும் ரட்சிக்கப்பட இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த குடும்பங்களை எல்லாவற்றையும் இரத்த கோட்டையில் அக்கினி கோட்டையில மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எந்த சைத்தானும் குடும்பங்கள் மேல கண் போடாத படிக்கிருக்க பரிசுத்தாவின் அக்னி கோட்டையிலும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்த கோட்டையிலும் குடும்பங்களை மூடும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்படியாக வீடுகளில் இருக்குதானே எண்ணெய் அப்பம் மாவு தண்ணீர் உப்பு எல்லாவற்றையும் தேவரீர் நீர் ஆசிர்வதித்து பெருக செய்யுங்க.
1: அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு விசை கூட சங்கம ஊடகத்தை முத கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தன்னை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்டி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார் யாவரையுமாய் தேவன் நீங்க ஆசிர்வதிங்க தகப்பனே. உமக்கு சூத்திரம். அவர்கள் செய்கிற காரியம் எல்லாவற்றிலும் கிருபை இருக்கட்டும் அப்பா. அப்படியே கூட ஏசப்பா இந்த ஜப கூட்டத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும், மகளுடைய கணவனையும், மகனையும், மகளையும் ஆசிர்வதிங்க. மகனுடைய அப்பா டிராவல்ல உமது கரம் இருக்கட்டும் அப்பா. நல்லபடியா வீடு வந்து சேர தேவ தூதர் பாளையம் இறங்கும்படியாக ஒப்பு கொடுக்கிற தகப்பனி. அப்படியே கூட ஏசப்பா இணைந்து பணி புரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசிர்வதிங்க ராஜா. இன்னுமா ஜபித்த யாவருக்கா நன்றி. அவர்கள் குடும்பங்களே ஆசிர்வதித்து பிறகு செய்யுங்க. இனி ஜபிக்க வருகிறதான பிள்ளைகளின் காரியங்களிலே கூட திருக்கரம் இருக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கண்ண மகிமை உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென்.
8: ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர், உங்களோடு கூட இருந்து உங்கள் ஊழியங்களோடு கூட இருந்து சகலத்திலும் இதுவாய் ஆரோக்கிய பலன் தந்து நடத்துவாராக. ஆமேன்.
1: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராங்க.
8: நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலோ. சிஸ்டர், எங்கும் இருக்கிற எங்கள் தமிழ் இனத்தின் பிள்ளைகள், வாலிப ஜுவதிகள் எல்லாரும் ரட்சிப்பை காண கத்தர் உதவி செய்யணும். ஏனென்றால் ஒரு எங்களுடைய இனத்திலே ஒருவன் ஒரு பிள்ளையை செய்தால் அந்த இனத்துக்கே அது இகழ்ச்சியா போகும். ஆகவே அப்படி அந்த இகழ்ச்சி என் மேல் வராதபடி எங்கள் தமிழினத்தின் வாலிப ஜுவதிகள் ஒரு மகிமையை காண கத்தர் உதவி செய்யணும் என்று நீங்க ஜெபத்திலே வழி நடத்து.
9: அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோதரம் ஆண்டவரே, சோதரம் தந்தையப்பா, தந்தையே இம்மட்டு நேரம் நீங்கள் நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றியப்பா. தந்தையே இவ்வளவு நேரத்துக்கே அப்பா நான் ஏதாவது அறியாமல் பிள்ளைகள் செய்திருந்தா தந்தையே ஒரு விசே என்ன மன்னித்து கழுவி சுத்தி அறியுங்கப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் தந்தையின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. தந்தையப்பா தமிழர் என்று சொல்லி குரல் கொடுத்து இருக்கிற தேச எல்லா தேசத்திலும் அப்பா, தமிழ் இனத்தில இருக்கிற வாலிபர்களை அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிற அப்பா. ஆண்டவரேயப்பா இந்த வாலிபர்கள் அப்பா தகப்பனை தனித்து செயல்படாத படிக்கப்பா. தகப்பனே தாய் தந்தையர்களின் ஆலோசனையை கேட்டு நடக்கவும் கட்டளைக்கு கீழ்படிந்து நடக்கிற பிள்ளைகளாகவும் தந்தையப்பா சத்தியத்தை அறிவார்கள். சத்திய அவர்களை விடுதலையா கட்டுக்கும் அப்பா. தந்தையப்பா வாலிபன் எதனால் சுத்தமாவான்? தந்தையின் வார்த்தையினாலே அப்பா. நீங்கள் வார்த்தைகளை அனுப்பியப்பா ஒவ்வொரு வாலிபர்களின் இருதயத்துல நீங்கள் பேசுங்க தந்தையப்பா. பிதாவே வாலிபர்கள் அப்பா தகப்பனே தாய் தந்தையருக்கு கட்டைப்பட்டு நடக்கவும் அப்பா. தகப்பனேப்பா படிக்கிற இடத்திலே அப்பா ஆசிரியர்கள் அங்க எதை செய்ய சொல்றார்களோ அதைக்கு கீழ்படிந்து நடக்கவும் அப்பா. இந்த தேசத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். எங்களுக்கு பின்னாக வருகின்ற சந்ததி எங்களை பார்த்து ஒழுக்கமுள்ள சமுதாயங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் அப்பா அவர்கள் நினைவில் வைத்துக் கொண்டு தந்தையின் பாதத்தை தந்தையின் பைபிளை சுமந்து சென்று உலகம் முழுவதும் ஊழியம் செய்யத்தக்கதான பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றுங்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் தொடுங்கப்பா. பிதாவே நீங்கள் வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரேப்பா கீழ்படிய ராவிய கொடுங்கப்பா. கட்டளைக்கு கீழ்படுகின்ற ராவிய ஊற்றுங்க தந்தைய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா. ஆண்டவரே முரட்டாட்டங்கள், பிடிவாதங்கள், தகப்பனை மூர்த்தத்தனத்தின் ஆவிகள் எல்லா ஆவிகளும் வாலிப பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே அப்பா. தகப்பனே அப்பா பிள்ளைகள் எப்பொழுதும் அப்பா எங்களை நாங்கள் சரியாக இருக்கணும். ஒரு குடும்பத்திலே அப்பா 5 பிள்ளைகள் என்றால் 5 பேரும் 5 திசையில் இருக்காத படிக்கப்பா. எல்லா பிள்ளைகளும் ஒரே இடத்துல ஒரே கோட்டில ஒரே மாதிரி இருக்க கிருப செய்யுங்க தந்தையப்பா. ஆண்டவரே அப்பா குடும்பத்து குடும்பம் வந்து ரட்சிப்புக்குள் வந்தால் தானப்பா தகப்பனே இந்த தேசமே ரட்சிப்புக்குள் வந்தது போல குடும்பம் முதலாவது ரட்சிப்புக்குள் வரும்படியாச்சு வைக்கிறனப்பா. தந்தை உங்கள் வார்த்தையை அனுப்பிய ஒவ்வொரு பிள்ளைகளே நீங்களப்பா வெல்லப்படுத்துங்கப்பா. ஆவியா ஆவிக்குள்ளாக நிறைந்து அப்பாவின் பாதத்தை பற்றி பிடிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றுங்க அப்பா. குட்டி சாமுவேல் அப்பா, சாமுவேலோட நீங்கள் பேசினீங்களே அப்பா, அப்பனை அடியேன் இருக்கிறேன் சொல்லு என்று கேட்டது போல இந்த பிள்ளைகளும் அப்பா ஒவ்வொரு வாலிபர்களும் அப்படியே இருக்க கிருப செய்யுங்க அப்பா. உங்கள் ஆவிகளை ஊற்றுங்க அப்பா, நீங்கள் வாலிபர்களோடு பேசுங்க, கரம் பிடித்து நடத்துங்க அப்பா. அப்பா போக்கிலும் பரத்திலும் கூட இருங்க அப்பா. அனைத்து வாலிபர்களையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
10: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு சோதரன் நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து சகலதிலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராதா.
9: ஆமேன்.
10: ஆமீன். நான் தொடக்கத்திருந்த முடிவரை ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி தந்தார். எங்கள் ஜெபத்தை கேட்டார். வாலிபர் மத்தியிலே ஒரு மாற்றங்களை கொடுத்து அங்கு வாலிபரை எழுப்புதலுக்கு நீராய் நடத்த போற எங்கள் தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லி தொடக்கத்தின் நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, எங்கே நாளும் வாலிபர் ஜுவதிகளுக்காய் நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே. எங்கள் தேசங்களில் இருக்கிற வாலிபர் ஜுவதிகள் ஆண்டவரே, எங்கள் தமிழின வாலிபர் ஜுவதிகள் கத்தாவே, என் தேவாவியானவரே, தேச மக்கள் மத்தியிலே இருக்கிற வாலிப ஜுவதிகள், இந்த யுத்த தேசங்கள்ல ரத்தங்களை சிந்தி கொண்டிருக்கிற அந்த வாலிப ஜுவதிகள் கர்த்தாவே, சிந்த வைக்கிற பொல்லாத ஆவிகள் ஆண்டவரே, ரத்தங்களை குடிக்க நினைக்கிற ஆவிகள் ஆண்டவரே, இவைகளில் இருந்து எங்கள் வாலிப ஜுவதிகளை ஆண்டவரே விட்டுதலையாக்கும் விடுவியும் கர்த்தாவே. சங்க வானொலியிலே ஆண்டவரை ஜெபிக்க வருகிற பிள்ளைகள், ஊழியம் செய்கிற பிள்ளைகள் மத்தியிலே இருக்கிற வாலிப ஜுவதிகளை கர்த்தாவே நீ கண்ணோக்கி பாரு கர்த்தாவே. அவர்களுக்கு என்னென்ன தேவையோ ஆண்டவர், என்னென்ன வாஞ்சு, என்னென்ன குறைவுகளோ, என்னென்ன நிறைவுகளோ கத்தாவே, எல்லாவற்றையும் நீ கணக்குற தேவன் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் பேர் பேரா, குடும்பம் குடும்பமா, சந்ததி சந்ததியா சந்திக்க வல்லவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. ரட்சிப்பு உம்முடையது கத்தாவே, உம்முடைய வலது கரம் ரட்சிக்கும் ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் கத்தாவே, இடது கரத்திலே ஆண்டவரே செல்வமும் ஐஸ்வர்யம் இருக்கன்னு சொல்லி இருக்கிறீங்களே கத்தாவே. உம்முடைய கரமங்களை நடத்தட்டும் ஐயா. என்னுடைய நாளை பொறுப்பேனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ கூட இருந்து பிள்ளைகளோடு கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்தும் ஐயா. ஆசீர்வதியும் கத்தாவே ஆண்டவரே, தரிசனங்கள் கத்தாவே இன்னும் ஆண்டவரே பல்கி பெருக செய்வீராக. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே ஆண்டவரே. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், சபைகளை நடத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆண்டவரே அபிஷேக ஆராதனையிலே வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரே நீர் ஆசீர்வதித்து கத்தாவே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் நடத்தி கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம், இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சகலதே நீர் தாங்கி தப்பிவித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதி கனமாகிமே உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.
11: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சௌரி ஜனத்தவர்களையும் அதே வேளையிலே, அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே, எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்த ஒருவரையும் அதே வேளையிலே, எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒருவரையும் அதே வேளையிலே, இணைந்து ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அவர்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக, உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாரா என்று கத்துடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான நிகழ்ச்சியில் கூட கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாரா. கத்துடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்துடைய நாமத்தை உயர்த்தி கத்தரை வழி நடத்த, கத்தர் நாமத்தை உயர்த்த அவருடைய ஜபங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்துடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி நிகழ்ச்சியிலே நாளை நாளிலே அபிஷேக ஆராதனை சந்திப்போம். ஞாயிற்றுக்கிழமையும் சந்திப்போம், அதே திங்கட்கிழமை சந்திப்போம். வாரத்தின் முதன் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் ஓய்வு நாள் அல்ல, ஓய்வு நாள் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதன் நாள் சபையிலே காணப்படுகின்ற நாள். அந்த நாளிலே உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. கத்தடைய கரத்திலே ஒப்புவிப்போம். சபைக்கு செல்லுகின்ற பொழுதும் அங்கும் வார்த்தைகளை பெற்று உற்சாகத்துடன் அடுத்த வாரத்தில் ஊழியங்கள் செய்யத்தக்கதாக அந்த ஆராதனைகள், துதிகள், ஜபங்கள், வார்த்தைகள் வழி நடத்தப்பட கத்தர் உதவி செய்வாராக. கத்தடி கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். குட் பிளஸ் யூ ஆல். ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் ஜெப வழியிலே கடந்து சென்றோம். கத்தர்தாமே உள்ள ஒருவருடனும் கூட இருந்து ஆசிர்வத்து கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நாளைய நாளுக்கான ஆராதனை கடந்து செல்ல இருக்கிறோம். வேத வாசிப்புடாக கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கருத்திலே போய்ப்போம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம். கத்தருடைய கருத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.

ஒன்று சாமுவேல் 16 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொண்டு போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடை கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லேஹேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானந்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபிநதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே, சூரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சவுக்கியம் உண்டாகும் என்றார்கள். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன்,

தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். சவுல் ஈசாயின் இடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க. ஏசாயா 60 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏபாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். கேதாரின் ஆடுகளெல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். மேகத்தைப் போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? தீவுகள் எனக்கு காத்திருக்கும். அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோட கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர்க்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்சீஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும். அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாறு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்லுவார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலை உண்டு கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டக்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராய்

0: நான் ஏற்ற காலத்தில்.
1: மத்தேயு 5 அதிகாரம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்த்து தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றை ஆகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கு மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நகரத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலதுகை உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நகரத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபசாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபசாரம் செய்கிறவனாயிருப்பான். அன்றியும் பொய்யாணையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல

0: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை, ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, உங்கள் ஆவியினால் பாருங்கள். ஆரம்ப வசனமாக 2 கொரிந்தியர் 4:17-18 பார்ப்போம். வசனம் 17 முதலாம் பகுதியையும் 18 பார்ப்போம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஹல்லேலூயா. தேவன் நீங்கள் உங்கள் இயற்கையான கண்களால் மட்டுமல்ல, உங்கள் ஆவியின் கண்களாலும் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆவியினால் பார்ப்பது என்பது தேவன் பார்ப்பது போல் பார்ப்பதாகும். உங்கள் கண்கள் காண்பதை விட தேவனுடைய வார்த்தை சொல்வதை விசுவாசிப்பதே அதற்கான அர்த்தம். வேதாகமத்தில் தீர்க்கதரிசியான எலிஷா அப்படித்தான் செய்தார். அவர் தங்கியிருந்த நகரத்தை சீரியாவின் படை சூழ்ந்த போதும் அவர் பயப்படவில்லை. ஏனெனில் அவரோடு இருந்தவர்கள் எதிரியின் படையை விட அதிகம் என்பதை அவர் ஆவியில் கண்டார். அதன் விளைவாக அவர் வெற்றியை பெற்றார். இது 2 ராஜாக்கள் 6:16-18 உள்ளன. தேவனுடைய வாய் பயத்திற்கும் எந்த சவாலுக்கும் அப்பால் பார்க்க உங்களுக்கு உதவுகிறது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை அது காட்டுகிறது. நீங்கள் பலமுள்ளவர்கள், அன்புக்குரியவர்கள், வெற்றியாளர்கள். ஹல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய வார்த்தையை படிப்பதில் நேரத்தை செலவிடுங்கள். அது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை மட்டுமல்ல, எந்த கடினமான காரியத்தையும் தைரியமாக எதிர்கொள்ள உங்கள் விசுவாசத்தையும் அது வளர்க்கும். நாங்கள் இன்னும் வசனத்தை பார்ப்போம். 2 பேதுரு 1:3, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தை என்னுள் உயிரோடும் வல்லமையோடும் செயல்படுகிறது. ஆகையால் நான் தெய்வீக சுகத்தில் நடக்கிறேன். நான் பலமுள்ளவள் அல்லது பலமுள்ளவன், நான் ஞானமுள்ளவன் அல்லது ஞானமுள்ளவள். நான் ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் வளர்ந்து விசுவாசத்தில் நிரம்புகிறேன். தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்களிடத்தில் வந்தோம். ராஜா, நீங்கள் தந்த இந்த அழகான வசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்றைய நாளிலிருந்து அப்பா கேட்பவர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ஆசீர்வதிங்க. அவர்களை உங்கள் வசனத்தில் தியானமாயிருந்து என் அன்பு ராஜாவே, அப்பா நீங்கள் அவர்களை எந்த வழியில் நடத்த விரும்புகிறீர்களோ அதன்படி நடந்து உங்கள் வார்த்தை சொல்வதன் முழு ஆண்டவரே பிம்பமாக அவர்கள் மாற அவர்களுக்கு உதவி செய்யுங்க. ராஜா கூட இருங்க, வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க. அவர்கள் ஜெபம் ஒவ்வொன்றுக்கும் என் அன்பு அப்பாவே உங்கள் நாமத்தினால் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீங்கள் இன்றைய நாளில் பதில் தருவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Thursday, 2nd of July 2026, and the topic for today is See from Your Spirit. The opening scripture is taken from 2 Corinthians 4:18. While we do not look at the things which are seen, but at the things which are not seen. For the things which are seen are temporary, but the things which are not seen are eternal. God wants you to also see with the eyes of your spirit, not just with your physical eyes. Seeing by the Spirit means seeing the way God sees. It is choosing to believe what God's word says rather than what your eyes see around you. That's exactly what Prophet Elisha did in the Bible. When the Syrian army surrounded the city where he was staying, he was calm because he saw in the spirit that those who were with him were more than the army. And with that, he won against them. This is in 2 Kings 6, verses 16 to 18. God's word all helps you to see beyond fear or any challenge. It shows you who you are in Christ, strong, loved, and victorious. So spend time studying God's word. It will not only show you who you are in Christ, but also help you grow your faith to face any difficult task boldly. Hallelujah. Let's look at another scripture from 2 Peter 1 verse 3. According as his divine power hath given unto us all things that pertain unto life and godliness through the knowledge of him that hath called us to glory and virtue. Hallelujah. Please repeat this after me. God's word is alive and at work in me. Therefore, I walk in divine health. I am strong, wise, and I grow better every day and full of faith. Glory to God. Hallelujah. Let's pray. Father God, in the name of Jesus, thank you for this beautiful word that you gave us today and reminded us who we are in you, Lord Jesus. We are the product of the word of God. Lord, today help us, help everyone who is listening, Lord, from today on, let them meditate on the word and become the best version of who you have made them to be. Thank you, Lord Jesus, for answering our prayers all the time. Bless them, guide them, protect them. In the mighty name of Jesus we prayed. Amen. God bless you all. See you tomorrow.
1: Recording stopped. Recording in progress.
2: பிரியமானவர்களே, இன்றைய நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புத்தகம் 59 அதிகாரம் 19 வசனம். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு வலிமை கொடியேற்றுவார். கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த கர்த்தருடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை

அவன் வாழ்க்கையில் பல தேவைகளுக்காகவும் ஆசீர்வாதங்கள் நலன்களுக்காகவும் சுகத்திற்காகவும் அற்புதமான காலங்களுக்காகவும் நேரடியாக காத்திருப்பீர்கள். அதற்கான நேற்று

இது நடக்குமா முடியுமா என்று கேள்விகளுடன் எதிர்பார்ப்புகளுடன் கல்யாண உதயத்தோடு காத்திருப்பீர்களானால் இன்றைக்கு கத்து சொல்லவென்றா ஆச்சரியமாய் உங்கள் தேவைகளை நான் சந்திப்பேன் என்றும் எதிர்பார்த்திருக்கின்ற இடத்திலிருந்து நல்ல பதிலையும் எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல

சொல்கிறான். அப்பவே பரிசர் என்ற ஒரு கூட்டத்திற்கு தலைமை வகித்த கோவிலா போன்ற மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களை 40 நாள் வந்து வந்து பயன்படுத்தியும் வேண்டியான வார்த்தைகளை பேசியும் வந்திருந்தவனை தாவீது சந்திக்க நேரிடுகிறது. அப்போது கோலியாத்திற்கு நேராக புறப்பட்டு போய் சேனைகளின் கர்த்தராகிய நாமத்தின் பேரில் உன் இடத்தில் வருகிறேன் என்று சொல்லி இந்த இடமும் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக்கொண்டு

குருநாதத்தை போன்ற சூழ்நிலைகள் சோதனைகள் இருப்பதனால் கணக்கு தரம் என்ன செய்வதென்று தெரியாதவர்களாய் காணப்படுகிறாரா?

சுவாமியே, எப்படியெனில் கடவுளின் விசுவாசம் மழையை பெய்த்திடும் என்பது உறுதி. சிறிய கண்ணில் பெரிய தேவனை பார்த்தான். தேவன நம்பிக்கை முழுவதும் கர்த்தரின் பெயரில் இருந்தது. கண்ணில் சிறிய கண் தேவனின் நம்பிக்கையினால் விஸ்வரூபம் எடுத்தது. பெரிய கோலியாத்தை வீழ்த்தியது. உங்களின் எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளாக குரு

0: நீங்கள் காலிருந்து சந்திக்கின்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறியதாக தோன்றும். சூழ்நிலைகளையும் நீங்கள் எதிர்கொள்ளவும் முடியும், வெற்றி பெறவும் முடியும், வெற்றி பெறவும் முடியும். வார்த்தை விசுவாசங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். வரும் போல் சத்து வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென். இன்றைக்கு நான் வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்கள் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக நடித்து வைத்தார இயேசுவை அறியாமலும் விசுவாசங்களை நடத்தார்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியவர்கள் உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விரைவாகி ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் என்ற உங்களை ஆசீர்வதிப்பானாக. மறந்துவிடுகிறோம்.
1: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 3ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 வெள்ளிக்கிழமை காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை காத்திருக்கிற அன்புள்ளங்களை கர்த்தரும் முன்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் வேதத்தை ஆரம்பித்து எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீத புஸ்தகம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவரும் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். முதலாவதாக இந்த வார்த்தை சொல்லுகிற காரியம் கர்த்தருக்கு காத்திரு காத்திரு என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இரண்டாவதாக அங்கே சொல்லி முடிக்கிற காரியம் என்னவென்றால் திடமனதாய் காத்திரு என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாதாரணமாய் தேவனுக்காக காத்திருப்பது ஒரு சாதாரணமான காரியம். ஆனால் திட மனது என்றால் ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தோடு கர்த்தருடைய காரியத்துக்காக அந்த நாட்களிலே நாங்கள் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்முடைய இருதயத்தை இந்த நாட்களிலே ஸ்திரப்படுத்துவார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இந்த நாட்களில் இருக்க வேண்டும். வேதத்திலே பாருங்கள், இருதயத்தை குறித்து சொல்லுகிறது. இருதயத்தின் நிறைவால் வாய் பேசும். இருதயம் தான் காரியங்களை அங்கே இந்த நாட்களை நிர்ணயிக்கிறதாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஏனென்றால் இருதயம் ஒரு திருப்புள்ள இருதயமாக இந்த நாட்களில் இருக்கிறபடினால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்காக காத்திருந்து முதலாவது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா வேண்டாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த நாட்களை நீக்கி அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற வேளையிலே அவர் அந்த இருதயத்தை ஸ்திரப்படுத்தி இந்த நாட்களிலே அங்கே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்கள் நிமித்தம் நம்முடைய இருதயம் அதைத்தான் இந்த நாட்களே அனுதினமும் அங்கே நினைத்து கொண்டே இந்த நாட்களே இருக்கும். அப்படியாக அந்த காரியங்கள் செயல்படுகிற வேளையிலே, மூளைக்கு அந்த காரியங்கள் செல்லுகிற வேளையிலே, அந்த காரியத்தின் நிமித்தம் நாங்கள் சோர்வடைகிற வேளையிலே, நம்முடைய இருதயம் சோர்வடைந்து ஒரு காரியம் செய்ய முடியாதபடி நோய்வாய்ப்பட்டவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். சிலருடைய இழப்புகள், சிலருடைய காரியங்கள் இந்த நாட்களில், சில குடும்பத்தில் இந்த நாட்களில் சிலரை நோய்வாய்ப்படுத்தி இந்த நாட்களை நடத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் ஒரு மனுஷனுக்காக காத்திருக்கிறது அல்ல, கர்த்தருக்கு முதலாவது காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்முடைய இருதயத்தை இந்த நாட்களில் ஒரு திடமாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் இந்த நாட்களில் அந்த இருதயத்தை ஸ்திரப்படுத்தி அந்த இருதயத்தில் ஒரு திடத்தையும் பலத்தையும் இந்த நாட்களிலே தருவார். அந்த வேளையிலே தான் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதையும் தாங்கக்கூடியவர்களாயும் எதையும் சகிக்கக்கூடியவராகும் அவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியத்தை செய்யக்கூடியவர்களாயும் இந்த நாட்களில் இருப்போம் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனால் கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, முதலாவதாக கர்த்தருக்கு காத்திருங்கள், இரண்டாவதாக அவர் உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அதற்கு பின்பாக பாருங்கள், திடமனதாய் இந்த நாட்களில் நாங்கள் இருந்து அவருக்கு காத்திருக்க வேண்டும். நம்முடைய மனதை அங்கும் இங்குமாக அலைபாய விடக்கூடாது. ஒரே நிலைப்பாட்டிலே தைரியமாக இந்த நாட்களிலே கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார், கர்த்தர் என்னுடைய குடும்பத்திலே ஒரு இப்படிப்பட்ட காரியத்தை நடத்தி முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு நாங்கள் வாழுவோமா இருந்தால் இந்த நாட்களிலே கர்த்தர் அந்த காத்திருதலுக்குரிய பலனை இந்த நாட்களிலே அளிக்க இந்த நாட்களிலே வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக, இந்த வாக்கு தத்துவத்தின் ஊடாக அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்துவங்களை கேட்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்கள், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே இந்த நாட்களிலே தேவனுடைய காத்திருத்தல் இந்த நாட்களிலே வரும்படியாகவும் அவருடைய இருதயங்கள் இந்த நாட்களில் ஸ்திரப்படும்படியாகவும் ஜெபிக்கிறேன். உடைக்கப்பட்ட இருதயங்கள் இந்த வேளையிலே அங்கே சீராக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, பலவீனப்பட்டிருக்கிற இருதயங்கள் இந்த நாட்களில் பலப்படும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இந்த நாட்களில் இந்த வார்த்தைகள் ஊடாக பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஐயா கர்த்தாவே, உம்முடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு வீட்டிலும் தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை இறங்கி இந்த நாட்களிலே அந்த குடும்பங்களுக்குள்ளே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நடத்தும்படியாக முற்றுமுழுதாக உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபித்து நிற்கிறேன். நன்றி அப்பா. தேவரீர் இந்த வாக்குத்தத்தங்களை நீர் கொடுத்து தந்த கிருபைகளுக்காக சூத்திரமே. இந்த வாக்குத்தத்தங்கள் மூலமாய் ஜனங்களுக்குள்ளே ஒரு விடுதலையும் சமாதானமும் வரும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். இந்த வாக்குத்தத்தங்களை கேளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.

குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை, ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, உங்கள் ஆவியினால் பாருங்கள். ஆரம்ப வசனமாக 2 கொரிந்தியர் 4:17-18 பார்ப்போம். வசனம் 17:18 பார்ப்போம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஹல்லேலூயா. தேவன் நீங்கள் உங்கள் இயற்கையான கண்களால் மட்டுமல்ல, உங்கள் ஆவியின் கண்களாலும் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆவியினால் பார்ப்பது என்பது தேவன் பார்ப்பது போல் பார்ப்பதாகும். உங்கள் கண்கள் காண்பதை விட தேவனுடைய வார்த்தை சொல்வதை விசுவாசிப்பதே அதற்கான அர்த்தம். வேதாகமத்தில் தீர்க்கதரிசியான எலிஷா அப்படித்தான் செய்தார். அவர் தங்கியிருந்த நகரத்தை சீரியாவின் படை சூழ்ந்த போதும் அவர் பயப்படவில்லை. ஏனெனில் அவரோடு இருந்தவர்கள் எதிரியின் படையை விட அதிகம் என்பதை அவர் ஆவியில் கண்டார். அதன் விளைவாக அவர் வெற்றியை பெற்றார். இது 2 ராஜாக்கள் 6:16-18 உள்ளன. தேவனுடைய வார்த்தை பயத்திற்கும் எந்த சவாலுக்கும் அப்பால் பார்க்க உங்களுக்கு உதவுகிறது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை அது காட்டுகிறது. நீங்கள் பலமுள்ளவர்கள், அன்புக்குரியவர்கள், வெற்றியாளர்கள். ஹல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய வார்த்தையை படிப்பதில் நேரத்தை செலவிடுங்கள். அது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை மட்டுமல்ல, எந்த கடினமான காரியத்தையும் தைரியமாக எதிர்கொள்ள உங்கள் விசுவாசத்தையும் அது வளர்க்கும். நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். 2 பேதுரு 1:3, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தை என்னுள் உயிரோடும் வல்லமையோடும் செயல்படுகிறது. ஆகையால் நான் தெய்வீக சுகத்தில் நடக்கிறேன். நான் பலமுள்ளவள் அல்லது பலமுள்ளவன், நான் ஞானமுள்ளவன் அல்லது ஞானமுள்ளவள். நான் ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் வளர்ந்து விசுவாசத்தில் நிரம்புகிறேன். தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்களிடத்தில் வந்தோம். ராஜா, நீங்கள் தந்த இந்த அழகான வசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்றைய நாளிலிருந்து அப்பா கேட்பவர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ஆசீர்வதிங்க. அவர்களை உங்கள் வசனத்தில் தியானமாயிருந்து என் அன்பு ராஜாவே, அப்பா நீங்கள் அவர்களை எந்த வழியில் நடத்த விரும்புகிறீர்களோ அதன்படி நடந்து உங்கள் வார்த்தை சொல்வதன் முழு ஆண்டவரே விம்பமாக அவர்கள் மாற அவர்களுக்கு உதவி செய்யுங்க. ராஜா கூட இருங்க, வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க. அவர்கள் ஜெபம் ஒவ்வொன்றுக்கும் என் அன்பு அப்பாவே உங்கள் நாம ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீங்கள் இன்றைய நாளில் பதில் தருவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Thursday, 2nd of July 2026, and the topic for today is See from Your Spirit. The opening scripture is taken from 2 Corinthians 4:18. While we do not look at the things which are seen, but at the things which are not seen.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ஒன்று சாமுவேல் 18 அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக விட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவைப் போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000 தாவீது கொந்தது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல், தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருந்தான். தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாயிருந்தான். என் கை அல்ல, பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். சவுலின் குமாரத்தியாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகலாத்தியனாகிய ஆதரியேலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாய் இருந்தது. அவள் அவனுக்கு கண்ணியாய் இருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2 குமாரத்தியினால் இன்று எனக்கு மருமகனாவாய் என்றான். பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோடே இரகசியமாய் பேசி இதோ ராஜா உன்மேல் பிரியமாயிருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உம்மை சிநேகிக்கிறார்கள், இப்போதும் நீ ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான். சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா, நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றான். தாவீது இன்ன இன்னபடி சொன்னான் என்று சவுலின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது சவுல், ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழி வாங்க விருப்பமாய் இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விழ பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாயிருந்தது. அவன் ஊழியக்கார தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னபோது ராஜாவுக்கு மருமகனாகிறது தாவீதுக்கு பிரியமாயிருந்தது. அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனி தோள்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமனாகும்படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாளை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்தியாகிய மீகாளும் அவனை நேசித்தாள். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடுந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாயிருந்தான். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன்
1: ஏசாயா 62 அதிகாரம். சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் இரா முழுதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அதை சேர்த்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள். வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள். ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள். பாதையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள். அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் தடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடி கொல்லப்பட்டதென்றும்.
0: மத்தேயு 7 அதிகாரம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கனியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனும் அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் பொறியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போர்

கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். நீதிமொழிகள் 28, நீதிமொழிகள் 28 வசனம் 4 வாசிக்க கப்போம். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். வேத பிரமாணத்தை கைகொள்ளுகிறவர்களோ அவர்களோட போராடுகிறார்கள். மறுபடியும் வாசிப்போம். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். வேத பிரமாணத்தை கைகொள்ளுகிறவர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய வேதம். சொல்லுங்க, கர்த்தருடைய வேதம். செபிப்போம். பரலோகத்தில் நல்ல தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், தோத்திருக்கிறோம். விலையேறப்பட்டவருடைய வார்த்தைக்காய் நன்றி. சபை கூடி வருதலை ஆசீர்வதிக்கிற மக்கள் நன்றி. வந்திருக்கிற ஜனங்களுக்காக நன்றி. கர்த்தாவுடைய கர்த்தருடைய வேத புத்தகத்துக்காக நன்றி. கர்த்தாவு சகல பிரஸ்தாவத்தை பார்க்கலாம். இவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறீர்கள். மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் பிழைப்பாண்டு எழுதியிருக்கிறீர். தமது வார்த்தை அனுப்பி எங்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறீர். தமது வார்த்தை அனுப்பி எங்களை சுகமாக்குறீர். உடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம். நீர் பேசும். இயேசுவ நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்துக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதம் என்ற தலைப்பிலே நாம் ஒரு 10 காரியத்தை பார்க்க போறோம். கர்த்தருடைய வேதம், இந்த முதலாவதாக கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளுகிறவர்களும் கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளாதவர்களும் அப்படின்னு பார்க்க போறோம். ரெண்டு தரப்பினர் இருக்கார், ரெண்டு தேவன் இருக்கிறாரு. ஒன்னு பரலோக பிதாவாய் இயேசு, இன்னொன்னு சன்னங்களை மோசம் பார்க்கிற பிசாசு. உலகத்துல ரெண்டு சக்தி இருக்குது, ஒன்னு தேவ சக்தி, இன்னும் பிசாசின் சக்தி. அப்ப இன்னைக்கு முதல்ல என்ன பார்க்க போறோம், கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளாதவர்களும் கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளுகிறவர்களும் அப்படின்னு பார்க்க போறோம். அந்த வாசித்த வசனம் நீதிமொழிகள் 28:4. வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள். இதுல ரெண்டு பகுதியை பார்த்தா, கை கொள்ளாதவர்கள், வேத பிரமாணத்தை கை கொள்ளாதவர்கள், வேதத்தை நேசிக்காதவர்கள், வேத வசனத்தை வாசிக்காதவர்கள், வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் துன்மார்க்கரை புகழ்வார்கள், பாவிகளை புகழ்வார்கள், அக்கிரமத்தை புகழ்வார்கள், அநியாயத்தை புகழ்வார்கள், அரசியல்வாதிகளை புகழ்வார்கள். அதான் துன்மார்க்கம். என்னத்தை புகழ்வார்கள்? கை கொள்ளாதவர்கள் புகழ்வார்கள். அதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதம் 1 என்ன சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க. சங்கீதம் 1 அவர் என்ன சொல்றாரு, அதை சொல்றாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருங்கன்னு சொல்றார். பரியாசக்கார இடத்துல உட்காரக்கூடாது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை கூடாது, துன்மார்க்கனை புகழக்கூடாது, பாவம் செய்யறவனை புகழக்கூடாது, அவனோடு சேரக்கூடாது, அவனோட ஐக்கியப்படக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது ஆள் என்ன பண்றான், வேத பிரமாணத்தை நேசிக்கிறவர்கள் கை கொள்ளுகிறவர்கள் அவர்களோடு போராடுகிறார்கள். இல்ல, சத்தியம்தான் உண்மை, இயேசுதான் உண்மை, அவர் பாவத்தை மன்னிக்கிறவர், இந்த சத்தியம் நம்மளை நல்வழிப்படுத்தும் சொல்லி போராடுகிறவர், அவன் தான் போராடுகிறவர். அப்ப வேத பிரமாணத்துக்காக போராடுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த சங்கீத 2:3 வசனத்தின்படி வாழ்வார்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனிதந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கரங்களை கட்டி கர்த்தனம் கொடுத்துருக்கான். துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலே சாவான், துன்மார்க்கனை புகழுகிறவனும் சாவான், துன்மார்க்கத்திலே பிரியப்படுகிறவனும் சாவான்,

ஹல்லேலூயா. அப்ப நாம வந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், சத்தியத்தை நேசிக்கணும், சத்தியத்தின்படி நடக்க பிரயாசப்படணும். நடக்கிறது ரொம்ப கஷ்டம், பேசுறது ரொம்ப ஈஸி, பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா சத்தியத்தின்படி வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதுதான் பவுல் வந்து ஒன்று குறைஞ்சர் ஒன்பது சொல்றாரு, மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி ஆளணும் அப்படின்றார். கவனிங்க, பவுல் என்ன சொல்றாரு, மற்றவங்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாத வரைக்கும் என் சரீரத்தை ஒடுக்கி ஆள வேண்டும்ன்றாங்க. அல்லையா, இன்னைக்கு ஊழியக்காரன் தன் சரீரத்தை ஒடுக்குறானா? கிடையாது. இஷ்டத்துக்கு திண்டு குண்டு குண்டு ஆணக்குட்டிகளாட்டா இருக்கான் சில ஊழியக்காரன் எல்லாம், ஒழுத்து போய் அவ எப்படி பிரசங்கம் பண்ண முடியும், அவ எப்படி சாட்சியா வாழ முடியும், முடியாது. இப்ப இந்த வாரத்துல ஒரு ஆளு சேலத்துல இருந்து என்ன பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல என்னுடைய போட்டோவை பார்த்துட்டு போன் பண்றாரு, உன் உடம்பை எப்படி குறைச்சிங்கன்னு கேட்கிறாரு. ஒண்ணும் இல்லையா, மூணு வேலை சாப்பிட்ற சாப்பாடை ஆறு வேலையை சாப்பிட்றேன், நடைப்பயிற்சி கிடையாது, எக்ஸசைஸ் கிடையாது, சிம்மு கிடையாது, என்ன சும்மா தேவையில்லாத பாஸ்டிங் கிடையாது, ஓட்டம் கிடையாது, நடை கிடையாது, வாக்கிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மணி நேரம் வாக்கிங் பண்ற நேரத்துல ரெண்டு மணி நேரம் முழங்கால் படிட்டு தேவனை துதிக்கிறது, செபிக்கிறது, வேதத்தை தியானிக்கிறது பெஸ்ட். கரங்களை கட்டி கத்திரப்படுத்த அதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். அல்ல இல்லையா, அவர்கிட்ட சொன்னேன், பிற எப்படியா குறைச்ச, மூணு வேளை சாப்பிட்ற சாப்பாடை கரெக்டா சாப்பிட்றேன், பட்னி கிடக்கல, மூணு வேளை சாப்பிட்ற சாப்பிட கரெக்டா சாப்பிட்றேன், அதை ஆறு வேளையா சாப்பிட்றேன், மூணு ஆற வெட்டி ஆறு வேளை சாப்பிட்றேன், கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றேன், தண்ணி நல்லா குடிக்கிறேன். அல்ல இல்லையா, இதுதான் அதனுடைய ரகசியம். இன்னொருத்தர் கேட்டார் மதுரையில் நடந்து போகும்போது, என்ன ஆளு ரொம்ப வத்திட்டீங்க, எது சுகம் இல்லையா, இப்ப உடம்பு குறைச்சா என்ன சொல்றேன், என்ன சொல்றாங்க, சுகராண்டு கேட்கறான், என்ன சுகர் முத்தி போச்சான்னு கேட்கறான். எனக்கு சுகரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அல்ல இல்லையா, எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கு உடம்ப கர்த்தர் உடம்ப குறைச்சு, நான் குறைச்சிட்டேன்னு சொல்ல, கர்த்தரிய உடம்ப குறைச்சிட்டார் அவருடைய மகிமைக்கான்னு சொன்னேன், கரங்களை கட்டி கர்த்தரும் போடுவேன். ஹல்லேலூயா, துண்டு ஆகாதீங்க ஆபத்து. உடம்ப கர்த்தர் மேல எவ்வளவு கவனம் செலுத்துறீங்களோ அதன் மேல கர்த்தர் தங்குற ஆலயம் உங்க சரீரத்தின் மேல கவனம் செலுத்துங்க. தொண்டைகளை கட்டி வை, கண்டதை திங்காத, கலர் கலரா சாப்பிட்டா நீ கலர் கலரா மாத்திரை சாப்பிட வேண்டியது வரும். ஹல்லேலூயா, எச்சரிக்கிறேன், இந்த ஆடியோவில் இந்த செய்தியை கேட்கறவங்களுக்கும் சொல்றேன், நீ கலர் கலரா சாப்பிட்ட நூல் டிஸ், நூல் டிஸ்ல எத்தனை வகை, புரட்டாவில் 13 வகை எழுதி போட்டிருக்கியா, அந்த புரட்டா, இந்த புரட்டா, இந்த புரட்டா, நூல் புரட்டா, செட்டு புரட்டா, இல புரட்டா, கொத்து புரட்டா, வறுவல் புரட்டா, முட்டை புரட்டான்னு சொல்லி புரட்டாவில் 13 வகை வச்சிருக்கிறான், நூல் டிஸ்ல ஒரு 7-8 வச்சிருக்கிறான். எல்லாமே மாய்மலம், எல்லாமே அசுத்தமான ஆயில்கள். இப்ப பல விதமான ஆயுதங்களை பாருங்க, பாட்டில் ஊத்தி வைங்க, உறைஞ்சி போகுது, நல்லா கவனிங்க, சட்டியை சூடாக்கிட்டு அந்த அந்த எண்ணெய் அதில் ஊத்துனா தெளிவா வந்துருது, அதில் தான் சமைக்கிறான், அதில் தான் வடை சுடுறான், அதெல்லாம் பிரியாணி பண்றான். அந்த அதை சாப்பிட்டா உள்ள போய் அந்த எண்ணெய் ஊற கொழுப்பு மாதிரி உறைஞ்சி வரும், கட்டியா, அதுதான் கொழுப்பு கட்டி. கவனிக்கிறீங்களா, கண்ட எண்ணெயை வாங்கி சாப்பிடாத, நல்ல எண்ணெயை வாங்கி சாப்பிடு, கடல் எண்ணெயை வாங்கி சாப்பிடு, சுத்தமான எண்ணெயை வாங்கி சாப்பிடு. அல்ல இல்லையா, கவனம் ரொம்ப சாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனம், உடம்பை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். ரெண்டாவது, வேதத்தை கை கொள்ளுகிறவன் விவேகம் உள்ளவன், ஞானம் உள்ளவன். நீதிமொழிகள் 28:7 என்ன சொல்லுதுகிறது, 7, வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகம் உள்ள புத்திரன், போசன பிரியருக்கு தோழனாய் இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துவான், தன் தாயை அவமானப்படுத்துவான். நீ கண்டதெல்லாம் திண்டு நோய் வந்து கிடந்தீங்கன்னு சொன்னா உன் தகப்பனுக்கு அவமானம், உன் தாய்க்கு அவமானம், என்ன புள்ள பத்து வச்சிருக்காடுவாரு, எனத்தை திண்டுச்சோ, ஆன குட்டியாட்டா பெருத்திருக்கு அப்படின்வான். என்ன தாய் தகப்ப, நீ உன் தொண்டையில என்ன கத்திய வையே. ஆமா, என்ன சொல்லப்பட்டிருக்கு, வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகம் உள்ள புத்திரன், ஞானம் உள்ளவன், போசன பிரியனாய்க்கு தோழனாயிருக்கிறவனோ தன் தகப்பனை தாயை அவமானப்படுத்துவான். என்னையா பிள்ளை பத்து வச்சிருக்க, ஆன குட்டியாட்டா நடந்து போறத பாரு, ஆன குட்டின்னு பேர் வச்சிருவான். ஆமா, அவன் திரும்பும் போதெல்லாம் ஆன குட்டி மாதிரியே இருக்கும். ஆமா, பிரசங்கம் பண்ணும்போது சில ஊழியக்காரனை பாருங்க, ஆன மாதிரி

0: கேட்பான் புல்பிட்டுக்கு முன்னாட. அவன் திரும்பும் போது மைக்க பிடிக்குமா, ஆன துமிச்சங்கையை தூக்கிட்டு இப்படி திரும்புறது மாதிரியே இருக்கும். ஆனக்குண்டி பாஸ்தர்கள் இன்னைக்கு நிறைய பெரிய இருக்கான். கண்டதை திங்கிறது, குடல் எடுத்து திங்கிறது, கறி எடுத்து திங்கிறது, வருத்தம் திங்கிறது, இஷ்டத்துக்கு திங்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்காத யாரா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, வேதத்தை பேசிக் கொண்டிருக்கிற அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவன், வேதத்தை பிரமாண வேத பிரமாணத்துல பிரியமா இருக்கிறவன், விவேகம் உள்ளவன், ஞானம் உள்ளவன். விவேகம் எனத்தை சாப்பிடணும், எனத்தை சாப்பிடக்கூடாது, எதை விடணும் எதை விடக்கூடாது. கற்றுக்கொள்ளுகிறவன், வேத வசனத்தின்படி கற்றுக்கொள்ளுகிறவன் அல்லேலூயா. இதெல்லாம் உடனே கத்துக்கிற முடியாது. அப்ப நீ இந்த 10 வருஷம் என்ன, நீ இந்த 20 வருஷம் கிடையாது. முடிவு வரைக்கும் நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படவன் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஏற்ற காலங்களில் சத்தியத்தை வெளிப்படுத்தும் போது, சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது பல மடங்காய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், கர்த்தருடைய வேதம் பேதையை ஞானியாக்கும். சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீதம் 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. அல்லேலூயா. பேதையை ஞானம் உள்ளவனாக்குறது. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் நீ வாசிக்கும் போது, தியானிக்கும் போது உன் சரீரத்துல மாற்றம் வரும், உன் வாயில மாற்றம் வரும், உன் பேச்சுல மாற்றம் வரும், சிந்தையில மாற்றம் வரும், இருதயத்துல மாற்றம் வரும், உன் ஆவியாத்தமா சரீரத்துல மாற்ற வரும். கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்கி உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்துல அந்த மாதிரி இருக்கு. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கணும், வாசிக்கணும். அப்படி பண்ணும்போது கர்த்தர் மகிமையான காரியங்களை பண்ணுவார். 4வது காரியம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தமர்கள், பாக்கியவான்கள். 119 சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 119 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 119 சீக்கிரம் எடுப்போம். 119 1வது வசனம், 119 1வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க பிரயாசப்படும் போது அவர்கள் பாக்கியவான்களா இருப்பார்கள், நீதிமான்களாக இருப்பார்கள், உத்தமர்களாக இருப்பார்கள். பழைய பாவங்கள் குறைஞ்சிக்கிட்டே போதும். சரீரத்தை மறுரூபப்படுத்துவார், கண்களை மறுரூபப்படுத்துவார், இருதயத்தை மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. வேதத்துல யார் பாவம் செய்யல? ஆபிரகாம் பாவம் செஞ்சாரு, மோசை பாவம் செஞ்சாரு, ஊழியத்துக்கு வந்த பிறகு, விசுவாசியான பிறகு, எல்லாரும் தாவீது பாவம் செஞ்சான், எல்லாருமே பாவம் செஞ்சாரு, தீர்க்கதரிசிகள் பாவம் செஞ்சாங்க, எல்லாருமே பாவம் செஞ்சாங்க. அப்போ சொன்ன பவுல் சொல்றாரு, நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா நன்மை செய்ய முடியல, தீமையே செய்யறேன். அது காரணம் என்ன? எனக்குள்ள இருக்கிற பாவம்ன்றாரு. ஆனா ரோமர் 7 ஆனா ரோமர் 8 பரிசுத்தாவில் அதிகமாய் நிரம்பி அந்நிய பாஷை பேசும்போது, வேதத்தை அதிகமாக நேசிக்கும் போது, அதிகமாய் கீழ்ப்படியும் போது, மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ சமாதானம் அப்படின்றாரு. அப்ப மாம்ச சிந்தைய ஆவியினால ஒழிக்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தர் முடியுமா? அந்நிய பாஷை பேசுங்க, ஆவியில நிரம்புங்க, பரிசுத்தாவியான சேர்ந்து வாழுங்க. நீங்க பரிசுத்தாவில நிறைஞ்ச அந்நிய பாஷையில பேசலன்னு சொன்னா உங்க வாழ்க்கை சீர்படாது, உங்க ஐஸ்வர்யத்தை பெற முடியாது, ஆசீர்வாதத்தை பெற முடியாது, சுகத்தை பெற முடியாது, விடுதலையை பெற முடியாது, சமாதானத்தை பெற முடியாது. அல்லேலூயா. ஆவியினாலே நுகங்கள் முறிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சகல சத்தியத்துக்கள் நடத்துகிற ஆவியானவர், சகலத்தை குறித்து போதிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியில நிரம்பணும், அந்நிய பாஷையில பேசணும். நடக்கும் போது, படுத்திருக்கும் போது, எப்ப பார்த்தாலும் முறுமுறுக்க கூடாது, சந்தேகப்படாது, குற்றப்படக்கூடாது. சரி, மன்னிச்சு கழுத அவ்வளவுதான், உன் வயசு அவ்வளவுதானா, மன்னிச்சு விட்டுட்டு தேவனோட ஆவியில நிரப்பி அவரை துதிச்சுக்கிட்டு இருந்தா ஆண்டவர் நம்மளுக்கு தீர்க்காயிச பெருக பண்ணுவார், நம்மளை உயர்த்துவார். ஆமா ஆமா, ரொம்ப மகிமைப்படுத்துவார். யாரையும் ஆளுகை செய்யக்கூடாது. ஆளுகை செஞ்சா கடைசியில் ரொம்ப சீக்கிரட் ஆகி போவோம், குடும்பத்துல, வாழ்க்கையில, ஊழியத்துல. அப்படித்தான் நிறைய ஊழியக்காரன் பாருங்க. ஆமா, நிறைய ஊழியக்காரன் குடும்பத்துல பெரிய பிரச்சனை, போராட்டம். நமக்கு தெரியல எல்லாரும் நல்லா இருக்காங்கண்டு, நம்மளை விட மோசமா இருக்கான். நான் சொல்லுவேன், என்னை விட மோசமா இருக்கிற ஊழியக்காரர்கள் 1000 பேர் உண்டு, என்னை விட கஷ்டப்படுற ஊழியக்காரர் 1000 பேர் உண்டு, என்ன வர என்ன மாதிரி பிள்ளை இல்லாத ஊழியக்காரர் 100,000 பேர் உண்டு. தெரியுது, தெரியும், எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் 60 கஞ்சி குடிச்சாலும் ஆரோக்கியமா வச்சிருக்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. 60 கஞ்சி குடிச்சாலும் நல்லா வச்சிருக்கிறாரு.
1: ஒண்ணுமே இல்லாட்டாலும் சமாதானமா வச்சிருக்கிறாரு. அவர் பேர் இயேசு. அல்லேலூயா. அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், அந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கான், இந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கான்னு பார்க்காத இயேசுவை பாரு. இப்ப வாசித்த சங்கீத 27 என்ன சொல்றாரு, என் முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே, நான் உம்முடைய முகத்தையே தேடுகிறேன். தாவீது சொல்றான், ஆண்டவரே நான் உன் முகத்தை பார்க்க விரும்புகிறேன், அவனை பார்க்கிறேன், இவனை பார்க்கிறேன். கேட்டுருங்கய்யா, நல்லா எவன்கிட்ட உதவி கேட்கறத நிறுத்தி 6 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. எவன்கிட்ட உதவி கேட்கறது கிடையாது, உதவி கூட என் உதவி கேட்டா இயேசு என்னை ஊழியத்தை கலைச்சது நீதானே, என்னை கொண்டு வந்தது நீதானே, எனக்கு உதவி செய்ய இல்லைன்னா வேலைக்கு போவேன். இதுதான் என் ஜபம். இயேசுகிட்ட நான் கேட்கிற கேள்வி, எனக்கு உதவி செய்யறியா இல்லையா, நீ தானே ஊழியத்தை கலைச்சிட்டு வந்த, பிற எதுக்கு எவன்ட்டி என்னை பிச்சை எடுக்க விடுற, எந்த ஊழிய காரண்ட் எதுக்கு என்னை போய் கேட்க விடுற, எந்த ஸ்தாபனத்திலும் போய் என்னை நிக்க வைக்கிற, எவன்ட்டையும் கையை நிக்க வைக்கிற, எவனுக்கு முன்னா கீழ்படி வைக்கிற, என்னை அழைச்சது இயேசு, எனக்காக மறிச்சது நீ, என்னை அழைச்சது நீ, எனக்காக ரத்தம் சிந்தது நீ, எனக்காக தரித்திரப்பட்டது நீ, எனக்காக உயிர் தெழுது நீ, எனக்காக புதாவிடத்துல இப்பொழுது பரிந்து பேசி கொண்டிருக்கிற, எனக்கு எந்த எவன்ட்டையும் எனக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு அனுப்புற, பிச்சை எடுக்க அனுமதிக்கிற, எவன்ட்டையும் போக மாட்டேன், எவன்ட்டையும் கேட்க மாட்டேன், என்னை அழைச்சது உண்மையானால் தேவைய நீதான் சந்திக்கணும், இல்லைன்னா நான் வேலைக்கு போவேன், ஊழியத்தை செய்ய மாட்டேன். இதுதான் சபம். என்ன அது ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். செத்து போன 28 பேரை உயிரோட எழுப்பின ஸ்மித் விகில்ஸ் வெர்த் ஊழியக்காருடைய சபம் தான். ஆண்டவரே நான் எவன்ட்டையும் போய் கேட்க மாட்டேன், என் உதவிக்காக, என் ஷூக்காக, என் டவுசருக்காக, என் சர்ட்டுக்காக, என் சாப்பாட்டுக்காக, என் குடும்பத்துக்காக எவன்ட்டையும் போய் நான் கேட்க மாட்டேன், என் உதவியை நீதான் செய்யணும். செய்யலைன்னு சொன்னா நான் மறுபடியும் அந்த பிட்டிங் கார் பிட்டிங் வேலைக்கு போயிருக்கேன், பைப்பு லைன் வேலைக்கு போயிருவேன். அதான் அவர் தொழில். கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, செத்து போனவனை 28 பேரை எழுப்பினாரு, கடைசி வரைக்கும் போச்சாரு. 96 வயசு வரைக்கும் அறுவை சிகிச்சை என்று சுகத்தோடு பலத்தோடு மறித்தார் ஸ்மித் விகில்ஸ் வர்த். கரங்களை அல்லேலூயா. தேவன் வந்து உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். கீழ்ப்படிதல் மட்டும்தாங்க நம்ம வேலை, ரெண்டே வேலை தான், ஒன்னு கீழ்ப்படியணும், ரெண்டாவது விசுவாசிக்கணும். நீ போய் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சு எவனை ஏமாத்தி பொய்க்கணை கேக்கி பொய்ச்சாச்சு சொல்லி சம்பாரிச்சு சாப்பிட்டு வாழணுன்ற அவசியமே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, தெரிஞ்ச நண்பர்கள், நம்ம ஒரு செபக்குறிப்பு சொன்னோம்டா, அந்த செபக்குறிப்பை வெளியே சொல்லாத ஒரு நண்பன், ஒரு ஊழியக்காரர் இருந்தா அவன்கிட்ட மட்டும் சொல்லுங்க, ஐயா எனக்காக ஜோம் பண்ணுங்க, முடிஞ்சா எனக்காக உதவி சொன்னேன். கண்டவன்ட்டெல்லாம் சொல்லாதீங்க, ஊரெல்லாம் பீத்தி உன்னையும் கெடுத்து, உன் குடும்பத்தை கெடுத்து, உன் ஊழியத்தையும் கெடுத்து போடுவான், உன் சாட்சியை கெடுத்து போடுவான். அல்லேலூயா. அப்படித்தான் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்குறார். என் தேவைக்காக ஒரு சிலர்கிட்ட சொல்ல இப்படி இருக்கு, எனக்காக ஜோம் பண்ணுங்க, முடிஞ்சா உதவி செய்யுங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் சொல்லுவேன். 5வது காரியம், கர்த்தருடைய வேதம் கண்களை திறக்கும். சங்கீதம் 119:18, கர்த்தருடைய கண்கள் நம்முடைய, கர்த்தருடைய வேதம் நம்முடைய கண்களை திறக்கும். செபிக்கணும். எப்படி செபிக்கணும், கர்த்தாவே உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி, உம்முடைய வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தாரலும். சத்தியத்தை அறிஞ்சிட்ட சொன்னா எவனுக்குமே நம்ம அடிமை கிடையாது. சொல்லுங்க, நான் சத்தியத்தை அறிந்து கொண்டால் ஒருபோதும் எவனுக்கு அடிமை கிடையாது, பணத்துக்கு அடிமை கிடையாது, ஸ்தாபனத்துக்கு அடிமை கிடையாது, மனுஷனுக்கு அது அடிமை கிடையாது, அதிகாரத்துக்கு அடிமை கிடையாது, நான் இயேசுவுக்கு மட்டுமே அடிமை. சொல்றாரு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் ஒருவனுக்கும் அடிமை இல்லை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணணும். கர்த்தாவே உடைய வேதத்தை அறிந்து கொள்ளணும், இந்த வேதத்தை கேட்கணும். நான் இப்ப ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு எனக்கு கிருபை தரும், வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க எனக்கு கிருபை அளிக்கணும் சொல்லி. எனக்கு என்ன பணம் கேட்கறது இல்ல, இப்ப எல்லாம் ஜெபத்துல பணம் கேட்கறதுல, இடம் கிடைக்கிறது, இடம் கேட்கறது இல்ல, கட்டடம் கேட்கறது இல்ல, எதுவுமே கேட்கறது இல்ல, என் பிள்ளைகளை ஆசீர்வதின்னு கூட நான் ஜெபம் பண்றது இல்ல. காரணம் என்ன, உங்களுடைய வேதத்தை அறிந்து கொள்ள செய்யுங்க, வேதத்தின்படி வாழ உதவி செய்ய அப்படின்னு சொல்றேன். ஏன்னா வேதத்தை அறிஞ்சு கொண்டு வேதத்தின்படி வாழ்ந்துட்டா நமக்கு இடம் கிடைச்சிரும், கட்டடம் கிடைச்சிரும், பணம் கிடைச்சிரும், நகை கிடைச்சிரும், ஆட்கள் கிடைச்சிருவாங்க, பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, மனைவி நல்லா இருக்கும். இதுதான் ரகசியம். பிறகு எனக்கு அதைத்தாரு இதைத்தாருன்னு எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாலும் 10 பைசா கர்த்தர் உங்கள் தரமாட்டார், எவனுக்கும் தரமாட்டார். இப்படி ஜெபம் பண்ண தெரியாமத்தான் இன்னைக்கு அநேக ஊழியக்காரன் பிளாட்ஃபாரத்தில் அறிஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த கூட்டத்துக்கு போனால் சோறு கிடைக்குமா, இந்த கூட்டத்துக்கு போன சோறு கிடைக்குமா, அவன்கிட்ட போனால் 100 ரூபா கிடைக்குமா, இவன்கிட்ட போனால் 100 ரூபா கிடைக்கும் அலைய இருக்காருன்னு சத்தியம் இல்லை. அதனால ஆசீர்வாதம் இல்லை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. சத்தியத்தை இரவும் போல வாசிங்க,
0: பசிய சாப்பாடு இல்லையா, சத்தியத்தை வாசி. மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் பிழைப்பான் பிழைப்பான். ஹல்லேலூயா. அதான் ரகசியம். சின்ன பைய கைதட்டியான், பெரிய ஆளுக கைதட்ட மாட்டேங்குது. ஒரு சின்ன பைய கைதட்டியான் ஜபையில, அவனுக்கு புரியுது, உங்களுக்கு புரியல, சின்ன பிள்ளைகளுக்கு புரியுது, கைதட்டுறாங்க வருங்க சொன்ன உடனே. ஹல்லேலூயா. அடுத்து ஆறாவது ஒரு காரியம், கர்த்தருடைய வேதம் பொய் வழியை வெறுக்க செய்யும். பொய் வழியை வெறுக்க செய்யும். 119 செங்கிதம் எடுத்துக்கொள்ளுங்க, 119 மறுபடியும் எடுத்து வச்சுக்கணும். பொய் பேசுவோம், பொய் கணக்கு எழுதுவோம், பொய் சாட்சி எழுதுவோம், பொய் அறிக்கைகளை எழுதுவோம், பொய் ரிப்போர்ட் எல்லாம் எழுதுவோம். ஆனா கர்த்தர் வெறுக்க செய்யும். அதுக்கு நல்லா ஜெபம், ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்யறது உங்க சித்தமில்ல, தடுத்து நிறுத்தும், இந்த இடத்துல அந்த வெளியேற்றும், அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா நான் ஆசீர்வாதம் சுதந்திரச்சாகணும். 119 என்ன சொல்லப்பட்டிருக்கு, 28-29 வாசிப்போம். 28-29, சஞ்சலத்தால் என் ஆத்மா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும், பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். அல்லேலூயா. சஞ்சலங்கள் தவிப்பெல்லாம் மறைஞ்சு போகும். வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, வேதத்தை தியானிக்க தியானிக்க, வேத வசனத்துக்கு கீழ்படிய கீழ்படிய கீழ்படிய. அல்லேலூயா. தயவு செய்து போன் அதிகமா பேசாதீங்க, நான் பொதுப்படையா சொல்றேன், போன் அதிகமா பேசினவங்க வேதத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க, ஆண்டவரை விட்டு வெளியே போயிடுவாங்க. பிசாசு துன்மார்க்க ஆதி அவங்களை வெளியே கொண்டு போய் உங்களை சின்ன உண்ணமாக்கி உங்களை வெறுமையாக்கி, என் மனுஷனும் கை விட்டான், இந்த இயேசுவும் சரியில்லைன்னு சொல்ல வச்சிருவான் பிசாசு. இந்த இயேசுவும் சரியில்லை, ஏன்னா இயேசு சரியில்லை. சத்தியத்தை அறியாம இயேசு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. சத்தியத்தை அறிஞ்சவன் இயேசு சரியில்லைன்னு சொல்ல மாட்டான். கரங்களை தட்டி கர்த்தரங்க கொடுத்துருவான். அல்லேலூயா. வேதம், கர்த்தருடைய வேதம் பொய் வழிகளை வெறுக்க செய்யும். பொய் பேசுகிறவன் பிதாவுக்கு ஐக்கியமா இருக்கான்னு சொல்லி யோவான் 8:44 சொல்லப்பட்டிருக்கு. பொய்யை வெறுக்கிறதுக்கான வழி சத்தியத்தை. ஆண்டவர் பொய் பேசாம இருக்க உதவி செய்யும். செவம் பண்றவன் அப்புறம் தோத்து போவேன். ஆனா வேதத்தை வாசித்து வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது பொய்யின் ஆவி நம்மளை விட்டு ஓடிப்போம், தரித்திரத்தின் ஆவி நம்மளை விட்டு ஓடிப்போம், கடன்கார ஆவி நம்மளை விட்டு ஓடிப்போகும், பாவத்தின் ஆவி நம்மளை விட்டு ஓடிப்போகும், இச்சையின் ஆவி நம்மளை விட்டு போவோம். எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கு, வார்த்தைக்குள்ள புதஞ்சு கிடக்கு. இதை இரவும் பகலும் இரவும் பகலும் தோண்டி தோண்டி தோண்டி தோண்டி எடுத்து வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கண்களை பரிசுத்தமாக்குவார், நாவ பரிசுத்தமாக்குவார், இருதயத்தை பரிசுத்தமாக்குவார். அப்படி செய்யும் போது என்ன நடக்கும், பயங்கரமான போராட்டம் நடக்கும். அதான் நீதிமொழிகள் 8:4, வேத பிரமாணத்தை வெறுக்கிறவர்களோ அவர்களை புகழ்கிறார்கள், வேத பிரமாணத்தை நேசிக்கிறவர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள். வசனத்தை கேட்டாச்சு, ஆண்டவரே நான் 10 ஆச்சு வேஸ்டா போச்சு, 20 வேஸ்டா போச்சு, 25 வேஸ்டா போச்சு, அதனாலதான் நான் தோத்து போனேன், அதனாலதான் வருமானம் இல்லை, அதனாலதான் ஆசீர்வாதம் இல்லை, இப்ப இப்படி வசனம் இப்படி சொல்லுதே, இந்த வசனத்துக்கு நான் கீழ்படுகிறேன், நான் உண்மையா வாழ விரும்புகிறேன், பரிசுத்தமா வாழ விரும்புகிறேன், நீதியா வாழ விரும்புகிறேன், பொய் வேசாம வாழ விரும்புன்னு சொல்லி நம்ம அப்படி செபிக்க ஆரம்பிக்கும் போதுதான் குடும்பத்துல சுத்தில இருக்க ஜனங்கள் மத்தியில ஒரு பயங்கரமான எதிர்ப்பு எழும்பு பாருங்க. அல்லேலூயா. சத்தியத்தின்படியிலடா வாழ போறான், இவன் சத்தியத்தின்படி மாறிட்டா எல்லாரையும் மாத்திடுவானே, இவன் பணக்காரன் ஆயிட்டா எல்லாருக்கும் உதவி செஞ்சு தன் பக்கம் இழுத்துருவானே, இயேசுவின் பக்கம் இழுத்துருவேன். புரிஞ்சியங்க, இதுதான் ரகசியம். பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, நீதிக்காக ஜெபம் பண்ணுங்க, உண்மைக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரி சத்தியம் வரும்போது என் பொய் பேச்சை வெறுக்கிறேன்னு சொல்லுங்க, தீமையை வெறுக்கிறேன்னு சொல்லுங்க. போராட்டம் வரும், பொறுமையா இருங்க. போராட்டம் வரும், பொறுமையா இருங்க. யாரு கடிச்சு குதறது மாதிரி சண்டை போடுறது மாதிரி பிசாசு இறங்குவேன் பாருங்க. ஆண்டவரை துதிக்கிறவங்க, ஆண்டவரை ஜெபிக்கிறவங்க, தசமம் கொடுக்கறவங்க, காணிக்கையா கொடுக்கறவங்க, சாட்சியா வாழ்ந்த குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு போராட்டத்தை ஊற்றுவான் பிசாசு. எப்ப நான் சத்தியத்தின்படி வாழ போறேன், 100 சத்தியத்தை பேச போறேன்னு அர்ப்பணிச்சு பாருங்க, மரண போராட்டமே நடக்கும். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார் என்று வேறொன்றுக்கு வர, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ண பரவம் வரேன். அப்ப போராட்டத்தை பார்த்து பயந்து, சரி 10:1-11 அந்த ஊழியக்கார மாதிரி நம்மள இருந்துட்டு போயிருவோம், இந்த விசுவாசி மாதிரியே நம்மள இருந்து போயிருவான். கடைசி வரைக்கும் அந்த வேலை வேர்வை தரித்திரம் கடன் வியாதி உபத்திரமா, இதுக்கு இயேசுநாதர் வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவசியமே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, எந்த தயவு செய்து எந்த ஊழியக்காரன் தொடர்பு வைக்காதீங்க, எந்த ஊழியக்காரன் ஐக்கிய வைக்காதீங்க. பரலோகத்தை பத்தி பேசுற ஊழியக்காரன் நீங்க ஐக்கிய வைக்காதீங்க. பரலோகத்தை பத்தி கடைசியா தான் பேசணும், முதல்ல எனத்தை பத்தி பேசணும், பூலோகத்தை பத்தி பேசணும். பூலோகத்துல நீ எப்படி இருக்கணும், உண்மையாரு, தாழ்மையாரு, அன்பாரு, பணக்காரனாரு, ஐஸ்வர்யம் இருக்கு, செல்வ செழிப்பா இருக்கு, நல்ல வீட்டை கட்டு, நல்ல கார் வாங்கு, நல்ல நிலத்தை வாங்கு, உன் பிள்ளைகளை உயர்த்து, உன் பிள்ளைகளை நல்லா படி. இந்த ஆசீர்வாதத்தை முதல் சொல்லிக் கொடுக்கிற ஊழியக்காரனோட நீங்க ஐக்கியப்படுங்க. அதுக்கு பிறகு மறிக்கிறவன் தான் சாட்சியா பரலோகத்துக்கு போக முடியும். இவன் மனம் திருப்பி ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்தை பத்தி பேசுறான், அப்ப உடனே சாக சொல்றான். மனம் திருப்பி ரட்சிக்கப்பட்டு ஞானசீரன் எடுத்தோடனே இன்னைக்கே சா, இன்னைக்கே பரலோகத்துக்கு போயிரு. ஹல்லேலூயா. பரலோகத்துல இந்த கஷ்டம் இருக்காது, கண்ணி இருக்காது, வேதனை இருக்காது, இங்கதான் பாடு கஷ்டம். அப்ப உடனே உடனே சாகிறதுக்கா ஞானசீரனோ, உடனே சாகிறதுக்கா பரிசுத்தாவியானவரு, உடனே சாகிறதுக்கு அந்நிய பாச, உடனே சாகிறதுக்கு ஆராதனை. அப்படியாப்பட்ட ஊழியக்காரனை தூக்கி விளச்சி விடுங்க. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஊழியக்காரன் சாகசம் வைக்காதீங்க. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஐக்கியத்தில் இருக்காதீங்க, அப்படியாப்பட்ட ஸ்தாபனத்தில் இருக்காத. வெளியேறு. கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். பத்தி பேசணும், நல்வாழ்வை பத்தி பேசணும், ஆரோக்கியத்தை பத்தி பேசணும், சுகத்தை பத்தி பேசணும், செழிப்பை பத்தி பேசணும், ஐஸ்வர்யத்தை பத்தி பேசணும். இப்படி எல்லாம் வாழ்ந்தா, நீ நல்லா வாழ்ந்தா நீ பரலோகத்துக்கு போவன்னு சொல்லணும். அதான் சாட்சி. அல்லேலூயா. ஆமா, எப்ப பார்த்தாலும் இருக்கிறத பூரம் கொண்டு வா, இருக்கிறத பூரம் கொடு. இப்ப செத்தா அங்க போயிருவோம். இப்ப இப்ப எதுக்கு, இப்ப சாகிறதுக்கு நீ ஞானசரம் எடுக்கிற? நீ ஞானசரம் எடுக்காமே சாகலாம்ல. இப்ப சாகிறதுக்கு நீ எதுக்கடா இயேசுகிட்ட வர? நீ அப்படியே சாக வேண்டியதானே. நீ வாழணுண்டா ஏசிக்கிட்டவா? 120 வயசு வரைக்கும் நல்ல தீர்க்காட்சியோட வாழணுண்டா ஏசிக்கிட்டவா? பணக்காரனா வாழணுமா ஏசிக்கிட்டவா? ஆரோக்கியமா வாழணுமா ஏசிக்கிட்டவா? சுகமா வாழணுமா ஏசிக்கிட்டவா? நல்ல செல்வ செழிப்பா வாழணுமா ஏசிக்கிட்டவா? நல்ல வீட்டை கட்டி குடியிருக்கணுமா ஏசிக்கிட்டவா? நல்ல பிள்ளை பட்டு பழகி பெருகணுமா ஏசிக்கிட்டவா? நல்ல தீர்க்காட்சியோடு வாழணுமா ஏசிக்கிட்டவா? இந்த எண்ணம் இல்லாதவன் ஏசிக்கிட்ட வராத, துன்மார்க்கனோட எழுந்து செத்து மடி. அல்லேலூயா. அப்படி வாழ முடியலடா, இயேசுவை விட்டு. துன்மார்க்கனோடு போராடக்கூடாது. இயேசுக்காக போராடுங்க, இயேசுவின் வார்த்தைக்காக போராடுங்க. உங்களையும் உங்க பிள்ளைகளையும் சந்ததி சந்தையா கர்த்தர் 2, 3, 4 தலைமுறை மட்டும் விசாரித்து 1000 தலைமுறை மட்டும் கிருபை அளிக்கிற தேவன். அவர் பேர் இயேசு. கரங்களை கட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. கடைசியாக கர்த்தருடைய வேதம் உணர்வை தரும், உணர்வை தரும், உள்ளத்தை தரும். 119 சங்கீதம் 34வது வசனம் வாசிப்போம். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைகொள்ளுவேன். வேத வசனம் உள்ள போகும்போது பாவத்தை சுற்றி காண்பிக்கும், இருதயத்திலிருந்து சீவ ஊற்று உருப்பிடும். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்திற்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. ஆமா, பரிசுத்த ஆவியில நிரம்பினவன், வசனத்துல நிரம்பினவன், அந்நிய பாஷையில பேசுறவன் உண்மையானவனா இருந்தா, மனஸ்தாபப்படணும்னா, ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் உடனே மன்னிப்பு கேட்பான். கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்பான், மனிதர்கிட்ட மன்னிப்பு கேட்பான். சின்ன பொய் பேசினாலும் மன்னிப்பு கேட்பான். உணர்வடவான், பலனடைவான், செழும்பி நிற்பான், சோர்ந்து போக மாட்டான், விழுந்து போக மாட்டான், இயேசுவை காதலப்படுத்த மாட்டான். ஆனா நீ பாருங்க, அந்நிய பாஷை பேசுறான், வேதத்தை வாசிக்கிறான், வேதத்தை போதிக்கிறான், எல்லாமே பொய் தான். எப்ப பார்த்தாலும் பொய். அவனுடைய குறிக்கோள் பணம் மட்டுமே அவனுடைய குறிக்கோள். இப்படியாப்பட்ட கூட்டத்தை விட்டு கண்டிப்பா விலகிருங்க. அல்லேலூயா. உணர்வடையும் போது ஆண்டவரே என்னை மன்னிங்க, எங்களை ஒன்னு சேருங்க, எங்களை வாழ வைங்க, நாங்க எல்லாரும் வாழ விரும்புறோம்னு சொல்லி நீங்க அப்படிங்க. சில பேர் வேத பிரமாணத்துல நீ அதுல போய் அனத்தை கண்டுட்ட, அதுல போய் அனத்தை உயர்த்திட்டேன்னு சொல்லி துன்மார்க்கர்கள், சொந்தக்காரங்கள், அந்நியர்கள், சுற்றுலா இருக்கிறவங்க பேசினாடா, அவங்கள விட்டு கொஞ்ச நாள் அவங்ககிட்ட பேசுறதை நிறுத்திட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க, தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க, அவங்க பிற ரசிக்கப்படுவாங்க உங்க வளர்ச்சியை பார்த்து. அல்லேலூயா. இது ரொம்ப ரகசியமான ஒரு காரியம். கடைசியாக ஏழாவது காரியம் கர்த்தருடைய வேதத்தை கைகொள்ளும் போது நடுக்கம் உண்டாகும், நடுக்கம் உண்டாகும். வசனத்தை கேட்கும் போது நடுக்கம் உண்டாகும். ஐயோ, இப்படியாப்பட்ட தண்டனை இருக்கா, இப்படியாப்பட்ட பெரிய காரியம் இருக்குதா. இயேசுநாதர் ஆசீர்வதிக்கிறவன் மட்டுமில்ல, தண்டிக்கிற தேவன், பாவத்தை வெறுக்கிற தேவன், பாவிகள் மேல சினம் கொள்ளுகிற தேவன் இயேசு. அவர் செழிப்பு மட்டும் கொடுக்கிறவர் இல்ல. அல்லேலூயா. 119 சங்கீதத்துல 51 53 55 51 அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலக. பரியாசம் எவன் பரியாசம்னாலும் சரி நான் வேதத்தை விட்டு விலக மாட்டேன்ற சங்கீதக்காரன். 53 உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. நடுக்கம், இப்படி விலகி போறாங்களே, இப்படி கேவலமா பேசுறாங்களே சொல்லி. 55 கர்த்தாவே, இரா காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கைகொள்ள. இரா காலம் நடிச்சாமத்துல வேதத்தை திறந்து வச்சு வாசிக்கிற நடிச்சாமோ நடிச்சாம இன்னைக்கு வேற ஊழியக்காரனும் விசுவாசிகள் நடிச்சாமத்து வரைக்கும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறான், சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், வேதத்தை நோண்டிட்டு இருக்கிறான். மயிரா வர ஆசீர்வாதம். அல்லேலூயா. உணர்வை தாரும். உணர்வடையும் போது மனம் திரும்புவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், பலனடைவார்கள். அடுத்து 8 கர்த்தருடைய வேதத்தை கைகொள்ளும் போது நடுக்கம் உண்டாகும். ஆமா, ஏசிய திருக்கதர்சி 66:2 என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. 9 எந்த சூழ்நிலையிலும் வேதத்தை மறக்க கூடாது. 119:6 நான் உம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் வெட்கப்பட மாட்டேன். இயேசு என் கூட இருக்கிறாரு, உடைய வார்த்தை எனக்கு இருக்கிறது, நான் விழுந்து போக மாட்டேன், அவர் என்னை தூக்குவார், என்னை நிறுத்துவார், என்னை உயர்த்துவார் சொல்லி தைரியமாய் முன்னேறிட்டே இருக்கணும். சோர்ந்து போய் சில நாள் நல்லா இருக்கும்போது வேத வாசிக்கிறது, நல்லா இருக்கும்போது பாடுறது, நல்லா இருக்கும்போது ஆராதனைக்கு போறது, கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டா வேத வாசிக்கிற நிக்கிறது, செபத்தை நிக்கிறது, உபவாசம் பண்ணி நிறுத்துறது, இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு பொருத்தமானது கிடையாது. கடைசியாக 10 கர்த்தருடைய வேதம் மகிழ்ச்சியை தரும். 119:70 அவர்கள் இருதயம் 119:92 93 உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாக இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். அல்லேலூயா. எந்த வேலையிலும் நம்ம துன்பமான நேரத்துல நம்மளை மரணத்துக்கு தப்பி வைக்கிறது, பாதுகாக்கிறது, தூக்குறது, நம்மளை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருடைய வேத வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. எழுந்திருந்து ஜெபிப்போம். பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த விலையேறப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி. வேத பிரமாணங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர், எங்களை உயர்த்துகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர் உமக்கு நன்றி. எங்களை நேசிக்கிறீர் அதற்காக நன்றி. எங்கள் மேல் அன்பா இருக்கிறீர் உமக்கு நன்றி. எங்களுக்காக ஆண்டவர் பரிந்து பேசுகிற உமக்கு நன்றி. தம்முடைய சொந்த குமாரனையே எங்களுக்காய் கொடுத்தவர் ஆண்டவரே, மறுபடியும் எங்களை உயிர்ப்பிக்கிறது நன்மையாக இருக்கிறது ஆண்டவரே, கிருபையாக இருக்கிறது ஆண்டவரே. ஹாலலூயா. ஹாலலூயா. தகப்பனே மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிசயங்களின் தேவன் நமக்கு நன்றி. உடைய வேதத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரோட, வேத வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின காரியங்களுக்காய் நன்றி. எங்கள் குறைகளை எடுத்து போடுங்க, குற்றங்களை எடுத்து போடுங்க, கசப்பு வைராக்களை எடுத்து போடுங்க. இயேசுவின் ரத்தம் எங்களுக்குள் வரட்டும் ஆண்டவரே. பகை உணர்வுகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உடைய வெளிச்சத்தில் எங்களை நடத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தருடைய பந்திக்காக ஸ்தோத்திரம். உடைய கர்த்தருடைய பந்தி எங்களை ஆசீர்வதித்து உடைய ரத்தத்தில் கழுவி சுத்திகரித்து ஆண்டவரின் சரீரத்தை பிசிக்கும் போது அவங்க ரத்தத்தில் பானம் பண்ணும் போது எங்களை தீர்க்காட்சி பண்ணுகிறீர், சமாதானத்தை கொடுக்கிறீர்.

Yeah.

0: Recording in progress.
1: துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சி தொடர்கின்றது.

இடமும் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கவே கரைகள் திரைகள் இல்லாமலே கர்த்தரை எதிர்கொண்டு சிந்திடுவோம். என்னை தேடி வந்த தெய்வம் நீரே, என் இதயத்தை தொட்டவரே, என்னில் வாழ்பவரே, உன்னை தொழுது கொண்டே. என்னை தேடி வந்த தெய்வம் நீரே, என் இதயத்தை தொட்டவரே, என்னில் வாழ்பவரே, உன்னை தொழுது கொள்வேன்.

Amén, amén, amén. ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் திரண்டோன் எப்படி காலை 8 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. இன்று தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறார் சுவிசேஷகர் வார்னர் ஜெர்மனி. நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த காலை மதியை மாலை இரவு வேளையிலே சங்கம வானொலி நடாத்துகின்ற துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியை நீர் இன்று ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். உமது நாமம் மகிமைப்பட வேண்டும், வார்த்தையில் விதைக்கப்பட வேண்டும், இருளான தேசம் வெளிச்சத்தை காண வேண்டும் என்ற நோக்கத்துடன் இரவு பகலாக இந்த சங்கம வானொலி கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிற சுவாமி, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன். ஐயா, இந்த நேரத்திலே உமது பிரசன்னம் உமது வல்லமை இந்த இடத்துல இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். துதிக்கிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள், பாடல்களை பாடுற பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னம் இறங்கட்டும். சங்கம வானொலி நிலையத்தின் மீது ஒரு பிரசன்னம் இறங்கட்டும். வார்த்தையை கொடுக்கிற தாசன் மீது ஒரு பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த தாசன் வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தையை யார் யார் கேட்டு உள் மனதோடு எடுத்துக் கொள்கிறார்களோ அங்கு ஒரு அற்புதம் அடையாளம் நடக்கட்டும் காண்கள். உமது நாமத்திலே வல்லமை உண்டு, உமது வார்த்தையிலே வல்லமை உண்டு. பரிசுத்தாவின் வல்லமையினால் நாங்கள் உலகத்திலே நல்ல போராட்டத்தை போராட இது எங்களோடு கூட வருகிறீர், எங்களை கரம் பிடிக்கிறீர், எங்களை வழி நடத்துகிறீர் சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி. இயேசுவே, நீர் எங்களோடு வரும்பொழுது சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன் என்று சொன்னவர் நீர் ஆண்டவரே. எங்கள் கருத்தவர் நீர் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு ஊழியம் செய்யும் பொழுது நீர் எங்களோடு இரும், எங்களை தைரியப்படுத்தும், எங்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பிறத்தையும் ஞானத்தையும் தந்துடும். புது பிரசனத்தார் எங்களை மூடகுண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் அப்படி செய்யற கிருபைக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி.

0: இந்த நாமமும் ஆமாண்டவரே, உமது நாமம் வல்லமையுள்ள நாமம், அதிசயம் செய்கிற நாமம், பிசாசனை துரத்துற நாமம் ஆண்டவரே. உமது நாமத்தினாலே சுவாமி அதிகாரம் வல்லமை உண்டு ஆண்டவரே. இந்த நேரத்தில் சுவாமி உமது நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். தொடர்ந்து இதை கலந்து கொள்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிரியத்தை வழிநடத்த வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென் ஆமென். இன்று முதலாவதாக செங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்த நிகழ்ச்சியிலே துதிக்க பாடலை பாடுவர் சிஸ்டர் அரியராஜா ஸ்காபரோ என்றாரியோ அந்த சகோதரியை நாங்கள் அழைப்போம். அதுக்கு பிறகு சிஸ்டர் டொலி, அதுக்கு பிறகு அட்ரன் தாஸ்னா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அரியராஜா.
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
0: பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளே அதிகாலை வேளையிலே உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு துதிக்க ஆராதிக்க பாடலை பாட வந்திருக்கிறீர்கள், உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க வழிநடத்துங்கள் சிஸ்டர். ஆமென்
1: ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துறோம், உம்மை வணங்குறோம், உம்மை போற்றுறோம், உம்மை புகழுகிறோம். இயேசுவே நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உமக்கு நிகர் இல்லாத தேவன் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. இப்பொழுதும் வான்புறாவாம் இயேசுவே உங்களை நாங்கள் அழைக்கிறோம். நீங்கள் இந்த நேரத்தை முற்றுமாக பொறுப்படுத்த வேணும் ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே, நாங்களும் பாதம் முத்தம் செய்து இந்த காலவேளையிலே நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உம்மை மகிழ்ச்சி அடைய வந்திருக்கிறோம், உமக்கு சந்தோஷம் தர வந்திருக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வாதங்களை வழி நடத்தும் சுவாமி. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 95 சொல்லுகிறது,

அஞ்சார் அஞ்சனை செல்வம் எத்தனை நாவால் பிரார்த்தனை கேட்கும் பெருமானே இந்த நரற்பலவீனம் பாராதருள் கோணி சரணென்று உன் சம் சரண

துணிவாய் என் நெஞ்சே தீவிரமாய் மிக பணிவுடன் ஆண்டவன்.

ஆம், எத்தனை நாவா துதிப்பேன். ஆயுத நாவுகள் இருந்தாலும் உம்மை போற்றி புகழ நாவு போதாது. ஆகவேதான் எனக்கு ஆண்டவர் கர்த்தர் கொடுத்த ஒரு பாடல்.

ஆமென். இயேசு சுவாமி, உங்களை போற்றி துதிக்க எங்களுக்கு நாவு போதாது, காலமும் போதாது. ஆண்டவரே, இந்த மா கால வேளையிலும் நீர் செய்தெல்லாம் நன்மேலுக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனை நான் பாடுகிறேன். என்னோடு சேர வேண்டிய கேட்கத்தக்கவர்களை நீங்கள் சேருங்கள்.

0: അമേൻ. ഉമ്മത്തുതിക്ക നാവുകളും പോരാതെ ഉമ്മത്തുതിക്കറോ ഉമ്മ പോറ്റുറോം വാർത്തുറോം இந்த நாளும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகளே நானும் கலந்து கொள்ள நீர் எனக்கு தந்த கிருபைக்காக சோத்திரம் ஐயா செய்து கொடுக்க போம். உம்முடைய அடியானையும் நீர் ஆண்டவரை அபிஷேகித்து ஆண்டவரை அவரிடத்து ஒரு அக்னி போல ஒரு செய்தி வரட்டும். எல்லாரையும் ஆண்டவரை சுட்டெரிக்கும் ஒரு அக்னி ஆண்டவரை சுத்தி எரிக்க இது அப்படி செய்ய போறதுக்காக உண்மை சோத்திரித்து சகல துதிகன மைமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கு உம்முடைய பாதம் முத்தம் செய்து நன்றி இயேசு வேண்டி சொல்லி ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். இதுவரை சங்கமா வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடியவர் சிஸ்டர் அருகர்ஜா. அருமையான இனிமையான குரல், மனதுருக்கத்தை கொண்டு பாடிய துதி பாடல் கேட்பவரை பரவசப்படுத்தி ஆவில் அனல் கொள்ள செய்த பாடல், தேவ தூதர்கள் பாடலை கேட்டு இறங்கி வந்த நேரம் பிரசன்னம். உங்கள் பாடலில் கேட்கும் போது எனக்கு அதிக அளவிலே எழுதிய வார்த்தை எஸ்ஐயா 49:29-31 எஸ்ஐயா 40:29-30 சோர்ந்து போறவனுக்கு அவர் பெயரும் கொடுத்து சத்துவம் இல்லாமல் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படங்கள் சோர்ந்து போவார்கள், வாலிபர் உடலை விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகிற போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இதுதான் இன்று காலை எனக்கு ஏவிய வார்த்தை. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன்
0: ஆமேன் ஆமேன் ஆமேன். சூத்திரம் ஆண்டவரே.
1: தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டொலி அழைக்க போறோம். டொலிக்கு பிறகு பாஸ் ஆண்டன், பாஸ் ஆண்டன் ராஜ்சாய்க்கு பிறகு சிஸ்டர் சாந்தி நோர்வே அழைக்க போறேன். ஆமேன். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் டொலி அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி.
2: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். ஆமேன்.
1: பிரைஸ் லார்ட். கல்கரையில இருந்து சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடல பாடி உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வருகிறார் சிஸ்டர் டொலி கல்கரி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி.
2: ஆமே நன்றி நன்றி இயேசுவே. இந்த புதிதான காலை எங்களுக்கு கொடுத்து உங்களை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க தந்த மகா பெய்தான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க ஜீவனுள்ள தேவன் அப்பா. ஜீவ பாதையில் எங்களை நடத்தி ஜீவ தண்ணீரை ஊற்றி எங்களை வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு ஆண்டி நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே ஆண்டவரே அப்பா, நீரே ஜீவ தண்ணீர் ஆண்டவரே. அந்த தண்ணீரை யாவருக்குள்ளே ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உங்க வார்த்தையின் மூலமாக யாவரையும் ஆசீர்வதித்து கொண்டு வர்ற உங்கள் நல்ல தகப்பனே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். வாக்கு தத்தம் செய்தவரே, வாக்கு மாறாதவரே, இன்று மங்கள் மத்தியில் ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் காணக்கூடியதாக எங்களை ஆண்டவரே உங்களுடைய அன்புல நிலைத்திருந்து உங்களுடைய அபிஷேகத்தின் மூலமாக அப்பா உங்களோட வல்லமை இருந்த கிருபையின் மூலமாக வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க நல்லவர் நல்லவர் போதுமானவர் அப்பா. நன்றி நன்றி நன்றி. காலை தோற உங்களே நாங்கள் துதிப்பதற்கு தந்த மகாபிரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி.

நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாவிகள் துரோகிகளையா, பாவம் ஆத்மா மக்களே துயா, பாதகரன் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, பாதகரன் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஐந்து கந்த மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, நொந்திறங்கி நொந்திருகின்

நேசாவி செய்கவே இயேசுவே, நீர் பெரியவர் இயேசுவே, நீர் பரிசுத்தர் இயேசுவே, நீர் நல்லவர் இயேசுவே, நீர் வல்லவர், வாக்கு தத்தம் செய்

மாயல்லோக நம்பி மாண்டிடு மானிடரன் மீட்க வர மாட்டீரோ, மானிடரன் மீட்க சாரி மாயலோகம் வந்து

நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஆமே, நன்றி நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. அந்த பரிசுத்தமான ஆவியை எங்களுக்கு கொடுத்து வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கா நீ நன்றி செலுத்துறேன். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே உங்களோட ஆதி அன்பை ஊற்றி ஆண்டவரே மக்களை மனம் திரும்ப வையுங்க ஐயா அப்பா. இந்த சங்கம வானொலி இந்த அபிஷேக கூட்டத்தில் ஆண்டவரே உங்களுக்காக வேண்டிய ஆண்டவரே உங்களோட நாமத்தை உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அநேக பாவிகளை ரட்சிப்பதற்கு கொண்டு வரப்படுற கிருபைகளுக்கான நன்றி செலுத்த இந்த வார்த்தையில் மூலமாக உங்களோட கவிதை பாட்டுகள் மூலமாக ஆண்டவரே மக்களின் அப்பா இந்த கடைசி காலத்தில் மக்களை தொடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு ஆத்மாவும் வீண்பாகாதது அப்பா, வீண்பாகாமைக்கு காத்து வர்ற கிருபைகளுக்கு நன்றி அப்பா. பாவிகளை ரட்சிக்க வந்தவரே இப்பொழுது இன்றும் என்றும் மாறாதவரே இப்பொழுதும் உங்களோட வல்லமையை தெரிவித்து யாவரையும் பாதுகாத்து உங்களோட வசனத்தை கேட்பதற்கு ஆண்டவரே அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி. உங்களை அறிந்தவரும் அறியாதவர்களும் இருக்கிற மக்களுக்கு உங்களுடைய ஆதி அன்பை காட்டும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய தரிசனத்தை கொடுத்து ஆண்டவரே வாலிபர்களுக்கு அதிகமாக கிரிகை செய்யுங்கப்பா. அந்த வாலிபர் வழி தப்பி போகிறார்கள் ஆண்டவரே அப்பா, அவர்களுக்கு ஒரு பெரிதான அன்பையும் கிருபையும் கொடுத்து வயோதிபர்களையும் ஆண்டவரே அவர்கள் தாய் அவர்கள் ஆண்டவரே தனிமையில் ஆண்டவரே வாடிக்கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவரே நீங்க உயிர்ப்பீங்க. உங்களோட வாக்கு தத்தம் இப்பொழுது உங்களுக்கு கிரிகை செய்து கொண்டிருக்கிற கிருபைக்கு அப்பா கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். சத்தத்தை நாங்கள் கேட்டு உங்களுக்கு ஒரு விரலாக நீங்க ஆக்கி வந்த கிரிபலுக்கு நன்றி அப்பா. உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி அப்பா உங்களுடைய சத்தத்தை கேட்பதற்கு இயேசு பேசுகிறவர் அவர் எங்க உள்ளே உலாவே திரிகிற அப்பா என்று கூறி அப்பாவும் நீரே அம்மாவும் நீர் என்று கூறி அப்பா உங்களுடைய வாக்குத்தத்தங்களை அவங்களுக்கு கேட்பதற்கு எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிதான வெளிப்படுத்தலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இப்பொழுது எங்களுக்கு உங்களுடைய வல்லமை இப்பொழுதும் குறுகி போகவில்லை. எங்களுக்கு இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அம்மாயே சோத்திரம், நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன். ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல்.

மகிமனி மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகலிடம் வாழ்வோம், ஆற்றிமை பெற்று உயர்த்திடுவோம். சாரி, மகிமை மங்காத புகலிடம் வாழ்வோம், மாட்சிமை பெற்று உயர்த்தி

கேட்க ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாயவின்மினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு ஆண்டவர்

ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாயமின்னினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமீன். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல அப்பா உங்களோட வல்லமை நிறைந்த சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு புருஷமான மக்களையும் ஆண்டவரே, உங்களை அறியாம இருக்கிற மக்களுக்குள்ள ஆண்டவரே அந்த ஆதி அன்பை உங்களோட பரிசுத்தமான வல்லமையை தெரிவித்து அவர்களை வழி நடத்தும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. உங்களுக்குரியவராக பாவிகளை ரசிக்க வந்தவரே, இந்த புதிதான ஜீவியத்துக்கு ஆண்டவரே அவர் செல்வதற்கு அவருக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை நடத்துங்க ஆண்டவரே. கிருகை செய்கிற தகப்பனே, நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி.

நே எமை சோசரிப்போமே ஆத்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடு.

கருத்துடன் நம்மை காத்தாரே, கத்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீததால் சோஸ்தரிப்போமே.

மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அக்கினியூடாய் நடந்தாலும் ஆலயம் தன்

0: ஆனந்தமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி இயேசுவே, ஆமேன். நன்றி அப்பா, கடந்த காலமாக இப்பொழுதும் வரையும் சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தில் நடத்துகிற லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா பரமேந்திரன் ஐயா மற்றும் கூட்டத்தார் யாவரையும் அல்லை மற்றும் ஊழியக்காரர் யாவரையும் அப்பா வழி நடத்தி வந்தீர்கள். இப்பொழுது இந்த அபிஷேக ஊழியத்தில் அபிஷேகத்தில் அப்பா உங்களோட உபவாசம் அபிஷேச கூட்டத்தை நடத்துகிற கிருபியலுக்காணி நன்றி செலுத்துகிற நீங்க அருள செய்த இந்த கூட்டம் அப்பா, நீங்க வெளிப்படுத்தியதப்பா, நீங்க வெளிப்படுத்தி அபிஷேகத்தை அனுப்பி மக்களை கூட்டிக் கொண்டு வர கிருபைகளுக்காக நன்றி செலுத்த எல்லா விதமான தடைகளை நீக்கியப்பா இயேசுவின் நாமத்தினாலே பிசாசு உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. இந்த கூட்டத்தில் வருவர்களுக்குள்ளப்பா ஒரு தடையும் இல்லாம யாவரையும் கொண்டு இனி அதிகமாக உங்களுடைய அன்பில் நிலைத்திருந்து உங்களுடைய அபிஷேகத்தின் மூலமாக உங்களுடைய கிருபை மூலமாக ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நேற்று இன்று மாறாவதே இன்று ஆண்டவரே, நீங்க சர்வ சிருஷ்டிக்கு எஜமானே அப்பா, எங்கள் இருதயத்தில் உங்களை போற்றுவதற்கு தந்த மகா பிரதான அன்புக்காக நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களை சித்தத்தின்படி நடத்துங்க, உங்களை நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி தாழ்த்தி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே, முதலாவது அவருடைய ராஜ்யத்தை உங்களுடைய நீதியை தேடும் பொழுது நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி உங்களோட நாம மட்டுமே மகிமே பட வேண்டும் என்று கூறி தாழ்த்தி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஐயா,
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் அதிகாலை வேளையிலே துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடிய சிஸ்டர் டோலி கல்கரி, இந்த சகோதரி வெள்ளிக்கிழமைகளே நித்தியவர்த்த நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் அண்டன் ராசனா தலைக்க போறோம். அதற்கு பின்பு சிஸ்டர் சாந்தி நோர்வே, அதற்கு பிறகு சிஸ்டர் ரத்தனி அலங்காரமணி, அதற்கு பிறகு தேவசதி கடன் செல்ல போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அண்டன் ராசனா.
2: பிரைஸ் லார்ட் அதேபடி ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே.
1: பாஸ்டர் அண்டன் ராசனா நிக்கிறீங்களா?
2: ஓ பிரைஸ் லார்ட்.
1: ஓகே பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அண்டன் ராசனா. இன்று அதிகால வேளையிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கீர்கள். உங்களை ஒப்புக் கொடுக்கன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்க.
2: இருவையும் விளக்கமும் பரிசுத்தமும் உள்ள தளபதி, பரலோகத்தில் உண்மை பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறார்கள் ஆண்டவரே. நாங்களும் இந்த பூமியில இருந்து உம்மை பரிசுத்த பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறோம். எங்களுடைய ஆராதனை துதி அபிஷேக ஆராதனையை நீர் கேட்டு இந்த நேரத்தில் இறங்கி வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும் இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நீச்சிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.

காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஒன்றானமைத்தவனுக்கு ஆராதனை, குமாரனா இயேசுவுக்கு ஆராதனை, ஒன்றானமை

காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே உயிரோடு எழு

கே ஆண்டவனே, உம்முடைய தாழம்புகளை ஆராதனை செய்கிறோம், உம்முடைய ரத்தத்தை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தாழம்புகளை ஆராதனை செய்யும் பொழுது, ரத்தத்தை ஆராதனை செய்யும் பொழுது பிசாசு தங்கள் இடம் இல்லை ஆண்டவரே. ஒவ்வொரு உம்முடைய ரத்தமும் ஒவ்வொரு தாழம்புகளும் எங்களுக்கு சுகத்தை தருகிறது. அன்பே.

என்ன காயங்கினின்றி பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே தூய திரு மே துடிக்கும் தாயுள்ளமே அன்பே கல்வாரி அன்பே.

வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கூட்டேற்றத்தில் அம்மாண்டவரே முடித்தத்தை சிந்தி 50வது நாளிலே எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களுக்கு இல்ல வாசம் செய்தவரே நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்குள்ளே

வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா.

அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே.

0: ஆவியானவரே இந்த நேரத்தில் நீ எழுந்தருளும்படியாக, இந்த அடிமை தினத்தில் வாழுகிற தமிழ் மக்களுக்காக நீ எழுந்தருளும். இந்த கடைசி காலத்தில் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். உம்மை எழுந்தருளும்படியாக தாழ்மையோடு அழைக்கிறோம். எழுந்தருளும் ஆண்டவரே, எதிரி கையோங்க விடாதேயும், எழுந்தருளும் எதிரி கையோங்க விடாதேயும், எதிரியின் கையோங்க விடாதேயும், முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம்மதி சயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே, ஆமாண்டவரே, தகுதி இல்லாத எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து இந்த நித்திய வெளிச்ச சங்கமத்துக்குள்ளாக உம்முடைய வசனத்தை அறிவிக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டீர். நாங்களும் மாத்திரம் ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்களை உம்முடைய ஞானத்தை தந்து, உம்முடைய பரிசுத்த ஆவியின் அன்பை தந்து தைரியமாக ஊழியம் செய்ய வைக்கிறீரே. ஒவ்வொருடைய கரலுக்காகவும் ஜபிக்கிறேன், ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் ஜபிக்கிறேன். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட இந்த கடைசி காலத்துல இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொள்ள மதங்கள் பிசாசோடு நரகத்துக்கு இழுத்து செல்கிறது என்பதை ஒவ்வொரு தமிழ் மக்களும் அறிந்து இயேசுவிடத்தில வந்து சேர்வார்களாக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கே செலுத்தி, ஆண்டவரின் கட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய நாமத்தை உயர்த்தி எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியில துதித்து ஆராய்ந்து பாடுவர் பாசன என்ற தாசனம். இவர் சங்கம வானொலியிலே ஒவ்வொரு நாளும் தேவ செய்து கொடுக்கிற ஊழியக்காரன், அவரை தேவன் ஆசிரியப்பார்கள். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சாந்தி நோர்வே அழைக்க போறோம், அதற்கு பிறகு சிஸ்டர் ரஜினி, அதற்கு பிறகு தேவ செய்தியை கடந்து செல்ல போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சாந்தி.
2: பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளில் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியில துதிக்க ஆராதிக்க வந்தீர்கள். உங்களை ஒப்புக் கொடுக்கன்னு சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள்.
2: அமேன் தாப்பனே. நன்றி ராஜா. அப்பா உங்க போட்டு வரோம் ஐயா, வணங்குகிறோம் தாப்பனே. உங்களுக்கு நன்றி சொல்லுறோம் வேலையில இந்த நேரத்தை தந்ததுக்காக. ஆண்டவரே, இதுல இணைஞ்சிருக்கிற அவ்வளவு பேரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொண்டு அப்பா உங்களுடைய ஆசீர்வாதம் இவ்வளவு பேரோடையும் இருந்து காக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு இந்த ஜெபத்தை தொடங்குறேன் ஆண்டவரே. தாப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி ராஜா. அப்பா ஒன்றுல ரெண்டு பேர் ரெண்டு பேர் கூடி இருக்கிற இந்த இடத்துல நீங்க நடுவுல வாசம் செய்ததுக்காக உண்மை தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை வணங்குறோம் ராஜா, உம்மை போற்றுகிறோம் ராஜா. துதி பாடலோடு உம்மை வரவேற்கிறோம் ஐயா. ஐயா ராஜா, ராஜா ஓடி வாங்க ராஜாதி ராஜா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா, சோத்தரிக்கிறோம் ராஜா, உம்மை போற்றுகிறோம் ஐயா, வணங்குகிறோம் ஐயா. ஆண்டவரே கத்தாவே.

ஆமா தாப்பனே, எங்களை இலவசமாய் கிருபையினாலும் எங்களை ஆண்டவரே இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்ட எங்களை உங்களுக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. போட்டுகிறோம் ராஜாதி ராஜா, வணங்குகிறோம் ஐயா. அப்பா சோத்தரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் அப்பா. அப்பா உங்களை துதிக்கிறேன் ராஜா, நீங்க நல்லவர் அப்பா, சர்வ வல்லவரா இருக்கிறீர் ஐயா. இட்டக்கம் அப்பா, உம்முடைய இட்டக்கத்துக்கு ஆண்டவரே அப்பா, உம்முடைய இட்டக்கத்துக்கு நன்றி சொல்லுறோம் அப்பா. அப்பா எங்கள் மேல அவ்வளவு பேர்லையும் ஆண்டவர், இந்த ஜனங்கள் கோடிக்கணக்கான ஜனங்கள் மேல் உண்மை தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறதா ஆண்டவர், ஏற்க முடியாம கஷ்டமா இருக்கிறவர்களோட ஆண்டவரே நீர் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே. எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக நாங்க உண்மை சோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா உண்மை கூப்பிடுகிறோம் ஐயா, உண்மை வணங்குகிறோம் தகப்பனே. அப்பா நீர் நல்லவராய் இருக்கிறதுக்காக சோத்திரம் ஐயா. அப்பா நீங்க இரக்கம் உள்ளவராய் இருக்கிறதுக்காக சோத்திரம் ஐயா. அப்பா நீங்க நல்ல தகப்பன் ஐயா. ஆவியினால் வார்த்தையினால்

ஒப்புரவு ஆக்கப்பட்டோம், உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். ஐயா உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். அற்புதமே அதிசயமே ஆலோசனை கர்த்தரே, அற்புதமே

வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, வணங்குகிறோம் ஐயா, வாழ்த்துகிறோம் ராஜா, உங்களை வாழ்த்துகிறோம் ஐயா, ஐயா உங்களை வாழ்த்துகிறோம் ஐயா, வணங்குகிறோம் ஐயா, போற்றுகிறோம் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நாங்கள் ஆண்டவரே உயிர் வாழ்கின்றோம்.

அனுதினமுமக்காய் சுமக்கின்றேன், அனுதினமுமக்காய் செல்கின்றேன். எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எனது ஜீவனை மதிக்கவில்லை.

எல்லாருக்கும் நான் நெல்லாமணி, அனைவருக்கும் நான் அடிமையணி. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை ஆசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகின்றேன்.

0: ஆமாத்தா, அப்ப உங்களுக்காக நாங்க உயிர் வாழ்கிறோம் ஆண்டவரே. நீங்க மட்டுமில்லை என்றா நாங்க அழிந்தே போயிருப்போம், நிர்மூலமாயிருப்போம். உம்மால நாங்க இன்று ஜீவனோடு எவ்வளவு இன்பம் துன்பம் ஆண்டவரே வந்து இருந்தாலும் ஆண்ட உலக அழிவுகளையும் அப்பா இந்த வைரஸ் நோய்களுக்களையும் அப்பா பூமி அதிர்ச்சிகளையும் சண்டைகளுக்களையும் ஆண்டவரே எங்களை உயிரோடு வச்சிருக்கிற அந்த ஜீவனை தந்த உமக்கு நன்றி. கோடான கோடி ஐயா, கோடான கோடி. ஒவ்வொரு விரையோடும் இருமையா, ஒவ்வொருவரோடும் இருமையா அப்பா. உங்க ரத்தத்தை ஒவ்வொரு தலையிலையும் பூசுறோம் ஐயா அப்பா. அவர்களோட வீடுகளில் நாங்கள் ரத்தத்தை பூசுறோம் ஐயா. இதுல வந்திருக்கிற ஒவ்வொருவரை, ஜெபிக்கிற ஒவ்வொருவரை, உபவாசத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சோர சோரிகள் சோரனு நாங்கள் அப்பா உங்களோட பாதத்துல வைக்கிறோம் ராஜா. நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் தகப்பனே. அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லிக்கொண்டு ஆண்டவரே அப்பா அப்பா எங்களோட கூட இருங்கப்பா. எங்களோட ஜெபங்களை ஏறெடுக்கிற தகப்பனுக்கு நன்றி. எங்களோட துதிகளை ஏறெடுக்கிற உங்களுக்கு நன்றி சொல்றோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி. இந்த எல்லாரையும் இதுல இருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே நீங்க பாதுகாத்து இந்த வானொலியை ஆண்டவரே எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லிக்கொண்டு அப்பா ஜெபிக்க இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்கு துதிக்க நேரத்தை தந்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுற ஒவ்வொரு நோயாளியையும் ஆண்டவரே உங்களோட பாதத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த கேன்சர் நோயில இருக்கிறவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சிறையில சிறையிருப்புல இருக்கிற ஒவ்வொருவரையும் அநியாயமா இல்ல நீதியா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீர் பார்த்து கணக்கு கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம். ஒவ்வொருவரோடையும் கூட இருங்கப்பா. அப்பா ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலையும் சுகமில்லாம இருக்கிற அப்பா ஒவ்வொருவரோடையும் கூட இருங்க. எல்லாரையும் உங்களோட பாதத்துல ஒப்படைக்கிறோம் ஐயா. வாலிப பிள்ளைகளே ஆண்டவரே, குறிப்பா வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே எதுனால சுத்தம் செய்வார்கள் என்று சொன்னீங்களா ஆண்டவரே? உம்முடைய வார்த்தையினாலேயெல்லாம் அவன் வெள்ளத்தோடுவான் என்று சுத்தமாக்கப்படுவான் என்று சொன்ன தகப்பன் நீர் ஐயா. அப்பா அந்த வாலிப பிள்ளைகளின் தலையில உங்க ரத்தத்தை பூசுறோம் அப்பா. அப்பா இந்த கஞ்சாக்கள் அந்த இதுகள் ஒன்றிலையும் ஆண்டவரே அப்பா எங்களை நாடு அதுல அழிந்து போகாதபடி இலங்கை தேசத்தை பாதுகாக்கிறதுக்காக சோத்திரம் ஐயா. அப்பா இந்த பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் அப்பா உங்களை அறிய அப்பா சிறு பிள்ளைகளை என்னட்ட வரவிடுங்கள் என்று சொன்னீங்க. அது போல இந்த சிறு பிள்ளைகளை ரட்சிப்புகளை கொண்டு வரத்துக்காக, துதிக்கிறதுக்கு கொண்டு வரத்துக்காக அப்பா அப்பா உமக்கு நன்றி. ஜெபிக்க கொண்டு வரதுக்காக இந்த பிள்ளைகளை ஆண்டவரே வாழிய பிள்ளைகள் மேல உமர் ரத்தத்தை பூசுறோம். சிறு பிள்ளைகள் மேல உமர் ரத்தத்தை பூசுறோம். இந்த பாடசாலைகள் மேல உங்களோட ரத்தத்தை பூசுறோம் ஐயா. ஐயா அப்பா ஐயா எங்களுடைய ஜெபங்களை கேட்கறதுக்காக உமக்கு நன்றி. ஏசப்பா நாமத்துல நான் ஜெபம் கேட்டு நிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சி துதித்து ஆராதித்து பாட சிஸ்டர் சாந்தி நோர்வே தொடர்ந்து நாங்கள் ரஜினி அழைக்க போறோம். அதற்கு பிறகு நிறைவு செய்தி கடந்து செல்ல போறோம். Praise the Lord, Sister Rajani.
2: Praise the Lord, Brother Mahendran. God bless you. Amen.
1: God bless you. இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உவாச துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே வந்தீங்க. துதித்து ஆராதித்து இதோடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you, Lord. For this wonderful day, Lord Jesus, that we come, Lord Jesus, before you, Lord, as the day of rest that you called it, Lord, on the seventh day, Lord, that you have asked us to set aside, Lord, that you will be exalted, glorified, manifesting your glory and power and presence, Lord, in this very world that you created, O God, that we will come before you, Lord, O God, in many nations, Lord, as we come to you this early morning hours, Lord, on Sunday morning, and the rest of the nation that may have already gone through this Sunday worship, Lord, and beginning their next day, Lord, on a Monday morning also, Father. We bring them all to you, Lord. You created, Lord Jesus, the people, O God, that when we manifest, Lord Jesus, with your glory and power and presence, Lord, emanating through you and you alone, Lord, giving that place that belongs to you, Lord, rightfully, Lord, set aside, Lord Jesus, that day that you have so asked us to do so, Lord. Lord, you are, Lord Jesus, so well pleased, O God. Therefore, Lord, we thank you for many that have joined us, Lord Jesus, at this very moment, O God, as these praises have been going through, Lord Jesus, from the lips of your people, O God, from the lips of your handmaidens, from the lips of the pastors, from the lips of those that are, Lord Jesus, joining, Lord Jesus, in adoration, praise, and worship to you, Lord Jesus. So we thank you, Lord, O God, in this morning, I pray, in Jesus' name. Amen, amen. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீக்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, எந்த தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, ஆசியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, நான் தேடி போகவில்லை.

தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், உன்னை கண்மேல் நிறுத்திடுவார். எந்த சுவை, எந்த சுவை, எந்த சுவை.

0: ஆமென் ஆமென். தேங்க்யூ ஜீசஸ்.
1: ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடல் பாடு சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி இந்த சகோதரி திங்கட்கிழமையிலே நித்திய வைத்து நிகழ்ச்சி நடத்துகிறார். ஆமென் ஆமென். இதுவரை நேரமும்
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: துதித்தோம்,
2: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
1: பாடல்களை பாடினோம். தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தியை கடந்து செல்ல போகிறோம். இன்றைய நாளிலே தேவ செய்தியை கொண்டு வர ஜெர்மன் நாட்டிலிருந்து சிவசேகர் வானரையா அவரை சங்கம வானொலி நிலையத்திலும் சார்பிலும் சங்கம வானொலி உபவாச துதி யார அபிஷேக செய்தி நிகழ்ச்சியின் சார்பிலும் அவர் அழைப்போமா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஆமே.
1: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே அதிகால வேலையிலே உங்களுக்கு மதிய வேலை சங்கம வானொலியின் உவாச துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே தேவ செய்தியை பகிர வந்திருக்கிறீர்கள். உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் வழிநடத்துங்கள் பாஸ்டர். ஆமேன்
3: ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நல்ல தகப்பனே, இந்த அருமையான உலகிலும் தேவத்திலே துதிகளை கொண்டு வந்த அன்பு சகோதரி சிஸ்டர் அலங்கார மணிக்காக இந்த வேலையிலே ஜெபிக்கிறேன் ஐயா. கத்தாவை அதே வேலையிலே சிஸ்டர் டோலி அவர்கள் ஒவ்வொருவளையும் இந்த நாட்களில் இந்த இடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பு தாயார் அரியணை அம்மா அம்மாவையும் இந்த நாட்களே ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. கத்தாவை இந்த நாளும் ஒளிந்தளத்தில் செய்த ஒரு ஊழியங்களே நீர் காண்கிற தெய்வமாக இருக்கிறீர் ஐயா. கத்தாவை உடைய கரத்துக்களை இந்த நாட்களே ஒப்புக் கொடுக்கிறேன். அடி என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலும் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவை. ஆமேன். கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் சங்கமனைய தளத்தின் ஊடாக இந்த இடத்திலே இணைந்து உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக கத்தர் கொடுத்த அந்த கிருபைகளுக்காக அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் புக் ஆஃப் ஏசாயா சாப்டர் 43 வேர்ஸ் நம்பர் 18 and 19. அதாவது 43 அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்க கேட்போமா? இருந்தால் ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்ணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் இந்த நாட்களிலே உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே முந்தின காரியங்களையும் இந்த நாட்களிலே நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆண்டவர். ஏனென்றால் கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார் இந்த நாட்களிலே 19 வசனத்திலே பார்க்கிற வழியிலே, இதோ புதிய காரியங்களை இந்த நாட்களிலே செய்வேன், see I am doing a new things என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், வனாந்தரத்திலே வனாந்தரத்தை இந்த நாட்களில் என்ன செய்ய போறார் இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்க போற. அப்ப பாருங்கள், இந்த வார்த்தையை சற்று இந்த நாட்களில் திரும்பி பார்ப்போமா? இருந்தால் இந்த இடத்திலே எதை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த நாட்களில் பார்க்க வேண்டும். இந்த வார்த்தையினுடைய அதாவது வேர் எங்கே இருந்து வருகிறது, அதனுடைய தொடக்கம் எங்கே இருந்து வருகிறது, எதற்காக கத்திருந்த நாட்களிலே இந்த காரியத்தை பேசினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போமா? இருந்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனே சிறைப்பட்டு போய் இந்த நாட்களை இருந்தார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த அவர்கள் பாபிலோனே சிறைப்பட்டு இருந்த வேளையிலே தேவன் அந்த இடத்திலே இந்த நாட்களை பாருங்கள் தீர்க்க தரிசி மூலமா அந்த அவர்களுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவருடைய சிறையிருப்பை இந்த நாட்கள் திருப்ப வேண்டும். அதாவது அவருடைய வனாந்தர வாழ்க்கை என்றால் அடிமை தனத்துக்குள்ள இந்த நாட்கள் இருக்கிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, வனாந்தரம் வேண்டாம் நீங்க நினைக்க கூடாது. ஏதோ அங்கே சவுதி அரேபியாவிலேயோ டுபாயிலேயோ அங்கே போய் இந்த வனாந்திரத்திலே வாகனத்திலே ஊர்ற மாதிரி அல்ல. அந்த நாட்களில் அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அவருடைய வனாந்திர வாழ்க்கை என்று சொல்லி சொன்னால் அவர்கள் சிறைப்பட்டு போய் அங்கே அவர்கள் மூலமாய் கட்டப்பட்ட நிலையிலே இந்த நாட்களை யார் இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களை இருக்கிறார்கள் சொல்லி சொல்லப்படுகிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப பாபிலோன்லே அந்த ஜனங்கள் சிறைப்பட்டு இருக்கிற வேளையிலே 70 அந்த இடத்திலே அவர்கள் கட்டப்பட்ட நிலையிலே இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஆனென்றால் தேவன் அந்த இடத்திலே தெளிவா என்னுடைய ஆண்டவருடைய காரியத்தை பார்ப்பீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பியூட்டி, அவருடைய பியூட்டி என்னவென்று சொல்லி சொன்னால் கணக்கான நேரத்தில் கணக்கான காரியத்தை செய்து முடிப்பேன். நீங்க சாதாரணமாக கவனிச்சு பாருங்க, இந்த ஆண்டவர் செய்த முதலாவது அற்புதத்தை இந்த தாயரிடத்துல வந்து கேட்கிறாங்க. இந்த நாட்கள் எல்லாரும் என்ன தண்ணி கல்யாண வீட்டுல ரசம் குறைஞ்சு விட்டது, என்ன செய்யறதுன்னு தெரியாம கிடக்குதுன்னு சொல்லி சொல்லுற வழியிலே அவ வந்து கேட்கிற, யார் இடத்துல கேட்கிற, மகனிடத்துல கேட்கிறார். என்ன வேண்டா மகனே இப்படி அல்லாம வேண்டாம் அவர் சொல்லுறார், அம்மா இஸ்திரியே என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை, மை டைம் இஸ் நாட் கமிங். அதாவது என்னுடைய நேரம் இந்த நாட்களே வரவில்லை, என்னுடைய நேரம் வருகிற வேளையிலே பொறுத்திருந்து என்ன காரியம் செய்ய போறேன் என்று பாருங்கள் என்று சொல்லித்தான் அதனுடைய கர்த்தமாக இருக்கிறது. அப்படியானால் தேவனுடைய அந்த காரியங்கள், அந்த நேரங்கள் 70 ஆண்டுகள் அவர்கள் சுறைப்பட்டு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் தேவனுடைய நியமனங்களும் தேவனுடைய காரியமாக அந்த இடத்துல இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதனாலே பாருங்கள், அந்த ஆண்டுகள் முடிகிற காலகட்டத்திலே தான் அவர் செய்ய போகிறார். நான் வனாந்தரத்திலே அங்கே வழியையும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்தர் ஐ மேக் த வே இன் த டெசர்ட், அதாவது நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே அந்த நாட்களை ஆறுகளை உண்டாக்கும். அவாந்தர வழி என்று சொல்லி சொன்னால் அங்கே எப்படியாக இருக்குன்னு சொன்னால், வெளியிலே தண்ணீரே அந்த இடத்திலே உள்ள உருவாக முடியாது. அப்படியாக வறட்சியான ஒரு இடமாக அந்த இடத்துல இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படிப்பட்ட அந்த இடத்திலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லி சொன்னால், வாட் அ வண்டர்ஃபுல் மிரக்கல் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது எப்படிப்பட்ட ஒரு அதிசயமான காரியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறதா? குடும்பத்திலே இந்த நாட்களில் இருக்கிற பிரச்சனைகள், நோய்கள், இந்த நாட்களில் சில கட்டுக்கள், சில காரியங்களின் நிமித்தம் நீங்க வனாந்தர வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கணவனாலே நெருக்கப்பட்டு, அல்லது இந்த நாட்களில் பிள்ளைகளாலே ஒடுக்கப்பட்டு இந்த நாட்களை பாருங்கள், அல்லது இந்த நாட்களில் ஏதோ ஒரு வேலை செய்கிற இடத்திலே அதிகாரிகளால் இந்த நாட்களில் நெருக்கப்பட்டு இப்படியாக ஒரு வனாந்தர வாழ்க்கையில இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களில் அந்த வனாந்தர வாழ்க்கையை நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கத்திருந்த நாட்களே, ஐ ஆம் கோயிங் டு சேஞ்ச் யுவர் டெஸ்டினி லைஃப் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கணும். உன்னுடைய வனாந்தர வாழ்க்கையை, அதாவது உன்னுடைய வறட்சியை இந்த நாட்களை நான் மாற்றுவேன் என்று சொல்லி சொல்லுகிற தேவன் இந்த நாட்களில் நம்மோடு இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்த பகுதியில் சொல்லப்படுகிறது, அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்றார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே நம்முடைய சரீரத்திலே இந்த நாட்களிலே வறட்சி இருக்கிறதா? பலவீனத்தினால், நோயினால் இந்த நாட்களிலே நீங்கள் இந்த நாட்களை வாடி போய் இருக்கிறீர்களா? அது மட்டுமல்ல, டாக்டர் சில வேளைகளிலே சில காரியங்களை இந்த நாட்களிலே உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள். இந்த நாட்களிலே நீங்கள் மறிக்க போகிறீர்கள், அல்ல இந்த நாட்களில் ஏதோ ஒரு காரியத்தை இந்த நோய் மாற்ற முடியாது சொல்லி இருக்கிறார்கள். ஆனா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43

கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏனென்றால் பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையின் அடிப்படையில் பார்க்கிற வேளையிலே, அங்கே நாங்கள் அந்த ஜனங்கள் எகிப்து தேசத்திலே, அதாவது பாபிலோன் தேசத்திலே நெருக்கப்பட்டு துன்பப்பட்டு இந்த நாட்களே, அவர்களை இந்த நாட்களே போட்டு அநேக பாடுகளுக்கு உட்படுத்தி கொண்டு இந்த நாட்களில் இருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய நேரம் வரவில்லை. கர்த்தருடைய நேரம் வருகிற வேளையிலே அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிசயங்களை செய்கிறார். முதலாவதாக பாருங்க, தானியேலை சிங்கக்கோவில போடுகிற வழியில பாருங்கள். அப்போ தானியாலுடைய நியமனங்க என்னவென்று சொல்லி சொன்னால், கட்டாயம் அவருடைய உத்தரவின்படி அவர் இந்த நாட்களே அங்கே ஆண்டவரை தொழக்கூடாது. அந்த சிலையை தான் இந்த நாட்களை அவர்கள் எல்லாம் இந்த நாட்களை அந்த வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல பாருங்கள், அந்த சூழ்நிலையிலே பார்க்கிற வழியிலே அவர் என்ன செய்தால், பலகணிகளை திறந்து விட்டு எருசலேமுக்கு நேராக திரும்பி இந்த நாட்களே கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், என்னதான் கட்டுப்பாடு வந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். அப்ப என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் நான் நேசிக்கிற தேவன், நான் ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களே, நான் விசுவாசித்து இந்த நாட்களே நடக்கிற தேவன், என்னை அழைத்த தேவன் இந்த நாட்களே நடத்த வல்லவராயிருக்கிறார் என்ற ஒரு வாழ்க்கை இந்த நாட்களே, அந்த காரியம் அவருடைய இருதயத்திலே இந்த நாட்களே உருவாக்க நிமித்தம் தானியேல் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே பாருங்கள், எதை குறித்தும் கவலைப்படவில்லை. அங்கே தேவனே முன்னுக்கு என்னத்தை வைக்கிறார் சொன்னால், கத்திர வைக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யாரை முன்னுக்கு வைக்கிறோம்? அருமையான கத்திர பிள்ளைகள், அதிகாலையில் எழும்புகிறோம், ஐயோ பியா பிசி பிசி வேலைக்கு போகணும், இப்ப என்ன ஜெபிக்கிறது, ஜெபிக்க முடியாது. இந்த நாட்கள் டக்கன் என்ன செய்யறோம், உடனே பிரஷ் பண்ணிட்டு டக்கன் உடனே ஒரு காஃபியை குடிக்கிறோம், காஃபியை குடிச்சிட்டு எடுத்துட்டு போறோம். ஆனா நம்முடைய பேர் என்ன? விசுவாசிகள். நம்முடைய பேர் என்ன? கிறிஸ்தவர்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் ஏன் அதுக்கு நான் சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால், ஆண்டவருக்கு முதலாவது இடத்தை கொடுக்க வேண்டும். என்னதான் காரியங்கள் நடந்தாலும், அதாவது சற்று சிறிது நேரம் நித்திரையை கொண்டாலும் இந்த நாட்களை பாருங்கள், கத்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்வீர்களா இருந்தால், அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களே நீரூட்டை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வனாந்திர வாழ்க்கை இந்த நாட்களே மாற்ற வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களே வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். குறித்து கவலையோடு அவர்கள் இந்த நாட்களை துதிக்க முடியாத நிலைப்பாட்டில் இருந்த வேளையிலும், ஆனாலும் அவருடைய வாய் சும்மா இருக்கவில்லை, துதித்தார்கள். என்ன நடந்தது? கட்டுக்கள் அவிழ்ந்தது, நுகங்கள் உடைந்தது, பாதைகள் கிடைத்தது, அங்கே கதவுகள் திறக்கப்பட்டது என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதரனே, அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுக்கள் இந்த நாட்களை அவிழ வேண்டுமா? நுகங்கள் உடைக்க வேண்டுமா? முதலாவது கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை இந்த நாட்களிலே தேடுகிற வேளையிலே அவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னாக தடையாயிருக்கிற எல்லா தடை சுவர்களையும் தடை கல்லுகளையும் உடைத்து இந்த நாட்களிலே உங்களை இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே கம்பீரமா இந்த நாட்களிலே நடக்கும்படியாக இந்த நாட்களை செய்கிற தேவன் தான் நான் ஆராதிக்கிற தேவன் என்று சொல்லி இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அங்கே தானியேலுக்கு அப்படியான நிலைமை, சிங்கக்கவிலே போடுகிறார்கள், சிங்கம் சேதப்படுத்தவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய நண்பராகிய சாத்சாக் மேசாக் அவர்களை இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள்? அக்னியிலே 7 மடங்கு இந்த நாட்களிலே அந்த அக்னியுடைய அதாவது அந்த உக்காரத்தை கூட்டி இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள்? அதற்குள்ளே போடுகிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே அக்னி அவருடைய தலை மயிரை கூட இந்த நாட்களில் இங்கே கருகப்படவில்லையாம். அது எப்படியாக இந்த நாட்களில் இருக்குமா என்றால், முதலாவது நாங்கள் அறிந்திருக்க வேண்டும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிந்திருக்க வேண்டும். He is the only presence and he is the only potent என்பதை நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எப்படிப்பட்ட ஒரு சவர் சர்வ வியாபி, அவர் சர்வ ஞானி என்பதை நாங்கள் முதலாவதாக அறிந்து இந்த நாட்களில் இருப்போமா இருந்தால், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்தது நிமித்தம் இந்த நாட்களிலே அவரை நாங்கள் அங்கே ஆராதிப்போம். அது மட்டுமல்ல, அவருக்கு முதலாவது இடத்தை இந்த நாட்களை கொடுப்போம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க வேலைக்கு போறதோ எந்த காரியத்தை செய்கிறதை குறித்து நான் சொல்லவில்லை. அது கட்டாயம் வேலை செய்ய வேண்டும், சோம்பொறியா இருக்கக்கூடாது. ஆனாலும் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு ஒரு நேரத்தை கொடுக்க வேண்டும். என்னுடைய காரியத்தை கேட்பீரா இருந்தால் நீங்க சிரிப்பீங்க. இந்த நாட்களை பார்க்கிற வேலையிலே சரியாக 12 மணிக்கு 12 இரவு எங்க டைமுக்கு 12 இரவு மிட் நைட் 12 மணிக்கு
நான் தூக்கத்துக்கு போயிட்டு 4 மணி கொழும்புவேன், 3 மணி 4 மணி தான் நேரம் தான் அந்த நித்திரை. இந்த நாட்களில் சரியாக 4 மணி கெழும்பி ஆண்டவரோடு இருந்து ஆண்டவரோடு பேசி

0: அவர்களோடு சில காரியங்களை இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை சில காரியங்களை இந்த நாட்களை வெளிப்படுத்துவார். அப்படியான காரியங்களை கேட்டுவிட்டு அதற்கு பின்பாக என்னுடைய அடுத்த பகுதி வேலைகளை இந்த நாட்களை நான் செய்வேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று வரைக்கும் என் தேவன் என்னை தள்ளாட விடவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று வரைக்கும் என்னுடைய தேவன் என்னோடு உறுதுணையாக இந்த நாட்களை இருந்து நடத்தி கொண்டு வருகிறார். அது இன்றைக்கு நேற்றல்ல, அநேக ஆண்டுகளாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனோக்கு எப்படியாக தேவனோடு நடந்தார் என்பதை பாருங்கள். நோவா எப்படியாக தேவனோடு நடந்தார் என்பதை பாருங்கள். ஆபிரகாம் எப்படியாக தேவனோடு நடந்தார் என்பதை முதலாவது இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஏன் அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள்? ஏன் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே சில திருப்பங்கள், சில மாற்றங்கள் இந்த நாட்களில் வந்தது என்று சொல்லி சொன்னால், அவர்கள் முதலாவது வைத்த காரியம் தேவனோடு நடக்க வேண்டும் என்றொரு தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுத்தார்கள். என்று அருமையான அன்பு சகோதரன் சகோதரியே, கர்த்தரோடு நாங்கள் நடக்க வேண்டுமா இருந்தால் அவரோடு உடன்படிக்கை செய்யுங்கள். ஆபிரகாம் மோரியா மலையிலே அங்கே உடன்படிக்கை செய்தது போல அந்த நாட்களே அவரோடு உடன்படிக்கை செய்யுங்கள். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் உம்முடைய என்னுடைய ஜீவனுள்ள நாட்கள்லாம் இந்த நாட்கள் இந்த காரியத்தை செய்வேன், இந்த காரியத்துக்கு எந்த விதமான தடைகளும் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாட்களே அவரிடத்திலே அந்த காரியத்தை கேளுங்கள். கட்டாயம் அந்த காரியத்தை செய்வதற்கு அவர் உங்களுக்கு உறுதுணையா இருந்து இந்த நாட்களே காரியத்திலே செயல்படுவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம் என கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லி சொன்ன இந்த நாட்களிலே தேவன் அங்கே சொல்லுகிறார், நான் அதாவது நீங்கள் அதை அறியீர்களா, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்வேன், ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், அங்கே ஏசாயா 59 அதிகாரத்திலே 3 வசனத்திலே பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், அங்கே அதன் வனாந்தரத்தை ஏதோன் தோட்டத்தை போலவும் அதன் அவாந்தர வழியிலே கத்தரை தோட்டத்தை போலவும் ஆக்குவார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை இந்த நாட்களை நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே சியோனை குறித்து இந்த நாட்களே தேவன் இப்படியாக இந்த நாட்களை சொல்லுவதன் நோக்கம் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு சகோதரன் சகோதரிய பாருங்கள், சியோன் என்பது எதை குறிக்கிறது என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே தேவனுடைய சபையை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை பாருங்கள் ஏதோன் தோட்டத்தை போலவும் அதன் அவாந்தர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதவும் அதிலே உண்டாகும். இன்றைக்கு சபைகள் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், வனாந்தரம் டெசர்ட்டை போல் இந்த நாட்கள் இருக்கிறது. ஆராதிக்கிறோம் நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகள், இன்றைய பாருங்க, அந்த தமிழ்ல சொல்லுவாங்க உடுக்கடிச்சு கலவார மாதிரி, இன்றைக்கு ட்ரம்ஸர் அடிச்சாதான் சில பேருக்கு இந்த நாட்களே ஆராதனை அபிஷேகம் உறங்கும், கிட்டார் அடிச்சாதான் அபிஷேகம் உறங்கும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், இந்த நாட்களே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்தார்கள், ட்ரம்ஸ் அடிச்சார்களா அல்லது அதாவது கிட்டார் அடிச்சார்களா? அருமையான கத்துடைய பிள்ளைகளே, தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், இன்றைக்கு சபை அங்கே ஆறுதல் அடைய வேண்டும். இந்த ஆண்டவுடைய வருகைக்கு சபை இன்றைக்கு ஆயத்தம் இல்லை. அதனாலதான் ஆண்டவுடைய வருகை இந்த நாட்களிலே அங்கே தாமதமாகி கொண்டிருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், சியோனுக்கு ஆறுதல் செய்யும்படியாக அவர் அதன் பாழான ஸ்தலங்களை தேர்தல் செய்து பாருங்கள், அந்த இடத்திலே எந்த பகுதியிலே சபைக்குள்ளே எந்த பகுதியிலே பாழடைந்து போய் இருக்கிறது, அதாவது எப்படி என்றால் ஜனங்கள் ஆவியிலே நடக்கிறார்களா மாமிசத்திலே நடக்கிறார்களா என்பதை இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு மாமிசத்தின் கிரியைகள் சபைகளுக்குள்ளே வெளியரங்கமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக குளறுபடிகள் இந்த நாட்களில் சபைகளுக்குள்ளே இருந்து வெளியாக இந்த நாட்களில் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அதன் பாழான ஸ்தலங்களை அங்கே தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை, அதாவது எந்த இடத்திலே வனாந்தர வறட்சியாக சபை இருக்கிறதோ அந்த இடத்திலே நான் அதை ஏதோன் தோட்டத்தை போலவும் அதன் அவாந்தர வழியை கத்தரின் தோட்டத்தை போலவும் இந்த நாட்களில் என்ன செய்வாராம், இந்த நாட்களில் பாருங்கள், இந்த நாட்களில் ஆக்குவேன். அப்பொழுதுதான் அங்கே என்ன நடக்குமாம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதிலே உண்டாகும் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியரே என் வாக்கை கவனியுங்கள், வேதம் என்னிடத்திலே இருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் வேதம் யாரிடத்திலே இருந்து வருகிறது? ஒரு மனுஷனிடத்திலே இருந்து வருகிறது அல்ல, ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஒரு போதகரோ அல்லது ஒரு சுவிசேஷகரோ யாரிடத்திலிருந்து வேதம் வரவில்லை. வேதத்திலே வேதம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் தனக்கு இஷ்டமானவர்களுக்கு, தனக்கு இஷ்டமான தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தையை அவருடைய நாவுகளிலே இந்த நாட்களே அருளி, இந்த நாட்களே அதை பேசும்படியாக இந்த நாட்களே கட்டளையிடுகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். வேதம் இறைமையா தீர்க்கதரிசின் புத்தகத்தை எடுத்து பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், உன்னுடைய நாவிலே என்னுடைய வார்த்தைகளை போட்டேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசி சொல்லுகிறார் இறைமையா, உங்களுடைய வார்த்தைகளை நான் உட்கொள்ளுகிற வேளையிலே என்னுடைய எலும்புகளுக்குள்ளே அக்னி அங்கே பற்றி எரிகிறது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அனாயிண்டிங், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படி ஆனால் அங்கே வேதம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது என்பதை கர்த்தருடைய வார்த்தை திட்டவட்டமாக தெளிவாக இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் இந்த நாட்களே, இங்கே சபைகளை இந்த நாட்களே தேவன் சீர்படுத்தும்படியாக இரண்டாவதாக இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே செயல்படுகிறார் என்பதை இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே. மூன்றாவதாக இந்த நாட்களே ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 32 அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிற வேளையிலே 15 வசனத்தை வாசிப்போமா. இருந்தால் உன்னதத்திலே இருந்து நம்மேலே ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி எல்லாம் அங்கே காடாக இந்த நாட்களே எண்ணப்படும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். உன்னதத்திலே இருந்து இந்த நாட்களை ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சபையில போய் இந்த நாட்களே கத்தி குளறி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதுல எந்த விதமான காரியம் இல்லை. ஒரு அனாயிண்டிங் கொண்டு இருக்க வேண்டும், ஆவியானுடைய அபிஷேகம் இந்த நாட்களே. பாருங்கள், பெந்தேகோஸ் நாள்ல இந்த பேதுரு அவருடைய சீடர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க, பயந்து போய் இந்த நாட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அங்க பாருங்கள், இந்த பெந்தேகோஸ் நாளண்ட வந்தது அந்த இடத்துல பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொன்னால் வாக்கு தத்தம் உறுதி பண்ணப்படப்படுகிறது. எப்படி என்று பாருங்கள், ஆண்டவர் சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளரை அனுப்புவேன், அவர் வந்து இந்த நாட்களை என்ன செய்வார், உங்களுக்கு காரியங்களை செயல்படுத்தி எல்லாவற்றையும் இந்த நாட்களை கண்டி துணத்து உங்களை நடத்துவார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அவள் காத்திருந்தார்கள், என்னத்திற்காக காத்திருந்தார்கள், தேற்றவாளுடைய அபிஷேகத்தை. அதைத்தான் இங்கே யோவேல் 10:28 நாங்கள் பார்க்கிறோம், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவன், ஐ ஃப்ளோ மை ஸ்பிரிட் ஃபார் த லாஸ்ட் டே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த வசனத்தை தான் இங்கே என்ன நடக்கிறேன்னு சொன்னால், கர்த்தராகிய தேவன் இங்கே அப்போஸ்தலர் 2:17 வசனத்தில் அந்த வார்த்தையை கன்ஃபர்மேஷன், அதாவது உறுதிப்படுத்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த வார்த்தை அங்கே உறுதிப்படுகிற வேளையிலே பாருங்கள், அங்கே அந்த பெந்தேகோஸ்து நாளிலே ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுகிற வேளையிலே அண்ணல் கொண்டு எழும்புகிறார் பேதுரு அங்கே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல பாருங்கள், இந்த நாட்களே பேதுரு மட்டுமல்ல பாருங்கள், இந்த நாட்களே பேதுருவும் யோவானும் இந்த நாட்களே அண்ணல் கொண்டு எழுந்து இந்த நாட்களே பாருங்கள் என்ன செய்கிறார்கள். அங்கே அலங்கார வாசல் அண்டைக்கு தேவனுடைய சபை, அதாவது வாசல் அண்டைக்கு இந்த நாட்களே போகிறார்கள். அந்த இடத்துல இந்த புறவி சப்பானிக்கு என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் பார்க்கிற வேளையிலே, என்னிடத்திலே பொண்ணும் இல்லை ஐயா, என்னிடத்திலே வெள்ளியும் இல்லை, என்னிடத்திலே இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்று, அவருடைய நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லுகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கின்ற அற்புதம் நடக்கு. இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாங்கள் சபைகளுக்குள்ளே எதை நேசிக்கிறோம், பொன்னை நேசிக்கிறோம், பணத்தை நேசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆவியானவராக என்னிடத்திலே பொன்னும் இல்லை, என்னிடத்திலே வெள்ளியும் இல்லை, என்னிடத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாமம் ஒன்றுதான் இருக்கிறது எழுந்து நடன்னு சொல்லி இன்றைக்கு எந்த ஊழியக்கார இந்த நாட்களை சொல்ல முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் அன்று உன்னதத்திலே இருந்து ஆவியானவர் ஊற்றப்பட்ட வேளையிலே இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து நாட்களை வந்ததை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் இப்படியாக ஆவியானவர் இந்த நாட்களை ஊற்றப்படுவார் என்றால்தான் குடும்பத்துக்குள்ளே ஒரு செழிப்பு வரும், நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு செழிப்பு வரும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு செழிப்பு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய சபைக்குள்ளே இந்த நாட்களே ஒரு செழிப்பு வரும் என்பதை அங்கே இந்த நாட்களே வேதம் இந்த நாட்களே மூன்றாவதாக இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வாருங்கள் வேதம் சொல்லுகிறது அந்த உன்னதத்தினுடைய ஆவியானவர் இந்த நாட்களே ஊற்றப்பட்டால் தான் இந்த நாட்களே அங்கே வேதம் சொல்றது வனாந்தரம் செழிப்பான வயலாக இந்த நாட்களே மாறும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை இந்த நாட்களே நாங்கள் காண வேண்டுமா இருந்தால் ஆவியானவருடைய அனாயிண்டிங், ஆவியானவருடைய ஊற்றுதல் இந்த நாட்களே நமக்குள்ளே இந்த நாட்களே உருவாக்கப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை நாங்கள் கேட்டு வாங்குறதல்ல, நாங்கள் ஆண்டவருடைய பாத தண்டையிலே இருந்து அவரை இந்த நாட்களே அனுதினமும் முதலாவதாக அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவரை தேடுகிற வேளையிலே அவருடைய ஆவியானவர் இந்த நாட்களே நமக்குள்ளே கிரியை செய்கிறது மட்டுமல்ல, நமக்குள்ளே அந்த ஆவியானவர் வந்து சில பலத்த காரியங்களை இந்த நாட்களிலே செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை திருப்பிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த நாட்களை நான்காவதாக என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நான் வாசிக்கின்றேன். 5வது வசனம் சொல்லுகிறது, இப்படியாக பாருங்கள் எப்படி என்று சொன்னால், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் இந்த நாட்களே உண்டாயிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏற்கனவே நான் சொல்லி இருந்தேன், வனாந்தரம் எங்கே இருக்கிறது இன்றைக்கு? நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே வனாந்தரமான காரியங்கள் வளர்ச்சி இல்லாதபடி இந்த நாட்கள் இருக்கிறது, செழிப்பற்றதாக சபைக்குள்ளே இருக்கிறது. இப்படியான காரியங்கள் பாருங்கள், இங்கே நாங்கள் இந்த முதல் வாசித்த வசனத்தின்படி பார்க்கிற வேளையிலே, உன்னதத்திலிருந்து ஆவியானவர் இந்த நாட்களே ஊற்றப்படுகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். யாருக்குள்ளே வெளியரங்கமாகும்? குடும்பத்துக்குள்ளே வெளியரங்கமாகும், பிள்ளைகளுக்குள்ளே வெளியரங்கமாகும், சபைக்குள்ளே வெளியரங்கமாகும். அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணுமாம். ஏனென்றால் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்ததாம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுறது மட்டுமல்ல, வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்றுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது எப்படியாக வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்று பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பாருங்கள், அங்கே சபைக்குள்ளே வனாந்திர வாழ்க்கை, குடும்பத்துக்குள்ளே வனாந்திர வாழ்க்கை இருந்துன்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே ஆவியானவர் ஊற்றப்படுகிற வேளையிலே ஒரு பெரிய ஒரு மகிமை, தேவனுடைய மகிமை அந்த இடத்திலே இறங்குகிற வேளையிலே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களிலே தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கையிலே இருந்து இன்றைக்கு செழிப்பாக மாற வேண்டுமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது முதலாவதாக அங்கே உன்னதத்தினுடைய ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். அது மட்டுமல்ல பாருங்கள், இந்த நாட்களிலே தேவனுடைய தோட்டத்தை போல் இந்த நாட்களிலே அங்கே நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை மாற்றப்பட வேண்டும். அது மட்டுமல்ல பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே தேவனுடைய மகிமை இந்த நாட்களிலே வெளியரங்கமாக வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன், இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. சங்கீத புஸ்தகம் 29வது அதிகாரம் இந்த நாட்கள் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிரப்பண்ணுமா? அது எந்த வனாந்தரத்தை? காதோஸ் வனாந்தரத்தை அதிரப்பண்ணுமா என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. பெரிய வனாந்தரம் காதோஸ் வனாந்தரம். அந்த காதோஸ் வனாந்தரத்திலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தொங்கலை நின்று பார்த்தா அந்த தொங்கல் நிக்கிற யாரண்டே தெரியாது. ஏன்னா ஒரே டிசைட் எப்படியா இருக்கும், ஒரே மணல் குப்பலாக அந்த நாட்களை இருக்கு. மத்திய கிழக்கு நாடே நீங்க பார்ப்பீங்களா இருந்தால், அப்ப அந்த வனாந்தரத்தையே அதிர பண்ணுதாம். ஏன் அப்படியாக ஆண்டவர் அதிர பண்ணுகிறார் என்று சொல்லி சொன்னால், அங்கே இன்றைக்கு ஜனங்கள் பெண்ண ஒரு ஒரு ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் ஒரு கேப், அவ்வளவு இடைவெளி, வனாந்தரத்துக்குள்ளே எவ்வளவு இடைவெளி இருக்குதோ அதே மாதிரி இடைவெளி இருக்கு. அப்படி என்று சொன்னால், அங்காலே அந்த வனாந்தரத்திலே அங்காளி பகுதியிலே இருக்கிறவரை அங்கே நாங்கள் கண்களால் காண முடியாது. ஏனென்றால் புழுதி ஒரே பக்கமாக அந்த நாட்களை வீசிக்கொண்டிருக்கும், காண முடியாதபடி இருக்கிறது. ஆனால் நாங்கள் கர்த்தரை தேடுகிற வேளையிலே, அருமை சகோதரனே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அவர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்ய வேண்டுமா இருந்தால், இந்த நாட்களிலே அவருடைய பிரசன்னம் நம்மை இந்த நாட்களிலே நிரப்ப வேண்டும். உன்னதத்தில் அங்கே ஆவியானவர் நம்மேலே இந்த நாட்களிலே ஊற்றப்படுகிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்வு ஏற்படும். அருமையான கர்த்தருடையவர்களே, காதோஸ் வனாந்தரம் இந்த நாட்களிலே எப்படியாக அதிர பண்ணப்பட்டதோ, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு அதிர்வு உண்டாகும், நம்முடைய சபைக்குள்ளே ஒரு அதிர்வு உண்டாகும். அருமையான கர்த்தருடையவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அதிர்வு உண்டாகும். என்னப்பா இப்படியாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது, என்ன இப்படியா ஒரு அதிர்வாக இந்த நாட்களில் இருக்கிறதே என்று, சில வேளையில் சில காரியங்கள் நடக்கிற வேளையிலே என்ன நடக்க போறதோ நாளைக்கு தெரியாதபடி இந்த நாட்களில் ஒரு அதிர்வை தேவன் கட்டளையிடுவார். ஏனென்றால் ஆண்டவரோடு நீங்கள் நடக்கிற வேளையிலே திடீர் திடீரென்று என்னுடைய ஆண்டவருடைய காரியம் திடீராகத்தான் செய்கிற காரியமா இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய ஆண்டவரோடு இந்த நாட்களை நடந்து கொண்டு வருகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நான் ஜெபம் பண்ணி போட்டு, ஒரு குறிப்பிட்ட காலம் ஜெபம் பண்ணி போட்டு, சரியாக தருவார் என்று சொல்லி போட்டு அப்படியே விட்டு விட்டுருவேன் நான், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அந்த ஜெபத்துக்கு பதில் எப்படி வருமென்று சொல்லி சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த டைம், அந்த என்னுடைய இருதயம் அல்லது அந்த காரியங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியாக இருக்கிற வேளையிலே திடீரென அந்த காரியத்தை ஆண்டவர் மெதுவாக கொண்டு வெளிப்படுத்துவார். மகனே இதுதான் காரியம் சொல்லி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ அந்த இடத்துல பார்க்கிற வேளையிலே எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருகிறது. ஒரு ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இவர் அவர் அதிசயமானவர், ஆச்சரியமானவர் என்பதை அந்த இடத்துல நான் உணரக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்தான் ஜீவன் உள்ள தேவன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அநேக காரியங்கள்ல நான், அதாவது இன்றைக்கு இல்ல, 15 வருஷத்துக்கு முதலே சபையில விட்டு எல்லாம் எல்லாத்தையும் விட்டு ஓடி இருக்க வேண்டும். ஆனாலும் இந்த நாட்கள்ல கர்த்தர் என்னை விடவில்லை அருமையான கர்த்தர். அதனாலேதான் இன்றைக்கு கூட நான் நிற்பது அவருடைய சுத்த கிருபை. என்ன கிருபை என்றால், அதிகாலையிலே அவருடைய முகத்தை தேடுவேன், அவருடைய சமூகத்தை தேடுவேன், அவருடைய சமூகத்திலே நாடுவேன். இந்த நாட்களிலே மற்ற காரியங்களை தேவன் இந்த நாட்களிலே என்னுடைய குடும்பத்திலே சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த நாட்களில் என்னுடைய குடும்பத்தை என்னையும் நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த செய்தி மூலமாய் வனாந்தர வாழ்க்கை இந்த நாட்களிலே மாறும். அது மட்டுமல்ல, இந்த செய்தி மூலமா இன்றைக்கு உன்னதத்தினுடைய ஆவியானவர் உங்கள் மேல், உங்களுடைய குடும்பத்தின் மேல் இந்த நாட்களில் ஊற்றப்படும். அந்த அதனுடைய ரியாக்ஷனை இன்றைய நாட்களில் நீங்கள் காணுவீர்கள் இந்த நாட்களில். ஏனென்றால் கர்த்தர் இந்த நாட்களில் உங்கள் என்னோடு மட்டுமல்ல உங்களோடு இந்த நாட்களில் பேசிக் கொண்டிருக்கிறதை இன்றைக்கு உணரக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களவரே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் என் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமேன். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை சங்கம வானொலியின் துதி ஆராதன அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே செய்தியை கொண்டு வந்தார். ஒரு அருமையான ஆழமான செய்தி. இந்த செய்தியின் ஆழமான கருத்து என்னவென்றால், வனாந்திர வாழ்க்கை என்றால் என்ன என்பதை வேதாகமத்திலே எங்கெங்கே வசனங்கள் இருக்கின்றதோ விடை அதையெல்லாம் தொகுத்து மாலையாக தொகுத்து எங்கள் மேல் சுமத்தி விட்டார். வனாந்திர வாழ்க்கை என்றால் என்ன? வியாதி உங்கள் வாழ்க்கையிலே, தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே வியாதி, பிரச்சனை, வேதனை, வலி, சஞ்சலம், வறுமை என்று மாறும் பொழுது அது செழிப்பாக மாறும். மற்ற நீதற்ற போடாமல் எப்படி? வார்த்தைகளை தியானிக்க வேண்டும், ஜபங்களை இருக்க வேண்டும், ஆவியில் அனல் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பரிசுத்தமான வாழ்க்கை வேண்டும். அது மட்டுமல்ல, அதிகார வேலையிலே துதி உபவாச நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறும். வனாந்திரமான வாழ்க்கை, இங்கே வனாந்திரம்னா டெசர்ட் இல்லை, வனாந்திரமான குடும்ப பிரச்சனை, உங்களுடைய பிரச்சனையில எல்லாம் செழிப்பாக மாறும். அருமையான ஒரு செய்தி, கேட்கக்கூடிய செய்தி, ஆழமான சத்தியத்தை கொண்ட செய்தி, ஆவியானவரோடு சேர்ந்து உச்சாத்தோடு சொன்ன செய்தி எங்களை பிறப்படுத்தினது. அதுக்காக நன்றி சொல்றோம். கர்த்தர் இந்த மகனை அபரிமிதமாக ஆசீர்வதித்து மென்மேலும் இவருடைய வார்த்தை உலகம் விதைத்து ஒன்றான மெய்தேவனை கண்டுகொள்ள இந்த மகன் மூலம் தேவன் பெரிய கிரியை செய்கிறார். அதுக்காக நன்றி சொல்கிறேன். கர்த்தர் மகனை ஆசிப்பாக தொடர்ந்து நாங்கள் முடிவு சேர்த்து எடுக்க போறோம். சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, க்ளோசிங் பிரேயர் ப்ளீஸ்.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றாக அந்த வார்த்தை கர்த்தர் என்ன மாதிரி அந்த சுவிசேஷத்தின் மூலமாக எங்களை எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். நான் பரிசுத்த ஆவியின் மூலமாகவே என்னை அவர் நிரப்பி அவருடைய அந்த டங்ஸ் மூலமாகவே பேசி பேசி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து சேர்ந்தது. தேங்க்யூ பாஸ்டர் எவாஞ்சலிஸ்ட் வானர், காட் பிளெஸ் யூ. ஐ வுட் லைக் டு, ஆமேன், ஆமேன். ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் யூ தட் ஹவ் ஜாயின்ட் this morning worship and praise and adoration and the word that had been going on, wonderful message that went from pastor or evangelist Warner has been such a way we have been blessed because we all go through the valleys in our lives and this is a way in which the God, a Lord of our salvation, who brought forth our salvation, is the same God who had promised us in ways that we can be going through valleys, experiences to bring us out of it, and he has provided the way because he is the God who has said, according to Isaiah 43, I will make a way, even in the desert, I will bring forth the springs of living waters, and he will be able to bring us out of that as we have been going through such experiences. This is the word that is going to bring forth such deliverance in your lives. And so receive it in Jesus' name, I pray. And Lord, we thank you, Lord, for this wonderful way, Lord, that you have been, Lord, bringing forth, Lord, this message, and also, Lord, all that have been coming and joining, Lord, right from the beginning, and also enabling, Lord Jesus, Brother Mahendran, Lord, for these two weekend meetings that have been, Lord Jesus, emanating, Lord, from Victoria, British Columbia, Lord Jesus, even as also, Lord, right from the head office, Lord Jesus, from Toronto, Canada, Lord, along with Brother Leslie, Lord, as he does all the recordings and all that it goes forth, Lord, oh God, we bring forth, Lord, oh, much honor and glory and praises to you for being with Brother Mahendran as he, Lord, starts his day, Lord, on both weekends, 4 o'clock in the morning, and starts the program at 5 o'clock. Lord, just like the evangelist Warner has been saying, how he wakes up at 4 o'clock in the morning. And these days, Lord, for the wonder working part of your work, Lord, that is going on through your body, through the network, Lord, that you have called us out, oh God, such men and women of God, to wake up early, such early wee hours of the morning, to wait upon you, Lord, to bring forth, Lord Jesus, what is behooves you, Lord, upon their purposes to be fulfilled, O Lord, through the ways that you have called, Lord Jesus, into the church that they represent, O God, through the body work, Lord Jesus, through the fivefold ministries that you have called them into, O God. So we thank you for that, Lord. Lord, we thank you, Master, once again, Lord, for the ministry that went on, Lord, this morning from Sister Lord Jesus, the first message, the worship that went on, Lord Jesus, and also Father Lord, following that, Lord Jesus, we had also Lord Sister Dali, Pastor Anton Rasanahem, and also Lord, we thank you, Lord, for the time that Pastor Sister Kala Silanka, who came all the way from Norway, also Lord, and also was able to come, Lord Jesus, and worship you and praise you and bring forth your adoration, Lord Jesus, to you, Lord. So we thank you for that, Lord. Every one of them that have come and blessed, Lord Jesus, and especially, Lord, to the listeners, Lord. This is the very purpose of it, Lord. Master, in the name of Jesus, as you have been bringing forth much deliverance, and your touch, Lord, upon their hearts, oh God, that's the anointing power of the Holy Spirit that breaks every yoke of bondage, have been coming and setting them free, oh God. And Lord, not only, Lord, the deliverance, Lord, when they are delivered, Lord, that they will not make any empty places in their hearts and lives, but have the deliverer coming and residing in their hearts and lives, Lord, through the salvation that comes to them. And Lord, the hope of salvation is only through the Lordship of Jesus Christ, that they will make you their Lord and their Savior as well, this very moment, Lord, that no empty spaces would be allowed in anybody's lives, Lord Jesus, even as they go through the valley experiences. Sometimes, Lord, they become empty too, because of the places that they go to, Lord, in their hearts and minds. But you would fill them, Lord, anoint them, Lord, and bring forth, Lord, such power and praise, Lord, to bring, Lord Jesus, into a place of, Lord, oh God, aligning with your word, aligning with what you have for them, Lord Jesus, with your purposes to be fulfilled, only with your presence, that they would invite you as their Lord and their Savior in their hearts and lives, I pray. In Jesus' name, I pray. Lord, I thank you, Lord, once again, Lord, for this wonderful day, Lord, and the day, Lord, that people have begun, Lord Jesus, in every time zones of the world, oh God, as they are listening, Father, we thank you, Father, in the name of Jesus, we pray, amen and amen.
1: Amen.
3: Amen. Praise the Lord.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நிறைந்து இதயத்திலே நம்மை படைத்த தெய்வத்தை பாடி துதித்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்த வாருங்கள்.

தே இருக்கிறேன், திகையாதே, நானே உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று உங்களை

0: வணக்கம் வேத ஆராய்ச்சி அன்பர்களே, இந்நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டு எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய ஜெபத்தினால் ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்கள் தாங்குங்கள். இன்று நாம் சிந்திக்கப் போகும் வேத பகுதி 1 பேதுரு 3:4.
1: துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர், பராமரித்தீர், வழி நடத்தினீர், உம்முடைய கிருபைகளை தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புதிய ஒரு வாரத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்க கர்த்தர் உதவி செய்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வாரம் முழுவதிலேயும் உம்முடைய கிருபை தேவை என்பதை உணர்ந்தவர்களாய் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். கடந்த நாட்களிலே வியாபாரம் செய்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வளர்ச்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்கள் கையிட்டு செய்கிற புதிய பணிகளிலே கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் கொடுத்த புதிய வேலை வாய்ப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக குடும்பங்களிலே அருமையான குழந்தை செல்வத்தை நீர் கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோம். இந்த நேரத்திலேயும் வறுமையாலே வாடுகிற எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகளுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை ஒவ்வொரு நாளும் தந்து நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். தங்கள் பணியை முழு பலனோடு செய்யக்கூடிய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் செய்கிற பணி எதுவாயிருந்தாலும் அதிலே உம்முடைய பரலோக பாதுகாவலை நீர் தாரும். எல்லா விதமான தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம். பணி செய்ய சென்றிருக்கிற இடத்திலே தங்குவதற்கு ஏற்ற இடத்தை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுடைய அடிப்படை தேவைகள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கப்பட கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வசனத்தை நேசிக்கிற இந்த உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அனுதினமும் கரம் பிடித்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னமும் கடன் பிரச்சனை மாறவில்லையே என்ற துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் கடன்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். யாராவது தவறான நோக்கத்தோடு கடன்பட்டு பிரச்சனைகளை ஏற்பார்கள் என்றால் அதை உணர்ந்து மனம் திரும்பவும் அவர்கள் பிரச்சனைகளிலிருந்தும் நேரே அவர்களை விடுதலை செய்யவும் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் திருமண தடைகள் மாறுவதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே நாங்கள் படைக்கிறோம். யார் யாருடைய திருமணங்கள் என்ன காரணங்களினாலே தடைப்பட்டதோ அதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். அன்றுவரையும் நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்கிறவராய் இருக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சூழ்நிலையிலையும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற வழிநடத்தலை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். விசுவாசிகளான குடும்பங்களிலே திருமணத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது உலக பிரகாரமான ஆடம்பரங்களுக்கோ செல்வத்துக்கோ வேறு எந்த ஒரு காரியத்திற்கும் முக்கியத்துவம் கூடாமல் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளோடு கூட இணைக்கப்பட கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அன்றுவரே, பல குடும்பங்களிலே சமாதான குறைவை நாங்கள் கேள்விப்படுகிறோம். உங்களுடைய சமூகத்திலே அப்படிப்பட்ட குடும்பங்களை இந்த கால வேளையிலே நாங்கள் கொண்டு வருகிறோம் ஐயா. கர்த்தர் தாமே ஒருவரை ஒருவர் மன்னிக்க உதவி செய்தார்களும் தங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய மன்னிப்பை பெற்றவர்களாக அதை மற்றவர்களுக்கு சந்தோஷத்தோடு கொடுக்கக்கூடியவர்களாய் நீர் அவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இப்படிப்பட்ட குடும்பங்களிலே கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்த நாட்களிலேயும் ஆஸ்பத்திரியிலே சிகிச்சை பெற்று வருகிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் கர்த்தர் அந்த சூழ்நிலையிலே கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். வைத்தியம் செய்கிற டாக்டர்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே உடைய பரலோக ஞானத்தை தாரும். ஒவ்வொருவருடைய சரீரத்தையும் ஏற்றவிதமாய் புரிந்து சரியான சிகிச்சை கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உம்மை நம்பி உம்மை சார்ந்து பணி செய்கிற ஒவ்வொரு வைத்தியர்களுக்காக நர்சஸ்க்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்போடும் கரிசனையோடும் அவர்கள் செய்கிற பணியினாலே அநேகருடைய பிணி நீங்கி அவர்கள் சுகம் பெற்று வாழ கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, பார்வையற்ற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களும் செய்கிற பணிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். பணி இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அவர்களை எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை பலர் கேட்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட எத்தனையோ பேருக்கு உடைய பிள்ளைகள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள், வானொலி பெட்டிகளை வாங்கிக் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொருவருடைய முயற்சியிலையும் நித்தியமான விளைவுகளை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று கேட்கிறோம். தகப்பனே, பற்பலவிதமான மாற்று திறனாளிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். யார் யாருக்கு என்ன திறனை கொடுத்திருக்கிறீரோ அதை உம்முடைய நாம மகிமைக்கென்று அர்ப்பணித்து உமக்கு சாட்சியாய் அதை பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை, தங்கள் திருமண நாட்களை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரோடும் நாங்கள் இணைந்து உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையிலே நீர் அவர்களுக்கு போதுமானவராய் இருந்து இந்த புதிய ஆண்டு முழுவதும் உம்முடைய கிருபைகளினாலும் உம்முடைய ஆசீர்வாதங்களினாலும் அவர்களை நிரப்ப கெஞ்சுகிறோம். எங்கள் ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு எப்பொழுதும் பதில் கொடுக்கிற கர்த்தராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் 1 பேதுரு 3 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்திலே பாடுகள் கிறிஸ்தவ ஒழுக்கத்தை விசுவாசிகளுக்கு கற்றுத்தருகின்றன என்று பேதுரு சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த ஒழுக்கம் 2 இடங்களிலே பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. 1, நம்முடைய வீட்டிலேயும், மற்றொன்று நம்முடைய சபையிலும். நாம் இப்பொழுது வீட்டிலே கிறிஸ்தவ ஒழுக்கம் எவ்வாறு காணப்பட வேண்டும் என்று பேதுரு சொல்கிறதை கவனிப்போம். 1 பேதுரு 3 அதிகாரம் 1 வசனம், அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து. இங்கே அந்தபடி என்று கூறுகிற வார்த்தை மூலமாக 1 அதிகாரத்தோடு இதை இணைக்கிறதை பார்க்கிறோம். நாம் 2 அதிகாரத்திலே வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம் என்பது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். இந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே நடக்கையை குறித்து பார்க்கிறோம். எனவே வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வும் நடக்கையும் ஒன்றிற்கொண்டு மிகவும் இணைந்தவைதான். நாம் எபேசியர் 5 அதிகாரத்திலும் இந்த ஒரு மைய கருத்தையை பார்க்கிறோம். வீட்டில் ஒரு பெண்ணுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை குறித்த மைய கருத்துதான் அது. இருந்த போதிலும் பேதுரு இங்கே சொல்லுகின்ற சூழ்நிலையும் அப்போஸ்தலனாய பவுல் சொல்லுகின்ற சூழ்நிலையும் வெவ்வேறானது. அப்போஸ்தலனாய பவுல் பக்தியான கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவை குறித்து எபேசியர் நிருபத்திலே சொல்கிறார். இவர்கள் இருவரும் ஆவியாலே நிரப்பப்பட்ட விசுவாசிகள். அந்த பகுதி இவ்வாறு ஆரம்பிக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். எபேசியர் 5:18 ஆவியினால் நிறைந்து என்று கூறி ஆரம்பிக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருக்கும் பொழுது என்னென்ன செய்ய வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். எபேசியர் 5:22 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, எபேசியர் 5:25 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்கிறார். இங்கே பவுல் ஆவியால் நிரப்பப்பட்ட விசுவாசிகளான கணவன் மனைவியும் வாழ்கின்ற வீட்டை குறித்து சொல்கிறார். அந்த குடும்ப சூழலிலே கணவன் தன் மனைவியை நேசிக்கிறவனாகவும் அவளுக்காக தன் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறவனாய் காணப்படுகிறான். எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்க வேண்டுமானால் ஒரு தலைமை தேவையானதாயிருக்கிறது. திருமண உறவிலே இந்த தலைமைத்துவம் கணவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மனைவி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சிறு குழந்தையைப் போல கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது அர்த்தமல்ல. அநேகர் திருமணம் முடிந்தவுடன் தன்னுடைய மனைவியை மூத்த பிள்ளை என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் சிறு குழந்தையைப் போல கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இது சரியான காரியமல்ல. நாம் ஏற்கனவே பார்த்தது போல இந்த விதமான காரியம் தன்னார்வமாகத்தான் வர வேண்டும். அப்போஸ்தலனாய பவுல் மனைவியாரை பார்த்து சொல்கிறார், கீழ்ப்படிந்திருங்கள். இந்த மனிதன் உங்களிலே அன்பாயிருக்கிறான், ஆகவே நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த இடத்திலே பதில் உரைத்தல் இந்த வார்த்தையை பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த மனிதனுக்கு பதில் சொல். இவர் உன்னுடைய கணவர். இவர் வந்து உன்னிடத்தில் அன்பாக எல்லாவற்றையும் விட நான் உன்னில் அன்பாக இருக்கிறேன் என்று கூறி தேவ அன்பை காண்பித்தால் மனைவியரே நீங்கள் கண்டிப்பாக நானும் உங்களிலே அன்பாயிருக்கிறேன் என்று பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் கருத்து. திருமணமானது 3 விதமான காரியங்களால் ஆனது. முதலாவது சரீர சம்பந்தப்பட்டது. இது முக்கியமான காரியம்தான். அவர்கள் இருவரும் உடல் ரீதியான இணைப்பை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்றே தேவன் திருமண உறவை ஏற்படுத்தியிருக்கிறார். கணவன் தன் மனைவியோடு அன்பை பகிர்ந்து கொள்வது ஒரு சிறந்த காரியம். இருவரும் விசுவாசிகளாக இருக்கும் பொழுது இந்த தொடர்பானது தவறாக எண்ணப்படக்கூடாது. தேவனால் அது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட காரியம். இது உலகத்திலே விலையேற பெற்றதும் அழகு வாய்ந்ததும் ஆச்சரியமான காரியமுமாகும். விசுவாசிகள் மாத்திரமே இந்த உலகத்திலே அதை பரிசுத்தமாக முழுமையாக அனுபவிக்க முடியும். ஒரு ஊழியருக்கு திருமணம் நடைபெற்றது. அவருடைய மனைவி ஊழியருடைய மனைவி என்ற விதத்திலே தன்னுடைய கடமைகளை குறித்து அதிகம் பயந்தார்கள். அவர் சபை ஊழியராக இருந்தபடியினால் தான் ஊழியக்காரருடைய மனைவி என்ற விதத்திலே அநேக பணிகளை செய்ய வேண்டியதிருக்குமே என்று பயந்தார்கள். ஆகவே இவர் தன்னைவிட அனுபவமுள்ள ஊழியரிடம் ஆலோசனை பெற அழைத்து சென்றார். சபை ஊழியர் அந்த அனுபவமுள்ள ஊழியரிடம் தன் மனைவியின் பயங்களை எடுத்து கூறினார். அப்பொழுது அந்த ஊழியர் இவ்வாறு அந்த ஊழியரின் மனைவி பார்த்து கூறினாராம், நான் வெளியிலே சென்று பெரிய கூட்டங்களை நடத்திவிட்டு வீட்டிற்கு வரும்பொழுது எனக்கு வீட்டில் ஒரு போதகரோ பாடகியோ ஒரு ஊழிய இயக்கத்தின் தலைவரோ இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பதில்லை. என் வீட்டில் எனக்கு என்று ஒரு பெண் கனிவோடு தேவை. அந்த மனைவியோடு என் அன்பையும் பாரங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் என் தேவை. நீங்களும் வீணாக பயப்படாமல் ஊழியருக்கு நல்ல ஒரு மனைவியாக இருங்கள், அது போதும் என்று கூறி அனுப்பினார். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட உறவானது முக்கியமான ஒரு உறவாகும். இரண்டாவது காரியம், திருமணத்திலே மனதளவிலான இணைப்பு வேண்டும். அதாவது சிந்தையிலே ஒற்றுமையான ஒரு உறவு. இதுவும் முக்கியமான காரியம்தான். கருத்தளவிலே வேறுபாடு இருந்தாலும் ஒரு காரியத்தை இணைந்து செய்வது சிறந்தது. அதாவது கணவர் நடைப்பயிற்சியை செய்தாரானால் மனைவியும் அதிலே பங்கு பெறுவது, மனைவி காய்கறி வாங்க கூப்பிடுவார் என்றால் கணவனும் இணைந்து செல்வது, இவ்வாறு இரண்டு பேரும் குடும்ப காரியங்களை சேர்ந்து செய்வது சிறந்த ஒரு அனுபவம். குடும்ப உறவை அது கட்டுகிறதா இருக்கிறது. இவ்வாறு இல்லாமல் கணவனும் மனைவியும் ஒரு காரியத்திலே ஒரேவித கவனத்தையும் ஆர்வத்தையும் செலுத்தாவிட்டால் அங்கே ஆரோக்கியமான உறவு காணப்படாது. கணவன் தனக்கு பிரியமானதை செய்யும் நண்பர்களை பார்த்து போய்விடுவார், இல்லாவிட்டால் அது அவருடைய தவறான வாழ்க்கைக்கு அவரை வழி நடத்திவிடும். இறுதியாக, திருமணம் என்பது ஆவிக்குரிய உறவையும் உடையது. இரண்டு விசுவாசிகள் இணைந்த குடும்பமாக இருந்தால் அது சிறப்பாக செயல்படும். கணவனும் மனைவியும் ரட்சிக்கப்பட்டவர்கள். இவர்கள் வாழ்க்கையிலே

இணைந்து வாழும் பொழுது உங்கள் திருமண வாழ்வு மிகவும் இனிமையானதாயிருக்கும். முதல் இரண்டு பிரிநூலை அறுத்துவிட முடியும், ஆனால் மூன்றாவது நபரான தேவன் அதை பிடித்திருக்கும் பொழுது அந்த குடும்பம் உறுதியான குடும்பமாயிருக்கும். அது உடையாது, அது பிரியாது. ஆனால் தேவனின்றி வாழ்பவர்களின் திருமண வாழ்க்கை நம்பிக்கையற்றது, உறுதியற்றது, எளிதில் உடையக்கூடியது. நாம் இதுவரை இரண்டு விசுவாசிகளிடையே உள்ள திருமண வாழ்க்கை குறித்து சிந்தித்தோம். ஒருவேளை ஒரு சகோதரி ஒரு பக்தியில்லாத மனிதனுக்கு வாழ்க்கைப்பட்டுவிட்டாள் என்று வைத்துக் கொள்வோம். முதலாவது ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதாவது திருமணத்திற்கு முன்பே அவர் அவிசுவாசியாக இருப்பார் என்றால் அந்த சகோதரி அவர்களை திருமணம் செய்திருக்க கூடாது. எந்த ஒரு ஆணும் பெண்ணும் அவிசுவாசியான ஒருவரை திருமணம் செய்யக்கூடாது. அப்படி செய்வீர்கள் என்றால் நீங்களே பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொள்ள தீவிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் விசுவாசி அவிசுவாசியை திருமணம் செய்வதை வேதம் தடை செய்கிறது. உபாகமம் 22:10 நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம், மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உலாதிருப்பாயாக. அதேபோல 2 கொரிந்தியர் 6:14-15 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அநேகர் இவ்வாறு அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு இணைக்கப்பட்டிருப்பதுதான் அவர்கள் வாழ்க்கையிலே செய்த பெரும் தவறாகும். ஒருமுறை ஒரு இளம்பெண் தேவனுடைய ஊழியரிடத்திலே வந்து, ஐயா, நான் எனது உறவினர்களிலே ஒருவருடைய மகனை திருமணம் செய்ய விரும்புகிறேன். அவர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் நான் அவரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்துவிட முடியும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த திருமணத்தை செய்யலாமா என்று கேட்டாள். உடனே ஊழியர், அந்த நபரை நீ எந்த அளவிற்கு இதுவரை விசுவாச வாழ்விற்குள்ளே கொண்டு வர முடிந்தது? அவரை உன்னால் சபைக்கு வரச் செய்ய முடிந்ததா என்று கேட்டார். அதற்கு அவள் இல்லை என்றாள். எனவே ஊழியர், சகோதரியே, உன்னுடைய தலையீடு இப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அதிகம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் நீ அவரோடு திருமணம் செய்து கொண்ட பின் உன்னுடைய தலையீடு கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்துவிடும். இது திருமணத்திற்கு பின்பு சாதாரணமாக நடக்கிற காரியம்தான். உன்னால் அவரை இயேசு கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வர புத்தி சொல்லி போதிக்க முடியாது போய்விடும். நீ அவரோடுதான் வாழ வேண்டிய நிலைமையிலே அது பிரச்சனையாகிவிடும். ஆகவே அவரை இப்பொழுது சபைக்கு கொண்டு வர முடியாவிட்டால் பின்னால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார். ஆனாலும் அவள் இந்த போதகரின் சொல்லை கேளாமல் அதே மனிதனை திருமணம் செய்தாள். ஆனால் சிறிது நாட்களுக்குள்ளாக அவர்களுடைய வாழ்க்கையிலே விவாகரத்து நடைபெற்றுவிட்டது. அருமையானவர்களே, அவிசுவாசி என்று தெரிந்த பிறகும் ஒருவரை திருமணம் செய்வது தவறு. நாம் இங்கே 1 பேதுரு 3 ரட்சிக்கப்பட்ட மனைவி ரட்சிக்கப்படாத கணவரோடு இணைக்கப்பட்ட நிலையில் உள்ள குடும்பத்தை பார்க்கிறோம். இந்த மனைவியானவள் இந்த கணவனுக்கு வாழ்க்கைப்பட்ட பின்னர்தான் கிறிஸ்தவ விசுவாசியாக மாறியிருக்கிறாள் என்பது தெளிவாக தெரிகிறது. இவ்வாறு அவள் மாறிவிட்டதால் தலைமை பொறுப்பை எடுத்துக்கொண்டு தன் கணவனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் ஒரு பிரசங்கியாராக மனைவி இருக்க வேண்டும் என்பது அர்த்தமா? இல்லை பிரியமானவர்களே, அவள் முன்பு எவ்வாறு கீழ்ப்படிந்திருந்தாளோ அதை போலவே தொடர்ந்து அந்த நிலைமையிலே காணப்பட வேண்டும். அதாவது கீழ்ப்படிந்தவளாய் காணப்பட வேண்டும். இது தன்னார்வமான பணி, இது ஒரு கட்டளை அல்ல. மனைவியானவள் தொடர்ந்து தன்னார்வமாக தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவளுடைய கணவன் ரட்சிக்கப்படாத போதும் அவரையே குடும்பத்தின் தலைமை பொறுப்பிலே இருக்க விட்டுவிட வேண்டும். சரி, ஒருவேளை அவளுடைய கணவர் குடிகாரர் என்று வைத்துக் கொள்வோம். அவர் குடித்துவிட்டு கேளிக்கை நடக்கும் இடத்திற்கு அழைத்தால் மனைவி செல்லலாமா? செல்வது தவறு என்றுதான் யாரும் கூறுவார்கள். ஆனால் ஒரு சில மக்கள் அவள் இதிலும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம் என்பார்கள். வெளிநாடு ஒன்றிலே ரட்சிக்கப்பட்ட பெண் ஒருத்தி தன் கணவனால் இரவு கேளிக்கை விடுதிக்கு வரும்படியாக அழைக்கப்பட்டாள். இந்த வேளையிலே சில சுவிசேஷகர்கள் மனைவியானவள் இதிலும் கீழ்ப்படிவதுதான் நல்லது என்று ஆலோசனை கொடுத்தபடியால் அவள் தன் கணவனோடு அந்த பாவம் நிறைந்த இடத்திற்கு சென்றாள். இருந்த போதிலும் இது அவளுடைய மனசாட்சியை பாதித்தது. மிகவும் சோர்வுற்றாள்.
பின்னர் அவள்

0: ஒரு தேவ ஊழியரின் வானொலி செய்தியை கேட்டு அவரோடு இதை குறித்து பேசினாள். அப்பொழுது அந்த ஊழியர், பேதுரு இந்த நோக்கத்திலே கூறவில்லை என்றே நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பது உண்மைதான், ஆனால் இந்த அர்த்தத்தில் அல்ல. கணவருக்கு கீழ்ப்படிந்து இந்த விதமான பாவம் நிறைந்த இடங்களுக்கு போக வேண்டியது அவசியமில்லை. தன்னுடைய கணவரை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருவதற்குத்தான் மனைவியானவள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் கணவர் ஒருவரை கொலை செய்துவிட்டு வாருங்கள் என்று சொன்னால் செய்வீர்களா என்று கேட்டார். அப்பொழுதுதான் அந்த பெண் சற்று தெளிவை பெற்றாள். அருமையானவர்களே, மனைவி கணவனுக்கு தன்னார்வமாகத்தான் கீழ்ப்படுகிறாள். அவளுடைய சாட்சியை கெடுக்கும் எந்த ஒரு கேள்விக்குறியான காரியத்தையும் மனைவி செய்ய வேண்டும் என்று தேவன் ஒருபொழுதும் கட்டளையிடவில்லை. ரட்சிக்கப்பட்ட மனைவியானவள் ரட்சிக்கப்படாத கணவன் முன் மிகவும் கவனமான ஒரு வாழ்க்கையை நடத்த வேண்டும். அவள் தன் கணவனுக்கு பிரசங்கிப்பதால் பெரிய ஒரு காரியத்தையும் சாதித்துவிடப் போவதில்லை. அவர்களிலே யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் போதனையின்றி மனைவிகளின் நல்ல நடக்கையினாலேயே அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது மனைவி வார்த்தையற்ற பிரசங்கத்தை தன்னுடைய கற்புள்ள நடக்கையினாலே பிரசங்கிக்கிறார்கள். கணவருக்கு கீழ்ப்படிவதன் மூலமே இதை செய்ய முடியும். இவ்வாறு சாட்சியுள்ள நடக்கையினாலே கணவனை ஆதாயப்படுத்திவிட முடியும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார். இன்றைக்கும் இதைப்போல விசுவாசத்தோடு அநேக சகோதரிகள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் சகோதரிகளுக்காக மற்ற விசுவாசிகள் தொடர்ந்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1 பேதுரு 3:2 வாருங்கள். போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். உங்கள் கணவர் உங்கள் வாழ்க்கையிலே உள்ள மாற்றத்தை பார்ப்பார். நீங்கள் இப்பொழுது தேவனுக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்தமாக வாழ்வதையும் உலக காரியங்களிலே உங்களுக்கு தேட்டமில்லை என்பதையும் அவர்கள் காண்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நீங்கள் கணவனுக்கு முன்பாக தினமும் கொடுக்கிறீர்கள் என்று பேதுரு இங்கே சொல்கிறார். ஒரு பெண் அன்பான ஊழியரிடம் வந்து இவ்வாறு கூறினார். ஐயா, நான் எனது கணவரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலேயும் கட்டாயப்படுத்தி ஆலயத்திற்கு அழைத்து வந்து விடுகிறேன். அவர் ரட்சிக்கப்படவில்லை. அவர் ஆலயத்திற்கு வந்த இடத்திலாவது இயேசுவை ஏற்றுக்கொள்வாரா என்று ஒவ்வொரு வாரமும் பார்க்கிறேன், ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. அவர் வேலையிலிருந்து திரும்பும் வேளையிலே மாலையிலே தேநீர் குடிக்கும் போதெல்லாம் கண்ணீரோட இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவரிடம் சொல்கிறேன். காலையிலே சாப்பிட உட்கார்ந்தவுடன் கண்ணீரோடு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் பயன் இல்லை என்று சொன்னார்கள். அந்த ஊழியர் ஒரு கணம் யோசித்து பார்த்தார். சாப்பிடும் பொழுது மனைவியின் கண்ணீர், தேநீர் அருந்தும் பொழுது கண்ணீர், வற்புறுத்தல். ஆகவே ஊழியர் அந்த பெண்ணை அழைத்து, உங்களால் ஒரு ஆண்டு உங்கள் கணவரோடு இயேசுவை பற்றி கூறாமல் இருக்க முடியுமா என்று கேட்டார். அதற்கு அவள், அதாவது நான் அவருக்கு சாட்சியாக இருக்கக்கூடாது என்று சொல்கிறீர்களா என்றாள். அதற்கு அவர், இல்லை, நான் அதை சொல்லவில்லை. பேதுரு கூறுவதை கவனியுங்கள். நீங்கள் உங்கள் கணவரை வார்த்தையினாலே இயேசுவனிடத்திலே கொண்டு வர இயலாவிட்டால் வார்த்தை இல்லாத பிரசங்கத்தை செய்ய ஆரம்பியுங்கள் என்றார். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவர் முன்பாக நீங்கள் வேதத்தின்படி வாழ்கிறீர்களா? இயேசு கூறிய குணநலன்கள் எல்லாம் உங்களிலே காணப்படுகிறதா என்று கேட்டார். இதை கேட்டவுடன் அவள் தன் வாழ்க்கையை அலசி ஆராய்ந்தாள். பின்னர் தான் வாழ்க்கையிலே சாட்சியாக வாழ வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை ஒத்துக்கொண்டாள். அவ்வாறே அவள் ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பித்தாள். இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தன் கணவனை அவள் வற்புறுத்தவில்லை. ஆனால் 6 மாதங்களிலே அவளுடைய கணவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ முடிவு செய்தார். வார்த்தை இல்லாத பிரசங்கமே இறுதியிலே வென்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என கருமையான சகோதரியே, உங்கள் குடும்ப சூழலிலேயும் நீங்கள் மட்டும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரியாக இருப்பீர்கள் என்றால், உங்கள் கணவரும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவர்களை நச்சரிக்காமல் எப்பொழுதும் அவர்களை தொந்தரவு பண்ணிக்கொண்டே இல்லாமல் நீங்கள் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்கள். கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது அவர்களும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வார்கள். உங்களுடைய நேரம் ஆண்டவருடைய நேரம் அல்ல. அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை. 1 பேதுரு 3:3 பாருங்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த வசனம் எல்லா விதமான அலங்கரிப்பையும் தடை செய்யவில்லை. அவ்வாறு அது கூறுமானால் அது எல்லா விதமான அணிகலன்களையும் புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டும். ரோம சாம்ராஜ்யத்திலே பார்க்கும்பொழுது அன்று சிகை அலங்காரமே மிக முக்கியமான இடத்திலே இருந்தது. நீங்கள் அன்றைய காலகட்டத்திலே உள்ள ஏதாவது ஒரு ஓவியத்தை கவனித்து பார்ப்பீர்களானால் அந்த பெண்மணிகள் தங்கள் தலையை மிகவும் அதிகமான முடிகளை கொண்டு பின்னி அலங்கரித்திருப்பதை பார்க்க முடியும். அது முழுவதும் அவருடைய முடி அல்ல, செயற்கையாக பின்னப்பட்ட மற்றவர்களுடைய முடிகள். அதை உயரமாக கட்டி அதிலே அநேக பொன் ஆபரணங்களை வைத்து அலங்கரித்திருப்பார்கள். இன்றைய நாட்களிலும் அருமையானவர்களே, இப்படிப்பட்ட அலங்கரிப்பையே ஆடையிலும் சிகை அலங்காரத்திலும் பார்க்கிறோம். இதை இன்றைய சமுதாயம் முக்கியத்துவப்படுத்துகிறது. அருமையான சகோதரியே, இப்படிப்பட்ட அலங்காரத்தினாலே நீங்கள் உங்கள் கணவரை ரட்சிப்பிற்குள்ளே ஆதாயப்படுத்த முடியாது, அவரை கிறிஸ்துவண்டை கொண்டு வர முடியாது. கவர்ச்சியான அலங்கரிப்பு அவர்களை பக்திக்கு நேராக நடத்தாது. ஒரு மனைவியானவள் அதிகமான வாசனை திரவியங்களை பூசிக் கொள்வதாலும் சிறந்த கவர்ச்சிகரமான ஆடைகளை உடுத்திக் கொள்வதாலும் கிறிஸ்துவுக்குள்ளே தங்கள் கணவனை கொண்டு வர முடியாது. இருந்த போதிலும் சகோதரியே, அதற்காக நீங்கள் உங்கள் ஆடை அலங்காரத்தை குறித்து கவனமற்று இருக்க வேண்டும் என்பது அர்த்தமல்ல. நீங்கள் நாகரீகமான தகுதியான உடையை அணிய வேண்டியது அவசியமே. அதை இல்லை என்று சொல்ல முடியாது. சிலர் எந்தவிதமான அலங்கரிப்பையோ உடை அலங்கரிப்பையோ செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். அவ்வாறு நாகரீகமாக உடை உடுத்துவது தவறு என்று சொல்வார்கள். முகத்திலே பவுடர் போடுவது கூட தவறு என்று சொல்வார்கள். இல்லை பிரியமானவர்களே, நாம் சுறுசுறுப்பானவர்களாக, சுத்தமானவர்களாக, சிறந்தவர்களாக தோற்றமளிக்க வேண்டியது அவசியம். ஆனால் அது தகுதியற்றதாக போய்விடாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலன் பேதுரு கூறுகின்ற காரியம் இதுதான். நீங்கள் ஒரு ரட்சிக்கப்படாத மனிதனை உங்கள் கவர்ச்சியான அலங்கரிப்பால் இயேசுவுக்குள் கொண்டு வர முடியாது என்று சொல்கிறார். தொடர்ந்து நான்காம் வசனத்தை பாருங்கள். அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இங்கே பெண்கள் அணிய வேண்டிய ஆபரணத்தை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. இது வெளிப்பிரகாரமானது அல்ல, இது உள்ளானது. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை இருதயத்திலே கொண்டிருப்பதே அந்த அலங்காரம். நாம் ரூத்தின் புஸ்தகத்திலே போவாசை குறித்து வாசித்து பார்க்கிறோம். அவன் வயலுக்கு சென்று அங்கே மோவாபிய பெண்ணாகிய ரூத்தை பார்க்கிறார். அவள் வேலைக்காரியாக அங்கே காணப்பட்டாள். ஆனாலும் உள்ளாக அவள் அழகுள்ளவள். போவாஸ் அவள் மீது அன்பு கொண்டார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? போவாஸ் அவளுடைய குணநலன்களை குறித்து கேள்விப்பட்டார். அவள் சிறந்த, ஆச்சரியமான, நல்ல குணநலன்களை உடையவள் என்பதை அறிந்தார். ஆகவேதான் போவாஸ் அவளை நேசித்தார். இன்றைய நாட்களிலே அநேக அழகு சாதன பொருட்கள் கடைகளிலே வந்துவிட்டன. நாம் எல்லாவற்றையும் பயன்படுத்துவது தகுதியாயிராது. சிலவற்றை மட்டும் பயன்படுத்துவது தகுதியாயிருக்கும். அது நம்மை அழகுபடுத்துவதற்காக என்று சொல்வதை விட நாம் அலங்கோலமாக காணப்படாமல் இருக்கவே என்று கூறலாம். நல்ல தோற்றம் அளிப்பதற்கு தேவையானவற்றை பயன்படுத்த வேண்டுமே தவிர கவர்ச்சிகரமான தோற்றத்தை பெற தேவையானவற்றை பயன்படுத்தக்கூடாது. நாகரிகமாய் இருங்கள், தகுதியானவற்றை உடுத்துங்கள், தகுதியானவற்றை அணியுங்கள். ஆனால் கவர்ச்சியாக அணிந்து கவர்ச்சியாக உடுத்தி ஒருவரை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர முயற்சிக்காதீர்கள், அது சாத்தியமாகாது. இன்றைய நாட்களிலே நமக்கு உள்ளான அலங்கரிப்பு தான் மிகவும் அதிகமாக தேவையான ஒன்றாய் இருக்கிறது. அதுவே முக்கியமானதும் கூட. நிகழ்ச்சி கேட்ட எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, பேதுரு கூறிய ஆலோசனையை நம் உள்ளத்திலேயும் ஏற்றுக்கொள்வோமா? விசுவாசி அவிசுவாசியோடு இணைக்கப்படக்கூடாது. இருவருமே அவிசுவாசிகளாக திருமண வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்த பின்னர் சகோதரி கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டால் தனது கீழ்ப்படிதலினாலே, தனது ஒழுக்கத்தினாலே, தனது முன்மாதிரியான வாழ்க்கையினாலே மட்டுமே தனது கணவனை ஆதாயப்படுத்த தன்னை அர்ப்பணிக்க வேண்டும்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண்
2: தான் அங்க பத்து தாவிய அவனோட தேவ பிரசன்னம், தேவ ஆளுகை, தேவ வல்லமை அந்த இடத்தில் கடந்து வர முடியும். உபத்திரப்பட்டதுதான் நல்லது, நான் முதல் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இன்னொரு வசனம் சொல்லுது, நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவிகளை தேவன் வாசம் பண்ணுகிறான். வேதம் சொல்கிறது வார்த்தைகள் எல்லாருக்கும் தெரியும், ஆனா வார்த்தை எங்களோட வாழ்க்கைக்குள்ள காணப்படலாம். அதைத்தான் கர்த்தர் இந்த நாள் எங்கள் மத்தியில பேசிக்கொண்டிருக்கிறார். எங்களுக்குள்ள ஆவின பலன், உபத்திரவம் பாடுகள் நெருக்கங்கள் வரும்போது நாங்கள் ஆவின பலன் கொள்ளவனும். ஆவின பலன் இப்ப பாருங்க, எனக்கு ஒரு பிரச்சனை வந்துவாங்களேன், ஒரு நாள் நான் ஒரு பிரச்சனை வந்தா நான் கலங்குவேன், ரெண்டா நாள் யோசிப்பேன், எங்க கத்துட்டு ஜெபிப்பேன், தேவை ஞானம் மண்டியை போட்டு குழப்புவேன். ஆனால் மூன்றாவது நாள் அந்த பிரச்சனைக்கு மேல ஏறி நான் நடந்து செல்லுவேன். பிரச்சனை என்ன தலையை மீற நான் ஒரு நாளும் அனுமதித்தது கிடையாது. அது எனக்கு கர்த்தர் கொடுத்த பெரும் ஒரு கிருபை. எனக்கு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன்னா நான் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்றேன்னு சொன்னா, என்னுடைய லைஃப் அந்த ஒரு சேலஞ்ச், சவால்களை நான் அனுதினமும் சந்திக்கிற ஒரு பாத்திரமாக இருக்கிறபடியால் நான் எப்பக்க நிற்கப்பட்டாலும் அசைக்கப்படுவதும் இல்லை, எப்பக்க நிற்கப்பட்டாலும் நான் மனம் அடிவடைந்து போவதும் இல்லை. என்னால் இந்த இடத்துல சொல்ல முடியும், இந்த கர்த்தர் காண்கிற தேவனா இருக்கிறார் எங்களுக்கு இருக்கிறேன். சோ இதால நான் உங்களுக்கு சொல்ல வாழ்ந்த ஆவில பலன் கொள்ளு. நீங்க எப்படி ஆவில பலன் கொள்ள முடியும்? ஒரு கேள்வி, எப்படி நாங்கள் ஆவில பலன் கொள்ள முடியும்? அதுக்கு முதல் நாங்க சின்ன காரியத்தை பார்ப்போம். பாருங்க, நீதி கொடிகள் 20:27 சொல்றது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். பாருங்க, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். இன்னொரு வசனம் இருக்குது, கர்த்தருடைய ஆவி நமக்கு சுவாசமாக இருக்கிறது, சுவாசமான யாவரும் கர்த்தரை துதியுங்கள்னு சங்கீதக்காரர் சொல்றார். அப்ப மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம், தீபம் என்ன? ஒரு பாதைக்கு வெளிச்சம், அது ஒரு வழிகாட்டி. பாருங்க, நாங்க நடந்து போற பாதையில வந்து இடம் இருக்கும் போது ஒரு வெளிச்சம், ஒரு வார்த்தையின் வெளிச்சம், தீபம். அந்த தீபம் வந்து எங்களுக்கு வெளிச்சத்தை தரும் போது நாங்க கால்கள் இடராமல், கண்ணீருக்குள்ள விழும் விடாமல் நாங்க கடந்து சென்று கொண்டிருக்க முடியும். சோ அதற்கும் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆவி ஆத்மா சரணம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது கர்த்தர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஆவி ஆத்மா சரணம், ஒவ்வொரு ஆட்களுக்கும் அந்த மூன்று பகுதிகள் இருக்குது. சோ ஆவி வந்து எப்போது கர்த்தரோட மேல் நோக்கி பார்க்கும், ஆத்மா என்ன செய்யும்? ஆவியோடு ஆத்மாவோடு அது இணைந்து செயல்படும். சரணம் வந்து உலக பிரகாரமாக அது இருக்கும். பாருங்க, அதான் பேதருக்கு வந்து மாம்சம் உலகம் பிசாசு மூணு அடிக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாம்சத்தாலேயும் போராட்டம் இருக்குது, உலகத்தோடையும் போராட்டம் இருக்குது, பிசாசோடையும் போராட்டம் இருக்குது. சோ அப்ப பாருங்க, நாங்கள் ஒரு மனுஷன் கத்த போராண்டா, நாங்கள் கத்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார், பரிசுத்த ஆவியான முத்திரை மீட்பு நாளுக்கு எங்களுக்கு அளிக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்கன்னு வேதம் சொல்லுகிறது. எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்த ஆவியை கத்தர் வைத்திருக்கிறார். ஆனா எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆவி பரிசுத்த ஆவியாவோடு இணைந்திருக்க வேணும், இசைந்திருக்கும்னு கத்தர் விரும்புகிறார். வார்த்தையால என்ன, கிரியைகளால இணைந்திருக்க வேணும். தேவ பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவர் என்னோட ஆவியோடு இசைந்திருக்க வேணும். உங்கள் ஒவ்வொருவோடு இசைந்திருக்கும் பொழுதுதான் இது நடக்கும். எங்கள் அங்க வார்த்தைகளை கேட்கும் போது அந்த வார்த்தைகளோடு நம்முடைய உருவங்கள் ஆத்மால பதியும் பொழுது அந்த ஆவின ஆத்மாவும் ஆவியில் இணைக்கப்படும் போது அந்த ரெண்டு இணைக்கப்பட்டு எங்களுடைய உருவத்தின் உள்ளான மனிதன்கள் வந்து அந்த வார்த்தைகள் கேட்கிற பாட்டுகள் 30-60 பெருகி உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு சத்துறவு, ஒரு கண்ணி வகை, வார்த்தை வந்து ஒரு மனுஷனாக பேசுவது போல வார்த்தை எங்களுக்கு வெற்றிக்கும் பாதுகாக்கும், எங்க காவிகளுக்கு தீபமாயும், பேதைக்கு வெளிச்சமாக இருக்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதே போல அது எப்படி எங்களுக்கு தீபமாயிருக்கும், எப்படி பேதைக்கு வெளிச்சமாயிருக்கும் என்று சொன்னா, வயது வாழாலும் கட்டு போட்டுதான் அவருக்கு போறவாழ கிடையாது. அந்த ஆவி, என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியோட விசம் இருக்க வேணும். என்னுடைய ஆவி களங்கம் இல்லாத இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு உபவாசத்தினால் இல்லையா கேட்கிறேன். என்னுடைய ஆவி கத்தரில் களி கூறப்படும். என்னுடைய ஆவி களங்கம் இல்லாம இருக்கணும். என்னுடைய ஆவி தாழ்மையா இருக்கணும், எளிமையாக இருக்கணும். ஆவியில் எழுந்த உள்ளவர்கள் பாக்கியவர்கள் மத்தியில் எழுதப்பட்டவர்கள் தெரியும். ஆவியிலே நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப அந்த ஆவி அத்தனுடைய வார்த்தையை வந்து வாங்கி, அப்படியே வாங்கி, அது ஆத்மாவும் ஆவியும் உங்களோடு இணைக்க அதாவது அந்த வார்த்தையின் விழுதுகள் 30-60 நூறாக பெருகும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னா வரலாற்று ஆசை புத்தகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஏனோக்கு எல்லா போன்றவர்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நூறாக அவங்களுக்கு மனதில் பதிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்களுடைய வார்த்தை என்ன சொன்னா வார்த்தை வந்து ஒரு மனசுல பலப்படுத்தும், வார்த்தை பலப்படுத்தும். துடி வந்து சத்துருவின் கிருமிகளை முடிவடிக்கும். ஜபம் வந்து தேவன் கேட்கிறவர், ஜபத்தை கேட்பவரை மூன்றுக்கும் பவர் அதிகம். ஆனா ஒரு மனுஷன் சோர்ந்து போகாமல் பலமாக பிரச்சனை கடந்து போவதற்கும் ஒரு பிரச்சனை வந்தா ஏன் வருகிறது, இதற்கு வருகிறது, இதனால் வந்தது, இதனால் இந்த குழப்பம் வருகிறது, இதை நான் எப்படி உடைப்பேன், இது எப்படி கடந்து செய்வேன், சில பிரச்சனை கடக்கும் போது அது எங்களுக்கு எதிராக வந்தாங்க. சில பிரச்சனைகள் நாங்கள் மூதாம் அதை சுற்றி கடந்து போக வேணும். நாங்கள் நேருக்கிறேன் போனோம்னு சொன்னா விழுந்துருவா. அதை கடந்து அப்ப தேவன் ஞானம் சகலும் எங்களுக்கு வார்த்தையெல்லாம் அடக்கப்பட்டிருக்குது. தேவன் எங்களுக்கு ஞானம் உள்ள குருதேவத்தை எனக்கு உங்களுக்கும் கட்ட பட்டியலிட்டு தந்திருக்கிறார். அவர் தேவ பிரசனம் நிறைந்த தேவனாக இருக்கிறார். எங்கள் மத்திய அவர் ஆளுக செய்யற தேவனாக இருக்கிறார். நான் என்ன இதுல சொல்ல வாரந்து சொன்னா, அதாவது சொல்லாங்கல்ல நாடக மேடையெல்லாம் வாழ்க்கையாகாது, புரியுதா? லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். ஒரு வாழ்க்கை வந்து நான் உங்களோட நிஜ பர்டிகுலர் லைஃபோட உங்களை பேசிக்கொண்டு போவேன். இந்த வாழ்க்கை வந்து ஒரு கடந்து முடான பாதை. நான் கடந்து வந்த பாதையெல்லாம் கரோட முடாத ஃபைட்டிங், நான் மனசரோட ஃபைட்டிங் இல்ல கத்தரோட போராடி இந்த அளவு கத்தனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். இந்த கத்தோடைய ஆழங்கள் பரிசுத்த ஆவியாக மாத்திரம்தான் தேவனுடைய ஆழங்களை அறிய முடியும். நண்பர்கள் தேவனுடைய நண்பர்கள் வந்து மாற்ற பார்த்தார்கள். கத்தர் மாத்திரம்தான் என்னுடைய இருதயத்தையும் உள்ளாத உணர்வுகளையும் ஆறாண்டு அறிந்திருக்கிறது. கத்தர் ஆவியான ஒருவர் மாத்திரம்தான். அப்ப கத்தருக்கு தான் உங்களை உண்மை நிலைமைகள் தெரியும். அவர் உங்களை உற்று நோக்குற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமன் கத்தர் நோக்கினான் வசனம் இருக்குது. அதே மாதிரி கத்தர் உங்களை நோக்குற தேவனாக இருக்கிறார். சோ ஆவி நாங்கள் என்ன சொன்னா உங்கள் ஆவியில பலம் கொள்கிற பாத்திரமாக நாங்கள் காணப்படுவோம். அப்ப நாங்க வசனத்தை கேட்கும் போது கர்த்தருடைய அதாவது மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தங்க தீபமாக இருக்கிறபடியால் தீபம் வந்து வழிகாட்டியா இருக்கிறது. நாங்க தங்கி இருக்கிற கூடாரம் இந்த கூடாரத்துக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அப்ப ஆவியான எப்படி இருப்பார், பரிசுத்த ஆவியார் எண்ணியா இருக்கிறார், திரியா இருக்கிறார். அப்ப நாங்கள் எப்போதும் ஜபத்தோடும் துதித்தலோடும் வேத வாசிப்போடும் இணைந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியார் எங்களுக்குள்ள அண்ணனாக மாற்றுவார். பாருங்க ஒரு பக்கத்துல ஒரு திரியும் ஒரு உண்மை மொத்தம் வெளியா இருக்கிறது வாய்ங்களேன் எனக்கு போல பக்கம் வெளியும் திரியிடத்தை என்ன என்னத்துக்கு எழுதியாது. அப்ப நாங்கள் எப்பவும் தயாரா இருக்கும். நாங்கள் ஆவியில் அனலாக இருக்க வேணும், ஆவியில் அனலாக இருக்கணும். கிரம பலங்களை அனல்முற்ற பாத்திரங்களாக நானும் நீங்களும் காணப்பட வேணும்னு சொல்லி இந்த நாட்கள்ல விரும்புற பாருங்க உதாரணமா நீங்க எரேமியாவை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா எரேமியா சொல்ற தேவ வசனத்தினால் என் எலும்புகள் கட்டி எரிந்து என் இதயம் ஆயிற்று சொல்ற. பாருங்க தேவ வசனத்தால் என் எலும்புகள் கட்டி எரிந்தது என் இதயம் அனல் கொள்வோன்னு சொல்ற. இப்பதான் நான் நோச்சு பார்த்தேன். நான் ஹாஸ்பிட்டல் வேலை சொல்ல நோச்சு பாருங்க நோச்சு பார்த்தேன்னு சொன்னா ஹார்ட் ஹார்ட் நீங்க எடுத்துக்கொண்டு ஒரு இருதயத்துக்கு அதாவது ஒரு சரீர இயந்திரத்துக்கு இருதயம் முக்கியமானது. உடனே தாமுக்கு மூன்று சென்று சொன்னால் குருதி சுற்றோட்டம் தலைக்கு போகாத ஆக்கள் கோமாக்கு போயிடுவாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தா உங்களுக்கு திருமணம் நடக்கும் என்று சொல்லி. அப்போ ஒரு சரீரத்துக்கு முக்கியமான இருதயம் இருந்தா அதன் தான் அதுதான் உங்களை வாங்கி சுற்று சரித்து குருதி சுற்றத்தோட நண்பரத்தை அதை பிரிச்செடுத்து நாங்கள் சுவலமா வாழ்றதுக்கும் லேப்டாப்ப உங்களுடைய வாழ்க்கை சீராக போறதுக்கு காரணம் வந்து இருதயம் தான். சோ அதே மாதிரிதான் உங்களோட ஆத்மா வசனம் அது உங்களுடைய ஆத்மா ஆவியோடு இணைக்கப்பட்டு ஒன்றாக செயல்படும் போது

நாங்கள் எங்களை சுத்திகரிக்க என்னடக்க அந்த வார்த்தையின் விளைவுகள், ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய எலும்புகள் நரம்புகள் எல்லா நாங்கள் ஒட்டி ஒட்டி ஒட்டி ஒட்டி இனிமையாக்கு எப்படியோ அன்னை குண்டலை போல விருதுகம் பற்றி எரிய வேணும். கர்த்தர் விரும்புகிறார், வசனத்தினால் எழுப்பு உண்டாக்கப்பட வந்து கர்த்தர் விரும்புகிறார். ஆவியோடு எழுப்பு இந்த

அப்ப என்ன நடக்குது? ஒவ்வொரு எலும்பும் கருத்தின் எலும்போடு அது என்ன செய்யுது? இணைக்கப்பட்டு எலும்புகளுக்கு மேல என்ன நடக்குது? எலும்புகளுக்கு மேல நாக்கள் உருவாகி தசைகள் உண்டாகி அது தோளால ஊடப்படுகிறது. அப்ப வார்த்தையால ஊடப்படும் போது தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசனமாக அந்த வார்த்தையை அதை ஊடும் போது சொல்லும் போது அதை சொல்லும் போது அது கட்டளையிடும் போது அந்த ஆவியின் ஜீவனம் உள்ள வார்த்தை உலர்ந்த எலும்புகளை ஒன்றாக்கி ஒரு சேவையாக மாற்றுகிறது. அதுதான் ஆவியை பலம் கொள்ளுதல், ஆவியில் பலம் கொள்ளுதல். நாங்கள் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு எதுவும் வியாதி வேணாம், நாங்கள் பெரிய பெரிய பாக்கத்துக்கு ஜெபிக்கலாம், ஜெபிச்சு விடுதலை ஆகலாம். ஆனால் அந்த விடுதலையை தக்க வைத்துக் கொள்ளணும் என்று சொன்னால் அது என்னுடைய கைகள்.

இருக்கிறது. கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்கு உண்டு விடுதலை உண்டு. நண்பான எங்க சகோதர சகோதரிகளை நோச்சு பாருங்க, கர்த்தர் வார்த்தையாலாம் சகலத்தை உருவாக்கினார். கேட்க ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனா இருந்தது, அது தேவனோடு இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியும். கேட்கிறேன், சோ அந்த வார்த்தையின் ஜீவன், அந்த வார்த்தை தான் இயேசு. எங்களுக்காக பிறந்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், எங்களுக்காக மறித்தார், வல்லமையின் சதா காலத்தில் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வாதம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்கே உண்டோ விடுதலை உண்டு. நாங்கள் ஆவியின் வெளம் கொண்ட பாத்திரமாக மாற்றப்பட வேணும் என்று சொன்னா, நாங்கள் வசனத்துல யோசிப்பாளர்கள் நிறைய பார்த்திருக்கிறேன். விசாரத்துக்கு சர்ச்சுக்கு போனா பிரச்சனை கிடையாது, ஆனா இவ்வளவு வசனத்துல கட்டப்படுறானோ, இவ்வளவு வசனத்துல வளர்றானோ, அவனைத்தான் அவன் குறிவைப்பானேன். வசனத்தை கேட்டா அவன் தன்னை அடிக்க வந்துருவான். ஏசப்பா வசனத்தை வச்சுத்தான் அவனை எல்லா அளவும் ஜெயிச்சு கொண்டு போறான் வாழ்க்கையில உலகத்துல. அப்ப வசனம் வந்து எங்கள் கால்களுக்கு தீபமாக இருக்கணும், அதுக்கு வழிகாட்டி நாங்களை எப்பவும் பரிசுத்த ஆவியில இல்லையான நாங்கள் எப்பவும் நிறப்பப்பட்ட பாத்திரம் காவிரி போவான். என் பாத்திரம் உங்களுக்கு எல்லையால ஒவ்வொரு நாளும் நிரம்பி வலிக்கிறது, உங்களோட அபிஷேகத்தால என் பாத்திரம் நிரம்பி வலிக்கிறது. கர்த்தரின் நேற்று நான் தாழ்ச்சி அடைந்து அவன் எப்பவும் எல்லா வாழ்க்கையும் இழக்கிறான். இழந்தாலும் அவன் தன் மனசி தன்னுடைய பட புள்ளி எல்லாத்தையும் இழந்தாலும் அவன் தனக்குள்ள வந்து தன்னை தானே பலப்படுத்தி திடப்படுத்தி கொண்டான்டா. தாவிது நாளுக்கு நாள் வார்த்தையில பலப்பட்டு விருத்தி அடைந்தான். தாவிது நாளுக்கு நாள் வார்த்தையின் அன்னப்பவுடன் நான் ஜெபிக்கும்

அதுக்கான சொல்ல மாட்டேன். கலக்கும் வரும், உபத்திரம் வரும், பாடு வரும், சவால்கள் வரும், ஆனா இந்த வார்த்தை வச்சு அட்டை பெருத்துருப்பேன். இதான் கட்ட எனக்கு கொடுத்த பலன். என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாக துருகமே, என் அடைக்கலமே. விதவிதம் சொல்லுகிறது. ஒருத்தர் படிச்சா, நான் ஜொபிக்க ஜொபிக்க ஜொபிக்க என் தேவன் தலையாட்டுவார். என்ன காரியம் அடலான தேவன் உறங்க வேணும்னு சொன்னா, நாங்கள் எந்த ரெடி எந்த டைம் நாங்கள் ரெடியாக இருக்க வேணும்.

சாவிது பாருங்க. சங்கீதம் 63:2 சொல்லப்படுது, பரிசுத்த தலத்தில் பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆகியாக இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் காண்பேன். ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உண்மை என்றும் துதிக்கும் என்று அவன் சாவிது பாடுகிறான். பாருங்க, நாங்க அதாவது தேவ பிரசன்னம் நாங்க செபிக்கும் போது தேவ பிரசன்னம் கட்டாயம் தேவை, அதே மாதிரி துடிக்கும் போது தேவ பிரசன்னம் தேவை. தேவ சேவைகள் போகும்போது அது மாமிசத்துல அந்த தேவ சேவை தருகிறா, அல்லது பரிசுத்த ஆவியானவர்களுக்குள் அந்த தேவ சேவை எடுக்கப்பட்டதா அந்த கண்டர் என்று சொன்ன தேவ பிரசன்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆவிக்குரியவர் சகலவற்றை மாறாந்து நிதானம் சொல்லி பாப்பை சொல்லுகிறாரு. நாங்கள் தனி அறையில, நாங்கள் செப அறையில, என்னோட செப குழுல, நாங்கள் கட்டத்த சமூகத்துல, சபையில, நாங்கள் கத்தரை நோக்கி, பருவத்தை நோக்கி நாங்கள் செபங்கள்

வாழ்க்கை தேற்றம் தான் அவர் உலகத்துக்கு வந்தார் சொல்றேன். ஆனா நோக்கி பாருங்க, இதுக்கு நடக்கிற ஊழியம் நாங்கள் ஆவில பலம் கொள்ளுறோம்னா நான் ஆவில பலம் கொள்ள ஒரு பாத்திரமா இதன் காத்தா இந்த குடும்பத்திற்கு துறையிடத்தை நான் திருப்ப முடியும். இந்த குடும்பத்தை நான் சாட்சியாக நினைவு கொள்ளணும்னு நான் ஆவில பலம் கொண்ட ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். நான் கட்டுக்களை விட்டு தலை நினைந்து சவாலை சந்தித்து

நானும் நீங்களும் இந்த உபவாச நாட்கள்ல உங்களுக்கு நொந்தி ஒன்றுதான் விரும்புறேன். நாங்க மேலால சார்ந்து வாழலாம் கூட சொல்ல இல்ல, அது உபராக்கம் தனிப்பட்ட விருப்பங்கள். ஆனால் ஒரு மனுஷன் தனியாக ஒரு மனுஷனை நிறுத்தி தனிமையில ஒரு மனுஷனை வைத்து உருவாக்கினார், அதாவது தேவ சித்தமும் சித்தமும் பெரிதாக இருக்கும் சொல்லி நான் விசுவாசித்தேன். இந்த தேவனை தனிமையில தனியாக வைத்து தேவனை உருவாக்கி கொண்டு வர ஒரு புதிய கட்டணத்துக்கு தந்தபடியா தேவனை உருவாக்கி கொண்டு வர அது அவருக்கே ஒரு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ஒரு ஊழியக்காரர் இருந்த அதுக்கு சொல்லி லண்டன்ல அவர் என்ன சொன்னா, மரிச்சவர்களை அவர் உயிரோடு எழுப்புறார். 21 பேரை வந்து அவர் உயிர் தெளிக்கிறார். அவர் 21 பேரை வந்து அவர் உயிர் தெளிக்கப்படும் போது அவர் பிரிவர் ஊழியக்காரன் கேட்டு. ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு பிசாசு கொடுத்த ஒரு ஒரு பாலிமண்ட வீட்டை போய் அவரை அந்த பிசாசு விதத்துக்கு அவரை கூப்பிடுறாங்க. அதை போட சொல்லிக்கிறார் ஏற்றுக்கிறது நாமத்துல இந்த வாலிமனை விட்டு போன்னு சொல்லி அவர் அதன் போது அந்த பிசாசுகளான மட்டும் தேவையில்ல அப்படிங்கிற காட்சித்தம் அவன் செத்தாக்கள் எல்லாம் உயிர் தெளிக்கிறான். பிரசங்கத்துக்கு ஆனா உடரால பிரசங்கம் செய்ய முடியவில்லை. மனதுக்குள்ள மன குழம்பி இருந்தது. சஞ்சரி எனக்கு எவ்வளவு ஒரு அவசியத்தை தந்துடுங்க, நான் செத்தாக்களை கூட உயிர் தெளிப்பினேன், ஆனா இந்த பிடிச்ச வாலிபரை என்னால் உயிர்த்தெழுப்ப முடியல என்று சொல்லி அவருக்குள்ள கதறல் கதறல் என்ன சார் அந்த ஸ்டேஜ்ல முழங்கால் போட்டு ஜெபிக்க வலிக்கிறார். அந்நிய பாஷனை ஜெபிக்கிறார். அந்நிய பாஷ அக்கினியாக மாற்றப்படுகிறது. அந்த வீட்டில் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க அதுக்கு சத்தம் கேட்டு மைக்கில் அதை ஜெபிச்சு கொண்டே இருக்க தன்னை மறந்து அப்ப ஜெபிக்கும் பொழுது அந்த மைக்கில் இருக்க சத்தம் அக்கம் பக்கத்துல எல்லாம் அதிர தொடங்கிக்குது. அந்த பக்கத்துல அந்த மகன்கள் அந்த அந்த பிசாசு பிடிச்ச வீட்டுல அந்த மகனுக்குள்ள அந்த சத்தம் கேட்கும் போது அவன் கதவை திறந்து கொண்டு ஓகான் வீட்டை விட்டு அந்த சத்தத்தை கேட்க முடியாமல் ஓகான் ஓகும் போது தாய் போட்டு எல்லாம் கத்த அழுவோ இந்த புள்ள கதை உடைச்சு கொண்டு ஓகுறான் என்று சொல்ல இதுடன் பாசிரி கேள்விப்பட்டு காசு மன்னர் கழிவுகத்தை வந்து வாங்கி அந்த சினிக்கு அந்த பின்தொடர்ந்து ஓடுறாங்க. அவங்களோட கதையெல்லாம் ஓடும் போது பாப்பாட்டு ஒரு மச்சத்துல வருவான் அழுக்கவும் சொல்லவும் அவங்களோட வேலை அப்படி சுபிக்க அதுக்கு விளங்கி கூட இனி நானும் தொகுதலுக்கு இருக்கலாம் நான் வந்திருந்தேன் இவன் அழுக்கத்தானே வந்தேன் அப்ப இவனையும் கொண்டு போவோம் உடம்பு ஓடுவான் ஓடும் பொழுது ஒரு ஏழு வரைக்கும் ஏழு வரைத்த அந்த அந்த வாலிபன் என்ன செய்யறான் அந்த வாலிபன் அதுக்குள்ள பாய எத்தனைக்கும் போது ஒரு கட்டளை கொடுக்கிறான் ஜேசு கிறிஸ்துவின் நாமத்துல அதிகாரம் கொடுக்கிறான் பிசாச நீட்டு ஓடும் நீட்டு போ கத்துற கத்தின உடனே அந்த மகன் மயங்கி விழுகிறான். அந்த ஆண்மையை கிளம்பிடுது ஆவி ஏறி கிளம்பிடுது. இது உண்மையான ஒரு கதை ஒரு ரெக்ரெட்டன் சோ அதே மாதிரி கத்தர் உங்கள் கையில வந்து விசுவாசில அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு வந்து வியாதிகளை சுத்தமாக்குறதுக்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றா பாருங்க, இதோ நான் இதோ சாத்தான் மின்னலை போல விழுவதை கண்டேன், இதோ சாத்தான் மின்னலை போல விழுவதை கண்டேன், தேள்களையும் சர்த்தங்களை நிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், இதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது ஏதன் சொல்லக்கூடாது. ஆனால் அந்த அதிகாரத்தை எடுத்து நாங்கள் பயன்படுத்தணும். யோசிங்க, இந்த விடுதலையின் கூட்டம் இது ஒரு உபவாச கூட்டம். நாங்கள் ஒவ்வொரு நாளையும் வந்து சோகோட வந்து சோகோட திரும்ப முடியாது, விண்ணப்பத்தோட வந்து என்ன சொல்லுவாங்க கருவியோட வந்து காய்ச்சலோட திரும்ப முடியாது. நாங்கள் எங்களை நாங்கள் ஆராய்ந்து சோதி கருந்தே ஆக வேணும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் ஒவ்வொரு பாத்திரத்திலிருந்து வெளிப்பட்டே ஆக வேணும் என்று அப்போ ஒரு டாக்கெட் பாருங்க. அந்த விக்கி அந்த உள்ள காலனுக்குள்ள டாக்கெட் அந்த டாக்கெட் நான் இந்த பிசாச பிடிச்ச வாழ்வனை விரட்டாமல் என்னால ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் ஓடும் போது 10-11 இந்த ஊழியம் செய்யாது. இந்த பதிவு செய்தார் சதை வச்சிருக்கலாம், பெரிய பெரிய மினிஸ்ட்ரி வச்சிருக்கலாம், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நாங்கள் கர்த்தருடைய வல்லமையை பெற்ற பிள்ளைகளாக ஜீவன சாட்சியாக கிறிஸ்துவின் ஜீவன் நாங்கள் அத்வாரம் கொடுக்கும் போது பிசாசு ஓடித்தான் ஆக வேணும். அதாவது பிசாசு ஓடித்தான் ஆக வேணும். தேவன் அதாவது
அப்போஸ்தலர் 10:38 வசனம் சொல்லுது, நபியாக இயேசு கிறிஸ்துவாக அவர் மீது பரிசுத்த அந்த அபிஷேகம் அந்த வல்லமை அவர் மீது இருந்தவரால் அவர் நன்மை செய்தவராக சுற்றித்திருந்த அந்த வேதம் சொல்லுவது. இன்னைக்கு பாருங்க, பணிபுடத்துல நான் யாரும் தப்பா சொல்லல, மனவேதையில கதைக்கிறேன், பணிபுடத்துல எனக்கு தெரியாது, இன்னைக்கு எல்லா நான் கேட்டுக்கிற எல்லா இடமும் பிரிவினேன், சடிவுக்குள்ள பிரிவினேன், கோபங்கள் இன்னும் பார்க்க நீங்க பெருசா வரப்ப உள்ள பிரச்சனை இல்லாமா, ஏன் இந்த பிரச்சனை மாம்சத்தால நாங்க இன்றைக்கு ஒரு பிரச்சனை ஜெயிக்கவே முடியாது, ஆவியில் பலம் கொண்டாத்தான் நிச்சயமாக நாங்க ஜெயிக்க முடியும். நாங்க எந்த இடத்தில் வெட்கப்பட்டமோ தேவனங்களை கலந்து வர முடியும். மாமிசர்கள் பிரிவினைகள் எல்லாம் கொண்டு வர பத்திரிகை புரியுகள் சொல்ல நல்லா இருக்கும், ஒரு சில சொல்ல நல்லா தேவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் என் சதை வச்சு பார்த்தாதான் தெரியும் என்று சொல்லுவீங்க. கதை வச்சு பார்த்தா எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் சத்தியம் ஒன்று இருக்குது உங்களுக்குள்ள பவர் சொல்றான் வந்து நான் அந்த பிறகு பார்க்கிறேன், அந்த பிறகு நான் உண்மை அடிக்கிறேன், சின்ன வயல் அடிக்கிறேன் என்று சொல்றேன்.

అయితే దేవ సాయల దేవ ఆయన బలం కొంత ఎలుబడో అంత పాత్రకుల్ల ఇదండి நிச்சயமாக மெய்யாவை மெய்யாவை கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்படும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மாம்ச கிரியைகள், வாக்குவாதங்கள், குணக்குகள், மன கஷ்டங்கள், குரோதங்கள், இதெல்லாம் சுற்றுவாந்த காரியங்கள், அது நமக்கு வேண்டாமே. அது வியாதியா நமக்குள்ள இருக்கிறார். ஏன் நம்மால் இந்த போராட்டங்களை ஜெயிக்க முடியாது? வாழ்க்கை ஜெயிக்க வேணும், ஜெயிச்சியாக வேணும். ஜெயிக்கலாம், பார்ப்போம். அப்படியெல்லாம் கதை கிடையாது. ஐ ஹாவ் டு ஃபைட் மை லைஃப். உலகத்துக்கு வந்தார், தாழ்மையை தடுத்து கொண்டார், மதித்தார், எல்லாமே சேவங்களும் எத்தவரும் வாழ்ந்தார். ஆனா உலகத்துல உபத்திரவம் உண்டு, எனக்கும் உங்களுக்கும் உபத்திரவம் உண்டு. ஆனா திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்றதன் பார். பார்த்தியால் உலகத்தை ஜெயித்தார். நானும் நீங்களும் பார்த்தியால விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிற வழியா நாங்கள் விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக நானும் நீங்களும் காணப்பட வேண்டும். இந்த நாட்கள் எங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பாருங்க ஏசப்பா, நானும் நீங்களும் இன்றைக்கு செபிக்கிற பிள்ளைகள், புதிக்கிற பிள்ளைகள், கழிவுகளை நீங்க ஊழியர்களாக ஊழியக்காக இருக்கீங்க. நாங்களாம் ஆவி கூட்டு சுத்தம் பெற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆவி குதிரைகளாக இருக்கிறோம், அவதிக்குரிய யுத்த குதிரைகள். தாழ்ந்த பாருங்க ஏசப்பா, தனாந்திரத்துல அவன் காட்ச பாரத்துக்கு வர முதலே அவன் மீது கொம்பின் மீது அபிஷேகம் ஊட்டப்பட்டு ஏசப்பா அவனை யுத்தத்துக்கு பயிற்றுவிக்கிறார். அந்த கைகளை யுத்தத்துக்கும் விரல்களை போருக்கும் பழக்கிவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவன் பாருங்க அந்த காலத்துல வந்து கருசுத்த ஆவியால் வந்து ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக ஒரு குறிப்பிட்ட காலத்தின் கருசுத்த ஆவியாளர் ஒரு ஆளுக்குள்ள இறங்கி தன்னுடைய தேவையை செய்து கொண்டு பரிசுத்தாக போயிடுவேன். எங்களுக்குள்ள எப்பவும் இதற்கான மனசுல எப்ப நாங்க அதை ஏற்றுக்கொள்றோமோ, நாங்க எப்ப ஆவியும் ஜலத்தினாலும் நாங்க ஏற்றுவே மெய்யான தேவை நாளினங்களும் ஏற்றுக்கொள்ள முடிந்த போகிறவங்க எப்பதான் இருக்க போவேன். அது உங்களுக்கு இருக்கிறேன். ஆதிகாலத்துல சிங்கம் வந்து பரிசுத்தாக இறங்கும் போதும் கடந்த ஒரு சாதி எதிர்ப்பு எடுத்து அட்டிக்கிறான். அட்டிச்ச இடத்துல ஆயிரம் பேர் கொல்லப்படுறாங்க. நரிகளை வச்சு கொள்றாங்க ஆவியான இறங்கும் போது அவரோட பகிர்ந்தவன் சிறுவான பயந்தவன் அவனுக்குள்ள இறங்கும் போது அவன் கடல்ல தொடர்பு கத்துறான். அவங்க மன்னன் திரும்பு கொண்ட அபிஷேகம் அவனுக்குள்ள ஊற்றப்பட்டதே. அதை நாங்கள் வாஞ்சிக்க முடிய நாட்களாக நானும் நீங்கள் இருக்கிறான். ஏனோ தாவோண்டு ஊழியம் செய்ய வேண்டாம். ஆவியில் அனலா இருங்கள், ஆவியில் அக்னியா இருங்கள், கிரப வரங்கள் அண்ணல் ஊட்டுங்கள். ஒரே ஒரு வாழ்க்கை தானுங்கோ, ஒரே ஒரு வாழ்க்கை. ஜீவனும் மரணமும் தேவன் கரத்துலான் இருக்குது. ஊழியம் வந்து வரும்போது ஜீவனை கத்தருக்காக ரத்த சாட்சியா கொடுத்துட்டு வாங்க. கத்தர் கத்தர் பார்த்து கொள்வார். பேருக்கு ஊழியம் நமக்கு வேண்டாம், பேருக்கு ஊழியம் வேண்டாம். இருக்கிற வாழ்க்கை சாட்சியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போவோம். அதான் கத்தர் விரும்புகிறார். மூன்றாவது காரியம், கத்தர் உங்கள் மக்கள பேச ஒரு காரியம் என்று சொன்னான். மூன்றாவது காரியம், உங்களோட உள்ளான மனிதன் பலப்பட வேணும். தேவ ஆவியினால் உள்ளான மனிதன் பலப்படுதல் இதுதான் கடைசி காரியம். பாருங்க பரிசுத்தாமி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் ஜூதியாவிலும் சமாதியாவிலும் பூமி எங்கிலும் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சியலா இருந்தீர்கள். நிச்சயமே மெய்யாமை மெய்யாமை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அன்னைவரும் மீது இந்த வார்த்தை வந்து பதியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அன்னைவரும் அந்த ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பரிசுத்தாவின் தேவ அன்பு நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த அன்பு உங்களை கொடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் எங்களுக்காக மறித்தார், எங்களுக்காக பாடுகளை சுமந்தார், எங்களுக்காக அவர் எங்களுக்காக என்ன செய்தார். பரலோகத்தில் எங்களுக்கு நான் போகிறேன், நான் போனால் ஒரு கேட்டவாளை உங்களுக்கு அனுப்புவேன். நீங்க வரும்போது நான் உங்களுக்கு அவைகளை நான் தயார்படுத்த வேதம் சொல்லுகிறது. அப்ப நிச்சயமாகவே ஒரு அவரோட வருகையில நான் எடுத்துக் கொள்ளப்படுகிற பாத்திரமாக இருக்க வேணும். பரிசுத்தாக உங்களிடத்தில் வரும்போது நாங்கள் பலன் அடைய வேணும். எப்படி பலன் அடைய வேணும்? உபத்திரவம், பாடுகள், நெருக்கங்கள், எங்களை நெருக்கி வருகிற எல்லா காரியங்களும், எங்களுக்கு எதிராக வர சகல சத்துவத்தின் சத்துருக்களின் வல்லமைகளை நம்ம விதித்துக் கொண்டு எழும்புகிற பரிசுத்தாவோட பலம் முதல் எந்த குடும்பத்துல ஊற்றப்படும் போது, என் மீது ஊற்றப்படும், உங்களோட குடும்பங்கள்ல நீங்க ஒரு ஆள் தான் கத்தரோடு இருக்கலாம், பிள்ளைகள் கத்தரோடு இல்லாம இருக்கலாம், அல்லது மனைவி கத்தரை ஏற்றுக்கலாம், கணவன் ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், ஒவ்வொரு குடும்பங்கள்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஆனால்
ஒரு பாத்திரம் கர்த்தருக்காக தன் ஜீவனை கொடுத்து முழுமையாக தன் ஆவி ஆத்மா சரத்து கர்த்தருடைய ஒப்புக் கொடுத்து ஏசப்பா நான் உங்களுக்காக என்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன், என் குடும்பத்தை நீங்க ரட்சியம் என்று கேட்கும் போது நிச்சயமாவே கர்த்தருடைய காரம் அந்த குடும்பத்தை சந்திக்கும். பரிசுத்தாவின் அக்னி ஒரு மனிதன் மீது ஒரு பாத்திரத்துக்கு இது ஊற்றப்படும் போது இருதயத்துல பரிசுத்த ஆவியாக சுத்தரித்து அந்த அபிஷேகம் அந்த குடும்பம் முழுமையை நிறப்பும். அந்த குடும்பம் மூலமாக அந்த பட்டணம் அந்த தேசம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்ப்பு மூன்றால பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் தமது ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை போல் அந்த பரிசுத்த ஆவியை நம்மை சம்பூர்ணமாக பொழிந்து வைத்திருக்கிறார். நம்மை கர்த்தருடைய ஆவியானவர் சம்பூர்ணமாக அவர்களுக்கு தந்திருக்கிறார். அப்ப நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற நாங்கள் நானும் நீங்களும் கர்த்தரை நாங்கள் முழு விருதியத்தோடு முழு பலத்தோடு நாங்கள் தெரிந்து கொள்ள வேணும். ஆவியில பலம் கொண்ட பாத்திரங்களாக இருக்க வேணும். பாருங்க சங்கீதம் 91:16 வசனம் இருக்குது 13 சிங்கத்தின் மேலும் வீரியன் பாம்பின் மேல் நீ நடந்து பால சிங்கத்தையும் பழு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். அது என்ன சிங்கத்தின் மேலும் வீரிய பாம்பின் மீது நடந்து மூச்சு பழங்குறதுக்கு உதாரணமா தானியல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா தானியலை கொண்டே சிங்கத்தின கூண்டுல போடுறாங்க. ஆனா அதுக்கு முதலே சிங்கன் தானியல் இருந்த அந்த அமைச்சரவைய பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அரச சபையில வந்து அவனுக்கு எதிரியல்ல அவங்க எல்லாரும் கூட வேலை செய்யற பிரைம் மினிஸ்டர்கள் கூட வேலை செய்யற ஆளுநர் எல்லாரும் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குரிய குணங்கள் வந்து ஜென்ம சுபாவம் வந்து சிங்கங்கள் மனித சிங்கங்கள் மனித சிங்கங்களோட தானியல் இருந்து அவங்களோட குணாதிசயங்களை அறிந்து அவங்களை பெற்று அவன் பழக்கு வைக்கப்பட்டவையால் அவனை கொண்ட நிஜமான ஒரு சிங்கத்துல கூட்டுல போடுறதுக்கு அவன் சிங்கத்தின வாயதவர் கட்டுகிறார். அதான் தானியல் விசுவாசித்தாவி நானும் நீங்களும் ஒரு பிரச்சனையை கண்டாமோ கடந்து போகத்தான் வேணும். அல்லது அதை பிரச்சனையை விட்டு போடத்தான் வேணும். நாங்கள் ஏதாவது பிரச்சனையை கடக்க வேணும், அதுக்கு மேல நடக்க வேணும், அதுக்கு பிறகுதான் மிதிக்க வேணும். இந்த கடக்க முடியாமல் அதுக்கு மேல நடக்க முடியாமல் இருந்தால் இந்த அலட்சியங்களை விதித்து ஜெயம் கொள்ள முடியாது. நானும் நீங்களும் வேத வசனங்களை போதிக்கிற நாங்கள் ஜெபக்குழுக்கள் ஊழியர்கள் செய்கிற நாங்கள் எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் சாட்சியாக இருக்கோம் கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நாங்கள் சிங்கத்தின் மீதும் வீரியன் பாம்பின் மீது நீ நடந்து பால சங்கத்தை பழு சர்ப்பத்தை நாங்கள் விதித்து போடுகிற பாத்திரமாக மனித சிங்கங்களோடு தானியல் அன்று வேலை செய்யப்படுகிறார். அவனுக்கு விரோதமாக அவனை கொண்டு தானியம் கொண்டு போய் அவனை எப்படியாவது குற்றம் பிடிக்க வேணும் என்று சொல்லி அவனை கொண்டு போய் அந்த சிங்க கூட்டுக்குள்ள போட்ட போல அந்த சிங்கத்தின் ஆவி கட்டப்பட்டுவதை அவன் ஜெயம் கொண்டான். கட்டுரைக்கே மகிழ்ச்சி உண்டாவதாக. ஆம் அன்பான சகோதர சகோதரே,

0: உபர்வரும் வேதாக்கும் போல அப்பா எலியா போல அக்கின் அனலாக மாற்றுங்க, வார்த்தையால் வார்த்தையை கொண்டு விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயங்கொள்க பாத்திரங்களாக மாற்றுங்க. உங்களுக்குள்ள வார்த்தை பிசாசுகளை அதட்டும், நோயாளிகளை சொத்தமாக்கும் பயன் பதட்டும். நிச்சயமாக நிச்சயமாய் தேவன் உங்கள் உங்களோடு கூட இருந்து ஆசிர்வதிப்பார். கடைசியாக நான் ஒரு வசனத்தை கூர்ந்து நான் முடிச்சுக்கொள்கிறேன். இதோ போரடைக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் புகுமையுமான கற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு ஒப்பாக்கி ஜபத்தை குறிக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் ஜபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறவர்களா? இந்த கடைசி காலத்தில் நானும் நீங்களும் தேவனை மாத்திரமே சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளா இருக்கிறவர்களா? உலகத்தில் எத்தனை சவால்கள் உங்களை சந்தித்தாலும், எத்தனை உபத்திரவம் பாடுகள் இழப்புகள் வந்தாலும், நாங்கள் தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து நாங்கள் தேவன் ஜபத்தின் ஆவி ஜப ஆவியின் வல்லம் அக்கினியாக மாற்றப்பட்டு பரிசுத்த ஆவியானவர்கள் விண்ணப்பங்களை வெளியிட்டு எங்களுக்கு எதுக்கு ஜபிக்க வேணும் தெரியாத போது நாங்கள் பரிசுத்த ஆவியான சூழ்நிலைக்காக எங்களை உங்களோடு அவர் ஜபித்து நாங்கள் எடுக்கிற காரியங்கள் காரண சித்தியோ கற்றால் வரும் அவர் வார்த்தையின்படி தேவன் நாங்கள் எடுக்கிற காரியம் ஒவ்வொன்றிலும் ஜெய கொடுக்கும் தேவனை எங்களோடு கூட இருந்து அவர்கள் ஆசீர்வதித்து அதை எங்களுக்கு பக்திக்க பண்ண போவதுக்காக ஸ்தோத்திரம். ஜெய கொடுக்கும் தேவனுக்கே ஸ்தோத்திரம். ஆமே. இந்த எத்தனத்திலும் இந்த வார்த்தை பதியை எங்களுக்கு பகிர்ந்து கொண்டு தந்த மகேந்திரன் பிரதருக்கும் எஸ்வி பிரதருக்கும் இந்த சங்கமன் தொலைக்காட்சிக்கும் மிக்க மிக்க நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரையும் தேவன் தாமே கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ.
1: ஒரு நிமிஷம் கத்தர் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல சொல்லுறார். பரலோகத்தில் வானத்தில் உண்டான சத்தங்கள் என்ற பேர்ல உங்களை மெசேஜ் ஆயத்தம் என்ன சொல்ற அடுத்த முறைக்கு வானத்தில் உண்டான சத்தங்கள் கடைசியாக ராஜ்யங்கள் தேவனுடைய ராஜ்யங்கள் ஆயின என்கிற கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின் என்று முடியுது வெளிப்படுத்தல. அதுக்கு முதல வேதம் உருவான நாட்கள்ல இருந்து வானத்தில் உருவான சத்தங்கள் எலியாவோட பேசினார், இயேசுவோட பேசினார். இப்படியாய் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துங்க. தேங்க்யூ.
0: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. நீங்க சொன்ன மாதிரி கூட வார்த்தையின் படியாக கடவுள் ரொம்ப நன்றி சொல்றேன். அப்படியே செய்து கொள்றேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
2: ஆமேன் சிஸ்டர். எனக்கு இந்த இப்ப இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரியே வானத்தின் சத்தங்கள் இன்னைக்கு காலம்பரை கத்தர் எனக்கு கொடுத்த பாட்டு வந்து இதுதான்.

0: நன்றி சிஸ்டர், உங்களோட வார்த்தை மெய்யாவே என்னையும் தொட்டுச்சு. ஏன்னா சில நேரம் தாங்க கஷ்டங்கள் அந்த தண்ணீரை நடக்கும் பொழுது தவிக்கிறோம், ஆனா கத்தர்ட பரிசுத்தமான ஆவியங்களுக்கு கொடுத்திருக்கிற நீங்க நீங்க குருவினப்படி நாங்க அதுக்கு மேலாக நாங்க நடக்கின்றோமோ, நடந்து அதை கடந்து செல்லும் பொழுதுதான் அந்த வார்த்தை எங்களுக்குள்ள போய் அது உருவாகிறது. அருமையான வார்த்தையில கொடுத்தீங்க சிஸ்டர், காட் பிளெஸ். என் பேர் வந்து டாலி, நான் கனடா அல்பர்டால இருந்து பேசுறேன், கல்கரில இருந்து. உங்களோட வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் என் உள்ளத்துல இருந்து அப்படியே துணித்து கொண்டே இருக்குது. அதுக்கு நன்றி செலுத்த மறுபடியும் சங்கம வானொலி ஒளியில் வந்து நான் அதிகமாக உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். கத்தர் உங்களை அழைத்த அழைப்பின்படி இன்னும் அதிகமாக அவரோட வார்த்தனை கொடுத்து அவரோட தொனி அவரோட சத்தத்தை கேட்பதற்கு கத்திரங்களை இன்னும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக என்று கூறி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி சிஸ்டர், நன்றி, காட் பிளெஸ் யூ.
1: ரொம்ப நன்றி. முதல் தடவைதான் இருக்கேன், ஆனா பரிசுத்தாமியார் இடத்துல அவர் சொன்ன பரிசுத்தாமியார் இந்த வார்த்தை அவர் தண்ட காலையில பொறுப்பெடுத்துட்டாரு, அதான் நடந்த விஷயம். உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி. நீங்க என்னை உற்சாகப்படுத்துறது இன்னும் நான் அவன் ஆவிய சத்தியங்களுக்குள்ளாக ஆவையோட உதய துடிப்பை கேட்டு அந்த இதய ஒழிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நான் வார்த்தையை உங்கள் மத்தியில் எழுப்புதலுக்கு நேராக தேவனை கொண்டு செல்ல தேவன் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடும் பத்தர் இந்த காலத்து சேவாசி நான் விசுவாசிக்கிறேன். மீண்டும் நன்றி பிரதர், சங்கம தொலைக்காட்சிக்கு மீண்டும் மீண்டும் நன்றி. நன்றி.
2: இது யாராவது இவருடைய செய்தி தொட்டால் அல்லது இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை சொல்லா சொல்லலாம். முடிவு ஜீவத்துக்கு போகும் அழைக்கிறேன். யாராவது சொல்ல கத்தருமை ஆசிரியப்பாரா?
3: எனக்கு அதிகாலையிலே என் ஆவியான எனக்கு கொடுத்தது அண்ணலாய் தண்ணலாய் நீ இருக்க வேண்டும், அவங்க பலன் கொள்ள வேண்டும், இதுதான் எனக்கு கொடுத்த வார்த்தை. இன்றைக்கு அப்படின்னா நான் இருந்தேன், என்ன இந்த பாடலை பாடி துதிச்சு அப்பா ஆராதிக்கணும். அப்பா சொல்லாம நான் எந்த பாடலுமே துதிக்க எடுக்கிறதே இல்லை. நான் இதை வார்த்தை வந்த அந்த வார்த்தைக்கு இணங்கவே பாடல் பாடி அவரை மகிமைப்படுத்துறேன். இந்த பாடும் பெறும்போது அப்ப இந்த பாடலை எனக்குள்ள தந்தார் ஆவியானவர். இந்த பாடலை பாடும்பொழுது ஆவியானவர் நிரப்பினார். அந்த வார்த்தையும் ஆவியானவர் உருவனப்பட்டிருக்கும் பொழுது நிச்சயமாக உன் ஆவியில பெலன் கொள்ள செய்வேன் சொன்னார். இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் உங்கள் ஊழிய பாதையில சரி, என் வாழ்க்கை பாதையில சரி வந்திருக்கு. ஆனால் நான் அவரை கடக்கவும் நடக்கவும் மிதிக்கவும் அத்தனை பெலனை தந்திருக்கிறேன். இன்னைக்கும் தட்டி என்னை எழுப்பி இருக்கிறார், உற்சாகப்படுத்தி இருக்கிறார். ஆவியில பேசுற வார்த்தை எங்களுக்கு ஆவியானவர் இந்த இடத்துல வாசம் பண்ணுறேன் உணர்த்தினார். அது மாத்திரமில்லை, இது ஒரு அபிஷேக ஆராதனை. இந்த ஆராதனை அநேக ஆத்துமாக்களை அபிஷேகம் ஒரு எழுப்புதல் கூட இந்த அபிஷேக ஆராதனை கொண்டு செல்ல போறார். இது தேசம் எங்கும் ஒரு எழுப்புதலை காண செய்தார் கட்ட. அந்த எழுப்புதலுக்கு ஒரு அடித்தளமாக இது ஒரு பவுண்டேஷன் ஆயிருக்க போது அதுக்காக நான் இந்த வாய்தவனை சோசரிக்கிறேன். அப்படி ஊழியர்களை எழுப்பி இருக்கிறார், இந்த வார்த்தையை அப்படி எழுதி கொடுத்து எங்களை தட்டி எழுப்பி இருக்கிறார். அந்த கிருபைக்காக வார்த்தை கொடுத்த சோதனைக்காக நன்றி செலுத்துகிறேன். கத்தராம் ஒன்று மகிமைப்படுவதாக சங்கம் வாழ்வழிக்கும் மகிந்தனையாக்கும் நெரசி பிரதருக்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் இந்த வானொலியை ஆசிரியத்து கதை நடத்த ஜெபிப்போம். கத்தராம் ஒன்று மகிமைப்படுவதாக நன்றி. ஆமென்.
2: ஆமென். இதுவரை நேரமும் வேறு யாராவது சொல்ல போறீங்களா? முடிவு நடக்க
4: போகிறேன். பிரதர், கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சியில முதல் தடவை என்ன பங்கு கொள்ள வைத்த தேவனுக்கு ஸ்தோத்ரம். நான் மொன்ட்ரியல் கனடாவில் கிபெக் ப்ராவின்ஸ்ல இருக்கிறேன். கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் பெயர் எஸ்தர் அகிலா, எஸ்தர் ஞானஸ்தான பெயர், அகிலா மகாதேவா இந்த ஃபேமிலி நேம், ஃபர்ஸ்ட் நேம் அகிலா. கத்துடைய நாம் மகிமைப்பட இதுவரை சங்கம ஊழியத்தில் நான் அடிக்கடி ஜாயின் பண்ணிக்கிறேன், ஸ்கைப் ஊடாக ஜாயின் பண்ணி ஊழியம் செய்திருக்கிறேன். இன்றைக்கு என்ன இந்த ஆராதனை துதியில தான் பங்கு கொள்ள வச்சதுக்காக இந்த காலை வேளையில கத்தரை மகிமைப்படுத்த தந்த கிருபைக்காய் ஸ்தோத்ரம். கனடாவில் எல்லா ப்ராவின்ஸும் இந்த சமர் நாட்களில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறும்படிக்கு, யோனாவின் நாட்களில் ஒரு யோனாவு கூட பட்டணம் கவுக்கப்படாதபடி எழுப்புதல் கண்ட அந்த எழுப்புதலை போல பூமி அனைத்திலும் எழுப்புதல் உண்டாக இயக்கழுகள் செயற்கழுகள் பஞ்சங்கள் யுத்தங்கள் எல்லாவற்றிலும் இந்த நீங்களாகி எழுப்புதலாய் இனமினமாய் தேசம் தேசமாய் கண்டம் கண்டமாய் ஜாதி ஜாதி அரட்சிக்கப்படுகிற இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வார் ரிவைவலை கூறி வேதத்தில் சொல்லப்பட்ட நல்வார்த்தைகள் நிறைவேறப்பட தெரிந்து கொள்ளப்பட்டவளும் அழைக்கப்பட்டவளும் உண்மை உள்ளவளாய் சகல ஜனங்களும் மாறிப்போக பிதாவின் சமூகத்தில் திறப்பில் நிற்போம் என்று அறைகூவலை அழைத்து கர்த்தருடைய நாமத்திலே ஜெயித்து ஜெயம் கொள்ள இவன் சொன்ன நல்வார்த்தைகள் இந்த இறுதி நாட்களில் நிறைவேற்றப்பட பர்லோகத்தின் தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக சகல ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய சித்தம் ஒருவனு கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதனால யாரும் கெட்டு போவதுடைய சித்தம் இல்ல. நானும் கெட்டு போகக்கூடாது, என் பிள்ளைகள் என் பேர பிள்ளைகள் மருமக்கள் யாரும் கெட்டு போகக்கூடாது, இணைந்திருக்க யாரும் கெட்டு போகக்கூடாது, எல்லோரும் ஜெயம் கொள்ள வேணும். மகிமை மேல் மகிமை அடைந்து மர்வமாகி மணவாளுடைய மணவாட்டியாய் அவரோடு கூட உரிமை பொழுதுல எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற அந்த தரிசனத்தோடு கூட ஆமீன். கர்த்தராய் இயேசுவே வாரும் ஊழியத்தை தரிசனத்தை அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திலே ஜெயிக்கவும் ஜெயங்கொள்ளவும் தொடர்ந்து எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் என்னை சந்திக்க வைத்ததுக்காக நன்றி பிரதர் மகேந்திரன். எனக்கு உங்களை தெரியும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ பிரதர் வெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, காட் பிளஸ் யூ. இன்னும் 266 தேசத்திலும் எல்லைகள் விரிவாக கர்த்தருடைய நாளே நல்வார்த்தைகளை கூறி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.
2: அருந்ததி தான் சிஸ்டர் அகிலாவை எங்களுக்கு அறிமுகப்படுத்துற, அதுக்காக நான் நன்றி சொல்வேன். பேசுவோம் சிஸ்டர் அருந்ததி, ரெண்டு வார்த்தை பேச முடியுமா? பரவாயில்ல, ஓகே. நாங்கள் முடிவுச்சோ தேர்ந்தெடுப்போம். இன்றைய நாளிலே இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சியிலே
5: உண்மையாவே இந்த வார்த்தை மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது, பெலனா இருந்தது. எனக்காக நீங்க ஜெபித்தீங்க. சுவையினப்பட்ட நேரத்துல பிரதரும் சிஸ்டர் எல்லாரும் ஜெபித்தீங்க. தேங்க்யூ. கத்தர் என்ன பெலப்படுத்தினார் இந்த நாள்ல. வார்த்தை அதாவது உள்ளான மனுஷன்ல பெலனுடைய வேண்டும். ஆகவே நாங்கள் என்னதான் வேதத்தை வாசித்தான சபைக்கு போனான என்ன காரியம் இருந்தாலும் எங்களுடைய உள்ளான மனுஷனிலே நாங்கள் பெலனடையும் போதுதான் நாங்கள் ஆவிக்குரிய அந்த யுத்தத்துல பெலனாய் வெற்றியாய் ஓட முடியும். அதை கர்த்தருடைய வார்த்தை கூட சிஸ்டர் பயந்து கொண்டா. அதே போல் கூரிய ஆயுதம், நாங்கள் கூரிய ஆயுதம் எங்களுடைய ஜபங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு செல்லத்தக்கதான ஜபமாக அமைய வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு ஜபங்களுக்கு தேவன் உத்தரவையும் அருள முடியும். அவிதமாய் நான் ஜபமும் உள்ளான மனுஷனிலே நாங்கள் பலன் அடைந்து நாளுக்கு நாள் விருத்தி அடைய தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தை கூட ஆசீர்வதித்திருப்பார் விசுவாசித்து கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்ட மகளுக்காகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.
2: ஆமென். இன்றைய நாளே இந்த செய்தி அனைவரை தொட்டிருக்கின்றது. சிஸ்டர் அகிலா அவர்கள் ஜெர்மனிலே முதல் முதல் தடவையாக அகிலியா ஜெர்மனி அணைய அகலியா இருக்கிறபடி எனக்கு அப்செட்டா போச்சு. அகலியா ஜெர்மனிலிருந்து முதல் தடவையாக இந்த சங்கம வானொலியிலே உவாச ஜெபத்துல செய்து கொடுத்த இந்த செய்தி அனைகரை தொட்ட. அது மட்டுமல்ல, இந்த செய்தி மறு ஒழிப்பை போகும்போது அனைகர் நேற்று ஆசிரியத்தை பெற்றுக்கிறோம். அப்படியாக இன்றைய நாளிலே தேவன் இந்த சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உவாச ஜெப செய்தி ஆட்சி வைத்ததற்கு நன்றி. நாளே நாளிலே பாஸ்டர் செல்வராஜ் பற்றிக்கொள்வோம். பாஸ்டர் சாமுவேல்ஸ் செல்வராஜ் நாளே நேரத்தில் செய்து கொடுக்கிறார். இன்றைய நாளே கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக நன்றி. அதான் இன்றைக்கு புதிய நாகம் சிஸ்டர் ஆனந்தராஜா சுஜாதா கிளிநொச்சி ஸ்ரீலங்கா, சிஸ்டர் அகிலா மகாதேவா, சிஸ்டர் அகிலா எல்லோரும் முதல் தடவையாக இந்த சங்கம வானொலி தேவன் கலந்துரைச்ச காரணம் இந்த சங்கம வானொலி உண்மையாக உச்சமாக ஊழியம் செய்யும் பொழுது தேவனுடைய சத்தம் உலகமங்கு தெளிக்கும் பொழுது ஓடோடி வருவார்கள், ஓடோடி வந்து கலந்து கொள்வார்கள். நேரம் அருமத்தியாலம் கூட காரணம் தலைமை கூட்டம் சொல்லிவிட்டார் ஐயா அருமத்தியாலம் கூட. அப்படியாக தேவனுடைய நாளை வளர்த்த நான் முடிவு ஜோத்தை எடுப்போமா? ஆமா, இல்லை அவர் முடித்தார். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, காலை மதிய மாலை இரவு வேலையிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜப செய்தி நிகழ்ச்சியிலே நீ ஆசீர்வதித்து தந்திருக்கு சுவாமி, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. நீ பிரித்தெடுத்த பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஜபித்து துதித்து ஆராதிக்கும் பொழுது சுவாமி அந்த பிரசனத்தை இந்த பரலோகத்தை உணர்ந்தி சுவாமி, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டோம். இன்றைய நாளே புதிதாக கலந்து கொண்ட சிஸ்டர் ஆனந்தராஜா அவர்களையும் ஆசீர்வதித்து வலியுறுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாத நாளாக மாற்றினீரே நன்றி. சிஸ்டர் ஆனந்தராஜா, சுஜாதா, சிஸ்டர் அகிலா மாதவ் அதை கொண்டு வந்து நிறுத்தினே சுவாமி, அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஐயா, அந்த உவாச ஜபம் நாளே தினத்திலும் இதே நேரத்தில் நடக்கும்போது சுவாமி இதே பிரசனத்தை நாளே தினத்திலும் நிரூட்டப்பட வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இன்றைய நாளிலே கலந்து கொண்ட பிள்ளைகள், வார்த்தையை கொடுத்த தாசர்கள், தாளந்த கொடுத்த பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒழிப்பிலே கேட்கிற பிள்ளைகள், 210 நாடுகள் கேட்கிற பிள்ளைகளை கத்தாவே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த துதி ஆராதனை செய்திகள் மறு ஒளிவல்பிலே போகும்போது சுவாமி அன்னிகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்குள்ள அந்த கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. ஒன்றானமே தேவனை மையப்படுத்த வந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளுக்கு உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் மாமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளை ஒடுக்க வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து நாளையத்தில் நடக்கிற செய்து கொடுக்கிற பாச சாமுவேல் ராஜையும் ஆசீர்வாதத்தின் நடத்த வேண்டும் உண்டு. எல்லாம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். பிரேஸ் தி லார்ட். பிரதர்,
6: ஆமென்.

நேரத்தை இவங்களுக்காக தந்திருக்கிறார். அவர் ஒரு மணித்தியாலமாவது ஜபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் இரண்டு மணித்தியாலமாக இந்த நேரத்திலே ஜபித்து ஆசீர்வதித்து இருக்கிறோம். கத்தர் அவை வழி நடத்துகிறார். அது மட்டுமல்லாமல் வானொலி 24 மணித்தியாலமாக நடைபெறுகிறது.

கடந்து செல்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இணைய முடியும், கேட்க முடியும், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்லாமல் இரவு 10 மணி வரை தொடரும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். தொகுத்து வழங்கிய தவறும் வாய்ந்தனையா அதே வேளையிலே இன்றைய நாளிலே இணைந்த ஊழியர்கள் தங்களுடைய எல்லா காரியங்களையும் விட்டு கர்த்தருடைய ஊழியர்களுக்கு இணைந்த ஒருவரையும் கர்த்தர் காண்கிறார். கர்த்தருடைய கரத்தை ஒப்புவிப்போம். அதிகால வேளையிலே சவரம் வாய்ந்தனையா சௌரி டௌலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் கால வேளையிலே சௌரி அகிலா அவர்கள் மொன்றியலிருந்தும் சௌரி சுபா இளங்கோ டொரண்டோவிலிருந்தும் இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்தார்கள். அதே போல மாலை வேளையிலே சௌரி அருந்ததி கூட கால வேளையில் இணைந்தார்கள். டொரண்டோவிலிருந்து மாலை வேளையிலே எங்களுடன் ஊழிய சௌரி ஜனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் அதே வேளையிலே சௌரி ஜனட் அவர்களும் அதே வேளையிலே தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். மாலை வேளையிலே சௌரி அகல்யா அவர் அருமையான வார்த்தைக்கூடாக வழிநடத்தினார். எல்லோரையும் வார்த்தைகளுக்கு கூடாக பலப்படுத்தி இருக்கிறார். ஆவியானவரின் அபிஷேகம் பெற்று நாங்கள் பலம் கொண்டு திடங்கொண்டு ஊழியங்களை செய்ய அதே வேளையிலே குடும்ப காரியங்களையும் வழிநடத்த கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் தந்த அதிகாரங்கள் எங்களுக்கு தந்த அதிகாரங்கள் மூலம் மற்றவர்களுக்கு இந்த வார்த்தைகளை கடந்து செல்ல எந்தெந்த நாடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அதே வேளையிலே மறுவிலே

செய்கிறார்கள். அந்த வேலை அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக. இங்கு இலங்கையிலிருந்து விசேடமாக இன்றைய நாளிலே இணைந்த சகோதரி சுயாத்தா ஆனந்தராஜா அவர்களையும் நாங்கள் முதல் முதலாக வாத்துகிறோம். இரவு நேரத்தில் இணைந்தார்கள், அவர்களுக்கு இரவு நேரமாக இருக்கிறது. அப்படியாக எல்லோரையும் கற்று காண்கிறார். சுசரின் வாணர் அவர்கள் மாலை வழியிலேயே மன் தேசத்திலிருந்து இணைந்தார். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். எல்லா காரியங்களையும் விட்டு ஊழிய கத்தருடைய ஊழியத்துக்காக நேரத்தை செலவழிக்கிறவங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார். அவர் உங்களை தேடி உங்களையும் எங்களையும் தேடி சந்தித்து ரட்சித்து ஆசீர்வதித்து சிங்கத்தின் பலன் எங்களுக்கு தந்து வழி நடத்துகிறார். கத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காலை வேளையில நீங்கள் எந்த நேரமும் எங்களுடன் ஊழியம் செய்ய நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுக்கான நேரத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தி தருவோம். இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்ற அந்த காரியத்துக்கூடாக இந்த ஊழியம் நடைபெறுகிறது. அந்த வேளையை கத்தர் வழி நடத்துவாராக. நாளை காலை வேளையிலும் இதே வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்ய ஆலயத்துக்கு போகின்றவர்கள் நாங்கள் தடை செய்யவில்லை. ஆலயத்துக்கு போகாதவர்கள் அல்லது ஆலயத்துக்கு போய் வந்தவர்கள் உங்களுடைய நேரத்தின்படி இணையுங்கள். வானொலி கூடாக இணைய முடியும், ஸ்கைப் மன்னிக்க வேண்டும், ஜூம் கூட இணைய முடியும், போனு கூட இணைய முடியும், வாட்ஸ்அப் கூட இணைய முடியும், ஐஎம்ஓ கூட, டெலிகிராம் கூட, வைபர் கூட இணைய முடியும்.

0: திரும்பமாக நன்றிகளை கூறிக்கொண்டு நாளை காலை வேளையில் உங்களுடன் இதாக இணைகின்ற ஒரு ஊழியர்களுடனும் இறுதியாக நாளைய நாளில் இணைகின்ற ஊழியர்களுடனும் சபை வழி நடத்துவாராக அதற்கு நன்றி செலுத்துவோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். God bless you all. Amen.
1: ஆமென், ஆமென், ஆமென். நாங்க எல்லோரும் ஆத்மாவை சொல்லி முடிவு கொண்டுறோமா?

கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாளை காலை வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் கவசமாக கூறுகிறோம். இந்த செய்திகளை நாங்கள் அனுப்பி தருகின்ற பொழுது மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாரா? ஆமென். God bless you all. அருமையானவர்களே, இதுவரை நேரம் நாங்கள் காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் இந்த வேளையில் இணைந்தோம். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். மறுவலையில் நீங்கள் கேட்கின்ற பொழுதும் தெளிவுபட ஆசீர்வாதங்களை பெற கத்துக்கொள்ள

ஜபங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. துதிகள், ஜபங்கள், பாடல்கள், தேவ செய்திகள் அந்த வகையில் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கத்தர் தந்த இந்த ஊழியத்துக்காக கத்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சடமாக தொகுத்து வழங்கி சகோதரன் மகேந்திரனுக்கு அதிகால வழியில் இணைந்தார். இணைந்த ஒவ்வொருவரையும் கத்தர் தாமையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் ஊழியர்கள் ஊழியர்களுக்கு தெரியும். முன்னதாக நாங்கள் இந்த காரியங்களை ஒரு மாதத்துக்கு முன்னதாகவே ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொருவருடன் பேசி யார் யார் சாட்டர்டே யார் யார் சண்டே செய்வீர்கள்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரரின் சபை எல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள்? கோத்திரத்திற்கு 3 மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றி திரிந்து அதை தங்கள் சுதந்திரத்திற்கு தக்கதாக விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன். அதை 7 பங்காக பகிர கடவர்கள். யூதா வம்சத்தார் தெற்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் யோசேப்பு வம்சத்தார் வடக்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் நிலைத்திருக்கட்டும். நீங்கள் தேசத்தை 7 பங்காக விவரித்து எழுதி இங்கே என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது இவ்விடத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன். லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை. கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம். காத்தும் ரூபனும் மனாசேயின் பாதி கோத்திரமும் யோர்தானுக்கு அப்புறத்திலே கிழக்கே கர்த்தரின் தாசனாகிய மோசே தங்களுக்கு கொடுத்த தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது என்றான். அப்பொழுது அந்த மனுஷர் எழுந்து புறப்பட்டு போனார்கள். தேசத்தை குறித்து விவரம் எழுத போகிறவர்களை யோசுவா நோக்கி, நீங்கள் போய் தேசத்திலே சுற்றி திரிந்து அதன் விவரத்தை எழுதி என்னிடத்தில் திரும்பி வாருங்கள். அப்பொழுது இங்கே சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் என்று சொன்னான். அந்த மனுஷர் போய் தேசம் எங்கும் அந்தந்த பட்டணங்களின்படியே 7 பங்காக ஒரு புஸ்தகத்தில் எழுதி கொண்டு சீலோவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சீட்டு போட்டு அங்கே இஸ்ரவேல் புத்திரருக்கு தேசத்தை அவர்கள் பங்கு வீதப்படி பங்கிட்டான். பென்யமீன் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே அவர்களுடைய கோத்திரத்துக்கு சீட்டு விழுந்தது. அவர்கள் பங்கு வீதத்தின் எல்லையானது யூதா புத்திரருக்கும் யோசேப்பு புத்திரருக்கும் நடுவே இருந்தது. அவர்களுடைய வட எல்லை யோர்தானிலிருந்து வந்து எரிகோவுக்கு வட பக்கமாய் சென்று அப்புறம் மேற்கே மலையில் ஏறி பெத்தாவேன் வனாந்தரத்தில் போய் முடியும். அங்கே இருந்து அந்த எல்லை பெத்தேல் ஆகிய லூசுக்கு வந்து லூசுக்கு தென் பக்கமாய் போய் அதரோத் அதாருக்கு தாழ்வான பெத்தரோனுக்கு தெற்கே இருக்கிற மலை அருகே இறங்கும். அங்கே இருந்து எல்லை மேற்கு மூலைக்கு பெத்தரோனுக்கு எதிரே தெற்காக இருக்கிற மலைக்கு தென்புறமாய் போய் திரும்பி கீரியாத் பாகால் என்னப்பட்ட யூதா புத்திரரின் பட்டணமாகிய கீரியாத் எயாரிம் அருகே போய் முடியும். இது மேற்கு எல்லை. தென் எல்லை கீரியாத் எயாரிமின் முடிவில் இருக்கிறது. அங்கே இருந்து எல்லை மேற்கே போய் நெப்தோவாவின் நீரூத்துக்கு சென்று அங்கே இருந்து ராட்சதரின் பள்ளத்தாக்கில் வடக்கே இருக்கிற இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்குக்கு எதிரான மலையடிவாரத்திற்கு இறங்கி அப்புறம் தெற்கே எபூசியருக்கு பக்கமான இன்னோமின் பள்ளத்தாக்குக்கும் அங்கே இருந்து என் ரொகேலுக்கும் இறங்கி வந்து வடக்கே போய் என் சேமேசுக்கும் அங்கே இருந்து அதுமின் மேட்டுக்கு எதிரான கெலிலோத்திற்கும் அங்கே இருந்து ரூபன் குமாரனாகிய போகனின் கல்லினிடத்திற்கும் இறங்கி வந்து அராபாவுக்கு எதிரான வடபக்கமாய் போய் அராபாவுக்கு இறங்கும். அப்புறம் அந்த எல்லை பெத் ஓக்லாவுக்கு வடபக்கமாய் போய் யோர்தானின் முகத்துவாரத்திற்கு தெற்கான உப்பு கடலின் வடமுனையிலே முடிந்து போம். இது தென் எல்லை. கிழக்கு புறத்தின் எல்லை யோர்தானே. இது பென்யமீன் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கிற எல்லைகளுக்குள்ளான சுதந்திரம். பென்யமீன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி இருக்கிற பட்டணங்கள் ஆவன எரிகோ, பெத் ஓக்லா, கேசிஸ் பள்ளத்தாக்கு, பெத் அரபா, சமராயிம், பெத்தேல், ஆவிம், பாரா, ஓப்ரா, கேபார், அமோனாய், ஒப்னி, காபா என்னும் 12 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. கிபியோன், ராமா, பேரோத், மிஸ்பே, கிப்பிரா, மோத்சா, ரெக்கேம், இர்பேயேல், தாராலா, சேலா, ஏலேப், எருசலேம் ஆகிய எபூசி, கிபேயாத், கீரேயாத் என்னும் 14 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. பென்யமின் புத்திரருக்கு அவர்கள்
1: 24 அதிகாரம். இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும் வேலைக்காரனுக்கு எப்படி

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

ஒன்று சாமுவேல் 15 அதிகாரம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தொலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 200,000 காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாய் இருந்தார்கள். சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடே கூட உங்களை வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகி போனார்கள். அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ரா முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே, இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு கொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகி கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கில் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும்
முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொண்டான். அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான். சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு சாமுவேல், அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து, மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயம் என்றான். சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்களாக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுலோ தன் ஊராகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக

0: நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.
1: ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி, என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும், யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாளென்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் முகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் புறத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியக்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். முகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச் சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நீளமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய்.
2: நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாடு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான், யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவியாயிருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான், சாலமோன் ரெகோபயாமை பெற்றான், ரெகோபயாம் அபியாவை பெற்றான், அபியா ஆசாவை பெற்றான், ஆசா யோசபாத்தை பெற்றான், யோசபாத் யோராமை பெற்றான், யோராம் உசியாவை பெற்றான், உசியா யோதாமை பெற்றான், யோதாம் ஆகாஸை பெற்றான், ஆகாஸ் எசேக்கியாவை பெற்றான், எசேக்கியா மனாசேயை பெற்றான், மனாசே ஆமோனை பெற்றான், ஆமோன் யோசியாவை பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியலை பெற்றான், சலாத்தியல் சொரோபாபேலை பெற்றான், சொரோபாபேல் அபியூத்தை பெற்றான், அபியூத் இலியாக்கீமை பெற்றான், இலியாக்கீம் ஆசோரை பெற்றான், ஆசோர் சாதோக்கை பெற்றான், சாதோக்கு ஆகீமை பெற்றான், ஆகீம் எலியூத்தை பெற்றான், எலியூத் எலேயாசரை பெற்றான், எலேயாசர் மாத்தானை பெற்றான், மாத்தான் யாக்கோபை பெற்றான், யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்பட்ட இயேசு பிறந்தார். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் 14 தலைமுறைகளுமாம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கற்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து. மத்தேயு 2 அதிகாரம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்களுக்கு கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆகிலும் அர்கெலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எனப்படுவார் என்று

0: இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் 17 வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் கைவிடாது இருப்பேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் தாமதித்த காரியங்களை, அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கும்படி வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து எதிர்பார்ப்போடும் தேடிக்கொண்டும் காத்திருத்தலும் அனுதினமும் நடக்கின்ற செயலாகிறது. ஆனால் இவற்றில் தாமதங்களும் தடைகளும் தடுமாற்றங்களும் கடக்க முடியாத பாதைகளும் மூடப்பட்ட கதவுகளும் காணப்படும் பொழுது விசுவாசத்தில் பின்தங்கி விடுகிறவர்களும் முறுமுறுக்கிறவர்களும் முடியாது என்று சொல்லி முடிவுக்கு வருகிறவர்களும் உண்டு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுக்கும் பாடம், எந்த தேடலும் காத்திருப்பும் கர்த்தரை சார்ந்து இருக்குமானால் அவற்றில் கர்த்தரின் கரம் இறங்கி கிரியை செய்யும். ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள விரும்பும் முன்பே அது நமக்காகவே முன்னமே கர்த்தரால் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய தேடலும் நம்பிக்கையும் கர்த்தரையே சார்ந்து இருக்கும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4:8 வசனத்தில், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்று உள்ளதின்படி கர்த்தரை விசுவாசியுங்கள், அவர் உங்களை கைவிடாது காத்து வழி நடத்துவார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர்கள் எப்படி பிழைத்தார்கள் என்பதை குறித்து தியானிப்போம், பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் அடிமை தளத்திலிருந்து விடுவித்து அழைத்து செல்லப்பட்டதை அறிந்த பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு தங்களின் ரதங்களை பூட்டி 600 பிரதானமான ரதங்களையும் எகிப்தில் உள்ள சகல ரதங்கள் அதிபதிகள் வீரர்களை கூட்டிக் கொண்டு பின்தொடர்கிறான். இந்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திய தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி மோசேயிடம் கோலை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டும்படி கூறுகின்றார். அப்பொழுது சமுத்திரம் பிளந்துவிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையாக நடந்து போவார்கள் என்று கூறிட அது அப்படியே ஆயிற்று. அங்கே கர்த்தரின் கரம் பெரிய அற்புதங்களை செய்தது என்று வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் சத்ருவானவன் வியாதிகளின் வறுமையில், சமாதான குறைவில், பற்றாக்குறைவில், ஆவிக்குரிய வாழ்வில் என்று பல வகைகளில் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறானே என்றும், அந்த கட்டிலிருந்து மீண்டு வர முடியாமல் அனுதினமும் ஏதோ ஒரு வகையில் இவைகளுக்காக விடுதலையை, ஆசீர்வாதத்தை, வெற்றியை, சமாதானத்தை தேடி தேடி அங்கலாய்த்து கொண்டும் இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகின்றார், பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 43:19 வசனத்தை நாம் வாசிக்கையில், அங்கே கர்த்தர் சொல்லுகின்றார், நான் வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று தான் படைத்தவைகளை, படைக்க போகிறவைகளை குறித்து பேசுகின்றார். அதே போல் மார்க் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே பெரும் காற்றும் மழையும் அலைகளின் சத்தமும் இறைந்து கொண்டிருக்கிறதை கண்டு இயேசு காற்றை அதட்டுகின்றார், இறையாதே, அமைதலாயிரு என்று. அப்பொழுது காற்று நின்று போயிற்று என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் ஒரு பக்கம் பார்வோனின் சேனையை போன்றும் பெரும் படைகளாக துரத்தி கொண்டும், மற்றொரு பக்கம் செங்கடலை போன்று அமிழத்தக்க கூடியதாய், கடக்க முடியாததாய் காணப்படுகிறதே என்றும், எந்த பக்கமும் விலகி செல்ல வழி இல்லாமல் தவித்துக் கொண்டும் விடாய்த்து போய் காணப்படுகிறவர்களே, இன்றைக்கு உங்களுக்காய் கர்த்தர் தம்முடைய கரத்தினால் துரத்துகின்ற எந்த சூழ்நிலைகளையும் அமிழ்த்து போடுகிறதான எல்லா துன்பங்களையும் இன்றைக்கு கவிழ்த்து போடுகின்றார். வெட்டாந்தரைகளாய் மாற்றி கடந்து போகும்படி செய்கின்றார். சத்துவங்களையும் ஜீவராசிகளையும் படைத்த கர்த்தர், அதனை ஆளுகை செய்யும் கர்த்தர், கீழ்படுத்துகின்ற கர்த்தர், உங்களின் எந்த சூழ்நிலைகளையும் அவரால் கீழ்படுத்த முடியும் என்பதை விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். சங்கீதம் 34:4. பிரியமானவர்களே, யோபு பக்தன் சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று. பயப்படுவதனால் பயங்கரங்களும் பாடுகளும் தான் வருகின்றது. நாம் தேவன் ஒருவருக்கே தெய்வீக பயப்படுதல் இருக்க வேண்டும். உலக மனுஷர்களுக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் நாம் பயப்படுவோமாய் இருந்தால் அது எங்களுக்கு ஆபத்தையும் பயத்தையும் கொண்டு வந்துவிடும். நாம் எல்லா மனுஷர்களையும் மதிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும், அதிகாரமுள்ள யாவருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுக்கே முதலிடம் கொடுப்பவர்களாயும் அவருடைய வார்த்தையின்படி எங்களை தாழ்த்தி நடப்பவர்களாயும் இருப்போமே இருந்தால் எங்களை எந்த பயமும் சூழ்ந்து கொள்ள போவதில்லை. தேவ அன்பிலே என்றுமே பயமில்லை என்று வேதம் கூறுகின்றது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உலகத்தின் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. கர்த்தத்தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று இந்த நாட்களை கடலெடுக்கிறேன். இந்த நாளிலும் 2 ஜூலை மாதம் 26 வியாழக்கிழமை இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாம் 21:22 வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமாயிருந்தார். அன்னுடைய வார்த்தை சொல்லுகிறது, அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றும் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் நம்மோடு இருக்கிறாரா என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் கர்த்தரோடு இருந்தால் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து அதை ஆசீர்வதித்து இந்த நாட்களை தருவார் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் புத்தகத்திலே பாருங்கள், ஈசாக்கை குறித்து இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு விதவிதைத்தார், 100 அறுவடை செய்தாராம். அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஈசாக்கோடு தேவன் இருந்தார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை செய்கிறது மட்டுமல்ல, ஆபிரகாமோடு இந்த நாட்களில் சொல்லுகிறார், உன் சந்ததி சந்தானத்தை நான் இப்படியாக ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவர், ஆபிரகாமுடைய சந்ததியை இந்த நாட்களில் தேவன் அப்படியாக ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் தேவனுக்கு பிரியமாக இந்த நாட்களை நடந்து ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். அன்பு பிள்ளைகளே, முதலாவது தேவனை அறிகிற அறிவு இந்த நாட்களை நமக்குள்ளே வர வேண்டும். தேவனோடு நாங்கள் நடக்கிறவர்களாய், ஆண்டவரோடு நாங்கள் பேசுகிறவர்களாய், ஆண்டோடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்கிறவர்களாய், வேதத்தில் உள்ள அதிசயங்களை வாசித்து இந்த நாட்களில் ஆண்டவரோடு நாங்கள் நடைபெறுகிற வேளையிலே அங்கே ஆண்டவர் நம்மோடு இந்த நாட்களை இருக்கிறதை மற்றவர்கள் இந்த நாட்களை கண்டுகொள்ளக்கூடும் என்பதை தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த அபிமேலேக்கு யார், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த அபிமேலேக்கை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த அபிமேலேக்கு அங்கே ஆண்டவருடைய அதாவது ஆபிரகாமுடைய அதாவது வாழ்க்கையில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆபிரகாம் சந்தித்த ஒரு மனுஷனாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனாலும் பாருங்கள், இங்கே கர்த்தர் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த அபிமேலேக்கு அங்கே அவனும் சேனாதிபதியாகி பில்காவும் ஆபிரகாமை நோக்கி இந்த நாட்களில் சொல்லுகிற காரியம், நீங்கள் நீ செய்கிற எல்லா காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் ஆபிரகாமுடைய காரியத்தை குறித்து கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆபிரகாமுடைய நடையுடைய பாவனைகளை இந்த நாட்களில் எப்படியாக செயல்படுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் அங்கே திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமும் இருக்கிறதை அவர்கள் கண்டுகொள்ளுகிறதை பார்க்கிறோம். அதே விதமாக நாங்கள் தேவனோடு இருப்போமா இருந்தால் தேவன் நம்மூலமாய் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு விடுதலையும் காணக்கூடியதாக இருக்கும் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள். அதனாலே தான் இந்த நாட்களில் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், ஆகையால் நீ எனக்கும் எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சம் செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படி நீ எனக்கும் நீ தங்கியிருந்த இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரிலே ஆணையிட்டு கொடு என்று சொன்னான். அதற்கு ஆபிரகாம் நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி சொன்னான். அப்படினால் இங்கே வேதம் சொல்கிறது, அபிமேலேக்குடைய வேலைக்காரர் கைவசம் கொண்டிருந்த துறவின் நிமித்தம் ஆபிரகாம் அபிமேலேக்கே இந்த நாட்களிலே கடிந்து கொண்டான் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த சம்பவத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருக்கிறது மட்டுமல்ல, ஈசாக்கோடும் கூட இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நம்மோடு தேவன் கூட இருக்கிறாரா என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளட்டும்.
3: Recording stopped.

0: ஆமீன் ஆமீன் என்று 2ஆம் தேதி 7ஆம் மாதம் 2ஆம் தேதி ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஆடி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவிலே இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஒளியங்கரசை ஆயத்தமாக ஒருவரையும் அதே வேளையில் இணைந்து வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்று சங்கீதம் 119:82 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்துக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 சாமுவேல் 14, ஏசாயா 58, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் மத்தேயு 1:2 இன்று நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தரின் கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புக்கொண்டு புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார், அபிஷேக ஆராதனை கலக்கி இருக்கிறோம். இணைந்திருக்கிற அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன், ஆமீன். கால வேளையிலும் எங்களுடன் ஊழியர் சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்றாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள், ஆயத்தமாகவும் நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் படைப்போம். அபிஷேக ஆராதனை கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. துதிகள் கூடாக, ஜெபங்களுக்கு கூடாக, பாடல்கள் கூடாக, சாட்சிகள் கூடாக, வார்த்தைகளுக்கு கூடாக கடந்து செல்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் நுகர்ந்து பார்த்து ஆசீர்வதித்து பெற்றுக்கொள்வாராக. இந்த வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் படைப்போம். பிரைஸ் லோட்டமா
1: தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. நீங்க இரக்கத்தில் ஐஸ்வரமுள்ள தெய்வம் ஐயா ராஜா, இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய கிருபையா கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. காலதோறும் உடைய கிருபைகள் புதியதாயிருக்கிற அப்படினால் ஆண்டவரே, உடைய புதிய கிருபையிலே ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரமே நாவியா ஆண்டவரே, தொடர்ந்தும் எங்களை வழி நடத்துவீராக ராஜா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா, ஹாலேலூயா. தகப்பனே, உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டாரே, அவரை நோக்கி ஜெபிக்கும் போது உள்ளத்தை தொட்டாரே, உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டாரே, அவரை நோக்கி ஜெபிக்கும் போது உள்ளத்தை தொட்ட என்கேசுநாதர் சம்போடி டச் மீ, சம்போடி டச் மீ, சம்போடி டச் மை சோல். வென் ஐ வாஸ் ப்ரேயிங், ப்ரேயிங் டு ஜீசஸ், ஜீசஸ் ஹஸ் டச் மை சோல். உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டாரே, இயேசு அவரை நோக்கி ஜெபிக்கும் போது உள்ளத்தை தொட்டாரே, என் இயேசுநாதர் உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டார்,

இயேசு அவரை நோக்கி ஜெபிக்கும் போது உள்ளத்தை தொட்டாரே. ஹல்லேலூய தகப்பனே, அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, நீர் எங்களுடைய இருதயத்தை தொட்டிரப்பா ராஜா. ஆண்டவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூய அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூய கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கத்தின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பங்களை கேட்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமெனு பட்டியமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா ஆண்டவரே, துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன் ஐயா ராஜா. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா அப்பா பிதாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. இரக்கமுள்ளவரே, மன உருக்கமுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, மன உருக்கமுடையவரே, நேடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நேடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா.

ஸ்தோத்திரமேம் உயிருள்ள நாளெல்லாமே துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் சோத்திர பலிதனை செலுத்தி ஆரா

சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள

0: ஏசையா ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே வானத்தின் கீழ், ஆண்டவரே பூமியின் மேலே, ஆண்டவரே தேவனே உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை அப்பா. ஆண்டவரே ரட்சிப்பு உம்முடையதப்பா, விடுதலை உம்முடையதப்பா ராஜா, இரக்கங்கள் உம்முடையதப்பா, கிருப உம்முடையதப்பா ராஜா. என் தகப்பனே, வானாதி வானங்கள் உம்முடைய மகிமையை கொள்ளாதே தகப்பனே. வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதப்படி அப்பா ராஜா. என் தகப்பனையும் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆதி முதல் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போரருமாய ராஜாவே நாங்கள் ஆராதிக்கிறோம். தகப்பனாய தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம். அதிசயமாய எங்களை வழி நடத்துகிற தெய்வமே ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். ஆண்டவரே இந்த மாதத்துல தொடக்கத்திலேயே நாங்கள் நிற்கிறோம் ராஜா. இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் கட்டவிக்கிறோம் அப்பா. இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இயேசு என்கிற நாமத்தை துதிக்கிறோம் அப்பா. இயேசு என்கிற நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே, உயர்த்துகிறோம் அப்பா. பிதாவே முகம் சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் அப்பா, சூத்திரம் ஆண்டவரே, சூத்திரம் விடுதலையே, சூத்திரம் விண்ணப்பமே, சூத்திரம் ஐயா ஹாலேலூயா அப்பா, அப்பா, அப்பா, அப்பா முக்கே சூத்திரம் ஐயா ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் ஐயா ராஜா. ஹாலேலூயா. கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனி கேட்டு விடுதலை தருபவரே. என்கே சுராஜா சோத்திரம் ஐயா, சோத்திரமே, சோத்திரமே, உயிர் உள்ள நாள் எல்லாமே ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், அந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும்னு சொல்லி இருக்கிறீங்களப்பா. இந்த இடத்திலே நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லோரும் ஸ்தோத்திரிங்கள் ஹாலேலூயா. சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா. என் தகப்பனே சோத்திரம், என் தகப்பனே மக்கு சோத்திரம். என் தாயின் தகப்பனும் என்னை மறந்தாலும் நீடனை மறவாத தேவனப்பா. நீடனை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே சோத்திரம் ஐயா. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னீரே மக்கு சோத்திரம். ஆண்டவரே என் பிள்ளைகளை நீர் போதித்து வழி நடத்துகிறீர் என்று சொன்னீரே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே மக்கு சோத்திரம் ஐயா. ஓ ஹாலேலூயா மக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். எங்கள் அப்பத்தை தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதிகளை உங்களை விட்டு விளக்குவேன்னு சொன்னீரே மக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருக்கம் அடைவாயன்னு சொன்னவரே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. எழுத்தியருக்கு வந்த வியாதிகள் ஒன்று உனக்கு வரவிடேன்னு சொன்னீரே சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும்னு சொன்னவரே சோத்திரம் ஐயா. எங்களிடத்தில் வந்து, எங்கள் பிள்ளைகளிடத்துல வந்து, எங்கள் சபையிடத்துல வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்திருப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவேன்னு சொன்ன ஆவியானவரே மக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் விளங்கும், கைடு செய்யும் வேலைகளிலே ஆசீர்வாதங்களை கட்டளவிடுவேன்னு சொன்னவரே சோத்திரம் ஐயா. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருக்கம் அடைவாய், உன் ஜாதியார்கள் இந்த பாலான இடங்களை சுதந்திரிப்பார்கள் சொன்னீரையா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா. தகப்பனே மக்கு காத்திருக்கிறோம், ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே சோத்திரம் அப்பா. யோவின் முன்னிலைமையை விட பின்னிலைமையை ஆதரி ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் எங்களையும் ஆசீர்வதிக்க போதுமானவரே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் சோத்திரம் அப்பா. ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு இயேசுன் மூலம் நமக்கு வருகிறோம்னு சொன்னிடே சோத்திரம், சோத்திரம் ஐயா. இயேசு நமக்காக சாபமாயி நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டீரே சோத்திரம் அப்பா. சாபம் எங்களுக்கு இல்லையப்பா. இயேசு நமக்காக சாபமாயி நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்கள், வியாதிகள், குறைவுகள், தரித்திரங்கள், ஆண்டவரே தேவனே அத்தனை காரியங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவைகளுக்காக சுமந்து கொண்டீரே சோத்திரம். ஆண்டவரே நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும், ஆண்டவரே பாடு அனுபவித்தவரும் துக்கம் நிறைந்தவருமாயிருந்தீரப்பா. ஆண்டவரே சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டிருங்கள், துக்கங்களை சுமந்து கொண்டே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்கள் மூர்தல்கள் நிமித்த நீர் காயப்பட்டீர், நீர் எங்களது அக்கிரமங்கள் நிமித்த நொறுக்கப்பட்டீர், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிரம் மீற வந்தது ஐயா. நம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாறும், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. ஹாலேலூயா. சோத்திரம் ஐயா ராஜா. கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர், உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர். கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர், உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர். ஹல்லேலூயா. கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரே, உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாயிருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே தேவனே, நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நான் செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா. சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இங்கே ரெண்டு மூன்று பேர்கள் உம்முடைய நாமத்தை நிமித்தம் ஒன்றாய் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன்னு சொன்னீரே. சூத்திரம் அப்பா சூத்திரம். ஆண்டவரே, ஜபத்திலே அவைகள் எல்லாம் கேட்டுக் கொள்வீர்களோ, அவற்றை எல்லாம் பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசங்களை சொன்ன தேவனே நமக்கு சூத்திரம். பிள்ளைகளுக்குரிய சுகத்தை பெற்றுக் கொண்டோம் நன்றி அப்பா. ஆண்டவரே தேவனே, களஞ்சியங்கள் பூர்ணமா நிரம்பி இருக்கிறது நன்றி அப்பா. தகப்பிலே நாங்கள் வரகுறத்திலும் இடதுகுறத்திலும் ஜனங்களை நாம் நிரப்பப்படுகிறோம் சூத்திரம் ஐயா. கடற்கரை திரளான கூட்டம் நம் வசமாய் வருகிறது, யாருகளின் பலத்த சேனை நம்மிடத்தில் வருகிறது. ஆண்டவரே, எங்களை எங்கள் பிள்ளைகள் எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளை பார்க்கிற யாவரும் நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்பதை அறிந்து கொள்வார்கள். எங்கள் சந்ததியின் மேலும் உடைய ஆவியையும் எங்கள் சந்தானத்தின் மேலும் உடைய ஆசீர்வாதங்களையும் ஊற்றுவேன். அதனாலே அவர்கள் ஆண்டவரே நிற்கார்கள், ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல் வளருவார்கள். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் கிரிய செய்கிற தேவனாயிருக்கிறீர்கள், அதற்காக சூத்திரம் ஐயா. ஹல்லேலூயா.
1: எனது கால்கள் சறுக்கும் நேரம் எல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா, கவலைகள் பெருகும் போது உன் கரங்க

0: என்னை குணமாக்கினீர். உந்தன் தயவால் மலை போல் நிற்க செய்தீர்.
1: பாசத்திருநாள் இன்று
0: உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனேன். உந்தன் தயவால் மலை போல் நிற்க செய்தீர். உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனேன். சாக்கு ஆடை நீக்கே என்னை சந்தோஷத்தால் மூடினீர். சாக்கு ஆடை நீக்கே என்னை சந்தோஷத்தால் மூடினீர்.

விட்டேன், என்னை குணமாக்கினீர். உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டிடுவேன். பெலத்தாளுடை கட்டினீர், மாங்கால்கள் போலாக்கினீர். பெலத்தாளுடை கட்டினீர், மாங்கால்கள் போலாக்கினீர். கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரேன். உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். உந்தன் பாதத்தில் மகிழ்ந்து கொண்டாடுவேன், உந்திரு நாமத்தில் வெற்றி கொடியேற்றுவேன். கண்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே. கண்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே. கண்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே. கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே. உம்மை கூப்பிட்டே, என்னை குணமாக்கினீர். உம்மை கூப்பிட்டே, என்னை குணமாக்கினீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. ராஜா தகப்பனே, சூத்திரிக்கிறேன் ஐயா, சூத்திரிக்கிறேன் ஐயா. தகப்பனே அப்பா பிதாவே, உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா. ராஜா தகப்பனே, இந்த வேளையிலும் ஐயா ராஜா உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா ராஜா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். தகப்பனே தேவரீரங்களை ஆசீர்வைத்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு எங்களை தூக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்தருளும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஹலிலூயா. பெக்மன்ஸ் ஐயாவுடைய பாடல் என்றால் எனக்கு மிகவும் பிரியம். ஹலிலூயா. அன்றைக்கு ஒரு மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எஸ்ஏகேல் பிரான்சிஸ் அவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொன்னா, பெக்மன்ஸ் ஐயா அந்த பாட்டு முழுக்க காப்பியை கோப்பி பண்ணிதான் அந்த பாட்டை எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி போட்டுட்டு அவர் சிரிக்கிற. என்ன கோப்பி பண்ணன்னு சொல்லி சொன்னால், அதாவது பைபிளை அப்படியே கோப்பி பண்ணி பாடி இருக்கிறாரு. ஹலிலூயா. அதுவும் பாருங்கள், எல்லா பாடல்களும் அந்த சங்கீதத்தில இருந்து எழுதப்பட்டிருக்கும், வேசாயால இருந்து எழுதப்பட்டிருக்கும். எங்க எங்க நல்ல வார்த்தைகள், தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்கிறதோ அந்த வார்த்தைகளை அவர் எழுதியிருப்பார். ஹலிலூயா. அதே போல இன்னும் ஒரு பாடல், அதே சங்கீதம் 30 வைத்து இந்த பாட்டும் எனக்கு விருப்பமான பாட்டு. ஹலிலூயா. ஹலிலூயா. கத்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பகைவன் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். பகைவன் பார்த்து நகைத்திடாமல் பா

தூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன், மனதுருகி சுகம் தந்தீர். உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன், மனதுருகி சுகம் தந்தீர். சாவு குழியில் இறங்க விடாமல் உயிரை காத்து தப்புவித்தீர். சாவு குழியில் இறங்க விடாமல் உயிரை காத்து தப்புவித்தீர்.

0: தூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். துதிகீதம் பாடுங்கள், பரிசுத்தர் நாமம் உயர்த்திடுங்கள். அல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் அல்லாமல் நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு மீட்கப்படுவதற்கு வேறொரு நாமம் தரப்படவில்லை. ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நேற்றைய நாளில் மிகவும் உக்கிரமான வெப்பம். அப்போ நான் நினைச்சேன், எங்களோட பிசினஸ் லாத்துல ஏர் கண்டிஷன் நின்று விட்டாது, வேர்த்து வேர்த்து ஊத்து. அப்போ நரகத்தை குறிச்சு யோசிச்சு பார்த்தேன். எங்களுக்கு சொல்லி சொன்னால் ஒரு நேர கணக்கு இருக்கிறது, நேர கணக்கில இருந்து நாங்கள் பிசினஸ் விட்டு வெளியில வந்துடுவோம். ஆனா அந்த நரகத்துக்குள்ளே போனால் அங்கே இருந்து வெளியில வரவே முடியாது. அப்பதான் நான் யோசிச்சேன், ஹலேலூயா, எத்தனையோ பேர்கள் சாவதானமாக நாளைக்கு ரட்சிப்பு, அடுத்த நாள் ரட்சிப்பு, அடுத்த நாள் நடக்கட்டும் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசேஷமாக அன்புக்குரியவர்கள் பிள்ளைகளை குறித்து, சகோதரங்களை குறித்து, அது அந்தந்த நேரத்துல நடக்கும் என்று சொல்லி சாவதானமாக யோசிக்கிறார்கள். நேற்றைய நாள்ல நான் யோசிச்சு பார்த்தேன், இதுல இருந்தாவது நாங்கள் ஒரு கொஞ்ச நேரத்தால ரிலீஃப் பண்ணி வெளியில போறோம், ஆனா நரகத்துக்கு போயிட்டால் அதுக்கு இருந்து நாங்கள் வெளியிலே வரவே முடியாது. அப்படின்னா அன்புக்குரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. நேற்றைய நாள் ஆவியானவர் என்னோடு பேசின, இந்த உக்கிரமே, இந்த அக்கினியே உக்கிரமா இருந்தால் இந்த ஜனங்கள் எல்லாம் இந்த அக்கினியிலேயே, அக்கினி நெருப்பிலே, இந்த நரகத்திலே போன்ற வழியிலே அவர்களால் வெளியிலே வரவே முடியாது. நித்திய நித்திய நித்தியமாக நரகம். ஹலேலூயா. அதனுடைய அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அன்புக்குரியவர்களே, ஹலேலூயா, ரட்சிப்பு கர்த்தருடையது, ஆனா ஜெபிப்பது நம்முடைய கடமை. ஹாலேலூயா.
1: உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன், மனதுருகி சுகம் தந்தீர்.
0: இந்த நேரத்திலே எனக்கு ஒரு சாட்சி எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அது உங்களுக்கும் உதவியாயிருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் வெளி தேசங்கள்ல இருக்கிறீர்கள் தெரியவில்லை. என்னுடைய சகோதரியோட மகன் ஒருவர் பிரான்ஸ் தேசத்திலே இருக்கிறார். அவரை கருணான்னு சொல்லித்தான் கூப்பிடுவார்கள். என்னுடைய மூத்த சகோதரியோட மகன். அப்போ நான் 2003 ஆம் ஆண்டுல, எத்தனையோ வருஷங்களுக்கு பிற்பாடு, கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 17 வருஷங்களுக்கு பிற்பாடு என்னுடைய தாயை பார்க்கறதுக்கு நான் போகிறேன். 2003 ஆம் ஆண்டுல அப்பொழுது நிறைய நாள் தொடர்புகள் இல்ல, ஊழிய பழு, மற்றது என்னுடைய பிள்ளைகளுடைய காரியம், மகனுடைய ஹார்ட் பிரச்சனை, இப்படி எத்தனையோ காரியங்கள் என்னுடைய எனக்கு அவர்களோடு தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. தொடர்பு கொள்ள விருப்பம் இல்லை, தொடர்பு கொள்ள முடியவில்லை. என்னுடைய பாடுகள் பெரிய பாடுகளா இருந்தது. ஆனா அப்படினால் பாருங்கள், நான் திடுதிப்பென்று அவர்களுக்கு லெட்டர் கூட போடவில்லை. கொழும்பில பாசுடைய சகோதரி ஒருவர் இருந்தார், அவருக்கு மட்டும் நான் வருகிறேன் சொல்லி பாச சொல்லியிருந்தார். அதுவும் பிளைட் ஏறுவதற்கு முன்பாக, பிளைட் ஏறி நான் கொழும்புக்கு போனதுக்கு பிற்பாடுதான் கொழும்பில் இருந்தான் ஊருக்கு போன் அடிச்சு சொன்னேன், இப்படி நான் வருகிறேன் என்று. அப்பொழுது பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அங்கே போன உடனே சொன்னார்கள், என்னுடைய மூத்த சகோதரி ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணி இருக்கிறான் சொல்லி. அப்போ என்னுடைய சகோதரியுடைய மகன் அங்கே, அவர்களுக்கு அங்கே போக முடியாத சூழ்நிலை, 2003 அவர்களுக்கு விசா பிரச்சனை அப்படி இருக்கலாம் நினைக்கிறேன். அவர்களோடும் எனக்கு தொடர்பே இல்லை, அவர்கள் ஒருவருடன் தொடர்பு இல்லை. அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், 2 பிள்ளைகளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்மாவுக்கு ரட்சிப்பு ஆண்டவரே, அம்மா மரிப்பதற்கு முன்பாக ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள உடம்பு சொல்லி அவர்கள் சவியாரா செய்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுமே எனக்கு தெரியாது அன்புக்குரியவர்களே. நான் ஊருக்கு போன உடனே தங்கச்சி சொல்லுகிறான், இப்படி பெரியக்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான்னு சொல்லி. அப்போ அடுத்த நாள் போனேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். உங்களுக்கு தெரியும்தானே நம்முடைய ஊர், அங்கே 4 ஆபுரமும் கோயில், 25 கோயில். தேங்காய் ஊர்ல வீட்டுல தேங்காய் உடைச்சால் கூட கோயில்ல தேங்காய் உடைச்சு கொடுத்தான் வந்து சமைப்பார். இந்த வீட்டுக்கு முன்னாலேயே கோயில். நான் அப்படினால் நான் அங்க போய் பெரியக்காவுக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல போன உடனே அவளுக்கு நான் சத்தியத்தை சொன்னேன். அதுக்கு பிற்பாடு பாவ அறிக்கை செய்யுங்கோ பெரியக்கான்னு சொன்னேன். அப்போ ஒவ்வொரு வார்த்தையா நான் சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க அவ சொன்னான், என்னுடைய பாவத்தை மன்னி இயேசுவேன்னு சொல்லுங்கோ சொல்லுங்க, அவளையில என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியுங்கள் சொல்லி அவ செபிச்சா. அதுக்கு பிற்பாடு 2 வாரம், அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல்ல முடியவில்லை, அவர்களோட வியாதி முற்றி விட்டது. அப்பொழுது எனக்கு இந்த விசுவாசத்தின் காரியங்களும் ஆரம்ப காலங்கள். ஜெபிக்க தெரியுமே தவிர அந்த விசுவாசத்தில் உறுதியா நிக்க எனக்கு தெரியவில்லை அந்த காலங்கள். அப்படினால் ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டார்கள், வியாதி முத்தி விட்டதுன்னு சொல்லி. கிட்டத்தட்ட 2 வாரத்திலே அவர்கள் மரித்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவரோடு இருக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய சாட்சி சொல்லுங்கள், ஒருவரோடு ஒருவர் தொடர்பில்லை. அந்த பிரான்ஸ் தேசத்திலே ஜெபித்த ஜெபம் ஹலிலூயா கனடாவை தொட்டது, அது மட்டுமல்ல இலங்கையும் தொட்டது. ஹலிலூயா, கர்த்தர் நல்லவர். ஆனபடினால் உங்களுடைய ஜெபத்தை ஒரு நாளும் கைவிடாதிருங்கள். மற்றவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, என்னென்ன பாடுகளுக்கூடாக நீங்கள் கடந்து சென்றாலும் கூட அழுது அழுது ஜெபியுங்கள். ஹலிலூயா, சிரித்து சிரித்து ஜெபியுங்கள். ஹலிலூயா, படுத்திருந்து ஜெபியுங்கள், எழுந்திருந்து ஜெபியுங்கள், நடந்து திருந்து ஜெபியுங்கள், நினைக்கிற நேரம் எல்லாம் ஜெபியுங்கள். ஹலிலூயா, ஜெபிக்கின்ற நேரம் என்று சொல்லி சொன்னால் ஹலிலூயா, துதித்து ஜெபிப்பது. ஜெபிப்பது என்பது ஒரு வினாடி. சில பேர் ஜெபிக்கிறது என்று சொல்லி சொன்னால் 1 மணித்தேலம் 2 மணித்தேலம் ஜெபிக்கிறாரெல்லாம் அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் துதி, துதித்து பிற்பாடு ஆண்டவரிடத்துல சொல்லுவேன், ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது, அதை வசனத்தோடு சேர்த்து சொல்லுவேன், ஆண்டவரே இப்படி எல்லாம் வசனத்திலே நீங்க சொல்லி இருக்கிறீங்களா, ஆண்டவரே நீங்கள் அப்படி செய்யறபடியா நமக்கு நன்றி என்று. ஹலிலூயா, அப்படின்னா நம்பிக்கையிலே நாங்கள் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். ஹலிலூயா, ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹலிலூயா.
1: பரிசுத்தவான்களே துதிகீதம் பாடுங்கள், பரிசுத்தர் நாமம் உயர்த்திடுங்கள். கர்த்தரின் தயவோ வாழ்நாளெல்லாம் நீடிக்கும் என்பது நிச்சயமே. கர்த்தரின் தயவோ வாழ்நாளெல்லாம் நீடிக்கும் என்பது நிச்சயமே.

0: தூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கதறிக்கொண்டிருந்தேன், கண்ணூக்கி பார்த்தீர், களிப்புடன் நடனம் ஆட செய்தீர். துயராடையை தூக்கி எறிந்து மகிழ்ச்சி உடையாய் உடுத்தினீரே. துயராடையை தூக்கி எறிந்து மகிழ்ச்சி உடையாய் உடுத்தினீரே. உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன், உயர்த்தி மகிழ்கிறேன். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன்.
1: ஆமீன் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் ஹோமி லோகன் அவர்கள் வழி நடத்தினார்கள். துதிகளோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு, வார்த்தைகளோடு வழி நடத்தினார் கத்தர்தாமே. அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் உள்ளிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், சேவைகள், பிசினஸ் காரியங்கள் ஒன்றிலும் கத்தர்தாமே கூட இருந்து போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து ஆசீர்வதித்து சந்தை சந்ததியாக வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் நாளை காலை வேளையிலே திரும்பமாக இன்னும் ஒரு அபிஷேக ஆராதனை நேரத்திலே சந்திப்போம். அதுவரை தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்தை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு கூட கடந்து செல்வோம்.
0: ஆமீன்.
1: வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு டொரண்டோ நேரம் காலை 8 மணி, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு என இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியர்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com உடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி ஆசீர்வதித்து வரவேற்கிறோம். இன்று 2ஆம் தேதி 7ஆம் மாதம், 2ஆம் தேதி ஆடி மாதம், 2ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். நேற்றைய நாளில் கனடா டே விடுமுறை நாளாக இருந்தது. அதே வேளையிலே மிகுந்த வெப்பம் மிகுந்த நாளாக கூட காணப்பட்டது. நான் கூட ஒரு நிமிடம் வெளியிலே போகவில்லை. அப்படியாக வீட்டுக்குள்ளே இருந்து விட்டோம். அப்படி கத்தர்தாமை வழி நடத்துகிறார். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர்தாமை இந்த நாட்டிலையும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன் ஆமேன். நாளுக்கான வசனம், உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். சங்கீதம் 119:82 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கத்தரை அறியாத நேரத்திலே எங்களுடைய ஆத்மா யார் கடவுள் என்று ஆத்மா வாஞ்சித்தது. நிச்சயமாக வாஞ்சித்தபடியால் கத்தர் எங்களை கண்டு கொண்டார், தெரிந்து கொண்டார். அவர் எங்களை வந்து தானாகவே தேடி அணைத்துக் கொண்டார். இந்த வயலை நாங்கள் நீங்களும் ரட்சிக்கப்பட்டோம். நாங்கள் தேடினோம், அவர் வந்து எங்களை கண்டு கொண்டார். ஆமேன் ஆமேன். 1 சாமுவேல் 14, ஏசாயா 58 இன்றைய நாளுக்கான பரிசுத்த வேதாம் புத்தகத்தை 365 நாளில் வாஸ்தவிக்கத்தக்கதான அதிகாரங்கள் அதை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு புதிய ஏற்பாட்டிலிருந்து மத்தேயு 1:2 இவற்றையும் கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலை கூட கடந்து செல்ல அவளோடு நீங்கள் ஒவ்வொருவரும் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருடைய பகுதியிலும் நேற்று மிகுந்த மழை என்று மழை வெள்ளங்கள் என்று கேள்விப்பட்டோம். மற்ற மாநிலத்திலும் அப்படியாக இருந்தது, மொன்றியல் பகுதியிலும் அப்படியாக இருந்தது. எங்களுக்கு மிகுந்த வெப்பமாக இருந்தது, மழை அல்ல. அந்த வேளை கத்தர் வழி நடத்துகிறார். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். காலை வேளையிலே எங்களுடன் சகோதரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்றியோலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். பாஸ்டர் அண்டன் ராசனையும் அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி செசிலியா அம்மா லண்டன் UKயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்தில் நினைந்திருக்கிறார்கள். சவுரிக்கு ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். புதிய நாளையும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. எல்லோரையும் ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துகிறார். உண்ண உணவையும் முடுக்கோடையும் இருக்கப்பிடத்தையும் தந்து சுகபல ஜீவனாக வழி நடத்துகிற கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர ஜபங்களிலே வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜெனட்.
2: ப்ரைஸ் லார்ட் அண்ணா.
1: ஆமென். உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ். ஆமென்.
2: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கேன் குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக என்று உனக்காக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். லூக்கா 22:32 இயேசு நானே உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டே நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், எங்கள் விசுவாசம் கூட ஒளிந்து போகக்கூடாது என்று எங்கள் தேவன் எவ்வளவாய் ஜாக்கிரதை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. எங்களுக்கு இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஊடாக எங்களுக்கு நாங்கள் ஒரு காயங்கள் எங்கள் பாவங்கள் எல்லாம் குணப்பட வேண்டியதா இருக்கிறது. இந்த குணப்பட்ட பின்புதான் நாங்கள் மற்றவர்களை நாங்கள் ஸ்திரப்படுத்தவோ மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லவோ எங்களுக்கு அதுக்குரிய ஞானம் தேவன் எங்களுக்கு கொடுத்தருளுவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் பாவமான காரியத்தை எங்களுக்கு பரிசுத்தமாக்கின தேவன் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கே ரோமியா 15:11 சொல்லப்படுகிறது, தீங்கு காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு போதிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய ஞானத்துக்குரிய அந்த தேவனுடைய வார்த்தையை நாங்க சிந்தையில எடுக்கும் போது அங்கு எங்களுக்கு எந்த காரியத்திலும் எந்த நேரத்திலும் அந்த ஞானமாகி அந்த கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறபடியா எல்லா நேரத்திலும் அவர் எங்களுக்கு தென்படுவார். அது மட்டுமல்ல, சத்துருக்களுக்கு எதிர்பட்டு அங்கு சத்துருவை ஜெயித்த தேவன் எங்களை ஜெயிக்க வைத்து எங்களுக்கு சகாயத்தை உண்டு பண்ணுவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா உனக்காக இயேசு கிறிஸ்து, உங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சங்கீதம் 91:11 உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், எங்கள் வழிகள் தான் முக்கியமாய் இருக்கிறது. எங்கள் வாழ்க்கை பயணத்திலே இருக்கிற அந்த வழிகள் எங்களுக்கு முக்கியமாய் இருக்கிறது. அதை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். இதனாலே காக்கணும் என்றால் தேவனுடைய வசனத்தினால் தான் நாங்கள் காக்க வேண்டும். அவருடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. தீபத்தை கண்டாத்தான் நாங்கள் வெளிச்சத்தை காண முடியும். ஆகவே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ற தீபம் எங்களுக்குள்ளே எங்கள் சிந்தைகளுக்குள்ளே எங்கள் இருதயத்துக்குள்ளே எரியும் போதுதான் அங்கு எங்களுடைய வாதைகள் அங்கு காக்கப்பட்டு அங்கு தூதர்கள் எங்களுக்காக கடந்து வருவார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவருக்கு பயந்திருக்கிற யாவருக்கும் சூழப்பாளையம் இறங்கி ஒவ்வொருவரையும் காக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்களுடைய சமாதான பலி எங்கள் தேவனுக்கு தேவையாயிருக்கிறதற்காகத்தான் அவர் சிலுவையிலே அந்த ஜெயத்தை எடுத்து எங்களை ஜெயித்து வரும்படி எங்களை நடத்தி கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு முக்கியமான காரியம் ஆவிக்குரிய சிந்தி எங்களுக்குள்ளே வேணும். ஏனென்றால் இந்த ஆவிக்குரிய வீட்டை கட்டுறதுக்கு முதலாவது எங்களுக்கு அஸ்திவாரமாய் இருக்கிறது இந்த ஆவிக்குரிய சிந்தியாய் இருக்கிறது. சிந்தையில தான் எல்லாம் ஆரம்பிக்கும். சிந்தையில தான் அங்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலையும் நாங்க கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய ஆவிக்குரிய நடத்தைகள் அங்கு நாங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஏனென்றால் தேவனுக்குள்ளே தேவ ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாங்கள் என்ற நாளே பார்த்தோம். நாங்கள் ஜபத்துக்காக கடந்து சொல்வோம். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு எங்களது எல்லாசத்திலே நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் எல்லாருடைய சிந்தைகளும் இருதயங்களும் தேவனுக்கு முன்பாக குணப்பட வேண்டும் என்று சொல்லி ஜபத்திலே நீங்க வழி நடத்துங்கள்.
3: கிருபையும் கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனி, இந்த ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜபிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம். எங்களுக்காக பட்டு அந்த சிலுவை பாடுகளை நோக்கி பார்க்கிறோம். அந்த சிலுவை கூடாக நாங்கள் பட வேண்டிய ஒவ்வொரு காயங்களையும் ஒவ்வொரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீர் அந்த சிலுவையில சுமந்து கொண்டீர். ஆண்டவரே, எங்களுடைய சிந்தையை காத்து கொள்ளும்படியாக, எங்களுடைய இருதயங்களை காத்து கொள்ளும்படியாக, எங்களுடைய விசுவாசம் விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். உம்முடைய உம்மை உம்மில வைக்கிற விசுவாசத்தை நாங்கள் எந்த நிலையிலும் இழந்து போகாதபடி எங்களுடைய சிந்தைகள் இருதயங்கள் ஆத்துமாக்கள் ஒவ்வொன்றும் உமக்கு பிரியமாக இருக்க, உம்முடைய வார்த்தையில நிலைத்திருக்க, உம்முடைய உம்மை போல நற்கிரிகளை செய்ய நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் இந்த நிலையிலே நாங்கள் இதில் இழந்து போகாதபடி பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவர்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் வாழ்வழிக்கவும் வந்த தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடு மாவியோடு தொழுது கொள்கிறோம். நீ பரிசுத்தராயிருக்கிறது போல எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கி பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள நீர் செய்கிற இரக்கத்திற்காக கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, தாவீது விழுந்த போது நீர் அவனுக்கு மன்னித்தீரே, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சேர்த்து கொண்டீரே. அதே போல நாங்கள் ஏதாவது தமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் இந்த நேரங்களில உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு இன்னும் அதிகமாக தந்து பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்க நீர் கிருபை செய்வீராக. எங்களுக்கு உம்முடைய ஊழியத்தை செய்கிற உற்சாக ஆவியை தந்து உண்மையில நாங்கள் இந்த கடைசி கால ஓட்டத்துல ஓடி முடிக்க எங்களுடைய இருதயம் இருதயம் சோல் ஒவ்வொன்றும் உமக்கு பிரியமாக எப்பொழுதும் வாழ நீர் கிருபை செய்வீராக. இந்த நித்திய வழி சங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு உம்முடைய வசனத்தின்படி காத்து கொள்ளும்படியாக உமக்கு பிரியமாக இந்த கடைசி கால ஊழியங்கள் இந்த ரேடியோவுக்கு கூடாக போய் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட ஒவ்வொரு மக்களையும் இருதயங்களையும் ஆத்துமாக்களையும் ஆயத்தப்படுத்துவீராக. ஜெனரேஷனுக்காக ஜெபிக்கிறேன். மகளோடு கூட இருந்து, கணவனோடு கூட இருந்து, மகள் மகனோடு கூட இருந்து நீ கரம் பிடித்து நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உடைய இரத்த கொட்டையினால் மூடி குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். நீர் ஊழியக்காரரின் ஆத்துமாவை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர். அவர்களுடைய கால்கள் எவ்வளவு, அவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை என்று சொல்லி ஒவ்வொரு ஊழியம் செய்கிற ஊழியக்காரரை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர், உயர்த்தி இருக்கிறீர். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீர் இந்த காலங்களில காண்பிக்கிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் அந்த துன்மாக்கங்களை விட்டு தீமைகளை விட்டு உண்மையிலே எப்பொழுதும் நிலைத்திருக்க, எப்பொழுதும் பரிசுத்தமாக வாழ நிறங்களோடு இருந்து ஒவ்வொருவரோடும் இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. துதி கன மகிமை உண்டான மித்தவனாய் உமக்கே செலுத்திய ஆண்டவரின் இரட்சகருமாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்களை இப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
2: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஊழியங்கள், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
3: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
2: ஆமேன், ஆமேன். நாங்கள் டாலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்,
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
2: தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் இந்த ஜனங்களை கர்த்தர் நடத்த வேணும், கர்த்தர் காக்க வேணும். ஏனென்றால் இன்றைக்கு இயற்கை அழிவுகள் அதிகமாய் இருக்கிறது. ஆகவே இதிலிருந்து ஜனங்கள் எல்லாரும் ரட்சிப்பை காண வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே, உங்களுடைய திருப்பாதத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நாங்க ஒருமித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. நேற்று மின்றும் மாறாதரே என்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரே எல்லா விதமான தீமைக்கும் அணுகி காத்து யாவரை வாங்க ஆண்டவரே, உங்களை இருத்த கோட்டைக்கு கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கடைசி காலத்துல நீங்களே எங்களுக்கு மறுத்தீர்கள் அப்பா. எங்களுக்கு மீண்டும் வரப்போற கர்த்தராய இயேசு கிறிஸ்து நாமத்தை நிமித்தம் ஆண்டவரே யாவருக்கும் ஒரு பெரிதான விடுதலையை ரட்சிப்பை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. தாழ்மை உள்ளவர் மேல் ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பின் அலங்காரத்தை கொடுத்து அவர்களை உங்களுக்குரியவராக உங்களுக்கேற்ற கனிகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் அப்பா. இந்த ஆத்மாக்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக உங்களுடைய திரு ரத்தத்தினால் அவர்களை கழுவி ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறேன். நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்பா. நீங்க ஆண்டவரே உங்களை அறிந்தவர், அறிந்தவர்கள் அறியாதவர்கள் யாவருக்கிளை ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை இந்த காலை நேரம் அவங்களுக்கு மாலை நேரமா இருந்தாலும் இலங்கை தேசத்துல மட்டுமல்ல எல்லா தேசத்திலும் ஆண்டவரே உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு பாவிகளை ரசிக்க வந்து அந்த ரசிப்பின் அலங்காரத்தை கொடுத்து அவர்களை அலங்கரிக்கும்படியா ஜெபிக்கிற. விடுதலை கொடுக்கிறவர் நீங்க மட்டும்தான் அப்பா. அப்பா ரசிப்பு உங்களிடத்திலும் இருந்து மட்டுமே வரக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கான நன்றி செலுத்துறம். வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், இன்று உங்களுக்குல கிரிகை நடத்தி கொண்டிருக்க கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணும் ஐயா. தெரு தெருவாயின் இயேசுவின் நாமம் முழங்கணுமே என்று சொல்லி ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை மட்டுமே உயர்த்துகின்ற ஜனங்களாக மக்களை மாற்றும்படியாக ஜபிக்கிறேன்ப்பா. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்காண்டவரே உங்களுக்கு அவர்களுக்கு ஒரு ஜொப்பாவியையும் உங்களோட வெளியேற பெற்ற அபிஷேகத்தினால ஒவ்வொருத்தரையும் அப்பா வழி உங்களோட அபிஷேகத்தின் மூலமாக வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். வல்லமை நிறைந்த தகப்பனே, ஒரு மனமாய் சபையில் எல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கணும் அப்பா. எங்களுக்கு ஒரு ஜொப்பாவியை ஊற்றுங்க, அபிஷேகத்தின் ஆவியை ஊற்றுங்க அப்பா. யாவர்களுக்கும் யாவருக்கும் நாங்கள் சாட்சியா இருப்பதற்கு எங்களுடைய இருதயங்களை இன்னும் அதிகமாக மாற்றி உங்களுக்குரியவராக இன்னும் உங்களுக்குல நாங்கள் நெருங்கி ஜீவிப்பதற்கு அப்பா ஒவ்வொரு பரிசுத்தமான விசுவாசிகளுக்கு ஆவணம் ஜெபிக்கிறேன் அப்பா. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவர்களின் அன்பே பெரியது என்று சொன்னீங்க ஐயா. இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து யாரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ரட்சிப்பு உங்களுக்குரியது. அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு மக்களுக்களையும் கொடுக்கும்படியாக இந்த காலை நேரம் ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் அப்பா. இன்று காலை நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன் அப்பா. உங்களோட நாம மட்டுமே உயர்த்துவதற்கு யாவரை ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அபிஷேகத்தை உங்களுடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்க. இந்த கால நேரம் லெஸ்லி சிஸ்டர் அவங்களோட குடும்பத்துக்காண்டி வருகிறேன். அவர்களை இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. எந்த தீங்கும் அவர்களை அணுகாத வண்ணமாக அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துற ஊழியக்காரர்கள் அப்பா. அப்பா உங்களுக்காக இன்னும் எழுந்து பிரகாசிப்பதற்கு பலவீனத்துல பலன் கொடுத்து வழி நடத்துற தகப்பனே, இன்னும் அதிகமாக உங்களுடைய பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனத்துக்காவும் ஜபிக்கிற அருமையான மகன் மகளுக்காவும் வருகிற அவர்களே வாண்டவரே, கண்ணும் மணியும் இன்று மட்டும் காத்தவரே, இனிமேலும் காக்க வல்லவரா இருக்கிறீங்க. அவரோட தேவையிலையும் சந்திங்க, அவங்களோட கணவன தேவையிலையும் சந்திங்க. அவங்களோட நடத்துற ஊழியங்களை எல்லாற்றையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆமேனப்பா. நீங்க நல்லவர், போதுமானவர். இன்றும் எங்களுக்குள்ள கிரிகைகளை நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்கான நன்றி செலுத்துறேன். உங்களுடைய கிருபை எங்களுக்கு அதிகமாக புதிதாக கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். பாஸ்டர் நியோமி லோகனுக்கு தாண்டி வருகிறேன் காலை நேரம் வந்து துதி சித்தி சேலை செலுத்தி உங்களுடைய நாமத்தை உயர்த்துற அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவின், நன்றி பாஸ்டர் அன்றன் ரசனத்துக்காக வர்ற அவங்க மாலை காலை நேரம் இந்த நேரம் கூட வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து உங்களோட நாமத்தை உயர்த்துற ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரையும் கூட கரத்துல காலை நேரம் கொடுக்கிறேன். யாவரையும் உங்களோட சித்தத்தின் படி நடத்தி உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு எங்கள் யாவருக்கும் புதிதான கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படியாக என்னை தாழ்த்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி ஆமேன். உங்களோட நிலையில தங்குவதற்கு உன்னதமான மறைவில் இருப்பதற்கும் அப்பா உங்களோட ஞானத்தையும் அறிவையும் அன்பையும் கொடுத்து வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி ஆமேன்.
2: கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி டொலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்
4: ஆமென் ஆமென். God bless you all.
2: ஆமென் ஆமென். சாந்தி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
5: சாந்தி சிஸ்டர்,
2: நீங்கள் எங்களுடைய தலைமுறைகள் தலைக்க இனங்கள் காக்கப்பட நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: நன்றி கட்டளையிட்டதுக்காக இந்த நேரத்தை நீங்க எங்களுக்கு ஆசீர்வதித்ததுக்காக இந்த சங்கமம் நிகழ்ச்சியில வானொலி நிகழ்ச்சியில நாங்க இவ்வளவு பேரும் இணைந்து ஒன்றுபட்டு ஜெபிக்க இந்த நேரத்தை தந்தமைக்காக உமக்கு தாழ்மையோடு என்னை தாழ்த்தி முழங்காலிட்டு நன்றி சொல்லுறேன் ராஜா. நீ பெரியவரா இருக்கிறீர் ஐயா, எங்களை எல்லாருக்கும் பாதுகாக்கிற கேடகமா இருக்கிறவன் நீர் மட்டும்தான். உமக்கு நன்றி சொல்லி கொண்டு தாப்பன இந்த ஜெபத்தை உங்களோட பாதப்படியிலே ஆண்டவரே ஏறெடுக்கும் பண்ணியாக கண்ணோக்கி பார்க்கும்படியாக இந்த விண்ணப்பத்தை நாங்க வைக்கிறோம் தாப்பனே. அப்பா எங்களோட விண்ணப்பத்தை கேட்டு இன்றே உடனுக்கா உடனே நீங்க பதில் தாரவரா இருக்கிறீங்க அப்பா. ரெண்டு பேர் மூன்று பேர் சேர்ந்து ஜெபிக்கும் போது அந்த இடத்துல வந்து வாசம் செய்யறன்னு சொன்ன தேவன் அல்லவா உமக்கு சோத்திரம் ஐயா. கோடான கோடி நன்றி சொல்லுறேன் ராஜா, உமக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. வேலையில உமக்கு நன்றி சொல்லுறோம், உங்களோட கூட இருக்கிறவரா இருக்கிறீரப்பா. அப்பா நீங்க விடுதலை நாயகன் ஐயா, வெற்றியை தருகிற நாயகன் ஐயா. அப்பா இந்த தலைமுறைகளை ஆண்டவரே, இனிவார தலைமுறைகளை முப்ப இருக்கிற தலைமுறைகளை ஆண்டவரே உமால உமால அப்பா நோக்கி பார்க்க உங்களுடைய கிருபை இந்த பிள்ளைகளோட இந்த தலைமுறைகளோட இருக்கும்படியாக அப்பா தாழ்மையோட ஆண்டவரே மண்டியிட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. மண்டியிட்டு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொள்ளுறோம் ஆண்டவரே. அப்பா நீர் விடுதலை நாயகன் ஐயா, எங்களுக்கு இருக்கிற தீங்குகளை விடுவிக்கிறவரா இருக்கிறீரப்பா. எங்களுக்கு வரப்போம் தீங்குகளை நீர் பார்த்திருக்கிறீர் ஐயா, அதுல இருந்து எங்களை விடுதலை செய்யற வெற்றி நாயகனாய் வளம் வந்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு சோத்திரம் ஐயா. எங்களை நடுவுல இருக்கிற எங்களுக்கு வாசம் செய்யற தேவனப்பா, நீர் எங்களோட வாசம் செய்யற இந்த தலைமுறை தலைமுறைகளோட நீர் வாசம் செய்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை வைக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த தலைமுறையில காத்து நடத்துறதுக்காக சோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா உம்மோட பார்வைக்காக நீர் ஒரு பார்வை பார்த்தா போதும் இந்த தலைமுறை தலை தோங்கும் ஆண்டவரே. ஆபிரகாம் இடம் கொண்டு பெருகும் செய்தீர் ஐயா. அப்பா இடம் கொள்ளாதபடி பெருக செய்தவர் நீர் ஐயா. அந்த வாக்கு தத்தம் ஆண்டவரே இந்த தலைமுறைகளுக்கு இருக்கும்படியாக ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தத்தை இந்த தலைமுறைகளுக்கு நீங்க வைக்கும்படியாக ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுறோம் அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுறோம். உண்மையா கூப்பிடும் குரலுக்கு ஆண்டவரே உடனடியா வந்து பதில் தாரவராய் உண்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடுறோம் ஐயா. அப்பா குரலை கேட்டு ஓடி வாருகிறவராயிருக்கு, உண்மை கூப்பிடுற குரலுக்கு ஓடி வார தேவனாய் இருக்கிறீங்க ஐயா. அப்பா உண்மையாய் கூப்பிடுற குரலுக்கு குரல் தாரவராய் இருக்கிறீர் ஐயா. எங்களை கேடகம் நீங்க இந்த தலைமுறைகளுக்கு எங்களை கேடகம் நீங்களாய் இருக்கிறீங்க ஐயா. உங்களை நோக்கி பாக்குறோம் ஆண்டவரே, நீர் வானத்தை படைத்தவராய் இருக்கிறீர், பூமியை படைத்தவராய் இருக்கிறீர், வானம் உம்மோட சிங்காசனம் என்று சொல்லி ஆண்டவரே அங்கிருந்து எங்களை பாக்குறவரா இருக்கிறீர். அங்கு நீங்க சிங்காசனத்துல வீட்டிருக்கிற தேவனை உம்மை நோக்கி கூப்பிடுறோம் சுவாமி ஐயா, உம்மை நோக்கி கூப்பிடுறோம் ஐயா. ஐயா ராஜா இறங்கி வருகிறதுக்காக சூத்திரம், இந்த தலைமுறையில நீங்க காக்குறதுக்காக ஆண்டவரே. அப்பா நீங்க இந்த தலைமுறைகளை இன்னுமா இன்னுமா ஆசீர்வாதமாய் ஆண்டவரே, இன்னுமா ஆசீர்வாதமாய் நீங்க பெருக பண்ணி தலைமுறையில சுகபலத்தோடு உம்மோட தள்ளும்பொலால இந்த ஜனங்களுக்கு எந்த நோய் பெறா முடியாதபடி ஆண்டவரே அந்த நோய்கள்ல இருந்து உங்களோட ரத்தம் தலைமுறைகளை காக்கும்படியாக உங்களோட ரத்தம் அவர்கள் தலையில் இருப்பதால் எந்த தீங்கும் இந்த ஜனங்களுக்கு வராது, இந்த தலைமுறைகளுக்கு வராது ஆண்டவரே. எந்த நோயும் வராது தீண்டாது என்று சொன்னீங்களே, உங்களோட ரத்தம் எங்களோட இருக்குது, உங்க பரிசுத்த ரத்தம் எங்களை பாதுகாக்கின்றது ஐயா ராஜா. ஐயா உங்க பரிசுத்த ரத்தம் எங்களை பாதுகாக்கின்றது தப்பனே. நீர் எங்களோட கூட இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. அப்பா இந்த சங்கம வானொலியை நடத்துற ஐயாவை நாங்க வாழ்த்துகிறோம் போட்டுக்கிறோம் உங்களோட நாமத்தினால ஏசப்பா. உங்க நாமத்தினால நாங்க அந்த ஐயாவை நடத்துற ஐயாவை நாங்க வாழ்த்துகிறோம் போட்டுக்கிறோம் ஐயா. தலைமுறை தலைமுறையா அவங்களோட சந்ததியை தள்ள தோங்கி ஆண்டவரே உங்களோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. இதுல வர்ற சகோதரிகளாக நாங்க வாழ்த்துகிறோம் உங்களோட நாமத்தினால ஏசப்பா. உங்களோட நாமத்தினால இந்த சகோதரிகளை நாங்க வாழ்த்துறோம் ராஜா. இரவும் பகலும் கண் விழித்து ஆண்டவரே ஜெபிக்கிறத நீங்க கேக்குறீங்க ஐயா, பாக்குறீங்க ஐயா. அப்பா அந்த இடத்துல நீங்க வாசம் செய்யறவராய் இருக்கிறீங்க ராஜா. நடுவுல நீங்க வாசம் செய்யறவராய் எங்க நாங்க துதிக்கிறோம் அங்க ஓடோடி வாரவராய் இருக்கிறீரப்பா. நீ ஆலயத்துல இருக்கிற தேவன் ஐயா. அப்பா ஆலயத்துல இருக்கிற தேவன் எங்களை தேடி வந்தீரல்லவா, உமக்கு நன்றி சொல்லுறோம். நாங்கள் அல்ல, நீங்க எங்களை தேடி அணைத்து கொண்டீங்க ஆண்டவரே, சேர்த்து கொண்டீங்க. அதுக்காக கோடான கோடான நன்றி சொல்லுறோம். வேலையில இந்த மதிய வேலை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு சோத்திரம். இந்த சகோதரிகளின் குடும்பங்களை ஆண்டவரே, பிள்ளைகளை தலைமுறையில அப்பா தலைமுறையில ஆசீர்வாதம் செய்யறதுக்காகவா அப்பா உங்களை ஜெபம் கேட்டு நிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்மையோடு கேட்கிறோம் அப்பா, எங்களை தாழ்த்தி மட்ட ஜெபம் கேட்டு நிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
5: ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். நாங்க ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். ஐரின் நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். சிஸ்டர் பிரதர் விரோதங்கள் பிரிவினைகள் இப்படிப்பட்ட தீய செயல்களிலே இருந்து மக்கள் விடுவிக்கப்பட விடுதலையாக்கப்பட நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: அருமையான ஜப வேலைக்காய் மக்கள் நன்றிகள் எடுக்கிறேன் அப்பாவே. கர்த்தரின் நாளிலும் ஆண்டவர் எங்களோடு கூடிந்து வழி நடத்தின தேவன் இனி கூட கர்த்தாவே எங்களோடு இருந்து வழி நடத்துவீராக. இந்த வேளையிலும் ஆண்டவரே கொடுத்த ஜப குறிப்புக்காக சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீ நல்லவரும் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு காரியங்களை நடப்பிக்கிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா இந்த நாட்களிலேயே ஆண்டவரே எந்த தேசத்திலும் ஆண்டவரே ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒரு நாட்டுக்கு நாட்டுக்கு விரோதமும் நாட்டுக்கு நாடு ஆண்டவரே மாறுபட்ட ஆண்டவரே நிலைகளையும் இப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையின் காரணமாக நாடுகளுக்கு இடையே ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறபடியா கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த நாடுகளில் எல்லாம் தேவனுடைய கரம் இருக்கட்டும். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பரத்தினுடைய ஞானத்தினால் ஆண்டவரே இவர்கள் நிரம்பி ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். முக்கியமாக ஆண்டவரே இந்த நாட்டு தலைவர்கள் தான் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் காரணராக இருக்கிறார்கள். இந்த நாட்டு தலைவர்களை என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே தொடுவீரானால் ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே அடுத்த நாட்டினுடைய காரியங்களுக்கு வீணாக தலை வைத்து ஆண்டவரே அதன் மூலமாக ஆண்டவரை இவர்கள் ஆண்டவரே நான் பெரிய மனிதன் என்று காண்பிக்கும் பெரிய பொருளாக இவர்கள் எல்லாம் மாறிவிட்ட காரணத்தினால் கர்த்தர் தாமே ஆண்டவரை பிடி ஆண்டவரே ஆண்டவரே ஒரு சமாதானம் என்கிற ஒரு ஆண்டவரே அந்த காரியத்தை இவர்கள் நினைக்காமல் ஒவ்வொரு தேசத்திலும் மாறுபாடான ஆண்டவரே காரியங்களுக்காக தன்னை ஆண்டவரே அவர்கள் உள்நாட்டில் இருக்கிறதான காரியங்களையும் வீணாக போய் அதில் தலை வைத்து அங்கிருக்கிறவர்களை ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு பலவிதமான இன்னல்களை கொடுக்கும்படியாக ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்பொழுது கூட கர்த்தாவே உக்ரைன் ஆண்டவரே ரஷ்யா மத்தியில் நடக்கிறதான அந்த போரை கொடுக்க தேவனாகி கர்த்தர் நிறுத்தி என் தேவன் நீர் ஆண்டவரே அந்த தேசத்திலே ஒரு சமாதானத்தை கொண்டு வரும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அப்படியாய் கூட எந்தெந்த தேசத்திலே உள்நாட்டு குழப்பங்கள் இருக்கிறதோ கர்த்தாவே அந்த உள்நாட்டு குழப்பங்களை எல்லாம் என் தேவன் தாமே ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா அந்த குழப்பங்களை எல்லாம் எடுத்து போட்டு அந்த மக்களும் ஆண்டவரே அப்பா எல்லோரோட கூட சேர்ந்து அப்பா இந்த ஜாதி பிரிவினை இல்லாதபடிக்கு கர்த்தர் நீர் அவர்களை ஆண்டவரே அப்பா அவர்கள் ஒற்றுமையோடு வாழும்படியான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சமாதானத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆச்சுபிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்தின் மக்களும் ஆண்டவரே அதே போல ஆண்டவரே ஒருவரை ஒருவரை நேசிக்கிறவர்களாக நீங்க மாற்றி வழிநடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். ஜாதி வேறுபாடுகள் ஆண்டவரே மத வேறுபாடுகள் ஆண்டவரே இப்படியா ஆண்டவரே பிரிவினைகள் பல விதத்திலே ஆண்டவரே நாட்களிலே ஆண்டவரே எல்லா தேசங்களிலும் இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா அப்படியா

0: செய்கிற காரியங்களை எல்லாம் எடுத்து போட்டு கர்த்தர் தாமே ஆண்டவரே தேசங்களை ஆளுகிறீங்க, ராஜாவை தள்ளி ராஜாவை ஏற்படுத்துகிற தேவன், இந்த வேளையிலும் ஆண்டவரே அந்த நாட்டை ஆள நல்ல தகுதி உள்ள ராஜாக்களை நீர் ஏற்படுத்தி அதே அதன் மூலமாக ஆண்டவர் சமாதானத்தை கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் சமூகத்துல சோஜிக்கிறோம். கர்த்தர் தாமே அப்படியா இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே வழிநடத்துற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஜெபிக்க காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே துணையா இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான சங்கமம் ஊடகத்தை ஆண்டவரே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறதான லெஸ்லி சகோதரரையும் அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மரும பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்கிறதான இடத்திலே பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை தந்து வழி நடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஜப வேலை தொகுத்து வழங்குறதான சேனல் மகளையும் அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து கர்த்தர் தாமே இவர்களுக்கு துணையாயிருந்து இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். அப்படி ஆக்க தேவன் செய்ய போவதற்காக எனக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத இயேசு கிறிஸ்து நாமத்தினால. ஆமாப்பா, இந்த வேலையில் கத்தாவே அப்பா இந்த தமிழ் தோன்றுகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவன் பிள்ளைகளையும் மகளையும் மகனையும் ஆசீர்வதித்து நீங்க வழிநடத்த போவதற்கா நமக்கு கொடான கோவில் ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே மூவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தால ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவையே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. அமேரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த எண்ணாக்களிலே பாவ இருளுக்குள்ளே இருந்து கொண்டு அங்கு வெளிச்சத்தை காண முடியாமல் அங்கு சேற்றுக்குள்ளே புதைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷரையும் ஆண்டவர் தூக்கி எடுத்து அவர்களை நாற்றமர கழுவி அவர் தன்னுடைய புள்ளியாக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த அருமையான நாளுக்காய் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த எல்லா அப்பா சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் கொடுத்த எல்லா ஐஸ்வர்ய ஆசிர்வாத சமாதானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஆண்டவரே அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள எங்கள் வஸ்திரங்கள் ஆண்டவரே ரட்சிப்பின் வஸ்திரங்களை நாங்கள் கரை திரை அற்றதாய் பாதுகாத்து கொள்ள கர்த்தர் தாமே எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒருபோதும் மாறாத தேவனாயிருக்கிறீர் ராஜா, சேனைகளின் தேவனாயிருக்கிறீர் தகப்பனே, இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிறீர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி நீர் எங்களை தூங்காமல் உறங்காமல் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்த எல்லா தயவுக்காயும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமது கிருபைக்காக இரக்கத்திற்காக அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் இப்பொழுது கூட கர்த்தாவே ஒரு மனதோடு நாங்கள் கூடி ஜெபிக்கின்ற வேலையிலே ஆண்டவர் தாமே ஜெபங்களுக்கு எல்லாம் நீங்க பதில் கொடுங்க தகப்பனே. நீதிமான் செய்கிறதான ஊக்கமான ஜெபங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே வேதத்தின் வார்த்தைப்படி அப்பா சத்திய வார்த்தையின்படி நாங்கள் ஊக்கத்தோடு இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கின்ற காரியங்களுக்கு எல்லாம் கர்த்தர் நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து ஆசிர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. இந்த வேலையிலே ராஜா கொடுக்கப்பட்டதான அந்த ஜெப குறிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாவை இருளில் ஆண்டவரே இந்த நாளிலே மாண்டு கொண்டு இருக்கிற எல்லா மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் எல்லாரும் இந்த பாவை இருளிலே அவர்கள் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டு அவர்கள் கர்த்தாவே தங்கள் இஷ்டம்படி நடந்து கொண்டு தேவனை மறந்து மது வார்த்தைகளுக்கு கீழ்படியாத படிக்கு வேதங்கள் வாசிக்காத படிக்கு தன் இஷ்டம் போல அவர்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிற காரியத்திலிருந்து கர்த்தர் நீர் அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியாய் ஜபிக்கிறாப்பா. எப்படி ஆண்டவரே இருளில் இருந்த மக்கள் எல்லோரும் வெளிச்சத்துக்கு வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி இவர்களும் அப்பா இருளிலே இருக்கிறதான இந்த மக்கள் யாவரும் வெளிச்சத்தை கண்டு வெளிச்சத்தின் அப்பா உமது வெளிச்சத்திலே அவர்கள் வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. மக்கு சூத்திரம் எப்படி எங்களை அப்பா நாங்க கூட இருளிலே வாழ்ந்திருந்த நாளிலே கர்த்தர் நீர் எங்களுக்கு வெளிச்சமாயிருந்து எங்களை நீர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீர் மாற்றிக்கொண்டீரே. மக்கு சூத்திரம் அப்பா மது வாசனங்களுக்கு எங்களை கீழ்படிய செய்தீரே அதே போல்

0: வெயிலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய தேவன் நீர் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்கள் இருளின் பிள்ளைகளுக்கு இருளின் காரியங்களுக்கு பிள்ளைகளா இராதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருங்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை எப்படி சேற்றில் இருந்து நீர் எங்களை தூக்கி துர்நாற்றங்கள் எல்லாம் போக பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி நீதிமான்களாக மாற்றி இருக்கிறீரே, அப்படியாக இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த சேற்றிலே அவர்கள் முழுகி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை எல்லோரையுமா நீ ஒரு வல்லமையான கரம் தூக்கும்படியா இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம் அப்பா. நாற்றம் எல்லாம் நீங்கி நீங்க உமது பரிசுத்த இரத்தத்தினாலே அவர்களை நீர் கழுவி நீங்க ஆசீர்வதித்து உமது பிள்ளைகளாய் நீர் மாற்றிக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஜபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர். மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நீர் ஒரு ஒருத்தரின் ஜபங்களை கேட்க வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. இந்த வேளையிலே நாங்கள் மன உருக்கத்தோடு பாவ இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற யாவருக்காய் ஜெபிக்கிறோம். அப்படியே அவர்களை எல்லா சேற்றிலிருந்து எடுத்து அவர்களை தூக்கி நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு அப்பா நீர் ஆசீர்வதித்து பரிசுத்த இரத்தத்தினாலே ஆசீர்வதித்து மது பிள்ளைகளாய் அவர்கள் வாழ்ந்திருந்து மதுவர்கையிலே காணப்பட சந்ததி சந்தியாய் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அப்படி ஆகும் பரிசுத்த இரத்தம் அந்த கல்வாரி சிலுவையிலே எல்லா பாவங்களுக்காக இதோ நோய்களுக்காக நீர் சிந்தி அநேக ஆசீர்வாதங்கள் சிலுவையிலே நீங்கள் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தீரே அப்பா. அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள பாத்திரவான்களாக வாழ கரைத்திரையற்றவர்களாய் வாழ கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு வருகிற நாட்களிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துற பிள்ளை வழி நடத்துற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே இந்த நேரத்திலே சங்கம ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற இந்த ஊடகத்தை தேவன் தாமே இன்னும் ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க தகப்பனே. உமக்கு சோத்திரம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் தெய்வம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத எல்லா மக்களும் இந்த நாளிலே அப்பா அவர்களையும் இந்த பரிசுத்த இரத்தத்தினாலே நீர் கழுவி ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே. உமக்கு சூத்திரம். அதே வேளையிலே இணைந்து பணிபுரிகிறதான சகல தெய்வ ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்கிறதான அந்த ஊழியத்தையும் ஊழியங்களை கூட தேவன் நீங்க ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த குடும்பங்களிலும் ரட்சிக்கப்படாத யாரெல்லாம் இருக்காங்களோப்பா, அந்த சங்கமம் ஊடகத்தின் குடும்பங்களிலே யாரெல்லாம் ரட்சிக்கப்படாது இருக்கிறாங்களோ அவங்களை எல்லோரையுமா என்பது பரிசுத்த இரத்தத்தினாலே நீ ரட்சித்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியாக இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவன் மனைவியும் கணவன் மகனையும் மகளையும் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. இந்த பிள்ளைகள் இன்னும் உமக்கா எலும்பி ஓட பிரகாசிக்க உமது நாமத்தை மகிமைப்படுத்த இந்த குடும்பத்தை முழுமையாய் தெய்வன் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி நீங்க ஆசீர்வதித்து பிறகு செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. மக்கு சோத்திர. அதே வேளையிலே ராஜா ஜெபித்த யாவரின் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத இருக்கிறவர்களையும் ஜெபித்த எல்லா நீ ஜெபிக்க வருகிறதான குடும்ப பிள்ளைகளையும் யாரெல்லாம் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தப்படவில்லையோ அவர்கள் எல்லோருமா ரட்சிப்புக்குள்ளாய் வரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இறுதியாக வருகிறதான ஏமி மகளை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மகளையும் ஆசீர்வதிங்க. அந்த மகள் உமக்கு சேரவுதான ஊழியத்தை கூட தேவரீர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருகும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே நீர் எல்லா ஜபங்களையும் கேட்டு ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற நாட்களிலே எல்லோரும் சாட்சியின் பிள்ளைகளா நிற்க செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆசீர்வதி.
0: ஆமேன். உங்களையும் அப்படியே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
1: ஆமீன். நாங்கள் சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைசலோ சிசிலி அம்மா.
2: பிரைசலோ
1: பிரைசலோ, நீங்கள் எங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். தேசத்திலே இருக்கிற இந்த போக்குவரத்து, இந்த விபத்துக்கள், எங்கள் தேசத்திலே இயற்கை அழிவுகள் வராதபடி கத்தர் காத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும்.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. உம்மை புகழுகிறோம், யாராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். காலையில உமது கிருபையும் ராவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும் என்று சொன்னீரே தகுப்பனே. அப்பா பிதாவே, உம்மோடு வந்து நாங்கள் இந்த நேரம் கூடிக்கும் உண்மை புகழ வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் கேட்கிற காரியம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு அப்பா நிறைவேற வேண்டும் என்று உண்மை கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, நாங்கள் கேட்கிற பரம் எல்லாவற்றையும் பெற்றுத்தரும்படியாக உமை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, என்னோடு கூட இருந்து என்ன வழி நடத்தும் தகப்பனே. தகப்பனே, இந்த யுத்த அபாயங்களோ அப்பா, இந்த அழிவுகளோ, எந்த ஒரு பிரச்சனையிலும் இருந்து எல்லா மக்களையும் பாதுகாக்க நீர் வல்லவராயிருக்கிறீரப்பா. ஆவியானவரே, இந்த அழிவுகளில் இருந்து பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. ஆவியானபடி ஒவ்வொரு நாளும் அப்பா பீதி விபத்துகள் அப்பா மோட்டை சைக்கிளாலே அப்பா என்று நான் பார்த்தேனப்பா. ஊத்து சைக்கனுக்குள்ள அப்பா ஒரு ஆணும் பெண்ணும் மோட்டை சைக்கிளே மோதி ஒரு ஒரு சொற்ப நேரத்திலே அடிபட்டு அந்த மகன் இறந்து போனார் தகப்பனே. மகளையும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு ஆவியானவரே, இறந்து கேட்கிறோம் தகப்பனே. இந்த வாகனம் ஓடும் போது அவர்கள் அப்பா நிதானமாக போக வழி செய்யும் தகப்பனே. ஆவியானவரே, இறந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த பஸ்களிலேயோ மோட்டை சைக்கிளிலேயோ போகும் போது அவர்கள் நிதானமாக ஓட்டச் செய்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உண்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. இந்த யுத்தங்கள் ஆபத்துகள் விபத்துகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் கூவி அழைக்கிறோம் தகப்பனே. இந்த விபத்துகளிலிருந்து மக்களை பாதுகாக்கும்படியாக ஆவியானவரே, அவர்கள் போகும்போது நீரே கூட நின்று அவர்களை வழிநடத்தும் தகப்பனே. பரிசுத்த பிதாவே, இந்த சொற்ப நேரத்திலே நான் பிள்ளை அநியாயமா இருந்து போனாரே தகப்பனே, பார்க்க முடியவில்லையே. அப்பா பிதாவே, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த யுத்தங்களிலிருந்தும் இந்த ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு நீர் வல்லவராயிருக்கிறீரப்பா. அப்பா, ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. இந்த மக்களை அழிவுகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த மக்களை ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கும் தகப்பனே. இந்த யுத்தங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவரை சதி செய்ய தீண்டுகிறார்கள் தகப்பனே. அப்பா, அவரை மோசமான நிலையிலே கொண்டு போய் அழிக்க நிற்கிறார்களே தகப்பனே. அன்பான தகப்பனே, அவரை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. இந்த ஆபத்தும் இல்லாம அப்பா ஒரு சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுக்க நீர் வல்லவரப்பா. ஆவியானவரே, இந்த சிறிலங்கா தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா, அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும் தகப்பனே. யுத்தங்கள் ஒன்றும் ஏற்படாத வண்ணம், ஆபத்துகள் ஒன்றும் ஏற்படாத வண்ணம் அப்பா எல்லோரையும் பாதுகாத்து வழிநடத்துறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அவர்களுக்காக நாங்கள் நித்தமும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. காலையிலும் ஜெபிக்கிறோம், மாலையிலும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த சங்கம வானொலியிலே ஜெபிக்கிறார் அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லோரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் என்னென்ன தேவைகளுக்காக வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை நீரே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீரப்பா. ஆவியானவரே, எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த வினோத் சிஸ்டர் மகளை ஆசீர்வதியும் தகப்பனே. அவளுக்கு நிறைவேறும் கல்யாணத்தின் நீ சிறப்புற நடக்கிறதுக்காக உண்மை கெஞ்சி மண்டாடி கேட்கிறேன் தகப்பனே. எந்த ஒரு தங்கு தாமதமும் இல்லாம நீரி அவன் கல்யாணத்தை சிறப்பாக நடத்த வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அவக்கு சிறப்பாக செய்து முடிக்க நீர் வல்லவராயிருக்கிறீர் என்று உறுதியாயிருக்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, லேசி என்ன குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவன் மகனே உமது கரங்களால் தொடும் தகப்பனே. அவர் இந்த நோய் நொடியும் இல்லாம எங்களுக்கு இந்த சங்கம வானொலியை தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. இரு பிள்ளைகளையும் உம்மது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அவர்களையும் அவர்கள் தேள்விகளையும் நீரே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீரப்பா. அன்பான தகப்பனே, எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிற தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வீட்டாரோடும் கூட இருந்து எல்லா ஆரோக்கிய பலன் சுகத்தை தந்து நடத்துவாராக. ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். உங்களோடும் இருப்பாராக.
1: ஆமேன், ஆமேன். நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட்.
3: ஐரீன்,
1: நீங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல இருந்து மக்கள் விடுதலையாக அங்கு வேசித்தனங்கள், விக்கிராதனைகள், இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத போத வஸ்துகள், இப்படியா இருக்கிற தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளுகிற காரியத்தில் இருந்து மக்கள் விடுதலை ஆகணும், வாலிப ஜோதிகள் விடுதலை ஆகணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தணும்.
4: ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இந்த மாலை வேலைக்காய் நன்றி ராஜாவே. இந்த நாள் முழுதும் தேவனங்களை பாதுகாத்து கொண்டபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா, எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே அப்பா. உமக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே அப்பா. தேசங்களிலே இருக்கிற கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா. விசேஷமா இந்த வாலிப பிள்ளைகளை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா, அந்த பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா தவறான வழியிலே செல்லாத படிக்கு தேவன் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா. அந்த விக்கிர ஆராதனையிலே கர்த்தாவே அப்பா விழுந்து போயிருக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் நீங்க மீட்டுக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தேவன் நீங்க அனுப்பும்படியா ஜெபி ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே, தேசத்திலே இருக்கிற எல்லா விக்கிரக தோப்புகளையும் தேவன் அழித்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. மெய்யான தேவனை உணர்ந்து கொள்ள தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசங்களிலே இருக்கிறதான கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. தவறான வழியிலே செல்லுகிறாங்க தகப்பனே அப்பா. அவங்கள எல்லாரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. தேசத்திலே இருக்கிறதான கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேசி தனங்கள் கர்த்தாவே அப்பா. ஓரின சேர்க்கை கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெண்களை ஏமாத்துறது கர்த்தாவே, சிறு பிள்ளைகளை துஷ்பிரயோகம் பண்றது கர்த்தாவே, இப்படியான அநேக பாவ காரியங்களிலே கர்த்தாவே ஈடுபடுகிற ஒவ்வொருவரும் மனம் திரும்ப தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜாவே. போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிற கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. குடும்ப தலைவர் கர்த்தாவே அப்பா, அந்த குடிக்கு அடிமையாகி கர்த்தாவே அப்பா குடும்பத்தையே சீரழித்துக் கொண்டிருக்கிறாங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களிலே சமாதானம் இல்லாத படிக்கு கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த குடி பழக்கத்தினாலே கர்த்தாவே அப்பா அநேக குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறது கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான காரியங்களை செய்கிற அந்த குடி பழக்கத்திலிருந்து அந்த குடும்ப தலைவர்கள் கர்த்தாவே அப்பா விடுதலை அடைய தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே, இந்த நாட்களிலே ஆண்கள் பெண்கள் இருவருமே கர்த்தாவே இந்த போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருக்கிறாங்க தகப்பனே அப்பா. அந்த பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. போதை வஸ்துகளை தயாரிக்கிறவர்கள், விற்பனை செய்கிறவர்கள் கர்த்தாவே மனம் திரும்ப தேவன் நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அநேக பொருள்களிலே இந்த போதை வஸ்துகளை சேர்த்திருக்கிறாங்க தகப்பனே. சிறு பிள்ளைகள் சாப்பிடுகிற சாக்லேட் இன்னும் லிப்ஸ்டிக் இப்படியான கர்த்தாவை உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு பொருளிலும் இந்த போதை வஸ்துகளை சேர்த்திருக்கிறாங்க தகப்பனே அப்பா. இதுல இருந்தெல்லாம் ஜனங்களை மீட்டுக் கொள்ளுங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதெல்லாம் தெரியாத படிக்க கர்த்தாவே இந்த ஜனங்கள் அதை எடுத்து அப்பா உண்ணுறாங்க தகப்பனே அப்பா. அப்படி சாப்பிடும் போது அந்த போதை கர்த்தாவே அவங்க உடம்புக்குள்ளால போய் அநேக வியாதிகள் கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள்ல இந்த ஜனங்களை தேவன் நீங்க மீட்டுக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசங்களிலே உமக்கு அருவறுப்பான எந்த ஒரு காரியமும் நடவாத படிக்க தேவன் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. ஐயா நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். தாவை தேசங்களிலே இருக்கிற எல்லாரும் பண காரியங்களை எடுத்து போடுங்க தகப்பனே. தேசங்களிலே ஒரு நல்ல எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்படியான காரியங்களை செய்யற ஒவ்வொருவரும் மனம் திரும்ப தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே கலவரங்களை உண்டு பண்ணுகிறவர்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் மனம் திரும்பணும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த கலவரங்களை கொண்டு வருகிற கர்த்தாவே அப்பா அரசியலுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் கர்த்தாவே அப்பா நாட்டிலே கர்த்தாவே சமாதான குளிச்சலை கொண்டு வருகிற அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா அசுத்த ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா அந்த தேவையில்லாத காரியங்கள்னால குடும்பங்களிலே சமாதானம் இல்லாதபடிக்கு அநேக குடும்பங்கள் இருக்கிறாங்க தகப்பனே அப்பா. அநேகர் கடன் பிரச்சனையிலே மூழ்கி இருக்கிறாங்க தகப்பனே அப்பா. அவங்களுக்கு எல்லாம் ஒரு விடுதலையே தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேசத்திலே இருக்கிற கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தாவே தேசத்துக்கு நல்ல சேமத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்படியான பிள்ளைகளை கடத்துகிறவர்கள் கர்த்தாவே அப்பா, உடல் உறுப்புகளை திருடுகிறவர்கள் கர்த்தாவே, இப்படியா அநேக காரியங்கள் இருக்கிறது கர்த்தாவே. இது எல்லாவற்றையும் செய்கிற ஒவ்வொருவரும் மனம் திருமணம் ஆண்டவரே, முடிய ரட்சிப்பை காணணும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. இப்படியான காரியங்கள் தேசத்திலே நலவாத படிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. இதுல அநேக பெண்கள் ஆண்கள் சிக்கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே, அவங்க எல்லாரையும் தேவன் நீங்க விடுதலை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அதை நடத்துகிற சகோதரன் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அவங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், பேர குழந்தைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிற. எல்லாருக்கும் நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்க. இந்த இணைப்பானது அநேகருக்கு ஒரு பிரயோஜனமா இருக்க தேவன் உதவி செய்யுங்க. இதன் மூலமாய் அநேக பிள்ளைகள் ரட்சிப்ப வர தேவன் நீங்க கிருபை பாராட்டும்படி அச்சுபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாய் மட்டுமாய் நடத்தினே வினசிரே மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இதுவரை செபித்த பிள்ளைகள் இனி வந்து செபிக்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி அச்சுபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய ஜபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தின்
1: உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகோதரன் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்
4: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், அப்படியே உங்க எல்லாரையும்
1: ஆசீர்வதிப்பார். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். குணா பிரதர் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் யுத்த நாடுகளுக்காக, யுத்த தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இவர்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் மாறுதல் வந்து ஒரு தேசத்திலே ஒரு விடுதலை காணக்கூடியதா கேத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய உத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. யுத்தத்தில் வல்லவராயிருக்கிறவரே உங்களை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வச்சுக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லுகிறவரே உண்மை சோதரிக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் உலகத்தை ஆளும்படிக்கு நீங்க நியமித்த ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் செய்ய வேண்டியவர்கள் ஆண்டவரே சத்ருவனுடைய திட்டத்துக்கும் தங்கள் சுய விருப்பத்துக்கும் ஆண்டவரே தேசங்களை ஆளுக செய்து நாளுக்கு நாள் அழித்து கொண்டு ஆண்டவரே இந்த தேசங்களை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிற இந்த ஆண்டவரே அந்த நோக்கத்துக்காய் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு பின்பாக நின்று ஆண்டவரே அந்த மக்களை ஏவி விட்டு நான் பெரியவன் நீ பெரியவன் என்னிடத்துல இருக்கிறது அதிகம் உன்னிடத்துல இருக்கிறது அதிகம் என்று சொல்லி ஆண்டவரே தங்களை தாங்களை பெருமைப்படுத்தி அழித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆண்டவரே ஒவ்வொரு தலைவர்களுடைய கண்களும் திறக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல செபிக்கிறேன் ஐயா. அவர்களுடைய மன கடினங்கள் ஆண்டவரே திறக்கப்படுவதாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இதயத்துல ஒட்டி இருக்கிறதான மதியினங்கள் உரிந்து விழுவதாக நான் செபிக்கிறேன் ஐயா. ஜனங்களை அழிக்கிறதுக்கு தங்களுக்கு பிரியமாக இருக்கிறது போல ஆண்டவரே நாளுக்கு நாள் ஜனங்களை கொன்று குவித்துக் கொண்டு தேவனுக்கு தொண்டு செய்கிறோம் சொல்லி சத்ருவானவருடைய திட்டத்துக்குள்ள தங்களை ஒப்பு கொடுத்துக்கிற ஒவ்வொருவருடைய கண்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக நான் செபிக்கிறேன் ஐயா. தேசம் அழிகிறதையும் தேசம் எரிகிறதையும் தேசம் பஞ்சத்தில் வாழுகிறதையும் தேசம் பட்டினியில் போகிறதையும் ஆண்டவரே உணராதபடி இருக்கிற கடின இருதயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக நீ ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தலைவர்களையும் சந்திப்பீராக மனம் ஆண்டவரே திரும்புவார்களாக. ஆண்டவரே ஜனங்கள் அழிகிறதை பார்க்கிற பொழுது உணர்வுள்ள இறுதியம் உண்டாகட்டும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேட்கிற பொழுது கத்தாவே அதை நடத்துகிறவர்கள் நாங்கள் என்கிறது அந்த உணர்வு ஆண்டவரே ஒவ்வொரு தலைவர்களுக்கும் உண்டாகட்டும் செவிக்கிறேன் ஐயா. தங்களுடைய சந்ததிகள் தங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே இதில் சிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுகிற கிருபைகளை கொடுப்பீராக செவிக்கிறேன். தேசம் எரிகிறதை ஆண்டவரே உணர்ந்து கொள்ளுகிற கிருபையை கொடுப்பீராக. தேசத்துல செய்து வைக்கிறதும் தேசம் ஆண்டவரே நோக்கி போகிற பாதைகளையும் பார்த்து இது மனுஷனுக்குரிய பாதைகள் அல்ல அழிவுக்குரிய பாதைகள் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற கிருபைகளை கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு தலைவர்களும் மனம் திரும்பி தேசத்துல சமாதான எண்ணங்களை கொண்டு வரவும் தேசத்தில் உயிர்களை பாதுகாக்கவும் கர்த்தாவே தங்களை தாழ்த்தி ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு ஆண்டவரே ஒரு சமாதான உடன்படிக்கை வர கத்தர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு தேசத்திலும் சமாதானம் காணப்பட கத்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு தலைவர்களுக்குள்ளும் மனமாற்றம் காணப்பட உதவி செய்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களும் கத்தாவே தகப்பனே வருகிற ஆபத்துகளை கண்டு தேவனை அறிகிற கிருபைகள் காணப்படுத்தும் என்று நான் செபிக்கிறேன் ஐயா. அடிக்கடி வருகிற ஆண்டவரே அனர்த்தங்கள் அடிக்கடி வருகிற ஒன்றின் பின் ஒன்றாக வருகிற ஆபத்துகளை காண்கிற பொழுது கர்த்தாவே தாங்கள் ரட்சிக்கப்படவனும் தங்களுக்கும் ஆண்டவரே இந்த ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு மனம் திரும்பி இந்த தேசங்களின் தேவனை தேடுகிறவர்கள் பெருகட்டும் என்று நான் செபிக்கிறேன் ஐயா. தேசங்களில் சமாதானங்கள் உண்டாகட்டும். தேசங்களில் செய்யப்படுகிறதான பயிர் வகைகள் தானிய வகைகள் விலங்கின வகைகள் காய்கறி வகைகள் பல வகைகள் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தேசங்களில் நல்ல சூழல்களை உருவாக்கி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேசங்கள் பஞ்சங்கள் பட்டினிகள் கொள்ள நோய்களுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறதை கர்த்தாவே புரிந்து கொண்டு ஆண்டவரே அந்த தேசங்களில் செய்யப்படுகிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தீமையானவைகளை தேசத்தை விட்டு விலக்கி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள் நிமித்தம் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையிலும் அநேக காரியங்களை இந்த சங்கமும் ஊடகத்தினால செய்து கொண்டிருக்கிறதற்காக உம்மை சோதரிக்கிறோம். தேசங்களை ஆசீர்வதிப்பீராக காத்துக் கொள்வீராக வழி நடத்துவீராக என்று ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் இந்த சங்கமும் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஊடகத்தினூடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ கிருபைகளுக்காக உம்மை சோதரிக்கிறோம். தேவ செய்திகளுக்காக உம்மை சோதரிக்கிறோம். ஆராதனைகளுக்காக துதிகளுக்காக ஒவ்வொன்றுக்குமாய் உமக்கு நன்றி சொல்கிறோம். எண்ணம் அநேகரை தட்டி அனுப்பி எண்ணம் அநேகர் உமக்கு முன்பாக மனவாட்டிகளாய் நிற்க ஆயத்தம் உள்ளவர்களாய் நிற்க எண்ணம் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊடகம் அநேக வீடுகளுக்குள்ளே எண்ணம் பிரவேசிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். இணைந்து கொள்ள உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல சிஸ்டர் ஜேனட்டுக்காகவும் அவங்க குடும்பங்களுக்காகவும் நான் செபிக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவரே பலன் கொண்டு திடமனதாய் இருந்து சொல்லுகிறவரே இதோ எண்ணம் தைரியமாய் அநேகரை தட்டி
6: தட்டி அனுப்பி கத்தாவே வேத வசனத்தினாலும் ஜெபங்களினாலும் எண்ணம் தட்டி அனுப்பி கத்தருக்கு முன்பாக அண்டவரே அவர்களும் தங்களை தாழ்த்தி கத்தருக்கு முன்பாக எளியாக்களாக நிற்கத்தக்கதாக ஆண்டவரை பரிந்து பேசுகிறவர்களாக ஜெபம் பண்ணுகிறவர்களாக எண்ணம் பெற கத்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிப்பீராக காத்துக் கொள்வீராக. அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா அந்த காலத்தின் வல்லமைகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து விழுவதாக ஜெபிக்கிறேன் ஐயா. இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிற தேவன் உன் தேசத்தில் நதியைப் போல பாய்ந்து போ உனக்கு அணையின் என்று சொல்லுகிறது போல எல்லா தேசங்களுக்குள்ள ஆண்டவரே என்ற சத்தம் கேட்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல எங்களோடு கூட இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக தேவ தாச்சர்களுக்காக தேவ குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொருவரும் கர்த்தாவே தகப்பனே பலப்படுவார்களாக ஜெபிக்கிறேன் ஐயா. என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்துல பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னபடியும் ஒவ்வொருவருடைய பலவீனங்களிலும் கர்த்தருடைய பலம் பூரணமாய் காணப்படுத்தும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் என்னும் நடத்துவீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே ஒவ்வொருவரும் தைரியமாய் உம்மோட கிட்டி சேர என்ன உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. இந்த வாலிப பிள்ளைகளை கத்தாவே தகப்பனை தொட்டி வீராக செவிக்கிறேன் ஐயா. தாய் தகப்பன் செவம் பண்ணுகிறதையும் வேதம் வாசிக்கிறதையும் காண்கிறது போல ஆண்டவரே தகப்பனை இந்த பிள்ளைகள் யாவரும் தங்களுடைய ஜெப வாழ்க்கைகளை கூட்டிக் கொள்ளவும் தங்களுடைய ஆண்டவரே தேவனுடைய தேவனை ஆராதிப்பதற்கும் தேவனோடு கூட நடப்பதற்கும் தங்களை மாற்றிக்கொள்ள தேவ கிருபைகள் காணப்படுத்தும் செவிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை தாக்கு திட்டங்களும் டிவைஸ்களும் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பிள்ளைகளை விட்டு விலகுவதாக செவிக்கிறேன் ஐயா. பாவத்தின் மேல பொறுப்புகள் உண்டாகட்டும். பிள்ளைகளுக்கு பாவத்தின் மேல வெறுப்புகள் உண்டாகட்டும். அந்நிய நுகங்களுக்குள்ள வெறுப்புகள் உண்டாகி தங்களை காத்துக்கொள்ள கத்த கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த காத்துக் கொள்வீராக. தேவைகள் சந்திக்கப்படுவதாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. நாங்கள் மறுபடியுமாய் இன்னும் ஒரு இணைப்புல இணைந்து கொண்டு உமை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கத்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யற காரியங்கள் கையும் பிரியாசங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்
5: ஆமேன் அக்கா. ஆமேன். தேங்க்யூ தேங்க்யூ. அப்படி உங்களை ஒவ்வொருவரையும் கத்தர் வழி நடத்துவாராக.
1: ஆமேன் ஆமேன். டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு
7: நீங்கள்
1: அஞ்சு கண்டத்தில இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் அவர்களுக்குள்ளே தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தயவும் அங்கு ரட்சிப்பும் வர கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி
7: நடத்துங்க. வேண்டுகோளை பாதத்திலே வைக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா, இந்த ஐந்து கண்டங்களை உருவாக்கின தேவனே, தேச தலைவர்கள் அதிகாரிகள் உருவாக்குன தேவனே, தேசத்து மக்களை உருவாக்குன தேவனே அப்பா, பொறுப்படங்கள் அப்பா பிதாவே, உம்முடைய சித்தம் மாத்திரம் தேவனே இந்த அஞ்சு கண்டங்களிலே நிறைவேற தேவனே கிருப செய்யுங்க அப்பா பிதாவே. மனதனுடைய சித்தம் அல்ல அப்பா பிதாவே, உம்முடைய ஆளுகை அங்கு வருவதாக, உம்முடைய ராட்சியம் அங்கு வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே தேவனே இந்த கண்டங்களிலே நிறைவேற தேவனே கிருப செய்யுங்க அப்பா பிதாவே. தேவனே நீங்கள் உங்களுடைய வார்த்தையிலே தேசங்களை கட்டாவிட்டால் கற்றுடைய முயற்சி எல்லாம் வீணன் சொன்னீங்களே ராஜாவே. அப்பா பிதாவே இந்த தேசங்கள் அனைத்து தேசங்களும் அப்பா உங்களுடைய வார்த்தையை கிரும செய்யுங்க அப்பா பிதா. உங்களுடைய வார்த்தை தேவனே இந்த தேசம் எங்கும் அறிவிக்கப்பட கிரும செய்யுங்கள் அப்பா பிதாவே. நீங்கள் புறப்பட்டு போய் தேசம் எங்கும் உள்ள சுவிசேஷத்தை அறிவியுங்கள் சொன்னீங்கள் அப்பா பிதா. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவளை விடுதலையா கொண்டு தேவனே உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பியப்பா இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்தன் தேவனே அப்பா பிதாவே. இந்த அஞ்சு கண்டங்களுள்ள மக்கள் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுங்க அப்பா, உம்முடைய அக்னியை போடுங்க என் தேவனே. இந்த மக்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க அப்பா, புதிய ஆவியை கொடுங்கள் ஐயா என் தேவனே. சகலத்தையும் புதிதாய் மாற்றுங்க என் தேவனே பிதாவே. இந்த ஐந்து கண்டங்களிலும் மண்டலங்களிலும் கிரிய சேர பொல்லாத ஆவிகள் அப்பா பிதா, திடையும் கொல்லையும் அழிக்க மற்ற ஆவிகள் தேவனே இந்த ஐந்து கண்டங்களை மட்டும் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தையே கட்டு கொடுக்கிறேன் அப்பா பிதா. நன்றி என் தேவனே சோசம் ஐயா. பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறப்பா இந்த கண்ணங்கள் மீது, எல்லார் மீதும் பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிற நேசு ராஜாவே. தேவனே இந்த மக்களை மட்டும் ரசியுங்களப்பா பிதாவே. கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக, உடைய அபிஷேகத்தினால் எல்லா மாம்ச கிரிகள் பிசாவுடைய கிரிகள் உலக கிரிகள் தேவனே இந்த தேசங்களை விட்டு மக்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆவியானவரே உம்முடைய சிந்தையினாலே என்றப்புங்கப்பா, ஆவியானவருடைய சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொன்னீங்களப்பா இயேசு. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை தேவனே இந்த ஐந்து கண்ட மக்களுக்கும் கொடுங்களப்பா இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா பிதாவே. தேவனே இவளுக்கு பிரகாசம் உள்ள மனக்கங்களை கொடுங்க, உடைய மனக்கங்களை திறவுங்கப்பா, இருதயங்களை திறவுங்க, மனதங்களை திறவுங்க ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா, உம்முடைய வார்த்தை அன்னிப்பு தேவனே இந்த மக்களை அழிவென்று பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேத அறிவில் தேவனே சங்கார மாற தேவனே இந்த தேசத்து மக்களை தேவனே மீட்டு ரட்சியுங்கள் அப்பா பிதாவே. தேவனே இந்த தேசங்கள் கண்ணகுள்ள மக்கள் புறப்பட்டு போய் உம்முடைய வார்த்தை அறிவிக்க கிருபை செய்யுங்க. அனைத்து கிறிஸ்தவர் மேல் முடிந்த கடமை என் தேவனே பிதா, உம்முடைய வார்த்தையை தேவனே இந்த மக்கள் விசுவாசிக்க தேவனே விசுவாச ஆவியினார்களை நிரப்புங்க அப்பா என் தேவன். ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா பிதாவி. இது ஆளுகிற தேச தலைவலவியா இராணுவங்கள் ஓவன்றையும் பொறுப்படுங்கள் அப்பா பிதாவி. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துற தேவனே, தேவனே நீங்க சொல்ல ஆகும் அப்பா, நீங்கள் கட்டே நிற்கும் என் தேவன். அப்பா பிதாவே உம்முடைய நீதியின்படி, உம்முடைய வார்த்தையின்படி அப்பா, உம்முடைய உண்மையின்படி தேவனே இந்த தேசங்களை ஆள தேவனே பிதாவே. நீங்கள் தேச தலைவரை ஏற்படுத்துங்கள் அப்பா பிதாவே. சகலத்தையும் புதிதாய் மாற்றுங்க அப்பா பிதாவே. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் சொன்ன தேவனே, இந்த தேசங்கள் இந்த கண்ணங்களில் சகல காரியங்களை புதிதாக்குங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, இந்த மக்கள் அழிந்து பாதாளம் செல்லாதபடி உம்முடைய ராஜ்யம் வர தேவனே கிருபை செய்யும். உம்முடைய நீதியையும் உம்முடைய ராஜ்யத்தையும் தேவனே இந்த மக்கள் முதல் தேட தேவனே கிருபை செய்யும் ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா, உம்முடைய வார்த்தையிலே தேசங்கள் குடும்பங்கள் கட்டப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. கர்த்தர் தேசங்களை கட்டாவிட்டால் கர்த்தருடைய முயற்சி எல்லாம் வீணன்னு சொன்னீங்களப்பா பிதாவே. அதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறப்பா இந்த கடைசி நாட்கள்ல. உம்மை தள்ளி உம்முடைய வார்த்தையை தள்ளிதவனே இந்த தேசங்கள் கட்டுப்பட்டு அழிகிறதை நீங்கள் பாக்குறீங்களப்பா பிதாவே. சமாதானம் இல்லாமல் தேவனே அழிந்து போறதை பாக்குறீங்களப்பா பிதாவே. மனதனாலே சமாதானத்தை கொடுக்க முடியாது என் தேவனே. இயேசுவே நீங்கள் விட்டு போன சமாதானம் தேவனே ஒவ்வொரு தேசங்களிலேயும் வருவதாக என் தேவனே. ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா, நீங்க சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளை நிற்கும் என் தேவனே. அப்பா ஒவ்வொரு தேசங்களிலேயும் மாற்றம் உண்டாவதாக. ஓ நீங்கள் இந்த தேசங்களுக்காக யுத்தம் பண்ணுங்கப்பா, வழக்காடுங்கள், நீதி செய்யுங்க என் தேவனே. இந்த தேசங்களை மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதியுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. இந்த தேசத்து மக்கள் பாதாளம் செல்லாதபடி என் தேவனே அப்பா இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கள் அப்பா பிதா. ஓ நன்றி என் தேவனே. சுவஸ்திரமையா ஊற்றுமையா மாம்சமான யாவர் மேலும் உடைய ஆவியை, உம்முடைய ஆவி அளவில்லாமல் ஊற்றுங்க அப்பா இந்த மக்கள் மீது. இந்த மக்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவிய கொடுங்க, உம்முடைய கல்வாரி அன்பினாலே நிரப்புங்கப்பா. கடைசி நாட்கள் அன்பு தணிந்து போகும் சொன்ன தேவனே, தேவாவியானவரே, அன்பின் ஆவியானவரே, உம்முடைய அன்பை ஊற்றுங்கப்பா இந்த மக்களுக்கு. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. சத்துருக்களை சிநேகிக்கிற அன்பை ஊற்றுங்கப்பா இந்த மக்கள் மீது என் தேவனே. தேச தலைவர் அதிகாரி மீது ஊற்றுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே. சுவஸ்மப்பா பிதாவே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆயுதங்களாலே அல்ல அப்பா பிதாவே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு தேச தலைவர்களும் அதிகாரிகளும் அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ளதவனே பிதாவே. உங்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, அறிவுள்ள இருதயத்தை கொடுங்க, உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே. சுவஸ்மப்பா பிதாவே, தேவனே கிருபை செய்யுங்கப்பா. தேசங்களை நீங்கள் கட்டுங்கப்பா, தேசத்து மக்களை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்கப்பா. ஓ நன்றி ராஜாவே, நீங்கள் சமாதானத்தை கொடுங்கப்பா. ஓ நீங்கள் விடுதலை வணங்கள் ஐயா இயேசு ராஜாவே. ஓ நன்றி என் தேவனே, பொறுப்படுங்கள் அப்பா. நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. இந்த ஜபங்களை கேட்டப்பா நீங்கள் இந்த கடைசி நாட்கள்லே பவர் கொடுக்க போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய வார்த்தை ஒன்றே விடுதலை செய்யும் அப்பா பிதாவே. வார்த்தையினாலே வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவனே, வார்த்தையை அனுப்பியப்பா சமாதானத்தை கொடுங்கப்பா. ஓ நன்றி என் தேவனே. சுவஸ்திரம் அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி தேவனே. அதே போல் தேவனே இந்த சங்கம ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா, லெஸ் பிரதரை ஆசீர்வதிங்க, செய்யும் ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. இந்த ஊழியத்தை தேவனே நடத்துறதுக்கு நல்ல பலத்தில் உள்ள ஞானத்தினாலே ரப்புங்கப்பா பிதாவி. இந்த ஊழியத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா பிதாவி. எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் அவளை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவி. ஓ நன்றி அந்தவன் எதைவள் ஜனசிஸ் பொறுப்படும் அப்பா. கணவனை பொறுப்படும், பிள்ளைகளை பொறுப்படும், செய்யும் ஊழியங்களை பொறுப்படும் அப்பா பிதாவி. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நீங்கள் பெருகோம் ஐயா, இவள் சிறுவோம் என்றவனே. கிருப செய்யும் காவியானவன் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற தேவனே. அனைத்து குடும்பங்களும் தேவனே ஆசீர்வதிக்கப்படும் சொன்னீங்களப்பா. என்னுடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் எந்த குடும்பத்திலும் நான் வந்து அவளை ஆசீர்வதிப்போன்னு சொன்ன தேவனே. அப்பா ஒரு குடும்பங்களையும் அப்பா இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க அப்பா. தேவையிலே சந்தியுங்க, நொறுங்கின்ற இருதயங்களை காயங்கட்டுங்க அப்பா அபிதாபி. நோய்கள் வியாதியோடு இருக்கிறவளை உம்முடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் அப்பா அபிதாபி. என்னென்ன தேவைக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறாளோ தேவனே பதிலே கொடுங்களே ராஜாவே. தேவன் உம்முடைய சித்தத்தின்படி அடுக்கல ஜபத்துக்கு பதில் கொடுங்கள் அப்பா அபிதாபே. நொறுங்கின்ற இருதயங்களை காயம் கட்டுங்க, கட்டுண்ட மக்களை கட்ட அவழ்த்திருங்கள் ஐயா. சிறைப்பட்ட மக்களை விடுதலை செய்யுங்க அப்பா அபிதாபி. பயத்தின் ஆவியல், சோர்வின் ஆவியல், பலவீனத்தின் ஆவியல், நோயல் கொடுக்கிற ஆவியல் தேவனை விளை விட்டு சரத்தை விட்டு சிந்துகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜபங்கள் அனைத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமீன்,
7: ஆமீன், ஆமீன். அனைத்து அனைத்து குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
1: ஆமீன். நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க திருச்சபை மக்களுக்காக திருச்சபை வளர வளர்ச்சி அடைய கர்த்தர் உதவி செய்ய வேணும்னு சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
8: அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, ஒரு விஜயப்பா தந்தையே. அதிகாலையிலிருந்து மட்டு நேரம் அப்பா ஏதாவது அறியாமல் நான் ஏதாவது பிள்ளைகள் செய்திருந்தா ஒரு விஷயப்பா என்ன மன்னித்து நீங்கள் கலை சுத்தறிங்கப்பா. என் அவயங்கள் செய்த ஒவ்வொரு அவயங்களும் செய்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் மன்னித்து கலை சுத்தறிங்க. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஒவ்வொரு திருச்சபைகளையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. திருச்சபைகள் அப்பா என்றைக்குமே அப்பா ஒற்றுமையோடு இருக்கணும் அப்பா. தந்தையின் பாதத்தை பற்றி பிடிக்கிறவர்களாக உலக காரியத்துக்கு ஓடாத படிக்கு அப்பா. அப்பா ஒரு ஒவ்வொரு நாளும் அப்பா நான் ஒரு ஆத்மாவாது நான் கூட்டிக் கொண்டு வரணும், என் தந்தையை பற்றி சொல்லணும்னு சொல்லி அப்பா ஒவ்வொரு தினம் அப்பா எல்லாருமே கூடி அப்பா ஆலோசித்தப்பா ஒற்றுமையோடு ஒரு தாய் பிள்ளைகள் போலப்பா அவர்கள் இருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரேப்பா பணம் இல்லாதவர்களை ஒரு பக்கம், பணம் இருக்கிறவர்களை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விடுறார்கள்ப்பா. ஆண்டவரே பணம் இல்லைன்னு சொன்னாலப்பா அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் விசாரிக்க கூடிய ஆக்கள் இல்லையப்பா. ஆண்டவரே இப்படியெல்லாம் இல்லாத படிக்கப்பா வேலைகளுக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுப்பான் என்ற வார்த்தையின் படியப்பா வேலைகளைத்தானப்பா தந்தையை நீங்கள் தேடியப்பா. அவர்களை அப்பா ராஜாக்களுக்கு முன்னாக ராஜாக்களின் வந்தியிலே அமர செய்கிறேன் தந்தையப்பா நீங்களப்பா. ஆண்டவரேப்பா அப்பாவிற்குள்ளாக இருக்கிற மனிதர்களப்பா உண்மையும் உத்தமமாக இருக்கணுமப்பா. பணத்தின் பணம் வந்து என்றைக்கும் அப்பா வரும் போகும் ஆண்டவரேப்பா. உண்மையான அன்பு இருந்தால் தானப்பா இந்த உலகத்திலே வாழலாம் அப்பா. அன்பு ஒன்பது கனி நிறைந்தவர்களாக ஒவ்வொரு தரம் வாழ ஒவ்வொரு தரம் இதயத்திலே அப்பா நீங்கள் ஒன்பது கனியை நிறைந்தவர்களாய் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா என்னையன்றி வேறு தேவர்கள் உங்களுக்கு வேணாம் என்று சொன்னது அப்பா சொன்னது போலே அப்பா ஒவ்வொரு தரம் அதை கடைபிடித்து நடக்கணும் அப்பா. முரட்டாட்ட திராவிகள் அப்பா கோல் மூட்டு யாவிகள் எல்லாம் தகப்பனை ஒவ்வொரு திருச்சபைகளை விட்டு தகப்பனை எல்லா தெல்லா எல்லா ஒவ்வொரு இஸ்திரிகளை விட்டு வெளியேறட்டும் ஆண்டகரையப்பா. தந்தையப்பா கோல்மூட்டி ஆவர்கள் கோல்மூட்டி ஆவிகள் ஏவல் ஆவிகள் எல்லாம் நஸ்வரன் இயேசு நாமத்தினால ஒவ்வொரு தரையும் விட்டு வெளியேறட்டும் ஆண்டகரையப்பா. ஒற்றுமையே பலமப்பா. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் ஜெயிக்கும், அன்பு சகலத்தையும் மூடுமப்பா. ஆண்டவரையப்பா ஒருவர் தப்பு பண்ண எங்களுக்குள்ளாக அன்பிருந்தால் அது தப்பு தெரியாதப்பா ஆண்டவரையப்பா. ஆண்டவரையப்பா ஒவ்வொரு தரையும் அப்பா மன்னித்து ஏற்றுக்கொள்ள தக்கதாக ஒவ்வொருவற்றை இருதயங்களையும் அப்பா நீங்கள் மாற்றுங்க அப்பா. தந்தையப்பா அப்பாவின் வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் அப்பா வார்த்தை படிக்கும் போதப்பா பயமா இருக்கிறதே அப்பா. அப்பாவின் வார்த்தைகளை இப்படி இருக்குதே, நாங்கள் இதை பார்த்தே வாசிக்கும் போதே அப்பா ஒரு பயத்துடன் நடக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அப்பா தகப்பனே அப்பா அந்த வார்த்தையை கை கொண்டு நடக்க அப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் அழைத்திருக்கிறீங்களப்பா. அப்பா வார்த்தை அப்பா அந்த வார்த்தை அப்பா எழுதி வைத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் படி ஒவ்வொரு மனிதரும் நடந்தாலப்பா இந்த உலகத்திலே எல்லாரும் அன்பா இருப்பார்கள் அப்பா, யுத்தம் இல்லாமல் இருப்பார்கள் அப்பா. எல்லாருமே அப்பா ஜனங்கள் எல்லாரும் அப்பா எப்படி அப்பா ஒரு ஒன்றுமே இல்லாமல் சமாதானமாய் வாழ்வார்களே அப்பா. ஆண்டவரே அப்பா அப்பாவின் வார்த்தை உயிருள்ள வார்த்தை, உயிரை கொடுக்கிற வார்த்தை, பலப்படுத்துற வார்த்தை, நோய் இருந்தா நோய் எல்லாவற்றையும் அகற்ற வார்த்தை அப்பா. அதை உணர்ந்தப்பா ஒவ்வொரு திருச்சபையிலையும் அப்பா வார்த்தையை கைப்பிடித்து நடக்க கிருபை செய்யுங்க அப்பா. மரியாதை போல வாழ மாத்தாள் போல அல்லாமல் ஒரே வேலை வேலையென்று வேலையிலே அமர்ந்து கொண்டு இருக்காமல் மரியாதை போல அப்பாவின் பாதத்திலே பற்றி பிடிக்கிறவர்களாக வாழ ஒவ்வொருவரையும் நீங்கள் அப்பா ஆசீர்வதிங்க. உங்கள் செட்டைகளாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. உண்மையா அப்பாவை தேடுகின்றவர்கள் அப்பா தந்தையப்பா அப்பா பரலோக ராஜ்யம் அப்பா அப்பா அழைத்து கொண்டிருக்கிற தேவாதி தேவன் அப்பா. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா ஒவ்வொரு வசனத்தை கொடுத்து நீங்கள் தேற்றுகின்ற தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி அப்பா. எல்லா திருச்சபை மக்களையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா விதத்திலும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். மட்டுமாய் எங்கள் தேவனங்களோடு கூட இருந்து எங்கள் ஜெபங்களை கேட்டார். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். என் அன்பான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாளும் தகப்பனே இன்றைய நேரத்திலும் கர்த்தாவை தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தீர். எங்கள் ஜெபங்களை கேட்டீர். ஆண்டவரே தேசத்துக்கு மக்களுக்கு நீர் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. அதுக்காய் ஸ்தோத்திரம் துதிகளை செலுத்துகிறோம் கர்த்தாவே. என் தகப்பனே சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காயுமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்க ஊழியன் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காயுமை ஸ்தோத்தரித்து துதித்து நிற்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்கள் பல்கி பெருகும்படி நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஐயா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே பிள்ளையோட ஆண்டவரே வந்து செபித்த ஒவ்வொருடைய தேவைகள் வாஞ்சகள் கர்த்தாவே என்னென்ன குறைவுகள் என்னென்ன நிறைவுகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் நீர் ஆராய்ந்து பார்க்கிறவரப்பா. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் பொறுப்பெருமேமிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளையோட வந்து செபிக்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்து கர்த்தாவே நீர் நடத்தும் ஐயா. ஆண்டவரே நீர் பலப்படுத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். என்று என்னாலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்
9: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்து உங்களையும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். தோத்து வழங்கிய சௌரி ஜனற்றவர்களையும் அதே வேளையிலே அதிகால வேளையிலே கால வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்த ஒருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஜெபங்களை கத்தர் கேட்டார் அந்த விசுவாசத்தோடு கத்தர் அதிகால வேளையிலே கால வேளையிலே இணைந்து ஜெபித்த போது கத்தர் ஜபித்த ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார் ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இணைந்திருக்கிற சகோதரன் குணா சகோதரி சாந்தி சகோதரி தயா அவர்களையும் தோத்து வழங்கி சகோதரி ஜானச்சவர்களையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே இதே வேளையில் சந்திப்போம். அதே வேளையிலே வேதாக மக்கள் பதில் நிகழ்ச்சியிலே இணைவோம். இன்னும் ஒரு மணி காலத்திலே நாங்கள் வேதாக மக்கள் பதில் நிகழ்ச்சியிலே கடந்து செல்ல இருக்கிறோம். அந்த வேளையிலும் இணையுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார்கள். கத்தருடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம். இணைய முடியாதவர்கள் ஜூம் கூட இணைய முடியாதவர்கள் வானொலி கூட கேட்க முடியும். www.sangamam.com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com வெற்றினூடாக நீங்கள் இணைந்து கேட்க முடியும். அல்லது நீங்கள் ஜூம் கூட இணைய முடியும். ஊழியர்கள் சௌரி ஜானத் அவர்கள் வழி நடத்துவார்கள். ஊழியர் சௌரம் மாயந்தன்னையா அவர் சுசேசர் வானர் அவர்கள் இணைவார்கள். வேலை கேள்விகளிலும் பதிலை நீங்கள் நடத்து வர முடியும். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. ஆக்கத்தடை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் முடைபெற்றுக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே முதல்வரை திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான நிகழ்ச்சிகள் கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த வேளையிலும் வாக்கு தத்துவ தியானத்துக்கூடாக, நற்சிந்தனை கூடாக, அதே வேளையிலே தீபம் அண்ணா கூடாக கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.

0: Recording in progress.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 35 அதிகாரம் 10 வசனம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் கசப்பான கண்ணீரின் அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை களிப்பாய் மாற பண்ணுகிற நாளாய் ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கையில் ஏதோ ஒரு வகையில் கசப்பான அனுபவங்களை தினம் தினம் சுமந்து கொண்டுதான் பயணப்படுகின்றனர். பயணத்தின் நடுவில் பல மேடு பள்ளங்களும் கரடு முரடுகளும் காணப்படுகிறது, சகஜமாகவே உள்ளது. கசப்பான பயணத்தில் பாதைகள் வேறு வேறாக இருந்தாலும் கண்ணீரின் அனுபவங்கள் ஒன்றுதான். சிலருக்கு குடும்ப உறவுகளில், சரீரத்தில் என்றும், சிலருக்கோ பொருளாதாரத்தில், பிள்ளைகளை குறித்ததில் என்றும், வேறு சிலருக்கோ எதிர்கால வாழ்க்கையை குறித்து என்றும் காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், உங்களின் இந்த அழுகையின் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நீரூற்றுகளாய் மாற்றுவேன் என்று. இனி நீ அழுது கொண்டீராய் என்றும் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களின் கண்ணீரின் அனுபவங்கள் மாறும், களிப்புண்டாகும். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து சஞ்சலத்தையும் தவிப்பையும் கர்த்தர் நித்திய மகிழ்ச்சியாய் மாற்றியதை குறித்து தியானிப்போம், பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே அன்னாளை குறித்து பார்ப்போமானால், அன்னாள் நீண்ட நாட்களாய் பிள்ளை இல்லாது இருந்தாள். இதனால் அவள் தன் நாச்சியாரினாலும் சமுதாயத்திலும் குடும்ப உறவுகளின் மத்தியிலும் மிகவும் நொறுக்கப்பட்டவளாய், காயப்பட்டவளாய், கசப்பு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அவள் கர்த்தரை தேடுவதையும் நம்பிக்கையையும் உறுதியான விசுவாசத்தையும் விடாதவளாய் வருடந்தோறும் கர்த்தரின் சமூகத்திற்கு, ஆலயத்திற்கு சென்று மிகவும் மனம் கசந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுது வந்தாள். கர்த்தர் அன்னாளின் கண்ணீரை கண்டார், பதில் கொடுத்தார். சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை தான் முதல் பெயர் சபா வரையில் பிரசித்தம் பெறும்படியாய் ஆசிர்வதித்துக் கொடுத்தார். சாமுவேலினால் இஸ்ரவேலரின் ராஜ்யங்கள் நிலை பெற்றது என்பதையும் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான கசப்பான அனுபவங்களுடனும் உங்களை சுற்றி காணப்படுகின்ற சூழ்நிலைகள் உங்களை காயப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்திருக்கிறதே என்றும், தேவ சமூகத்தில் அனுதினமும் கண்ணீர் வடிக்கிறேனே, என் கண்ணீருக்கு பதில் என்றைக்கு என்று காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களின் கண்ணீரின் அனுபவங்களை இன்றைக்கு மாற்றுகின்றார், பதில் கொடுக்கின்றார். 2 பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஆகாரை குறித்து பார்க்கையில், ஆகாரை ஆபிரகாம் பிள்ளையுடன் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பிவிடுகிறார். ஆகாரோ பெயர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள். தண்ணீர் செலவழிந்த பின்பு கர்த்தரிடத்தில் அழுகிறாள், தன் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. அப்பொழுது கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தையும் ஆகாரின் அழுகுரலையும் கேட்டு பதில் செய்கின்றார். ஜீவ நீரூற்றை வனாந்தரத்திலே உண்டு பண்ணுகின்றார். உன் பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு பண்ணி ஜீவனை தந்து பெரிய ஜாதியாக்கி ஆசிர்வதிக்கிறதை வாசித்தறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களின் வாழ்க்கை கூட ஆகாரை போன்று எல்லாராலும் கைவிடப்பட்டும் வனாந்தரத்தை போன்ற வறண்ட சூழ்நிலைகளுடன் காணப்படுகிறவர்களே, உங்களின் வனாந்தர சூழ்நிலைகள் இன்றைக்கு கத்த தம் ஜீவ நீரூற்றினால் மாற்றுகின்றார். தனித்து விடப்பட்ட, தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் இடைபடுகின்றார். எவைகளெல்லாம் உங்களை தாழ்த்தும்படி தரைமட்டம் ஆக்க வேண்டும் என்று எண்ணியதோ அவைகளின் மத்தியில் உங்களை பெரிய ஜாதியாக்குகின்றார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பீர்களானால் உங்களின் வாழ்க்கையில் நித்திய மகிழ்ச்சியை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறைத்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஏசாயா 43:18. பிரியமானவர்களே, கடந்து போன காரியங்கள் சந்தோஷமோ துக்கமோ ஒருபோதும் மறக்கப்பட்டு போவதில்லை. ஆனால் நாம் சந்தித்த கசப்புகள் நமது வாழ்வில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது என்பது உண்மைதான். ஆனால் அவற்றையே நினைத்து கொண்டிருந்து தங்கள் வாழ்வையே சீரழித்தவர்கள் பலர். கிறிஸ்தவ விசுவாசத்தின் நிமித்தம் என்றால் என்ன? வேறு பல காரணங்களின் நிமித்தம் என்றால் என்ன? நடந்து முடிந்தவை நடந்து முடிந்தவைதான். நம்மால் அவற்றை திரும்ப பெற முடியாது. ஆனால் நமக்கு எதிரே ஒரு நம்பிக்கை உண்டு. நமது வாழ்வுக்கு ஒரு இலக்கு உண்டு. இந்த உலக காரியங்கள் மாறி போகும். மாறாத நித்திய வாழ்வுக்குரிய ஒரு எதிர்பார்ப்பு நமக்குண்டு. இந்த உலகத்துக்குரிய எந்த காரியங்களும் நமது அந்த நித்திய இலக்கிலிருந்து நம்மை விலக்கி விடாதிருக்க ஜாக்கிரதையாயிருப்போமாக. கடந்த கால நினைவுகள் நம்மை முன்னே உந்தி தள்ள வேண்டுமே தவிர நமக்கு தடைகளாக மாற இடமளிக்காதிருப்போமாக. மனாந்தரங்களில் வழிகளையும் அவாந்தர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்குகின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். தைரியமாய் இலக்கை நோக்கி தொடர்வோமாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
2: Recording stopped.
0: சூப்பர் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு
2: இன்றைய மன்னா,

ஒன்று சாமுவேல் 15 அதிகாரம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தொலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 200,000 காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாய் இருந்தார்கள். சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடே கூட உங்களை வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றார்.

நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ரா முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியர் இடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே, இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு சொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன், ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கில் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன், இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடை கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான். சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு சாமுவேல், அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாக என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து, மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயம் என்றான். சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்ற

0: பிள்ளையற்றவர்கள் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுலோ தன் ஊராகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதின் நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக ஏசாயா 59 இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கறைபட்டு இருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாய கேட்டை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். கட்டு விரியனின் முட்டைகளை அடையாத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான். அவைகள் நெருக்கப்பட்டதேயானால் விரியன் புறப்படும். அவைகளின் நெசவுகள் வஸ்திரங்களுக்கு ஏற்றவைகள் அல்ல. தங்கள் கிரியைகளாலே தங்களை மூடிக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கிரியைகள் அக்கிரம கிரியைகள், கொடுமையான செய்கை அவர்கள் கைகளில் இருக்கிறது. அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பால் கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமாய் இருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள். பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், ஆனாலும் அந்தகாரத்திலே நடக்குவோம். நாங்கள் குருடரை போல் சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களைப் போல் தடவுகிறோம். இரவில் இடறுகிறது போல பட்ட பகலிலும் இடறுகிறோம். செத்தவர்களைப் போல் பாலிடங்களில் இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் கரடிகளைப் போல உருமி புறாக்களைப் போல கூவிக்கொண்டிருக்கிறோம். நியாயத்துக்கு காத்திருந்தோம், அதை காணோம். இரட்சிப்புக்கு காத்திருந்தோம், அது எங்களுக்கு தூரமாயிற்று. எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாயிருந்து எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்கிறது. எங்கள் மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது, எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம். கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம். கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது. சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேர மாட்டாமற் போகிறது. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயம் இல்லை என்று விசனம் உள்ளவர் ஆனார். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து இரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். சிறியர்களுக்கு தக்க பலனை அளிப்பார். தம்முடைய சத்துருக்கள் இடத்தில் உக்கிரத்தை சரிகட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். மீட்பர் சியோனுக்கும் யாக்கோவிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் எந்தெந்தைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை.
1: மத்தேயு 3 அதிகாரம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாத ரட்டிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டரிப்பார் என்றான். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரர். மத்தேயு 4 அதிகாரம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நக்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினான். இயேசு கலிலேயா கடல் ஓரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற இரண்டு சகோதரராகிய செபேதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபேதேயுவுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொத்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும்

0: చేస్తున్నాడమ్మా.
1: Recording in progress.
2: ஜவளிக்கா ஸ்தோத்திரம், இந்த நேரத்துக்கா ஸ்தோத்திரம். எல்லாம் கூட கிருவையா, எல்லாம் கூட சித்தம் ஐயா, உங்களோட சித்தம் இல்லாமல் ஒன்றுமில்லை ஐயா. கிருவையா பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நாங்க மாத்திரம் ஆண்டவர், நாங்க மாத்திரம் எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஆண்டவர் எங்களை பாதுபடியில் இருந்து துதிக்கிறோம். ஜபங்களுக்காக வந்திருக்கிறோம் அப்பா. விண்ணப்பத்தை கேட்கிறவரே, ஜபத்தை கேட்கிறவரே, மன்னிக்கிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆயிரம் கோடி நாவு போதாதப்பா, போதாதப்பா, போதாதப்பா அப்பா. அவங்கள பிரசன்னா, அவங்கள பிரசன்னா அப்பா. சீனாய் மலையில இறங்கின பிரசன்னா அப்பா, உங்களுடைய பிரசன்னா. மோசை கண்ட பிரசன்னா, மோசை கண்ட பிரசன்னா. எங்களை சூழத்து மாண்டவரே, இந்த ஜபங்களை சூழ்ந்து கொள்ளட்டு சுவாமி. கிருபே கிருபே, எங்களை தகுதி படுத்துங்கப்பா, எங்களை தகுதி படுத்துங்கப்பா. பரிசுத்தான் கழுவி பயப்படுத்துங்கப்பா அப்பா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்கு கிருபைகளுக்கா, விளக்கங்களுக்கா நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஸ்தோத்திர மாண்டவரே, ஸ்தோத்திர மாண்டவரே, ஸ்தோத்திர மாண்டவரே, ஸ்தோத்திர மாண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். துதிக்கு பாத்திரரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்பா. நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. இருவையப்பா, அந்த காலங்களுக்காக, அந்த சூழ்நிலைகளுக்காக ஐயா உங்களை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் காண்கிறது தேவன், கடையாந்திரங்களெல்லாம் பார்க்கறது சுவாமி அப்பா. அந்த நாட்களில் அப்பா நடக்கிற எல்லா பலங்கான காரியங்களையும் ஆண்டவரே நீங்க காண்கிறீங்க சுவாமி. உங்களை மன்னி போல இறக்கங்களும் வேணும் சுவாமி, இறக்கங்களும் மன்னி போல ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஜனங்களுக்கு மனம் திரும்ப வேணும், மனம் திரும்ப. இந்த நாட்களில் ஆண்டவரே சத்தியத்தை கேட்டு சவி கேட்கிறவளை, கீழ்படுகிறவளாய், தேவ வார்த்தைக்கு பயந்தவர்களாய் ஒவ்வொருவரும் மாற வேணும்னு ஜெபிக்கிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம். கெட்டு போதும் சித்தமல்ல என்று சொல்லியிருக்கு. அப்படியான தேவன் சுவாமி, அவ்வளவு அன்புள்ளது. அவங்களுடைய அன்பு கால அகல உயரம் இல்லை சுவாமி அப்பா. எங்களால் கிரகிக்க முடியாத அன்பு சுவாமி, அவ்வளவான அன்பு. இறக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர், காருண்யம் உள்ளவர் அப்பா. அவ்வளவு வார்த்தைகள் ஆண்டவர். தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பனே ஆண்டவரே, தேசங்களில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களான யுத்தங்கள் ஐயா, பஞ்சங்கள் ஐயா, கொள்ளை நோய்கள் ஐயா, நோய்கள் ஐயா ஆண்டவரே, மனிதனங்களுடைய போராட்டங்கள் ஐயா, எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே பெருகிக்கொண்டே இருக்கிற சுவாமி. ஆண்டவரே கடைசி நாட்களில் நிற்கிறோம் சுவாமி. எங்களோட வருகைக்கு முன்பாக ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம், ஒரு இரக்கம் உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை ஆண்டவரே. யுத்தத்தில் எழப்படுற ஜனங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்பட வேண்டும். அவர்களுடைய பொல்லாத காரியங்களை அவர்களை விட்டு நீங்கி சாபங்கள் நீக்கி அவர்கள் ஆசீர்வாதம் அடைய வேணும் சுவாமி. எங்கெல்லாம் நின்று தவிக்கிறாளோ சுவாமி, அந்த இடங்களில் அவங்களோட கிருபையின் கண்கள் நோக்கி பார்க்குவதால் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவிருக்கணும். தங்களை தாழ்த்து சுவாமி ஆண்டவரே, தங்களை தாழ்த்தி ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்வாய் ஆண்டவரை ஆசீர்வாதமாக்கி கொள்ளட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. தரப்பனி நோய்களாப்பா, வியாதிகளாப்பா, சொல்ல முடியாத வியாதி, எங்கு பார்த்தாலும் வியாதி ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிற சுவாமி. யாரியின் காண்டவரே, தாக்கங்கள் ஆண்டவரே, ஜனங்கள் அல்லப்படுகிற கண்ணீர் வேதனை துன்பம் அதிகம் ஆண்டவரே, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கங்களை நோக்கி கூப்பிட்டோம், யாரியத்தலை குணமாக்குங்கப்பா, கேட்பிடுகிற மக்களுக்கு சுகத்தை கட்டளையிடுங்க சுவாமி ஆண்டவரே, நீங்க அப்படியான தேவன் சுவாமி, இரக்கமுள்ள தேவன் சுவாமி, வியாதிகளை குணப்படுத்துகிற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம் அன்று, அவர்கள் தங்களை தாழ்த்தி எங்களுடைய திரும்பட்டும் சுவாமி, அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், கைவிடப்பட்ட நிலையில் இருப்பார்கள், ஆனாலும் இந்த அகப்பினுடைய ஆத்மா உங்களுடைய சமூகத்தில் வந்து சேரத்தக்கதாய், இவர் ஆத்மாவை ஆண்டவரே அப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, நீங்க தான் தேவன் ஆண்டவரே, அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், தேவைகளோடு இருப்பார்கள், ஆனால் தேவைகளை சந்திக்கிற மக்களை அனுப்பி கொடுங்க, உதவியை செய்கிற மக்களை அனுப்பி கொடுங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், யாரை குணமாக்குங்கப்பா, யாரெல்லாம் ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆண்டவரே வியாதியும் கொடுமையினால் ஆண்டவரே கண்ணீரோடு உங்களோட சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இரக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. நன்றி சகப்பெண்ணே, நன்றி அப்பா, முதியோர்கள் அப்பா ஆண்டவரே, முதியோர்கள் முதியோர் வைத்தியசாலைகள் எல்லாம் நிரம்பிகளே என்று சுவாமி ஆண்டவரே, உசிய நினைவற்றவர்களாய் படுக்கையில் கிடைக்கிற எத்தனையோ முதியோர்கள் சுவாமி ஆண்டவரே, வாங்குங்கப்பா, வெலப்படுத்துங்கப்பா, ஆறுதல் படுத்துங்கப்பா, சகப்பணிகளுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுவோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுவோம் அப்பா, அவருடைய ஆத்மாவை ஆண்டவரே, மரணத்தருவாயில் இருப்பார்களா, நான் ஆண்டவரை மீட்டுக்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம், மீட்டுக்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இவர்களுக்கு எங்கிற மக்களை வயசுற மக்களை ஐயா இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க சுவாமி, எங்கெல்லாம் ஜாதிய செருகால் இங்கெல்லாம் தவித்து கொண்டிருக்கிறார்கள், இங்கெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறார்கள் காண்கிற தேவன் நீங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக வந்து தேசங்களில் வறட்சி அப்பா, வேலை இல்லையப்பா, பொருளாதாரங்கள் எல்லாம் விழுந்து ஆண்டவரே, காலநிலைகள் எல்லாம் மாறி எல்லாம் வறட்சி ஆகி கொண்டு போகிறோம் சுவாமி ஆண்டவரே, இந்த வறட்சி எல்லாம் நீங்க அதுக்கு ஞானங்கள் உங்களை நோக்கி தங்களோட முகத்தை திருப்பி சிரமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி, சிரமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி, ஐயா உங்களோட வார்த்தையின்படி இவர்கள் தங்களை தாழ்த்தி எங்களோட முகத்தை தேடி ஐயா சிரமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெயிக்கிறோம் சுவாமி, இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், ஒரு நேரம் இல்லாம தவிக்கிற மக்கள் ஆண்டவர், பசியும் கொடுமையாண்டவர், பசியினால் ஏற்படுது நாங்கள், சாபங்கள் பாவங்கள் முறிக்கப்படுத்து சுவாமி, அக்கிரமங்கள் நீக்கப்படுத்து சுவாமி, பசியினால் தவிக்கிற மக்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, இவர்களுடையங்களில் ஆண்டவரே கீழ்ப்படிவு ஆண்டவர், தேவனுக்கு பயப்படும் பயம், சத்தியத்துக்கு பயப்படும் பயம் அப்பா, கீழ்ப்படிவு ஆண்டவரே, இவர்களை போஷிக்கத்தக்கதான வார்த்தைகள் இவர்களை ஆளுகை செய்யட்டு சுவாமி, ஆளுகை செய்யட்டு சுவாமி, ஆளுகை செய்யட்டு சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் அப்பா, இரக்கமுள்ள தேவன் நீங்க அப்பா, இரக்கமுள்ள தேவன் அப்பா, பசியின் கொடுமையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொருவரையும் காண்கிற தேவன் சுவாமி ஆண்டவரே, பறவைகளுக்கு தன்னும் ஆண்டவரே, எங்கள் இவன்கள் எல்லோருக்கும் ஆண்டவரே, இவன் ஆகாரம் கொடுக்கிற தேவன், அப்படியான தேவன் எங்களுக்கு நோக்கி பார்க்குறீங்க சுவாமி, கிருபை அப்பா எல்லாங்களுக்கு கிருபை கிருபை தகுற்றங்களுக்கு ஆண்டவரே, எங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிருபையினால் உண்டாக வேணும் சுவாமி, உண்டாக வேணும், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், கிருபை அப்பா, கிருபை கிருபை கிருபை கிருபை தானப்பா, இந்த காலத்தில் ஆண்டவரே வேணும் சுவாமி, வேணும் சுவாமி, வேணும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தகப்பனே தேசங்களை ஆளுகிற தலைவர்கள் கால தேசங்களை ஆண்டு கொண்டிருக்கிற அதிகாரத்திற்கு அவர்களுக்காக நீதி நியாயம் அவர்களுடைய ஆளுகையில் வரட்டும் சுவாமி, ஆளுகையில் வரட்டும், பயமுறைகளை நிரப்பட்டு ஞானம் நிரப்பட்டு சுவாமி, வாத்து இவர்களை அழுகை செய்யட்டு சுவாமி. இவர்களுடைய ஆண்டவராகிய ஆண்டவரே தேவனுக்கு பயந்து ஜனங்களை ஆளுகிற வாக்கியா ஆளுகையாக இருக்கட்டு சுவாமி. சகப்பனே, தேசங்கள் எல்லாம் நீதி இல்லாமல் தவிக்கிற மக்கள் அப்பா ஆண்டவரே, மக்கள் நீதிகள் எல்லாம் புரட்டப்பட்டு கண்ணீரோடு அழுகிற மக்கள் சுவாமி, இவர்களுக்குள்ளே நீதிகளை செலுத்தக்கூடிய தலைவர்கள் ஆண்டவர் தேசங்கள் ஆண்டவரே ஆளுகைக்கு வைங்க சுவாமி, ஏற்படுத்துங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறவர்கள் குடும்பங்களை தாமதாவது ராஜ்யத்தில் நீதியை தேடுவாய் இருக்கட்டும், தேடுவாய் இருக்கிறவர்கள் ஆளுகையிலே ஆண்டவரே அப்பா அவங்கள வேதம் முதலில் கரங்களில் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிய அதிகாரங்கள் எல்லாம் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டும் கிருபை அப்பா. அப்பா இந்த நாட்கள் கிருபையின் காலம் ஆண்டவர், கிருபையின் காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவர் ஜனங்களுக்கு ஒரு மனமிரக்கம் உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. சகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ள தேசத்தில் நிற்கிற ஆண்டவரான வீரர்களுக்காக சாங்கிக் கொள்ளுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, உறுதிப்படுத்துங்கப்பா. நிக்கிற நிலைகளில் தகப்பனே இவர்களுடைய வழிகள் எல்லாம் தகப்பனே உங்களுக்கு நேராக இருக்கட்டும், உங்களுக்கு நேராக இருக்கட்டும், உங்களுக்கு நேராக இருக்கட்டும். இவருடைய குடும்பங்கள் அங்கிருந்தாலும் தகப்பனே எங்களோட வார்த்தையின்படி நடக்கிறவளா இருக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்களுக்காக நன்றி சொல்லுறோம் தகப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி நன்றி. காணப்பா எங்களால் சொல்ல முடியும், நன்றி செலுத்தாமல் இறங்குற தேவன் நீங்க அப்பா, நீங்க இறங்குற தேவன், உங்களால் அன்றி ஒன்றும் இல்லை ஆண்டவர் அப்பா. எல்லாவற்றுங்களே நான் இருந்து வேண்டி நிற்கிறோம் சுவாமி, முதலாவது மன்னிக்கோரும் இறப்புங்களும் இவர்களுக்கு வேணும் சுவாமி. கிருபைதானப்பா, கிருபைதானப்பா. அவர்களுக்காக நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்காக வந்திக்கொள்ளும், ஊழியர்களுக்காக வந்திக்கொள்ளும். ஊழியங்கள் எல்லாம் கத்தாவே இந்த கடைசி நாட்கள் உங்களோட வருகையின் காலத்தில் கத்தாவே உண்மையும் நேர்மையும் உதாரத்துவமா இருக்கட்டும் சாமி. வசதியாய் செய்யாதபடி ஆண்டவரே தாகத்தோடு செய்கிற ஊழியங்களா இருக்கட்டும் சாமி. ஐயா அந்த கரலை தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. போராட்டங்களில் நின்று ஆண்டவரே அவர்களை ஆண்டவரை தாங்கிக் கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக நடங்கள் தேவ கிருபை, தேவ தயவு ஆண்டவரே இவர்களை தாங்கிக் கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்றோம். ஊழியர்கள் மத்தியில் ஆண்டவர் பெரிய காரியங்களை நீங்க செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். தகப்பனே ஜனங்கள் கேட்கட்டும் சுவாமி, கீழ்படியட்டும் சுவாமி, ஆயத்தப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே இந்த உதயக்கருவருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவைகள் ஆண்டவரே, சுகங்கள் ஆண்டவரே, சமாதானங்கள் எல்லா நிறைவாக பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இந்த நாட்களில் சாட்சியுள்ள குடும்பங்களாக, ஆசீர்வாதமான குடும்பங்களாக ஆண்டவர் மற்றவர்களுக்கு ஆண்டவரே முன்மாதிரியான குடும்பங்களாக நடக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பனே, வேண்டிக் கொள்ளும். சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா. நாட்களில் சபைகளில் இருக்கிற எல்லாவித குழப்பங்கள், போராட்டங்கள், ஆண்டவரே பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த நாட்களில் நீங்க சபை பரிசுத்தப்பட வேணும் சுவாமி. பரிசுத்தப்பட சபையில் இருக்கிற மக்கள் ஆண்டவர் ஒரு மனமாய் அன்புள்ளவளாய் தேவனே எங்களை உண்மையோடு ஆகியோடு ஆராதிக்கிறவளாய் குடும்பம் குடும்பமாய் சபையில் நிக்கிறவளாய் இந்த நாட்களில் நிக்கட்டும் சுவாமி. சபைகளை எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவர் காலங்களில் நீங்க எடுத்துக்கொள்ளப்புற மனவாட்டிகளாக பரிசுத்த சபைகளாக ஒரு சபைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவர். சபைகளுள்ளதான் சாட்சியுள்ள சபைகளாக விளங்கட்டும் ஆண்டவரே. சபைகளில் உள்ள ஒவ்வொருவரும் ஊழியர் சேர மக்களாக விளங்கட்டும், நலங்கட்டும், விளங்கட்டும் சபைகளுக்கு ஆண்டவரே. வேண்டிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி, கட்டளையிடுங்க. சபையில் நிக்கிற போதவர் மாறி வழி நடத்துங்க ஆண்டவரே. போத சபையை நடத்துற போதவர்களாக ஆண்டவரே நடத்தக்கூடிய ஆண்டவரே வழிகளில் இவர்களை நடத்துங்க சுவாமி. இல்லாவித போராட்டங்களிலும் தாங்கி ஆண்டவரே, சபையை ஆண்டவரே கொண்டு செல்லத்தக்கதான வெள்ளத்தை கொடுங்க சுவாமி. ஊழியர்களையும் ஐயா புதரோடு சேர்ந்து ஊழியத்தை கற்றதோளாய் அவர்களையும் அப்படியே நடத்துங்க. அவர்கள் பிள்ளைகள் குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. சாட்சி உள்ளவர்களாய் நிறுத்துங்க சுவாமி. இப்படியா சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். சபைகளுக்காக சபைகள் பெருகட்டும் ஆண்டவரே, பெருகட்டும் பரிசுத்தப்படட்டும். வழியில் நிற்கிற மக்களும் ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த ஒரு அசைவு, ஒரு அற்புதம் இந்த கடைசி நாட்களும் உண்டு பண்ண முடியா இருக்கிறோம், உண்டு பண்ண முடியா இருக்கிறோம் ஆண்டவரே. சபைகளில் ஞானங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டு மாயம் ஐயாயிரம் மறந்த நாட்கள் சேர்க்கப்பட்ட பிறகு இப்பொழுது ஆண்டவரே ஞானங்கள் ஆண்டவரே சபைகளில் சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படட்டு சுவாமி. எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு சாமிகளுக்காக வேண்டிக் கொள்வோம்க்காக வேண்டிக் கொள்வோம். சகப்பனே சொல்லி இருக்கிறீங்கப்பா, ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல யாதிகளுக்கு அறிவிக்கப்படும். அப்பொழுது வா முடிவு வரும் என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவரே, உங்களோட ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஆண்டவரே எல்லா மக்களாலும் ஆண்டவரை அறிவிக்கப்படுகிற காலமாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே. விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே, அப்பா விழுந்து போன விசுவாசிகள் ஆண்டவரே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. அப்பா இவர்கள் ஆண்டவரே, நாங்களுக்கு ஆண்டவரே நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி ஆண்டவரே, நாய் தான் கக்கினது சாப்பிடுமா போல இவர்கள் அப்படியான நிலைமைக்கு போகாதபடி தகப்பனே, இவர்களை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. மகத்துவமான ஆண்டவரே வார்த்தைகள், மகத்துவமான ஆசீர்வாதமான உங்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை உதாரி தள்ளி போய் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உணர்வுடைய செய்யுங்கப்பா, உணர்வுடைய செய்யுங்கப்பா. அப்பா அவர்களுடைய நிலைமையை சிந்திக்க வைங்கப்பா. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் திரும்பி கொண்டு வாங்கப்பா. இவர்கள் கீழ்படியேற்று கீழ்படியேற்று எழும்பட்டு இவர்களுக்கு மஞ்சி போல இருக்கிற உங்களிடத்தில் உண்டு சுவாமி. நீங்க தொல்லையுடைய தேவன் இல்லை என்பதை ஆண்டவரே, அவர்கள் உங்களுடைய பாதபடியில் வந்து இரக்கத்தை பெற்று மன்னிப்பை பெற்று ஆசீர்வாதத்தை பெறட்டும் சுவாமி. இவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாருக்கா வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. சத்துருவானவன் கொள்ளை கொண்டு போய்விடாதபடி காத்துக் கொள்ளும் தாப்பனே. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ஐயா அந்த நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எங்கும் அறிவிக்கப்படுகிற காலத்துக்குள் வந்திருக்கிறோம். அதுக்குரிய காலங்களில் நான் தந்திருக்கிற எவ்வளவு வசதிகளப்பா டெக்னாலஜி வளர்ந்து ஆண்டவரை மீடியாக்கள் ரேடியோக்கள் டெலிவிஷன்கள் என்று ஆண்டவர் பெருகிக்கொண்டே ஊழியங்கள் பெருகிக்கொண்டு இந்த ஊழியர்களெல்லாம் உங்களுக்கு வந்ததாய் உங்களுக்கு பிரயோஜனமாய் உங்களுக்கு தகுதியாய் ஆண்டவரே நடக்கட்டு சுவாமி. ஒவ்வொருவரும் இந்த ஊழியங்களை ஆண்டவரே தியாகத்தோடும் உண்மையோடும் ஆவியோடும் நடத்துவதாய் மாறட்டும் சுவாமி. அவர்களுடைய தேவைகள் அந்த சுவாமி, அவருடைய சுயமல்ல ஆண்டவரே, உங்களுடைய ஆளுகை உங்களுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே அவர்களை நடத்தட்டும் சுவாமி. அவர்களுடைய தேவைகள் குடும்பங்கள் எல்லாம் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், என்னமாய் ஆண்டவரே எத்தனையோ இருண்ட தேசங்கள் அழைக்கப்பட்ட கிராமங்கள் பட்டணங்கள் இவைகளுக்கு எல்லாம் ஊழியர்கள் தேவை சுவாமி, மிஷனரிகள் தேவை சுவாமி. எழுப்பிக்கொடும், எழுப்பிக்கொடும் வரைக்கு முன்பாக ஆண்டவரே ஊழியங்கள் பெருகட்டும், பெருகட்டும். ஆசீர்வதிக்கவில்லாம ஒருவர்தான் உங்களை அறியேன் என்று சொல்லாதபடி ஆண்டவர் அந்த காலத்தை ஆண்டவர் நீங்க தந்திருக்கிறீங்க சுவாமி, தந்திருக்கிறீங்க சுவாமி. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இந்த இடங்களில் இருக்கிற ஊழியர்களுடைய ஆசீர்வதிங்கப்பா, மிஷனர்களை ஆசீர்வதிங்கப்பா, தாங்கப்பா, வேலைப்படுத்துங்கப்பா, கண்ணீரை தொடங்கப்பா. இவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், தேவைகளை சந்திக்கிற மக்கள் எழுப்பி கொடுங்க சுவாமி. எல்லாரத்தும் உள்ள மக்கள் எழுப்பி கொடுங்க. இந்த உலகத்தில் ஒன்றுமில்லையான எல்லாரும் இந்து வந்து போகிற காலமாயிருக்கு சுவாமி. அப்படியான உணர்வு ஜனங்களுக்கு வரட்டும் சுவாமி. ஊழியத்துக்கு கொடுக்கிற ஜனங்கள் பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். பட்டணங்களும் கிராமங்களும் துறக்கப்பட வேண்டும் என்று வைக்கிறோம். இவர்கள் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காண்கிறவர்களாய் மாற வேண்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சகப்பனே, வேண்டிக் கொள்வோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சகப்பனே. இந்த கலசினால் நிற்கிறோம் வாழ்க்கைக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா. அன்பு சென்று போன காலத்தில் நடக்கிற காரியங்கள் ஆண்டவரே அப்பா பார்த்தாலும் ஆண்டவர் அன்பில்லை, அன்பில்லை அன்பன் பெற்றோர் பிள்ளைகள் அன்பில்லை, ஆண்டவரை குடும்பம் கணவன் மனைவி அன்பில்லை, பிள்ளைகள் மத்தியில் அன்பில்லை, உறவுகள் மத்தியில் அன்பில்லை, அயலவர்கள் மத்தியில் அன்பில்லை. சகப்பனே, கொடுமையான காலங்களில் வாழ்கிற மக்களா இருக்கிறார்கள் சுவாமி. சகப்பனே, உங்களுடைய இரக்கமும் உங்களுடைய அன்பும் ஆண்டவர் ஊற்றப்பட வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. சகப்பனே, ஜனங்களுக்கு உங்களுடைய வருகைக்கு முகா ஒரு ஊசை ஆவியான பரிசுத்தாவியானவரே பின்மாறியா உங்களை வருகைக்கு முன்பா உங்களோட அன்பினாவிய ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. குடும்பங்களின் நிலைமை இந்த நாட்கள் மோசமானவரை பிரிந்து கொண்டு போய் தாங்களை தாங்களே தயார்படுத்தி கொண்டு வாழுகிற காலமா இருக்கிற சுவாமி. தங்கட போக்கில வாழுகிற காலமா இருக்கு, இரக்கமற்ற காலமா இருக்கிறது. பிள்ளைகள் கண்ணீர் ஒரு பக்கம், கணவனின் கண்ணீர் ஒரு பக்கம், மனைவியின் கண்ணீர் ஒரு, கெட்டவரின் கண்ணீர் ஒரு. சகப்பனே, இந்த கண்ணீருக்கெல்லாம் சகப்பனே நீங்க தானப்பா, நீங்க தானப்பா, நீங்க தானுக்கு உங்களுக்கு அன்பினால் இருப்புங்கப்பா, அன்பினால் இருப்புங்கப்பா. அன்பில்லாத வந்தவன் அறிய மாட்டான், நம்மளோட அன்புதானப்பா. இவர்களுக்கு வேண்ட சவளத்தையும் தாங்கள் சவளத்தையும் சகிக்கும் அந்த பிரகாரம் இவர்கள் வாழ்க்கிறவங்க அன்பு வேணும் சுவாமி. நிரப்புங்க, நிரப்ப வல்லவன் நீங்க ஆண்டவன், நிரப்ப வல்லவன் நீங்க ஆண்ட இறக்கம் செய்யுங்க. பசுத்தாண்டி வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ள நாட்கள் இந்த வாலிய பிள்ளைகளை வாழ்க்கை ஆண்டவரு சீர்கட்டு அலைஞ்சு ஆண்டவரே தத்தளிச்சு ஆண்டவரே தவிச்சு ஆண்டவரே எங்க போவதென்று தெரியாம பள்ளி தடு மாறி ஆண்டவரே தவித்துக் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் பிசாசின் போராட்டங்கள் ஆண்டவரே பவனுடைய வாலியில சிக்கி பாவங்களும் அக்கிரமங்கள் அநியாயமும் போதைகளும் ஆண்டவரே விபச்சாரங்களும் களவுகளும் ஆண்டவரே வாலிய பிள்ளைகளை சீரழித்துக் கொண்டிருக்கும் சத்துருவின் கையிலிருந்து என்று அப்பனே இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொடுக்கும். மேற்க வல்லவர் நீங்க தான் அப்பா, மேற்க வல்லவர் நீங்க தான். வாழ்க்கை ஆண்டவரே வாலிப வயது சந்தோஷம் மகிழ்ச்சியுமாய் தேவனை தேடுகிற வாழ்க்கையாக மாற வேணும் சுவாமி. ஒரு வசனத்தினால் தங்களை காத்துக் கொள்ளுகிறவளாய் ஆண்டவரே வழியிடுவே இதுவே நடவுங்கள் என்ற சத்தத்தை கேட்கிறவளாய் ஆண்டவரே கொண்டு வாங்க. இவருடைய கரங்களில் இருக்கிற போன்கள் ஆண்டவர்களுக்கு டெலிவிஷன்கள் உள்ள எல்லா ஆபாச சக்திகளும் இயேசுவின் நாமத்தில் நீக்கப்படும்படியாக வேண்டிக் கொள்வோம். இயேசுவின் ரத்தத்தினால் முறியடிக்கப்படும்படியாக வேண்டிக் கொள்வோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். மாட்டிக்கொண்டு வாங்கப்பா, வாங்குங்கப்பா. இந்த பிள்ளைகளை நீங்க பொறுப்படுங்கப்பா. ஐயா நன்றி சொல்லுறோம். அவர்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்வது, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோர்கள் இவர்களோட கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுப்பீங்க சுவாமி. பெற்றோர்கள் தங்களை உணர்ந்து ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்காக இவனோட தேவனே, இறக்கமுள்ள தேவனே, கிருபையுள்ள தேவனே, பிள்ளைகளை மீட்டுக் கொள்கிற தேவனே என்று உங்களை நோக்கி கூப்பிடட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள் நன்றி சொல்லுவோம். இந்த பிள்ளைகளுக்காக வந்து கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபி. சகப்பனே, தேசங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேசங்கள் எல்லாம் இருக்கிற இருளின் ஆதிக்க நீங்க தேசங்கள் எல்லாம் ஒளியை பெற்றுக் கொள்ளவன் உங்களோட வார்த்தை தானப்பா ஒளி, உங்களோட வார்த்தை தானப்பா ஜீவன், தேசங்கள் எல்லாம் ஆண்டவர் இருள் ஆதிக்கத்தில் இருந்து ஆண்டவரை வெளிச்சத்துக்கு வர வேணும் என்று வைக்கிறோம் சுவாமி, வெளிச்சத்துக்கு வர வேணும் என்று வைக்கிறோம் சாப்பனே, உங்களை நீதி அப்பா என்று மாறாது சுவாமி, நீதியின் படி அப்பா நீங்க ஒவ்வொன்றையும் செய்து வருகிறது சுவாமி, அதனதின் காலத்தில் ஆண்டவரே உங்களை நீதி ஆண்டவரே தேசங்களை நடத்துகிறபடி நான் நன்றி சுவாமி, நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம், தேசங்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், வேண்டி கொள்ளுறோம், இந்த கடா தேசத்துக்காக வேண்டி கொள்ளுறோம் சுவாமி, இந்த தேசத்தின் நன்மைக்காக வேண்டி கொள்ளுறோம் தகப்பனே, இந்த தேசத்தில் நாங்கள் பெற்ற நன்மைகள் எங்களை உறவு பெற்ற நன்மைகள் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே நன்றி உள்ளவர்களாய் எங்களை நோக்கி கூப்பிடட்டும் சுவாமி, நீங்க தானப்பா எங்களை மக்களை இந்த தேசத்துல கொண்டு குடியமாத்தி வாழ்வாதாரத்தை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, கனங்கள் உணர்வுள்ளவர்களாய் மனம் திரும்புகிறவர்களாய் நல்ல காரியங்களை செய்கிறவர்களாய் எங்களை வார்த்தையை கீழ்ப்படுகிறவர்களாய் தகப்பனே, எங்களை உறவுகள் எல்லாம் மாறவன் ஜீவனுள்ள தேவனே, நீங்களை ஒருவரே இவர்கள் ஆராதித்து தங்களுடைய வழிகள் எல்லாம் விட்டு தகப்பன் உங்களை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி, இவர்களும் ராஜ்யத்துல சேர்த்து கொள்ளப்படட்டும் ஆண்டவரே, எங்களுடைய உறவுகளுக்காக இன்னைக்குங்கெல்லாம் எங்களுடைய உறவுகள் எல்லாம் இருக்கிறார்களோ இந்த தேசங்களாக சாந்திங்க சுவாமி, தேவந்திங்க சுவாமி, அவர்களும் ரட்சிக்கப்படட்டும் சுவாமி, அவர்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே எங்களோட ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று விற்கிறோம் சுவாமி, நன்றி ஆண்டவரே, நன்றிகளுக்காக வண்டிக்கணும், கடா தேசத்தில் இருக்கிற எல்லா பாவங்களும் எல்லா குற்றங்குறைகளும் ஆண்டவரே மன்னிக்கப்படுவதாக, ஆண்டவரே நேற்று நேரத்தில் ஆண்டவரே 159வது கரண்டாடையே தந்திருக்கு இங்க சுவாமி, இந்த 159 ஆண்டுகளுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்மையை பெற்றவர்கள் ஆண்டவரே, நன்மையை பெற்றவர்கள் ஆண்டவர் செய்யப்பது தேசத்துக்கு நாமே, அந்த நாட்களில் இருந்த ஊழியர்கள் மிஷனரிகள் ஆண்டவரே அவருடைய ஜபங்கள் எல்லாம் சமூகத்தில் இருக்கிற சுவாமி, ஒரு விசை ஆண்டவர தேசத்துக்கு மன்னிப்பை தந்து ஆண்டவர தேசத்தை பரிசுத்தப்படுத்தப்படுகிறத வேண்டி ஆளுநர்களை பொறுப்படுங்க, அதிகாரங்களை பொறுப்படுங்க, எல்லாம் உங்களுடைய சித்தத்தின்படி நடக்கிறது, மனுஷ சித்தம் வேணா சுவாமி, ஆகும் ஆண்டவர் உங்களால் ஆகும், ஆகும், ஆகும், ஆகும், தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மையை தாங்கப்பா, முதலாவது உங்களை மன்னிப்பு, உங்களை மன்னிப்பு, அப்பனே தேசத்தை பரிசுத்தப்படட்டும், பரிசுத்தப்பட்டும், தேசத்துக்காக வேண்டி கொள்ளும் எங்களை எங்கள் தேசத்துக்காக வேண்டி எங்கள் தேசத்துக்காக வேண்டி கொள்ளும் தேசத்துக்காக வேண்டி எங்கள் தேசத்துக்கு தேசத்தின் கடுமைகள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் உங்களால் ஆண்டவர தேசத்தை நிற்க முடியும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்த ரத்தம் ஒரு விசை, ஒரு விசை தேசத்தை கழுவட்டும், கழுவட்ட எல்லா பாவங்களும் எல்லா அக்கிரமங்களும் எல்லா விக்கிரக ஆராதனை எல்லா பொய்களும் எல்லா புரட்டாட்டங்களும் எல்லா அநீதிகளும் ஆண்டவரே தேசத்தை விட்டு ரத்தத்தினால் கழுவுங்கப்பா, இந்த ரத்தம் தானப்பா சாலத்தை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற தேசத்தின் மேல் சொல்லுறோம் சுவாமி, எங்களுடைய உறவுகள் எல்லாம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டு ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஐயா அவர்களும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், ஜனாதிபதிக்காம் அவரோடு இருக்க மந்திரிகளுக்காக பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, ஆட்சி ஆண்டவரே அவர்கள் தேவ பயத்தோட நீதியையோடும் ஆளுநர்களாய் மாறட்ட, அந்த நீதி நீங்க தானப்போ, அந்த நீதி நீங்க தானப்போ, தேசத்துக்காக எங்களை இலங்கை தேசத்துக்காக இந்திய தேசத்துக்காக வேண்டி இரண்டு தேசங்கள் அனைத்துக்காக வேண்டி இந்திய தேசத்தின் மக்களுடைய ஆண்டவரே முரட்டாட்டங்களுக்கு இப்படியாமை ஆண்டவரே எல்லாம் நீங்கி தேசத்தில் உள்ள எல்லா பிசாசி நாளிக்கங்களையும் நீங்கி தேவனே, அந்த தேசம் ஒரு ஆண்டவரே எல்லா வித விக்கிரக ஆராதனைகளும் பிசாசின் கிரியர்களையும் நீங்கி ஜீவனுள்ள தேவனே ஒளியுள்ள தேவனே நீங்க தான் தேசத்தை ஆளுகிறவளாய் மாற வேண்டும், கூடிய சீக்கிரத்தில் அந்த தேசத்தை நீங்க ஆளுகிறபடியா நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், ஜனங்கள் எல்லாம் திருப்பிக் கொண்டு வாங்கப்பா, எல்லா வித குருட்டாட்டங்களும் நீக்கி எல்லா விதத்த முரட்டாட்டங்களும் நீங்க தேசத்துக்கள் நன்மை வரக்கூடியதாக ஜனங்களை திருப்பி கொண்டு வாங்கப்பா, அங்குள்ள ஊழியர்களுடைய அவங்களை கேளுங்கப்பா, கேளுங்கப்பா, கேட்கறீங்கப்பா, எத்தனை ஊழியர்கள் அந்த தேசத்துக்காக கண்ணீரோடு வாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறாங்கப்பா, நீங்கள் நன்மை செய்கிற தேவன் சுவாமி, நன்மை செய்கிற தேவன் காலத்தில் நன்மை செய்கிற தேவன் சுவாமி, நீதியில் மாறாதவரப்பா, நீங்கள் நீதியில் மாறா, ஆனால் அதிகாலமாக எங்களோட நீதியின்படி ஆண்டவரே நீங்கள் ஆலய செய்து கொண்டு தேவன் சுவாமி, அப்படியாக இந்த காலங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்படியான காலங்கள் வருகிறபடினால் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி உங்களை முகத்தை தேடி அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் சுவாமி. அதுக்காக வேண்டிக் கொள்கிறோம், தகப்பனே வேண்டிக் கொள்கிறோம், இந்த தேசங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், தேசங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தகப்பன் எல்லா மக்களும் ஒரு மக்கள் ஒரு மக்கள் ஒரு மக்கள் ஆண்டவரே அன்றும் ஆண்டவரே இறக்கவும் ஒவ்வொரு மீது உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். காண்கிற மக்கள் காணாத மக்கள் கோடியப்பா கோடியப்பா கோடியப்பா எந்த தகப்பன் ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரின் ஆண்டவரே சங்கம் ரேடியோக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேவைகள் ஆண்டவரே சுகங்கள் பலங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லா நிறைவும் உங்களுடைய சுவாமி, உங்களுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் வேணாம் சுவாமி. தகப்பனே நடுத்துற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இணைந்திருக்க ஊழியர்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் தகப்பனே குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. அந்த நாட்கள் இது அப்பா நீங்க தானப்பா தஞ்சம், நீங்க தானப்பா அடைக்கல, நீங்க தானப்பா கோட்டி அப்பா. தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம் தகப்பனே. எல்லா மக்களுக்காகவும் எல்லா தேசங்களுக்காகவும் எல்லா உறவுகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. ஆண்டு தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். நேசிக்கிறவே சிரித்திருப்பான் சொல்லி இருக்கிறீங்க சுவாமி, நேசிக்கிறோம் சுவாமி. தேசத்தின் நன்மை எல்லாம் உங்களுடைய கரத்தில் உண்டு சுவாமி. தேசத்துக்காக வேண்டிய தேசத்தின் மக்கள் ஆண்டவரே, யூத மக்கள் ஆண்டவரே, தங்களை தேசத்தை கட்டி சமாதான கத்த நீங்க தான் என்று சொல்ற காலம் கூடிய சீக்கிரத்தில் வருகிறபடி நான் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். நான் எல்லாவற்றுக்கும் நன்றி தான் அப்பா, எங்களால் சொல்ல முடியும் எல்லாம் சொல்ல எல்லாத்துக்கும் கூடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. எல்லா கணமும் துதியுமே நீங்க தான் அப்பா. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறவங்கள் நல்ல பிதாவே.
0: திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமீன்.
2: ஆமீன். கத்தரை ஆசீர்வதித்து நடத்துவாரா. ஆமீன். ஆமீன்.
0: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழிய சௌரி பத்மாவதி ஏம்ஸ் அம்மாவர்கள் மிசாக்கா கண்டாவில் இணைந்து ஜீவங்களை கூடாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக கத்தரை கரத்தில் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையில் அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்தில் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் வயதாக மக்கள் இவ்வளவு நிகழ்ச்சியில் இணையிருக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. ஒரு பாடலோடு நிவாமா. ஆமீன்.

0: காலை நேர விடுதலையின் வளர்ச்சி நேரம் இந்த வேளையில் மங்களுடன் ஊழியர் சோரன் பாலன் நீங்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து பாடல்களோடு யுகங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையில் அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்கள், உங்களிடம் ஒப்படைக்கிறோம்.
1: கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். பணி மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ள தினாலத்திலிருந்து மீண்டும் உங்களுடைய கோடான கூடிய நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே சங்கமம் வானொலியர் இடத்தில் நடத்துகின்ற உங்கள் அன்பான சகோதரர்களுடைய குடும்பத்தையும் இவர்களது உடன் செய்கின்ற அன்பான சகோதரர் குடும்பங்கள் சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலகளா ரீதியில் சங்கமம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தகப்பனே பிரசவங்களுக்கு காத்திருக்க சகோதரிகளுக்கு சுகமான பிரசவங்களை முடி ஜபிக்கிறேன். தகப்பனே தாயையும் சேயையும் மறுபடியும் இந்த உலகத்துக்கு மறுபடியும் சுவதையும் சுகபலத்தோடு கொண்டு ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் வழிடுத்த பொறுமைக்கான் நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துறோம் தகப்பனே. மற்றும் ராஜா அநேக ஆண்டுகளாக ராஜா திருமண மந்திரத்தில் இணைந்து குழந்தை செல்லம் இல்லாமல் கண்ணீரோடு கந்தர கவலையோடு அவமானங்களோடு அனுதினமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகளுடைய குழந்தை கற்பத்தின் கனிகளை கொடுத்து ஆசீர்வதிக்க ஜபிக்கிறேன் தகப்பனி. கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க தகப்பனி. கண்ணீர் நின்று எல்லாவற்றையும் துடைத்து போடுங்க ராஜா, துடைத்து போடுங்க அவமானங்களை துடைத்து போடுங்க ராஜா. மற்றும் தகப்பனே உலகளா வீதியில் நிரந்தரமான சமாதானத்தை கொன்ற மணி ஜபிக்கிறேன் தகப்பனி. தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் படம் பாட்டு நீங்க அறிவிங்க ராஜா. சொல்லனா திகரங்கள் ராஜா ஒவ்வொரு தேசங்களிலும் தகப்பனே ஒரு பரிபூர்ண நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு தேசங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த நாடுகளின் அதிபர்களோடும் இராணுவ தளபதிகளோடும் நீங்கள் பேசுங்க ராஜா, பேசி நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க. குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை ஊட்டி ஆசீர்வதிங்க, குடும்ப உறவுகளுக்கு சமாதானத்தை ஊட்டுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே. பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம்.

கிந்தார் இடமுண்ட மகனே உன்னுள்ளத்தில் என் இயேசு உன்னை தேடுகின்றார்.

இடம் கொடுத்தாள். மறித்த லாசரை மீண்டும் கண்டாள். கலங்கிடும் மனித

0: என் கத்தரின் பாதம் விழுவாயா, என் இயேசு உன்னை தேடுகின்றார், இடமுண்டோ மகனே உன்னுள்ளத்தில், என் இயேசு உன்னை தேடுகின்றார், இடமுண்டோ மகளே உன்னுள்ளத்தில். ஆமென் பிரதர்.
1: சோரன்
2: பாலன் அவர்கள் லண்டன் யுகேல இருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை கத்தரண்டை ஜெபங்களோடு பாடல்களோடு வழி நடத்தினார். கத்தருடைய வார்த்தை கூடாகவும் வழி நடத்தினார். கத்தர் தாமே இந்த பாடல்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. கத்தர் கொடுத்த தாளங்களை கத்தர் நாம மகிமைக்காகவும் பத்து மாதாயத்துக்காக எடுத்து வந்த விதத்துக்கு அது ஊழியரின் குடும்பத்தினரை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: ஆயத்தமாகவும் ஊழியர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். கத்தர் தாமே வழி நடத்துவார்கள். கத்தடைய கரத்திலே போய்ப்போம். கத்தடைய நாமமன்றே மகிமைப்படுவதாக. ஆமீன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் ஊழியர்கள் நிவாரண விசுவாசிக்கிறோம். திரைக்கரத்தில் போய்ப்போமா. ஆமேன்.
4: Everlasting God, I pray of you. Everlasting God, who created the ends of the earth, I insult your name. Everlasting strength, I praise you. Exalted in power, I insult you. Exalted God, I adore you. Exceeding great reward, I bless you. Exalted in power and judgment, I praise you. Executor of justice and righteousness,

0: Father, I worship you.
1: ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமும் வானொலியின் காலை நேர விடுதலை நுழைச்ச நேரம். இந்த வேளையில் நாங்கள் வேதாகம கேள்விகள் நிகழ்ச்சியில் இணையிருக்கிறோம். ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதிகால வேளையிலே சவரமா இந்தனையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌதி ஜானத்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து தேவ ஊழியர் வானர் அவர்கள் அனைவரும் விசுவாசிக்கிறோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் வேதாக மக்கள் இவர் நிகழ்ச்சியில் இணைய கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் சௌதி ஜானத்திடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். ஆமீன்.
2: எங்களுக்காக மகேந்திரம் அண்ணா அவர்கள் செபத்திலே வழி நடத்துவாராக.
3: ஆமீன், ஆமீன். ஜெபம் பண்ணும். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, காலை மதிய மாலை வேலையிலே சங்கமான நிலையத்திலே இந்த கேள்விகள் நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்த்து கொண்டு தேவ நீர் ஆண்டு இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசிரியத்து தந்துள்ள வேண்டுமாக சொற்கு. அநேக தேவ பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறம்பட செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டுமாக சொல்லிக்கு. இந்த நாளை கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டு சிஷ்ய ஜனத்தையும் ஆசீர்வதையும் சங்கம வாழும் நிலையத்தை மாஸ்டர் வைத்து வழிநடத்த எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென்,
2: ஆமென், ஆமென். கர்த்தராமே கூட இருந்து வழி நடத்துவார். ஆக வேதத்திலே சொல்லப்படுகிற விரைவான எழுத்தாணி என்ன?
3: திருப்பி கேளுங்கோ.
2: வேதத்திலே சொல்லப்படுகிற விரைவான எழுத்தாணி என்ன?
3: எழுத்தாணி வந்து நீதிமொழிகள் இருக்கு.
2: நீதிமொழிகள்ல இல்ல, சங்கீதத்துல இருக்கு.
3: எழுத்தாணி வார்த்தையா?
2: இல்லை.

0: Fruttavia. Casi Tavia non è.
1: E lei?
0: Avrà Tani? Bene che vero, allora bene che.
1: E lei? அதுதான் வேணைக்கிறத்தான் நீங்கள் என்று சொல்லலை சொல்கிறதான் ஆனால் வேதத்தில்

0: சத்தியா சங்கீதத்துல இருக்கு பாருங்க.
1: 45வது சங்கீதத்துல இருக்கு.
0: போய் சொல்லுங்க. நாற்பத்தஞ்சாம் சங்கீதத்துல பாப்போம்.

0: ನಾವು ವಿರವಾ ಇಡಿದ್ರೆ ಇಡ್ತಾನಿಯ.
1: ಆಮೇನ್.
0: நிறைய நல்ல விஷயத்தான் பொங்குறது. நான் ராஜாவை குறித்து பாடுற கதையை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுனுடைய எழுத்தான். நாவு அப்படி எழுதும்,
1: நாவினால சத்தம் போடும்,
0: சத்தம் போடும். நீங்க எழுத்தானு கேட்ட, நீங்க
1: இப்ப நீங்க சொல்ல சொல்ல கம்ப்யூட்டர் எழுதுது தானே. அண்டா
0: நான் சொல்ல சொல்ல கம்ப்யூட்டர்
1: அது உங்க நீங்க அந்த ப்ரோக்ராம் செய்து வைங்க, அப்ப சொல்ல சொல்ல எழுதும்.
2: இந்த காலத்துல எல்லாம் எழுதும் ஐயா, வாயால சொல்ல சொல்ல, வாயில சென்று போன்ல கூப்பிட்டு சிஸ்டர் ஜனத்தண்டு கூப்பிட்டா அது டயல் பண்ணி தரும்.
0: அப்படி அந்த
2: அது வசனம் ஐயா.
0: சரி, அடுத்த கேள்வி.
1: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று யார் யாருக்கு சொன்னது?
0: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உனக்கு கட்டளை.
2: பவுல், பவுல் இவனுக்கு, பவுல் தான் சொன்னது. நான் நினைக்கிறேன் அந்த பிச்சை கேட்ட உனக்கு என்ன பத்திமேக்கா
1: இல்லை புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவ சட்டங்கள் யாரால் கை கொள்ளும்படி ஒப்புவிக்கப்பட்டது?
2: புதிய ஏற்பாட்டில கிறிஸ்தவ சட்டங்கள்
1: இல்லை,
2: புதிய ஏற்பாட்டுல என்ன கேள்வி?
1: புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவ சட்டங்கள் யாரால் கை கொள்ளும்படி ஒப்புவிக்கப்பட்டது?
0: கிறிஸ்தவ சட்டங்கள் வந்து கொடுக்கப்பட்டது
1: தேவன்ற கட்டளைய. நான் புதிய ஏற்பாட்டில் மற்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிறார்கள். இல்லை இல்லை இல்லை இல்லை, இதை கட்டளைய கை கொள்ளும்படி
2: தோறும்
0: போகையில் இருக்கும் அப்போஸ்தலர் மூப்பரான விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள்.
1: அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்கள்
0: என்ன சட்டங்கள்?
1: அவியல் போட்ட சட்டம் தான் அன்று மட்டும் சட்டமா கை கொள்ளினோம்.
0: என்ன சட்டங்கள்?
1: சட்டங்கள் என்னண்ணா, சட்டங்கள் என்னன்னு சொல்றது?
2: ரெண்டு சட்டங்கள் இருக்கு. ஒன்று சட்டம் அண்டா லோ, சட்டம் எங்க ஊர்ல சொல்லி இந்த சட்டத்தை எடுத்துடணும்.
0: என்ன சட்டத்தை கை கொள்ளும்படி?
1: அப்போஸ்தலராலும் மூப்பராலும் இது சட்டம் என்று நிர்ணயிக்கப்பட்டது, அது அந்த இடத்துல நடக்கும்.
0: என்ன சட்டம் அம்மா? சட்டம்
1: தெரியாம எனக்கு
0: தெரியாம இப்படி கொண்டீங்க.
2: வேத சட்டங்கள் ஐயா, வேத சட்டம்.
1: சபைகளிலே மிகுந்த நன்மைகள், சபையிலே காரியங்கள் சுலபமா நடக்கிறதுக்கு சபை திருச்சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது.
0: சபையின்னு இல்லையம்மா, மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை, மூப்பராலும் அப்போஸ்தலர் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவளுக்கு ஒப்புவித்தார். என்ன சட்டம்?
1: அந்த சட்டங்கள் 15வது அதிகாரத்திலே பதியப்பட்டிருக்கிறது.
0: அப்போது 15

0: அப்போதான் பதினஞ்சு எத்தனை வந்து அந்த வசனம்
1: வசனம் இல்லை வசனம் வந்து இல்லை அந்த ஆலோசனைகள் எல்லாம் சொல்லி கொண்டு வரையினோம் முதலாவது அதிகாரத்திலேருந்து சொல்லி கொண்டு வரையினோம் ஆறாவது அதிகாரத்தில் அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி மிகுந்த தர்க்கம் உண்டானது. அந்த காரியங்கள் புறஜாதி காரியங்கள் பவுலோட சண்டை பிடிக்கிற காரியங்கள் சண்டை பிடிக்கிறதுனால அவர்கள் பவுலும் வர்ணவாவும் எருசலேமுக்கு திரும்ப போகிறார்கள். எருசலேமிலே அப்போஸ்தலரோடு கலந்து ஆலோசிக்கிறார்கள். கலந்து ஆலோசித்து அவர்கள் அந்த சட்டத்தை போட்டு இங்கே அனுப்புகிறார்கள். பவுலையும் வர்ணவாவையும் திரும்ப அந்தியாவுக்கு அனுப்புகிறார்கள். அந்த சட்டத்தை அவர்கள் அந்த ஜனங்களை கை கொள்ளும்படி இவர்கள் உபதேசிக்கிறார்கள்.
0: சட்டத்துக்கும் ஆலோசனைக்கும் வித்தியாசம் இருக்கு என்ன?
1: அன்றைக்கு அடுத்த அந்த சட்டம் நடக்குது என்று மட்டும் திருச்சபையில அந்த சட்டங்கள்
0: இருக்குதானே
1: அந்த சட்டங்கள் அதுல கிடக்குதானா என்னண்டா என்ன சட்டம் என்றா என்ன
0: சட்டத்துக்கும் ஆலோசனைக்கும் வித்தியாசம் இருக்கு.
1: சட்டத்துக்கும் ஆலோசனைக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னா அவர்கள் நான் என்னடா சொல்றேன் பவுலும் பர்னபாவும் அப்போஸ்தலர் இடத்துல வந்தவை அங்க அவைகள் ஊழியன் செய்த இடத்துல பிரச்சனை வந்துட்டது. அப்ப இந்த பிரச்சனை யூதர்களுக்கும் பிரஜாதிக்குள்ளும் பிரச்சனை வந்துட்டது. யூதர்கள் விருத்த சேதனம் பண்ணணும் என்றார்கள். பிரஜாதிகளுக்கு அது தேவையில்லை என்பது அந்த பிரச்சனை வந்த பிறகு யூதர்கள் எழும்பி அங்கு போராடுகிறார்கள். அப்பொழுதுதான் பவுலும் பர்னபாவும் திரும்பமா இந்த அப்போஸ்தலர்கள் மூப்பர்கள் எருசலேமிலே இருந்தார்கள் அவர்களிடத்திலே வந்து அந்த இடத்திலே கலந்து ஆலோசித்து அந்த சட்டங்களை எடுக்கிறார்கள். இன்ன என்ன சட்டத்தின்படி இந்த ஜனங்கள் நடக்க வேணும் அல்லது திருச்சபை நடக்கணும் தேவ ஜன நடக்கணும் என்று.
0: ஓகே ஓகே ஓகே குட் வெரி குட்
1: ஓகே. கரைந்து போகும் அரண்மனையை குறித்து வாசிப்பது எங்கே?

0: முருங்கை சொல்றான். என்ன கேள்வி?
1: கரைந்து போகும் அரண்மனையை குறித்து வாசிப்பது எங்கே?

0: நாகும் எத்தனை அதிகாரம்? நாலாம் அதிகாரமா?
1: நாகுமில மூன்று அதிகாரம் தான் கிடக்குது, நாலாவது அதிகாரம் சொல்றீங்க நீங்க?
0: நம்ம செக் பண்ணி பார்த்தேனா,
2: அதிகாரம்
1: ஆறாவது வசனத்தில் இருக்கு.
2: ரெண்டு ஆறா கரைஞ்சு போகும் அரண்மனைண்டா? ஆறாவது வசனத்தில் இல்லையா? அரண் அரமனை அரண்மனை என்று எழுதியில் அரமனை என்று எழுதிக்கிறாங்க, அதுதான் கஷ்டம். கஷ்டம் அரண்மனை என்று எழுதியில் அரமனை
1: அரமனை கரைந்து போகும்.
2: இன்ன விட்டுட்டாங்க
0: எழுத்துப்பிள்ளை
2: எந்த பிள்ளை அந்த பிள்ளை எல்லா பிள்ளை
0: அல்ல கேள்விதான் யோசிச்சிருக்கோம். அரண்மனை என்று கேட்க யோசிக்கும் அரண்மனை
1: சுத்தமான பாசையாக மாற பண்ணுவேன் என்று தேவன் எப்பொழுது சொன்னார்?
2: சுத்தமான பாசையாக
0: கோபுரம்
2: என்ன கேள்வி திரும்ப?
0: சுத்தமான
1: சுத்தமான பாசையாக மாற பண்ணுவேன் என்று தேவன் ஒரு இடத்துல சொல்லுகிறார். ஒருமனப்படும் போதும் ஆராதனை செய்யும் போதும் தொழுது கொள்ளும் போதும் கர்த்தருடைய நாமத்தை அப்படி செய்யும் போதும் நான் அவர்கள் பாசைகளை சுத்தமாக்குவேன் என்று சொல்லுகிறார். எந்த இடத்துல?
0: சுத்தமாக்கும்

0: ஆதியாகமம் 7:9
1: சப்பனியா 3:9 அப்பொழுது ஜனங்களும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். சுத்தமில்லாத பாஷையும் இருக்காக்கும்
0: சுத்தமான
1: பாஷை இருக்கிறபடியே சுத்தமான பாஷையும் இருக்கு.
0: நீங்க
2: உண்மையான தேவனை ஆராதிக்கிற ஒன்று நினைவு
0: அந்த பாஷை
2: உங்களுக்கு விரும்பினா எடுக்கலாம். சுத்த இருதயம் வேணுமே, சுத்த வாச பேச சுத்த வாய் வேணுமே. அது அப்படித்தான் மனுஷன். ஆண்டவர் சொல்றதுதானே, நான் சில சுவாசம் உள்ள மனுஷன் அண்டு சாவிலும் அதிக கசப்புள்ளவளாய் பிடிபடுபவள் யார்?
1: சாவிலும்
2: அதிக கசப்புள்ளவளாய்
0: பிடிபடுவாள்.
1: என்னன்னு சொல்றது
2: சொல்லலாம், ஆனாலும் அது பிரசங்கி 7:26 இருக்குது.
1: கண்ணிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளாகிய கைகளுடைய ஸ்திரியானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவர் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சற்குணராயிருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால்
2: பிடிபடுவான்.
1: ரட்சிப்பு எங்கேருந்து வருது?
2: தெளிவான சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இந்த சிங்காசனத்தில் இருந்து இறங்கி வருது எழுதி இருக்கு. பழிங்க போல் தெளிவான சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து இறங்கி வருது பைபிள் சொல்லுது.
1: ரட்சிப்பு
2: தேவனுடைய சிங்காசனத்தில இருந்துதான்.
0: அது தேவன் நதியோ அம்மா,
2: இது அந்த ரட்சிப்பு மனுஷனுக்குள்ள மனுஷனுடைய இருதயத்தில இருந்து வெளிப்படும்.
0: ரட்சிப்பு கர்த்தருடையது.
2: ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரையில் அவருடைய
0: ரட்சிப்பு கர்த்தருடையது. நீங்க சொன்ன வந்து அது வெளிப்படுத்த 24:6 வசனம், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை.
2: இங்க சங்கீதத்துல சொல்லுது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரையில் உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் சிரசின் மேல் இருப்பதாக.
1: ரட்சிப்பு அங்கிருந்து வருகிறது,
2: நடப்பிக்கும்
1: அது வந்த பிறகு
0: கண்டுபிடிக்கல.
1: பைபிள் ரீடிங்ல இருக்கு ஐயா, நான் பைபிள் ரீடிங்கில் அது சொன்னது கேட்டேன், நான் கேட்டபடியே தான் கேட்குறேன்.
0: சரி, அடுத்த கேள்வி
2: சொல்லுங்க.
1: மறுபடியும் சொல்லல.
0: என்ன கேள்வி?
1: பொறுங்க
0: விஷயம்

0: Tipo. சங்கீதம் இது மூன்றுல ரெச்சிப்பு கச்சோடையில இருந்து போட்டிருக்கு.
1: மத்த இதுல வேற ஒண்ணுங்க
2: என்னன்னா
1: மத்த இதுல வேற ஒண்ணு
0: இது சங்கீதம் 80 இருக்கு எங்க திருப்பும் அப்பொழுது ரச்சிக்கப்படுவோம்.
1: ரட்சிப்பு இங்க இருந்து வருதுன்னா ஆண்டவர்கிட்ட தான் வருது.
0: திருப்பேக்க வரும்
1: அந்த கரத்துல இருந்து வருதா அல்லது மத்தையும் 4வது அதிகாரத்தை பாருங்க அல்லது 3வது அதிகாரத்தை பாருங்க.
0: ஆண்டவர் எங்களை ரட்சியம் சொல்ற மத்தே 8:25 முடிவு வருத்திற்கான ரசிக்கப்படுவான்.
2: கிறிஸ்து மூலமா வருது ரட்சிப்பு, சிலுவ மரணம் மூலமாக வருது.
0: ஆண்டவரே
2: என்ன
0: ஆண்டவர
2: மத்தேயோ
0: 8:25
2: அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து ஆண்டவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும் அடைந்து போகிறோம் என்றார்கள். கிறிஸ்து
0: ஆண்டவர்லிருந்து
1: காசு வேண்டா தலையால வருமா கையால வரும் கையால குடுப்பியல
0: விசுவாசிக்கப்படுவான்
1: இல்லையா. ரட்சிப்பு ஆண்டவரிடத்துல தலையிலிருந்து தான் வருது, சிரசுல இருந்து வருதுன்னு எழுதியிருந்த ஆண்டவருடைய சிரசுல இருந்து வருதுன்ற காலையில கேட்டேன் இதுல பைபிள் ரீடிங்ல.
2: ஆனா இதுல மத்தேயு 8 சொன்னீங்க அதுல இல்லையா?
1: மத்தேயு 8 இல்ல, 3-4 தான் ரெண்டு ரீடிங் அல்லது வெளிப்படுத்தல் 22
2: வெளிப்படுத்தல் 22

0: ஓகே, அதை விடுவாங்க. நீங்கள்
1: கிருபையினாலே
0: இல்லையா? ரட்சிப்பு ஆண்டவருடைய சிரசில் இருந்து வருதுன்னு காலமே பைபிள் ரீடிங்ல வாசிக்க கேட்டேன்.
1: நான்
0: இருக்கேன் செக் பண்ணிடுவோம். சிரசில் இருந்து வருதுன்னு கிடக்கு. வெளிப்படுத்தல் 22 இருக்கணும். வெளிப்படுத்தல அல்லது மத்தையும் 3-4 தானதான் இன்றைய நாள் வாசிச்சது.
2: மத்தையில்தான் இருக்கு சில நேரம் பாப்பா. மத்தையில
0: 3-4 காணையில அடுத்த முறைக்கு தேடுவோம். அடுத்த முறை தேடி பார்ப்போம்.
1: வசனம் வரும். ரட்சிப்பு எப்படி வருதுன்னு வசனம் இல்லாம நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.
0: அதான் கண்டுபிடிக்க ஒண்ணு சொல்றோம்.
2: அவகாசம் கேட்கிறாரு இல்லையா அண்ணா? அண்ணா

0: அப்படியே காணவில்லையே.
1: அதை விடுவான், அடி படிப்பான். அவன் அவன் கிரியைக்கு தக்க வளர்ந்தவன் என்ன செய்வார்?
0: கொண்டு வருவார்.
1: என்னத்தை கொண்டு வருவார்?
0: அவன் அவனுடைய, நீங்க சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, அவன் அவன் சிறியை தக்கதாக கொண்டு வருவேன்.
1: என்னத்தை கொண்டு வருவேன்?

0: நகல்வி.
1: அவன் அவன் கிரியைக்கு தக்கதா தேவன் என்ன செய்வார்?
0: பலனளிப்பார்.
1: ஆமென். எங்க இருக்கண்ணா? பதினாறு 27 இருக்கு.
0: பலனளிப்பாரோ?
1: இஸ்ரவேல் புத்திரர் எந்த தியதியில் பஸ்காவை ஆசரித்தார்கள்?
2: ஆபிப் மாதம் 14.
0: கத்தர் யாருக்கு இரண்டு விசை பெயரிட்டார்? கத்தர் யாருக்கு ரெண்டு விசை பெயரிட்டார்?
2: ஆமினாமுக்கு
1: சாராளுக்கு பெயரிட்டார், யாக்கோவுக்கு பெயரிட்டார். யாக்கோவு இஸ்ரவேல் பெயரிட்டார். ஆபிராமுக்கு அப்ராமனுக்கு ஆபிரகாமன் பெயரிட்டார். சாராளுக்கு சாராயா இருந்த சாராள் என்று பெயரிட்டார்.
0: எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிட்டு என்றது ஏன்?
1: என்ன கப்பர்நாகுமே,
0: எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிட்டு என்றது
2: ஏன்?
0: இல், தவறான விடை.
1: இயேசு கிறிஸ்து தான் சொல்லுற.
0: எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிட்டு என்றது யார்? எங்கள் குற்றம் படியா கவனிக்கவன் கேள்விய. எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிட்டு
2: சொன்னவர்கள்
0: இல்லை இல்லை.
1: எங்கள் குற்றம் வானபரி என்னவென்ன
0: வானபரி என்ன இந்த கேள்வி வழியா கேட்க போடப்படுறீங்க? எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா 9:6 இருக்கு. எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா
1: எக்ஸ்ட்ரா 9:6 இருக்கும்.
0: 9:6
1: கடவுளுக்கு முன்பா நான் ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய அக்கிரமம் தலைக்கு மேலாக பெருகி எங்கள் குற்றம் வான வரியந்தம் வளர்ந்து போயிற்று.
0: தேங்க்யூ. அர்த்த கல்வி, என்மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றது யார்?
2: தாவீது.
0: இல்லை.
1: புதிய ஏற்பாடோ பழைய ஏற்பாடோ?
0: ஏற்பாடு. என்மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொண்டு போடட்டும் என்றது யார்?
2: மோசே.
0: இல்லை. 2 Samuel இருக்கு. அப்சலோம். 2 Samuel 14:32.
2: 2 Samuel 14:32. அப்சலோம் சொன்னாரோ அப்படி.
0: Samuel 14:32-14:33 இருக்கு.
2: ஆ ஆமாம், ராஜாவின் முகத்தை இப்போது நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும், என்மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றார். நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் இன்னொன்று கேள்வி கேட்டீங்க,
0: என்மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும்.
2: ஓகே, நான் நினைக்க ஆண்டவரை நோக்கி கேட்கிறார் என்று அரசனுக்கு.
0: ஒவ்வொரு வருஷத்திலும் யாருக்கு வந்தது?
2: சொலமோனுக்கு. சாலமோனுக்கு.
0: யாருக்கு?
2: சாலமோனுக்கு.
0: கேட்கிற வடிவா?
2: சாலமோன் ராஜாவுக்கு.
0: கொஞ்சம் சரக்கு
2: சாலமோன் சொன்னும்
1: சிந்திச்சேன், ஏதோ ஒன்று சின்னனா பிரச்சனையா இருக்குதான்.
0: 276 வருஷம் உலகில் உயிரோடு இருந்தவன்
1: மெச்சுலா
2: இல்ல, அவர் 900 சொச்சம்
0: 267 வருஷம் உலகில் உயிரோடு இருந்தவன் யார்?
2: மெத்துசுலா 900 வருஷம்.
0: நியூஸ் வந்து ஒரு சைனீஸ் தேடி 139 வரை மட்டும் இருந்துக்க. ஒரு தீர்க்கதரிசிக்கு காணிக்கை கொடுக்க கட்டளையிட்ட ராஜாவா?
2: ஒரு தீர்க்கதரிசிக்கு என்ன கொடுக்க?
0: காணிக்கை கொடுக்க கட்டளையிட்ட ராஜா
2: சவுல்.
0: ஒரு தீக்க தரிசிக்கு காணிக்க கொடுக்க கட்டளையிட்ட ராஜா. காணிக்க நாங்க சேர்ச்சுக்கு போறோம், தீக்கதரிசிக்கு போறோம், தீக்கதரிசி கொடுக்க. ஒரு தீக்க தரிசிக்கு காணிக்க

0: Grazie, Eric.
1: Obrigado. Nebuchadnezzar.
0: சரி ஆனவரே நேபுகாத் நேச்சர் தானியல் 2:46 இருக்கு.
1: தானியல்
0: 2:46 அடுத்த கேள்வி.
1: அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியலை வழங்கி அவனுக்கு காணிக்க செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான்.
0: அடுத்த கேள்வி. கொண்டு வந்த காணிக்கை வாங்க மறுத்த
2: தீர்க்கதரிசியா
0: தன் அண்ணன்களுக்கு காணிக்கை கொடுத்த தம்பிகள் ஜாரியா?
1: தாவீதுக்கு
0: காணிக்கை கொண்டு வந்த ஸ்திரீ
1: அவதான் தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டார
0: காவிருக்கு காணிக்க கொண்டு வந்த ஸ்திரீ
2: அந்த ஆவி ஆவி ஆவி அபிதான்
0: ஞானப்பாலை குறித்து எழுதப்பட்டிருப்பது எங்கே?
1: ஞானப்பாலோ
2: யாக்கோவில
0: இல்லை. ஞானப்பாலை குறித்து எழுதப்பட்டிருப்பது எங்கே?
1: தான்
0: சொல்றேன்
1: இருக்க ஞானப்பால் அதான் எங்கடைய ஞானப்பால் குடிக்காதே ஞான சம்பந்தர்
0: ஞானப்பாலை குறித்து எழுதப்பட்டிருப்பது இங்கே எழுதப்பட்டிருப்பது இங்கே அந்த பேரை கீழே எழுதப்பட்டிருப்பது இங்கே தான் கேட்கிறோம்.

0: ஒன்று பேதுரு ரெண்டு மூன்று
1: வளரும்படி
2: புதிதாய் பிறந்த குழந்தைய போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள்.
0: நான் இள வயதுள்ளவன் என்றது ஏன்
1: அவள்தான்
0: இல்லை
2: தீமேத்யூ
0: இல்லை நான் இள வயதுள்ளவன் என்றது ஏன் யோபுல வருது
1: எலிப்பாசம்
0: எலிப்பாசம் இல்லை இல்லை
2: என்ன சொல்லியண்ணா
0: நான் இள வயதுள்ளவன் என்றது ஏன் யோபுல வருது நாலு பேர் வருது அதில் உண்டு
1: அதிகாரத்தில்
2: இருக்கு என்னன்னா

0: அடுத்த கேள்வி, நான் இளைஞனாயிருந்தேன் என்றதையா? நான் இளைஞனாயிருந்தேன் என்றதையா?
1: அது பவுல் தான்.
0: தவறு. நான் இளைஞனாயிருந்தேன் என்றதையா?
1: முதிர் வயது மானேன். தாவீது
0: தாவியத்தில் இருக்கு.
1: தாவீது தாவீது தாவீது.
0: தவறான விட.
1: என்னண்ணா
0: இங்க சொன்னேன் விட, தாவீது தாவீது. அது போல தாவீது.
1: சில நேரம்
0: தாவீது தாவீது தாவீது தாவீது அது நின்றோம். அடுத்தது, வாலிபனே ஒரு இளமையில சந்தோஷப்படுகின்றவர் யார்?
1: சாலமோன்.
0: சரியானவரே. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள் யார்?
1: இஸ்ரவேலர். அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். இஸ்ரவேலர்கள் தான்.
0: கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். விட்டு விட்டார்கள் விட்டார்கள். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். ரெகோபெயாமும் இஸ்ரவேலர் ரெண்டு பேர்.
2: இஸ்ரவேலர் சொன்னாங்க தானே ஐயா?
0: நீ சொன்னதா உண்டு. நான் கேட்ட விட்டு விட்டார்கள் ரெண்டு பேர் வரும்.
1: இஷ்டவேலர்கள் என்றா ரெண்டு பேர் தானே? என்ன ஒன்றுக்கு மேற்பட்டதுதான் இஷ்டவேலர்கள்.
0: இஷ்டவேலர் சரி, விட்டு விட்டார்கள்
1: இஷ்டவேலர்கள் விட்டு விட்டார்கள். ரெண்டு மூன்று பேர் விட்டு விட்டார்கள். அப்படி அந்த பலவன் பால்
0: சரி. நாஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறது யார்? சகையும் சொல்லக்கூடாது.
1: அந்த வாலிபர்
0: பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறது யார்? சகையும் சொல்லக்கூடாது சொன்னாங்களோ.

0: என்ன விட
1: யூ
0: சரியா விட நான் புளியா சொன்னாலும் நீங்க சொல்லுவோம் நீ சொன்னாலும் சகை இருந்தாலும் அடிச்சு சொல்லுவோம் சரியோ அவங்க
2: அண்ணா அவங்களுக்கு அடிக்கிறதா நாங்க எங்க வரணும் அந்த என்ன என்ன உங்கள இடத்துக்கு வரணும்
1: இப்படி செய்யுங்க உங்கள புக் ரிலீஸுக்கு இந்த வரைய கேங்க கூப்பிட்டு அடியுங்க ஐயா
0: அடியில பட்ட கிடக்குல காய்க்கிற மாதிரி
1: அப்படியா புக் ரிலீஸுக்கு சிஸ்டர் ஜானட் டொரண்டோக்கு வாரா எப்படி இருக்கும் அவங்களோட மூலியா தான் என்ன என் போன்ல வரும் அது வேறு ஆனால் அனுப்பியிருக்கணும் இமெயிலில் அனுப்பியிருக்கணும் அப்போ இன்டர்நெட்காக போயிட்டுது இமெயிலில் அனுப்பினா இன்டர்நெட் போயிட்டுதுன்னா என்னண்டு ஃபோனும் வேலையாது இதுவும் வேலையாது அருவாள் மூளை என்ன சொல்கிறது தான்
0: வேற உங்கள்கிட்ட கல்வி இல்லையா பிரதர் உங்கள்கிட்ட கேள்வி இல்லையோ
1: விட்டு விட்டார்கள் என்று நீங்க கேட்டீங்க கேள்வி ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு இடத்த விட்டு விட்டார்கள் என்று கணக்கு நரகம் கட்டுவதை விட்டு நகரம் கட்டுவதை விட்டு விட்டார்கள் எங்கடக்கு
2: அது பாமேல்
1: கோபுரம்
2: பாமேல் கோபுரத்துல அந்த அழிஞ்சாம்பிரபு அவர்கள் கட்டுவதை கோபுரம் கட்டுவதை விட்டு விட்டார்கள்
0: பற்பது பாஷைகள் பேசினவர்களை ஒரு பாஷை ஆக்கி விட்டால் அவ்வளவு அந்த வருதாம் ஒரு பாஷைய பற்பட பாஷை ஆக்கி விட்டார் அதனால எல்லா பாஷையும் வந்து வேற கல்வி
1: நிறைவு கொண்டு வாங்க
2: ஆவியானவரே உங்களை ஸ்தோத்திருக்கிறோம் இன்றைய நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்களை நடத்தி தந்தி அதுக்காய் ஸ்தோத்திரம் கேட்ட கேள்விகள் ஆண்டவரே கத்தாவே திரும்பமாய் ஆண்டவரே கேட்கும் போது கத்தாவே தேவனே அவர்களுக்குள்ளே நல்ல ஞானம் வெளிப்பட கத்தாவே கிருபை செய்யும் உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை கண்டறிய ஆண்டவரே அறிந்தறிய கத்தாவை கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் செவிக்கிறோம் இந்த நாளை பொறுப்பேறும் கத்தாவே மகேந்திரமனா குடும்பத்தை ஆசீர்வதியும் கத்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதியும் பெற பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படி செவிக்கிறேன் அப்படியா ஆண்டவரையும் ஆண்டவரே கத்தாவே லேசியானாவே மனைவி பிள்ளைகள் சந்ததி கத்தாவே ஆண்டவரே இந்த நேரத்தை நீங்க தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் சகலதேவனுடைய கரத்திலே ஒப்பி வைக்கிறோம் இயேசுவின் நாமத்தை செவிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன் எங்களோட இன்னொருவர் இணைந்திருக்கிறார்
2: வானர்
1: ஐயா வானரையா Praise the Lord. Good morning.
3: நாங்கள்
1: இதுவரை நேரமும் கேள்வி பதில் நேற்று இணைந்திருந்தோம். இந்த வேளையில் எங்களுடன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வேத பாட நிகழ்ச்சிக்காக அவரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வேளையிலும் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்த சகோதரன் மகேந்திரையா சகோதரி ஜானட் அவர்களையும் வாழ்த்திக்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு வேதாக மக்கள் நிகழ்ச்சியிலே அடுத்த வாரத்திலே சந்திப்போம். இந்த வேளையிலும் நாங்கள் தேவ ஊழியர் ரெட்மின் வானரிடம் ஒப்படைப்போம். அவர் இந்த வேளையிலும் வழிநடத்துவார். ஆமேன், ஆமேன்.
4: நன்றி ஐயா, நன்றி ஐயா. வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். சிவன நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கம் இணையதளத்தின் ஊடாக இந்த வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாங்கள் வேதத்தியாலத்திலிருந்து சில காரியங்கள் இந்த நாட்களை பார்த்து செல்வோம். என்னோடு கூட இந்த நாட்களை இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலும் வேதத்தியாலத்தில் எடுத்துக்கொண்ட பகுதி இந்த நாட்களிலே எபிரேயர்கள் நிறுவம் 8:12 வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களை இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை இந்த நாட்களிலே அதாவது மன்னிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்பதை தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அது மட்டுமல்ல அவர் சொல்லுகிறார், அநியாயங்களை எப்படியாக மன்னிக்கிறாராம், தம்முடைய கிருபையினால் இந்த நாட்களிலே மன்னிக்கிறாராம் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்பதை தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, அதை குறித்தான் இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், தேவன் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை இந்த நாட்களிலே மன்னிக்கிற தேவன் என்று எபிரேயர் ஆக்கம் இந்த நாட்களிலே இப்படியாக நமக்கு சித்தரித்து சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த 8 நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது 12 நான் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள். எங்களுடைய நான் அவர்களுடைய அநியாயம் கிருபையை மன்னித்து அவர்கள் பாவங்களே அக்கிரமங்களே இனி நினையாதிருப்பேன் என்று சொல்லி. அப்படியானால் தேவன் முதலாவது செய்கிற காரியம் நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய பாவங்களை இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே நினையாதபடியும் அவர் மறுபடியும் மன்னித்திருக்கிறவருமா இந்த நாட்களில் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருப்பதை அங்கே இந்த நாட்களில் நாங்கள் காண்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது நம்முடைய பாவங்களை தேவன் மன்னிக்க வேண்டுமா இருந்தால் ஒன்றியோவான் ஒன்று வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு, அது மட்டுமல்ல அந்த அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு இந்த நாட்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார் என்று அந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் இந்த நாட்களே எங்கள் மத்தியிலே உண்மை உள்ளவராய் இந்த நாட்களே இருக்கிறார். அதன் நிமித்தம்தான் இந்த நாட்களே நாங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பாவங்களை அறிக்க விட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதாவது அங்கே மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். தன் பாவங்களை அதாவது விட்டு அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே அவர்களை சூழ்ந்திருக்கிற பாவங்கள் அவர்களை சூழ்ந்திருக்கிற சாபங்கள் ஏன் மன்னிக்கப்படாமல் ஏன் குணப்படாமல் இந்த நாட்களில் இருக்கிறது என்றால் அவர்கள் அந்த காரியத்தை தொடர்ந்து விட்டு விடுகிற நோக்கமே இந்த நாட்களில் அவர்களுக்கு இல்லை என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த பாவத்தினூடாகத்தான் இந்த நாட்களை மறுபடியும் செயல்பட்டு கொண்டு போகிறார்களே ஒழிய இந்த நாட்களே அதை விட்டுவிட்டு இந்த நாட்களை நாங்கள் அதாவது அங்கே அப்படியே மறந்து விடுவோம் என்ற நோக்கத்திலே நாட்களை இருக்கிறது அல்ல. ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள், ஆண்டவரோடு வந்திருக்கிறார்கள் சில நாட்களாக சில மாதங்களாக சில வருஷங்களாக, ஆனாலும் அந்த மறுபடியும் அந்த செய்த பாவங்கள் அவர்களுக்குள்ளே சில வேலைகளை சில வழிகளாக அந்த நாட்களை தூண்டுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஒருவன் குடிக்க அடிமையா இருந்தால் அந்த குடிக்க அடிமையில இருந்த அந்த அற்கோவில் இருந்து விடுவிக்கப்படுவானா இருந்தால் குமாரனாய இயேசு கிறிஸ்து மூலமா இந்த நாட்களை அவன் விடுவிக்கப்படுவானா இருந்தால் பாருங்கள், அந்த சந்தர்ப்பத்தை மறுபடியுமாய் சத்ருவான இந்த நாட்களை என்ன செய்வான்டா கொண்டு வருவான். எப்படி என்று சொல்லி சொன்னால், சில இடங்களை பாருங்கள், அந்த அவர் ரசிக்கப்பட்டிருந்தாலும் சிலருடைய பங்கனுக்கு சில காரியங்களுக்கு இந்த நாட்களில் போகும்படியாக அந்த நாட்களில் அந்த சந்தர்ப்பங்களை அவன் ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த இடத்துல அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனால் கத்தர் அந்த இடத்திலே அந்த காரியங்களுக்கு இந்த நாட்களை தடைகளை போட மாட்டார். ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் அதை அப்படியே இந்த நாட்களை பார்த்து கொண்டிருப்பார், என்ன செய்கிறான் என்பதைத்தான் பார்த்து கொண்டிருப்பார். அந்த இடத்துக்கு போகிற வழியை பாருங்கள், முதல் முறை போகிற வழியைக்கு அந்த நாட்களில் என்ன செய்வார்கள், அங்கே போயிட்டு அங்கே கொஞ்சம் அப்படியே இருந்து சந்தோஷமா அவர்களோட என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த முறை பாட்டிக்கு இந்த நாட்களை போகிற வழியில அங்க கொஞ்சமா இந்த நாட்களை போறவர்களே என்ன நடக்கிறது என்ன ஒரு கிளாஸ் திரும்ப இருக்கா குடிச்சு பாருங்கன்னு சொல்லுகிற வழியில அவர் சீஜை நான் குடிக்கிறதில்ல விட்டுட்டேன் சொல்லி சொன்னாலும் அவங்களுக்கு அங்க வில்லங்கப்படுத்தி இந்த நாட்களில் ஒரு ஒரு சொட்டு குடியுங்கள் சொல்லி சொல்லுகிற வழியில அவர்கள் இந்த நாட்களில் அந்த காரியங்கள் என்ன செய்வார்கள், அதை அணுந்துவார்கள். அப்ப என்ன காரணம் என்றால் மறுபடியுமே எந்த சேட்டிலே இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அந்த சேட்டுக்கே மறுபடியுமா இந்த நாட்களை அவன் தள்ளப்படுகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப அதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. இந்த நாட்களே தேவன் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். படியினால் நம்முடைய பாவங்களை அறிக்கை இட்டு என்ன செய்ய வேண்டுமாம், விட்டுவிட வேண்டுமாம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த பாவங்களை இந்த நாட்களை நாங்கள் அறிக்கையிட்டு இந்த நாட்களை விட்டு விடுகிற வேலையிலே தான் இந்த நாட்களே அங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை எப்படி என்று சொன்னால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மட்டுமல்ல அநியாயத்தை நீக்கி இந்த நாட்களே கத்திரந்த நாட்களே உண்மை சுத்திகரிக்கிறதற்கும் அவர் நீதியும் உண்மை உள்ளவருமா இந்த நாட்களை இருக்கிறார் என்பதை தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் இப்ப பாருங்கள் இங்கே எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே எபிரேயர்களின் நிருபம் 9 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது. 22 வசனத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள், அங்கு 9:22 பார்க்கிற வழியிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் இந்த நாட்களிலே சிந்துதலின் மூலமாய்த்தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு இந்த நாட்களிலே பாவம் மன்னிப்பு நாட்களை கிடைத்திருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் சிலவுகளே நினைக்கிறோம் இந்த நாட்களே நாங்கள் செய்கிற புண்ணியத்தின் நிமித்தம் பாவம் அங்கே மன்னிக்கப்படும். இன்றைக்கு சொல்லுவாங்க நம்முடைய கலாச்சாரத்திலே நம்முடைய பகுதியில பார்க்கிறவங்கள அவர் சொல்லுவார் இந்த நாட்களே என்னன்னு சொன்னா ஏதாவது ஒரு விபத்தம் தப்பிச்சா உடனே சொல்லுவாங்க உங்களோட அப்பா அம்மா செய்த புண்ணியத்தினாலதான் நீ தப்பிக்கப்பட்டான்னு சொல்லி. அது தவறான காரியம். உங்களோட அப்பா அம்மா செய்த புண்ணியத்தினால இங்க நீ விடுவிக்கப்படையிலே அங்க வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இந்த நாட்களே அவருடைய கிருபை அவர் கிருபையினால் தான் உன்னுடைய பாவங்களை இந்த நாட்களே அக்கிரமங்களை நினையாதபடி இந்த நாட்களை மன்னித்திருக்கிறார் என்பதை தான் எபிரேய ராகத்திலே இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அப்படியானால் இந்த நாட்களே அவர்கள் செய்கிற புண்ணியமோ நாங்கள் செய்கிற புண்ணியமோ இந்த நாட்களே அப்படி அல்ல. ஆனால் வேதத்துல இன்னொரு வார்த்தை இருக்கிறது என்னவென்றால் அவனவனுக்குரிய கிருகையின்படி இந்த நாட்களே அவன் பலன் என்னோடு கூட வருதுன்னு சொன்னால் கிருகை வேற இந்த நாட்களே நாங்கள் செய்கிற காரியங்கள் வேறு என்பதை நாங்கள் தரம் பிரித்து பார்க்க வேண்டும். கிருகை என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களே ஒரு காரியத்தை இந்த நாட்களே நாங்கள் செய்ய தொடங்குற வேளையிலே அந்த காரியத்தை ஒரு மனப்பூர்வமாய் செய்து முடிக்கிறதா இந்த நாட்களே அந்த கிரியா இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கிரிகை அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இப்ப ஒருவருக்கு இந்த நாட்களே பாருங்கள் பசியோடு இருக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே சாதாரணமா இந்த நாட்களை நடக்கிற காரியமாக இருக்கிறது. அதே வேளையில பாருங்கள் நான் இன்றைக்கு பாருங்கள் நான் சரியா பாவத்தை செய்துவிட்டு நான் என்ன செய்யறேன் வருஷம் முடிவில் கூப்பிட்டு 1000 பேருக்கு இந்த நாட்கள் என்ன செய்யறேன் ஆகாரத்தை கொடுக்குறேன் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட போறது. தவறான காரியம், அது ஒரு முட்டாளான காரியம். ஏன்னு சொல்லி சொன்னால் அப்படி 1000 பேருக்கு இந்த நாட்களை நான் சாப்பாட்டை கொடுத்தேன் சொல்லி சொன்னால் அதனால இந்த நாட்களே அந்த மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய என்னுடைய பாவம் என்னுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா இருந்தால் முதலாவது ஆண்டவர் நம்மையிலே நினைவு வைக்க வேண்டும், ஆண்டவர் நம்மையிலே விருப்பம் வைக்க வேண்டும், கர்த்தர்ந்த நாட்களை நம்மை நேசிக்க வேண்டும், கர்த்தர்ந்த நாட்களை நம்மை விடுவிக்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படியானால் இந்த நாட்களே அவர் மனதுருகி இந்த நாட்களே பாருங்கள் கிருபையா இந்த நாட்களிலே மன்னிக்கிறது மட்டுமல்ல அந்த பாவங்களை அவர் மறுபடியுமா நினையாதபடி முதுகுக்கு புறம்பாக இந்த நாட்களை எடுத்து எறிகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் இங்கே எபிரேயர் 9:22 வாசித்தபடி இரத்தம் சிந்த இல்லாமல் இந்த நாட்களே அங்கே எப்படி அங்கே எறிகிறது மன்னிப்பு உண்டாகாது, இந்த பாவ மன்னிப்பு இந்த நாட்கள் உண்டாகாது. அப்படியானால் யோவான் 1:7 சொல்லுகிறது அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி இந்த நாட்களே சுத்திகரிக்கும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இங்கே யாத்ரா புஸ்தகம் 34:7 வசனத்தில் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவுடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட யாத்ரா புஸ்தகம் 34:7 வசனத்தை இந்த நாட்களை நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொன்னால் 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறைக்கும் விசாரிக்கிறவர் என்று சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துள்ளவர், அப்படியானால் தேவன் ஆயிரம் தலைமுறைக்கு ஒரு வழியிலே இந்த நாட்களை என்ன செய்கிறாராம்? இரக்கம் செய்கிறாராம். ஆனாலும் அக்கிரமங்கள் மீறுதலையும் இந்த நாட்களை மன்னிக்கிறாராம். ஆனால் ஒரு சம்பவம் நடக்கிறது என்று சொன்ன இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது எப்படின்னு சொன்னால், பிதாக்கள் செய்த அக்கிரமங்களையும் பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளிடத்திலே மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் இந்த நாட்களை என்ன செய்கிறான்? விசாரிக்கிறாராம். அப்ப தேவன் நான்கு தலைமுறைகளுக்கு இந்த நாட்களை விசாரிக்கிறார். அருமையான கதை, பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள காரியங்களை பாருங்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி அல்ல. எல்லா அந்த நான்கு தலைமுறைகள் ஐந்து தலைமுறைகள் இந்த நாட்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒரே நொடிப்படையிலே ஒன்றியோவா நின்று ஒரு வார்த்தை இந்த நாட்கள் என்ன செய்கிறது? அப்படியே சுத்திகரிக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு பாவத்திலே கற்பந்தரித்து பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்து பாவத்திலே வாழ்ந்து இந்த நாட்களை பாவத்திலே மறிக்கிறோம். ஆனால் இன்றைய பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது என்ன என்று சொன்னால், அந்த பாவ மன்னிப்பு என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் இந்த நாட்களே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கணும். அவருடைய ரத்தம் நம்மை அப்படியே கழுவி சுத்திகரித்து இந்த நாட்களே நம்முடைய ஆவி ஆத்மா சரத்திலே ஒரு விடுதலை இந்த நாட்களை தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதான் ஒரு உண்மையான ஒரு பாவ மன்னிப்பு. இப்படி பாருங்க, சாதாரணமா போய் இந்த நாட்களே அதாவது இளம் வயதுல பாக்குறவர்கள் குழந்தைகளுக்கு என்ன செய்வார்? தலையில தண்ணியை ஊத்தி இந்த நாட்களை ஞானஸ்தானம் கொடுப்பார். அதனால இந்த நாட்கள் அவருடைய பாவங்களோ அவருடைய அக்கிரமங்களோ அவருடைய காரியங்களோ இந்த நாட்களை மன்னிக்கப்படாது. அருமையான கதை, அது சடங்காச்சாரம் முறைகள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவுடைய வார்த்தையின்படி பார்க்கிற வழியிலே அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாங்கள் சுத்திகரித்து பாவம் அறிக்கை செய்த இந்த பாவங்களை விட்டு விடுகிற வழியிலே தான் நமக்குள்ளே ஒரு பரிபூர்ண பாவம் மன்னிப்பு வருகிறது. மட்டுமல்ல, அதனாலே அவருடைய அதாவது ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட நாங்கள் அங்கே ஞானஸ்ஞானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு எழும்புகிறதை பார்க்கும். அப்படியானால் அந்த அடக்கம் பண்ணப்படுகிற வழியிலே அவர் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் தானே அங்கே ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதைத்தான் அந்த இடத்திலே நாங்கள் சற்று அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறதா என கத்துடைய பிள்ளைகளை பாருங்க. அதைத்தான் யாத்ரா 34 அதிகாரத்திலே 7 வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், பாருங்கள் இந்த இடத்திலே தான் பார்க்கிற வேளையிலே இங்கே பக்தனாகிய மோசே இந்த இடத்திலே ஆண்டு இடத்திலே கேட்கிற வேளையிலே கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் அங்கே கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதாயம் உள்ள தேவன் என்று சொல்லி இந்த நாட்களை விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அந்த வேளையில தான் அவர் சொல்லுகிறார், ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் காட்டுகிறவரும் அக்கிரமங்கள் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவரும் குற்றவாளியாக அங்கே குற்றமற்றவனாக குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமங்களை கண்டினியூவா இந்த நாட்களில் தொடர்ந்து இந்த நாட்களில் அந்த காரியத்தை செய்கிறதுவனாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 2 புஸ்தகத்திலே 6 இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, 2 புஸ்தகத்திலே அங்கே 6 நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 2 அங்கே 21 வசனத்திலே இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே இந்த வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். உமது அடியேன் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேல் பண்ணும் இந்த நாட்களை ஜெபங்களுக்கு கேட்டலும் பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்டு மன்னிப்பீராக என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை எடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அருமை பிள்ளைகளை பாருங்கள் இந்த நாட்களை இந்த பகுதியில பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கே ஆண்டவரை குறித்து ஆண்டவருடைய காரியத்தை குறித்து நாட்களை பாருங்கள். தாவீதுடைய வாழ்க்கையிலே தாவி சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர், தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியேனே இந்த நாட்களை நோக்கி எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரன் என் நியாய பிரமாணத்தில் நடக்கும்படி தங்கள் வழிகளை காப்பார்களாக. இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக இல்லாமல் போவதில் என்று சொன்னதை இப்பொழுது நீர் அவனுக்கு நிறைவேற்றும் என்று சொல்லி இந்த நாட்களை விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இந்த வேளையிலே பாருங்கள் அவர் சொல்லுகிறார், தேவரீர் உமது அடியேனாகிய தாவீதுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை அங்கே மெய்யாக விளங்குவதாக. நீ வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர் ஐயா, இந்த பாருங்கள் அதாவது என்னுடைய சந்ததியில இந்த நாட்களை ராஜாக்களை எழுப்புவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர், அப்படியானால் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும் என்று சொல்லுகிற வேளையிலே தேவன் மெய்யாகவே மனுஷரோடு பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களுக்கும் வானாதி வானங்களுக்கும் உம்மை இந்த நாட்களை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் மாத்திரம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அப்படியான இந்த சம்பவம் நடந்ததற்கு பின்பாக எங்கள் தேவனாய கர்த்தாவே உமது அடியேன், உம்முடைய சந்நிதியிலே செய்யப்படுகிற இந்த உன்னப்பத்தை மன்றாட்டை கேட்டு உமது அடியேனுடைய உன்னப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்திலேயே கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் அந்த உன்னப்பத்தை கேட்டு கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன இந்த ஸ்தலத்திலேயே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறத்திருப்பதாக என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லிவிட்டு தான் இந்த 21வது வசனத்தை இந்த நாட்களில் சொல்லுகிறார். இந்த நாட்களில் உமது அடியே இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிறோம், உமது ஜனமாகிய இஸ்ரவேல் பண்ணும் ஜபங்களை கேட்டருளும், பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு தயவான ஒரு மன்னிப்பின் ஜபத்தை இந்த நாட்களில் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இந்த நாட்களிலே மன்னிக்கிற தேவன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நாட்களிலே மன்னிக்கிறார். அது எப்படிப்பட்ட அக்கிரமங்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவங்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட சாப கட்டுக்களா இருந்தாலும், அவர் அண்டையிலே இந்த நாட்களே வருகிற வேளையிலே சாப கட்டுக்கள், சாபத்தினுடைய கயிறுகள், சாபத்தினுடைய சங்கிலிகள் இந்த நாட்களில் என்ன செய்ய மாட்டால் சுக்கு நூறாக அந்த நாட்களை அருந்துவோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக சாட்சிகளை இந்த நாட்களை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு சிலர் இந்த நாட்களை பாருங்கள், பரம்பரை சாபம் இந்த நாட்களை அவர்களை தொடர்ந்து வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய அதாவது முற்பிதாக்கள் செய்த சில காரியங்களின் நிமித்தம் இந்த நாட்களே அவருடைய பிதாக்கள் நிமித்தம் அந்த அவருடைய சந்ததியா அந்த பாவங்கள் சாபங்கள் இந்த நாட்களை அப்படியே கடந்து வரும். ஆனாலும் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த அதாவது அந்த குடும்பத்திலே இருக்கிற அந்த அதாவது ஒரு சகோதரன் அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்று சொல்லி அறிக்கை செய்து அங்கே ஆண்டவுடைய நாமத்தினாலே ஆண்டவுடைய காரியத்தை செய்த நாட்களே வருகிற வேளையிலே பாவங்களை அறிக்கை விட்டு விட்டு வருகிற வேளையிலே அந்த சாபம் அப்படியே அந்த இடத்தோட நிப்பாட்டப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலருக்கு பாருங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு குடும்பத்திலே பார்க்கிற வேளையிலே பிள்ளைகள் அநேக பிள்ளைகள் பிறக்கும். அமையா அந்த பிள்ளைகள் பாருங்கள், ஒரு தாயா இருக்கு பாருங்க, அஞ்சு பிள்ளைகளோ பத்து பிள்ளைகள், பத்து பிள்ளைகளும் இந்த நாட்கள் என்ன செய்யணும், குறிப்பிட்ட காலத்துல இந்த நாட்கள் வந்து அபோஷன்ல போகும். உண்மையாக நடந்த சம்பவம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த பிள்ளை பாருங்கள், இந்த நாட்களே சில நேரத்தில் தாயினுடைய கற்பத்திலே 8 மாசத்திலே 6 மாதத்திலே இந்த நாட்களை என்ன செய்யும், அழிந்தே போயிடும் இந்த நாட்கள். அப்ப அவர்களுக்கு சரியான துக்கம். ஆனால் அவர்கள் ஒரு பக்தி வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஜனமாக இந்த நாட்களை இருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அந்த பில்லி சூனி கட்டுக்கள் இப்படிப்பட்ட

0: Recording in progress.
1: கர்த்தருடைய நாமம் ஒன்றை பரிசுத்தப்படுவதாக. 10வது ஆண்டு விழா வாத்துக்கள். பத்தெனும் அகவையை அணிந்தது நன்றே. சங்கம வானொலியே சிறக்கட்டும் உன் பணிகள்.

0: ஆமீன் ஆமீன். இன்று 16ஆம் தேதி 12ஆம் மாதம் 16ஆம் தேதி டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி மார்கழி மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8:02 அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவினை இந்தந்த நாடுகளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒருவரையும் உயிர்த்தெழுந்த
1: வல்லமிஸ்துவின்
0: நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இலங்கைக்காக விசேடமாக ஜெயிப்பதற்காக இணைந்திருக்கிறோம். இணைந்து கொண்டிருக்கிற இணைந்துள்ள ஊழியர்கள் ஒருவரையும்

தேங்க்யூ ரமேஷ். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26-27 நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா, வெளிப்படையா நீங்க எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா, கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம். டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன். நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நாம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிக்கப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராய் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றதை நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்குது. அது குறித்து பின்னாடி நம்ம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷன் மாதிரியே. மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது. மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. ஆகவே கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு. நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்துல, ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதறின சமயத்துல, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரில நடந்து வந்த தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு. பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும் போது ஒரு துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது.
ஆண்டவர் மோசேய ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ளை நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியாய் இருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துலதான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாயத்திற்கு வந்து நிற்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேர். அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனேயே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்துல இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்துல இதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்செல்ஃப் நாட் எ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங் நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்ப இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேரு ரொம்ப விதத்துல சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலயும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்ல. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ள நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க, அதை மாத்த முடியாது. ஒட்டக சிவிங்க அந்த புள்ளிய மாத்த முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளிய மாத்த முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர்
அவர் அதை சொல்றாரு, உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்றாரு. உன் நேரத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மற்ற நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை, 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடு பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும், உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்க அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது, கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3:3 தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒன்னு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க, இப்ப நான் ஃபீல் பண்றேன். நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜபம் பண்ணிதான் ஆரம்பிச்சாங்க, ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்துல கண்ட மாதிரி பேசிடுவாரு, உடனே கமிட்டியில எல்லாரும் சொல்லுவாங்க வாபஸ் வாங்க, இல்லைன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, ஏன் கமிட்டியில நிக்கிறேன், என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலையினம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்துல தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலையினம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து, சபையை உடைத்து விடும்,
குடும்பத்தை உடைத்துவிடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்துவிடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல, சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறிது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவுது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம் செக்ஸ் ஃபீலிங் அதுவும் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது, நம்ம பழுகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்துல தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்தில் போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது, யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடையே நான் பார்க்கிறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24வது வசனத்துல சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24வது வசனத்தோட வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு, அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூல? ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது, அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8வது அதிகாரம் 1வது வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 1வது வசனம் 6வது வசனம் இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாமிச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பார்க்கறதோ சீரியல் பார்க்கறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பார்க்கறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பவுலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 கொரிந்தியர்ல சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:9-10 சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது, தாழ்ந்திருக்கவும் முடியும், வாழ்ந்திருக்கவும் முடியும், சம்பூர்ணமா இருக்கவும் முடியும், பட்டினி கிடக்கவும் முடியும். எப்படி பவுலு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதுன, ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோட பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்லுகிறது. அதனால்தான் ரோமருக்கு எழுதுறோம் 8வது அதிகாரத்துல, நான் ஆவினாலே சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும்னு சொல்ற.
அப்ப ரெண்டு மனுஷனை நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வெளியில காண்கிற இந்த சரீரம், இவன் ஒரு மனுஷன். உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவி ஆத்மா, அவன மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. 2 கொரிந்தியர் 4:16 இப்படி சொல்லுது, வெளியில உலகத்தில் ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் மனுஷனை, இன்னர் மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷனை அதிக அதிகமாய் பலப்படுத்துகிறது. அதுதான் இந்த பாட்டிலையும் நம்ம பாடணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுறானே, எப்படி? வெளியில நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், வெளியில காரணம் இல்லாம நம்மளை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்துது. ஆண்டவரே, இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நம்ம பலப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்துகிட்டே நம்ம போகலாம். இந்த போராட்டங்கள் நமக்கு அவசியம், இந்த அவமானங்கள் நமக்கு அவசியம். சொந்தக்காரே நம்மளை பகைக்கிறாங்க, சொந்தக்காரே நம்மளை வெறுக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை. அவருடைய மனசை நம்ம எத்தனையோ முறை வேதனைப்படுத்துறோம், ஆனா திரும்ப திரும்ப அவர் நம்மளை தேடி வர்றார், திரும்ப திரும்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். அவர் ஒருவர் தான், தாய் தன்னுடைய பிள்ளைய மறக்கும். ஆனா தமிழ் அப்படி சொல்றது இல்லையே, யாரு பண்ணாலும் தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தாய் கூட உன்னை மறப்பா, ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெத்தவங்க கூட பணத்துக்கு பிள்ளைங்களை வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க, சொந்த கையினாலே பிள்ளைகளை கொன்ற பெற்றவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தடவை பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயை விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு. ஆகவேதான் இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். மத்தேயு சுவிசேஷம் 10:38 ஒருவன் தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒருவன் தன்னுடைய அப்பாவையாவது அம்மாவையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடக்கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த ஊழியத்துக்கும் கொடுக்க கூடாது, அது எனக்குரியது, அதுதான் அவருடைய அதிகாரம். நான் ரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறேன், நீ என்னதான் நீ நேசிக்கணும், என்ன மாத்திரம் தான் நேசிக்கணும். அப்ப ஆண்டவரை நேசிக்க தொடங்கிட்டோம்னா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவரே கத்து கொடுத்துருவார். அவர் பாசம் இல்லாதவர் அல்ல. சிலுவையில கூட தன்னுடைய அம்மாவை அனாதையா விட்டுட்டு போகலையே, அதுக்கு ஒரு ஏற்பாடை செஞ்சிட்டு தான் அவர் போறார். ஆகவே இந்த சரீரமானது மோசமானது, இதுக்குள்ள பலவிதமான சுபாவங்கள் உண்டு. கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். சரி, இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஒருத்தன் செத்துட்டானாக்கா என்ன நடக்குது? பிரசங்கினுடைய புஸ்தகம் 12:7 நீங்க வாசிங்கன்னா, ஒருத்தன் செத்துட்டானா அவனுடைய ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போயிடுது, அதுக்கப்புறம் சரீரம் மண்ணுக்கு போயிடுது. அதனாலதான் அடக்க ஆராதனையில கூட நம்ம என்ன சொல்றோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்பி போற அப்படின்னு சொல்லிட்டு தான் அடக்க ஆராதனை செய்யறோம். இந்த ஆவி ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மனம் திரும்பி செத்து போயிருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புறார், பரலோகத்துக்கு அல்ல. நீ மனம் திரும்பாம பாவத்தோட செத்து இருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புறார், அது நரகம் அல்ல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் புருஷன்

தெரியாதுங்க, ஆனா ரொம்ப நல்லவருங்க. அவரு நல்லவர் பரலோகம் போகான்னு சொல்லல பைபிள், மனம் திருமணம் தான் போக முடியும். யோவான் 3:3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதுதாங்க பரலோகத்துக்கு போற சாவி. நீ எந்த சபக்காரன், சிஎஸ்சியா, லூத்தரனா, செவன்த் டேயா, எய்த் டேயா, பெண்டேகோஸ்தியா, இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ ஞானஸ்தானம் பெற்றியா, பாஷை பேசினியா, ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, மனம் திருமணியா? திருச்சபைக்கும் அதுதான் தகுதியே. ஏதோ நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், மெம்பர் ஆயிடுறோம், அதல்ல தகுதி. அது சிஎஸ்ஐ கான்ஸ்டிடியூஷன். பைபிள் சொல்ற தகுதி என்ன? மனம் திரும்புதல். அதுதான் முக்கியம். முதல் சபையே கடவுள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். முன்மாதிரியாக கர்த்தர் சபையை இனாகுரேட் பண்றார், ஆரம்பிச்சு வைக்கிறார். நான் எப்படி ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சபை நீங்க ஆரம்பிங்க. அப்ப கடவுள் எப்படி சபை ஆரம்பிச்சார் அந்த காலத்துல? சபை மெம்பரை எப்படி சேர்த்தனாரு? நீ மனம் திரும்பி இருந்தா சபையில நீ மெம்பர் ஆகலாம். ஆனா இப்ப எப்படி மாறி இருக்குது? திருவிருந்து எடுக்கணும். நம்முடைய சபையினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், திடப்படுத்தல் எடுக்கணும். அந்த திடப்படுத்தல் மூலமாக அவனுக்கு முதல் திருவிருந்து கொடுக்கறோம், அவன் தான் மெம்பர் ஆகிறான். அப்ப அந்த திடப்படுத்தல நாம என்ன செய்யறோம்? விசுவாச பிரமாணம், பரமல்ல ஜபம், பொதுவான பாவரிக்க, அந்த பாவரி, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஆனா மனம் திருமணியாப்பா, நீ கஞ்சா அடிக்கிறியா, நீ சிகரெட் பீடி குடிக்கிறியா, நீ ஏதாவது பாவத்துக்கு நீ அடிமையாயிருக்கிறியா, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ பொதுவான பாவரிக்க, பரமல்ல ஜபம், விசுவாச பிரமாணம், இதெல்லாம் பைஹார்ட்டா சொன்னா போதும். மனம் திரும்பாதவங்கள் எல்லாம் திடப்படுத்தல கொண்டு வந்து வைக்கிறதுனால மனம் திரும்பாதவன் சபையில திருவிருந்து எடுத்துறான். திருவிருந்து எடுத்தவன் மனம் திரும்பாதவனா சபைக்கு மெம்பர் ஆயிடுறாங்க. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் கமிட்டி தேர்ந்தெடுக்கப்படுது. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் ஆயர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. மனம் திரும்பாதவன் ஆயராக வந்துட்டாங்கன்னா, மனம் திரும்பாத ஆயராக சபையும் மனம் திரும்பாத மனம் திரும்புற காரியங்களை சொல்லி தர முடியாது. இந்த ஆயர்களில் இருந்துதான் பிஷப்மார் வர்றாங்க. மனம் திரும்பாத ஆயர்களில் இருந்து பிஷப் மாற நீங்க தெரிஞ்செடுத்தீங்கன்னா மனம் திரும்பாத பிஷப் அங்க வந்துருவாரு. இந்த பிஷப் மாரில இருந்து தான் மாடரேட்டர் வர்றாங்க. மனம் திரும்பாத பிஷப் மார்கள் யாராவது ஒருத்தரை மாடரேட்டரா தெரிஞ்செடுத்தா மனம் திரும்பாத மாடரேட்டர் அங்க உட்காந்துருவாரு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? கன்ஃபர்மேஷன், திடப்படுத்துதல தான் ஆரம்பிக்குது. அப்போ நம்முடைய ஜீவியத்துல இந்த மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான காரியம். அப்ப அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், மனுஷன் செத்து போனாக்கா 3 ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்னு பாதாளம், பரதேசி. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பார்க்கலாம், இது எங்க அக்கா, இது எங்க அம்மா, இது எங்க செத்து போன அப்பா. இது 2 ஒரே இடத்துல இருந்தா, நீயும் மனம் திரும்பி புருஷனும் மனம் திரும்பி ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. நீ மனம் திரும்பாம புருஷன் மனம் திரும்பி இருந்தா புருஷன் பரதேசில் இருப்பான், மனைவி பாதாளத்தில் இருப்பாங்க. ஐசிறுவான் லாசருடைய சம்பவத்தை தானே ஆண்டவர் உதாரணமாக சொன்னார். அந்த சம்பவம் உண்மையான சம்பவமாக வேத சாஸ்திரிகளினாலே கருதப்படுகிறது. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் இப்படிதான் சொல்றாரு, லாசரு எனப்பட்ட ஒருவன் இருந்தான். கதை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆகவே இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த 2 இடத்திலையும் ஒருத்தர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது 1000 அரசாட்சி, அது இந்த உலகத்திலேயே நடக்கும். அந்த மனம் திரும்பி இருந்தீங்கன்னா அந்த 1000 அரசாட்சியில அக்கா மனம் திரும்பி இருந்தா அக்காவை நீ பார்க்கலாம், நீயும் மனம் திரும்பி இருந்தா அவங்களை நீ பார்க்கலாம், அப்பா மனம் திரும்பி இருந்தா அப்பாவை நீ 1000 ஆட்சியில பார்க்கலாம். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொள்ளுகிற இடம் இந்த பரதேசி பாதாளம். 2 1000 அரசாட்சி. 3 புதிய வானம், புதிய பூமி. நீங்க 2 மனம் திரும்பி இருந்தீங்கன்னா

அந்த ரெண்டு பேருமே அங்க பார்க்கலாம். இதோ என்னுடைய இரண்டாவது அக்கா, இதோ என்னுடைய மூணாவது அக்கா, இதோ என்னுடைய அப்பா, இதோ எங்க அம்மா, இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய புருஷன், இது என்னுடைய நாலாவது பையன். இந்த மூணு இடத்துலதான் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஆனா பரலோகத்துக்கு போயிட்டா யாரும் யாரையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. இயேசு சொல்றாரு, தேவ தூதர்களை போல இருப்போம். பரலோகத்துல எப்படி இருப்போம்? தேவ தூதர்களை போல. பவுலும் அதே தான் ரிப்பீட் பண்றாரு, பரலோகத்துல தேவ தூதரை போல. ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி இருப்போம். அங்க அக்கா யாருன்னு தெரியாது, அண்ணன் யாருன்னு தெரியாது, புருஷன் யாருன்னு தெரியாது. இந்த மூணு இடத்துல தான் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமே தவிர, பரலோகத்துக்கு போயாச்சுன்னா அங்க யாரும் யாரையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. ஆகவே இந்த மனுஷன் செத்து போயிட்டானாக்கா அவனை மண்ணுக்கு அனுப்பிடுறாங்க. ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போய் சேர்ந்துருது. சரி, இவ்வளவுதான் மனுஷன். இன்னும் நம்ம இதை விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனி கடவுள் யார், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். கடவுள் யார்? ஆரம்பத்தில் நம்முடைய தேவனை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் ஜனங்களுக்குள்ள இருந்துச்சு. அவர் பயங்கர கோபக்காரர், அவர் தண்டிக்கிறவர், அவர் சிக்ஷிக்கிறவர், அவர் சபிக்கிறவர், இப்படிலாம் நிறைய அந்த காலத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால தேவனுடைய பேரை சொல்றதுக்கே பயந்தாங்க, பார்க்கறதுக்கும் பயந்தாங்க. ஆனா தேவனுடைய இந்த ஒரு சுபாவத்தை தான் ஜனங்களுக்கு தெரியுமே தவிர, மற்றொரு ஒரு பிரதான சுபாவம் ஜனங்களுக்கு தெரியாது, அன்பு. இந்த ரெண்டு சுபாவத்துக்கும் உரியவர். அன்றும் இன்றும் என்றும் அவருடைய அன்பு மாறுவதில்லை. ரெண்டு விதமான சுபாவம் ஆண்டவருக்கு உண்டு. அவர் தண்டிக்கிறவர் தான், அவர் சிக்ஷிக்கிறவர் தான், ஆனா அவர் அன்புள்ளவர். நாகும் தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் முதல் அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுது, தேவன் எரிச்சல் உள்ள தேவன், அடுத்தது அவர் அன்பாக இருக்கிறார், அவர் நல்லவர். நல்லவர் என்ற சுபாவம், எரிச்சல் உள்ள தேவன் என்றதும் இரண்டாவது சுபாவம். இந்த ரெண்டு சுபாவத்துக்கும் அவர் தான் அதிகாரி. அப்போ இந்த தேவன் பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஜனங்களுக்கு அவர் சபிக்கிறவர். அப்பங்காரன் தப்பு செஞ்சிட்டானாக்கா ஏழு தலைமுறை வரைக்கும் சாபம். அப்பங்காரன் செஞ்ச தப்புக்கு ஏழு தலைமுறை வரைக்கும். ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு, கொலைக்கு கொலை. இந்த சட்டத்தை யாரு ஏற்றினது? ஆண்டவர் தான் ஏற்றினது. ஆனா சட்டத்தை ஏற்றினவருக்கு சட்டத்தை மாற்றவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அந்த சட்டத்தை ஏன் அந்த காலத்தில் என்ன? காரணம், அந்த காலத்தில் ஜனங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை, உபதேசங்கள் சொல்லப்படவில்லை, ஊழியக்காரர்கள் இல்லை, பயமூர்த்தி தான் அவங்களை திருத்த வேண்டியதாக இருந்தது. நீ கொலை செஞ்சா பதிலுக்கு நீ கொலை செய்யப்படுவ, பல்லுக்கு பல், ஒரு பல்லை உடைச்சா அதே மாதிரி ஊ பல்லையும் உடைச்சு கொடுப்பாங்க. அப்படிதான் அந்த காலத்தினுடைய சட்டம். அப்பங்காரன் தப்பு செஞ்சா ஏழு தலைமுறை வரைக்கும் அந்த சாபம். அப்போ ஜனங்களை பயமுறுத்தி அவங்களை திருத்துறதுக்கு கர்த்தர் அந்த உபதேசம். ஆனா சட்டத்தை ஏற்றின தேவனே அந்த சட்டத்தை மாத்தினார். அப்பங்காரன் திராட்சை பழம் சாப்பிட்டா பையன் அவன் பெத்த பையனுடைய வாய் புளிக்குமா? தின்னவன் ஒருத்தன், சப்பு கொட்டுறவன் ஒருத்தன், இது என்ன நியாயம் இது? தேவன் என்ன சொன்னாரு? அவனவனுடைய ஆத்மாவை அவன் தான் கணக்கு கொடுக்கணும். அப்பங்காரன் செஞ்ச தப்புக்கு நான் புள்ளைய நான் தண்டிக்கணும்? நான் ஏன் ஏழு தலைமுறை வரைக்கும் வாதிக்கணும்? இது நியாயம் இல்லாத காரியம். மெச்சூரிட்டி ஆக ஆக ஆக தேவனுடைய சட்ட திட்டங்களிலே மாற்றங்கள் வருகிறது. பழைய ஏற்பாட்டுடைய சட்டத்துக்கும் புதிய ஏற்பாட்டு சட்டத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு. ஆனா புதிய ஏற்பாட்டில் வந்த உடனே பாருங்க சட்டம் எப்படி மாறுது. ஒருத்தன் ஒரு கணத்துல அறிஞ்சா மறு கணத்தை காண்பி, பதிலுக்கு பதில் செய்யாதே, பழிக்கு பழி, அது என்னுடையது நீ அதை செய்யாதே. இன்னொரு கடினமான ஒரு உபதேசம், உங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகித்தால் அதுல என்ன பலன், உங்களை வெறுக்கிறவர்களை நேசியுங்கள். பைபிளிலேயே மிகவும் கடினமான ஒரு உபதேசம் ஒன்னு உண்டுன்னா அது இதுதான். உங்களை நேசிக்கிறவங்களை நீங்க நேசிப்பீங்க, ஆனா உங்களை வெறுக்கிறவங்களை
வராது. பேசலாம், மூஞ்ச தூக்கிட்டு போனாக்கா ஒரு நாள் பார்க்கலாம், ரெண்டு நாள் பார்க்கலாம், அப்புறம் கூட்டிடுவோம். ஆனா

0: பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவரும் உலக ரட்சகரும் நல்ல மேய்ப்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே கிறிஸ்துவுக்குள் சங்கமம் வானொலி நேயர்கள் யாவருக்கும் மேய்ப்பனின் குரல் இந்த வானொலி சுமூலமாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் விசேஷமாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய ஆண்டவர் நோக்கி நாம் பிரார்த்திக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறோம் ராஜா. தகப்பனே அப்பா, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் நம்முடைய வார்த்தைக்காக காத்திருப்பதை அறிந்திருக்கீங்க ஆண்டவரே. தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கீங்க நாங்கள் எதிர்பார்க்கிறோமே. அந்த வார்த்தையின்படியாக ராஜா, வார்த்தையாக வந்த தேவன், வார்த்தையை அனுப்பி விடுதலையாக்குற தேவன், வார்த்தை மூலமாக எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், வார்த்தை மூலமாக எங்களை பரலோகம் சேர்க்கிற தேவனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனது வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் பார்க்கிறோமே. அப்ப அவருடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் பிழைக்கும்படியாக தேவரீர் எங்களோடு பேசுவீராக ராஜா. எங்களை தாழ்த்தியுடைய கருத்திலே ஒப்புடுகிறோம். நீர் எங்களிலே மகிமைப்படுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்புள்ள தந்தையே. ஆமேன், ஆமேன்.
1: Hallelujah. Let us worship the Lord God. Hallelujah. His name is above all names. Hallelujah. அவருக்கு மட்டும் தான் ஜெயம் உண்டு. Hallelujah. ஜெயம் கொடுக்கிற தேவன். Hallelujah. வெற்றி கொள்றவர். Hallelujah. Yes Lord, we worship you. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளாம் ஸ்தோத்திரம். Hallelujah. Let us lift his name on high and celebrate his victory. Hallelujah. His victory over sin, his victory over death, his victory on the cross for us. Let's praise his holy name and let's lift him up.

அவருக்கே துதி, அவருக்கே மகிமை. ஹலலூயா, அவருக்கே வெற்றி. ஆமென். ஹலலூயா, ஹலலூயா. வி தேங்க் யூ ஃபாதர், வி தேங்க் யூ மாஸ்டர், வி பிளஸ் யுவர் நேம். ஹலலூயா. Yes, Father, hallelujah. We want your presence, Master, hallelujah. We want to see you, Master. Ummai paakanum, Swami, hallelujah. Ummudaiya vedathin mahimai, hallelujah. Ummudaiya vedathin rahasiyathai engaludaiya kan kaananum, hallelujah. Open our eyes, Master. Open the eyes of our hearts. Engaludaiya irudhayathin kangalai thirunum. Let's ask him.

0: நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25:8. ஏசாயா 25:8. இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஹாலேலூயா, தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் செய்தியுடைய தலைப்பு, மரணத்தை ஜெயமாக விழுங்கும் தேவன். ஹாலேலூயா, தேவநாமம் மகிமைப்படுவதாக. எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வவல்லமுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஹாலேலூயா. அவர் 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து மனிதர்களுக்காக பாடுகளை பட்டு அங்கே சிறுவிலே அடிக்கப்பட்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு அவர் எழுந்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நாளில் நாம் இப்பொழுதும் கூட இஸ்ரேல் தேசத்துக்கு போனால் இயேசு கிறிஸ்துடைய அந்த கல்லறை அங்கே திறந்து இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த உலகத்திலே உள்ள மனிதர்கள் அவர்கள் வாழ்கிறார்கள், மறிக்கிறார்கள், மண்ணோடு மண்ணாக போய்விடுகிறார்கள். தலைவர்களாக இருந்தாலும் சரிதான், எந்த பெரிய அறிஞர்கள் மேதைகளாக இருந்தாலும் சரிதான், மறித்த பின் உயிரோடு எழுந்தது ஒருவரும் கிடையாது. ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்குவார். அல்லேலூயா. உலகத்திலே மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் 2 பேர் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். 1, ஏனோக்கு. அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் பார்க்கிறோம். மரணம் வராமல் தேவனே அவனை எடுத்துக்கொண்டார். அடுத்தபடியாக ஏலியா தீர்க்கதரிசி. அவன் சுழல் காற்றிலே அவன் பரலோகத்துக்கு கடந்து சென்றான் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் தேவனுடைய வருகையிலே கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார் என்று நாம் பார்க்கலாம். பிரசங்கி 8:8 இவ்விதமாக கூறுகிறது, ஆவியை விடாதிருப்பதற்கு ஆவியின் மேல் அதிகாரம் இல்லையாம். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய உயிரை அவன் விட்டு விடுவதற்கு, அதாவது விடாமல் பிடித்து வைப்பதற்கு அந்த ஆவியின் மேல் அவனுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது என்று வேதத்தில் பார்க்கிறோம். மரண நாளிலும் அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. சங்கீதம் 89:48 பார்க்கும் போது வசனம் சொல்லுகிறது, மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார் என்று வேதம் நம்மை குறித்து கேள்வி கேட்கிறது. அதனால் இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் மரித்தே ஆக வேண்டும். அது தேவனுடைய நியமனம். அதுதான் வேதம் கூறுது, ஒரு தரம் பிறப்பதும் மரிப்பதும் பூர்வத்தாருக்கு அது அருளப்பட்டிருக்குது என்று நாம் வேதத்தில் பார்க்கலாம். எனக்கருமையான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் தான் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அல்லேலூயா, தேவநாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதிய சுவிசேஷம் 18:11 பார்க்கும்போது அங்கே அப்போஸ்தலனாகிய அங்கே பேதுருவை போத்து ஆண்டவர் சொல்கிறார், பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று சொல்லுவதை பார்க்கலாம். கெத்செமனே தோட்டத்திலே அங்கே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கைது செய்ய வரும்போது அங்கே பிரதம ஆசாரியுடைய வேலைக்காரனாகிய மல்கியூசின் காதை பேதுரு அவன் வெட்டுகிறான். உடனே கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், உன் பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிறவர்கள் பட்டயத்தால் மடிவார்கள். நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டிருந்தார், அவர் இப்பொழுது அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி என்னை மீட்டிருப்பாரே என்று அவர் சொல்லுவதை பார்க்கலாம். ஏனென்றால் அவர் சொல்லுவது பார்க்க, இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணுகிறேன் என்று. அந்த மரணத்தினுடைய அந்த வழியாக அவர் கடந்து செல்வது தேவனுடைய சித்தமாக இருந்தது. அல்லேலூயா. எபிரேயர் 2:9 பார்க்கும்போது, தேவ கிருபினாலே ஒவ்வொருவருக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொருவருக்காக மரணத்தை அவர் ருசி பார்த்தார். அல்லேலூயா. மரணம் ருசி பார்க்கிற ஒரு காரியமா? எதற்காக ருசி பார்த்தார்? மற்ற மனிதர்கள் இந்த பாவத்திலிருந்தும் பாவத்தின் மூலமாக வர்ற சாபங்கள், சாபங்களிலிருந்து வர்ற மரணங்கள், வியாதிகளிலிருந்து அவளை விடுதலையாக்கும்படியாக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்படிப்பட்ட தேவன் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இங்கே பார்க்கும்போது ஏசாய 25 அங்கே 7 வசனத்தை நாம் பார்க்கும்போது, சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அவர் அகற்றி போடுவார் என்று நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது சகல ஜாதிகளிலும், இந்த பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் ஒரு முக்காடு அங்கே போடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சகல ஜாதி தேசத்தில் உள்ள மக்கள் அவருடைய முக்காடை அவர் என்ன செய்கிறாராம், அகற்றி போடுவார். எந்த மலையிலே அகற்றி போடுவார் என்றால் கொல்கதா மலையிலே அவர் அகற்றி போடுவதை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த முக்காடு என்று சொல்ல போடும்போது அது மரணம் என்று நாம் குறிக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த முக்காடு எதற்கு அடையாளமாக இருக்கின்றால், அதாவது பழைய உடன்படிக்கை கொடுத்த அந்த நியாய பிரமாணத்துக்கு அது அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவநாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு பார்க்கும்போது இந்த முக்காடோடு தான் இன்றைக்கு நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஆண்டவரை அறிந்திருந்தாலும் கூட அவரிடத்திலே நெருங்காமல், தேவனிடத்தில் ஒரு ஐக்கியம் கொள்ளாமல், மறுபடியும் பிறக்காமல், தங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்காமல், தங்களுடைய மனம் போன போக்கிலே மாம்சம் எதை சிந்திக்கோ அந்த வழியிலே அவர்கள் நடந்தவர்களாக அவர்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. 1 Corinthians 15:56 கூறுது, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் என்று சொல்லுவதை பார்க்கலாம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மரணத்தினுடைய கூர் பாவமாக அது காணப்படுகிறது. அந்த பாவத்தினுடைய பலன் நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கும்போது மோசே அங்கே சீனாய் மலையில போய் தேவனிடத்திலே அவன் கற்பனைகளை அவன் வாங்கி கொண்டு வருகிறான். யாத்ராகமம் 34:33-35 நாம் பார்க்கும்போது அங்கே அவன் இரவும் பகலுமாக 40 தேவ சமூகத்திலே போய் காத்திருந்து அங்கே 10 கற்பனைகளை அவன் வாங்கி கொண்டு வருகிறான். அல்லேலூயா. 14 கூறுகிறது, அவர்களது மனது அங்கே கடினப்பட்டது என்று நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. ஆமீன். அவர்கள் பழைய ஏற்பாடை வாசிக்கும் போது பிரதான ஆசாரியர்களாக இருந்தாலும் சரிதான், அந்த நாட்களில் உள்ள அங்கே வேத பாரர்கள் பரிசேயர்கள் சரி சேர்ந்தாலும் சரிதான், அவர்கள் முக்காடு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இல்லையா. ஏனென்றால் அந்த முக்காடு அவர்களை விட்டு நீங்காத ஒரு நிலை காணப்படுகிறது. ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:9-10 பார்க்கும்போது, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமலாகும்படி நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்றார். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது கர்த்தர் ஏசாய திருஷ்ணமாக சொல்கிறார், உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்திலே கர்த்தர் அவனுக்கு காட்சி கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து விதமாக கூறுவதை பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தரண்டே ஒரு பிள்ளை தேர வேண்டுமானால் அவர்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டுமானால், தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைக்கு வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்காமல் மனம் திரும்பாத பட்சத்திலே கர்த்தரிடத்திலே வரும்போது அவர்களுக்குள்ள ஒரு முக்காடு காணப்படுகிறது. அல்லேலூயா. அந்த முக்காடு என்னப்படுகிறது என்றால், அவர்கள் எவ்வளவுதான் தாங்கள் தேடினாலும் அவர்கள் ஜெபித்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்பட மாட்டிருக்கிறது. ஒருவேளை கர்த்தரை அவர்கள் தேடினாலும் கண்டடைய முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. ஏனென்றால் மனம் திரும்பாத பட்சத்திலே அவர்கள் ஆண்டவரை தேடுகிற காரியங்கள்லாம் வீணும் வியர்த்தமாக காணப்படுகிறது. ரோமர் 11:7-8 நாம் பார்க்கும்போது, அப்படியானால் என்ன, இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு வரை அவர்கள் தேடுகிறார்கள், மேசியா வருவார் வருவார் என்று அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேசியாவை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து அங்கே அவர்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்ததை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய கண்கள் அங்கே குருட்டாட்டம் பண்ணப்பட்டதாக இருக்கிறது. அதுதான் அந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் உணர்ந்து குணப்படாத ஒரு சூழ்நிலையை காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் அவரை விசுவாசிக்கவில்லை, அந்த அவிசுவாசம் அவரிடத்திலே காணப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைய தினம் வரைக்கும் அவருடைய இருதயம் கடினப்பட்டிருக்குது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கே இஸ்ரவேலிலே ஒரு பங்கு மனதுடையவர்கள் அவர்கள் கடின இருதயத்தோடு இருக்கிறார்கள். அல்லேலூயா. எவ்வளவுதான் அவர்களுக்கு வார்த்தையை சத்தியத்தை சொன்னாலும் விசுவாசிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அந்த பக்குவப்பட்ட ஒரு இருதயம் இல்லாமல் காணப்படுகிறது. காரணம் என்ன என்று பார்க்கும்போது, கணநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடியா ஆயிற்று. அல்லேலூயா, தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்மை வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். எப்படியாவது இந்த ரட்சிப்பை, எப்படியாவது இலவசமாக கொடுக்கிற இந்த மீட்பை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் விரும்புகிறார். ஆனால் ஜனங்களோ ஆண்டவருக்கு சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணிக்க மாட்டேங்கிறார்கள். அல்லையா, அதனாலதான் அவர்களுடைய கர்த்தரை அவர்கள் காணாமல் அவர்களுடைய மனம் சோர்ந்து போகிறது. அல்லையா, தேவநாமம் மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் 4:4 அங்கே தேவ சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிய அவர்களுக்குள் பிரவேசிக்காதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவள் மனதை குருடாக்கினான். அல்லேலூயா, தேவ பிள்ளைகளே, தேவ சாயலாக இருக்கிற அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு என்ன செய்கிறான், மனக்கண்களை குருடாக்கம் பண்ணி போடுகிறான். அதனாலதான் அவர்கள் தேடுகிறார்கள், தேடியும் இயேசுவை கண்டுகொள்ள முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. அவர்கள் கர்த்தரிடத்திலே கேட்கிறார்கள், கேட்டும் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால், அவர்கள் 2 எஜமானுக்கு அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திற்கும் தேவனுக்குமாக, உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறார்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஒருவன் உலகத்திலே அன்பு இருந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நாம் உலகத்தில் இருந்தாலும் நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. அல்லேலூயா, உலகத்திலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் வேறு பிரித்திருக்கிறார். அல்லேலூயா, அப்படி வேறுபடித்தவர்கள் கர்த்தருக்காக வாழும்படியாக அவர்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை கர்த்தருக்காக வாழும்படியாக அழைக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:54-57 நாம் பார்க்கும்போது, அழிவில்லதாகியது அழியாமையும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறுகிறது. அல்லேலூயா. எது அழிவுள்ளது? இந்த சரீரம், அதாவது மாம்சமும் இரத்தமும் உள்ள இந்த சரீரம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா, தேவநாமம் மகிமைப்படுவதாக. அழிவுள்ளாத இந்த அழியாமையே அவர்களும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போதுதான் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேற்றுவதாக காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் கூட உடைய வாழ்க்கையிலே இயேசுவை அறியாமல் இருந்தால், இந்த இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எதற்காக இயேசுவை அறிய வேண்டும்? உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள ஒரு வீட்டு காரியங்களுக்காகவோ, வேலை காரியங்களுக்காகவோ, விசா காரியங்களுக்காகவோ, ஒரு நன்மையான ஒரு அற்புதங்களுக்காகவோ மாத்திரம் அவரை பின்பற்றாவாரு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக, அந்த அழிவில்லாத பேரின்ப வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளும்படியாக, மரணத்தை ஜெயமாக விழுங்கின அவரிடம் ஜெயமுள்ள ஒரு ஜீவியத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக. அல்லேலூயா, நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் வேதம் கூறுபல, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஒரு வெற்றி முழக்கம் இடும்படியாக. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை ஒழித்தும்படியாக தான் அவர் புறப்பட்டு வந்தார். நியாயப்பிரமாணத்தை அவர் அங்கே நிறைவேற்றி முடித்தார். அதெல்லாம் வேதத்தில் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம், அதாவது நான் நிறைவேற்றவே கர்த்தர் வந்தேன் என்று சொல்கிறார். மத்தேயு 5:17 பார்க்கும்போது, தீர்க்க தரிசனமான நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்கிறதுக்கு அல்ல, அதை நிறைவேற்றுக்கே வந்தேன். அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. அவர் நிறைவேற்றுவதுதான் வந்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் அங்கே சிலுவிலே அடிக்கப்படுகிற இடத்திலே நமக்கு பதிலாக பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அங்கே தேவாதி தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் ஒப்புக் கொடுத்தார் என்று ரோமர் 8:3 நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்களும் கூட மரணத்தை ஜெயமாக நீங்கள் விழுங்கலாம். அல்லேலூயா. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று வேதம் கூறுகிறது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இந்த வானத்தின் கீழங்கும் மனிதர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அல்லாமல் வேறொரு நாமம் கட்டடப்படவில்லை என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. முழங்கால்கள் யாவும் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக முடங்கி ஆக வேண்டும். நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்து ஒருவரே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணியே ஆக வேண்டும்.
1: அதான் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடையவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்தது போல நீங்களும் நானும் மரணத்தை ஜெயிக்க முடியும். எப்படி ஜெயிக்க முடியும்? குமாரனுடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கும் போதுதான் நாம் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனுடைய விசுவாசிப்பவனை அல்லாமல் இந்த உலகத்தை ஜெயிப்பவன் யார் என்று வேதம் அங்கே நம்மை குறித்து கேள்வி கேட்கிறது. ரோமர் 10:4 கூறுது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிட்டவரும் ஒருவர் தான். கட்டளையிட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே அவர் செய்து சகலத்தையும் முடித்தவரும் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. 10 கற்பனைகளை இன்றைக்கு யாராலும் கை கொள்ள முடியுமா? முடியாது. அல்லேலூயா. காரணம் என்ன? மனிதன் பாவ சாயலாக அவன் இருப்பதால் பாவத்தை போக்கும் பலியாக வந்த கிறிஸ்து இயேசுதான் அதை சிலுவையிலே அவர் செய்து முடித்தார். கலாத்தியர் 3:24 கூறுபடியாக நியாயப்பிரமாணம் வந்து கிறிஸ்துவத்தை வழிநடத்துகிற ஒரு உபாத்தியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை வழிநடத்துவது கிறிஸ்துவாய அபிஷேகத்துக்குள் பரிசுத்த ஆவிக்குள் வழிநடத்துகிற ஒரு உபாத்தியாயாக அங்கே இருக்கிறது. அதனாலதான் நியாயப்பிரமாணத்தை அங்கே நாம் கிறிஸ்து மூலமாக இயேசு நமக்கு அவர் நிறைவேற்றும்படினால் நாம் அவரை விசுவாசிக்கும் போது நாம் நிச்சயமாக நாம் அதிலே நாம் அதை நிறைவேற்றி முடிக்க காணப்படுகிறோம். 2வதாக நாம் பார்க்கும்போது அவர் தேவன் கண்ணீர் யாவையும் துடைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். மரணத்தை ஜெயித்த தேவன் அங்கே சகல ஜனங்களுக்குள்ள கர்த்தராகிய தேவன் எல்லா முகிலும் கண்ணீரை அவர் துடைக்கிறார் என்று பார்க்கிறோம். 2 Kings 20:5 பார்க்கும் போது அங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கலாம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய்க்க கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3வது நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று சொல்லுவதை பார்க்கலாம். இங்கே பார்க்கும்போது எசேக்கியா ராஜாவிடம் அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், அங்கே நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டாய் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்கிறார். இதை கேள்விப்பட்டவுடனே அங்கே 3வது வசனம் கூறியது, 2 Kings 20:3 கூறுது, எசேக்கியா ராஜா மிகவும் அழுதான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அங்கே கண்ணீரோடு நாம் தேவனுடைய சமூகத்திலே வரும்போது ஒருபோதும் கண்ணீரை அல்லல் தட்டாத தேவன் அவர் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக நடந்தேன் ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய காரியத்தை கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கையிடுகிறான். தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையிலே எந்தவித போராட்டத்தோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு நீ கடந்து செல்கிறாயா? ஒருவேளை யார்கிட்டும் சொல்ல முடியாத பாரங்கள் உனக்கு இருக்கலாம். உன்னுடைய நண்பரிடத்திலே, உன்னுடைய உறவினிடத்திலே, உனக்கு நெருக்கமானவரிடத்திலே, உனக்கு அறிமுகமானவரிடத்தை சொல்ல முடியாதுலாம். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தருமே உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும். ஒரு தீர்க்க தரிசி போய் ராஜாவிடத்தில், நீ மறிக்க போகிறாய், அதனால் இவன் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்து சொல்லும் போது எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கும். அவன் மனம் கசந்து சுவர்புறமாக திரும்பி கொண்டு அவன் அழுததை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவனுடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். உடனே அங்கே ஏசாய தீர்க்க தரிசி அவனை கடந்து செல்லும் போது அவனை கூப்பிட்டு, இதோ அவனுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டேன், ஆதலால் அங்கே நான் அவனுக்கு அவனுடைய ஆயுஷ் நாட்களுடைய 15 வருடத்தை நான் கூட்டி கொடுக்க போகிறேன், நீ போய் அவனிடம் சொல்லு என்று சொல்லியதை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 38:5 பார்க்கும்போது 15 வருடங்கள் அங்கே எசேக்கியா ராஜாவுக்கு கூட்டி கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. கண்ணீரை துடைக்கிற தேவன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்தவித கண்ணீரோடு போராட்டத்தோடு கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள், அந்த கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். நான் சிறுவனாய் இருந்தபோது என் தாய்க்கு ஒரு நேரம் வயிற்றிலே ஆப்ரேஷன் செய்யும்படியாக ஒரு சூழ்நிலை வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த ஆப்ரேஷனை குறித்து பல கருத்துகள் அங்கே நிலவினபடியால் அவர்கள் ஆப்ரேஷன் பெறும் பின்பு அவர் உயிரோடு இருப்பார்களா, இல்லாவிட்டால் மறித்து விடுவார்களா என்ற ஒரு சூழ்நிலை போராட்டத்தில் இருக்கும்போது நான் கர்த்தரிடத்தில் கண்ணீரோடு ஜெபித்தேன், ஆண்டவரே சிறு வயதிலே என்னுடைய தகப்பனை எடுத்துக்கொண்டீர் ஆண்டவரே, எப்படியாவது என் தாய்க்கு ஆண்டவரே நீர் உயிர்ப்பிச்சை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே, இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிந்து அவர்கள் குணமாகி வீட்டுக்கு வர வேண்டும் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு அவர்களை விட்டால் வேற யாரும் இல்லை என்று நான் ஆண்டவரிடம் அழுது ஜெபித்தேன். அந்த நாட்களிலே கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்டார். என்னுடைய அம்மாவுக்கு அந்த ஆப்ரேஷன் சக்சஸாக நல்லபடியாக முடிந்தது, அவர்கள் குணமாகி வீட்டுக்கு வந்தார்கள். தேவ பிள்ளைகளே, நம் கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்திலே வரும்போது நிச்சயமாக கர்த்தர் கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 126:5 கூறுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்களாம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதை குறித்து நீங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க? கர்த்தரிடத்தில் வாருங்கள், அவருடைய சமூகத்திலே வந்து சொல்லுங்கள். அல்லேலூயா. நிச்சயமாக எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீரை துடைத்த தேவன், என்னுடைய கண்ணீரை துடைத்த தேவன், உங்களுடைய கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அங்கே எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய மனதுருக்கம் மாறாதது, அவருடைய இரக்கம் கிருபை மாறாதது. அல்லேலூயா. அந்த தேவன் நிச்சயமாக உடைய கண்ணீரை அவர் துடைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது சங்கீதம் 42:3 பார்ப்பது, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் இன்னிடத்தில் சொல்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லி பார்க்கலாம். அவ்வளவாக ஒரு நெருக்கத்தின் ஒரு சூழ்நிலையிலே அங்கே தாவீது கடந்து செல்கிறான். அல்லேலூயா. அங்கே அவன் கண்ணீர், தன்னுடைய கண்ணீர் தான் அவனுக்கு உணவாக காணப்படுகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 56:8 பார்க்கும்போது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணிருக்கிறீர், என் கண்ணீரை உடைய துருத்தியில் வையும், அவருடைய கணக்கில் அளவோ இருக்கிறது. அந்த துருத்தியில, தண்ணி வைக்கிற துருத்தியில என் கண்ணீர் வையும் ஆண்டவரே, அந்த அளவுக்கு என்னுடைய கண்ணீர் இருக்குது. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் கண்ணீரை காண்கிற தேவன். அந்த கண்ணீரை காண்டு விடுவது மாத்திரமல்ல, கண்ணீரை துடைக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அங்கே நாம் லாசருடைய கல்லறைக்கு போய் உள்ள காரியங்களை பார்க்கும்போது அங்கே வேதத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் கண்ணீர் வடித்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. ஏனென்றால் நம்மை போல அவரும் கூட அந்த மனதுருக்கத்தோடு மாம்சத்திலே வாழ்ந்த நாட்களிலே அங்கே நம்மை அதிகமாக அவர் நேசித்தார். அங்கே அவர் சிநேகித்த லாசரு மரித்து போய்விட்டான் என்று கேள்விப்பட்ட உடனே அங்கே கர்த்தர் அவரை எழுப்ப போவதை அவர் அறிந்திருந்தும் கூட அவர் கண்ணீர் வடித்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரும் கூட துடைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய உறவினர்களில், உங்களுடைய அறிமுகமானவர்களில் நீங்கள் இழந்து தவிக்கலாம், நிச்சயமாக உங்கள் முகத்தில் உள்ள கண்ணீரை யாவும் அவர் துடைக்க வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் கூட நாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் கண்ணீரோடு செபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கடந்த வாரத்திலே அந்த உயிர்த்தந்த ஞாயிறிலே சிறிலங்கா தேசத்திலே அங்கே கிட்டத்தட்ட 350 உயிர்களுக்கு மேலாக அந்த குண்டுவெடிப்பிலே பலியானார்கள். உலகம் முழுவதும் ஒரு நெருக்கங்களுக்குள்ளாக, ஒரு இடுக்கங்களுக்குள்ளாக, ஒரு கஷ்டங்களுக்குள்ளாக அங்கே திருச்சபை கடந்து சென்று கொண்டிருக்கே பார்க்கலாம். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக, தெய்வ பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் எவ்வளவு வேதனையோடு இருப்பார்கள், அவள் மனதில் எவ்வளவு ஒரு பெரிய பாரம் இருக்கும், தங்களுக்கு அருமையானவளை இழந்து அது வார்த்தையால் சொல்லி விவரிக்க முடியாது, யாரும் யாரையும் தேற்ற முடியாது. ஆனால் கர்த்தர் ஒருவரே தேற்றுவார். அல்லேலூயா. அவர் ஒருவருக்கு தான் தேற்ற முடியும், அவர் ஒருவர் தான் ஆறுதல் படுத்த முடியும். ஏனென்றால் வேதம் கூறுது, அவர்தான் சகல ஆறுதலின் தேவன் என்று நாம் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி கூறுவது போல, எரேமியா 9:1, ஆ, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும், அப்பொழுது என் ஜனமாய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். அல்லேலூயா. வேற என்ன செய்ய முடியும் பிரியமானவர்களே? அவர்களுக்காக நாம் கண்ணீர் வடிக்க வேண்டும். ஆண்டவரே, தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, திருச்சபையை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அப்பா ஆத்துமாக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே என்று நாம் ஜபிக்கும் போது கண்ணீரின் ஜபத்தை கேட்கிற தேவன் நிச்சயமாக தீமைக்கு விளக்கி அவர்களை பாதுகாத்துக் கொள்கிற வல்லவராயிருக்கிறார். இந்த உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் காலம் கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முன்பு போல தேசத்திலே சுதந்திரமாக இந்த நாட்களிலே வாழ முடியாது. ஏனென்றால் அவருடைய வருகை நெருங்க நெருங்க பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டான் அறிந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் அகோரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். ஆனாலும் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற தேவன் அவர் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தீமைக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவன். ஆனால் இப்படிப்பட்ட அன்பான பிள்ளைகளுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக நம் கண்ணீரோடு திறப்பில் நின்று ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 7:17 பார்க்கும்போது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரே இவர்களை மேய்த்து ஜீவத்துணையில் உள்ள ஊற்றண்டை நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் ஆட்டுக்குட்டியானவர் தான் மேய்க்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியான் தான் ஜீவ தண்ணீருள்ள தண்ணீரண்டை நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவர்தான் முகங்கள் உள்ள கண்ணீர் யாவையும் துடைக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21:4 பார்க்கும்போது, அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினர்கள் எல்லாம் ஒளிந்து போம் என்று வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு எந்த பாரத்தோடு இருந்தாலும் கூட நீங்க கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த கண்ணீர் ஜெபத்தை கேட்டு அவர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். 3வதாக பார்க்கும்போது, தேவன் உன் நிந்தையை நீக்கி போடுவார் என்று அந்த வசனம் கூறுகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 5:9 பார்க்கும்போது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. நிந்தை புரட்டி போட்ட இடத்திற்கு பெயர் தான் கில்கால். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருடம் அடிமைகளாயிருந்தார்கள். பலவித வேலைகளிலே கஷ்டங்களிலே அங்கே ஆலோட்டிகள் மூலமாக நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள், நிந்தைக்குள்ளார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அங்கே நிந்தையை புரட்டி போடப்படுகிறது. நிந்தையை புரட்டி போடுகிறது.

Oh, my God.

I'm not going to be able to do it.

I'm going to go to the hospital.

I'm not going to be able to do it.

I'm gonna go to the hospital.

I'm not going to be able to do that.

சங்கம வானொலியின் மூலம் துளிக்கும் நித்திய விழுத்த நிகழ்ச்சி நேரம். இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து நேரப்படி மாலை 6:45 மணிக்கு திங்கள் புதன் வியாழன் வெள்ளி நாட்களிலும்

0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் துதி ஆராதனை உபவாச அபிஷேக தேவ செய்திகள் திறந்த நேரப்படி காலை 8 மணிக்கு திறந்த நேரப்படி செயற்படுற என்பதை அறிய தருகிறோம். வந்து கேட்டு தாளந்தை கொடுத்து வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி சங்கமா வானொலி உங்களை அன்புடன் அழைக்கிறது. நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்துக்கு செல்வோம். ஆரம்ப ஜபம் சிஸ்டர் டோலி, ஜபம் பாடல் சிஸ்டர் கருணா, துதி சோஸ்திர பாடலுடன் வேத தியானத்தை கொண்டு வருவர் சிஸ்டர் கிரேஸ், துதி ஆராதனை சிஸ்டர் கவிந்தர் ஜல்பானம், கேட்டுக்கொண்டு பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஞ்சி அலங்காரமணி, உள்ளிற்கான ஜபம் சிஸ்டர் டோலி. இன்றைய நாளை 4 செய்திகள் தொடர்கின்றன. முதலாவது செய்தி பிரதர் பயந்திரன், இரண்டாவது செய்தி மேகலா வாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா, நெட்டுப்பாக்கு பாச ஞான பிரகாசம் கொழும்பு, 9 மணிக்கு ஸ்ரீலங்கா கொழும்பு. இப்பொழுது இந்த நித்திய நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்கிய சிஸ்டர் டோலி அவருடன் ஒப்புக் கொடுப்போம். சிஸ்டர் டோலி,
1: ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இன்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை நாங்கள் தொடர்ப்பதற்கு முதலாகவே நீங்கள் எங்கள் மத்தியில் வந்திருக்கிற உங்களுடைய பிரசன்னத்துக்காக நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுது நடக்க போற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா, சர்வ சிருஷ்டிக்கு நிஜமான நீர் ஆண்டவரே, நீரே ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பொருட்படுத்து யாவருக்கும் ஆண்டவரே வெளிச்சமாக உங்களுடைய வார்த்தைகளை பிறருக்கு அனுப்புவதற்கு தந்த இந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துவதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் உழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். அந்த மாதிரியா நன்றி இயேசுவே, உங்களுடைய வாக்குத்தத்தின்படி உங்களோட சித்தத்தின்படி உங்களோட ஜெப ஆவியை உங்களோட அபிஷேகத்தையும் ஒவ்வொரு ஊழக்காரங்களுக்கும் ஊற்றி உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. எல்லா மனிதர்களும் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவங்களுடைய இருதயங்களை திறந்து நடக்கப்படுற நிகழ்ச்சி மூலமாக உங்களோட வார்த்தையின் மூலமாக அப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. சபையின் அஸ்திபாரம் நீங்க ஐயா, சபையின் தலைவனானவர் நீங்க தான். அதுக்கான நன்றி செலுத்துறேன். நீங்களே மூளைக்கல்லாக இருந்து சகலத்தையும் வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். யாவரே உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமம் மகிமே, உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்பொழுது சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜெபங்களை எடுத்து வேறுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி நன்றி நன்றி. இப்போது நாங்கள் யாவரும் அன்போடு சிஸ்டர் கருணா அவர்களை வரவழைப்பாக அவர்கள் ஜெபித்து பாடலை பாடுவார்கள். பிரைஸ்லா சிஸ்டர் கருணா. இனிமையான குரலோட இனிமையாக பாடுவதற்கு வந்திருக்க கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். வாருங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்றி நன்றி.
2: நன்றியோடுமே ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்திலே நீர் எங்களுக்கு செய்த ஆயிரம் ஆயிரம் நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிக்க முடியாது என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியே எல்லாரும் உம்முடைய வார்த்தைகளை அறிவுடைய வார்த்தைகளை நாளை கழுவப்பட்டு பரிசுத்தம் அடைய ஒவ்வொரு நாளும் தங்களை ஆராய்ந்து கொள்ள உம்முடைய வார்த்தைகள் உதவட்டும் ஆண்டவரே. அப்பா, மன்னாவினாலே நீர் போஷித்தவர். வனாந்தரத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு உம்முடைய மன்னாவை கொடுத்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீர் செய்தவர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை பொழுகிறோம், உண்மை மாட்சி மேற்படுத்துறோம் ஆண்டவரே. பிதாவே என்று அழைக்க எங்களுக்கு கிருபை அளித்தவர் நீர் ஆண்டவரே. புதிய இஸ்ரவேலர்களாக உம்முடைய கிருபைக்குள்ளாக எங்களை அழைத்திருக்கிறீங்க. நித்திய ஜீவனை பற்றி கொள்ள அழைத்திருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட எங்களை அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா அதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர். அப்பா எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிறவர், எங்களை தூக்கி எடுக்கிறவர், ஒரு தகப்பனை கூட எங்களை நீர் சுமக்கிறவராயிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரை கண்ணின் மணி போல பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்துங்க. தாழ்ந்தைகளுக்கு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் உடைய கிருபையினாலே தாங்கி வழி நடத்துங்க ஆண்டவரே. சௌரன் லஸ்லி பிரதருக்கா, அவருடைய மனைவி ரீட்டா, பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்தும்படியாக கிருபை அவர்களுக்கு எப்போதும் தேவையாண்டவரே. குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக இப்பொழுது ஜெபிக்கிறோம். அது போலமா இந்த ரணங்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அப்பா தொடர்ந்து இந்த சத்தியத்தை அப்பா இந்த உலகம் அங்கிலும் கடந்து போகும்படியாக செய்யப்படுகிற சங்கமம் சுவானலிக்கு உதவி மொத்த அசயமாயிருக்கிறது. அப்பனாரே சுகம் ஆரோக்கியம் மலம் கொடுத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் டோலிக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து முறை ஊழியத்திலே உலகங்கிரமாய் வந்து சௌரி செய்கிற எல்லா காரியத்தையும் நீங்க அறிவிங்க ஆண்டவரே. தொடர்ந்து குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய், சுகம் ஆரோக்கியம் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரரை பேராக ஊழிய திருப்பாத தண்டையில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ரட்சிக்க கூடாதபடி அப்பா உம்முடைய கரங்கள் குறுகி போகவில்லை என்றது ஜனங்கள் அப்பா உம்முடைய சத்தியத்தை சொல்ல தங்களுடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் அவர்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீங்க ஆண்டவரே. இது கனமான ஊழியம் கிட்டாவே. அவர்களுக்கு தேவையான எல்லா ஞானத்தை நீ போதித்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அநேகரையுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரும்படியாய் நீர் அவர்களை பயன்படுத்தி அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஞானபிராசம் அவங்களுக்கு நீங்க கொடுத்த சுகத்துக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து அப்பா உம்முடைய கிருபை அந்த தகப்பனார் மேல் இருக்கட்டும். அப்பா நிறை வயதிலும் முதிர் வயதிலும் நான் உன்னை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற அந்த வார்த்தையும்படியே அப்பா நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியே அவர் தொடர்ந்து உம்முடைய சத்தியத்தை சொல்ல கிருபை பாராட்டினதுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து அவரோட கூட இருங்க, வழி நடத்துங்க. அது போல இஸ்ரவேல் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மக்களை அழைத்த தேவன் நீர் கர்த்தாவே. அவர்கள் கர்த்தாவே செங்கடலை பிளந்து உம்முடைய சத்தியத்தை இதுவரை பறைசாற்றி கொண்டிருக்கிற ஒரு சிறு கூட்டம் ஆண்டவரே. அழைத்த அழைப்பிலே அவர்கள் உண்மையற்றவர்களாய் இருந்த போதிலும் கர்த்தர் நீர் அவர்களோட போதும் கூட இருந்து அவர்களை நீர் கண்டித்து உணர்த்துகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இஷ்டவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்தவர் நீர்தானே கர்த்தாவே. அப்பா அவர்களை தப்புவித்தவர் நீர்தானே. நீர் ஒரு தகப்பனாய் அவர்களை நீர் எப்போதும் கண்டிக்கிறவராயிருந்தாலும் அன்பு காட்டுகிறவராயிருக்கிறீர் சுவாமி. தொடர்ந்து உண்மை உள்ள அந்த யூதர்களை எப்போது நீர் பாதுகாக்கும்படியாய், சாத்தானுடைய கூட்டங்களிலிருந்து தப்புவிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நீங்க அறிவிங்க ஆண்டவரே. எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற தகப்பன் நீர். அப்பா நீர் பரலோகத்திலே இருந்து இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொருவரையும் உற்று நோக்குகிறவராயிருக்கிறீர். அப்பா ஒவ்வொருவர் பேசுவதை நீர் காது கொடுத்து கேட்கிறீர் என்று வேத வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே. அப்படியே நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பயந்தவர்களாய் எங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய உதடுகள் எல்லாவற்றையும் காத்து கொள்ளும்படியாய், இருதயத்தை காத்து கொள்ளும்படியாய் எங்களோடு கூட போதும் இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது போல இஸ்ரவேல் மக்களோடு கூட வந்து இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அயலுள்ள நாட்டை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா நாடுகளும் உமக்கு எதிராக விரல்களை நீட்டாதபடி அவர்களையும் நீர் கர்த்தாவே கண்டித்துணர்த்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியம் அந்த தேசங்களுக்குள்ளே கடந்து போகட்டும். நீரே மேசியா என்று எல்லாரும் அமர்ந்திருந்த அறியட்டும் ஆண்டவரே. உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அந்த ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, ஆபத்துக்களிலே இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே இன்னமாக சத்தியத்தை அறியாத ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய விடுதலையும் உம்முடைய கரத்திலே உண்டு ஆண்டவரே. சிறை கதவுகளுக்கு கூட உம்முடைய வார்த்தைகள் கடந்து போய் அங்கே விடுதலையை உண்டாக்கட்டும், ரட்சிப்பை உண்டாக்கட்டும். அது போல வைத்திய சாலைகளுக்குள்ளே உம்முடைய வார்த்தைகள் கடந்து போய் அங்கே இருக்கிறவர்கள் சுமாரோக்கியம் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக கொடுக்கிறோம். அது போல போதை வஸ்துல அடிமையாகி கொண்டிருக்கிற பிள்ளைகளை தப்புவீங்க ஆண்டவரே. அப்பா தெளிந்த புத்தியை கொடுங்க, ரட்சிப்பை காணும்படியாய் கண்களிலே தெளிவை உண்டாக்கி கொடுங்க ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நீங்க அறிவீங்க. இந்த உலகத்திலே இருப்பவனை காட்டிலும் மங்களில் இருக்கிற இயேசப்பா நீங்க பெரியவர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கு பிசாசுகள் நடுங்கும் என்று சொல்லப்பட்டது போல உம்முடைய நாமத்தை நாங்கள் இந்த இடத்துல பிரஸ்தாபப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அந்த இயேசுவின் நாமத்துக்கு இந்த பிசாசுகள் நடுங்கி ஓடட்டும். இந்த ஜனங்களின் கட்டுக்களில் இருந்து அப்பா எல்லாரையும் விடுதலையாக்கும் வழியாய் சாத்தானுடைய திட்டங்களை அறுத்து போடுகிறோம். இயேசுவின் ரத்தத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்கிறோம், உங்களை மூடிக்கொள்கிறோம், குடும்பங்களை மூடிக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, கனடா தேசத்தை ஆசீர்வதிங்க, இலங்கை தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தும்படியா எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமேன் அமேன்.

0: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், அருமையான பாட்டை பாடினீர்கள், அருமையாக ஜெபித்தீர்கள். கல்வாரி சிநேகம், ஆமென், எங்களை கருத்திடும் என்னை, கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை. ஆமென். எங்கள் பாவங்களை அவருடைய இரத்தத்தினால் மட்டுமே எங்களுக்கு அதில் விடுதலை உண்டு. அவருக்கு மட்டுமே எங்கள் பாவங்களை கழுவ முடியும். அருமையான பாட்டுகளை பாடி ஜபித்து ஆசீர்வதித்தீர்கள். நன்றி சிஸ்டர். உங்களை கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமென்
2: ஆமென்.
1: ஆமேன் ஆமேன். தேங்க்யூ. பாஸ்டர் ஞானம் பிரகாசுக்கு ஜெபிக்க மறந்துட்டேன். நாங்கள் அவருக்கு எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டார். கர்த்தருக்கு சோத்திரம். அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். இன்று அவர் எங்கள் மத்தியில் இருப்பதற்கு நான் கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நேற்றும் இன்றும் மாறாதவர். நாங்கள் கேட்பதற்கு அதிகமாக எங்களுக்கு கண்மலையாக இருந்து அவரை இன்று மற்றும் பாதுகாத்து எல்லா விதமான பலவீனத்திலையும் பாஸ்டரை கத்தக்க நடத்தி வந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமீனப்பா. நீங்கள் பாஸ்டரை அசைக்கப்படாமைக்கு இன்று வரை என் கண்ணு மணிமாரி காத்து வந்தீர்கள். எங்களுக்கு அந்தவரே உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு ஜீவனுள்ள வார்த்தையில எங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு கொடுத்த அந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவரை சுத்த கிருபையினால காத்து அவரை பெல்லப்படுத்தி எங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஆசீர்வதிக்கிறேன் பாஸ்டர். நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போட சிஸ்டர் கிரேஸ் ஜே ரஞ்சன் அவர்களை வரவழைப்பமாக. அவர்கள் வந்து துதி ஆராதனை பாடல்களையும் தேவ ஞானத்தையும் எடுத்து வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நன்றி சிஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
1: ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாருங்கள், வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி.
3: ஆமென் ஆமென். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்த, உண்மை பாட, உண்மை கீர்த்தனம் பண்ண, உண்மை துதிக்க இந்த இடத்திலுமாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, எங்கள் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். பரிசுத்த ஆவியானவர் எங்கு கத்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே நேர் வழி நடத்தும். உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், இயேசுவின் நாமம் அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை, நீதிமான் அதுக்குள்ள ஓடி சுகமாயிருப்பான்னு சொல்லி உங்களுடைய நாமத்தை இந்த இடத்திலே உயர்த்துறோம் ஆண்டவர். ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. உங்களுடைய சாட்சி சத்தியமும் பேதியை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. அது பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனும் தேன் கூட்டிலிருந்த ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமான வார்த்தைகளை ஆண்டவரே இந்த நித்திய வெளிச்சத்துக்கு ஊடாக, இந்த ரேடியோ ஊழியங்களுக்கு ஊடாக அநேகருக்கு ஆசீர்வாதமா இந்த வார்த்தைகள் சொல்றதுக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். நன்றி ஆண்டவரே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே.

நிறைவான பரிசுத்த ஆவியானவரே, நீர் வந்தால் போதும் ஆண்டவரே, பலவீனம் பலமாய் மாறும், சுகவீனம் சுகமாய் மாறும். நீர் வந்தால் எல்லா சூழ்நிலையும் மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். பாத்திர நீரே பாத்திர, யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமவர், யூதா கோத்திர சிங்கமும்

பாத்திரேசுவேம் ஜூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறும் அவர் ஜெயங்கொண்டார் அவர் வெற்றி சிறந்தார்.

ராஜாக்களாய் மாத்தியவர் ஜெயங்கொண்டார், அவர் வெற்றி சிறந்த பாத்திர

தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இருப்பதில்லை. தேவனால் செய்யக்கூடாத காரியம்

காரியம் செய்திடுவார், வல்ல காரியம் செய்திடுவார். தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இருப்பதில்லை. தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே

0: സ്വസ്തിക ഉണക്ക് ഉണ്ട്. നന്ദി തകപ്പനെ, എല്ലാ തുതികന മഹിമയും ഉമക്കൊരുവരക്കേ ഉമ്മയെ ഉയർത്തുറോം. നീരേ പാത്ര തുതിക്ക് പാത്രരേ ഉമ്മയെ തുതിക്കുറോം, ഉമ്മയെ പോറ്റുറോം, നന്ദി ചെലുത്തുറോം. ആമേൻ ആമേൻ. എന്റെ വേളയിൽ നാൻ എടുത്തുകൊണ്ട വസനം, ധ്യാനത്തുക്കാ എടുത്തുകൊണ്ട വസനം വന്ന് 34 സംഗീതത്തിലെ കത്രനാണ് കാലത്തിലും സോസ്തരിപ്പേൻ, അവർ തുതി എപ്പോഴും എൻ വായിലിരിക്കും. കത്തരക്കുള്ള നാത്തുമാ മേന്മൈ പാരാട്ടും, സിറുമൈപ്പെട്ടവർ അതെ കേട്ട് മഹിളുവാറുകൾ. എന്നോട് കൂടെ കത്തരെ മഹിമപ്പെടുത്തുങ്കൾ, നാം ഒരുമിച്ച് അവർ നാമത്തെ ഉയർത്തുവുമാക. നാൻ കത്തരെ തേടിനേൻ, അവർ എനക്ക് സെവി കൊടുത്തു. എന്നുടേ എല്ലാ പയത്തുക്കും എന്നെ നീങ്കളാക്കി വിട്ടർ. അവർ അവരെ നോക്കി പാർത്ത് പ്രകാശം അടൈന്താർകൾ. അവർ മുഖങ്ങൾ വെക്കപ്പെട്ടു പോവതില്ലേ. അപ്പടിയാക ഇന്ന് നാട്ടിലെ നാങ്ങൾ ധ്യാനം പണ്ണുംപോത് ദേവനുടേ വാർത്ത എപ്പോഴും അവരെ ഉയർത്തും പോത്, അവരെ മേന്മപ്പെടുത്തും പോത്, അവർക്ക് നന്ദി ചെലുത്തും പോത്, അവരുടെ വാർത്തകൾ എങ്ങളെ വായിൽ എപ്പോഴും, അവരുടെ തുതി എപ്പോഴും ഇരിക്കുമെന്ന് ചൊല്ലേക്കുള്ള തുതിയുണ്ടേക്ക് പാടൽ മാത്രമില്ല, ദേവനുടേ എപ്പോഴും നന്ദി ചെലുത്തലുകളെ. നിങ്ങളെ സുഖത്തോട്, ബലത്തോട്, ആരോഗ്യത്തോട്, സമാധാനത്തോട്, സന്തോഷത്തോട് എപ്പവും വച്ചിരിക്കുന്ന ദേവൻ അവർ ഒരുവതാണ്. അതക്കാകവേ നാങ്ങൾ നന്ദി ചെലുത്ത ചെലുത്ത അവർ മിച്ച കാര്യങ്ങളെല്ലാം അനുകൂലങ്ങളെ അവർ ഏർപ്പെടുത്തി വെച്ചിരിക്കാൻ. ഏക്കനവേ എങ്ങളെ അൻപ് കൂന്തപടിയാ, മുൻപ് അൻപ് കൂന്തപടിയാ. അവരെല്ലാവറ്റെയും എങ്ങൾക്ക് യാവറ്റെയും ചെയ്ത് മുടിത്തിട്ട് എങ്ങൾക്ക് നന്ദി ചെലുത്തുറത്തേക്ക് ഞങ്ങൾ അതേ മുതന്മയാക അതേ ഞങ്ങൾ ഏറെടുക്കോണ്. നന്ദി നന്ദി നന്ദി എൻ്റെ എപ്പോഴും എല്ലാ കാര്യങ്ങൾക്കാകും ഞങ്ങൾ അത് ഞങ്ങൾ ആത്മാ വാഴ്ന്നത് പോലെ എല്ലാവറ്റിലും വാഴ്ന്ന് സുഖമായിരുങ്ങളെന്ന് ചൊല്ലാറ്. ഒവ്വൊരു വാർത്തയും ഞങ്ങൾ ചൊല്ലുമ്പോൾ ആത്മാക്കുള്ളാകളുണ്ട്, ഞങ്ങളെ ആത്മാ ബലപ്പെടുകിറത്. അപ്പൊ ഞങ്ങൾ നന്ദി ചെലുത്തും പോതും അതേതാണ്. അപ്പൊ എപ്പവും വന്ന് ബലപ്പെടുകിറത് ആത്മാ വാഴ്കുന്നത് പോലെ എല്ലാവറ്റിലും വാഴ്ന്ന് സുഖമായിരിക്കുമ്പടി എൻ്റെക്കുള്ള അന്ന് നന്ദിയുള്ള ഹൃദയം എങ്ങൾക്ക് എപ്പോഴും അതാണ്. നിങ്ങൾ ആത്മ ഖത്തര എത്ര കാലത്തിൽ ഞങ്ങൾ സോസ്തരിപ്പോം, അവർ തുതി എപ്പോഴും എങ്ങൾ എപ്പോഴും എവിടെ നേരം ഉണ്ടാളും ഞങ്ങൾ അവരോട് തരിച്ചിരിക്കുമ്പോൾ എന്ത് നേരത്തിലും അവരോട് ഞങ്ങൾ കൂടെ ഇരിക്കുമ്പോൾ. അപ്പൊ ഒരേ ഇടത്തിലെ വന്ന് ഞങ്ങൾ ഇരിക്കണമെണ്ടില്ല, എങ്ങളുടെ ഹൃദയം എങ്ങനെ ഇരിക്കുന്നതെന്താ മുതൽ ഞങ്ങൾ പാക്കണം. ഹൃദയം അവരോട് ഇണയുന്നത് അതാണ് അവർ ചൊല്ലർ. അമന്തിരുന്ന് ഞാനേ ദേവൻ എന്റെ അറിഞ്ഞു കൊള്ളുങ്ങളെന്ന് ചൊല്ലർ. അപ്പൊ അമന്തിരുന്ന് ഞങ്ങൾ എന്റേക്കുള്ള വന്ന് അവരോട് ഞങ്ങൾ എപ്പോഴും അന്ന് ധ്യാനം പണ്ണുമ്പോതും ദേവനോട് ഇരിക്കുമ്പോതും അന്താ ഹൃദയം എങ്ങൾക്ക് എപ്പോഴും അവരോട് കൂടെ ഇരിക്കേക്കുള്ള അവർ ചെയ്ത ഉപകാരങ്ങളെ ഒരുപോലും മറവാതെ ചൊല്ലി എന്നാത്മാവേ കത്തരെ സോസ്തരി. അവർ ചെയ്ത സകല ഉപകാരങ്ങളെയും മറവാതെ. അപ്പൊ ഞങ്ങൾക്ക് അത് മുടിവിലതാണ് ഞങ്ങൾ എപ്പോഴും ചൊല്ലത്. ആനാൽ അവർ ചെയ്ത ഉപകാരങ്ങളെ ഞങ്ങൾ മറവാമൽ ഇരിക്കുംപടിയാക ദേവനെ എപ്പോഴും ഞങ്ങൾ നന്ദി ചെലുത്തലുകളെ അത് നന്ദി അറിഞ്ഞലുള്ളവർകളാ ഇരിക്ക വേണമെന്നത് വന്ന് അവർ ചെയ്ത കാര്യങ്ങൾ ഞങ്ങൾ ഇന്നും അന്ത കാര്യത്തിലാണ് ഇരിക്കണം. അതേപോലെ അതെത്താൻ ഞങ്ങൾ അനുഭവിക്കാൻ വേണം. ദേവനുടെ അൻപെ ഉണർന്ന് എപ്പോഴും വന്ന് അവരുടെ അൻപെ ഉണർന്ന് എന്നത് മുറ്റിലും നമ്മെ സാന്ത്. എപ്പോഴും വന്ന് ഞങ്ങൾ അവരോട് സാന്ത് ഇരിക്കുന്നതാണ് അന്ത അൻപ്. അവരെ ഞങ്ങൾ മഹിമപ്പെടുത്ത ഒരു ഉപവാസ നാളിലെയോ അല്ലാതെ എന്നുണ്ടാലും അവരെ ദേവനുടെ നാമത്തെ ഉപവാസത്തിലെ ഞങ്ങൾ മഹിമപ്പെടുത്താതെ ചെയ്താത്താൻ എങ്ങൾക്ക് പതിൽ വരമേണ്ടതില്ല. ആനാ അന്ത അൻപ് മുൻപ് അൻപ് കൂന്താർ അവർ അൻപാ ഇരിക്കുന്നപടിനാല് ഞങ്ങൾ അവരോട് തരിച്ചിരിക്കുന്നത് എവ്വളവ് ആനന്ദമാ ഞങ്ങൾ സന്തോഷമാ. അതാണ് അവർ ചൊല്ല ദേവനുടെ അൻപെ ഉണർന്ന് മുറ്റിലും നമ്മ അത് അൻപോട് ഇരിക്കുന്നത് അവരോട് സാന്തിരിക്കുന്നത് എങ്ങളെ പൊറത്തത് ഞങ്ങൾ മഹിഴ്ചിയോടും സന്തോഷമാവും ഇരുപ്പത് നം കരത്തിൽ താണുള്ളത്. അത് ദേവനെ സാന്തതല്ല. ഏനണ്ടാൽ അവരെ ഞങ്ങൾ സാന്തിരിക്കുമ്പോൾ അവരെങ്ങളോട് കൂടെ ഇരിക്കുന്നത്. അപ്പൊ അത് അവരോട് ഞങ്ങൾ എപ്പോഴും ഞങ്ങൾ സാന്തിരിക്കുമ്പോൾ ദേവനങ്ങളാണ്ട് ആണ്ടവരോട് കൂടെ ഇരിക്കുന്ന അന്ത സന്തോഷം സമാധാനം അൻപു സന്തോഷം സമാധാനം പോന്ന ജാവറ്റയും ദേവൻ നമുക്കുള്ളാകവേ വൈത്തിരിക്കാൻ. നാം എപ്പോഴെല്ലാം ദേവനുടെ അൻപെ ഉണരാമൽ പോകുമോ അതക്ക് കാരണം ദേവൻ കൂറിനതെ മങ്ക ചെയ്ത് അത് അതക്ക് കാരണം വേറെ എതിയോ അധികമാക ഞങ്ങൾ അത് അതെ അവരെ വിട്ടിട്ട് ഞങ്ങൾ വേറെ ഒരു പക്കമാ തിരുമ്പുറ അവരോട് ഞങ്ങൾ സാന്തിരിക്കാമൽ വേറെ പക്കം എങ്ങൾക്ക് നേരം ചെലവഴിക്കണമെണ്ടാൽ അന്ത അൻപ് അവരോട് ഞങ്ങൾ ചെലുത്തുന്ന അൻപ് അവരോട് സമാധാനമായിരിക്കത്തെ അത് മാറ്റുന്നത് എന്നെ ഞങ്ങൾ അന്ത അവരോട് സാന്തിരിക്കത്തെ വിട്ടിട്ട് വേറെ പക്കമാങ്ങളുടെ നേരത്തെ ചെലവഴിത്തമെണ്ടാൽ അന്ത അൻപ് അവരുടെ അൻപ ഞങ്ങൾ മുറ്റിലും ഉണര മുടിയാതെ. അതാണ് അവർ ചൊല്ലർ അൻപ് സന്തോഷം സമാധാനം പോന്ന ജാവറ്റയും ദേവൻ നമുക്കുള്ളാകവേ വൈത്തിരിക്കാർ. അപ്പൊ ഏനണ്ടാ അവർ ചൊല്ലുകാർ അന്ത ഉള്ളുക്കുള്ള നിങ്ങൾ ഉള്ളുക്കുള്ള ഇരിക്കുന്നതെ ഞങ്ങൾ വെളിക്ക് കൊണ്ടുവര വേണമെണ്ടാൽ അവരെ സാന്ത് കൂടെ ഞങ്ങൾ ഇരിക്ക വേണം. ഏനണ്ടാൽ അവർ ചൊല്ലർ ദേവനുടെ കിരുവയെയും ജേസു മുടിത്ത കിരിയകളെയും മഹിമപ്പെടുത്താമൽ நம்முடைய சொந்த முயற்சிகளினால் தேவனை பிரியப்படுத்த எண்ணும் போது நமது சந்தோஷத்தையே நாங்கள் இழந்து விடுகிறோம். ஆகவே மறுபடியும் தேவன் சந்தோஷத்தை தருமாறு ஜபிக்காமல் தேவனுக்கு கனத்தை செலுத்தி அவருடைய வார்த்தையை நம்பும்படி திரும்புங்கள். மகிமைப்படுத்துவ என்பதற்கு எப்பவும் வந்து நாங்கள் அவரை சார்ந்து இருக்கும் போது ஆண்டவரே உமக்கு நன்றி, நாங்கள் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் நன்றி செலுத்துறேன், நன்றி என்று அவரோட அந்த நன்றி உள்ள இருதயத்தை நாங்கள் பெற்றிருக்கும் போது தேவன் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிற அந்த உணர்வை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் அந்த சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் சில நேரத்துல உலக கவலைகள், உலகத்தால வருகிற அந்த செய்திகள், உலகத்துல அப்படியான இதுகளை சார்ந்திருக்கும் போது கவலை வரும். ஆனா தேவனை சார்ந்திருக்கும் போது, அவரோடு தரிச்சிருக்கும் போது அந்த அன்பு எங்களை எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்ளும். அவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக அதை நாங்கள் அவரை மகிமைப்படுத்தும் போது உங்களுடைய உள்ளான மனிதன் இந்த மாறுவானை ஒழிய அவர் அல்ல, அவரை இருக்கிறவராகவே கண்டு புகழ்ந்து அவர் நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கிற நன்மைக்காகவும் அவர் நம்மிடம் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி அவரை அங்கீகரிப்பதுதான் நாம் அவரை மகிமைப்படுத்தும் விதமாகும். அப்படியாக நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இப்ப இதுல இருந்து இந்த ரேடியோ கூடாகவும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருமனப்பட்டவளா இந்த இடத்துல கூடியிருக்கிறதும் அவரை மகிமைப்படுத்துற நாங்கள் அந்த உபவாச நாளண்டு நாளைக்கு நியமித்த அந்த நாளைய தினத்துல அவர் கூடாக பேசி ஊழியக்காரன் கூடாக பேசின அந்த உபவாசத்திலும் கூட இருந்து இருக்கும் போது எப்பொழுதும் எங்களுக்குள்ளதான் அந்த உள்ளான மனிதன் வல்லமையாய் வெல்லப்பட. அப்படியாக இந்த வார்த்தை கூடாக நான் இதை பகிர்ந்து கொடுக்க இந்த ஆண்டு தந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.
1: நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளிலே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அது மட்டுமல்ல வேத தியானம் சங்கீதம் 34வது சங்கீதத்திலே ஒரு ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். அன்பு வார்த்தை இந்த ரெண்டு மங்களுக்குள் இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக விவரமாக எடுத்து கூறுகிற மிக மிக ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
0: ஆமென். Thank you, thank you.
1: You are welcome. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கவி கவிந்தா வளைக்க போறோம். பிரஸ்லோ சிஸ்டர் கவி கவிந்தா மைக் ஓன் பண்ணுங்க. பிரஸ்லோ சிஸ்டர் கவி கவிந்தா மைக் ஓன் பண்ணுங்கம்மா. அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிறார், ஊழியம் செய்ய வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு வந்திருக்கிறார். அவர் மைக் ஓன் பண்ணவில்லை. கவிதா அவர் வருவார். அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து நெத்தடியா இருக்கும் என்று தெரியவில்லை. அவர் வருவார், வரும்முறை காத்திருந்தான். முதல் தடவையாக இந்த வார்த்தைகள் வெளிச்சத்திலே தானும் ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், பாடல் வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு வந்த சகோதரி என்னோடு பேசியிருக்கிறார். நான் அவரோட பேசியிருந்தேன். அவர் வருதா கூறியிருந்தார், வந்து விட்டார். பிரஸ்லோ சிஸ்டர் கவி கவிந்தா, பிரஸ்லோ ஒரு நிமிஷம், பிரஸ்லோ சிஸ்டர் கவி கவிந்தா, பிரஸ்லோ மைக் ஆன் பண்ணுங்க. நடந்து அழைப்பு பார்த்து இல்லாட்டி அவர் பிரஸ்லோ சிஸ்டர் கவி கவிந்தா பேச முடியுமா? மைக் ஆன் பண்ணுங்க. ஓகே,
2: நன்றி, நன்றி. நாங்கள் மறுபடியாக அழைக்க பார்ப்போம், வருவார்கள். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென். இப்பொழுது நாங்கள் அன்போடு சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதற்கு ஜெபிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி.
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி.
2: ஆமென். ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நன்றி.
3: Yes, Lord, we thank you, Lord, once again, Father, for this wonderful evening, Lord, where the Velicham is arriving, Lord, from all the way from Toronto, Canada, Lord, and also, Lord, for we pray, Lord Jesus, that we would be able to connect with Sister Kavi Kavinda all the way coming from Jaffna, Lord, that you would open up, Lord Jesus, all the hindrances, Lord, that are coming, Lord, because of any kind of issue, Lord, technical difficulties, Lord, you would open up, Lord Jesus, that she will be able to come in and join us today and glorify your name, Lord, as she has a heart to praise you and worship you and glorify you. You would open the doors, Lord Jesus, no man can shut. So we thank you, Father. Now we pray, Lord Jesus, even as we, Lord, bring Nithya Balicham, Lord, the hearers, the listeners, Lord Jesus, as they have lined up at this very moment, Lord, from different parts of the different time zones and different parts of the world, Lord, 210 nations. Lord, we do not take this light. This is your work. This is your kingdom power coming through your authority into the nations of the world, into the people, Lord, that you have brought in, Lord Jesus, even 2,000 odd people at one sitting, Lord, and many radio channels also joining, Lord, accordingly to, Lord, make it available, Lord Jesus, to go into this nation as well, along with Lord Jesus, the Sangamam Radio Gospel that is, Lord, emanating at this time, Father. So we thank you for it, Lord, and we thank you, Father, for the way, Lord Jesus, that you have, Lord, chosen, Lord, to the end days of ministry, Lord, to go in. And Lord, we thank you, Lord, listeners, Lord, that have come in and joined in, Lord. It's no accident, Father. This is the way that you have drawn them by thy Spirit unto yourself, Lord, and what you have, Lord, already, Lord Jesus, ministered to them, Lord, through the songs, through the worship, through all that has been going on already, Lord. And even as Sister Dolly is hosting today, be with the leader and guider and helper and anointer, Lord, all the way, Lord, right from the beginning to the end, Lord. We are with her, Lord, and leading her and guiding her as well. And also Brother Mahendran, Lord, who has been working so much, Lord, to bring, Lord Jesus, all the coordination of the calls and everything to put it together, Lord, and working so hard along with it, Lord. Give him, Lord Jesus, your patience and your, Lord Jesus, the anointing power of the Holy Spirit. Rest upon him, Lord, and wonderful way in which you would lead him and guide him each step of the way, Lord, according to your call and the way in which you have called him out, Lord, and brought forth, Lord Jesus, the burden that he carries for souls, Lord, from Varthi and Velicham, Trinity and Velicham, and Lord, even Lord, the weekend meetings, Lord, we give them all to you, even as you have put that burden upon Leslie, Lord Jesus, to start these weekend meetings, Lord, which have become such a glorious thing, Lord, and a way in which to bless many nations of the people that cannot attend church, Lord, in any other way, Lord, to go into their homes, go into the hospitals, go into many ways in these people that are listening will also, Lord, support the ministry by passing it on, Lord Jesus, the message, Lord, how it's been emanating, Lord, to bring forth such a blessing. So we thank you for that, Lord. And we also thank you, Lord, for many that have already joined and praying, Lord, and worshipping and glorifying you, Lord. Sister Karuna, Sister Grace, who has been already also, Lord, brought forth, Lord Jesus, between those two sisters. We have been bringing forth your, Lord Jesus, the worship and praise, Lord. And also, Sister, Lord Jesus, Sister Mela, who is already waiting and also participating, Lord, in this ministry, Lord. So we thank you for all their worship and adoration and praise and thanksgiving to you, Lord Jesus. And we thank you, Lord, for Sister Rita, who is working, Lord, in the background, Lord, along with Brother Leslie, Lord, as Brother Leslie is doing all the recordings, Father. So we thank you, Lord, oh, every bit of this, what's going on in the teamwork, Lord. Lord Jesus, this is to honor and lift your name up, Lord, to honor and glorify your name, even as you have promised in your word, Lord. When you are being lifted up, you will draw all men unto yourself. And that is exactly what is going on at this very moment, Lord, with this channel, Lord, with this network, Lord. Thank you, thank you, thank you, Jesus. We thank you, Lord, for the glorious way, Lord, you are touching your people, Lord. Lord, they are the very way that you have said, Lord. It is not by might nor by power, but by my Spirit, saith the Lord, that this mountain will crumble and fall. Whatever burdens they are carrying, whatever situation they are in, Lord Jesus, that they will put their trust in you. They will look up to you, the author and the finisher of their faith. They will not look to the right or to the left, Lord, because they are come at the help, Lord. From where does our help come from? But from the living God who comes from the glory that comes from the heaven above unto those that look up to you, Lord. So we thank you, Lord, your very present help in time of trouble that you have said, Psalm 46, verse 1 as well, Father. And all things work together for the good of those who love God and are called according to his purposes, Romans 8:28. You have promised them, Lord. So, Lord Jesus, increase their faith, Lord. Lord, let them, Lord Jesus, think, I've been praying too long. I've been waiting upon the Lord too long. And that is the waiting is not denial. It is only to see how much patience that the Lord's trying time would bring forth much of the deliverance, much of the power to be revealed in His right time, in His season. And He is waiting to do that for you in the name of Jesus. So we thank you, Lord. Thank you, Lord. Even as your Lord Jesus preparing the word to, Lord, go into these lives, Lord, that are waiting upon you, Lord. Father, Lord, we thank you, Lord. They that wait upon you, Lord, shall renew their strength. They can walk and not be weary. They can, Lord Jesus, run and not be weary. They will walk and not faint. And we thank you, Lord, because they will, Lord Jesus, like wings, Lord, with eagles, like wings, Lord, will, Lord Jesus, do that, Lord, according to your will and your promise upon their lives. We decree and declare that very promise, oh God. And as you are giving them that patience, you are doing according to your will and your purposes in their lives as they look up to you emotionally, Lord, physically, mentally, every way possible. The word is waiting to bless them, Lord. All the word that you are preparing, Lord, through the saints, Lord, that are going to come forth and prepare, and Lord Jesus, bring forth the word upon these hearts and lives, Lord, will, Lord, not bring, Lord, return to us void, but Lord, bring much of what you have prepared for to bless them, so they will grow, they will not be weary, but they'll be strengthened, quickened, and revived by the word, and they will see the much of the glory of the power of God that will go bring forth them, bring much deliverance and save them, and bring them, Lord Jesus, much of the victory upon their lives, no matter what their circumstance. So we thank you for hearing our prayers, Lord, when as we lift them up to you, Lord Jesus, as you're interceding for us at the right hand of the Father, in Jesus' name we pray. Amen and amen.
2: Amen. Amen, amen. Praise the Lord. Nandri, nandri, Sister Armiya. Jabithinga kathrara. Nama matume magime paduvadaha. Nandri, nandri. Ipadu marupadiyaga Sister Kavitha koopiduva avanga illa pola irundhalum. Naanga ipa jabippa ooliyargalukkaandi adukku piragu vandhalum varuvargal. கத்திரி சோத்திரம் நன்றி. இப்பொழுது சிஸ்டர் டாலி அவர்கள் ஊழியர்களுக்கு ஜெபித்து சிறிய பாடலை பாடுவார்கள். நன்றி நன்றி நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. இந்த ஊழியக்காரர்களை நீங்க பேர் சொல்லி அழைத்து வந்த மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துற பரிமல தைலமாம் இயேசுவின் நாமம் அப்பா. பாருங்கும் உங்களுடைய வாசனை வீசும் நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற மக்கள் மேல ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி உங்களை தேவன்பாலையும் அபிஷேகத்தினாலும் நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்று கூறும் பொழுது அப்பா அது எங்கள் ஜீவியத்துல அது மற்றவர்கள் காணக்கூடியதாக எங்கள் பேச்சில் எங்கள் நடக்கையில எங்களுடைய கிரியையில எல்லாவற்றிலும் ஆண்டவரே உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதற்கு அழைத்து வந்த ஊழியர்காரர்களை அழைத்து உங்களோட பரிமள தைலத்தை ஊற்றும்படியாக ஜபிக்கிறேன். இந்த நேரம் ஆண்டவரே ஒரு ஜப்பு ஆவியை அவர்களுக்குள்ள ஊற்றி ஆண்டவரே உங்களை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு அதற்கு அழைத்து வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் நன்றி செலுத்துறேன். ஏசப்பா உங்களுடைய ஜெபமே ஜெயம். ஜெபம் இல்லாவிட்டா அப்பா நாங்க இந்த இடத்துல வந்து நிற்க முடியாது. யாவருக்குள்ளையும் கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. அப்பா உங்களோட நாமத்தை உயர்த்து ஒவ்வொருதலையும் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே உம்முடைய வழிகள் எங்களுக்கு தெரியும். உம்முடைய பாதைகளை எங்களுக்கு போதிப்பதற்காண்டவரே அழைத்து வந்த இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கருத்தலை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டும் உயர்த்துவதற்கு அப்பா அவங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் தைரியத்தையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். இது உங்களுடைய உங்களுக்குரிய ஊழியம் அப்பா. யாவரையும் தாழ்மையாடு தேவ பயத்தோடு நடப்பதற்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களை நாம மட்டுமே மகிமைப்பட வேணும். நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்.

பாதம் வந்தேன், ஜப வேலையுமை தேடி வந்தேன் தேவா.

لا ما

0: ஆமென் அப்பா, உங்களை நாம் நாடி வரும் பொழுது ஆண்டவரே ஜெபமே ஜெயமாக எல்லாரையும் வெற்றியோடு நடப்பதற்கு ஜெயம் கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு தந்த இந்த கிருபையும் உங்களுடைய அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு மகேந்திரன் ஐயா அவர்களை வரவேற்பமாக அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். பிரைஸ்டர் மகேந்திரன் ஐயா.
1: பிரைஸ்டர் சிஸ்டர், பிரைஸ் லார்ட்.
0: ஆமென், ஆமென். வாருங்கள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். ஆமென்,
1: ஆமென். பிரைஸ்டர் சிஸ்டர் கவிதா, பேச முடியுமா?
2: பிரைஸ்டர் லார்ட், பிரைஸ்டர் லார்ட்,
1: பிரைஸ்டர் லார்ட். இன்றைய நாளிலே நித்தியத்திலே முதல் முதலாக யாப்பான தேசத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். இப்போ நேர்த்து தாருங்க, துதித்து ஆராய்த்து ஒரு பாடல் பாடுங்கள். உங்களுக்கு 10 நிமிடம் தருகிறேன், வழி நடத்துங்கள். ஆமேன்,
2: ஆமேன். என்னுடைய பேர் கவுந்தினி, நான் யாப்பானத்தில இருந்து வந்திருக்கிறேன். நாங்கள் இவ்வேளையில நாங்கள் துதி வேலைகளை நான் நடத்துகிறேன். தேவனுடைய கரங்கள்ல நாங்கள் ஒப்பு கொடுப்போம். தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தி நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம். பரலோக தேவனே, பரக்ரமம் உள்ள

வணங்குகிறோம். ஆமேன். தேவனுக்கு நாங்கள் இந்த அதிகாலை வேளையிலிருந்து தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் நன்றிகளை செலுத்துவோம். தேவன் எங்களை நடத்தி வந்த விதங்கள், தேவனங்களை பாதுகாத்த விதங்கள், தேவனங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மையான இவர்களுக்கும் பரலோக தேவனே உங்களுக்கு கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி சூஸ்திரங்கள் சூஸ்திரங்கள் சூஸ்திரங்கள் சூஸ்திரங்கள். எத்தனை துதியுங்கள். அவர் என்று நல்லவர் என்று சொன்னீங்களே, அற்புதமானவரே, உங்களுக்கு கூடான கோடி சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். நீர் நல்லவரும் வல்லவரும் கிருபை நிறைந்த தேவனுமாயிருக்கிறீங்களே பரலோக தேவனே. உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் கிருபியாய் மகிமையாய் இறங்கி வருவேன் என்று சொன்னீங்களே. எங்கள் ராஜாதி ராஜாவே, உங்களுக்கு கூடான கோடி சூத்திரம். துதிக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரராயிருக்கிற எங்கள் பரலோக தேவனே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். பரலோக ராஜாவுக்கு கூடான கோடி கூடான கோடி சூத்திரம். யெகோவா சம்மாவாயிருந்து வழி நடத்துகிற தேவனே, யெகோவா ஜீராயிருந்து நடத்துகிற தேவனே, யெகோவா ராப்பாவாயிருந்து நடத்துகிற தேவனே. அப்பா உங்களுக்கு நன்றி நன்றி. பரலோக ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகிமை நிறைந்த தேவன், மாட்சிமை நிறைந்த தேவன், அக்கினியாயிருக்கிற தேவன், அபிஷேகம் நிறைந்தது தேவனே, உங்களுக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். சிறந்த பரலோக தேவனை உங்களுக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம், உங்களுக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, நீர் செய்த நன்மைகள், நீர் செய்த அதிசயங்களுக்கு நன்றியப்பா நன்றியப்பா. சேனைகளின் தேவனே சூத்திரம், யாக்கோப்பின் தேவனே உங்களுக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஹாலேலூயா ஹாலேலூயா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே சூத்திரம். துதிக்கு பாத்திரராய் இருக்கிறவரே உங்களுக்கு சோத்திரமாவியானவரே ஸ்தோத்திரமாண்டவரே. ஓ உங்களை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா நன்றி. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் கனத்துக்கும்

இருக்கிறவரே, மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறவரே, அப்பா உங்களுக்கு துதிப்பது எவ்வளவு இன்பமாண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறது எவ்வளவு இன்பமாண்டவரே, பரலோக தேவனே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம், இந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் ஆண்டவரே நீங்கள் வாசம் செய்கிறது வாதி தேவனே சூத்திரம், ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம், ஜீவனுள்ள தேவனே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம், பரலோகத்தில் வாசம் செய்கிறவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம், துதிகன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே, மாட்சிமை நிறைந்த தேவனுக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம், ஆண்டவரே மட்டும் நடத்தி வந்த தேவனுக்கு சூத்திரம், இனிய நடத்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறவரே, அப்பா கூடான கோடி உங்களுக்கு சூத்திரங்களை செலுத்துகிறோம், ராஜாதி ராஜாவே சூத்திர

0: வாதிதுவனே, அப்பா நீங்கள் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவரே, எங்கள் நடுவில் வாசம் செய்கிறவரே, பரலோக தேவனே, அப்பா உங்களுக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த நேரம் முழுதும் ஆண்டவரே எங்களுக்கு தந்த கிருபைக்காய், உங்களுக்கு சூத்திரம், உங்களை மகிமைப்படுத்த தந்த தயவுக்காய் ஆண்டவரே, கூடான கோடி சூத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்திலே ஆண்டவரே அப்பா உங்களை அப்பா கலந்து கொண்டு உண்மை மகிமைப்படுத்த தந்த சலாக்கியதுக்காக உங்களுக்கு கூடான கோடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஆமென் ஆமென்
1: ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர் கவி கவிந்தா. இன்றைய நாளிலே சங்கம வான் நிலையத்திலே நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு வந்து துதித்து ஆராதிக்கும் பொழுது உங்களுக்கு செழிப்பு உண்டாகும், உங்க வீட்டிலே ஆசீர்வாதம், உங்கள் பொருளாதார தடையெல்லாம் நீங்கும், ஆணிபாந்த கரம் உங்க வீட்டிலே நீட்டிருக்கும். அப்படியாக இன்றைய நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை தலைகளாக மாறப்போவது காரணம், நீங்கள் இந்த சங்க மாதிரி வந்து உங்களுடைய வார்த்தையை உங்களுக்கு தொடங்க கொடுக்கிற ஆண்டவர் கேட்டிருக்கிறார், அதற்குரிய பலனை உங்களுக்கு கொடுப்பார். அது மட்டுமல்ல, நாளைய நேரத்தில் சனிக்கிழமை துதி ஆராதனை நிகழ்ச்சி நடக்கின்றது. உங்களுக்கு வந்து சனிக்கிழமை மாலை 5:30 வந்து துதி ஆராதனை செய்து உங்களுடைய சாட்சியை கொடுக்கிற நேரம் தருகிறேன். காரணம் உங்களுடைய சாட்சி மிகவும் ஒரு அற்புதமான சாட்சி. ஒரு சாட்சிக்கு நேரம் தருகிறேன், சாட்சியை சொன்ன காரணம் உங்களுடைய சாட்சியை கேட்டு அநேகர் ஆண்டோட வர வேண்டும். அப்படியான சாட்சியை வைத்திருக்கிறேன், நேரம் தருகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்ட செய்யும் சகல காரணத்தையும் ஆசிரிப்பாக. சனிக்கிழமை மாறி 5:30 உங்களை சந்திப்போம். கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் ஆசிரிப்பாராக. ஆமேன் ஆமேன்
0: ஆமேன் ஆமேன்.
1: நன்றி சிஸ்டர், நன்றி. இதுவரை நேரமும் ஆராதித்து தூது பாடு கவி கவிந்த யாழ்ப்பாணம். இவருடைய சாட்சியை கேட்டால் மெய்சிலிருக்கும். ஆஸ்பத்திரியிலே இவர் மறுத்து போனார்னு டாக்டர் கூட எழுதி கொடுத்து விட்டார், நீ மறுத்து போறாய், மரண சடங்கு எல்லாம் ஆயத்தமாக. அப்பொழுது இந்துவா இருந்தவர், ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இந்த சகோதரியுடைய பெட்டில போய் ஜெபித்தார்கள். ஜெபித்தொடர்ந்து சகோதரர் ஒழும்பினார். இவர் இந்து சகோதரி, ஆண்டவர் அறியாத சகோதரி. ஒரு ஊழியக்கார குடும்பம் இந்த ஹாஸ்பிட்டல்ல போய் ஜெபித்த பொழுது மறுத்த சரலாம் உயிர் பெற்று டாக்டரே ஆச்சரியப்பட்டார்கள். அன்றிலிருந்து இதுவரை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து துதிக்கிறது ஆராதனை மட்டுமல்ல, அநேக ஜெபக்குழுக்களை சேர்ந்து இவள் ஆராதிக்க ஒரு சகோதரி. கத்தர் இந்த மகளை அபரிவிதமாக ஆசிரியப்பாராக. சகோதரியை நாளை சனிக்கிழமை துதி ஆராதனை சந்திப்போம். ஆமேன். தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தியை கடந்து செல்வோம், ஜெபம் பண்ணுவோம். அன்பா சிஸ்டர் கவி கவிந்த முடியும் வரை நிலைத்திருங்கள், ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலியின் நித்திய நிகழ்ச்சியில் ஒரு செய்தியை கொடுக்க நேர்த்து தந்தீர் அந்த கிருபைக்கானது. இந்த செய்தியை நீ மறந்து பேச வேண்டுமாக இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிப்பேன் பரமபிதாவே. இன்றைய நாளிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு இரட்சிப்பின் கம்பீர சத்தம். இரட்சிப்பின் கம்பீர சத்தம் சங்கீத 118:15 சொல்லுகிறது. நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பறக்கம் செய்யும். இங்கே பாருங்கள், ஏதேன் தோட்டத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், ஒரு கம்பீர சத்தம் வருகின்றது. இந்த சத்தம் அங்கிருந்து வருகின்றது, பரலோகத்திலிருந்து இல்லை, தேவனுடைய வார்த்தையிலே அந்த கம்பீர சத்தம். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், அந்த கம்பீர சத்தம். அந்த ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு ஆதாமேவால் குளிர்ச்சியான வேலையிலே, அதாவது நதிகள் நிறைந்த இடத்துல உலாவி பேசி ஒரு கதைக்கிற மகிழ்ச்சியான ஒரு குடும்பமா இருந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தை ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். அப்படியானால் அவர் குற்றம் செய்திருக்கிறார், ஏதோ ஆண்டவருக்கு எதிராக அவர் செயல்பட்டு இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அதிக நேரத்தை பற்றி விளக்கம் இல்லை. குற்றம், அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. நடந்தது என்ன, சாபத்தின் சத்தம் தான் அவள் கேட்க பெற்றார். என்ன சொன்னால் தெரியுமோ, ஆதியா 3:9 நிர்வாணி என்று பயந்து மரத்தின் பின்னால் ஒழித்துக் கொண்டிருந்தாள். நன்றாக கவனிக்க வேண்டும், ஆண்டவரோடு உலாவி கரம் கூப்பி ஜெபித்து துதித்து பண்ற அந்த மகள் ஆதாம் ஏன் நிர்வாணி என்று பயந்து மரத்தின் பின்னால் ஒழித்துக் கொண்டு பிரசன்ன போய்விட்டது, அபிஷேகம் போய்விட்டது, ஒழித்துக் கொண்டிருந்தார். நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த கேட்டுக்கொண்ட சகோதரே சகோதரியே, இந்த சங்கம வானொலியிலே சனி ஞாயிற்று கிழமைகளில் நடக்கும் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி நடைபெறும் போது ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே நீ எங்கே இருக்கிறாய்? விடை வருகிறது, டிவிக்கு முன்னாலே படம் பார்த்து கொண்டிருக்கிறேன். சாபம், ஆண்டவர் அழைக்கிறார் உங்களை, மகனே மகளே என்று அழைக்கிறார், கம்பீர சத்தத்தோடு அழைக்கிறார். நீங்கள் ஊழியத்துக்கு வர வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்டு ஊழியத்துக்கு வந்தால் உங்களை தளர்ந்து வந்தால் உங்களோட வீடு நிறையும், பொருளாதாரத்தை நிறையும். இவ்வளவு நாள கண்ணீர் விட்டு துதித்து வேதனையோடு சஞ்சலத்தோடு என்ன செய்வே என்று தருமாறிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஆசை வைப்பார். பாருங்க, சிம்சோன் ஆண்டவர் சிம்சோனே நீ எங்கே இருக்கிறாய்? ஒரு கம்பீர சத்தத்தோடு துணி வருது. உங்களுக்கு தெரியும் சிம்சோன் சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும், நான் அதை பற்றி விளக்கம் கொடுக்க தேவையில்லை. ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், சிம்சோனே நீ எங்கே இருக்கிறாய்? அதற்கு என்ன பதில் கொடுக்கா தெரியுமோ? என்ன பதில் கொடுக்கிறார் என்றால், அது கொடுக்கிற பதில், தெளியாளின் மடியில் படுத்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அபிஷேகத்த மனிதன், அற்புதம் நடந்த சிம்சோன் தெளியாளின் மடியிலே படுத்துக் கொண்டால் அவனுடைய வாழ்க்கை தலைகளாக மாறிவிட்டது, அபிஷேகம் போய்விட்டது, வல்லமை போய்விட்டது. அந்த கம்பீர சத்தத்துக்கு அவன் கொடுத்த பதில் தவறான பதில், உலகத்துக்குரிய பதில். அதை நான் சொல்லிக் கொண்டது, இந்த பெண்களின் மடியும் வீட்டு பால்கனியும் பொல்லாத சாமான்கள். சிம்சோனோட சரித்தம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது, சவுலே சவுலே நீ எங்கே இருக்கிறாய்? 1 Samuel 10:21-22, சவுலே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் கூப்பிடுறார் ஐயா. என்ன சொல்றான் சொல்லுங்க, தளவாடங்கடையில் ஒழித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு விரோதமாக குற்றம் செய்தால், ஆண்டவருக்கு விரோதமாக செயற்பட்டால், ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தையை சொன்னால் ஒழிக்க வேண்டிய கட்டம் வரும், ஒழிக்க கட்டம் வரும், கவனமா இருக்க வேண்டும். அடுத்த பக்கம் தாவீது நீ எங்கே இருக்கிறாய்? 2 Samuel 18:20 என்ன சொல்றான் பாருங்க, இரண்டு ஒடிமுக கவுனி வாசல் நடுவே உட்கார்ந்து இருக்கான். அன்றோரே மோசே நீ எங்கே இருக்கிறார்? என்ன பதில் வந்த தெரியுமா? மலையின் மேல் கத்தரோடு இருக்கிற, இதுதானே பதில். கத்தர் கம்பீர சத்தத்தோடு கேட்கிறார், மோசே நீ எங்கே இருக்கிறாய்? என்ன பதில் வந்தது தெரியுமா? மலையின் மேல் கத்தரோடு இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தாளந்தை கொடுத்து வேத வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை நீ எங்கே இருக்கிறாய் என்று உங்களை யாரும் கேட்டால் என்ன சொல்லுங்கள்? சங்கமா வானொலியில் நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியிலே, வார்த்தை வளர்ச்சி நிகழ்ச்சியிலே, சனி ஞாயிறு தூதார அபிஷேக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறேன் சொல்ல வேணும். ஆண்டவர் எங்கே நீ இருக்கிறான்னு விசுவாசம் கேட்டார், இல்ல கலந்துக்கிற பிள்ளைகள் கேட்டா நீங்க அப்படித்தான் விட சொல்லுவோம். எளியாவே நீ எங்கே இருக்கிறாய்? பாருங்கள், இந்த கம்பீர சத்தம், அவன் என்ன பதில் சொல்றான் சொல்லுங்க பாபம். எலியா பற்றி உங்களுக்கு தெரியும், எலியா அடையாளம் செய்த மனுஷன் என்ன, சூறைச்சடைகள் சாருவதற்காக காத்திருக்கிறேன். அப்படி ஒரு ஊழியக்காரன் அற்புதம் செய்த மனுஷன் ஒரு சூறைச்செடியின் கீழ், அது சூறைச்செடியை பற்றி பெரிய பிரசங்கமே இருக்கு, சாருவதற்காக காத்து ஆண்டவரமே சாரதுக்கு அழைத்தவர். ஆண்டவர் அழைத்த ஐயா வா, துதி செய், தோத்திர இன்னும் நாமத்தை பயப்படுத்து, இந்த தளந்தை கொடு, ஆண்டவர இதுக்கு தான் கூப்பிட்டார். சாரதுக்கு கூப்பிடுறது, சாரதுக்கு கூப்பிடுற மற்றவர் மச்சான் தான் சாக கூப்பிடுவார். சூறச்செடிங்கள் சார்ந்த இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, சோர்ந்து போதால் சோர்வு, ஒரு சோர்வு வந்து பிசாது கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் பாருங்க ஊழியம் ஜெயிக்க ஏன் இந்த வேலை விட்டுட்டு பேசாமல் இருக்கலாமே, எல்லாத்தையும் சிஸ்டர் ரீச்சாரை கையை கொடுத்து போட்டு கையை கொட்டி கொண்டு போகலாமே, கடற்கரைக்கு போகலாமே, மலையில் ஏறலாமே சிந்தனை வேணும். அப்பொழுது எனக்கு தெரியும் பிசாது ஐடியா போடுறான் எனக்கு. கன்றா கவனிக்க வேண்டும். உங்கள் சோர்வு வரும் பொழுது இந்த சோர்வு ஏன் வருதுன்னு யோசிக்க வேண்டும். பிசாசு அவன் தான் சோர்வை கொண்டாடுறான். ஆண்டவர்களுக்கு ரெண்டிப்பான சத்து பிழைத்தே ஞானத்தை தந்திருக்கிறேன். சோர்வு வரைய மிக கவனம். அடுத்து சகைவேணி எங்க இருக்கிறார் நல்லிரு கேள்வி. அவன் என்ன சொல்றான், உண்மைக்கான காட்டாத்தி மரத்தில் ஏறியிருக்கிறேன். அவன் ஏறினது ஒரு காட்டாத்தி மரம். இந்த காட்டாத்தி மரத்தை நம்ம இஸ்ரேலை பார்த்திருக்கிறேன். காட்டாத்தி மரத்தில் ஏறியிருக்கிறேன் என்னதுக்கு, ஆண்டவரை பார்க்க ஏறியிருக்கிறான். அவன் வார்த்தையில கேட்டிருக்கிறான், அற்புத அடையாளங்களை எல்லாம் கேட்டிருக்கிறான். ஆனால் இயேசுவை பார்க்கவில்லை. அவனுக்கு தெரியாது இயேசு யாருன்னு சொன்னா, அங்க இஸ்ரேல எல்லாரும் தாடி வளர்த்து கொண்டிருப்பா இயேசுவை மாதிரி, கண்டுபிடிக்க இல்லாது இவர்தான் இயேசு கண்டுபிடிக்கவே முடியாது. காரணம் எல்லாரும் ஒரே இசையை பார்த்தா இருப்பாங்க, தாடி நிறைச்சே இருப்பாங்க. அவனுக்கு ஒரு ஆசை காண இப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ. தேவன் எப்படிப்பட்டவரோட சிந்தனை அவனுக்கு வந்துட்டு பாருங்க. சில பேர் ஏன் காட்டாத்தி மரத்தில் வேறான் கேள்விக்கு சில இப்படி சொல்லிய. ஆனால் கட்குள்ளன் கட்டேன் எல்லாரும் பார்க்கல, துளி துளி பார்த்தாலும் கிடைக்காது. அப்ப அந்த காலத்தை ஏணி இருக்கும் என்ன தெரியா, போய் மரத்தில் ஏறிட்டான். அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். நாத்தான் வேலி எங்கே இருக்கிற அத்தி மரத்தின் கீழே. இந்த அத்தி மரம்னு சொல்லும்பொழுது இஸ்ரேல் நாட்டில் ரெண்டு விதமான அத்தி மரம். ஒரு அத்தி மரம் பெருசா வளர்ந்து அத்திக்காக ஆயிருக்கு, மற்றது புஷ், அதாவது ஒரு காடு மாறி ஒரு பத்து, அது நெருக்கமான ஒரு பத்தை. அதுக்குள்ள போந்தா ஒருவரும் காண இயலாது. அதுக்குள்ள போய் ஜோம் பண்ணினா ஒற்றுதரும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த சத்தம் கூட வெளியில வராது. அதான் அத்தி மரத்தின் கீழ் சொல்லும்போது அது ஒரு புஷ், ஒரு அடர்த்தியான அத்தி மர காடு கட்டை, உயரம் இல்லை கட்டை. அப்ப அவன் அதுக்குள்ளவே ஜோம் பண்ணிக்கிறான், ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனா ஆளுக்கு ஆண்டவர் கண்டுபிடிச்சு. அதான நாத்தன் எங்க இருக்கிறான், அத்தி மரத்தின் கீழே. ஆண்டவரும் தெரியும் உங்களுக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் இங்க வழங்கி இருக்கீர்கள், அத்தி மரத்தின் கீழே இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வீடு நீதிமான்களுடைய வீடா, உங்களுடைய கூடாரம் தாவியின் கூடாரமா, உங்களுடைய வீட்டில் ரட்சிப்பன் கிம்பிர சத்தம் உண்டா, தேவ பிரசன்னம் உண்டா? நீதிமான்கள் கூடாரம் ரட்சிப்பன் கம்பீர சத்தம், அதாவது தேவ புள்ள சத்தம் இல்ல, கம்பீர சத்தமா இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவோமா? நேரம் கடந்து விட்டது. அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த குறுகிய நேரத்திலே கம்பீர சத்தத்தை பற்றி ஆண்டவரே வேதாமர் ரீதியில விளக்கத்தை கொடுத்துருக்கேன். இல்ல கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொரையும் ஆசீர்வதித்து, மறு ஒரு பிள்ளை கேட்கிற பிள்ளையை ஆசீர்வதி, தொடர்ந்து தெய்வ வார்த்தை கொடுக்குற ஒவ்வொரு தேவ தாசர்களை ஊழியக்காரர்களையும் ஆசீர்வாதி வழிநடத்துவோம் என்று எல்லாம் என்ன இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தால் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென்,
2: ஆமென், ஆமென். ஐயா அருமையான வார்த்தை. ஆமே, எங்களுக்கும் அவரோட சத்தம் கேட்கறதான்றதான் நாங்க நோக்கி பார்க்கணும். சாமிகளை போல, சகேவியை போல, நாங்களும் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாங்க அவரோட பாதத்தில் அமர்ந்திருந்தால் எங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். நன்றி ஐயா, அருமையான வார்த்தை மூலமா ஆசீர்வதித்தீங்க. கர்த்தர் உங்களோட மென்மேலமாக இருந்து உங்களை மென்மேலமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி ஐயா, நன்றி. காபேசு இப்பொழுது நாங்க யாவரும் அன்போடு சிஸ்டர் மேகலா பாசிய வரவழைப்போம். அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் மேகலா.
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: ஆமென், பிரைஸ் தி லார்ட். வாருங்கள், ஆவலோடு காத்திருக்கிறோம் உங்களோட வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதற்கு. வாருங்கள் வந்து ஆசீர்வதிங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக. நன்றி, கர்த்தர் உங்களை மென்மேலமாக ஆசீர்வதிப்பாராக.
3: சங்கமம் வானொலிக்கும் வார்த்தையின் வெளிச்சத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையை எனக்கு தந்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வார்த்தையின் தலைப்பானது எழுந்து கட்டுவோம் வாருங்க. நாங்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற தலைப்பு கீழே ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நாங்கள் அதற்காக ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவரே, நீர் பேசுவீராக. ஆண்டவரே, சங்கமம் வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இதயங்களிலையும் இந்த வார்த்தையானது தெளிவாய் ஆண்டவரை கேட்கும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் இதயத்தின் ஆழத்துல 30, 60, 100 பதியட்டும். ஆண்டவரே, ஒரு வார்த்தையும் தரையில் விழாது என்று சொல்லி இருக்கிறீர். அந்த வார்த்தையின் படி இன்றைய நாள்ல கேட்கிற வார்த்தையை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீர் பேசும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. வாருங்கள் நாங்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற தலைப்பெழுத்தில இரண்டு பேரை குறித்து நான் தேவனுக்கு தந்த வெளிப்பாடுகள் நிமித்தம் நான் உங்களோடு கலந்து கொள்ளலாம் என்று யோசிக்கிறேன். இந்த வேளையில நாங்கள் நெகோமியா 2:17-18 நாங்கள் வாசிப்போம். நெகோமியா 2:17-18. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் கிடக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்திக்குள்ளாகாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்களை திடப்படுத்தி கொண்டார்கள். இந்த வேளையில நாங்கள் ஒரு விசை நெகோமியா யார் என்று சொல்லி நாங்கள் ஒரு சின்ன ஒரு அறிவு கொள்வோம். நெகோமியான்னு சொல்றது பாபிலோன் ராஜாவினால பிடிக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு போன எருசலேமில் இருந்த ஒரு மனிதன். பாபிலோன் ராஜாவினால் சிறைபிடிக்கப்பட்டு போய் அந்த ராஜாவுக்காக பான பாத்திரக்காரனாக இருக்கிறார். பாபிலோன் ராஜாவுக்கு அல்ல, அந்த வேறொரு தேசத்து ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனா இருக்கிறார். எருசலேம் நகரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் பேரை அந்த பாபிலோன் ராஜா பிடித்து கொண்டு போய் வேறு வேறு பகுதிகளில் எல்லாம் அனுப்பிட்டு சிறுமைப்பட்ட ஜனங்கள் கொஞ்சம் பேரை அந்த எருசலேம்ல அவர் விட்டுட்டு போறார். அந்த எருசலேம் முழுவதையும் அவர் அடித்து நொறுக்கி பாழாய் கிடைக்கிறது. இப்ப எங்கள் தேசத்துல எப்படி ஒரு காரியம் நடந்தது உங்களுக்கு அதை விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு ராஜா வந்து அந்த தேசத்தை அழிக்கிற நேரம் எல்லாம் பாழாய் கிடக்குது. அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் ஜனங்கள் இருப்பார்கள். அதே வண்ணமாகத்தான் இப்ப எருசலேம் காணப்படுகிறது. கொஞ்சம் ஜனங்கள் இருக்கு, பாழா எல்லாம் வீடுகள் கட்டிடங்கள் எல்லாம் பாழாக்கப்பட்டிருக்கு. அந்த அலங்கம், அந்த சுற்றி மதில் இருக்கிறது, அந்த மதில் உடைக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாம இருக்கு. இந்த நிலையில தான் அந்த இந்த நிலையத்தான் ஒரு அந்த எருசலேமில் இருக்கிற ஒரு மனிதன் இந்த நெகோமியாவுக்கு வந்து சொல்ற, இப்படி எருசலேம் பாழாய் கிடைக்கிறது, அங்க இருக்கிறவர்கள் நிந்தையும் தீங்கையும் அனுபவிக்கிறார்கள் என்று சொன்ன வேளையில நெகோமியாவில உள்ளம் உடைக்கப்படுது. என்னுடைய தேசம் பாழாய் இருக்கிறது, என்னுடைய தேசத்து ஜனங்கள் அடிமையாய் இருக்கிறார்கள். சொந்த தேசத்திலேயே எங்கள் ஜனங்கள் அடிமையா இருக்கிறார்கள். ஆனால் நான் பிரதேசத்துல வந்து சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறேன் என்று அவரை உள்ளத்துல ஒரு ஏக்கம் துக்கம் வருது தங்கள் ஜனங்களை குறித்து. அப்பொழுதுதான் அவர் எழும்புகிறார், கர்த்தருடைய நாமத்தினாலே நான் என்னுடைய ஜனங்களுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி எழும்பி போகிறார். இதுதான் அந்த விளக்கம். அதே வண்ணமாக இன்னொருவரை குறித்து நாங்கள் பார்ப்போம். அவர் தான் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் எங்களுடைய கர்த்தாதி கர்த்தருமா இருக்கிற இயேசு. அவர் பரலோகத்துல எத்தனை மகிமையோட காணப்பட்டவர். அப்படிப்பட்ட மகிமையானவர் இந்த பூமியில ஒரு மனிதனாய் எங்களுடைய பாவங்கள், நாங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தோம், அடிமைத்தனத்துல கிடந்த ஜனங்களை மீட்கும்படி ரட்சிக்கும்படி அவர்களை பரலோகத்துக்கு எப்படியாவது கொண்டு போய் சேர்ப்போம். நெகோமியா யோசிக்கிற இந்த ஜனங்களுடைய நிந்தையை நாங்கள் நீக்க வேண்டும் என்று. ஆனா தேவாதி தேவன் இயேசு எங்களுடைய பாவங்கள் சாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணும் என்று சொல்லி அவருடைய பரலோக மகிமையை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். இப்ப நெகோமியா என்ன செய்யறார், போறார், போய் ஜனங்களுக்கு அறிவிக்கிற, நாங்க எங்களுடைய அலங்கத்தை நாங்க கட்டுவோம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்க சீர்படுத்துவோம், மெட்டாக்களுக்குள்ள இருக்கிற நிந்தை அவமானத்தை நாங்க நீக்குவோம் என்று சொல்லி அவர் என்ன செய்யற ஜனங்களோடு பேசுகிற வேலையில அவங்க சொல்றாங்க, நாங்க எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அவங்க நெகோமியாவுக்கு கை கொடுக்கிறாங்க. அதே வண்ணமாக ஏசு இந்த பூலோகத்துக்கு மனிதனாய் வந்து சீஷர்களை அழைக்கிறார். வாங்க நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று ஒரு சீஷர் கூட்டத்தை அவர் அழைத்து அந்த சீஷருக்கு தேவனுடைய வார்த்தை பரலோகத்துக்கு செல்லுகிற வழியின் வாசலிலே அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அவர்கள் மூலமாக ஒரு பெரிதான ஒரு ரட்சிப்புகளை ஜனங்களை நடத்தி கொள்ள போற. இங்க பாத்தீங்கன்னா நெகோமியா என்ன செய்யற அவர்களுடைய கைகளை திடப்படுத்தி வாங்க நாங்க அலங்கத்தை கட்டுவோம்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் பிரித்து பிரித்து நீங்க எந்த பகுதியில இருக்கீங்களோ அந்த பகுதியில தேவன் அலங்கத்தை கட்டுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்ற. இயேசு என்ன செய்யற உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நீங்கள் உலகம் அங்கும் போய் தேவனுடைய தேவனுடைய ஜன தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துங்கள் சொல்லி அந்த ஜனங்களை அழைக்கிற. இந்த வேளையில நாங்க பார்ப்போம் அடிமைத்தனத்தில இருக்கிற ஜனங்களுக்கு நெகோமியா எவ்வளவு உதவி செய்கிறாரோ அதே வண்ணமாக கத்திராய ஏசு எங்களுக்கு ரட்சிப்பு சுதந்திரம் சந்தோஷம் உயர்வான வாழ்க்கை ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை எங்களுக்கு தரும்படியாக அவர் பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். ஆனா நெகோமியா அங்க அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிற ஜனங்களோட ஆனா கட்டி கொண்டு இருக்கிற வழியில இந்த இடத்துல பெரிதான ஒரு எதிர்ப்பு வருது. நெகோமியாவுக்கு எதிர்ப்பு வருது சம்பல்லா தொபியா மூலமாக. அவர்கள் எப்படியாவது இந்த அலங்கத்தை கட்டக்கூடாது, இந்த அலங்கத்துற வேலையை நடத்த நாங்க விட மாட்டோம் என்று சொல்லி கடிதங்களை எழுதுவதும் மனிதர்களை கொண்டு போய் அவர்களை பயமுறுத்துறதும் எப்படியாவது நெகோமியாவை கொலை செஞ்சுட்டா இந்த அலங்க வேலை நடக்காதுன்னு சொல்லி அவரை கொலை செய்யறதுக்கு திட்டம் போடுறாங்க. அதே வண்ணமாக இங்கு கத்தராய இயேசு கிறிஸ்துதானே இந்த சீஷர்களை அழைத்து சுவிசேஷத்தை அறிவித்து மக்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறார் என்று பிசாசு அறிந்தவனாய் என்ன செய்யறான் பாருங்க, பரிசேயர் சதுசேயரர் மூலமாக இயேசுவை குழப்பி சீஷர்களை குழப்பி ஜனங்களுக்குள் அந்த ரட்சிப்பு போகாதபடிக்கு அவன் குழப்பத்தை கொண்டு வந்து இயேசுவை எப்படியாவது கொலை செய்யவன் கொலை செய்தா இந்த ரட்சிப்புற காரியங்கள் நின்று போயிடும் என்று அவன் பரிசேயர் சதுசேயரை பயன்படுத்துகிறான். பயன்படுத்தி இயேசுவை பயமுறுத்தி சீஷர்களை பயமுறுத்தி அவனுடைய காரியத்தை நடத்திக்கிறான். பிசாசின் இப்ப நாங்க எபேசியர் நாங்க பார்ப்போம் பிசாசின் தந்திரங்களுக்கு நாங்க எதிர்த்து நிக்கலாம் எதிர்த்து நிக்க வேணும் என்று அந்த எபேசியரை நாங்க ஒரு வாசிப்போம். எபேசியர்ல போடப்பட்டிருக்கிறது எபேசியர் 6:11 8 மட்டும் இருக்குது நாங்க வாசிப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிக்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துணைத்துவனத்தோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இப்ப இயேசுல சீஷர்களுக்கு இயேசு சொல்ற காரியம் என்னென்னா எங்களுக்கு மனிதர்களோட எங்களுக்கு போராட்டம் இல்லை, பிசாசின் தந்திரம் மனிதர்களை குழப்பி அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யற பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிக்க நீங்க சர்வாயுத வர்க்கத்தை தெரிந்துக் கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம் என்றால் தேவ வசனம் விசுவாசம் உண்மை சத்தியம் சமாதானம் இதுதான் இதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேணும் என்று ஏசு சொல்றேன். ஆனா அங்க பாத்தீங்கன்னா நெகோமியா சொல்ற ஒரு கையில வாள் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு கையில அந்த அலங்கத்தை கட்டக்கூடிய இந்த சிமெண்ட் அந்த அப்படிப்பட்ட சாமான்கள் நீங்க எடுத்துக்கொண்டு அலங்கத்தை ஒரு கையால அலங்கத்தை கட்டி கொண்டு ஒரு கையில ஆயுதங்களை பிடிச்சுக்கொண்டு ஏன் அவங்க ஆயுதங்களை பிடிச்சு வாரவங்களுக்கு ஒரு வெட்டு வாள் கத்தி அப்படிப்பட்ட காரியங்களை அவங்க பிடித்து கொண்டு ஒவ்வொரு ஜனங்களை எதிர்த்து வார ஜனங்களை வெட்டுங்க என்று சொல்லி நெகோமியா கட்டளை போடுறேன். ஆனா இயேசு கிறிஸ்து இங்க கட்டளை கொடுக்கிற எங்களுக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல யுத்தம் எங்களுக்கு துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு யுத்தம் பண்ண நாங்க எப்படிப்பட்ட வசனத்தை தெரிந்து கொள்ள வேணும் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும் உண்மை உள்ளவர்களா இருக்க வேணும் சமாதானம் உள்ளவர்களா இருக்க வேணும். ஒரு மனிதன் முதலாவது ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ள வர்றான்னு அவனுடைய வெளி தோற்றத்தை நாங்க பார்க்கவே கூடாது. அவனுடைய உள்ளான மனிதன் அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில வாரான் எப்படிப்பட்ட காரியத்தோடு இருக்கிறான் என்று சொல்லி பார்த்து அன்பாய் அவனை ஹேண்டில் பண்ண வேண்டும் என்றுதான் ஏசு சொல்றாங்க. அப்ப அந்த மனிதனை பார்த்து நாங்க சுவிசேஷம் அறிவிக்கிறோம். அதே விண்ணமாக இங்க பாத்தீங்கன்னா நெகோமியன்னு சொல்ல அந்த கற்றவங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து அவங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து அன்பான வார்த்தை கொடுத்து அந்த கட்டிடங்களை கட்டுங்க, அந்த மதிலை கட்டுங்க, சுற்று மதிலை கட்டுங்க, அலங்கத்தை கட்டி அவங்க அலங்கத்தை கட்டி நிரப்பினார்கள். அலங்கம் கட்டப்பட்டது நெகோமியா அந்த இடத்துல இருக்கிற. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தன்னைத்தானே தியாகம் பண்ணி எங்களை பரலோக வாசிகளாக மாற்றும்படியாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சிலுவையிலே மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களுக்குள்ள அவருடைய அலங்கத்தை கட்டியிருக்கிறார். ஏனடா இயேசு சொல்ற நீங்களே என்னுடைய ஆலயம். அப்ப ஆலயத்துக்குள்ள இயேசு இருக்கிறான்னு நாங்க ஆலயம் எங்களுக்குள்ள இயேசு. இப்ப நெகோமியா ஒரு கட்டிடத்தை ஒரு அலங்கத்தை கட்டி அதுக்குள்ள இருக்கிறார். இந்த ஜனங்களோட இந்திய போக்க வேண்டும். ஆனா இங்க இயேசு எங்களுடைய உள்ளத்துல அலங்கத்தை கட்டி அதுக்குள்ள அவர் வாசம் பண்ண. அப்ப இப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுக்கிற தேவாதி தேவனுக்கு நாங்க என்ன செய்யலாம்? எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்க எடுத்துக்கொண்டு தேவாதி தேவனை துதிக்க வேணும், பாட வேணும். இந்த நாட்கள்ல நாங்க ஒன்று சேர்ந்து கர்த்தரின் நாமத்தை உயர்த்துவதும் அவருக்கு உப்புண்ணமாக சரி ஏதோ ஒரு வழியில நாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற வேணும். இப்ப சங்கமம் வானொலிய பாத்தீங்கன்னா இது அநேகருக்கு பிரதான ஆசீர்வாதம். உலகம் எங்கும் இந்த சத்தம் போகுது. ஒருவராவது ரட்சிக்கப்பட மாட்டார்களா என்று சொல்லி ஒரு தாகத்தோடு இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. இதுல ஊழியம் செய்வர்கள் அநேக தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் நிமித்தமாக இந்த வானொலி உலகம் எங்கும் போகிறது. கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இதை நாங்கள் கேட்டு சும்மா இருக்க முடியாது. நானும் ஏதாவது ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும். நானும் ஒருவனுக்காவது தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். ஒருவரையாவது தேவனுடைய பாதத்துல கொண்டு வர வேண்டும். வார்த்தையை சொல்வதும் அவர்களுக்கு அன்பாய் நடத்துவதும் எங்களுடைய தலையான கடமையா இருக்கிறது. ரட்சிப்பது தேவனுடைய காரியமாயிருக்கிறது. சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. கர்த்தர் எங்களை அதற்கென்றே அளித்திருக்கிறார். உலகம் அங்கு போய் சகல சிருஷ்டிக்கும் உங்கள் சுவிசேஷத்தை அறிவீங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி நாங்க சொல்லுகிற வேளையில பெரிதான ஒரு விடுதலையும் சமாதானம் ஜனங்களுக்கு இருக்கும். ஆனா சொல்ல வேண்டிய முறையின்படி நாங்கள் கட்டாயமா சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை தாழ்மையும் சமாதானமும் உண்மையுமாய் நாங்கள் சொல்ல வேண்டும். சொல்லுகிற வேளையில அந்த இடத்துல பெரிதான ஒரு விடுதலை ரட்சிப்பு சமாதானம் ஏற்படும். ஆவியின் பட்டயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஆயுதங்களை எடுக்க முடியாது. எங்கள் வாயிலிருந்து ஒரு கத்தி போய் வந்து மனிதனை வெட்ட முடியாது. அவனு உள்ளான மனிதனை நாங்க ஆராய வேணும். ஏனென்று அதுக்குத்தான் நான் சொல்றேன், உங்களுக்கு ஆவிக்குரியவர்கள் அறியத்தக்கதான ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்ப நாங்க அப்படிப்பட்டவர்களாக இருந்துதான் மற்ற ஜனங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். வெளித்தோற்றத்தை நாங்கள் எந்த விதத்திலையும் பார்க்க கூடாது. நாங்கள் உள்ளான மனிதனை பார்த்து அவனை அன்பாக நடத்துற வழியில அவனுடைய வெளியான தோற்றம் தானாகவே மாறும். அவனை இப்படி இரு அப்படி இரு என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் தேவாதி தேவன் நம்மளுக்குள்ள வாசம் பண்ணுகிற எங்களோட வார்த்தை அந்த மனிதனுக்கு கனிவாய் போகிற வழியில தானாக அவனுடைய உள்ள மாறும். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி நாங்கள் சும்மா ஏதோ ஒன்று சொல்ல முடியாது. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சரியான முறையில தேவன் இயேசு எப்படி பார்க்கிறார். ஜனங்கள் வந்த நேரத்துல இயேசு ஏதாவது சொன்னார ஜனங்களை அப்படி போங்க இப்படி போங்க அப்படி சொன்னாரா? இல்ல, வார்த்தையை மாத்திரம் தெளிவா சொன்னார். அந்த ஜனங்கள் இயேசுவை நோக்கியே ஓடி வந்தார்கள். எத்தனையோ சதுசெயர் பரிசெயர் எப்படியோ எல்லாம் சொன்னாங்க, பயமுறுத்தினாங்க. ஆனா அவங்க உண்மையாய் வார்த்தையை கேட்டவர்கள் இயேசுவை நோக்கி ஓடி வந்தார்கள். அதே வண்ணமாக நாங்களும் கூட தேவனுடைய வார்த்தையை வார்த்தையாய் சொல்லுவோம், சத்தியமாய் சொல்லுவோம், உண்மையாய் சொல்லுவோம், வசனத்தை பிடித்து கொண்டவர்களாய் சொல்லுவோம். வசனம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு அந்த வார்த்தைக்கு நடுங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்கிற வேளையில கர்த்தர் எங்கள் மூலமாய் ஜனங்களை கொண்டு வருவார், ஜனங்களை ரட்சிப்பார், அற்புதம் செய்வார். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எழுந்து கட்டுவோம். தேவனுடைய வார்த்தையினாலே நாங்கள் எழுந்து கட்டுவோம். கட்டும்போது அற்புதங்கள் அடையாளங்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி. கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மத்தியிலும் நீ பேசினபடினாலும் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே
2: அருமையான வார்த்தை மூலமாக ஆசீர்வதித்தீர்கள். ஆமா, நாங்க யாவரும் எழுந்து கட்டுறோம் கர்த்தருடைய வார்த்தையை. நாங்க ஒரு யூனிட்டி ஆஃப் லவ், கர்த்தருடைய அன்பு, நாங்க சமாதானம், நம்பிக்கை இருக்கும் பொழுது நாங்க கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றாக எழுந்து கட்டும் பொழுது எங்களுக்கு கர்த்தரின் அதிகமான மகிமையும் அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்துவாராக. நவோமி அவர்களோட வார்த்தையின்படி நீங்க எங்களுக்கு எங்களுக்கு நீங்க பயந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தர் உங்களோட இன்னும் அதிகமாக உங்களை ஆசீர்வதி அதிகமாக மனுஷர் பிடிக்கிறவர்களுக்காக கர்த்தருக்கு செலுத்துறதுக்கு நீங்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிற சங்கமமான நித்திய வெளிச்சத்துல நீங்க ஒரு ஊழியக்காரராக கர்த்தர் பேர் சொல்லி அழைத்து கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நன்றி சிஸ்டர், காட் பிளெஸ் யூ. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். அருமையான வார்த்தைகள் மூலமாக நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டோம். நன்றி, நன்றி. கத்திரிக்கை உண்டவதாக, மகிமையும் உண்டவதாக. இப்பொழுது பாஸ்டர் ஞான பிரகாசம் அவர்களை வரவேற்பமாக கொழும்புல இருந்து பாஸ்டர் பேசுறார். பாஸ்டர் ஞான பிரகாசம் அவர்களே, மியூட்ல இருக்கிறீங்க, அன்மியூட் பண்ணுங்க. மியூட்ல
1: இருக்கிறாங்க. ஹலோ, சத்தியத்தை கூட்டுங்க, சத்தியத்தை கூட்டுங்க. சவுண்ட கூட்டுங்க. பாஸ்டர் இப்ப கதைங்க. பாஸ்டர் சத்தம் வரையில, பாஸ்டர்
4: ஹலோ
1: இப்ப கேக்குது, சத்தம் குறைவா இருக்கு. பாஸ்டர்
4: சத்தம் கேக்குது இல்ல எனக்கு,
1: நான் கேக்குறேன், கேக்க இல்லையா?